0: குடும்பங்களுக்கு வழங்கப்படவிருக்கும் உதவிகள் பற்றி அவர் விரிவாக பேசினார். குடும்பத்தை அமைப்பதற்கும் பிள்ளைகளை வளர்ப்பதற்கும் ஆதரவு திட்டங்களை அவர் அறிவித்தார். பிரதமர் வோங் ஒவ்வொரு சிங்கப்பூர் குழந்தையும் 17 வயதை அடைவதற்குள் சுமார் 70,000 வெள்ளி வரையிலான நிதி ஆதரவை பெறும் என்று கூறியிருக்கிறார். புதிதாக பிறக்கும் ஒவ்வொரு குழந்தைக்கும் 10,000 வெள்ளி குழந்தை அன்பளிப்பு வழங்கப்படும். மெடிசேஃப் மானியமாக 5,000 வெள்ளியும் கிடைக்கும். பிள்ளை மேம்பாட்டு கணக்கில் மேலும் 5,000 வெள்ளி மானியம் சேர்க்கப்படும். அதில் பெற்றோர் போடும் தொகைக்கு ஈடாக அரசாங்கம் வெள்ளிக்கு வெள்ளி வழங்கும். அதற்கான வரம்பு 5,000 வெள்ளியாக இருக்கும். 1 வயது முதல் 16 வயது வரை பிள்ளைகளுக்கான சிறப்பு தொகையாக ஒவ்வொரு ஆண்டும் 1,000 வெள்ளி கிடைக்கும். பிள்ளைகள் 17 வயதாகும் போது அவர்களின் உயர்கல்விக்கு மேலும் 10,000 வெள்ளி நிரப்பப்படும். பெற்றோர் கூடுதல் பிள்ளை பராமரிப்பு விடுப்பை பெறவிருக்கின்றனர். அதிகமான பிள்ளைகளை கொண்ட பெற்றோருக்கு கூடுதல் விடுப்பு வழங்கப்படும் என்றார் பிரதமர் வாங். ஒரு பிள்ளை இருந்தால் பெற்றோர் ஒவ்வொருவருக்கும் 8 நாள் விடுப்பு கிடைக்கும். 2 பிள்ளைகள் என்றால் அது 10 நாளாக இருக்கும். 3 அல்லது அதற்கு மேற்பட்ட பிள்ளைகள் கொண்டிருந்தால் 12 நாள் விடுப்பு கிடைக்கும். தற்போது 6 வயது அல்லது அதற்கு குறைவான வயதுடைய பிள்ளைகளை கொண்ட பெற்றோர் ஒவ்வொருவருக்கும் 6 நாள் விடுப்பு கிடைக்கிறது. பிள்ளைகள் 7 வயதுக்கும் 12 வயதுக்கும் இடைப்பட்டிருந்தால் அது 2 நாள். தற்போது பிள்ளை பராமரிப்பு விடுப்புக்கான செலவை அரசாங்கமும் நிறுவனங்களும் இணைந்து ஏற்கின்றன. இனி பிள்ளை பராமரிப்பு விடுப்புக்கான அனைத்து செலவையும் அரசாங்கமே ஏற்கும். அரசாங்க ஆதரவு கொண்ட பாலர் பள்ளிகளில் பிள்ளை குழந்தை பராமரிப்பு கட்டணங்கள் பாதிக்கு மேல் குறைக்கப்படவிருக்கின்றன. பராமரிப்பு செலவுகளை இன்னும் கட்டுப்படியாக்க அந்த மாற்றம் என்று பிரதமர் வோங் கூறினார். முழு நாளுக்கான பிள்ளை பராமரிப்பு மாத கட்டணம் 150 வெள்ளிக்கு குறையும். குழந்தை பராமரிப்புக்கான கட்டணம் 300 வெள்ளியாக இருக்கும். குறைந்த வருமான குடும்பங்கள் செலுத்த வேண்டிய தொகை அதைவிட குறைவு. புதிய கட்டணங்கள் ஒவ்வொரு சிங்கப்பூர் குழந்தைக்கும் பொருந்தும். மாற்றங்கள் 2030 நடப்புக்கு வரும் என்று திரு வோங் கூறினார். பிரதமர் வோங் அறிவித்த குடும்ப ஆதரவு திட்டங்கள் ஒரு தலைமுறையில் இல்லாத அளவில் மிகப்பெரிய மாற்றம் என்று கூறுகிறார் கொள்கை ஆய்வுக் கழகத்தின் மூத்த ஆராய்ச்சியாளர் முனைவர் கல்பனா விக்னேசா.
1: அரசாங்கத்தின் நோக்கம் தெளிவாக தெரிகிறது. குழந்தை பிறப்பின் போது மட்டும் வழங்கப்படும் ஒருமுறை ஊக்கத்தொகைகளை தாண்டி பிறப்பு முதல் 17 வயது வரை குழந்தையை வளர்க்கும் முழு பயணத்திற்கும் நிலையான மற்றும் நீண்ட கால ஆதரவை வழங்கும் திசையில் அது நகர்கிறது. குழந்தைகளை வளர்ப்பது நாடு முழுவதும் பகிர்ந்து கொள்ள வேண்டிய பொறுப்பு என்பதை சிங்கப்பூர் மக்களுக்கு உணர்த்துகிறது. அத்துடன் சாதாரண ஒர்க்கிங் குடும்பங்களுக்கு திருமணமும் பெற்றோராவதும் மீண்டும் சாத்தியமானதாகவும் மனநிறைவு தருவதாகவும் இருக்க வேண்டும் என்பதே அதன் நோக்கம்.
0: தற்போது குடும்பங்களுக்கு கிடைக்கும் ஆதரவு ஒரு குழந்தையின் ஆரம்ப கால வாழ்க்கையில் அதிக கவனம் செலுத்துகிறது. புதிய ஆதரவு தொகுப்பு திட்டங்கள் அதை மாற்றுவதாக முனைவர் கல்பனா கூறினார். குழந்தைகள் வளரும் ஒவ்வொரு கட்டத்திலும் ஆதரவு தொடர்ந்து கிடைக்கும் என்ற நம்பிக்கை பெற்றோரிடையே பிறக்கச் செய்ய அது உதவலாம் என்று முனைவர் கல்பனா கூறினார். சிங்கப்பூரர்கள் வீடு வாங்குவதற்கு கூடுதல் உதவி வழங்கப்படும். தேவைக்கேற்ப கட்டி விற்கப்படும் வீடுகளுக்கான வருமான உச்சவரம்பு இப்போது 14,000 வெள்ளி. இனி அது 16,000 வெள்ளிக்கு உயர்த்தப்படும். அதனால் மேலும் அதிகமான சிங்கப்பூரர்கள் பிடிஓ வீடுகளை வாங்கலாம். எக்ஸிகியூட்டிவ் கூட்டுரிமை வீடுகளுக்கான வருமான உச்சவரம்பு இப்போது 16,000 வெள்ளி. இனி 18,000 வெள்ளி வரை வருமானம் உள்ளவர்களும் அந்த வீடுகளை வாங்க முடியும். சமூக ஊடகங்களால் ஏற்படும் பாதிப்பிலிருந்து இளையர்களை பாதுகாக்க கூடுதல் நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று பிரதமர் கூறினார். சிங்கப்பூரில் 6 இளையர்களில் ஒருவர் சமூக ஊடகங்களை அளவுக்கு அதிகமாய் பயன்படுத்துவதாக பிரதமர் குறிப்பிட்டார். இவர்கள் 10 to 24 வயதுடையவர்கள். சிலர் நாளுக்கு 6 to 7 மணி நேரம் வரை சமூக ஊடகங்களில் செலவிடுகின்றனர். இளையர்களுக்கு கூடுதல் பாதுகாப்பு அம்சங்களை சமூக ஊடக நிறுவனங்கள் சேர்க்க வேண்டும் என்றார் அவர். பாதுகாப்பு போதவில்லை என்றால் சமூக ஊடகங்களை பயன்படுத்துவதற்கான குறைந்தபட்ச வயது 13 மேல் உயர்த்தப்படலாம் என்றும் பிரதமர் சொன்னார்.
2: சொல்லும் பொருளும் மெடல் பதக்கம். நீச்சல் வீரர் ஜோசப் ஸ்கூலிங் 2016 ஒலிம்பிக் போட்டியில் சிங்கப்பூருக்கு முதல் தங்கப்பதக்கம் வென்று தந்தார். மெடல் பதக்கம்.
0: இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை 10 கேட்கலாம். அடுத்த மாதம் முதல் செய்தி நேரத்தில் மாற்றம் வருகிறது. வார நாளில் பிற்பகல் 1 மாலை 4 செய்திகள் இருக்காது. வார இறுதியில் பிற்பகல் 1 மாலை 4 இரவு 8 to 9 ஆகிய நேரங்களில் செய்தி இடம்பெறாது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணைய பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.

0: நுழைவு சீட்டுகளை பெற செல்லுங்கள் fitandfun.sg. பதிவு செய்யும் அனைவருக்கும் ஃபிட் அண்ட் ஃபன் டி சட்டை வழங்கப்படும். ஃபிட் அண்ட் ஃபன் 2026 எவ்ரிபடி நியூஸ் நிகழ்ச்சியை முன்னிட்டு மீடியா காப் ஏற்பாடு செய்யும் நிகழ்ச்சி.
1: சிறந்த சுவை, உயர்ந்த தரம், பாரம்பரியத்தின் சுவையை குடும்பத்தோடு ருசித்து மகிழ காயத்ரி உணவகம் 6294 6294.
2: சிங்கப்பூரில் முதல் முறையாக உங்களை மகிழ்விக்க வருகிறார் பிரபல பாடகி சக்தி ஸ்ரீ கோபாலன். சுவாரே சிங்கப்பூர் வழங்கும் நெஞ்சுக்குள்ளே சக்தி ஸ்ரீ கோபாலன் லைவ் இன் சிங்கப்பூர் கலை நிகழ்ச்சி. சனிக்கிழமை August 29 மாலை 6:30 கேபிட்டல் தியேட்டர் அரங்கில் பரபரப்பாக விற்பனையாகும் நுழைவு சீட்டுகளுக்கு செல்லுங்கள் sistic.com.sg. மேல் விவரங்களுக்கு வாட்ஸ்அப் செய்யுங்கள் 8808-0177. இந்நிகழ்ச்சிக்கு ஆதரவு வழங்குவோர்
3: லவிஸ்டா காஃபியின் மொத்த விநியோகஸ்தர் ஜோதி ஸ்டார் புஷ்பக்கடை.

0: வெல்கம் சிங்கே. ரெட் பார்ட்ல இருந்து பாடல கேட்டீங்க. ஹரிஹரன் பாடிய பாடல் அது. தேனிசை தின்ற தெய்வாவுடைய சில பாடல் உங்களுக்காக இடம் பெற்றது.
1: இன்னும் கொஞ்ச நேரத்துல நாம ஒரு இளம் தொழில் முனைவர நாம சந்திக்க போறோங்க,
0: கணேஷ் ராஜ். அவரு ஜெர்மனில இருக்காரு. அங்கிருந்து என்ன தொழில் செய்யறாரு, எப்படி அதை நடத்திட்டு இருக்காரு, என்னென்ன சவால்களை சந்திக்கிறாரு, இதனை பத்தின தகவல்களை நாங்க உங்களுக்கு கொண்டு வர போறோம் இல்லையா?
1: ஆமா, பேஸ்புக் வாயிலாக நாங்க உங்களோட இணைய இருக்கோம். கணேஷ் ராஜும் அங்க வந்து இணைஞ்சிருவாரு. அவரை பார்த்து அவருக்கு உங்களுடைய வாழ்த்துக்களை நீங்க தெரிவிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா அந்த பக்கமாக நீங்க வரலாம். கேள்விகளையும் நீங்க அவருக்கு பதிவு செய்யலாம்.
0: இப்போ ஒலி 9:00 வானிலை நிலவரம்.
1: அடுத்த 3 நாட்களுக்கு வானம் மேகமூட்டமாக இருக்கும் என்று வானிலை ஆய்வகத்தார் முன்னுரைத்துள்ளனர். அது மட்டும் இல்ல, அவ்வப்போது நீங்க பலத்த காற்றை எதிர்பார்க்கலாம்.
2: வெளிநாட்டு நாணய செலாவணி நிலவரம்.
0: ஓர் அமெரிக்க டாலர்
1: 1.29 வெள்ளி.
0: ஓர் யூரோ
1: 1.49 வெள்ளி.
0: ஒரு ஸ்டெர்லிங் பவுண்ட்
1: 1.74 வெள்ளி.
0: ஓர் ஆஸ்திரேலிய டாலர்
1: 92 காசு.
0: 100 இந்திய ரூபாய்
1: 1.36 வெள்ளி.
0: 100 இலங்கை ரூபாய்
1: 39 காசு.
0: ஒரு சிங்கப்பூர் வெள்ளிக்கு மலேசியன் ரிங்கிட்
1: 3 வெள்ளி 18 காசு.
2: ஒவ்வொரு கொண்டாட்டமும் சிறந்த சேமிப்பு திட்டத்தோடு தொடங்குகிறது. ஜாய் அலுகாஸின் எளிய தங்க திட்டம் வழி புத்திசாலித்தனமாக சேமிக்கலாம். ஜாய் அலுகாஸ் World's favorite jeweler.
3: ஒருத்தருக்கு எல்லாமே சிறப்பா தானே அமையணும். சிறப்பா அமையறதுல ஆச்சரியப்படுறதுக்கு எதுவும் இல்ல. எல்லாமே இருந்தும் ஏதோ ஒண்ணு குறையுதுப்பா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறவங்க ரொம்ப பேர் இருப்பீங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு ஊக்கத்தையும் கொடுத்து நல்ல அழகான முகத்தையும் கொடுத்து இந்த திங்கக்கிழமையில இருந்து உங்களுக்கு வெற்றி மேல வெற்றி வரும்னு சொல்றாங்க.
4: எல்லா நாளும் நல்ல நாளே. So have a good day.
5: Samsung Galaxy Z கைத்தொலைபேசியை இலவசமாக பெற ஆசையா? ஸ்டார் மூலம் வாங்கி மொத்தம் 2200 வெள்ளிக்கும் மேல் மதிப்புடைய சேமிப்புகளையும் சலுகைகளையும் பெற்றுக் கொள்ளுங்கள். பணத்திற்கேற்ற மதிப்பை பெறுங்கள். கைத்தொலைபேசி சாதன கழிவுகளை பெறுங்கள். பழைய கைத்தொலைபேசியை கொடுத்து கூடுதலான 300 வெள்ளியையும் பெறுங்கள். 5G அன்லிமிடெட் பிளாஸ் திட்டத்தின் மூலம் அளவில்லாத இணைய சேவையின் வழி நீங்கள் மகிழ்ச்சியாக வெளிநாட்டு பயணத்தை அனுபவிக்கலாம். இன்னும் நிறைய சலுகைகள் உண்டு. 380 வெள்ளி மதிப்புடைய சந்தாவை இலவசமாக பெற்று பிரீமியர் லீக் காட்பந்து ஆட்டங்களை நேரடியாக காணலாம். உங்கள் வீட்டிற்கு அருகில் இருக்கும் ஸ்டார்ஹப் கடைகளுக்கு இப்போவே செல்லுங்கள் அல்லது starhub.com/samsung. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
6: ஸ்டார்ஹப், we got you.

0: இவை அனைத்தும் 19 வெள்ளி 90 காசு மட்டுமே. ஆகஸ்ட் 31 வரைக்குமான இச்சலுகை குமார் மெஸ்ஸின் அனைத்து கிளைகளிலும் கிடைக்கும்.
1: நேரம் இப்பொழுது 8:17 ஆகி விட்டது. நாங்க இப்ப வானொலியில மட்டும் இல்லைங்க, Facebook வாயிலாகவும் உங்களோட நேரடியா இணைஞ்சிருக்கோம்.
2: ஆமா, தொடர்ந்து எங்களோட இணைந்திருக்கிற நேர்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி. ஒளி 9:08 இப்ப நாங்க Facebook லைவ்ல இருக்கிறதுக்கான காரணம், எங்க கூட ஜெர்மனில இருந்து அதிகாலை நேரம் கூட பார்க்காம இணையறாரு கணேஷ் ராஜ், அவரை இப்ப சந்திப்போம். வணக்கம் கணேஷ்.
1: வணக்கம்.
3: வணக்கம் அக்கா. வணக்கம் அண்ணே.
1: ரவி சஜினி போதும், லைட்டா நெஞ்சு வெடிச்சிருச்சு ரவி.
2: அங்கிள் ஆண்டின்னு சொல்லாம விட்டாரு, அதுக்கும் நீங்க சந்தோஷம்.
1: நல்ல பிள்ளை அதான், அண்ணன் அக்கான்னு சொல்லி இருக்காரு.
2: நல்ல ஒரு தொடக்கம், அதுலயே போவோம். சரி கணேஷ் ராஜ், உங்களை பத்தி ஒரு சில வார்த்தைகள் முதல் சொல்லுங்க, அதுக்கப்புறம் நீங்க செய்யறத பத்தி நம்ம பேசுவோம்.
3: Okay, sure. So, I'm MP Ganesh Raj Kairavan, coming from Tawau Sabah, Malaysia. நான் இப்போ ஜிபிஎஸ் ஸ்காலர்ஷிப் வாங்கி இப்போ வந்து ஃபைனல் செமஸ்டர்ல இருக்கேன், பேச்சுலர்ஸ் ஆஃப் டேட்டா சயின்ஸ் அண்ட் ஏஐ ஹியர் இன் டி டார்ட்மூன் ஜெர்மனி. 22 இயர்ஸ் ஓல்ட். I'm also running, I'm a student slash entrepreneur. I'm also running a business வச்சிருக்கேன் called Tapao, a food tech startup platform based in Malaysia. That's all about me for now.
1: எத்தனை காலமா நீங்க வந்து ஜெர்மனில இருக்கீங்க?
3: 4 வருஷம் ஆகப்போகுதுக்கா. 4 இயர்ஸ்.
1: 4 வருஷம் ஆகப்போகுது.
2: படிச்சிட்டு இருக்காரு பையன்.
1: ஆமா, படிச்சிட்டு இருக்காரு.
2: இந்த படிப்புக்கு நடுவுல நீங்க வந்து ஒரு நாசிலமா கடை மாதிரி சின்னதா குறுகிய காலத்துக்கு ஜெர்மனில திறந்தீங்க. எப்படி அதை செய்யணும்னு தோணுச்சு உங்களுக்கு? அதை எப்படி தொடங்கினுச்சு அதை பத்தி சொல்லுங்களேன்.
3: சோ ஃபர்ஸ்ட் வந்து usually now the in the small group of friends some people like Vietnamese friends, I have Polish friends kaga some people. So enna nanchuna na ante sambal sambal senji kudta. So when they first time tried it, they loved it and avanga and the taste inge try pannala nu sonanga. So na nanche okay, since a lot of people have never tried sambal taste and nare per theriya Malaysia map la enga irukke sila per theriyala. And especially when they ask me where I come from, na so Malaysia sonena avangalukku inte Malaysia va or Malaysia enga irukke, so na explain panna vendidirukom where is Malaysia and all that. So summer festival avanga announce pannona summer festival indha mai seyrom. So I thought okay, Malaysia inte have never joined this event before. So namma first time seyvom, and given that indha mai periya platform irukke, so let's make use of this platform, we take advantage of this platform to serve for a bigger scale, no nare per seyla indha mai plan panna. So that is why I decided to participate in this event in the chance to make use of the chance to serve more people plates of nasi lemak that and the taste serve பண்றது.
1: சரி, அப்ப இந்த சம்மர் ஃபெஸ்டிவல்ல சம்மர் ஃபெஸ்ட்ல வந்து நீங்க இந்த நாசி லெமா விற்க தொடங்குனீங்க, அப்புறம் எப்படி ஆரம்பிச்சது? அதுக்கு அப்புறம் உங்களுடைய பயணம், உங்களுடைய நாசி லெமா பயணம் என்ன ஆனிச்சு, எப்படி மலர்ந்தது?
3: Okay, first car 2 months planning எடுத்தோம். So the first thing I did was ரெண்டுமாச பிளான் பண்ணோம். So especially ingredient சாஸ் பண்ற கொஞ்சம் டஃபா இருந்துச்சு, ஏன்னா குவாலிட்டி கம்ப்ரமைஸ் பண்ணாம நாங்க வந்து we tried to get 1-to-1 ingredients and then packaging சாஸ் பண்றது. So packaging எல்லாம் வந்து நான் சைனால இருந்து சாஸ் பண்ணேன். So இன்னும் கொஞ்சம் காஸ்ட் சேவ் பண்ணலாம்னு சொல்லிட்டு two months earlier like things எல்லாம் ஆர்டர் பண்ணி பிளான் பண்ணோம், எத்தனை போர்ஷன், எத்தனை குவான்டிட்டி எல்லாம் பிளான் பண்ணோம். And then அதுக்கப்புறம் வந்து டீம் அசம்பிள் பண்றது. So I would love to give a shout out tribute to my Malaysian friends who helped me, who came from different various backgrounds, and வந்து அவங்க ஹெல்ப் பண்ணி அவங்க எல்லாம் இது கண்டிப்பா செய்ய முடியாது. So 2 months of planning and the great team made the work done.
2: 2 மாதங்கள் கடுமையா நீங்க வந்து திட்டமிட்டீங்கன்னு சொன்னீங்க, இதுக்கு நடுவுல படிக்கிற வேலை வேற உங்களுக்கு இருந்திருக்கு.
3: ஃபைனல் செமஸ்டர் வரணும், ஃபைனல் செமஸ்டர். சோ வொர்க்லோட் இருந்துச்சு, இட் வாஸ்ன்ட் ஈஸி, அவ்வளோ ஈஸியா இல்ல, பட் பிகாஸ் அந்த 2 மந்த்ஸ் ஆஃப் பிளானிங் நம்ம முன்னுக்கு பண்ணனால, சோ இட் டிடன்ட் கிளாஷ் வித் மை ஸ்டடிஸ் மச்.
1: இப்ப நீங்க வந்து இந்த நாசிலமா வித்தீங்க இல்லையா, அங்க ஜெர்மானிய மக்கள் எல்லாரும் அதை வாங்கி சாப்பிட்டு என்ன சொல்லிருக்காங்க? இது
2: வெறும் அந்த சம்பால முதல் முறை சாப்பிட்டுப்பாங்கல்ல.
3: They were very curious, at the same time they were very excited. And I try பண்ணதுக்கப்புறம் ஒரு அந்த ஒரு moment of silence இருந்துச்சு. So I managed to capture on video ஒரு Colombian woman கா அவங்க சொல்றாங்க, after I try பண்ணதுக்கப்புறம் I'm moving to Malaysia after this. I'm moving to Malaysia just for the food.
1: கேக்குறதுக்கு சந்தோஷமா இருக்கே.
2: அதே நேரத்துல இப்படிப்பட்ட முயற்சிகளை எடுக்கிறாருன்னு சொன்னா அவருக்கு வாழ்த்துக்களை சொல்றது பாராட்டுறது நம்முடைய கடமை தானே. Facebook லைவ் பக்கமா வாங்க நேர்களே, அங்க வாழ்த்துக்களையோ கருத்துக்களையோ நீங்க வாரி வழங்குங்க. இப்போ ஒரு இடைவேளை, இடைவேளை தொடர்ந்து நம்ம தொடர்ந்து பேசுவோம் கணேஷ் கிட்ட. இது வணக்கம்
1: சிங்கை. விபத்து ஒன்று ஏற்பட்டுள்ளது துவாசை நோக்கி செல்லும் PIE ஜலான் யூனோஸுக்கு பிறகு. இதன் காரணமாக பிடோக் நார்த் அவென்யூ 3 வரையிலும் போக்குவரவு நெரிசலாக உள்ளது. இரண்டாம் தடத்தை தவிர்க்கவும். வாகனம் ஒன்று பழுதாகி உள்ளது சாங்கியை நோக்கி செல்லும் ECP பேஷா சாலைக்கு பிறகு.
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
4: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
5: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
4: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
6: மொத்த விற்பனையாளர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்.
2: மக்கள் அதிகம் விரும்பியதால் பீட்சா ஹாட்டின் 10 வெள்ளி பீட்சா சலுகை மீண்டும் வந்துவிட்டது.
1: சுட சுட ருசியான ஒரு பெரிய அளவு பீட்சா வெறும் 10 வெள்ளிதான். 25 வெள்ளியை நீங்கள் சேமிக்கலாம்.
2: நாவுறவைக்கும் பாபக்யூ சாங்கி சேக் Chick ham and shroom. Ota laksa, yana, ungalukku pidita suvaigalil.
1: Eechalugai savai kilamai, budhan kilamaigalil mattumdan. Kurugiya kaalathirkku mattum. Thavara vidadhirgal. Indre kadaiyilirundhu vaangi sendru saapidungal.
2: Ovvoru murayum, neengal irandu pizzakalai mattum vaangalam. Nibandhanaigalukku utpattathu. Ithaiya velai vazhangiyathu.
1: Pizza Hut.
7: வணக்கம். நேர்காணலுக்கு வந்ததற்கு நன்றி. செயற்கை நுண்ணறிவு செயல்முறைகள் நிறைந்த வேலை இடத்திற்கு உங்களை எப்படி தயார்படுத்திக் கொள்றீங்க?
8: நான் ASK ட்ரெய்னிங்ல பயிற்சி பெற்று வரேன். அவங்களுடைய பயிற்சி வகுப்புகள் நடைமுறை செயற்கை நுண்ணறிவு திறன்கள்ல கவனம் செலுத்துது. விற்பனை, விளம்பரம், செயல்பாடுகள், வணிக நுண்ணறிவு.
7: வேலை இடத்துல உங்களுக்கு எப்படி உதவுறது?
8: தினசரி வேலை பணிகளை தானியக்கமாக்குவது எப்படி என்பது நேரடி பயிற்சிகள் மூலம் அறியலாம். வாழ்க்கை தொழில் மாற்றம் மேற்கொள்பவரோ திறனை மேம்படுத்துபவரோ உங்க குழுவுக்கோ பொருத்தமான பயிற்சி திட்டங்கள் இருக்கு. தகுதி பெற Skills Future உதவி தொகையை 90 விழுக்காடு வரை பயன்படுத்தலாம்.
7: செயற்கை நுண்ணறிவுடன் வேலை செய்யும் உங்கள் எதிர்காலத்தை ASK உடன் கண்டறியுங்கள். People First, Learning Always. மேலும் தெரிந்து கொள்ள செல்லுங்கள் asktraining.com.sg. அழையுங்கள் 6484-6723. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
2: வரலான்னு சொல்லியிருந்தோம் அதுக்கு பெரிய அளவுல திட்டமிட்டு செயல்படணுமே. எப்படி கணேஷ் நீங்க செயல்படுறீங்க?
3: ஆக்சுவலி செய்யலாம் ப்ரோ, முடியும். ஆனா என்னன்னா நம்ம வந்து நம்ம டைம் மேனேஜ்மெண்ட் நல்லா பண்ணோம். சோ நான் மிந்தி வந்து ராயல் மிலிட்டரி காலேஜ்ல இருந்தேன். சோ மை மை அப்பர் மை ஃபார்ம் ஃபோர் ஃபார்ம் ஃபைவ் சொல்லுவாங்க. சோ லைக் மை 16 and 17 இயர்ஸ் ஓல் நான் வந்து ஐ கிராஜுவேட்டட் ஃப்ரம் ராயல் மிலிட்ரி காலேஜ். சோ அங்கேயே நம்ம பாத்தீங்கன்னா மண்டே டு ஃப்ரைடே ஸ்டடிஸ் இருக்கும், சாட்டர்டே சண்டே மிலிட்ரி ட்ரைனிங் இருக்கும். சோ அங்கேயே நீங்க பாத்தீங்கன்னா லைக் they teach us how to prioritize and have proper time planning, manage time management nalla eppadi namu nalla time efficient ah namu vela seiyalanu solli kudupanga. So I will say this is a very big aspect of my life where I learned how to manage time properly. And time difference irukke, so most of the times na late ah thoonguven, like I work until 1 a.m. 2 a.m. at times. So given that namukku vandu and vishayam vandu namukku joy and purpose namu theduronna, then I think we can put that effort for it. So nothing is impossible, I would say.
2: Sari nertha kadandu vandutinga, adukapra ungalukku irukra savalai kadandu vandutinga. Veetla irukravanga enna sonnanga, padikkira velaiya vittu edhukku odikkala appdi ketirupaangala ketaangala?
3: Illa avanga அவங்க மோட்டிவேட் தான் பண்றாங்க. சோ as long as I do what I love and as long as அவங்க வந்து இருந்து do what I love and studies okay or not, then I should be fine, no problem in pursuing anything else.
1: Facebook வாயிலா வந்து லவீரா அவங்க அம்மாவா
2: தெரியா?
1: உங்க அம்மாவோட அக்கவுண்ட் பேரு லவீராவா? ப்ரௌட் ஆஃப் யூ சன் அப்படின்னு போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு வாழ்த்துக்களையும் தெரிவிச்சிருக்காங்க, பெஸ்ட் விஷஸ், கீப் ராக்கிங் அப்படின்னு சொல்லிருக்காங்க.
2: உங்களை மகனா நினைச்சு சொல்றாங்க.
1: அதுதான் சாந்தா மரியா வந்து நீங்க சொன்ன அந்த நாசிலம்மா நீங்க வர்ணிக்கும் பொழுது யம்மி யம்மி அப்படின்னு சொல்லிருக்காங்க.
2: சஜினி கட்சி அவங்க.
1: அநேயர்களே, ஜெர்மனில இருந்து நம்ம இப்ப இணையறாரு கணேஷ்ராஜ். அவரு வந்து மலேசியாவை சேர்ந்த, இப்ப ஜெர்மனில இருந்து ஜெர்மனில படிச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு மாணவர். அவரு அங்க வந்து ஒரு நாசிலமா கடைய திறந்திருக்காரு, ஒரு இளம் தொழில் முனைவர்.
2: குறிப்பிட்ட காலத்துக்கு மட்டுமே அந்த கடை இருந்துச்சு, அங்க ஆரம்பிச்ச அவருடைய இந்த பயணம் அடுத்தடுத்த பரிமாணங்களுக்கு போகணும் அப்படின்னு செயல்படுறாரு. சொந்த நிறுவனம் வேற நடத்திட்டு இருக்காரு மலேசியாவில இல்லையா?
1: அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன் தாப்பா, அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன் கணேஷ்.
3: Tapa vanka, Tapa vante is a prepaid meal subscription plan. So eppadi nam gym ku vande maasam maasam kaasu kattrumo, eppadi Netflix subscription maasam maasam kattrumo, same like him for lunch for students. So nam ore 1 month or 1 week or 3 weeks ku mattum neenga subscription eduthinga, then you can eat anywhere any food at nama selected vendors la. So idu vande nam B40 students ku solvanga. So konjam customer students coming from poor families இருக்கு, நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம இப்ப ஸ்டார்ட் பண்றோம். சோ இட்ஸ் பீன் 1 year சின்ஸ் we are still keep going, we are still moving forward since then.
1: கேக்குறதே ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. அப்ப நீங்க ஜெர்மனில இருந்துகிட்டே இத வந்து மலேசியால நீங்க நடத்திக்கிட்டே இருக்கீங்க?
3: ஆமா அக்கா.
1: எப்படி? யார் உங்களுக்கு வந்து உதவி செய்யறா, யார் வந்து உங்களுக்கு உறுதுணையா இருக்கா?
3: சோ என்னோட ஃப்ரெண்ட்ஸ் மலேசியால என்னோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அண்ட் என்னோட 100 ஃபவுண்டரும் அவரும் இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட் தான், அவரும் பிரான்ஸ்ல படிச்சுட்டு இருக்காரு. ஸோ நானு அவரு அண்ட் தென் மலேசியால இருக்க 100 ஃப்ரெண்ட் இருக்காரு. அண்ட் நாங்க ஒரு 5 பேர் தான் இருக்கோம்க்கா, ஒரு 5 பீப்புள் ஒன்றையும் 5 பீப்புள் குரூப் ஆஃப் ஸ்மால் பீப்புள். பட் யூஸ்வலி ஓவர் டைம் ஒர்க் பண்ணுவோம். ஸோ அவங்க டைம்ல ஒர்க் பண்ணுவாங்க. அண்ட் தென் நாங்க லைக் மீ ஐ ஒர்க் இன் மை ஓன் டைம். அண்ட் தென் வீக்கெண்ட்ல மாதிரி கேதர் பண்ணிட்டு ட்ரிப் ஐடியாலாம் ஷேர் பண்ணி see where it goes and then Malaysia la irukkaru vandu avar execute panuvaru. So namu vandu supervise panni and then tech side, like the tech side ellame namu develop pandrathu. So whatever that I can do remotely, I'll do remotely. Whichever I can't, then I will pass it to my friends.
1: ஐந்து பேர் அடங்கிய ஒரு சின்ன குழுதா நீங்க வந்து மனசு வச்சா முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல நீங்க செயல்படுறீங்க.
2: ஆனா இங்கதான் வருது என்னோட மிகப்பெரிய கேள்வி கணேஷ்ராஜ், உங்க வயசுல இருக்கிறவங்க எல்லாம் வந்து வீடியோ கேம்ஸ் விளையாடுவாங்க, வெளியில போவாங்க, படம் பார்க்க போவாங்க, ஒரு 2-3 கேர்ள் ஃபிரெண்ட் ஆகுது குறைஞ்சது இருக்கும்.
1: இந்த கேர்ள் ஃபிரெண்ட் முடிச்சு அடுத்து எந்த கேர்ள் ஃபிரெண்ட் தேடலாம் இருப்பாங்க?
2: எனக்கு ஒண்ணுமே இல்ல சொல்றது. இதெல்லாம் இருக்கும் போது நீங்க மட்டும் இதையெல்லாம் ஒரு பக்கம் வச்சுட்டு இந்த மாதிரி தொழில் முனைப்பு எதிர்காலத்திற்கான சேமிப்புன்னு ஏன் இந்த மாதிரி ஒரு பாதையை தேர்ந்தெடுத்தீங்க? வீட்டுல இருக்கிறவங்க சொன்னாங்க, நீங்களே முடிவெடுத்தீங்களா?
3: இல்ல
1: அவர் வந்து ஆரம்பத்திலே ரொம்ப அழகா ஒண்ணு சொல்லியிருந்தாரு, மனசு வச்சா முடியும், நம்ம நினைச்சா முடியவானே அப்படின்னு சொல்லியிருந்தாரு.
2: இன்னொரு விஷயம் நீங்க கவனிக்கணும், எல்லாமே இருக்கு, ரெண்டு மூணு கேர்ள் ஃப்ரெண்ட் நீங்க சொன்னீங்க,
1: அவர் மறுக்கல பாருங்க.
2: அந்த பக்கம் நான் போக விரும்பல.
1: சரி கணேஷ், உணவையும் தாண்டி நீங்க வந்து நமது தென்கிழக்கு ஆசியாவுடைய பாரம்பரியம் கலாச்சாரம் இதை வந்து எப்படி நீங்க படிக்கிற மாணவர்கள் சக மாணவர்களோட நீங்க வந்து அறிமுகம் செய்யணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்க?
3: எவ்ரி வந்து இங்க நம்ம யூனிவர்சிட்டில கல்ச்சர் ஃபேஸ்ட் வச்சிருக்காங்க. கல்ச்சர் ஃபேஸ்ட், சம்மர் ஃபெஸ்டிவல், இந்த மாதிரி ஈவெண்ட்ஸ் வந்து இன்னும் நிறைய பேர் ஜாயின் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். எஸ்பெஷலி ஃபியூச்சர் ஜெனரேஷன்ஸ், எனக்கு அடுத்த பேட்ச் எல்லாம் திருப்பி செய்யணும். அண்ட் தென் ஹேவ் டு பிரிங் மோர் டிஷஸ் ஐ வுட் சே, ரெண்டாங், லக்ஸா. ஏன்னா ஐ நோ நமக்கு கண்டிப்பா தெரியும் தட் பீப்புள் ஆர் கிரேவிங் ஃபார் மலேசியன் ஃபுட். அண்ட் இங்க உள்ள மலேசியன் ஃபுட் வந்துட்டு ஐ டோன்ட் திங்க் தே அடாப்ட் டூ மச் டு த லோக்கல் தங் தட் தே காம்ப்ரமைஸ் த கார் டேஸ்ட். So, நம்ம வந்து நெக்ஸ்ட் ஜெனரேஷன் அது கம்ப்ரமைஸ் பண்ணாம ட்ரை டு காப்பி ஒன் டு ஒன் அஸ் பாசிபிள் அண்ட் சர்வ் டு மோர் மெனி பீப்புள் தென் கம்பேர் டு வாட் ஐ டிட். ஐ ஹோப் சோ.
2: போக போக இன்னும் அதிகமானவரை சென்று அடையணும்னு நீங்க ஆசைப்படுறது கண்டிப்பா தெரியுது. முயற்சி உடையார் நிச்சயம் வெற்றி பெறுவார், அதுல எந்த வித சந்தேகமும் கிடையாது. உங்களை மாதிரி இருக்கிற இளையர்கள் அல்லது வந்து சொந்த தொழில் தொடங்கணும்னு நினைச்சிட்டு இருக்கிறவங்க, ஏன் எங்க வயசுல இருக்கிறவங்க கூட சொந்த தொழில் தொடங்கலாமா வேண்டாமா அப்படின்னு ரொம்ப யோசிப்போம். அப்படிப்பட்டவங்க வானொலி பக்கமா இருக்கலாம், ஃபேஸ்புக் லைவ் பாக்கலாம், அவங்களுக்கு நீங்க என்ன சொல்வீங்க கணேஷ்ராஜ்?
3: உங்க ட்ரீம் சேஸ் பண்ணுங்க, ட்ரீம் பிக், டோன்ட் ட்ரீம் ஸ்மால், அண்ட் தி ஸ்கை இஸ் தி லிமிட். As long as you have people behind you and you know, you have your dreams, you have your goals, there's nothing else stopping you between you and your goals, I would say. நம்ம மனசு வச்சா கண்டிப்பா நம்ம அதை அச்சீவ் பண்ணிடலாம்.
1: சரியா சொன்னீங்க கணேஷ்ராஜ், ரொம்ப அழகா நீங்க சுருக்கமா சொல்லிட்டீங்க. ஆனா இருந்தாலும் பெரும்பாலானோர் இப்ப இந்தியர்கள், இந்திய சமுதாயம் அப்படின்னு சொல்லும்பொழுது இந்த முதலீடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஐயோ, நிறைய காசு, ஒரு ஒரு தொழில் ஆரம்பிக்கணும்னா அதுக்கு வந்து நிறைய காசை வந்து நம்ம முதலீடா வைக்கணுமே, எவ்வளவு காசு தேவைப்படுது, ஒரு 20,000-50,000 வெள்ளி தேவைப்படும் அப்படின்னு நினைப்பாங்க. நீங்க என்ன சொல்றீங்க அதுக்கு?
3: நான் என்ன பிலீவ் பண்றேனாக்கா, ஐ திங்க் உங்களுக்கு அந்த ஐடியா இருந்துச்சுன்னா யூ கேன் ஆல்வேஸ் கெட் த மணி பிஹைண்ட் இட். அந்த ஐடியா தான் முக்கியம். அண்ட் அண்ட் ஹவு யூ பிச் தெம் ஆர் ஹவு யூ எக்ஸிக்யூட் இட் இஸ் வாட் இம்பார்ட்டன்ட். நமக்கு வந்து அந்த கேபிட்டல், இஃப் யூ ஹவ் த ஐடியா யூ கேன் ஆல்வேஸ் கன்வின்ஸ் அதர் பீப்புள் டு இன்வெஸ்ட். ஸோ நமக்கு அந்த ஐடியா அண்ட் அந்த கரேஜ் அண்ட் பிரேவரி அண்ட் கான்ஃபிடன்ஸ், முக்கியமாக கான்ஃபிடன்ஸ் இருக்கணும். Confidence in China, I'm very sure that you can achieve 90% of the things that you're already planning to do.
2: கணேஷ் ராஜ், உங்க நேரத்தை ஒதுக்கி நாங்க கேட்ட கேள்விகளுக்கு உங்களால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு பொறுமையா பதில் சொல்லியிருந்தீங்க. அங்க என்ன காலங்காத்தால 2 மணியா 3 மணியா?
3: 2:35 நே.
2: நீங்க தூங்கல அப்போ?
1: விடிய விடிய நடனம்
2: உங்களுக்காக முடிச்சிருந்தீங்க இல்ல?
3: Yes sir.
2: கார் பண்ணலாம்ங்களா?
3: நீங்க
2: பொதுவா ஃபுட்பால் ஃபேனா இல்லையா?
3: 50-50
2: நீங்க ஃபுட்பால்ல
3: மெனு
2: லியோபூல். ஓகே, நல்லது.
1: நடப்பு வெற்றியாளர் முகமது கசீம் என்ன சொல்லிருக்காரு, அப்புறம் சேண்ட நாயர் என்ன சொல்லிருக்காங்க, இந்த இளம் வயதிலேயே வந்து இவ்வளவு கமிட்டடா இருக்கீங்க, வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிருக்காங்க. அதுக்கப்புறம் செல்வராணி அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா, பாராட்டுகள் வாழ்த்துக்கள் தம்பி கணேஷ் ராஜ், வாழ்க வளர்க அப்படின்னு சொல்லிருக்காங்க.
2: சரியா,
1: நன்றி கணேஷ், உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி, தூக்கத்தை ஒதுக்கி எங்களோட இணைந்ததற்கு ரொம்ப நன்றி கணேஷ். வாய்ப்பு கிடைத்தால் மீண்டும் சந்திப்போம்.
3: பாய்
1: பாய்.
2: இப்படிப்பட்ட அற்புதமான இளையர்களை சந்திக்க நாங்க ஆவலா காத்துட்டு இருக்கோம். அப்படிப்பட்டவங்க உங்களுக்கு தெரியும், சாதனை படிச்சுக்கிட்டு இருக்காங்க, இவங்களை பத்தி நீங்க பேசலாமே, இவங்களும் நீங்க சொல்லலாமே அப்படின்னு சொன்னா நீங்க அவங்கள பத்தின தகவல்களை எங்களோட பகிர்ந்து கொள்ளலாம் இல்லையா?
1: ஆமா, 9678898968 என்ற எண்ணுக்கு அவங்களுடைய தகவல்களை நீங்க அனுப்பி வைக்கலாம். சரி, தொடர்ந்து வணக்கம் சிங்கை நிகழ்ச்சியோட இணைந்திருங்க. உங்களுக்காக பட்டியல் திரைப்படத்தில் இருந்து இன்னும் கொஞ்ச நேரத்தில் பாடல் இடம்பெறவிருக்கின்றது. அதற்கு முன்பு போக்குவரத்து தகவல்.
9: போக்குவரத்து நிலவரம்
2: விபத்து நேர்ந்துள்ளது கிளெமென்டி சாலைக்கு அருகே 3 தடத்தில். போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
4: ஊட்டி பருப்பு, பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
5: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
4: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
6: மொத்த விற்பனையாளர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்.

0: அப்பப்பா உன் முகம் எப்படி இவ்வளவு அழகா இருக்கு.
1: நான் அப்பப்பா நீம் ஃபேஸ் வாஷ் மற்றும் நீம் சோப்பை பயன்படுத்துறேன். இதுல வேம்பின் குணங்கள் இருக்கிறதால முகப்பரு குறைய வாய்ப்பு இருக்கு.
0: அப்ப பொலிவான சருமத்திற்கு
1: அப்பப்பா பன்னீரை பயன்படுத்துறதால முகம் பொலிவாகவும், அப்பப்பா பப்பாயா சோப்பை பயன்படுத்துறதால முகம் பளபளப்பாகவும் வாய்ப்பு இருக்கு. அதோட அப்பப்பா பூசு மஞ்சளும் கஸ்தூரி மஞ்சளும் முகத்துல கரும்புள்ளிகளை குறைக்க உதவலாம்.
0: அப்போ நானும் என் முகத்தை பொலிவா வச்சுக்க அப்பப்பாவை பயன்படுத்த போறேன்.
1: அப்பப்பாவை எடு, கவலையை விடு. அப்பப்பானா பியூரிட்டி.
2: மொத்த விநியோகஸ்தர்கள் ஜோதி ஸ்டோர், புஷ்பகடை, சிங்கப்பூர்.
3: ஹட்சன் பன்னீரை சுவைத்து பாருங்க.
4: மழையோ வெயிலோ காலங்கள் மாறும், சுவை மாறாத ஹட்சன் தயிர். எந்த பதன பொருட்களும் இல்ல, செயற்கை நிறங்களும் இல்ல, செயற்கை சுவையூட்டிகளும் இல்ல. ஹட்சன் தயிர்
5: டீ கடையில் ஒவ்வொரு திங்கட்கிழமையும் வித்தியாசமான வேலைகளை செய்பவர்கள் அவர்களுக்கு அணிதளந்தார் டீ கடையில். இந்நிகழ்ச்சிக்கு ஆதரவு காட்ஸ். காட்ஸ் வழங்குற அற்புதமான சலுகைகளுடன் காட்ஸில் பொருட்களை வாங்கி மகிழுங்கள். இன்றே காட்ஸ் கடைகளுக்கு செல்லுங்கள் அல்லது காட்ஸ் .com.sg இணையபக்கத்தை நாடுங்கள்.

0: பட்டியல் பட பாடல் உங்களுக்காக இடம்பெற்றது. யுவன் சங்கராஜா வரிசையில அந்த பாடல்கள் இடம்பெற்றன.
1: இன்னும் கொஞ்ச நேரத்துல நாம தமிழ் திரைப்படத்துல இருந்து டி மணின் இசையில் இந்த பாடலை கேட்க இருக்கோங்க. அதற்கு முன்பு உங்களுக்காக போக்குவரத்து தகவல்.
2: 96 போக்குவரத்து நிலவரம்.
1: கிளெமெண்டி ரோடை நோக்கி செல்லும் அந்த வழியில் போக்குவரவு நெரிசலாக உள்ளது. காரணம், மூன்றாம் தடத்தில் விபத்து ஒன்று ஏற்பட்டுள்ளது. துவாசை நோக்கி செல்லும் PIE ஜலான் யூனோஸுக்கு பிறகும் விபத்து ஒன்று ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக பிடோக் நார்த் அவென்யூ 3 வரையிலும் போக்குவரவு நெரிசலாக உள்ளது. உட்லண்ட்ஸை நோக்கி செல்லும் BKE உட்லண்ட்ஸ் செக் பாயிண்ட் எக்ஸிட் அங்கே போக்குவரவு நெரிசலாக உள்ளது.
0: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
3: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
4: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு
0: மையத்தில் அமைந்துள்ள அதே 4 நட்சத்திர விடுதியில் தங்கிடுங்கள். ஷீபா பூங்காவில் இருந்து டோக்கியோ கோபுரத்தின் அழகை கண்டு ரசித்திடுங்கள். ஷின்ஜூகு ஒடைவா, அங்கே நினைவு பொருட்களையும் அழகு சாதன பொருட்களையும் வாங்கலாம். டோக்கியோ டிஸ்னிலேண்ட், அங்கே ஒரு முழு நாளையும் அன்புக்குரியவர்களுடன் கழித்து அற்புதமான நினைவுகளை உருவாக்குங்கள். அமெரிக்க அர்ப்பணிக்கப்பட்ட பரந்த வன சரணாலயமும் புனித தலமுமான மெய்ஜி ஜிங்குவிற்கு சென்றிடுங்கள். ரோபோங்கி ஹில்ஸ், அங்கே உள்ள கண்ணை கவரும் கிறிஸ்துமஸ் ஒளி அலங்காரங்களை கண்டு வியந்திடுங்கள். சான்ஸ் வேர்ல்ட் ஹாலிடேஸ் வழங்கும் மீடியாகோ ஒலி 968 படைப்பாளர் ரவிஜியுடன் 7 நாள் டோக்கியோ ஃபூஜி மலை சுற்றுலா பயணம். புறப்பாடு December 5. இப்போதே பதிவு செய்யுங்கள். தம்பதியருக்கு 1000 வெள்ளி கழிவு. மேல் விவரங்களுக்கு chanceworld.com அல்லது அழையுங்கள் 6206 1797.

0: 7.5 மணிக்கு மேல வேலைக்கு போறவங்களுக்கு ஒரு சவால் கொடுப்போம்.
1: நிகழ்ச்சிக்கு ஆதரவு
0: BYD சிங்கப்பூரின் முதன்மை வாகனம்,
1: சிறந்த வாழ்க்கைக்கு அதிநவீன தொழில்நுட்பம். 9.68 உங்க விருப்ப பாடல்களும்

0: ஒவ்வொருநாளும் பேருந்துல பயணம் செய்யற ஒருத்தரா நீங்க?
1: சிங்கப்பூர் பொது பேருந்து சேவைக்கு ஒரு நீண்ட வரலாறு இருக்கு.
0: எந்த எண் பேருந்து எங்க செயல்பட்டுச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா?
1: அதோட ஒவ்வொரு பேருந்து சேவையின் தனித்துவத்தை நம்ம அலசி ஆராய போறோம். ஒலியில நான் நவீன்,
0: நான் ரஃபி, நாங்க இருவரும் சேர்ந்து வழங்கும்
2: பஸ் பயணம்.
0: இப்போது டிக்டாக் மற்றும் இன்ஸ்டாகிராம் இவை இரண்டிலும் இந்த பஸ் பயணத்தை நீங்க பார்க்கலாம்.
2: எங்களுடைய பஸ் பயணம் தொடரும்.

0: உங்களுக்காக 9968 கேட்டுக்கொண்டிருக்கும் நீர்களே உங்கள் அனைவருக்கும் நன்றி.
1: இப்போது வசந்தத்தில் நிகழ்ச்சிகள் தொடங்கவிருப்பதால் 9968 ஒலிபரப்பு நிறைவடைகிறது.
0: தொடர்ந்து எங்களுடைய நிகழ்ச்சிகளை கேட்க வானொலி பக்கம் வாருங்கள். FM அலைவரிசை 96.8 MHz வாயிலாக இணையுங்கள்,
1: அல்லது நீலிசன் வாயிலாகவும் எங்கள் ஒலிபரப்பை 24 மணி நேரமும் நீங்கள் கேட்கலாம்.
0: 9968
1: கேட்டாலே பரவசம்.
0: இந்நிகழ்ச்சிக்கு ஆதரவு வழங்குவோர்
1: லவிஸ்டா காஃபியின் மொத்த விநியோகஸ்தர்
0: ஜோதி ஸ்டோர், புஷ்ப

0: சி பீட்டு ஆதரவு
1: தங்கம் வாங்கணும், அழகா இருக்கணும், அப்போ நம்ம ஆல்கா ஜுவல்லர்ஸ்க்கு போகணும். அழகு, தரம், நம்பிக்கை எல்லாம் ஒரே இடத்தில். ஆல்கா ஜுவல்லர்ஸ், 77 ஸ்ரீரங்கம் ரோட், சிங்கம்.

0: வரும் தினம் ஆர்கேஜினை
1: மாலா, இப்ப எல்லாம் செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி சுலபமா வேலை செய்யற எப்படி?
2: நான் ஏஎஸ்கே ட்ரைனிங்ல பயிற்சி பெற்றேன்.
1: யார் கற்றுக் கொடுக்கறாங்க?
2: பல வருஷமா நேரடி தொழில்துறை அனுபவம் உள்ள சான்று பெற்ற பயிற்சிப்பாளர்கள்.
1: வாவ், அருமை! இத பத்தி நானும் தெரிந்து கொள்ள வேண்டும் போல இருக்கு.
2: நீங்க உங்க திறனை மேம்படுத்திக் கொள்வதற்கோ உங்க குழுவிற்கோ பொருத்தமான பயிற்சி திட்டங்கள் இருக்கு. தகுதி பெறவங்க ஸ்கில்ஸ் ஃபியூச்சர் உதவித்தொகையை 90 விழுக்காடு வரை பயன்படுத்தலாம். செயற்கை நுண்ணறிவுடன் வேலை செய்யும் உங்கள் எதிர்காலத்தை ஏஎஸ்கே உடன் கண்டறியுங்கள். People first, learning always. மேலும் தெரிந்து கொள்ள செல்லுங்கள் ASKtraining.com.sg. அழைங்கள் 6484-6723. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.

0: செவ்வகம், செயின்ட் அல்விஸ் சாலை, செராங்கோன் சாலை, டல்ஹவுசி லேன், இப்பொழுது அப்பர் டிக்சன் சாலையில் சிங்கப்பூர்.
1: உனக்காக எல்லாம் உனக்காக ஆகிய திரைப்படங்கள்ல இருந்து உங்களுக்காக இரண்டு கிளியோபேட்ராக்கள் வர போறாங்க.
2: அதனை அடுத்து சுவாரஸ்யமான தகவல், தங்கவில்லை நிலவரம், திரை தகவல் எல்லாமே காத்துட்டு இருக்கு. வணக்கம்
1: சிங்கை,
2: உங்களுக்காக நிகழ்ச்சிகளை வழங்கிட்டு இருக்கோம்.
1: ரவிஜி
2: சஜினி

0: ஒன்பதே காலாகி விட்டது. போக்குவரவு அதிகமாக இருக்கின்றது. அப்பபுக்கிட்டிம சாலை நகரை நோக்கி செல்லும் வழியில் ஓல்ட் ஜுரோங் சாலை, காஷு சாலைக்கு உட்பட்ட பகுதிகளில் வாகனங்கள் பழுதாகியுள்ளன. துவாசை நோக்கி செல்லும் பிஐஇ எடம் சாலை நுழைவாயிலுக்கு பிறகு விபத்தில் இருந்துள்ளது. AYEMCE செல்லும் வழியில் கிளமிட்டி சாலைக்கு பிறகு இதன் காரணத்தினால் ஜுரோங் டவுன் ஹால் அதன் வரையிலும் போக்குவரவு அதிகமாக இருக்கின்றது. போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
1: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
2: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
1: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
3: மொத்த விற்பனையாளர் ஸ்ரீ அம்பிகாஸ்.
4: Maverick Events and Production வழங்கும் மசாலா காபி லைவ் இன் சிங்கப்பூர் தி ரிட்டர்ன் டூர்.
5: வீட்டு சாப்பாடு விருந்து சாப்பாடு மாதிரி இருக்கே, எப்படி
6: எல்லாம் எஸ்பிஎம் கோல்ட் பொன்னி அரிசியில சமைக்கிறதாலதான்.
5: எஸ்பிஎம் கோல்ட் பொன்னி அரிசியா?
6: ஆமா, எஸ்பிஎம் கோல்ட் பொன்னி அரிசி தரமானது, சுத்தமானது, சுவையானது. எஸ்பிஎம் கோல்ட் பாஸ்மதி அரிசியில பிரியாணி சமைச்சா அதன் சுவையே தனி சுவை. அது மட்டுமா, எஸ்பிஎம் கோல்ட் இட்லி அரிசியும் சிறப்பானது. எல்லா காலத்துக்கும் ஏற்றது எஸ்பிஎம் கோல்ட் அரிசி வகைகள் தான். இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டு சிங்கப்பூர்ல எல்லா பிரபல கடைகள்லயும் கிடைக்கும்.
7: மொத்த விற்பனையாளர் எஸ்பி முத்தையா அண்ட் சன்ஸ் பிரைவேட் லிமிடெட்.
8: சன் பிரதர்ஸ் டிராவல் மூலம் இன்னும் சிறப்பான சலுகைகளை பெற்று ஐரோப்பாவின் சிறந்த அம்சங்களை அனுபவிக்கலாம். ஐரோப்பாவிற்கு நீங்கள் நேரடியாக பயணம் செய்யலாம். ஒவ்வொரு இரண்டாவது பயணிக்கு 800 வெள்ளி வரையிலான தள்ளுபடி, அதோடு இருவர் பயணம் செய்யும் போது 600 வெள்ளி வரையிலான தள்ளுபடி, இலவச பயண காப்பீடு, இலவச சுற்றுலா ரத்து செய்தல், கொடுக்கும் பணத்திற்கு சிறந்த மதிப்பு, சிறந்த விலை உத்தரவாதம். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. அல்பைனின் பிரம்மாண்ட மலைப்பகுதிகளை ரசியுங்கள். அஞ்சல் அட்டையில் இடம்பெறும் அழகிய இடங்களுக்கு செல்லுங்கள். வணக்கம் கூறி வடதுருவ ஒளியை நோக்கி நடக்கலாம். இச்சலுகை செப்டம்பர் 27 வரை. பதிவுக்கு செல்லுங்கள் sunbrothers.com. அழையுங்கள் 6212-9660.
9: உங்களுக்கு தெரியுமா,
0: இதே நாள் August 24 1821 ஸ்பெயினிடம் இருந்து சுதந்திரம் பெற்றது மெக்சிகோ.
9: இப்ப நாங்க மெக்சிகோவை பற்றி சில சுவாரஸ்யமான தகவல்களை உங்களுக்கு ஒன்னு ஒன்னா எடுத்து சொல்றோங்க. உலகத்திலேயே ஆக அதிகமானோர் ஸ்பானிய மொழியை பேசும் நாடு மெக்சிகோ.
0: வட மத்திய அமெரிக்காவின் ஆக பழமையான பல்கலைக்கழகம் மெக்சிகோல தான் இருக்கு. இதன் பெயர் நேஷனல் அட்டானமஸ் யூனிவர்சிட்டி ஆஃப் மெக்சிகோ, அதாவது யூநேம். இந்த பல்கலைக்கழகம் 1551 கட்டப்படுது அப்படின்னு தகவல்கள் சொல்லுது.
9: மெக்சிகோவில 35 யுனெஸ்கோ உலக மரபுடைமை தளங்கள் உள்ளன.
0: மெக்சிகோவை சேர்ந்த பொறியாளர் கிலெர்மோ கொன்சாலஸ் கமரேனா உலக வரலாற்று படைச்சாரு. 1963 கலர் டிவி எனப்படும் தொலைக்காட்சியை அறிமுகப்படுத்தினாரு அப்படின்னு தகவல்கள் சொல்லுது. இத்தகவலை வழங்கியோர்
10: அதிக புரதச்சத்து கொண்ட மில்கி மிஸ் பன்னீர் எளிதாக சமைக்கலாம். அசல் மற்றும் அசத்தலான மில்கி மிஸ் தயிர், கெட்டியானது, சுவையானது. மில்கி மிஸ் பன்னீர், மில்கி மிஸ் தயிர்.

0: இனிமையான 90
1: இவ்வங்கத்திற்கு ஆதரவு
2: ஹட்சன் பன்னீர், பிரபலமான இந்தியன் பன்னீர் இப்பொழுது சிங்கப்பூரில்.
3: 90களில் வெளியான கிராமத்து மெட்டுகளை நீங்க கேட்டு ரசிச்சிருப்பீங்க அப்படின்னு நாங்க நம்புறோம். மாணிக்கம் தாலாட்டு திரைப்படங்கள்ல இருந்து உங்களுக்காக பாடல்கள் ஒலித்தன.
4: ஒலி 9:00 இப்போ தங்க விலை நிலவரம். 22 கேரட் தங்கம் கிராமுக்கு 181.90
1: இவ்வங்கத்திற்கு ஆதரவு DMY ஜுவலர்ஸ், அழகிய ஆபரணங்களின் அதிசய உலகம், 113 ஸ்ட்ராங்கன் ரோட், சிங்கப்பூர்.
5: அக்ஷய ஜுவல்லர்ஸின் பிரம்மாண்ட அதிர்ஷ்ட குலுக்கல். 1000 வெள்ளிக்கு நகைகள் வாங்குங்க, தங்க கட்டிகளை வெல்லும் வாய்ப்பு பெறுங்க. சுவிஸ் 24 கேரட் தங்க கட்டிகள் உங்களுக்காக காத்திருக்கின்றன. முதல் பரிசு 50 கிராம் தங்க கட்டி, இரண்டாம் பரிசு 20 கிராம் தங்க கட்டி, மூன்றாம் பரிசு 10 கிராம் தங்க கட்டி, நான்காம் பரிசு 5 கிராம் தங்க கட்டி, ஐந்தாம் பரிசு 2 கிராம் தங்க கட்டி, ஆறாம் பரிசு முதல் 10ஆம் பரிசு வரை இலவச திறன் பேசிகள். அக்ஷயா ஜுவல்லர்ஸ், 48 ஸ்ராங்கன் சாலை, லிட்டில் இந்தியா ஆர்கே. பொட்டு தங்க வாங்கினாலும் சட்டு சட்டுன்னு தங்க சேரும்.
6: பெற்றோரோட மாதந்தோறும் நேரடி சந்திப்புக்கும் ஏற்பாடு செய்வாங்க. விதிமுறைகளை விளக்க எதிர்வரும் தேர்வுகள்ல உங்க பிள்ளை சிறப்பா செய்ய க்ரோவிங் ஸ்டார்ஸ் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. 8699664646
7: ஞாயிற்றுக்கிழமை அக்டோபர் 4 காலை 7:30 உடற்பயிற்சி நல்வாழ்வு நடவடிக்கையில் என்னோடு ஈடுபட வாருங்கள். உங்களுக்கு பிடித்த மீடியா கப் கலைஞர்களையும் நீங்கள் சந்திக்கலாம்.

கபடி நுழைவுச்சீட்டுகளை பெற செல்லுங்கள் fitandfun.sg. பதிவு செய்யும் அனைவருக்கும் ஃபிட் அண்ட் ஃபன் டி சட்டை வழங்கப்படும். ஃபிட் அண்ட் ஃபன் 2026 எவ்ரிபடி நியூஸ் நிகழ்ச்சியை முன்னிட்டு மீடியா காப் ஏற்பாடு செய்யும் நிகழ்ச்சி.

0: காதலா காதலா பரத்ல இருந்து பாடல கேட்டீங்க. அதுக்கு முன்னால நந்தினி பரத்ல இருந்து பாடல் உங்களுக்காக இடம் பெற்றது. நேரம் இப்பொழுது 9:42.
1: ஒலி 9:08 போக்குவரத்து நிலவரம்.
2: MCEயை நோக்கி செல்லும் AYE கிளெமெண்டி ரோடு இருக்கு. பிறகு வாகனம் ஒன்று பழுதாகி உள்ளது. இதன் காரணமாக ஜூரோங் டவுன் ஹால் ரோடு வரையிலும் போக்குவரவு நெரிசலாக உள்ளது. மூன்றாம் தடத்தை தவிர்க்கவும். துவாசை நோக்கி செல்லும் PIE ஆடம் ரோடு நுழைவாயில் அங்கேயும் மற்றும் ஒரு வாகனம் பழுதாகி உள்ளது.
0: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
3: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
4: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
3: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
5: மொத்த விற்பனையாளர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்.
0: மக்கள் அதிகம் விரும்பியதால் பீட்சா ஹாட்டின் 10 வெள்ளி பீட்சா சலுகை மீண்டும் வந்துவிட்டது.
6: சுட சுட ருசியான ஒரு பெரிய அளவு பீட்சா வெறும் 10 வெள்ளிதான். 25 வெள்ளியை நீங்கள் சேமிக்கலாம்.
0: நாவூர வைக்கும் பாபக்யூ சாங்கி சேக் Chick ham and shroom. Ota laksa yana ungalku pidita suvaigalil.
6: Ee chalugai savai kilamai budhan kilamaigalil mattumdan. Kurugiya kaalathirku mattum thavara vidadirgal. Indre kadayilirundu vaangi chendru saapidungal.
0: Ovvoru murayum neengal irandu pizzakalai mattum vaangalam. நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. இத்தகவலை வழங்கியது
6: பீட்சா ஹட்.

0: 19 வெள்ளி 90 காசு மட்டுமே. ஆகஸ்ட் 31 வரைக்குமான இச்சலுகை குமார் மெஸ்ஸின் அனைத்து கிளைகளிலும் கிடைக்கும்.
1: ஒலி 968 சிம்ரன்
2: தொட்டு தொட்டு பேசும் சுல்தானா, தொட்ட உடன் நெஞ்சில் தில்லானா.
3: ஜெயராமோ அடுத்து ஒரு திரைப்படத்துல இணைய இருக்காங்களா?
1: ஆமா, இந்த படத்துடைய பூஜை அண்மையில நடைபெற்றது. அந்த பூஜையிலிருந்து ஒரு சில படங்கள் வெளிவந்து மக்கள் மனதுல எதிர்பார்ப்பு உருவாக்கிருக்கு இல்லையா?
3: ஆமா, முதல் முறையாக இவங்க ரெண்டு பேருமே கதாநாயகன் கதாநாயகியா ஜோடி சேர்ந்து நடிக்கிறாங்க. ஜோதிகா நடித்த ராட்சசி திரைப்படம் இருக்கு இல்லையா, அந்த படத்தையும் அருள் நிதி நடித்த கழுவேத்தி மூர்க்கன் அப்படிங்கிற திரைப்படத்தையும் இயக்கிய இயக்குனர் எஸ் ஒய் கௌதம் ராஜ் தான் இந்த திரைப்படத்தையும் இயக்க போறாரு அப்படின்னு தகவல்கள் கூறுகின்றன.
1: 2002 பஞ்சதந்திரம் படம் வந்துச்சு, ஞாபகம் இருக்கும் உங்களுக்கு? அதுல ஜெயராமன் நடிச்சிருப்பாங்க, சிம்ரன் நடிச்சிருப்பாங்க, ஜோடியா கிடையாது. ஆனா அங்கே ஒரு சில பேச்சு உரையாடல் காட்சிகளே நமக்கு தெரியும். இவங்க ரெண்டு பேரும் ஜோடி சேர்ந்து நடிச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு
3: நம்மளுடைய கனவு இப்ப நனவாக போகுது.
1: இந்த திரைப்படத்திற்கான எதிர்பார்ப்பு நான் சொன்னது போல அதிகமாகிட்டே வருது. நாளுக்கு நாள் படம் அடுத்த ஆண்டு வெளிவரதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்குன்னு தகவல்கள் சொல்லுது.
3: இந்த திரை தகவலை உங்களுக்கு வழங்கி இருந்தாங்க அணி மணி, தரம் குறையாத தங்கம், தலைமுறைகள் தாண்டும் நம்பிக்கை, 73 மற்றும் 87 சிங்கப்பூர், தரம் கைராசி நம்பிக்கை அணி மணி.

0: நேசையில் ஜோடி திரைப்படத்தில இருந்து உங்களுக்காக பாடல் ஒலித்தது. சிவ சிதம்பரம், சுவர்ணலதா மற்றும் குழுவினர் அந்த பாடலை வழங்கியிருந்தாங்க. அதற்கு முன்பு வித்யாசாகரி நேசையில் ஏதரும் புதிரும் திரைப்படத்தில இருந்து புஷ்பவனம் கூப்புசாமி சுவர்ணலதா பாடியிருந்த பாடல் உங்களுக்காக ஒலித்தது.
1: போக்குவரத்து நிலவரம்
2: 9:55 ஆகிவிட்டது. போக்குவரவு அதிகமாக இருக்கின்றது. வுட்லண்ட்ஸ் அவெனியூ 2 அதை நோக்கி செல்லும் வுட்லண்ட்ஸ் அவெனியூ 1 வுட்லண்ட்ஸ் அவெனியூ 5 பிறகு முதல் தடத்தில். காரணம் அங்கே வாகனங்கள் பழுதாகியுள்ளன. அதோடு ECP நகரை நோக்கி செல்லும் வழியில் ஃபோர்ட் சாலை பிடோக் சவுத் அவெனியூ 1 உட்பட்ட பகுதியில் போக்குவரவு அதிகமாக இருக்கின்றது. சாங்கியை நோக்கி செல்லும் PIE பாசிலாபாவுக்கு முன்பு வாகனம் பழுதாகியுள்ளது. போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
3: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
4: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
3: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
5: மொத்த விற்பனையாளர் ஸ்ரீ அம்பிகாஸ்.
0: செப்டம்பர் முதல் தேதியிலிருந்து ஒலி 9:68 நிகழ்ச்சிகளிலும் செய்தி ஒலிபரப்பு நேரங்களிலும் மாற்றங்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம்.
2: வார நாட்களில் 8 நேரங்களில் செய்தி ஒலிபரப்பாகும். காலை 7 மணி, காலை 8 மணி, காலை 10 மணி, நண்பகல் 12 மணி, மாலை 6 மணி, இரவு 7 மணி, இரவு 8 மணி, இரவு 9 மணி ஆகிய நேரங்களில் நீங்கள் செய்திகளை கேட்கலாம்.
0: சனிக்கிழமைகளிலும் ஞாயிற்றுக்கிழமைகளிலும் 6 நேரங்களில் செய்தி ஒலிபரப்பாகும். காலை 7 மணி, காலை 8 மணி, காலை 10 மணி, நண்பகல் 12 மணி, மாலை 6 மணி, இரவு 7 மணி ஆகிய நேரங்களில் நீங்கள் செய்திகளை கேட்கலாம்.
2: நேயர்கள் மீடியாகாப் செய்தி செயலி மூலம் ஆக அண்மைய செய்திகளை உடனுக்குடன் பெறலாம். இரவு 8:30 முதல் இரவு 9:30 வரை

0: வசந்தம் ஒளி வழியிலும் தொலைக்காட்சி செய்திகளை பார்க்கலாம்.
1: சனிக்கிழமைகளிலும் ஞாயிற்றுக்கிழமைகளிலும் காலை 7 மணியிலிருந்து நண்பகல் 12 மணி வரை நேரடி நிகழ்ச்சி இடம்பெறும். அதனைத் தொடர்ந்து மாலை 5 மணியிலிருந்து இரவு 8 மணி வரை அடுத்த நேரடி நிகழ்ச்சி இடம்பெறும்.
0: செப்டம்பர் முதல் தேதியிலிருந்து இந்த மாற்றங்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம்.
1: நேயர்கள் மீடியா காப் ஒளி 968 வழங்கும் தொடர் ஆதரவுக்கு எங்கள் மனமார்ந்த

0: வணக்கம். காலை மணி 10, மீடியா காபூலி 9:06. செய்திகள் தொகுத்து வாசிப்பது கீர்த்திகா பெருமாள். பெற்றோர் கூடுதல் பிள்ளை பராமரிப்பு விடுப்பை பெறவிருக்கின்றனர். அதிகமான பிள்ளைகளை கொண்ட பெற்றோருக்கு கூடுதல் விடுப்பு வழங்கப்படும் என்றார் பிரதமர். ஒரு பிள்ளை இருந்தால் பெற்றோர் ஒவ்வொருவருக்கும் 8 நாள் விடுப்பு கிடைக்கும். 2 பிள்ளைகள் என்றால் அது 10 நாளாக இருக்கும். 3 அல்லது அதற்கு மேற்பட்ட பிள்ளைகள் கொண்டிருந்தால் 12 நாள் விடுப்பு கிடைக்கும். தற்போது 6 வயது அல்லது அதற்கு குறைவான வயதுடைய பிள்ளைகளை கொண்ட பெற்றோர் ஒவ்வொருவருக்கும் 6 நாள் விடுப்பு கிடைக்கிறது. பிள்ளைகள் 7 வயதுக்கும் 12 வயதுக்கும் இடைப்பட்டிருந்தால் அது 2 நாள். தற்போது பிள்ளை பராமரிப்பு விடுப்புக்கான செலவை அரசாங்கமும் நிறுவனங்களும் இணைந்து ஏற்கின்றன. இனி பிள்ளை பராமரிப்பு விடுப்புக்கான அனைத்து செலவையும் அரசாங்கமே ஏற்கும். அரசாங்க ஆதரவு கொண்ட பாலர் பள்ளிகளில் பிள்ளை குழந்தை பராமரிப்பு கட்டணங்கள் பாதிக்கு மேல் குறைக்கப்படவிருக்கின்றன. பராமரிப்பு செலவுகளை இன்னும் கட்டுப்படியாக்க அந்த மாற்றம் என்று பிரதமர் வோங் கூறினார். முழு நாளுக்கான பிள்ளை பராமரிப்பு மாத கட்டணம் 150 வெள்ளிக்கு குறையும். குழந்தை பராமரிப்புக்கான கட்டணம் 300 வெள்ளியாக இருக்கும். குறைந்த வருமான குடும்பங்கள் செலுத்த வேண்டிய தொகை அதைவிட குறைவு. புதிய கட்டணங்கள் ஒவ்வொரு சிங்கப்பூர் குழந்தைக்கும் பொருந்தும். மாற்றங்கள் 2030 நடப்புக்கு வரும் என்று திரு வோங் கூறினார். குடும்பங்களுக்காக அறிவிக்கப்பட்ட புதிய ஆதரவு திட்டங்கள் ஒவ்வொரு பிள்ளையும் சமமாக மதிக்கப்படுவதை காட்டுவதாக கூறினார் கொள்கை ஆய்வுக் கழகத்தின் மூத்த ஆராய்ச்சியாளர் முனைவர் கல்பனா விக்னேசா.
1: இப்போதுள்ள குடும்பங்களையும் இத்திட்டத்தில் சேர்ப்பதன் மூலம் எல்லா குழந்தைகள் மற்றும் பெற்றோர்களின் நலன்தான் தன் அக்கறை என்று அரசாங்கம் வெளிப்படுத்துகிறது. அத்துடன் இன்றைய பெற்றோர் தங்களுக்கு போதுமான ஆதரவு கிடைப்பதாக உணரும் போது அவர்களை சுற்றியுள்ளவர்களும் பெற்றோராகும் நிலையை தங்களாலும் அடையக்கூடிய ஒன்றாகவே கருதுவதற்கான வாய்ப்பு அதிகம் என்பதையும் அரசாங்கம் உணர்ந்திருக்கிறது.
0: ஒரு சில அம்சங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் என்று முனைவர் கல்பனா கூறினார்.
1: சிங்கப்பூரர்கள் மிக நீண்ட நேரம் வேலை செய்கிறார்கள். ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஏற்பாடுகளை சில நிறுவனங்கள் திரும்ப ஒர்க் ஃப்ரம் ஆபீஸ் ஏற்பாடுகள் செய்கின்றன. குழந்தைகள் வளர்ப்பதற்கு நேரமும் மனசக்தியும் தேவைப்படுகின்றன. இவற்றை எந்த ஒரு பணமும் ஈடு செய்ய முடியாது. கரிய காஸ்ட் இருக்கிறது. பராமரிப்புக்காக இழக்கப்படும் வருமானமும் பதவி உயர்வும் is a real thing. இது பெரும்பாலும் தாய்மார்களையே பாதிக்கிறது. பராமரிப்பில் பங்காற்றும் தாத்தா பாட்டிகளுக்கும் இன்னும் முறையான அங்கீகாரமோ ஆதரவோ கிட்டத்தட்ட இல்லை. அடுத்ததாக இவற்றுக்கு கவனம் அளிக்கப்பட வேண்டும்.
0: திருமணம் பிள்ளை வளர்ப்பு மறு ஆய்வு பணிக்குழு அடுத்த ஆண்டு மேலும் சில பரிந்துரைகளை அறிவிக்கவிருக்கிறது. சமூக ஊடகங்களால் ஏற்படும் பாதிப்பிலிருந்து இளையர்களை பாதுகாக்க கூடுதல் நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று பிரதமர் வோங் கூறினார். சிங்கப்பூரில் 6 இளையர்களில் ஒருவர் சமூக ஊடகங்களை அளவுக்கு அதிகமாய் பயன்படுத்துவதாக பிரதமர் குறிப்பிட்டார். இவர்கள் 10 லிருந்து 24 வயதுடையவர்கள். சிலர் நாளுக்கு 6 முதல் 7 மணி நேரம் வரை சமூக ஊடகங்களில் செலவிடுகின்றனர். இளையர்களுக்கு கூடுதல் பாதுகாப்பு அம்சங்களை சமூக ஊடக நிறுவனங்கள் சேர்க்க வேண்டும் என்றார் அவர். பாதுகாப்பு போதவில்லை என்றால் சமூக ஊடகங்களை பயன்படுத்துவதற்கான குறைந்தபட்ச வயது 13க்கும் மேல் உயர்த்தப்படலாம் என்றும் பிரதமர் வோங் சொன்னார். AI எனும் செயற்கை நுண்ணறிவு போக்குவரத்து, சுகாதாரம், சமூக ஊடகம் போன்ற பல்வேறு துறைகளை மாற்றி வருகிறது. வாய்ப்புகளை சிங்கப்பூர் பயன்படுத்திக் கொள்ளும் என்றார் பிரதமர். அதே நேரத்தில் அதனால் ஏற்படும் இடையூறுகளை சிங்கப்பூர் தனது தேவைக்கேற்ப சமாளிப்பது முக்கியம் என்றார் அவர். பெரிய நிறுவனங்களைப் போல் சிறிய நிறுவனங்களும் அன்றாட பணிகளை மேற்கொள்ள AI தொழில்நுட்பத்தை பயன்படுத்த வாய்ப்புள்ளது என்பதை பிரதமர் சுட்டினார். பாதிக்கப்படும் ஊழியர்களுக்கு மறுபயிற்சி வழங்கப்படும், அது படிப்படியாக செய்யப்படும் என்றார் அவர். சிங்கப்பூருக்கு மேற்கே உள்ள சில தீவுகள் இணைக்கப்பட்டு ஒரு பெரிய தீவு உருவாக்கப்படலாம் என்று பிரதமர் வோங் கூறியிருக்கிறார். சமகாவ், புக்கும், புலா சுடோங் உள்ளிட்ட தீவுகள் அதில் அடங்கும். புதிய தீவு நாட்டின் எதிர்கால தேவைகளுக்கான மின்சார உற்பத்திக்கான கட்டமைப்பை கொண்டிருக்கலாம் என்று திரு வோங் கூறினார். அவை நீண்ட கால திட்டங்கள் என்றும் அவை கவனமாக ஆராயப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டார். புதிய தீவின் திட்டம் ஜூரோங் தீவு உருவாக்கப்பட்ட திட்டம் போன்று இருக்கும் என்று அவர் சொன்னார். நில மீட்பு பணிகள் மூலம் தீவுகள் இணைக்கப்பட்டன. பின்னர் நாட்டின் பெட்ரோலிய ரசாயன தொழில்துறை அங்கு அமைக்கப்பட்டது. சிங்கப்பூர் புலாவ் தகோங் தீவை தலைநிலத்துடன் இணைக்க கடலடி சுரங்கப்பாதைகள் அமைப்பது குறித்து ஆராய்கிறது. பிரதமர் வோங் அதனை தெரிவித்தார். தற்போது தீவுக்கும் தலைநிலத்துக்கும் இடையே நிலவழி பாதை இல்லை. ராணுவ பயிற்சிக்காக தீவிற்கு செல்வோர் படகு வழி செல்ல வேண்டும். சுரங்கப்பாதை இருந்தால் வீரர்கள் தீவிற்கு எளிதாக செல்லலாம் என்று திரு வோங் கூறினார். பாலங்கள் அமைத்தால் அவை நாட்டின் பரபரப்பான கப்பல் போக்குவரத்து பாதைகளை கடக்க நேரிடும் என்றும் அவர் குறிப்பிட்டார். இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை நண்பகல் 12 மணிக்கு கேட்கலாம். அடுத்த மாதம் முதல் செய்தி நேரத்தில் மாற்றம் வருகிறது. வார நாளில் பிற்பகல் 1 மணி, மாலை 4 மணி செய்திகள் இருக்காது. வார இறுதியில் பிற்பகல் 1 மணி, மாலை 4 மணி, இரவு 8 மணி, 9 மணி ஆகிய நேரங்களில் செய்தி இடம்பெறாது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணைய பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.

0: சன் பிரதர்ஸ் டிராவல் மூலம் இன்னும் சிறப்பான சலுகைகளை பெற்று ஐரோப்பாவின் சிறந்த அம்சங்களை அனுபவிக்கலாம். ஐரோப்பாவிற்கு நீங்கள் நேரடியாக பயணம் செய்யலாம். ஒவ்வொரு இரண்டாவது பயணிக்கு 800 வெள்ளி வரையிலான தள்ளுபடி, அதோடு இருவர் பயணம் செய்யும் போது 600 வெள்ளி வரையிலான தள்ளுபடி, இலவச பயண காப்பீடு, இலவச சுற்றுலா ரத்து செய்தல், கொடுக்கும் பணத்திற்கு சிறந்த மதிப்பு, சிறந்த விலை உத்தரவாதம். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. அல்பைனின் பிரம்மாண்ட மலைப்பகுதிகளை ரசியுங்கள். அஞ்சல் அட்டையில் இடம்பெறும் அழகிய இடங்களுக்கு செல்லுங்கள். வணக்கம் கூறி வடதுருவ ஒளியை நோக்கி நடக்கலாம். இச்சலுகை செப்டம்பர் 27 வரை. பதிவுக்கு செல்லுங்கள் sunbrothers.com. அழையுங்கள் 6212-9660.
1: அன்பான பயணிகளே, நான் உங்கள் கேப்டன் பேசுகிறேன். இன்னும் சற்று நேரத்தில் நாம் ஜப்பானில் தரையிறங்க உள்ளோம். நீங்கள் M1 Max-ஐ பயன்படுத்துபவராக இருந்தால் ஒரு நற்செய்தி, உங்களுடைய 600 GB உள்ளூர் இணைய சேவையை இனி ஜப்பானிலும் பயன்படுத்தலாம்.
0: ஆமாம், M1 Max இப்போது வழங்கும் 600 GB உள்ளூர் இணைய சேவையை ஜப்பான் மட்டுமின்றி சீனா, மலேசியா, இந்தோனேசியா, தாய்லாந்து மற்றும் பிலிப்பீன்ஸிலும் பயன்படுத்த முடியும். அத்துடன் 100க்கும் மேற்பட்ட நாடுகளில் பயன்படுத்தக்கூடிய 27 GB ரோமிங் மற்றும் தடையற்ற ரோமிங் அழைப்பு வசதிகளும் உண்டு. வெறும் 12 வெள்ளி மட்டுமே. உடனே M1 Max-க்கு மாற maxonline.sg இணையதளம் அல்லது Max கடைகளை நாடவும்.
2: சத்தம் ரொம்ப பலமா இருக்கு, உற்சாகம் ரொம்ப ரொம்ப கூட இருக்கு.
3: ரத்தத்தின் ரத்தமே எல்லாம் உங்களுக்காக தான்.
4: டான்ஸ் வேணுமா? டான்ஸ் இருக்கு. ஃபைட் வேணுமா? ஃபைட் இருக்கு.
5: திங்கள்
6: முதல் வெள்ளி வரை,
7: காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை.
2: ரெண்டு பேரும் சேர்ந்தா ரொம்ப எக்ஸ்ட்ரா எனர்ஜி.

வாரத்துல நம்ம இணைஞ்சிருக்கிறோம் புதிய ஒரு தொடக்கம். அதே நேரத்துல நிறைய உரையாடல்கள் இன்றைக்கு காலையிலேயே தொடங்கிருக்கோம், இல்ல இல்ல நேற்று இரவுல இருந்து ஆரம்பிச்சிருக்கோம். சமூக ஊடகத்திலயும் சரி நேரடியும் சரி எதை பற்றி பேசிட்டு இருக்கேன் கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம். ஆமாங்க, நேற்று நடைபெற்ற தேசிய தின கூட்ட உரையில பல அறிவிப்புகள் வெளிவந்திருந்துச்சு. பலரும் ரொம்ப சந்தோஷப்பட்டு இருந்தாங்க. அடட்டா, இவ்வளவு நல்ல செய்தியா அப்படின்னு. பிள்ளை பராமரிப்பு விடுப்பு அதிகரிச்சிருக்கு, குழந்தைகளுக்கு கூடுதல் நிதி உதவி கிடைக்க இருக்கு, சிசு குழந்தை பராமரிப்பு நிலைய கட்டணம் 2030 குறையும்னு சொல்லப்பட்டிருக்கு, சமூக ஊடகத்தில் இருந்து இளையர்களை பாதுகாக்க நடவடிக்கைகளும் எடுக்கப்படுமா, வீடு வாங்குவதற்கான வருமான உச்சவரம்பு உயர்த்தப்பட இருக்கு. நல்லா இருக்குல்ல. நேற்றிரவு பிரதமர் லாரன்ஸ் வாங் இந்த முக்கிய அறிவிப்புகளை அவர் அறிவித்து இருந்தாரு. கண்டிப்பா நிறைய கலந்துரையாடல்கள்லாம் ஏற்பட்டு இருக்கும். பல பேரும் குறுஞ்செய்திகள்ல பேச ஆரம்பிச்சிருப்பீங்க. நான் ஒரு மம்மிஸ் குரூப்ல இருக்கேன், அதுல நேற்றிரவு பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட குறுஞ்செய்திகள் வந்து குவிச்சிருக்கு. ஒன்னு திறந்து பார்க்கும் போதுதான் எதை பற்றி பேசுறாங்கன்னு தெரிஞ்சிச்சு. அதே நேரத்துல என்னுடைய சில சிந்தனைகளையும் கருத்துக்களையும் நானும் முன் வச்சு இருந்தேன். அப்படியும் நீங்க செஞ்சிருக்கலாம். அதே நேரத்துல இன்றைக்கும் இதை பத்தி கொஞ்சம் நம்ம பேச போறோம். ஆனா இதை பத்தி மட்டும் கிடையாதுங்க, கொஞ்சம் சிங்கப்பூர் வரலாறு, உலகத்துல நடந்த சில சுவாரஸ்யமான சம்பவங்கள், மூளைக்கு வேலை கொடுக்கும் கேள்விகள், ஆங்கில வார்த்தை தமிழ் நம்ம எப்படி சொல்வோம், வாழ்க்கையை பற்றி யோசிக்க வைக்கும் ஒரு சின்ன கதை, இவை அனைத்தும் உங்களுக்காக ஆனது வார நிகழ்ச்சியில காத்துக்கிட்டு இருக்குது. 4 மணி நேரம் நீங்களும் நானும் தயாரா? வாங்க இந்த புதிய வார்த்தை நல்ல உற்சாகத்தோட ஆரம்பிக்கலாம். உங்களுக்காக பவர் கொடுக்கிற மாதிரி அடுத்த பாடல் வந்துட்டு இருக்கு. சங்கர் மகாதேவனுடைய குரல்ல தொட்டி ஜெய அவர்களிருந்து ஹரிஜி ராஜ் இசையில நான் முத்துக்குமார் வரிகளை கேட்போம்.

0: இப்ப தங்க விலையை பார்க்கும் போது அடடா தங்க விலையெல்லாம் ரொம்ப ஏறி போயிருக்குதுப்பா, எப்படி தங்க வாங்குறதுன்னு நீங்க யோசிக்கலாம். ஆனா அதே நேரத்துல தங்கம் என்பது ஒரு பரிவர்த்தனை மட்டும் கிடையாதுங்க, வாங்கி வைக்கிறது மட்டும் கிடையாது, அது ஒரு நல்ல முதலீடாகவும் உங்களுக்கு இருக்கும். ஆனா புரியுது, இப்ப நீங்க தங்க விலையை பார்க்கும் போது இப்படிதான் யோசிப்பீங்க. தங்க உங்களை விட்டு தள்ளி போகாது, அதனால நீங்க கவலைப்பட வேண்டாம். நீங்க தங்கத்தை நல்ல ஒரு முதலீடாக பார்க்க ஆரம்பிச்சீங்கன்னா அது பிற்காலத்துல உங்களுக்கு ஒரு பேருதவியாக அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒவ்வொரு தங்க நகைக்கு பின்னாலையும் ஒரு கதை இருக்கு, ஒரு அழகான கதை இருக்கு. அதனால உங்களுக்கு பிடிச்ச தங்க நகை வகைகள்ல நீங்க முதலீடு செய்யலாம், நல்ல ஒரு சேமிப்பாகவும் உங்களுக்கு அமையுங்க. பிற்காலத்துல நீங்க அதை உங்களுக்கு சாதகமாகவும் பயன்படுத்திக்கலாம். இந்த தகவல உங்களுக்கு வழங்கினது ஜாயலகாஸ் வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
1: ஒவ்வொரு கொண்டாட்டமும் சிறந்த சேமிப்பு திட்டத்தோடு தொடங்குகிறது. ஜாயலகாஸின் எளிய தங்க திட்டம் வழி புத்திசாலித்தனமாக சேமிக்கலாம். ஜாயலகாஸ் வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
2: நித்யா, உன் வீட்டுல எல்லா பொருளும் பாரம்பரியமா அழகா இருக்கு.
3: அழகு மட்டுமல்ல, சுவையும் பாரம்பரியமா இருக்கும்.
2: சுவையா?
3: இந்த காஃபி.
2: இது கோத்தாஸ் ஃபில்டர் காஃபி ஆச்சு. இந்தியால கிடைக்கிற இந்த பாரம்பரிய சுவை இப்போ இங்க எப்படி?
3: கோத்தாஸ் ஃபில்டர் காஃபி இப்ப சிங்கப்பூர்லயும் கிடைக்கும். இந்தியாவின் அசல் சுவை, மனதை தொடும் மெய் மறக்க வைக்கும் சுவை.
4: மெய் மறக்க செய்யும் பாரம்பரிய சுவை கொண்ட கோத்தாஸ் ஃபில்டர் காஃபி தூள், கோத்தாஸ் துரித வகை காஃபி தூள், கோத்தாஸ் டிகாக்ஷன் இப்போது சிங்கப்பூரில். மொத்த விற்பனையாளர்கள் எஸ் பி முத்தையான் சன்ஸ்.
5: அடுத்த குற்ற கண்காணிப்பில் முகமூடி அணிந்து இபாய்க்கு ஓட்டிய மர்ம நபர் தனியாக சென்ற பெண்களை குறிவைத்து தொடர் குற்றங்களில் ஈடுபட்டார். பாதிக்கப்பட்டவர்களின் ஒத்துழைப்புடன் வடு காவல் நிலைய அதிகாரிகள் சேகரித்த தடயங்கள் அந்த குற்றவாளியை எவ்வாறு கைது செய்ய வழிவகுத்தன என்பதை பாருங்கள். மேலும் பாலியல் குற்றங்களால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சமூகம் எவ்வாறு துணை நிற்க முடியும் என்பதையும் அறிந்து கொள்ளுங்கள். குற்ற கண்காணிப்பு இந்நிகழ்ச்சியின் புதிய பாகத்தை இப்போது மீ வாட்சில் தேவைக்கேற்ப இலவசமாக பார்க்கலாம். We'll be right back.

0: லட்சுமி படத்துல இருந்த கே கே ஸ்ரீலேகா பார்த்து சார்ந்து கொண்டு வந்த பாடல் ஒலிபரப்பானது. நேரம் சரியா 10:29. நான் உண்மையிலேயே ரொம்ப களைப்பா இருக்கடா, என் முகத்துல தெரிய ஆரம்பிச்சிருச்சா, ஃபேஷியல்ஸ் நம்ம பார்க்கணும் அப்படின்னு உங்களை அறியாமலேயே கூகுளுக்கு சென்று நீங்க இந்த ஃபேஷியல் பேக்கேஜஸ் எல்லாம் பார்க்க ஆரம்பிப்பீங்க. இல்ல முகத்தை எப்படி நல்லா பொலிவு வச்சுக்கிறது அப்படிங்கிற சில உத்திகளை நீங்க பார்க்க ஆரம்பிப்பீங்க, விமர்சனங்களையும் படிக்க ஆரம்பிப்பீங்க. இதுதான் உளவியல்ல நெகட்டிவிட்டி பயஸ் அப்படின்னு சொல்றாங்க. நல்ல அனுபவங்களை அதை பத்தி யோசிக்கிறதுக்கு பதிலா எதிர்மறையான அனுபவங்கள், சிந்தனைகள், விமர்சனங்களை பற்றி தான் அதிகமா நம்ம யோசிக்கிறோம். அதுக்குதான் அதிகமான முக்கியத்துவத்தையும் நம்ம கொடுக்கிறோம். நம்ம கிட்ட 100 பேரை நல்ல விஷயத்த சொல்லிருக்கலாம், ஆனா அதை பத்தி நம்ம கண்டுக்கவே மாட்டோம். இந்த ஒருத்தர் எதிர்மறையான ஒரு கருத்து தெரிவிச்சுப்பாரு, அதை பத்தி தான் நிறையவே நம்ம யோசிப்போம். பாராட்டுற 10 குரல்களை மறந்துட்டு விமர்சிக்கும் ஒரு குரலை மட்டும் சில நேரங்கள்ல மனதில வச்சிருப்போம். அடுத்த முறை அப்படி நடக்கும் போது இது உண்மையா இல்ல இது ஒரு எதிர்மறையான கருத்தா அப்படின்னு யோசிச்சு பாருங்க. ஒரு குரல் அதிகமா கேக்குறதுனால அது மட்டுமே உண்மை ஆகாது. ஆனா இது ஒரு ப்ரோசஸ்ங்க, இது ஒரு நாள்ல நடக்கக்கூடிய ஒன்று கிடையாது, இது ஒரு ப்ரோசஸ். ஒவ்வொரு முறையும் இந்த மாதிரி உங்களுக்கு நடக்கும் போது நீங்க அதற்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க அப்படிங்கறத யோசிச்சு பாருங்க.
1: தன்முனைப்பு வரிகள் ஆதரவு.
2: உங்கள் குடும்பத்திற்கு சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் சமைக்க நினைக்கிறீர்களா? SPM பருப்பு வகைகள், சுவை, சத்து, தரம் அனைத்தும் நிறைந்தது. இன்றே சமைத்து பாருங்கள்.

தேசிய தின கூட்ட உரையில நிறைய முக்கியமான அறிவிப்புகளை நேற்று அறிவித்திருந்தாரு பிரதமர் லாரன்ஸ் வாங். அந்த வரிசையில நீங்க எதற்கு எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கீங்க? பிள்ளை பராமரிப்பு விடுப்பு அதிகரிக்கிறதுக்கா, குழந்தைகளுக்கான கூடுதல் நிதி உதவியா, சமூக ஊடகத்தில இருந்து இளையர்களை பாதுகாக்க எடுக்கும் நடவடிக்கைகளா, இல்ல வேற ஏதாவது ஒன்றுக்கு நீங்க எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கீங்களா? பாரத கொள்ளையினர்களே, 9687889868 என்ற எண்ணுக்கு உங்களுடைய அனுபவங்களை, உங்களுடைய கருத்துக்களை நீங்க முன்வைக்கலாம். வாட்ஸ்அப் செய்யுங்க.

Production வழங்கும் மசாலா காஃபி லைவ் இன் சிங்கப்பூர் தி ரிட்டர்ன் டூர். இசை ரசிகர்களே, 8 ஆண்டுகளுக்கு பிறகு மசாலா காஃபி மீண்டும் சிங்கப்பூரில். மசாலா காஃபி தனித்துவமான ஃபியூஷன் இசை நீண்ட இடைவெளிக்கு பிறகு ரசிக்க நீங்கள் தயாரா? October 10, 7 PM டிமார்க்கி டவுன்டவுன் ஈஸ்டில் மசாலா காஃபி லைவ் இன் சிங்கப்பூர் தி ரிட்டர்ன் டூர். நுழைவு சீட்டுகளுக்கு bookmyshow.com.

0: இப்போது வெள்ளி 90 காசு மட்டுமே. ஆகஸ்ட் 31 வரைக்குமான இச்சலுகை குமார் மெஸ்ஸின் அனைத்து கிளைகளிலும் கிடைக்கும்.
1: புத்து புதிய ஒரு பாகம் என்ன நடந்தது?
2: பின்னிரவு 1:20 வேலையை முடித்துவிட்டு மேரி வீட்டிற்கு திரும்புகிறார். வீட்டுக்குள் நுழைந்த போது சார்ல்ஸ் லாஃப் பீட்டில் படுத்துக் கொண்டிருந்த காட்சியை பார்க்கிறார். கை தொலைபேசியை பார்த்துக் கொண்டிருக்கிறார் சார்ல்ஸ். மேரியின் நினைவில் மீண்டும் வந்தது வாடகை, பணம், அவமதிப்புகள், மீண்டும் மீண்டும் ஏற்பட்ட தகராறுகள் அனைத்தும் ஒரே நேரத்தில் அவர் கண்முன் வந்தது. சார்ல்ஸை பார்த்து, இங்கிருந்து வெளியே போ,
1: அதன் பிறகு என்ன நடந்தது முழு பாகத்தையும் கேட்க இப்போதே செல்லுங்கள் மீ லிசனுக்கு. அனைத்து பாகங்களையும் கேட்கலாம் ஒலி 968 பிரத்யேக வலையொலி என்ன நடந்தது. ஆமாங்க, ஒவ்வொரு வாரமும் விரிவா ஒரு வழக்கை எடுத்து நம்ம பேசுவோம். சிங்கப்பூர்ல நடந்த குற்ற சம்பவங்களை பற்றி நம்ம பேசுவோம். இந்த பாகங்களை நீங்க கேட்கணும்னு நினைச்சீங்கன்னா இது மீ லிசன்ல மட்டும்தான் இருக்கு. ஒலி 968 முழுமையாக ஒலிபரப்பாகாது. இது பிரத்யேகமா மீ லிசனுக்கு உரிய ஒரு வலையொலி. அதனால இதை நீங்க முழுமையா கேட்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க அங்க சென்றுதான் கேட்கணும். மீ லிசன் செயலியை பதிவிறக்கம் நீங்க செய்யலாம். என்ன நடந்தது இந்த கோப்பை நீங்க போய் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வாரமும் ஒரு வழக்கை பற்றி நம்ம பேசியிருப்போம். எங்க போகிறது எப்படி போகிறதுன்னு எனக்கு தெரியல ஹாலிமா, நீங்க சொன்னீங்கன்னா லிங்க் பிளீஸ்ன்னு நீங்க ஏகிட்ட கேட்டீங்கன்னா உங்களோட நான் அந்த என்ன நடந்தது கோப்பை பகிர்ந்து கொள்றதுக்கு காத்துக்கிட்டே இருக்கேன்.

0: தூண்டும் கேட்க தூண்டும் ஆதரவு.
1: உங்கள் குடும்பத்திற்கு சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் சமைக்க நினைக்கிறீர்களா? SPM பருப்பு வகைகள் சுவை சத்து தரம் அனைத்தும் நிறைந்தது. இன்றே சமைத்து பாருங்கள்.
2: கோட்ஸ் இப்போது அளவுக்கு அதிகமான சலுகைகளை வழங்குகிறது. தகவல் தொழில்நுட்ப சாதனங்கள், மின்சார சாதனங்கள், அரைக்கலன் என பலவற்றை 80% வரையிலான சிறந்த தள்ளுபடி விலையில் நீங்கள் வாங்கலாம். மாதம் முழுவதும் வாங்கக்கூடிய சிறப்பு பொருள் திங்கட்கிழமை தோறும் அறிவிக்கப்படும். வாரந்தோறும் 100,000 கோட்ஸ் ஹோம் கிளப் புள்ளிகளை வெல்லும் வாய்ப்பு உண்டு. அனைத்து கோட்ஸ் கடைகளிலும் நீங்கள் வாங்கலாம். இன்றைய செல்லுங்கள் kots.com.sg.
3: தோசை ரொம்ப ருசியா இருக்கு, சாப்பிட சாப்பிட ஆசையா இருக்கு.
4: அமுதம் தோசை மாவுடா சும்மாவா? அமுதமாச்சே.
3: மாமாவுக்கு மசாலா தோசை, மாமிக்கு நெய் ரோஸ், அண்ணனுக்கு அனியன் தோசை, குட்டீஸ்க்கு குட்டி தோசை.
4: எல்லா வகையான தோசைக்கும் அமுதம் தோசை மாவு. அமுதம் போல தோசை.
3: சிங்கப்பூர்லயே சுத்தமான முறையில தயாரிச்சு உடனடியா விற்பனைக்கு கொடுக்குறாங்க.
4: அமுதம் தோசை மாவுல நானும் செய்வேன் 60 வகையான தோசை.
5: அமுதம் தோசை மாவு என்றென்றும் அமுதம் தான். அமுதம் ஃபுட் பிரைவேட் லிமிடெட்
6: சிங்கப்பூர். ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என்ற ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம்.
7: ஓடி போயிட்டாங்க, நீங்களும்
8: ஓடி போறவங்க கூட சுத்தி இங்கதான் வந்தாகணும்.
9: நாங்க தான் சொல்றோம்ல, நீங்க சுத்தி இங்கதான் வருவீங்க.
10: இரவு நிலாட்டம் நிகழ்ச்சியில எங்க பாட்டையும் கேட்கலாம்,
9: உங்க பாட்டையும் கேட்கலாம்.
11: ஹலோ மேடம், நாங்க எப்பம் ரேடியோல இருந்து பேசுறோமா?
10: மனசுல உள்ளது
12: காலை 10

காத்திருக்கணும். காத்திருக்கணும். ஆனா அந்த ஒரு வயது வரம்பு குறைக்கப்பட்டால், அதாவது நீங்க சிங்கிளா இருந்தீங்கன்னா, ஒற்றையரா இருந்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு வீடு வேணும், வீடு நீங்க சொந்த பேர்ல வாங்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா, இப்ப நீங்க 35 வயது வரைக்கும் காத்திருக்கணும் இல்லையா? சிங்கப்பூருடைய சட்டப்படி வீடமைவு வளர்ச்சி கழக வீடுகள் நீங்க வாங்கணும்னா 35 வயதுக்கு அல்லது அதற்கு மேல நீங்க இருக்கணும். ஆனா பெற்றோர் விடுப்பு இன்னும் அதிகமா கிடைச்சா நல்லா இருக்கும். ஹாலிமா, இன்னும் நிறைய வாரங்கள் பிள்ளைகளோட செலவழிக்கலாம் அப்படின்னு சொல்லிருக்கீங்க. கண்டிப்பா ஒற்றையருக்கும் சரி, குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கும் சரி, இன்னும் நிறைய சலுகைகள், நிறைய மாற்றங்கள், முக்கிய அறிவிப்புகள் வந்துகிட்டே இருக்கும். கட்டம் கட்டமா வரும். இப்பதான் தேசிய தின கூட்ட உரை முடிஞ்சிருக்கு. நிறைய நல்ல நல்ல மாற்றங்களை கொண்டு வந்திருக்காரு பிரதமர் லாரன்ஸ் வாங். அதற்கே முதல்ல நம்ம நன்றி சொல்லி ஆகணும். தொடர்ந்து எதிர்பார்ப்போம் இன்னும் நிறைய மாற்றங்கள் வரும்னு.

0: தொண்ணூறாம் ஆண்டு காலகட்டத்தில் வந்த பாடல்.
1: இவ்வங்கத்திற்கு ஆதரவு
2: ஹட்சன் டயர். பிரபலமான இந்தியன் டயர் இப்பொழுது சிங்கப்பூரில் அனைத்து முன்னணி கடைகளிலும் கிடைக்கும். ஹட்சன் டயர்.

0: இருப்பது ஆனந்தம் ஆரம்பம். காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை இணைந்திருங்க எங்களுடன்.
1: சில மணிகள்
0: இந்த அங்கத்துல ஒரு சிங்கப்பூர் இடத்தை பற்றி சில குறிப்புகளை நான் வழங்குவேன். அந்த குறிப்புகளை வச்சு எந்த இடத்தை பத்தி நான் பேசிட்டு இருக்கேன்னு நீங்க கண்டுபிடிச்சு சொல்லணும். அந்த வரிசையில இன்றைக்கான இடத்தை கண்டுபிடிக்க நீங்க தயாரா? முதல் குறிப்பு, இந்த கட்டடம் 1941 சிங்கப்பூர்ல கட்டி முடிக்கப்பட்டது. இன்று இது தேசிய நினைவு சின்னமாக பாதுகாக்கப்படுது. இரண்டாவது, 2 உலக போரின் போது இந்த கட்டடத்தின் பயன்பாடு அதன் ஆரம்ப நோக்கில் இருந்து முற்றிலும் மாறியது. அதாவது எதுக்கு அவங்க கட்டிருந்தாங்களோ அதற்கு பயன்படுத்தாம வேற ஒரு நோக்கத்துக்காக பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க. பாடல் இது உங்களுக்கான பழைய பாடல் தொகுப்பு ஆரம்பிச்சாச்சு.

0: ஜீனி.
1: என்னங்க ஒரு வீடு வாங்க நல்ல முகவர்னா
2: நெட்லி இன்றா.
1: வீட்டை ஒரே மாசத்துல விக்கணும்னா
2: நெட்லி இன்றா.
1: சிக்கல்கள் ஏதாவது வந்தா
2: நெட்லி இன்றா.
1: அது
2: நீ 1000 கேள்வி கேட்டாலும் வீடு வாங்க விற்க நெட்லி இன்றா நெட்லி இன்றா நெட்லி இன்றாவே தான். 20 வருஷம் அனுபவம் உங்களுக்கு.
1: தொடர்புக்கு
2: 8854 89 89
1: 8854 8989 நெட்லி வந்தாச்சு.
2: டென்ஷன் போயாச்சு.
3: உங்களுக்கு இன்னும் அதிகம் வேண்டும் என்று எங்களுக்கு தெரியும். நாம் உறவுக்கு பீசா ஹாட்டின் சீசி 7 பீசாஸ்களை தொடர்ந்து அனுபவிக்க நீங்கள் தயாரா? 2 பீசாஸ் 22 வழி மட்டும்தான். ஒரிஜினல் ஹவாயன் சீசி ஸ்பினேஜ் ட்ரபிள் மஷ்ரூம் கோடி பேக்கன் என பல சுவைகள் அனைத்தையும் ருசித்து மகிழுங்கள். குடும்பத்தோடும் நண்பர்களோடும் வெவ்வேறு பீசா ஹாட் பீசா வகைகளை சந்தோஷமாக சாப்பிட்டு இன்பமாக நேர்த்து செலவிடுங்கள். இப்போது முதல் August 26 வரை பீசா ஹாட் செயலி வழி வீட்டிற்கு அனுப்பி வைக்கும் சேவையை பயன்படுத்துங்கள் அல்லது கடையில் இருந்து வாங்கி சென்று சாப்பிடுங்கள்.
4: பிரதர்ஸ் டிராவல் மூலம் இன்னும் சிறப்பான சலுகைகளை பெற்று சீனாவின் சிறந்த அம்சங்களை அனுபவிக்கலாம். 1-for-1 சலுகைகளை பெறுங்கள். ஒவ்வொரு 2வது பயணிக்கு 50 விழுக்காடு வரையிலான தள்ளுபடி, இலவச 3 பயண பெட்டிக்கான தொகுப்பு, கொடுக்கும் பணத்திற்கு சிறந்த மதிப்பு, சிறந்த விலை உத்தரவாதம். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. உணவு வகைகளின் மூலம் கலாச்சாரத்தை கொண்டாடுங்கள். அழகான ஏரிக்கரை ஓரத்தில் ஹைட்டியை அனுபவித்து மகிழுங்கள். பாலைவன அழகை ரசித்து மகிழுங்கள். இச்சலுகை September 27 வரை. பதிவுக்கு செல்லுங்கள் chanbrothers.com. அழையுங்கள் 6212 96 86.

0: நீட்டிக்கும் திங்கட்கிழமையில நம்ம இணைந்திருக்கிறோம்.
1: நாள் நல்லா தொடங்கி இருக்கு. பாக்குறவங்க எல்லாரும் ஊக்கமளிக்கிற வார்த்தைகளா சொல்லிட்டு போறாங்க. ரொம்ப நாளா என் முகத்தை பார்த்து பேசாதவங்க கூட இப்ப திரும்பி பேசுறாங்க. என் மனசு வெள்ள ஈ எறும்புக்கு கூட நான் துரோகம் செஞ்சதில்ல. அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழும் ஒருத்தருக்கு எல்லாமே சிறப்பா தானே அமையணும். சிறப்பு அமையறதுல ஆச்சரியப்படுறதுக்கு எதுவும் இல்ல. எல்லாமே இருந்தும் ஏதோ ஒண்ணு குறையுதுப்பா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறவங்க ரொம்ப பேர் இருப்பீங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு ஊக்கத்தையும் கொடுத்து நல்ல அழகான முகத்தையும் கொடுத்து இந்த திங்கக்கிழமையில இருந்து உங்களுக்கு வெற்றி மேல வெற்றி வரும்னு சொல்றாங்க.
2: விருந்து சாப்பாடு மாதிரி இருக்கே, எப்படி
3: எல்லா எஸ்பிஎம் கோல்ட் பொன்னி அரிசியில சமைக்கிறதாலதான்.
2: எஸ்பிஎம் கோல்ட் பொன்னி அரிசியா?
3: ஆமா, எஸ்பிஎம் கோல்ட் பொன்னி அரிசி தரமானது, சுத்தமானது, சுவையானது. எஸ்பிஎம் கோல்ட் பாஸ்மதி அரிசியில பிரியாணி சமைச்சா அதன் சுவையே தனி சுவை. அது மட்டுமா, எஸ்பிஎம் கோல்ட் இட்லி அரிசியும் சிறப்பானது. எல்லா காலத்துக்கும் ஏற்றது எஸ்பிஎம் கோல்ட் அரிசி வகைகள் தான். இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டு சிங்கப்பூர்ல எல்லா பிரபல கடைகள்லயும் கிடைக்கும்.
4: மொத்த விற்பனையாளர் எஸ்பி முத்தையா அண்ட் சன்ஸ் பிரைவேட் லிமிடெட்.
5: காலை 10 மணியில இருந்து பிற்பகல் 2 மணி வரை ஆனந்தம் அரபம்.
6: ஹலோ லிம்மா,
5: சொல்லுங்க.
6: வணக்கம். நீங்க கேட்டதுக்கான விடை வந்துட்டு கேத்தே பில்டிங்.
7: காலை வணக்கம்.
8: வணக்கம் ஹலீமா, நான் தஞ்சை ராஜா
5: பேசுறேன்.
6: ஹலோ, வணக்கம் ஹலீமா, நான் மைமன் பேசுறேன். நீங்க சொன்ன தகவல் வந்து 41ஆம் ஆண்டு கட்டி முடிக்கப்பட்ட கட்டடம் தான். சிங்கப்பூர்ல முதல் உயர் மாடி கட்டடம், 16 மாடி அந்த கட்டடம், கேத்தே கட்டடம்.
5: பல பேரும் கேத்தே பில்டிங் அப்படின்னு சொல்லிருக்கீங்க, அது தவறு கிடையாது. ஏன்னா நான் கொடுத்த குறிப்புகள் அப்படி, ஆனா இன்னும் அதிகமான குறிப்புகள், நிறைய குறிப்புகளை நான் வழங்குறேன். இந்த குறிப்புகளை வச்சு எந்த ஒரு இடத்த பத்தி நான் பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு கண்டிப்பா நீங்க கண்டுபிடிச்சிருவீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. முதல் குறிப்பு, இந்த கட்டடம் 1941ஆம் ஆண்டு சிங்கப்பூர்ல கட்டி முடிக்கப்பட்டது. இன்று இது தேசிய நினைவு சின்னமாக பாதுகாக்கப்படுது. 2வது குறிப்பு, 2ஆம் உலக போரின் போது இந்த கட்டடத்தின் பயன்பாடு அதன் ஆரம்ப நோக்கத்தில் இருந்து முற்றிலும் மாறியது. 3வது குறிப்பு, 1942ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதத்தில் இந்த கட்டடத்தில் நடந்த ஒரு சந்திப்பு சிங்கப்பூரின் வரலாற்றில் மிக முக்கியமான திருப்புமுனையாக மாறியது, அமைந்தது. யோசிச்சு பாருங்க நேர்களை, எந்த இடமா இருக்கோன்னு.

அவருடைய பாடல்களையும் அவர் நடிச்ச படத்துல இருந்து வந்த பாடல்களையும் அவ்வப்போது நீங்க வணக்கம் சிங்கை ஆனந்தமாரவம் டீ கடை விளையாட்டு நிகழ்ச்சிகள்ல கேட்க போறீங்க. அந்த வரிசையில இதோ நல்ல ஒரு பாடல், ஒரு பிருந்தாவனம் கேட்கலாமாங்க.

0: பிரபலமான நட்சத்திரம் ஆதரவு
1: ஹட்சன் டயர். பிரபலமான இந்தியன் டயர் இப்பொழுது சிங்கப்பூரில் அனைத்து முன்னணி கடைகளிலும் கிடைக்கும். ஹட்சன் டயர்
2: காலை 10 மணி முதல்
3: பிற்பகல் 2 மணி வரை
2: ஆனந்தம் ஆரம்பம்.
4: எங்கெங்கோ
5: காலை வணக்கம் அலிமா அவர்களே, நலமா இருக்கிறீங்களா? நான் சின்னசாமி பேசுகிறேன். நான் நினைக்கிறேன் அந்த கட்டிடம் வந்து கேத்தே கட்டிடம் என்று நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.
6: வணக்கம் அலிமா, நான் ஜெய்பால் வுட்லண்ட்ஸ் இருந்து பேசுறேன். அது ஏசியா இன்சூரன்ஸ் பில்டிங், ஏஐ பில்டிங், சென்டன் வேல உள்ளது,
7: செந்தோசாத்தீவில் உள்ள கேபிட்டல் சிங்கப்பூர் கட்டிடம்.
8: நீ கேட்டு கேள்விக்கு விட வந்து இந்த செந்தோசா தீவில் உள்ள கப்பல ஹோட்டல்.
9: நல்ல முயற்சி, நல்ல முயற்சி, ஆனா கிடையாது. இதற்கிடையில பல நேயர்கள் நீங்க சரியான பதிலை தெரிவிச்சிட்டீங்க, சரியான இடத்தை கண்டுபிடிச்சு நீங்க சொல்லிட்டீங்க. நான் கொடுத்த குறிப்புகளை வச்சு எந்த இடம் கண்டிப்பா இந்த இடமா தான் இருக்கும்னு நீங்க ஆணித்தரமா குறிஞ்செடி வாயிலா, குரல் பதிவு வாயிலா சொல்லிட்டீங்க. அந்த பதில இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்ப வாங்க, பட்டிக்காட்டு ராஜா படத்துல இருந்து பி சுசீலா கொண்டு வரும் பாடல்.

0: நாணய சலாமணி வரும். காலை 10 மணியில இருந்து பிற்பகல் 2 மணி வரை ஆனந்தம் அரபம்.
1: வணக்கம் ஹலீமா,
2: நீங்க
1: கேட்ட கேள்விக்கு பதில் ஃபோர்ட் ஃபேக்டரின்னு நினைக்கிறேன். முதல்ல அது வந்து ஒரு மோட்டார் கார் அசம்பிள் பண்ற ஃபேக்டரியாக தான் அமைந்திருந்தது. பிறகு இரண்டாம் உலக போறப்ப ராயல் ஏர்ஃபோர்ஸ் ஏர்கிராஃப்ட் அசம்பிள் பண்ற இடமாக மாற்றி இருக்கிறாங்கன்னு
3: நினைக்கிறேன். இருக்கு.
4: ஹலோ ஹலிமா, நான் பிரியா பேசுறேன். சொன்னதுக்கான பதில் வந்துட்டு ஃபோர்ட் ஃபேக்டரி.
5: மார்னிங் ஹலிமா.
2: வணக்கம்.
5: கட்டிடத்தின் பெயர் ஃபார்மர் ஃபோர்ட் ஃபேக்டரி இன் சிங்கப்பூர்.
6: வணக்கம் ஹலிமா, நான் தஞ்சை ராஜா.
2: அந்த
6: சொல்ற பில்டிங் வந்து ஃபார்மர் ஃபோர்ட் கம்பெனி ஃபேக்டரி.
7: வணக்கம் ஹலிமா, நான் கார்த்திகா பாசரிஸ்ல இருந்து.
2: வணக்கம்.
7: நீங்க சொல்ற கட்டடம் வந்து முன்னாள் ஃபோர்ட் ஃபேக்டரி, புக்கித்தி மேல இருக்கிறது.
2: காட்டி சந்திரன், குணாலன் அங்கமுக்கியுள்ள இருந்த பிரேமா, புஷ்பா, விமலா, இவங்க எல்லாருமே குறிஞ்சிதி வாயிலாகவும் ஃபார்மர் ஃபோர்ட் ஃபேக்டரி அப்படின்னு குறிப்பிட்டு அனுப்பியிருக்காங்க. அந்த பதில் சரியான பதிலா? தொடர்ந்து

0: மீண்டும் கேட்க தூண்டும் ஆதரவு.
1: உங்கள் குடும்பத்திற்கு சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் சமைக்க நினைக்கிறீர்களா? SPM பருப்பு வகைகள் சுவை சத்து தரம் அனைத்தும் நிறைந்தது. இன்றே சமைத்து பாருங்கள்.
2: புதிய சாம்சங் கேலக்ஸி Z கைத்தொலைபேசியை இலவசமாக பெற ஆசையா? ஸ்டா மூலம் வாங்கி மொத்தம் 2200 வெள்ளிக்கும் மேல் மதிப்புடைய சேமிப்புகளையும் சலுகைகளையும் பெற்றுக் கொள்ளுங்கள். பணத்திற்கேற்ற மதிப்பை பெறுங்கள். கைத்தொலைபேசி சாதன கழிவுகளை பெறுங்கள். பழைய கைத்தொலைபேசியை கொடுத்து கூடுதலான 300 வெள்ளியையும் பெறுங்கள். 5G அன்லிமிடெட் பிளாஸ் திட்டத்தின் மூலம் அளவில்லாத இணைய சேவையின் வழி நீங்கள் மகிழ்ச்சியாக வெளிநாட்டு பயணத்தை அனுபவிக்கலாம். இன்னும் நிறைய சலுகைகள் உண்டு. 380 வெள்ளி மதிப்புடைய சந்தாவை இலவசமாக பெற்று பிரீமியர் லீக் காட்பந்து ஆட்டங்களை நேரடியாக காணலாம். உங்கள் வீட்டிற்கு அருகில் இருக்கும் ஸ்டார்ஹப் கடைகளுக்கு இப்போவே செல்லுங்கள் அல்லது starhub.com/samsung. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
3: ஸ்டார்ஹப், we got you.

0: 19 வெள்ளி 90 காசு மட்டுமே. ஆகஸ்ட் 31 வரைக்குமான இச்சலுகை குமார் மெஸ்ஸின் அனைத்து கிளைகளிலும் கிடைக்கும்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது ஆனந்தம் ஆரம்பு. காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை இணைந்திருங்க எங்களுடன்.

மணமகன் இருக்கு மணமகள் பல்லாக்கி போகின்றாள் மனதையும் கல்லாக்கி போ

0: குடிக்கு.
1: இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது.
0: நம்ம சிங்கப்பூர்ல எப்போதுமே ஈரப்பதம் அதிகம் தான். இதனால பருப்பு தானியங்கள் குட்டி வச்சிருக்கிற டப்பாவை திறந்தா ஒரே பூச்சி.
2: உங்ககிட்ட சொல்ற ஒண்ணு தான்
0: இப்படி பழம்பிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சின்ன குறிப்புங்க. பருப்பு தானியங்கள் வச்சிருக்கிற டப்பாக்குள்ள 2-3 வேப்பிலைகளை போட்டு வைங்க, அல்லது உலர்ந்த மிளகாய போட்டு வைங்க. இது இயற்கையான பூச்சி விரட்டியா வேலை செய்யும். வேப்பிலையோட கசப்போ மிளகாயோட காரமோ பூச்சிகளை நெருங்க விடாது. மாசம் ஒரு தடவை இவற்ற மாத்திடுங்க, அவ்வளவுதான். ரசாயனமும் இல்லாம செலவும் இல்லாம உங்க தானியங்கள் பத்திரமா இருக்கும். தரமான பஞ்சு போன்ற நறுமணம் உள்ள ஹாஸ் பிராண்ட் பொன்னி அரிசியை குடும்பத்துடன் உண்டு மகிழுங்கள், சந்தோஷமாக அனுபவியுங்கள். ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஏற்றது.
3: காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை ஆனந்தம் ஆரம்பம்.
4: அவங்க பல பேரும் சரியான பதில கண்டுபிடிச்சு சொல்லிருந்தீங்க. முன்னாள் ஃபோர்ட் தொழிற்சாலை, இது அப்பர் புகே தீமா சாலையில 1941 அக்டோபர்ல இந்த தொழிற்சாலை செயல்பட தொடங்கியது. தென்கிழக்கு ஆசியாவில ஃபோர்ட் நிறுவனத்தின் முதல் கார் ஒன்றிணைப்பு தொழிற்சாலையாக இது இருந்திருக்கு. 2 உலக போர் வந்தபோது பிரிட்டிஷ் அரசு விமானப்படை இங்கு போர் விமானங்களை ஒன்றிணைத்தது. பிப்ரவரி 13 1942 ஜப்பானிய படைகள் இந்த இடத்தை கைப்பற்றி தளபதி டொமியோக்கி யமஷிதாவின் தலைமையகமாக மாற்றின. 2 நாட்களுக்கு பிறகு பிப்ரவரி 15 அன்று பிரிட்டிஷ் தளபதி ஆர்த்தர் பெர்சிவல் இங்கு வந்து ஜப்பானிய படைகளிடம் நிபந்தனையின்றி சரணடைந்தார். இதைத் தொடர்ந்து சிங்கப்பூர்ல ஜப்பானிய ஆக்கிரமிப்பு தொடங்கியது. அந்த சரணடைவு நடந்த அறை இருக்குது இல்லையா, அது இன்றும் இந்த இடத்துல பாதுகாக்கப்பட்டு வருது. பார்வையாளர்கள் இன்று அந்த வரலாற்று சிறப்புமிக்க அறைய பார்க்க முடியும். அங்க போனீங்கன்னா நீங்க பாக்கலாம். பிப்ரவரி 15 2006 சரணடைவு நடந்த அதே தேதியிலிருந்து சரியாக 64 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த இடம் தேசிய நினைவு சின்னமாக அறிவிக்கப்பட்டது.
5: இத்தகவலை வழங்கியோர்
6: அதிக தூய்மை அதிக சுவை, சுத்தமான பசும்பாலில் இருந்தும் புத்தம் புது சுவைகளில் தயாரிக்கப்பட்ட மில்கி மிஸ்ட் ஐஸ்கிரீம், சுவையான குளிர்ச்சி, அளவற்ற மகிழ்ச்சி.

0: புதிய ஒரு பாகம் என்ன நடந்தது.
1: பின்னிரவு 1:20, வேலையை முடித்துவிட்டு மேரி வீட்டிற்கு திரும்புகிறார். வீட்டுக்குள் நுழைந்த போது சார்ல்ஸ் லாஃப் பேட்டில் படுத்துக் கொண்டிருந்த காட்சியை பார்க்கிறார். கை தொலைபேசியை பார்த்துக் கொண்டிருக்கிறார் சார்ல்ஸ். மேரியின் நினைவில் மீண்டும் வந்தது வாடகை, பணம், அவமதிப்புகள், மீண்டும் மீண்டும் ஏற்பட்ட தகராறுகள் அனைத்தும் ஒரே நேரத்தில் அவர் கண்முன் வந்தது. சார்ல்ஸை பார்த்து, இங்கிருந்து வெளியே போ,
0: அதன் பிறகு என்ன நடந்தது முழு பாகத்தையும் கேட்க இப்போதே செல்லுங்கள் மீல் லிசனுக்கு. அனைத்து பாகங்களையும் கேட்கலாம் ஒலி 968 பிரத்யேக வலையொலி. என்ன நடந்தது?
2: அப்பப்பா, உன் முகம் எப்படி இவ்வளவு அழகா இருக்கு?
3: நான் அப்பப்பா நீம் ஃபேஸ் வாஷ் மற்றும் நீம் சோப்பை பயன்படுத்துறேன். இதுல வேம்பின் குணங்கள் இருக்கிறதால முகப்பரு குறைய வாய்ப்பு இருக்கு.
2: அப்ப பொலிவான சருமத்திற்கு
3: அப்பப்பா பன்னீரை பயன்படுத்துறதால முகம் பொலிவாகவும், அப்பப்பா பப்பாயா சோப்பை பயன்படுத்துறதால முகம் பளபளப்பாகவும் வாய்ப்பு இருக்கு. அதோட அப்பப்பா பூசு மஞ்சளும் கஸ்தூரி மஞ்சளும் முகத்துல கரும்புள்ளிகளை குறைக்க உதவலாம்.
2: அப்போ நானும் என் முகத்தை

0: பொலிவா வச்சுக்க அப்பப்பாவை பயன்படுத்த போறேன்.
1: அப்பப்பாவை எடு, கவலைய விடு, அப்பப்பானா பியூரிட்டி.
2: மொத்த விநியோகஸ்தர்கள் ஜோதி ஸ்டோர், புஷ்பக்கடை, சிங்கப்பூர்.
3: எல்லோருக்கும் பிடித்த ஐகோன், பிரபலமான ஐபார், சுவையான ஐஸ்கிரீம் சாண்ட்விச், சேர்ந்து சுவைக்க டப்ஸ் மற்றும் கிட்ஸ் பார். அப்பப்பா, அருண் ஐஸ்கிரீம்ல இருக்கிற எல்லா வகையான ஐஸ்கிரீம்களையும் சொல்றதுக்கு ஒரு வானொலி விளம்பரம் பத்தவே பத்தாது. நீங்க ஒண்ணு பண்ணுங்க, நேரா பக்கத்துல இருக்கிற கடைக்கு போய் அருண் ஐஸ்கிரீம் ஒன்னொன்னா சுவைத்து பாருங்க. அப்புறம் நீங்களே திரும்ப திரும்ப சாப்பிடுவீங்க.
4: சென்ற பெண்களை குறிவைத்து தொடர் குற்றங்களில் ஈடுபட்டார். பாதிக்கப்பட்டவர்களின் ஒத்துழைப்புடன் படு காவல் நிலைய அதிகாரிகள் சேகரித்த தடயங்கள் அந்த குற்றவாளியை எவ்வாறு கைது செய்ய வழிவகுத்தன என்பதை பாருங்கள். மேலும் பாலியல் குற்றங்களால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சமூகம் எவ்வாறு துணை நிற்க முடியும் என்பதையும் அறிந்து கொள்ளுங்கள். குற்ற கண்காணிப்பு இந்நிகழ்ச்சியின் புதிய பாகத்தை இப்போது மீ வாட்சில் தேவைக்கேற்ப இலவசமாக பார்க்கலாம்.
5: இது

0: அறிவிப்புக்கு ஆதரவு.
1: மனம் நிகழ, திருமணம் நிகழ, காயத்ரி கேட்டரிங். உங்கள் இல்லத்தில் நடைபெறும் திருமணம் இதர விசேஷங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் காயத்ரி கேட்டரிங். வணக்கம், நண்பகல் மணி 12, மீடியா கப் ஒலி 9:06. செய்திகள் தொகுத்து வாசிப்பது கீர்த்திகா பெருமாள். குடும்பங்களுக்காக அறிவிக்கப்பட்ட புதிய ஆதரவு திட்டங்கள் ஒவ்வொரு பிள்ளையும் சமமாக மதிக்கப்படுவதை காட்டுவதாக கூறுகிறார் கொள்கை ஆய்வுக் கழகத்தின் மூத்த ஆராய்ச்சியாளர் முனைவர் கல்பனா விக்னேசா.
2: இப்போதுள்ள குடும்பங்களையும் இத்திட்டத்தில் சேர்ப்பதன் மூலம் எல்லா குழந்தைகள் மற்றும் பெற்றோர்களின் நலன்தான் தன் அக்கறை என்று அரசாங்கம் வெளிப்படுத்துகிறது. அத்துடன் இன்றைய பெற்றோர் தங்களுக்கு போதுமான ஆதரவு கிடைப்பதாக உணரும் போது அவர்களை சுற்றியுள்ளவர்களும் பெற்றோராகும் நிலையை தங்களாலும் அடையக்கூடிய ஒன்றாகவே கருதுவதற்கான வாய்ப்பு அதிகம் என்பதையும் அரசாங்கம் உணர்ந்திருக்கிறது.
1: ஒரு சில அம்சங்களை கவனத்தில் கொள்ள வேண்டும் என்றும் முனைவர் கல்பனா கூறினார்.
2: சிங்கப்பூரர்கள் மிக நீண்ட நேரம் வேலை செய்கிறார்கள். ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஏற்பாடுகளை சில நிறுவனங்கள் திரும்ப ஒர்க் ஃப்ரம் ஆபீஸ் ஏற்பாடுகள் செய்கின்றன. குழந்தைகள் வளர்ப்பதற்கு நேரமும் மனசக்தியும் தேவைப்படுகின்றன. இவற்றை எந்த ஒரு பணமும் ஈடு செய்ய முடியாது. கரியர் காஸ்ட் இருக்கிறது. பராமரிப்புக்காக இழக்கப்படும் வருமானமும் பதவி உயர்வும் is a real thing. இது பெரும்பாலும் தாய்மார்களையே பாதிக்கிறது. பராமரிப்பில் பங்காற்றும் தாத்தா பாட்டிகளுக்கும் இன்னும் முறையான அங்கீகாரமோ ஆதரவோ கிட்டத்தட்ட இல்லை. அடுத்ததாக இவற்றுக்கு கவனம் அளிக்கப்பட வேண்டும்.
1: திருமணம் பிள்ளை வளர்ப்பு மறு ஆய்வு பணிக்குழு அடுத்த ஆண்டு மேலும் சில பரிந்துரைகளை அறிவிக்கவிருக்கிறது. சிங்கப்பூருக்கு மேற்கே உள்ள சில தீவுகள் இணைக்கப்பட்டு ஒரு பெரிய தீவு உருவாக்கப்படலாம் என்று பிரதமர் லாரன்ஸ் வாங் கூறியிருக்கிறார். சமாக்காவ், புக்கும், புலாவ் சுடோங் உள்ளிட்ட தீவுகள் அதில் அடங்கும். புதிய தீவு நாட்டின் எதிர்கால தேவைகளுக்கான மின்சார உற்பத்தி கட்டமைப்பை கொண்டிருக்கலாம் என்று திரு வாங் கூறினார். புதிய தீவு ஜூரோங் தீவு உருவாக்கப்பட்ட திட்டத்தை போன்று இருக்கும் என்று அவர் சொன்னார். அதில் நில மீட்பு பணிகள் மூலம் தீவுகள் இணைக்கப்பட்டன. பின்னர் நாட்டின் பெட்ரோலிய ரசாயன தொழில்துறை அங்கு அமைக்கப்பட்டது. சிங்கப்பூர் புலாவ் தகோங் தீவை தலைநிலத்துடன் இணைக்க கடலடி சுரங்கப்பாதைகளை அமைப்பது குறித்து ஆராய்கிறது. தற்போது தீவுக்கும் தலைநிலத்துக்கும் இடையே நிலவழி பாதை இல்லை. ராணுவ பயிற்சிக்காக தீவிற்கு செல்வோர் படகு வழி செல்ல வேண்டும். சுரங்கப்பாதை இருந்தால் தீவிற்கு எளிதாக செல்லலாம் என்று திரு வாங் கூறினார். பாலங்கள் அமைத்தால் அவை நாட்டின் பரபரப்பான கப்பல் போக்குவரத்து பாதைகளை கடக்க நேரிடும் என்றும் அவர் குறிப்பிட்டார். பிரதமர் வாங் மூத்தோர் வீடுகளிலும் சமூகத்திலும் நலமாக மூப்படைவதற்கான வழிகள் ஆராயப்படுவதாக கூறியிருக்கிறார். அதன் தொடர்பான தொகுப்பு திட்டத்தை சில அமைச்சுகள் வகுப்பதாக அவர் சொன்னார். மூத்தோர் தொடர்ந்து வேலை செய்வது, சுகாதார பராமரிப்பு தேவைகளுக்கு மெடிசேவ் கணக்கை பயன்படுத்துவதில் கூடுதல் நீக்குப்போக்கு உள்ளிட்ட அம்சங்கள் அதில் அடங்கும். விவரங்கள் பின்னர் வெளியிடப்படும் என்றார் திரு வாங். உடற்குறையுள்ளோருக்கும் கூடுதல் ஆதரவு கிடைக்கவுள்ளது. பள்ளியிலிருந்து வேலைக்கு இன்னும் சுமூகமாக மாறுதல், கூடுதல் வேலை வாய்ப்புகள் போன்ற அம்சங்கள் அதில் இடம்பெறும். ஒற்றையருக்கு வீடு வாங்குவதில் உள்ள கவலை தமக்கு புரிகிறது என்று திரு வாங் கூறினார். அரசாங்கத்தின் இந்த தவணைக்குள் ஒற்றையருக்கு மேம்பட்ட ஆதரவு வழங்க திட்டங்கள் உள்ளன என்றார் அவர். குடும்பங்களுக்கு ஆதரவளிக்க பல முயற்சிகள் எடுக்கப்பட்டாலும் சிங்கப்பூரின் மொத்த கருத்தரிப்பு விகிதம் தேவையான அளவை எட்டாமல் போகலாம் என பிரதமர் கூறியிருக்கிறார். எனவே புதிய குடிமக்களையும் வெளிநாட்டு ஊழியர்களையும் சிங்கப்பூர் தொடர்ந்து வரவேற்க வேண்டும் என்றார் அவர். அதேவேளையில் சிங்கப்பூரர்கள் நாட்டில் தொடர்ந்து பெரும்பான்மையே இருப்பார்கள் என்றும் அவர் உறுதியளித்தார். சிங்கப்பூரின் கருத்தரிப்பு விகிதத்தை மட்டுமே நம்பியிருந்தால் சிங்கப்பூரின் மக்கள் தொகை குறையும், சமூகம் வேகமாக முதுமையடையும். சிங்கப்பூர் வெளிநாட்டவர்களை வரவேற்பதன் மூலம் இந்த சவாலை சமாளிக்க முடியும் என்று அவர் சொன்னார். பிரதமர் வாங் எதிர்வரும் ஆண்டுகளில் சிங்கப்பூர் புதிய சோதனைகளை சந்திக்கும் என்றார். சிங்கப்பூர் அந்த சோதனைகளை எப்படி கையாள்கிறது என்பதே முக்கியம் என்றார் அவர். சிங்கப்பூரர்களுக்கு பிரதமர் அறிக்கூவல் விடுத்தார். மாற்றத்துக்கு தயாராக வேண்டும், ஒற்றுமையாக செயல்பட வேண்டும். சிங்கப்பூரர்கள் எந்த சவாலையும் துணிவோடும் மன உறுதியோடும் சந்திக்க வேண்டும் என்றார் பிரதமர். சிங்கப்பூரின் கதையே எதற்கும் மனம் தளராமல் போராடிய வெற்றி கதைதான் என்றார் அவர். எங்கே தொடங்கினோம் என்பது முக்கியமல்ல, எவ்வளவு தூரம் போகிறோம் என்பதே முக்கியம். சிங்கப்பூருக்கு பிரகாசமான வலுவான எதிர்காலம் இருப்பதாக சொல்லி பிரதமர் தமது தேசிய தின கூட்ட உரையை நிறைவு செய்தார். இந்தோனேசிய அதிகாரிகள் அண்மை காட்டுத்தீ சம்பவங்களின் தொடர்பில் 72 பேரை கைது செய்திருக்கின்றனர். அவர்கள் வேண்டுமென்றே நிலத்திற்கு தீ மூட்டியதாக நம்பப்படுகிறது. தீயால் நாட்டின் மத்திய மேற்கு வட்டாரங்களை புகை மூட்டம் சூழ்ந்துள்ளது. சில பகுதிகளில் 1 மீட்டருக்கு அப்பால் பார்வைக்கு எதுவுமே புலப்படாத நிலை. அதிபர் பிரபோவோ சுபியாந்தோ தீக்கு பொறுப்பான நிறுவனங்கள் தண்டிக்கப்படும் என்று உறுதியளித்தார். கூடுதலான ராணுவ அதிகாரிகளை அனுப்பி தீயணைக்கும் முயற்சிகளை பலப்படுத்தவும் அவர் உறுதி கூறினார். இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை பிற்பகல் 1 மணிக்கு கேட்கலாம். அடுத்த மாதம் முதல் செய்தி நேரத்தில் மாற்றம் வருகிறது. வார நாளில் பிற்பகல் 1 மணி, மாலை 4 மணி செய்திகள் இருக்காது. வார இறுதியில் பிற்பகல் 1 மணி, மாலை 4 மணி, இரவு 8 மணி, 9 மணி ஆகிய நேரங்களில் செய்தி இடம்பெறாது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணைய பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.

0: சிறந்த சுவை, உயர்ந்த தரம், பாரம்பரியத்தின் சுவையை குடும்பத்தோடு ருசித்து மகிழ காயத்ரி உணவகம் 6294 6294.
1: அக்ஷய ஜுவல்லர்ஸின் பிரம்மாண்ட அதிர்ஷ்ட குழுக்கள், 1000 வெள்ளிக்கு நகைகளை வாங்குங்க, தங்க கட்டிகளை வெல்லும் வாய்ப்பு பெறுங்க. சுவிஸ் 24 கேரட் தங்க கட்டிகள் உங்களுக்காக காத்திருக்கின்றன. முதல் பரிசு 50 கிராம் தங்க கட்டி, இரண்டாம் பரிசு 20 கிராம் தங்க கட்டி, மூன்றாம் பரிசு 10 கிராம் தங்க கட்டி, நான்காம் பரிசு 5 கிராம் தங்க கட்டி, ஐந்தாம் பரிசு 2 கிராம் தங்க கட்டி, ஆறாம் பரிசு முதல் 10ஆம் பரிசு வரை இலவச திறன் பேசிகள். அக்ஷய ஜுவல்லர்ஸ், 48 ஸ்ராங்கன் சாலை, லிட்டில் இந்தியா ஆர்கே. பொட்டு தங்க வாங்கினாலும் சட்டு சட்டு தங்க சேரும்.
2: இந்த டிசம்பர் விடுமுறையில் சான்ஸ் வேர்ல்ட் ஹாலிடேஸ் வழங்கும் மீடியாகோ போலி 968 படைப்பாளர் ரவிஜியுடன் டோக்கியோ ஃபூஜி மலை சுற்றுலா பயணம். ஃபூஜி மலை வெந்நீர் ஊற்றுவிடுதியில் தங்கி நேரடி விற்பனை அங்காடியில் பொருட்களை வாங்கி பிரமிக்க வைக்கும் காட்சிகளை கண்டு மகிழுங்கள். பருவகால பழங்களை பறித்து சுவைத்திடுங்கள். அசக்சாவின் புகழ் பெற்ற சிவப்பு லேண்டன் விளக்கு அருகே பாரம்பரிய கிமோனோவை அணிந்து படங்கள் எடுக்கலாம். அருகில் உள்ள வசீகர கடை வீதிகளை சுற்றி பார்க்கலாம். சுஷியை உங்கள் கையால் செய்து சுவைத்து மகிழுங்கள். சான்ஸ் வேர்ல்ட் ஹாலிடேஸ் வழங்கும் மீடியாகோ ஒலி 968 படைப்பாளர் ரவிஜியுடன் 7 நாள் டோக்கியோ ஃபூஜி மலை சுற்றுலா பயணம். புறப்பாடு டிசம்பர் 5. இப்போதே பதிவு செய்யுங்கள். தம்பதியருக்கு 1000 வெள்ளி கழிவு. மேல் விவரங்களுக்கு chanceworld.com அல்லது அழையுங்கள் 6206-1797.
3: டீ கடையில் ஒவ்வொரு திங்கக்கிழமையும் வித்தியாசமான வேலைகளை செய்பவர்கள், அவர்களுக்கான தளம் தான் டீ கடையில். இந்நிகழ்ச்சிக்கு ஆதரவு காட்ஸ். காட்ஸ் வழங்குற அற்புதமான சலுகைகளுடன் காட்ஸில் பொருட்களை வாங்கி மகிழுங்கள். இன்றே காட்ஸ் கடைகளுக்கு செல்லுங்கள் அல்லது காட்ஸ்.com.sg இணையபக்கத்தை நாடுங்கள். காலை 10 மணியில் இருந்து பிற்பகல் 2 மணி வரை
4: நண்பகல் 12 மணி செய்திகளுக்கு பிறகு மீண்டும் நிகழ்ச்சியில் சந்திக்கிறோம்.

0: அழகான பாடல்கள் உங்களுக்காகவே இந்த அங்கத்துல காத்துக்கிட்டு இருக்குது. அதே நேரத்துல ஒரு கேள்வி எடுத்து வச்சிருக்கங்க, அந்த கேள்வி கேட்கறதுக்கு முன்னால வாங்க தோரணை படத்துல இருந்து உதித் நாராயண் செந்தில் கணேஷ் கொண்டு வரும் பாடல் கேட்கலாம். அந்த பாடலை தொடர்ந்து அறிந்தும் அறியாமலும் படத்துல இருந்து யுவன் சங்கர் ராஜா குரல்ல ஒன்றின் பின் ஒன்றா பாடல்கள் வந்துட்டு இருக்கு. இது உங்க ஆனந்தம் ஆரம்பம்.
1: I think my heart just skipped a beat. Yes, I'm falling in love with you.

0: நேரம் சரியா 12:18 ஆயிடுச்சு. பல பேரும் நீங்க சாப்பிட்டுட்டு இருக்கலாம், வெளியே இருக்கலாம், அதே நேரத்துல சாலையில பயணமும் மேற்கொண்டு இருக்கலாம்.
1: 9:08 போக்குவரத்து நிலவரம்.
0: ECPA நோக்கி செல்லும் KPE சுரங்கப்பாதை, ECPA எக்ஸிட்டில் விபத்து, PRE நோக்கி செல்லும் BKE டேரி ஃபார்ம் ரோட்டுக்கு பிறகு விபத்து, அங்கே இரண்டாம் தடத்தை நீங்க தவிர்த்துடணும். PRE நோக்கி செல்லும் BKE டேரி ஃபார்ம் ரோட்டுக்கு பிறகு வாங்கின பழுதாக இருக்குதுங்க. உட்லண்ட்ஸ் நோக்கி செல்லும் BKE உட்லண்ட்ஸ் ரோட்டுக்கும் SLEக்கும் இடைப்பட்ட பகுதிகளில் இப்போதைக்கு போக்குவரத்து நெரிசல்.
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
3: ஊட்டி கோல்ட், பொன்னி அரிசி, தங்க பஸ்பத்தின் தரம், பழைய அரிசியாய் ரகம், உயர்ந்த தரம், சுவை, சத்து, ஊட்டி கோல்டு பொன்னி அரிசி.
4: வணக்கம், நேர்காணலுக்கு வந்ததற்கு நன்றி. செயற்கை நுண்ணறிவு செயல்முறைகள் நிறைந்த வேலை இடத்திற்கு உங்களை எப்படி தயார்படுத்தி கொள்றீங்க?
5: நான் ASK ட்ரெய்னிங்ல பயிற்சி பெற்று வரேன். அவங்களுடைய பயிற்சி வகுப்புகள் நடைமுறை செயற்கை நுண்ணறிவு திறன்கள்ல கவனம் செலுத்துது. விற்பனை, விளம்பரம், செயல்பாடுகள், வணிக நுண்ணறிவு.
4: வேலை இடத்துல உங்களுக்கு எப்படி உதவுறது?
5: தினசரி வேலை பணிகளை தானிக்கமாக்குவது எப்படி என்பது நேரடி பயிற்சிகள் மூலம் அறியலாம். வாழ்க்கை தொழில் மாற்றம் மேற்கொள்பவரோ, திறனை மேம்படுத்துபவரோ உங்க குழுவுக்கோ பொருத்தமான பயிற்சி திட்டங்கள் இருக்கு. தகுதி பெறவங்க ஸ்கில்ஸ் ஃபியூச்சர் உதவித்தொகையை 90 விழுக்காடு வரை பயன்படுத்தலாம்.
4: செயற்கை நுண்ணறிவுடன் வேலை செய்யும் உங்கள் எதிர்காலத்தை ASK-உடன் கண்டறியுங்கள். People first, learning always. மேலும் தெரிந்து கொள்ள செல்லுங்கள் asktraining.com.sg. அழையுங்கள் 6484-6723. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
0: மூன்றுக்கும் என்ன ஒற்றுமை? அங்கத்துக்கு வந்திருக்கோம். கடல், மனித ரத்தம், கண்ணீர், இந்த மூன்றுக்கும் என்ன தொடர்பு இருக்குது, என்ன ஒற்றுமை இருக்குது? கடல், மனித ரத்தம், கண்ணீர், இந்த மூன்றுக்கும் என்ன தொடர்பு, என்ன ஒற்றுமை இருக்குதுன்னு கண்டுபிடிச்சு சொல்லுங்க பாப்போம். வாட்ஸ்அப் செய்யுங்க 9:06:88-9:06:08. வாரணம் 1000 படத்துல இருந்து ஹரிஹரன் தேவன் கொண்டு வரும் பாடல் இதோ.

மெகாஸ்டார் தள்ளுபடி விற்பனை. தேர்ந்தெடுக்கப்பட்ட தகவல் தொழில்நுட்ப சாதனங்கள், மின்சார சாதனங்கள், அரைக்கலன் என பலவற்றை 80% வரையிலான கழிவு விலையில் நீங்கள் வாங்கலாம். போஷ், ஹெச்பி, ட்ரீமி, சாம்சங் என பல பிராண்ட் பொருள்களை நீங்கள் குறைவான விலையில் வாங்கலாம். சாப்பாட்டு நாற்காலிகள் 29 வெள்ளி முதல், சோஃபா 299 வெள்ளி முதல், 55 இன்ச் தொலைக்காட்சி பெட்டி 399 வெள்ளி முதல். தேர்ந்தெடுக்கப்பட்ட குளிரூட்டும் பொருள்கள் உட்பட பல பொருள்களுக்கு 15% வரை கழிவு உண்டு. இருப்பு உள்ளவரை மட்டுமே August 31 வரை கோட்ஸ் மெகாஸ்டோவுக்கு செல்லுங்கள். இத்தகவலை வழங்கியது கோட்ஸ்.

0: எப்படி எல்லாருமே பயனடைற மாதிரி ஒரு சலுகையை தர முடியும்?
1: 30 வருஷம் அனுபவம்னா சும்மாவா?
0: எதை பத்தி பேசுறீங்க? நம்ம குட்டி பியூட்டி பார்லர் வழங்குற சிறப்பு சலுகையை பற்றி தான். நீங்க 8 முக பராமரிப்பு சேவைக்கு பணம் கட்டினா போதும், 10 முக பராமரிப்பு சேவைய பெறலாம். ஆனா எல்லாருமே எப்படி பயனடையலாம்? இந்த 10 முக பராமரிப்பு சலுகைய நம்ம குடும்ப உறுப்பினர்களும் நண்பர்களும் பயன்படுத்தலாம். நல்லா இருக்கே. தலைமுறைகளின் அடையாளம் குட்டி பியூட்டி பார்லர், மியூச்சுவல் ரெஸ்டாரன்ட் சாலை, வாரத்தில் 7 நாள்களும்.
2: இன்னும் 24 மணி நேரத்துல உங்க வாழ்க்கையே மாற போகுது அப்படின்னு சொன்னா நீங்க என்ன
3: பண்ணுவீங்க?
4: வாழ்க்கை எப்படி மாற போகுதுன்னு தெரியாது, ஆனா பானிபூரி வாங்குவேன், ஒரு நாள் சுவைச்சு சுவைச்சு சாப்பிடுவேன்.
2: நாளைக்கே உங்களுக்கு 1 லட்ச வெள்ளி பரிசா விழுந்ததுன்னா என்ன பண்ணுவீங்க?
4: 1 லட்ச வெள்ளி அப்ப என்ன பானிபூரி தான் வாங்குவேன், நல்லா உட்கார்ந்து சுவைச்சு சுவைச்சு சாப்பிடுவேன்.
2: இரவு நிலாட்டம் நிகழ்ச்சியில ஒவ்வொரு நாளும் 9 மணிக்கு இடம்பெறும் செய்திகளை தொடர்ந்து நாங்க உங்ககிட்ட ஒரு கேள்வியை கேட்போம்.
5: வானொலி பக்கம் ஓட்டுங்க, மனசுல உள்ளதை கொட்டுங்க.
6: கவிதை
5: இரவு நிலாட்டம் ஆதரவு M1 Max. செல்லுங்கள் maxonline.sg. ஞாயிற்றுக்கிழமை அக்டோபர் 4 காலை 7:30 உடற்பயிற்சி நல்வாழ்வு நடவடிக்கையில் என்னோடு ஈடுபட வாருங்கள். உங்களுக்கு பிடித்த மீடியா கப் கலைஞர்களையும் நீங்கள் சந்திக்கலாம்.

கபடி நுழைவுச்சீட்டுகளை பெற செல்லுங்கள் fitandfun.sg. பதிவு செய்யும் அனைவருக்கும் ஃபிட் அண்ட் ஃபன் டி சட்டை வழங்கப்படும். ஃபிட் அண்ட் ஃபன் 2026 எவ்ரிபடி நியூஸ் நிகழ்ச்சியை முன்னிட்டு மீடியா காப் ஏற்பாடு செய்யும் நிகழ்ச்சி.

0: மூன்றுக்கும் என்ன ஒற்றுமைன்னு கேட்டு இருந்தேன். நான் கொடுத்தது கடல், மனித ரத்தம், கண்ணீர். இந்த மூன்றுக்கும் என்ன தொடர்பு இருக்குன்னு கேட்டிருந்தேன்.
1: நான் டாக்டர் ஆர் ஜோகர் பார்ல இருந்து பேசுறேன். கடல், மனித ரத்தம், கண்ணீர், இது மூணுமே உப்பு அதிகமா இருக்கும்.
2: இந்த மூன்றுக்கும் உள்ள ஒற்றுமை உப்பு தன்மை.
3: வணக்கம். கடல், மனித ரத்தம், கண்ணீர், இது மூணுமே வந்து தண்ணீர் மாதிரிதான் இருக்கும், தண்ணீரா இருக்கும். இது எல்லாத்துலயுமே வந்து உப்பு வந்து இருக்கு அப்படிங்கறதுதான் இதோட சிமிலாரிட்டிஸ்.
0: சரியா நீங்க அனுப்பி வச்சிருக்கீங்க. கடல், மனித ரத்தம், கண்ணீர், இந்த மூன்றுக்கும் இருக்கும் ஒரு பொதுவான ஒற்றுமை என்னன்னு கேட்டிருந்தேன். ஆமாங்க, சரியான பதில் உப்புதான். மூன்றிலும் உப்பு இருக்கு, ஆனா என்ன அந்த உப்பின் அளவு வேறுபட்டு இருக்கும். இப்ப கடல் நீரை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல 3.5 விழுக்காடு கரைந்த உப்பு இருக்குது. 1 கிலோ கடல் நீர்ல சுமார் 35 கிராம் கரைந்த உப்பை நம்ம காணலாம். கடல்ல இருக்கிறது வெறும் நம்ம சமையல்ல பயன்படுத்தும் உப்பு மட்டும் இல்லைங்க, கடல் நீர்ல கரைந்த அயனிகள்ல சுமார் 85 விழுக்காடு சோடியம் குளோரைடு இருக்கு, அதோட மெக்னீசியம் சல்பேட்டும் இருக்கு. அது மட்டும் இல்லாம எல்லா கடல் பகுதிகளிலும் உப்பு தன்மை ஒரே மாதிரி இருக்காது. மழை அதிகமா இருக்கும் பகுதிகளில் உப்பு தன்மை குறையலாம், ஆவியாதல் அதிகமா இருக்கும் பகுதிகளில் அதிகரிக்கலாம். ஆறுகள் கடல்ல கலக்கும் இடங்களில உப்பு தன்மை மாறும். மனித ரத்தத்துக்கு வருவோம். நம்ம ரத்தத்துல சோடியம் மற்றும் குளோரைடு இருக்கு. நம்முடைய உடல் நீர் சமநிலை, நரம்புகளின் செயல்பாடு, தசைகளின் செயல்பாடு போன்ற அடிப்படை உடலியல் செயல்முறைகளுடன் சோடியம் தொடர்புடையது. அதனால சோடியம் அளவை நம்ம கட்டுக்குள் வச்சுக்கணும்னு சொல்றாங்க. அடுத்து கண்ணீர். நம்ம அழாத நேரத்திலையும் இந்த கண்ணீர் தொடர்ந்து வேலை செய்து கொண்டிருக்கிறது. ஆமாங்க, ஒவ்வொரு முறையும் நாம் கண்ணை சிமிட்டும் போதும் சரி, நம்ம கண்கள்ல இருக்கிற இந்த டியர் ஃபில்ம், இது ஒரு மெல்லிய கண்ணீர் படலம்னு சொல்றாங்க. அது கண்ணின் வெளிப்புறமான கார்னியா மீது பரவுகிறது. அதனால கண்ணை ஈரமாக வைத்திருப்பதோடு நம்ம பார்வை தெளிவாக இருக்கவும் உதவுது. தூசி படும் போது கண்ணு எரிச்சப்படுது இல்லையா, அந்த எரிச்சலில் இருந்து பாதுகாக்கிறதுக்கும் இது உதவுதா. பாத்தீங்களா, கடல், ரத்தம், கண்ணீர், மூன்றும் ஒன்றுக்கொன்று சம்மந்தமே இல்லாம போல இருக்கும். ஆனா மூன்றிலும் சோடியம் இருக்கு, குளோரைடு இருக்கு. கடல்ல அது உப்பு தன்மையை உருவாக்குது. நம்ம உடல்ல சோடியம் ஒரு முக்கிய மின் தூதுவாகவும் செயல்படுது. கண்ணீரோ நமது கண்களை ஒவ்வொரு நொடியும் பாதுகாக்கிறது. என்ன ஒரு ஒற்றுமை!

0: ஹட்சன் பன்னீரை சுவைத்து பாருங்க. இவ்வளவு மென்மையா இருக்கே. அது மட்டும் இல்ல, இதுல எந்த பதன பொருட்களும் இல்ல, செயற்கை நிறங்களும் இல்ல, செயற்கை சுவையொட்டிகளும் இல்ல.
1: ஹட்சன் பன்னீர். மழையோ வெயிலோ காலங்கள் மாறும், சுவை மாறாத ஹட்சன் தயிர். எந்த பதன பொருட்களும் இல்ல, செயற்கை நிறங்களும் இல்ல, செயற்கை சுவையொட்டிதலும் இல்ல. ஹட்சன் தயிர்.
2: நிறைவடைகின்றன. தகவல் தொழில்நுட்ப சாதனங்கள், மின்சார சாதனங்கள், அரைக்கலை நீர, பல

0: வாங்க இறுதி வாய்ப்பு. இந்த வாரம் நீங்கள் வாங்கக்கூடிய சிறப்பு பொருட்களை தவற விடாதீர்கள். Lenovo Yoga 2-in-1 14 இன்ச் மடிக்கணினி 1599 வெள்ளி 20 விழுக்காடு சேமிக்கலாம். Redmi X60 Extreme ரொம்ப இயந்திர தூசி உறிஞ்சும் கருவி 1599 வெள்ளி 22 விழுக்காடு சேமிக்கலாம். யூரோபேஸ் 8 இன்ச் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தும் மின் விசிறி 239 வெள்ளி 40 விழுக்காடு சேமிக்கலாம். வாரந்தோறும் 100,000 கோட்ஸ் ஹோம் கிளப் புள்ளிகளை வெல்லும் வாய்ப்பு உண்டு. அனைத்து கோட்ஸ் கடைகளிலும் நீங்கள் வாங்கலாம். இன்றை செல்லுங்கள் cots.com.sg.
1: புதிய இங்கிலீஷ் பிரீமியர் லீக் ஆட்டங்கள் தொடங்கவிருக்கின்றன. அனைத்தையும் பார்த்து மகிழுங்கள். காற்பந்து ஆட்டங்கள் மீண்டும் வந்துவிட்டன. உங்களுக்கு பிடித்த திட்டங்களை தேர்ந்தெடுக்கலாம். மாதாந்திர திட்டத்தின் வழி அதிக சுதந்திரம், வருடாந்திர திட்டத்தின் வழி அதிக சேமிப்புகள். பிடித்த குழுக்களுக்கு ஆதரவு தெரிவிக்கலாம், கொண்டாடலாம். பதிவு செய்யுங்கள். எந்த ஒரு ஒப்பந்தமும் கிடையாது, உடனடியாக செயல்படுத்தலாம். செல்லுங்கள் newwatch.sg/subscribe.
2: நேர அறிவிப்புக்கு ஆதரவு.
3: மனம் நிகழ, திருமணம் நிகழ, காயத்ரி கேட்டரிங். உங்கள் இல்லத்தில் நடைபெறும் திருமணம் இதர விசேஷங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் காயத்ரி கேட்டரிங்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழ் ஒலி. தேசம் கடந்தாலும் வீசும் காற்றிலே உங்கள் உணர்வுகளுடன் கலந்து கொள்ளுகின்றோம்.

நேர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழடி. டிஆர்டி தமிழடியின் காலை ஒளிபரப்பான வணக்கம் தமிழடி இப்பொழுது முதல் ஆரம்பமாகின்றது. வணக்கம் தமிழடியில் வளமைப்போல் இன்றும் மங்கள வாத்திய இசையாக நாதீஸ்வர தவிலிசை.

மங்கள வாத்திய இசையாக நீங்கள் கேட்டது நாதேஸ்வர தவிலிசை. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழடியின் காலி ஒலிபரப்பான வணக்கம் தமிழடி. இப்பொழுது முதல் வணக்கம் தமிழடியில் தொடர்கின்றது பக்தி பாமாலைகள். பக்தி பாமாலைகள் வரிசையில் முதல்ல விநாயகர் துதியாக வேல்முருகன் குழுவினர் பாடிய

கேட்டது விநாயகர் துதியாக வேல்முருகன் குழுவினர் பாடியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் பக்தி பாமலைகள் வரிசையில் இனி தொடர்கின்றது. கிறிஸ்தவ கீதமாக வேஷமன்ஸ் குழுவினர்.

கேட்டது கிறிஸ்தவ கீதமாக பாடியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் டிஆர்டி தமிழடியின் வணக்கம் தமிழடியில் பக்தி பாமாலைகள் வரிசையில் இனி தொடர்கின்றது இஸ்லாமிய கீதமாக நாகூர் சலீம் குழுவினர் பாடிய

கேட்டது இஸ்லாமிய கீதமாக நாகூர் சலீம் குழுவினர் பாடியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் பக்தி பாமலைகள் வரிசையில் என சிவனார் புகழ் மாலையுடன் வி எம் மாலிங்கம் குழுவினர்.

கேட்டது சிவனார் போல் மாலையாக வி எம் மாலிங்கம் குழுவினர் பாடியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் பக்தி பாமலைகள் வரிசையில் தொடர்கின்றது. கிறிஸ்தவ கீதமாக வாணிஜ்யராம் பாடியது.

கேட்டது கிறிஸ்தவ கீதமாக வாணிஜியராம் பாடியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் டிஆர்டி தமிழலியின் வணக்கம் தமிழலியில் பக்தி பாமாலைகள் வரிசையில் தொடர்கின்றது. இஸ்லாமிய கீதமாக இறையன்பன் குத்துஸ் குழுவினர் பாடிய

0: என்று நபி நாயகமே, என்று நபி நாயகமே எடுத்துரைத்தார் அருமை தாய்மாரே. என்னாலும் ரசூல் சொல்லை ஏற்றுக்கொண்டால் ஜெயம் பெறுவீரே, என்னாலும் ரசூல் சொல்லை ஏற்றுக்கொண்டால் ஜெயம் பெறுவீரே.
1: கேட்டது இஸ்லாமிய கீதமாக இறையன்பன் குத்துஸ் குழுவினர் பாடியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பான்சரும் தொழிற்பாக்கும் டிஆர்டி தமிழடியில். வணக்கம் தமிழடியில் பக்தி பாமலைகள், பக்தி பாமலைகள் வரிசையில் இனி தொடர்கின்றது. சதாசிவம் சிங்காரம் ஆகியோர் பாடிய இந்த பாடல்

கேட்டது சதாசிவம் சிங்காரம் ஆகியோர் பாடியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் டிஆர்டி தமிழடியின் வடக்கம் தமிழடியில் பக்தி பாமலைகள் வரிசையில் இனி தொடர்கின்றது. கிறிஸ்தவ கீதமாக பிரியங்கா.

கேட்ட அந்த பாடலோடு நிறைவுக்கு வருகிறது. நீங்கள் இதுவரை நேரமும் கேட்டுக்கொண்டிருந்த டிஆர்டி தமிழதியில் ஒலித்த வணக்கம் தமிழதியில் பக்தி பாமாலைகள்.

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி TRT தமிழ் ஒலி, உலகத் தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலி நேரம் சரியாக 8:03, ஐக்கராட்சியத்தில் 7:03. பிறந்திருக்கும் இன்றைய பொழுது அனைவருக்கும் நல்ல பொழுதாக மலர எல்லோருக்கும் பொதுவான இறைவனை உங்களுக்காகவும் பிரார்த்தித்து கொண்டு தொடர்கின்றது வணக்கம் தமிழொலி.

0: வணக்கம். தமிழொலியில் நற்சிந்தனை நேரம். நற்சிந்தனை நேரம் நிகழ்ச்சியினை கேட்பதற்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பிப்பதற்கும் காத்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள். எப்படி அன்பு உறவுகளை நலமாக உற்ற அம்மாக்கள் அழப்பாக இருக்கிறீர்களோ அவ்வாறு நீங்களும் இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை உங்களுக்காகவும் பிரார்த்தித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியில் மங்களகரமாக இணைந்திருக்கும் அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம். வணக்கம் பத்மராணி, நலமா இருக்கீங்களா?
1: நாங்கள் நலம். நீங்களும் அவ்வாறு இருக்கணும் என்று இறைவன் அருளை வேண்டிக் கொண்டு. 1008 காயர்கள். சுவாமி, இன்று என்னுடைய முன்னோர்களுக்கு சிவசம். நீங்க இந்த வேளையின் குடிலுக்கு சாப்பிட வருவாரு விசுவாமித்திரரை வசிஷ்டர் அழைத்து அதற்கு நான் வந்தால் போச்சு. ஆனால் 1008 காயரை செய்து படைக்க வேண்டும் என்றேன். உலகில் 1008 வகையான காய்கறிகள் உண்டா? அப்படியே இருந்தாலும் இத்தனை காய்கறிகளை சமைத்து யாராவது உணவு படைக்க முடியுமா? அப்படியே சமைத்து போட்டாலும் அதை சாப்பிட யாரால் முடியும்? விசுவாமித்திரன் தன்னை வேண்டுமென்றே சிக்கலில் மாட்டி வைக்கவோ அல்லது அவமானப்படுத்தவோ இப்படி செய்கிறார் என்பது வசிஷ்டருக்கு தெரியாதா என்ன? இருந்த போதிலும் விட்டு கொடுக்காமலாக 1008 வகை காய்கறி அமது வேண்டுமா? அதற்கென அருந்ததியிடம் சொல்லிவிடுகிறேன் என்றேன். வசிஷ்டரின் மனைவியான அருந்ததி கற்பின் சின்னம். இதாக திருமணமான தம்பதிகள் முதலிடம் அன்று அருந்ததி நட்சத்திரத்தை பார்க்க வேண்டும். வசிஷ்டரும் அருந்ததியும் இணைபிரியாமல் இருப்பது போல் நீங்கள் இருவரும் இணைபிரியால் வாழுங்கள் என்று புரோகிதர்கள் வாழ்த்துவார்கள். சாப்பாடு நாளும் வந்தது. விசுவாமித்திரர் இலையில் அமர்ந்த பாகற்காய்கறி, பலாப்பழம், இரண்டை துவையல், இவைகளோடு ஒரு வாழை இலையில் எவ்வளவு காய்கறிகள் படைக்க முடியுமோ அவ்வளவு மட்டும்தான் இலையில் இருந்தன. 1008 காய்கறிகள் இல்லை. விசுவாமித்திரர் கோபத்துடன், என்ன இது, 1008 வகை காய்கறிகள் எங்கே என்று வசிஷ்டரை வினவினர். அவரோ, சுவாமி, நான் அருந்ததியிடம் சொல்லிவிட்டேனே, அவளை ஏற்றுக் கொள்ளுங்கள் என்றார். இவரால் பேச்சை கேட்டுக்கொண்டிருந்த உலகம் போற்றும் உத்தமி அருந்ததி தானே முன் வந்து ஒரு ஸ்லோகத்தை கூறிவிட்டு, இதுதானே சிராத்தகார விதி, உங்களுக்கு தெரிந்திருக்குமே என்றாள். விசுவாமித்திரர் வாயடைத்து போனார். பேசாமல் சாப்பிட்டு விட்டு வாத்தி விட்டு போனார். அருந்ததி கூறிய அந்த ஸ்லோகம் காரவல்லி சதம் சைவ வஜ்ரவல்லி சத சதயம் தனசம் சத் சதம் சைவ சிராத்தகாலே விதியதே. ஒரு சிராத்தத்தில் அன்று சமைக்கப்படும் சமையலில் பாகற்காய்கறி 100 காய்கறிகளுக்கு சமம், இரண்டை துவையல் 300 காய்கறிகளுக்கு சமம், பலாப்பழம் 600 காய்கறிகளுக்கு சமம் என்று பாடல் கூறுகிறது. 1000 காய்கறிகள் ஆயிட்டா? மீதி இலையில் எண்ணி பாருங்கள், 8 காய்கறிகள் வைத்திருக்கிறேன், ஆக மொத்தம் 1008 என்றார். சாத்திரப்படி விளக்கம் தன் அருந்ததியின் பதில் நியாயம்தானே? சமயோசித புத்தியும் இல்லற தர்மமும் அறிந்தவர்களாக நம் பாரதத்தில் அன்றைய பெண்கள் இருந்திருக்கிறார்கள் என்று கூறி இன்றைய பொழுது அனைவருக்கு நட்பொழுதாக அமைய இறைவனையும் மண்டிபடை பெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கன்றாயா.
0: இந்த பெண்மணி அந்த விஷயத்தை மக்களுக்கு இன்றே பகிர்ந்திருக்கிறார். நன்றி.
1: ஓகே, நன்றி, வணக்கம்.
0: அவர் பத்மராணி அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்தார், அவருக்கும் எமது நன்றிகள். அவரை தொடர்ந்து பாலன் அவர்கள் இவரூடாக இணைந்திருக்கின்றார். வணக்கம் பாலன்.
2: இனிமையான காலை வணக்கம் ராஜாண்ணா.
0: நல்லமா இருக்கிறீங்களா பாலன்?
2: ஓம் ராஜன், ரொம்ப நன்றி ராஜாண்ணா. அப்படி நீங்கள் கலைய உறவு எல்லோரும் நலமா இருக்கீங்களா?
0: எல்லோரும் நலமா இருக்கிறோம். நன்றி தாருங்கள், உங்கள் நட்சத்திரையே.
2: ரொம்ப நன்றி ராஜாண்ணா, ரொம்ப நன்றி. மீண்டும் ஒரு புதிய நாளை காண தந்த என்றென்றும் ஜீவன் ஒரு இருக்கின்ற தேவகுமாரனுக்கு இதயத்தினாலத்திலிருந்து கோடான கொடி நன்றிகளை எடுத்துக்கொண்டு எமது அன்பான உறவுகள் அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கங்களை கூறிக்கொள்வதோடு எல்லோருடைய சூழ்நிலைகளையும் விசாரித்தபடி எமது அன்பான ராஜாண்ணா குடும்பம் உட்பட அனைத்து உறவுகளின் குடும்பத்தினருக்கும் என்றென்றும் ஜீவனோடு இருக்கின்ற இயேசுராயனுடைய ஆசீர்வாதங்கள் அனைத்து குடும்பங்களுக்கும் பேர் பேராக கிடைக்கும் என்று சொல்லி அவர் நாமத்தில் ஜெய விண்ணப்பங்களை ஏறெடுத்துக்கொண்டு அன்றெனது பாலன். பரிசுத்த வேதாமத்திலிருந்து புனித லூக்காவின் சுவிசேஷம் 18 அதிகாரம் இறை வார்த்தைகள் 31 43 முடிய. கர்த்தருடைய பரிசுத்தம் உள்ள நாமத்துக்கு சோதனம். பின்பு இயேசு தன்னுடைய 12 சீசரையும் தம்மிடத்தில் அழைத்து, இதோ எருசலேமுக்கு போகிறோம், மனுஷகுமாரனை குறித்து தீர்க்க தரிசிகளால் எழுதப்பட்டவைகளையெல்லாம் நிறைவேறும். எப்படியெனில், இயேசு புறஜாதியாரிடத்தில் ஒப்பு கொடுக்கப்பட்டு பரியாசமும் நிந்தையும் அடைந்து துன்பப்படுவார். இயேசுவை வாரினால் அடித்து கொலை செய்வார்கள். மூன்றாம் நாளிலே இயேசு உயிரோடு எழுந்திருப்பார் என்றார். இவைகளில் ஒன்றையும் அவர்கள் உணரவில்லை. அவைகளின் பொருள் அவர்களுக்கு மறைவாயிருந்தது. இயேசு சொன்னவைகளை அவர்கள் அறிந்து கொள்ளவில்லை. பின்பு இயேசு எரிகோவுக்கு சமீபமாய் வரும்போது ஒரு கண் பார்வையை இழந்த ஒருவன் வழியருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டு கொண்டிருந்தான். ஜனங்கள் நடக்கிற சத்தத்தை அவன் கேட்டு இது என்னவென்று விசாரித்தான். நசேரனாகிய இயேசு போகிறார் என்று அவனுக்கு அறிவித்தார்கள். அப்பொழுது அவன், இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும் என்று கூப்பிட்டான். முன் நடப்பவர்கள் அவன் பேசாமல் இருக்கும்படி அவனை அதட்டினார்கள். அவனோ, தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும் என்று மிகவும் அதிகமாய் கூப்பிட்டான். இயேசு நின்று அவனை தம்மிடத்தில் கொண்டு வரும்படி சொன்னார். அவன் கிட்ட வந்து இயேசு அவனை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்றிருக்கிறாய் என்று கேட்டார். அதற்கு அவன், ஆண்டவரே, நான் பார்வை அடைய வேண்டும் என்றான். இயேசு அவனை நோக்கி, நீ பார்வை அடைவாயாக, உன் விசுவாசம் உன்னை இரட்சித்தது என்றார். உடனே அவன் பார்வை அடைந்து தேவனை மகிமைப்படுத்தி கொண்டே இயேசுவுக்கு பின் சென்றார். ஜனங்கள் எல்லாரும் அதை கண்டு தேவனை புகழ்ந்தார்கள். நன்றி, வணக்கம் ராஜாண்ணா.
0: நன்றி, இணைந்து கொண்டு சிறப்பிட்ட உங்களுக்கு நன்றிகள்.
2: நன்றி, ரொம்ப நன்றி.
0: அவர் சகோதரர் பாலன் அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பிட்டார். ஐக்கிய ராஜ்யத்திலிருந்து நேரம் சரியாக 8:11. ஐக்கிய ராஜ்யத்தில் 7:11 இந்த நேரத்தில் வந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
3: அலை வணக்கம் ராஜா, யோகை குணராஜா கதைக்கிறேன்.
0: வணக்கம் ஜோசரியம்மா, நலமா இருக்கிறீங்களா?
3: நலமாக இருக்கிறோம். நீங்கள்?
0: எல்லோரும் நலமா இருக்கிறோம். நன்றி தாருங்கள் உங்கள் நற்சந்திரே.
3: நன்றி. அப்படியே நீங்களும் நல்லவாக இருக்கொண்டு நிறைவிடம் வேண்டிக் கொண்டு உங்களுக்கு வணக்கம் கூறி எல்லோரும் கால வணக்கம் கூறிக்கொண்டு மாணிக்கவாசகன் திருவாசகத்திலிருந்து கட்டரத்திலும் தொடர் பேசில் தாம் ஈசனே என்றாய் எந்தை பெருமானே என்று பேசி பேசி பூசில்தாம் திருநீரே நிறைய பூசி போற்றியம் பெருமானே என்று பின்றா நேசத்தால் பிறப்பு இறப்ப கடந்தார் தம்மை ஆண்டானே அவாவுள்ள கல்வனியினை மாசற்ற மணிக்குன்றே என்றாய் அந்தோ என்னை ஆட்கொண்ட வண்ணம் தானே உரை குற்றமற்ற மாணிக்க மலையே எமது அப்பனே தாம் பேசுவதானால் ஆண்டவனே அப்பனே என்று அப்பனுக்கும் தலைவனே என்று தலைவனே என்றே எப்போதும் நின்ன துதித்து பேசுவார்களாய் ஏதாவது பூசுவதானால் தாம் திருநீற்றினையே நிதம்ப உடலெங்கும் பூசி எம் பெருமானே காத்தருள்க என்று இதற்கும் மொழிந்து நினைக்கும் பின்னிடாத பேரன்பால் பிறவியையும் சாவையும் கடக்கும் தகுதியடைந்தாரை ஆட்கொண்டவனே உலக ஆசை வெள்ளத்தில் அகப்பட்டு உன் அடியார் போல் நடிக்கும் மஞ்சனியனாகிய என்னை ஐயோ ஆண்டு கொண்ட வகைதான் என்னே வண்ணந்தான் தேடுர் அன்று வெளிவே அன்று அநேகன் ஏகன் அணு அணுவில் இறந்தா என்று அங்கு எண்ணம்தான் தடுமாறு இமையோர் கூட்டம் எய்துமாறு அறியாத எந்தாய் உந்தன் வண்ணம்தான் அது காட்டி வடிவு காட்டி மலர் மலர்கடல்கள் அவை காட்டி வலியற்றேனை பின்னம்தான் பிறவாமல் காத்து ஆண்ட ஆட்கொண்டாய் எம்பெருமான் என் சொல்லி சிந்திக்கேனே உரை வானவர் தொகுதி உனது மிறந்தான் சிவப்பன்று வெள்ளை அன்றோ நீ பலவாயிருப்பவன் ஒருவன் அணுவாயிருப்பவன் அணுவினையும் கடந்த ஆதி நுட்ப உடையோன் என்று பேசி அவ்வாறே தமது நினைவுதானும் தடுமாறப் பெற்று உன்னை அடையுமாறு அறியாது நிற்றற்கு இதுவாகிய எந்தையே உனது மெய்யில் மெய்யியல்வாகிய நுட்பத்தை தானும் அறிவுறுத்தி நுட்பத்தை தானும் அறிவுறுத்தி நீ ஆட்கொள்ள வந்த திருமேனியும் காட்டி பூ போன்ற திருவடிகளானவற்றையும் காட்டி கதியின்றி நின்ற என்னை உறுதியாகவே பிறவாதிருக்கும்படி தடுத்தாற் கொண்டருளினை என் தலைவனையே உன் கருணையை யாது கூறி மனத்தால் நினைய வல்லேன் மீதி நாளை நன்றி.

0: அவன அஞ்சலு தோமி. உலகளா முனந்தோதற்கரியவன் நிலவுலாவிய நீன் மலிவேணியன் அழகு ஜோதியன் அம்பல தாருவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவாம். திருச்சி தம்பலம். நன்றி, வணக்கம் ராஜா.
1: நன்றி, எழுந்து ஒன்று சிறப்பிட்ட உங்களுக்கு நன்றிகள்.
0: நன்றி.
1: அவர் திருமதி யோகேஸ்வரி அம்மா அவர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தார். அவரை தொடர்ந்து வைபருடாக இணைந்திருக்கின்றார் ராணி சம்பந்தர் அவர்கள். வணக்கம் ராணி.
2: காலை வணக்கம் ராஜா.
1: நலமா இருக்கிறீங்களா?
2: ஆமா, நான் நலமா இருக்கின்றேன். நன்றியண்ணா. நீங்களும் அனைத்து உள்ளங்களும் நலமாக இருக்கோம். இன்றைய நாள் மாத்திரமல்ல அனைத்து நாள் பொழுதும் நல்லதாக இருக்க ஆண்டவனை வேண்டிக் கொண்டு. திருத்தூதர் ஆவணி மாதம் 24 திங்கள் திங்கள் கிழமை திருத்தூதர் ஜோவான் எழுதிய திருவெளிப்பாட்டிலிருந்து வாசகம் பிரிவு 21 வசனங்கள் 9-14 வரை. அன்பான சகோதர சகோதரிகளை, 7 வான தூதர்களுள் ஒருவர் வந்து, வா ஆட்டுக்குட்டி மணந்து கொண்ட மணமகளை உனக்கு காட்டுவேன் என்று என்னிடம் கூறினார். தூயாவி என்னை ஆட்கொள்ளவே அந்த வான தூதர் ஒரு பெரிய உயர்ந்த மலைக்கு என்னை கொண்டு சென்றார். திருநகரான எருசலேம் கடவுளிடமிருந்து விண்ணகத்தை விட்டு இறங்கி வருவதை எனக்கு காட்டினார். அதில் கடவுளின் மாட்சி விளங்கிட்டு. விலையுயர்ந்த கல் போன்றும் படிக கல் போன்றும் அதன் ஒளி பளிங்கென துளங்கியது. அதை சுற்றி பெரிய உயர்ந்த மதிலும் அதில் 12 வாயில்களும் இருந்தன. வாயில்களுக்கு பொறுப்பாய் 12 வான தூதர்கள் நின்றார்கள். வாயில்களும் மக்களுடைய 12 குலங்களின் பெயர்களும் அவ்வாயில்களில் பொறிக்கப்பட்டு இஸ்ரேல் மக்களுடைய 12 குலங்களின் பெயர்களும் அவ்வாயில்களில் பொறிக்கப்பட்டு இருந்தன. கிழக்கே 3, வடக்கே 3, தெற்கே 3, மேற்கே 3 அவை அமைந்திருந்தன. நகரின் மதில் 12 அடிக்கற்களை கொண்டிருந்தது. அவற்றில் ஆட்டுக்குட்டியின் 12 திருத்தூதர்களின் பெயர்களும் எழுதப்பட்டிருந்தன. இது ஆண்டவர் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. சிந்தனைக்கு ஏற்றுக்கொள்ளுதல். நந்தனி நத்தனியல் என்கின்ற பரத்தலமேயுவ இயேசுவை இறைவனின் மகன், இஸ்ரேலின் அரசர் என்று முதன் முதலாக அறிவித்த சீடர் உண்மையானவர், கபடற்றவர் என்பவராய் இயேசு அவரை ஏற்றுக்கொள்கின்றார். நத்தலியேலுக்கு கிடைத்த மிகப்பெரிய அங்கீகாரம் இது. இயேசு அவரை ஏற்றுக்கொண்டதால் அவர் வாழ்வு பொருள் பொதிந்ததாகின்றது. சீடத்துவத்தின் அலைகளும் அதிகரிக்கின்றன. நம் வாழ்விலும் பிறரை ஏற்றுக்கொள்ளும் அங்கீகரிப்பதும் நம் உறவு உலகத்தை அர்த்தமுள்ளதாக்குவதும் ஏற்றுக்கொள்ளுதல் முதலில் குடும்பங்களின் துவங்க வேண்டும். குடும்ப உறுப்பினரை எதிர்மறை எண்ணங்களிலேயே நடத்தக்கூடாது என்றது. உறவுகள் வலுப்படுவதும் மோதல்கள் தவிர்க்கப்படுவதும் தனிப்பட்ட வளர்ச்சியும் அமைதி பெருகுவதும் அடுத்தவரை ஏற்றுக்கொள்வதால் கிடைக்கும் நன்மைகள் குடும்பங்களிலும் திருச்சபையிலும் சமாதானம் பெருகிட ஏற்றுக்கொள்ளுதல் பண்பை ஏற்று நாம் நடப்போமாக. நன்றி, வணக்கம் ராஜா.
1: நன்றி, இணைந்து கொண்டு சிறப்பிட்ட உங்களுக்கு நன்றிகள்.
2: நன்றி அண்ணா.
1: அவர் திருமதி ராணி சம்பந்தர் அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பிட்டார். அன்பு உறவுகளுக்கு வேண்டுகொண்டிருப்பது பரிசில் இருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழலி. தமிழலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது நச்சிந்தனை நேரம். நச்சிந்தனை நேர நிகழ்ச்சியினூடாக இணைந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
3: வணக்கம் ராஜா.
1: வணக்கம் திருமதி குணநாயகி அவர்கள். நலமா இருக்கீங்களா?
3: நன்றி. நீங்களும் நலமா இருங்கள். நன்றி. எல்லோருக்கும் கால வணக்கங்கள் கூறி எல்லா உயிர்களும் இன்பற்று வாழ இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு, முடி காணிக்கை என்பது மரணத்துக்கு ஒப்பானது என்பது தெரியுமா? கோவிலுக்கு நேர்ந்திருந்தேன், அதுதான் மொட்டை போட்டேன் என்று சொல்வார்கள். முடி வளர்றதாலதானே மொட்டை போட்டிருக்கு, விரலை விட்டு விடுவியா வெட்டுவியா என்று கிண்டல் அடிப்பார்கள். ஆனால் முடி காணிக்கை என்பது மரணத்துக்கு ஒப்பானது என்பது தெரியுமோ? மகாபாரத போர் நடக்கும் போது இறுதி நாளில் குரு துரோணாச்சாரியாரின் புதல்வன் அஸ்வத்தாமன் திரௌபதியின் 5 குழந்தைகளையும் பாண்டவர்கள் என்று நினைத்து வெட்டி சாய்த்தார். விடிந்ததும் குழந்தைகளை கண்டு சொல்லனால் துயரம் அடைந்தார்கள் பாண்டவர்கள். இத்தகைய கொடூர செயலை செய்த பாதகனை வெட்டி வீழ்த்தாமல் விடமாட்டேன் என்று அர்ஜுனன் சபதமிட்டார். அன்று மாலையே கல்வன் அஸ்வத்தாமன் என்று தெரிந்து இழுத்து வரப்பட்டான். குருவின் மகனாக என்று பாண்டவர்களும் திரௌபதியும் அறிந்து போனார்கள். யாராக இருந்தால் என்ன, இவன் தன்னை கொய்யாமல் விடமாட்டேன் என்றான் அர்ஜுனன். அர்ஜுனனை யாராலும் தடுக்க முடியவில்லை. அப்போது அங்கு வந்த ஸ்ரீகிருஷ்ணர் அவன் சலையை எடுக்க வேண்டும் என்பதில்லை அர்ஜுனா. அவன் சிகையை அழித்து விடும், சிகையை மலித்து விடு, அது அவன் மரணத்துக்கு ஈடானது என்றார். அதற்கு பிந்திய நம் மூதாதையர்கள் தவறு செய்பவர்களை மொட்டை அடித்து செம்புள்ளி அரும்புள்ளி வைத்து கழுதமையில் ஊர்வலம் வர செய்ததையும் இச்சரணத்தில் நினைவுபடுத்தி பார்க்க வேண்டும். உங்கள் ஜாதகத்தில் கிரகங்கள் கடும் மோசமான விளைவுகளை ஏற்படுத்தும் என்பதை அறிந்தாலோ, உங்களுக்கு மரண திசை நடக்கிறது என்பதை முன்கூட்டியோ தெரிந்து கொண்டாலோ, உங்கள் குலதெய்வம் அல்ல இஷ்ட தெய்வத்திடம் மொட்டை போடுவதாக முடிகாணிக்கை செலுத்துவதாக வேண்டிக் கொள்ளுங்கள். தலையை போகும் பேராபத்தில் இருந்தும் தப்பித்துக் கொள்வீர்கள். பிறந்த குழந்தைக்கு ஒன்று அல்லது மூன்று என்னும் ஒற்றைப்பட வயதில் குலதெய்வ கோயிலில் பூஜை செய்து மொட்டை அடிப்பது வழக்கம். விஞ்ஞான ரீதியாக கருவில் இருக்கும் குழந்தை வெத்தம் மலம் சிறுநீர் போன்ற அழுக்கு சூழ இருக்கும். இந்த கழிவுகள் குழந்தையின் கேசம் மயிர்கால்கள் வழியாக வெளியேறுவதால் மொட்டை போடுவது அவசியமாகிறது. இல்லையெனில் அக்கழிவுகள் வழியாக நோய்கள் பரவும் அபாயமும் உண்டு என்கிறது விஞ்ஞானம். விஞ்ஞானத்திலும் விஞ்ஞானத்திலும் மொட்டை போடுதல் ஆரோக்கியமான வாழ்வுக்காக வேண்டு நிரூபிக்கப்பட்டுள்ளது என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் ராஜா. நன்றி, வணக்கம்.
1: அவர் திருமதி குணநாயகி அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்தார். நேரம் சரியாக 8:20 ஐக்கியராஜ் 7:20 இந்த நேரத்தில் இணைந்திருக்கின்றார் வைபரோடாக பொங்கையூர் ராஜா அவர்கள். வணக்கம் பொங்கையூர் ராஜா.
4: காலை வணக்கம் ராஜா. இருந்து பொங்கையூர் ராஜா,
1: நலமா இருக்கிறீங்களா?
4: நலமா இருக்கிறோம். நீங்கள் பிரியர்கள்
1: எல்லோரும் நலமா இருக்கிறோம். தாருங்கள் உங்கள் நட்சத்திரை.
4: வாழும் வாழ்க்கையில் நம்மை படைத்து காத்து இதுவரை காலமும் வாழ வைத்துக் கொண்டிருக்கும் இறைவனை வாழும் காலம் வரை மறக்காமல் இறைவனை காலை எழுந்தவுடன் அமைதி பொறுமையோடும் இறைவனை வணங்கி வழிபடும் போது முதுமையிலும் இறைவன் ஆரோக்கிய வாழ்வாக வாழ வைப்பார் இறைவன். அன்றிலிருந்து இன்று வரை வாழ்க்கை என்னும் வரமுறைத்தில் நல்லதை செய்தோமா? ஆனால் பயப்படுத்து அவசியமில்லை. வாழும் காலம் வரை இறைவனம் பயபக்தியாய் வாழ்ந்தாலே போதும். இறைவன் வழிநடத்தில் வாழ்க்கை பயணம் தொடர்ந்து செல்லும். பிறக்கும் போது தாய் தந்தையை நம்பி வாழ்ந்தோம். அதன் பிறகு இளமையில் இறைவனை நம்பியும் வாழ வேண்டும். எல்லாமே இறைவனுக்குள் தான் அடங்கி உள்ளது. நாங்கள் செய்யும் நன்மை தீமை தானம் தர்மம் புண்ணியம் வைத்துத்தான் இறைவனும் வழிநடத்தி செல்வார். நம் இறைவனிடம் எதையும் சொல்ல தேவையில்லை. அறித்து அறிவான் என்ற பயபக்தியோடு இறைவனை முழுமையாக இளமையில் அர்ப்பணித்து வாழும் போது முதுமையில் இறைவனும் ஆரோக்கிய வாழ்வாக வாழ வைப்பார். இறைவன் கைவிட மாட்டார். இதை நம்பிக்கையோடு வாழும் போதும் நல்லதை உள்வாங்கி தீயதை விட்டு விலகி வாழ வேண்டும். வாழும் வாழ்க்கையில் பொறுமை மிக மிக அவசியம். வாழும் வாழ்க்கையில் அவதானமாகவும் செயல்பட வேண்டும். செய்த பாவங்கள் தீமைகள் தப்பு தவறுகளை மன்னித்து வாழ வைத்துக் கொண்டிருப்பவரும் இறைவன் தான். மென்மேலும் பாவங்களையும் தீமைகளையும் தப்பு தவறுகளையும் செய்யாமல் மனம் போன போக்கில் வாழாமல் வாழ்க்கை என்னும் வரமுறைக்கு வாழும் போது இறை ஆசுடன் வாழ்வில் நல்லதே நடக்கும். நம் நடைமுறைகள் சரியா இருந்தால் இறைவன் கைவிட மாட்டார். யாரையும் குறை சொல்லாமலும் யார் குடும்பத்திலும் தலையிடாமலும் வாழ வேண்டும். நம் குறைகளை சரி செய்து கொண்டோ வாழும் போதும் இறைவனை மறக்காமல் வாழும் போதும் இறைவன் என்றென்றும் பக்கவலமாயிருப்பார். தீய சக்திகளையும் நெருங்காமல் பாதுகாப்பார். வாழும் வாழ்க்கையில் ஆணவம் அகம்பாவம் கோபம் இவை யாவும் மனதில் இருந்து விலக்கி அமைதி பொறுமை ஒற்றுமை பிரிந்துணர்வோடு அன்போடும் பண்போடும் கலாச்சாரத்தோடும் வாழும் போதும் இறைவன் பாதுகாப்போடும் வாழலாம். இறைவன் முழுமையாக சரணடைந்து இறை ஆசையுடன் ஆரோக்கிய வாழ்வாக வாழ்வோம். மீண்டும் ஒரு நல்ல நச்சையோட வாழ்க்கை அனுபவத்தோடு இறைவன் அனுபவத்தோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம் ராஜாண்ண.
1: நன்றி, இணைந்து கொண்டு சிறப்பிட்ட உங்களுக்கு நன்றிகள்.
4: நன்றி,
1: வணக்கம் ராஜா. அவர் ராஜா அவர்கள் இணைந்து கொண்டார். அவரை தொடர்ந்து நட்சத்திர நேரத்தில் இணைப்பில் இணைந்திருக்கும் அன்புரோ, வணக்கம்.
5: வணக்கம்,
1: நலமா இருக்கீங்களா?
5: நன்றி.
1: தாருங்கள் உங்கள் நட்சத்திர
5: நீங்கள் நலமா இருக்க எல்லாம் மெல்ல கொக்கடி சோலை தான் தோன்றி ஈஸ்வரனின் பாதங்களை பற்றி பிரார்த்தனை செய்து கொண்டு எல்லாம் மெல்ல ரத்தி தாய் பவானின் தேவிகளெல்லாம் திங்கட்கிழமை ஒரு தனி நபரிடம் உண்மையான பக்தியும் தெய்வீகத்தின் இயல்பை பற்றிய உண்மையும் உண்மையான புரிதலும் எவ்வாறு வழிபடும் என்று பகவான் என்று தெளிவாக கூறுகிறார். ஒவ்வொரு யாத்திரிகரும் அல்லது பக்தரும் ஏற்றுக்கொள்ள வேண்டிய இரண்டு உண்மைகள் உள்ளன. பக்தி முழுமையானதாகவும் தடையற்றதாகவும் விரிவானதாகவும் இருக்க வேண்டும். இரண்டாவது, தெய்வீகமும் முழுமையானதாகவும் தடையற்றதாகவும் விரிவானதாகவும் உணரப்பட வேண்டும். மறுபுறம், இன்றைய பக்தி பெரும்பாலும் பௌரீகமாகவே இருக்கிறது. அதாவது நோய், தோல்வி அல்லது ஏமாற்றம் உங்களை தாக்கும் போதெல்லாம் நீங்கள் இறைவனிடம் திரும்பி அவருடைய அருளுக்காக பிரார்த்திக்கிறீர்கள். ஆனால் நீங்கள் மகிழ்ச்சியாகவும் செழிப்பாகவும் ஆரோக்கியமாகவும் நல்ல நிலையிலும் இருக்கும்போது இறைவனை புறக்கணித்து அவை அனைத்தும் உங்கள் சொந்த திறமைகளாலும் சாதனைகளாலும் ஏற்பட்டவை என்று கூறுகிறீர்கள். வெயிலில் இறைவன் புறக்கணிக்கப்படுகிறார், இரவில் மட்டுமே அவர் தேவைப்படுகிறார். பக்தி காலமிடம் அல்லது சூழ்நிலையால் பாதிக்கப்படாமல் நிலைத்திருந்து செலுத்த வேண்டும். இறைவனையும் அவருடைய முழுமையில் அனுபவிக்க வேண்டும். மேலும் அந்த அனுபவத்தின் ஆனந்தத்தை ஒருவரின் நிரந்தர உடைமையாக்கிக் கொள்ள வேண்டும். இறைவனை அனுபவிப்பதும் அதை பற்றி பேசுவதும் சாத்தியமற்ற சர்வ ஞான, அதாவது எல்லாம் அறிந்த மற்றும் சர்வ வியாபி எங்கு நிறைந்த போன்ற சொற்களை பண்டை காலம் முதல் பெரியோர்களும் மகான்களும் பயன்படுத்தி வருவதால் மக்கள் அவற்றை பயன்படுத்துகின்றனர். தெய்வீகத்தில் இந்த குணங்களின் முழுமையான மற்றும் விரிவான அனுபவத்தை பற்றி அந்த அனுபவத்தை பற்றி பேசுவது என்பது ஒருவரால் இயலாத காரியம். உண்மையான பக்தி, அசைக்க முடியாத நம்பிக்கை, இவை ஒருபோதும் அருளை பெற்று தர தவறான உரையில் கூறியிருக்கிறார் என்று கூறிக்கொண்டு மற்றும் சிந்தையில் சந்திக்கிறேன். நேசிக்கும் சண்மன் வணக்கமே. வணக்கம்,
1: நன்றி சண்மநாதன் இணைந்து கொண்டு சிறப்பிட்ட உங்களுக்கு நன்றிகள். அவர் சண்முகநாதன் அவர்கள் இணைந்து கொண்டார். அவரை தொடர்ந்து நிகழ்ச்சியில் இணைந்திருக்கின்றார் திருமதி ஜியாநடேசன் அவர்கள். வணக்கம் ஜியாநடேசன் அவர்கள், நலமா இருக்கீங்களா? நலமா இருக்கீங்களா?
6: நலமா இருக்கிறேன் ராஜா. நீங்களும் குடும்ப உறவுகளும் கலைய உறவுகள் எல்லோரும் நலமா இருக்கிறவனை பிரார்த்தித்துக் கொண்டு இந்த நாள் எல்லோருக்கும் சிறப்பான நாளாக அமையும் அதையும் இறைவனிடம் வேண்டிக் கொண்டு நான் திருமதி ஜியாநடேசன். இன்று பொது காலத்தின் 21 வாரத்தின் முதலாம் நாள் திங்கட்கிழமை, கிறிஸ்த நற்சிந்தனை. சமயம் மனிதன் வாழ்க்கைக்கு தேவையான வழியை காட்டுகின்றது. சமய தலைவர்கள் சமயம் காட்டுகின்ற வழியில் நடக்க வேண்டும். ஆனால் யூத சமயத்தில் இதற்கு எதிர்மாறாக இருந்தது. இதனால் தான் 7 ஐயோ கேடு என்று சொல்லாக்கத்தை இயேசு பயன்படுத்துகின்றார். ஏன் இயேசு இத்தகைய கடிஞ்சொற்களை கையாளுகிறார் என்பதற்கு இருவித காரணமாக குறிப்பிடலாம். பரிசேயர் மறைநூல் அறிஞர் ஆகியோரிடமிருந்து இறுகிய மனப்பான்மை, இரண்டாவது தாங்கள் தான் சமூகத்தில் சிறந்தவர் என்ற மமதை. இந்த இரண்டு குணங்கள் பரிசுகளை மறைநூல் அறிஞர்களை முற்றிலும் மாறிவிட்டன. இவர்கள் சமயம் என்பது சட்டங்களின் தொகுப்பு என்று மாற்றிவிட்டனர். இதையே இயேசு வன்மையாக கண்டிக்கின்றார். மனித நோய் நேய கண் கொண்டு பார்க்க வேண்டும். இன்று நாம் கொண்டாடும் புனித லீமா அவர்களது துறவியா இருந்தார். கடவுளின் அருளும் ஆசீரும் வான்மலை போன்றது. அது உடலில் உள்ள அனைவருக்கும் மொழிபடுகின்றது. நல்லவர் தீயவர் வேண்டியவர் வேண்டாது என்று பாகுபாடு பாராது கடவுளை சரிநிகராக அருளப்படுகின்றது. ஆனால் பல சமயங்களில் அந்த அருளையும் ஆசீரையும் பெற்று தருவதாக கூறி பல மத தலைவர்களும் சமய குருக்களும் மக்களை தவறான பாதையில் வழிநடத்துவதை என்றாலும் நமது வாழ்வில் பார்க்கின்றோம். அவ்வாறு கடவுளின் மக்களை அவருடைய அன்பில் இருந்தும் அரவணைப்பிலிருந்தும் சம்பிரதாயங்கள் சடங்கு முறைகள் பரிகாரங்கள் என்ற பெயரில் தவறுதலாக வழிநடத்துள்ள இயேசு சாடுகின்றார். நாம் நமது வாழ்வில் கடவுளின் அருளை பெற யாரை நம்பி இருக்கின்றோம்? சடங்கு முறைகளை பரிசோதிப்பவர்களாகையா அல்லது கடவுளையா நம்பியுடையவர்களாகவா இருக்கின்றோம்? சிந்தித்து நாங்களும் செயல்படுவோம். நன்றி ராஜா.
1: நன்றியை இணைந்து கொண்டு சிறப்பிட்ட உங்களுக்கும் எங்களது நிறைந்த நன்றிகள்.
6: நன்றி நன்றி.
1: அவரோடு நிறைவுக்கு வருகின்றது இன்றைய நற்சிந்தனை நேரம். நச்சந்தன நேர நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்த அத்தனை அன்பு உறவுகளுக்கும் எமது இதயபூர்வ நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியில் தொடர இருக்கின்றது. ரம்சி நகரில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் சூழன் பல்பொருள் வாணிபம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து இந்தியா இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், உடன் மீன் வகைகள் இறக்குமதி செய்து வெட்டி கொடுக்கின்றார்கள். இவற்றோடு ஆடவர் மகளிர் குழந்தைகளின் ஆடை வகைகள் ஏராளம். பட்டுப்படைப்புகள், பஞ்சாபிகள், பட்டுவண்டி சால்வை மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். வார வாரம் மலிவு விற்பனையும் செய்து வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சி கடலில் கேட்க வைக்கின்றார்கள். சோழன் பல்பொருள் வாணிபம். தரமான பொருட்களின் தங்கள் சுரங்கம் நம்பியே நாடுங்கள் சோழன் பல்பொருள் வாணிபம். ஒருமுறை பீஜியம் செய்தால் மறுமுறை நீங்களாகவே விரும்பி செல்வீர்கள். நம்பிக்கை, நாணயம், உத்தரவாதம் இவை மூன்றும் இவர்களின் தாரக மந்திரம். மேலதிக விவரங்களுக்கு சோழன் பல்பொருள் வாணிபம் 5 ரூ ஜோசப் ஹெனப் 93 700 ரன்சி. தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 01 48 18 72 02. மலிவின் மறுபெயர் சோழன் பல்பொருள் வாணிபம் ரம்சையே. செல் நகரில் எம்எவர் நிறுவனமான பல்பொருள் வாணிபம் ஏரோ சஜன். வாடிக்கையாளர்களும் விருப்பம் அறிந்து தரமான பொருட்களை விற்பனை செய்யும் நிறுவனம் ஏரோ சஜன். இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகை பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், உடல் ஆரோக்கியத்திற்கும் சிறுநீரக பிரச்சனையை தடுக்க உதவும் குறிஞ்சா இலை, அகத்தி இலை, முருங்கை இலை, பொன்னாங்கானி, வல்லாறை போன்ற இலவகைகள், இவற்றோடு கடலுணவு பொருட்கள் அனைத்தையும் மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஏரோ சஜன். இவை மட்டுமா, இல்லவே இல்லை, உலகத்தின் எப்பாகத்திற்கும் பணமாற்ற சேவை செய்யும் முன்னணி நிறுவனம் சைபர் 40 சைபர் 40 நேரம் சரியாக 8:32 ஐக்கிய ராஜ்யத்தில் 7:32 இந்த வேளையில் வானொலியில் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி 12 ராசிகளுக்கான பலாபலங்களோடு தமிழகத்தின் தலை சிறந்த ஜோதிடர் மகேஷ் ஐயா அவர்கள் இணைந்து கொள்கின்றார். இன்று 24 ஆகஸ்ட் மாதம் திங்கட்கிழமைக்கு உரியது.
7: ராசிக்கு இன்றைய தினத்தில் பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் 4-5 நாள் அந்த டென்ஷன் அற்புதமான நாள். நன்றுடையானே தீயதை மனதார பிரார்த்திகம் தனுசு மகரம் கும்பம் மீனம். மீன ராசிக்குண்டான பலன்கள் தெய்வ வழிபாடை இப்போ நம்ம பார்த்து சற்று இனி ஒன்றும் பிரச்சனை இல்லை. மேஷராசி நண்பர்களே, மேஷராசிக்கு இன்றைய தினத்தில் பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் 4-5 நாள் அந்த டென்ஷன்ஸ் அப்பா கொஞ்சம் நஞ்சு டென்ஷன் இல்லை, இப்போ பரவாயில்ல ஓரளவுக்கு. இப்போ இன்னி ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லக்கூடாது. கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இன்றைய தினத்தில் பேச்சில் கவனமாக இருக்கணும். யதார்த்தமாக பேசும் பொழுது சட்டன் நீங்கள் பேசுகிற வாளுக்கு மரியாதை கம்மியான மாதிரி ஒரு யோசனை இருக்கும். சட்டன் நீங்கள் பேசும் பொழுது உங்களுடைய பாஷை வாளுக்கு புரியாத மாதிரி இருக்கும். இவா என்ன தெரியுமா சொன்னால், நீ ஏன் இப்படி சொன்ன, நான் எப்படி, ஏன் எனக்கு ரெஸ்பெக்டை கொடுக்கும், இந்த மாதிரி சின்ன சின்ன பேச்சில் சில பிரச்சனைகள் வரும். அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும். பண விவகாரங்களில் கவனமாக இருக்கணும். மேஷராசி நண்பர்களே, இன்றைய தினத்தில் ரொம்ப ஓவர் சென்சிட்டிவை கம்மி பண்ணிக்கிறது நல்லது. சின்ன சின்ன விஷயங்கள் கோவப்படுறது தவிர்த்துக்கிறது நல்லது. மேஷராசிக்கு மற்றபடி ஒரு 2 நாள் இருந்த அந்த 2-3 நாள் இருந்த அந்த பிரச்சனைகள்லாம் இப்போ கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ரொம்ப பெருசாக படுத்து அது ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது. போட்டு வெளியில் போகலாமா வேண்டாமா, எத்தனையோ விதமான குழப்பங்கள் இருந்ததெல்லாம் கொஞ்சம் தீரக்கூடிய நாளாக இன்றைய தினம் வந்து கண்டிப்பாக மேஷராசி நண்பர்களுக்கு உண்டு. பிரயாணங்களுக்கு ரொம்ப உகந்ததாக இருக்கும், வெளியூர் தூர பிரயாணத்துக்கெல்லாம் சாதகமாக இருக்கும். திருமண சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் உட்காந்து பேசுறதுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். அது மாதிரி வேலையில் தொழிலில் நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, ஒரு பிஸ்னஸில் வந்து ஷேர் ஹோல்டர்ஸ் இருக்காங்க, நீ இவ்வளோ போடு இவ்வளோ போடு, இது மாதிரி பேச்சுவார்த்தைகளுக்கு ரொம்பவுமே சிறப்பாக இருக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கும். அதே மாதிரி கல்யாண சம்பந்தமான விஷயங்கள்லாம் முடிவு பண்ணவங்க இந்த மண்டபம், அதே சமயத்தில் பூ, யார் இந்த நீங்கள் இதை பொறுப்பேற்றுக்கிறீர்கள், நான் இந்த பொறுப்பேற்றுக்கிறேன், இது போன்ற பேச்சுவார்த்தைகளுக்கெல்லாம் உகந்த நாளாக இன்றைய தினம் உண்டு. பணம் சேமிக்கிறதுக்குள்ள நாளாக இன்றைய தினம் இருந்திருக்கு. யாராவது உங்களுக்கு பணம் கொடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன், இன்றைக்கி கேட்டிங்கன்னா அது உங்களுக்கு சாதகமாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். மேஷராசி நண்பர்கள் இன்றைய தினத்தில் மகாலட்சுமி வழிபாட்டோட தினத்தை ஆரம்பித்து பாருங்கள், தினம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். ரிஷபராசி நண்பர்களே, ரிஷபராசிக்கு இன்றைய தினத்தில் பார்த்துட்டேன்னா நாள் அவ்வளோ சாதகமாக இல்லை. கொஞ்சம் ஒவ்வொரு விஷயங்களும் கொஞ்சம் கவனமாக எடுத்து வைக்கிறது, ஸ்டெப்ஸ் எடுத்து வைக்கிறது ரொம்ப நல்லது. சில நேரங்களில் நமக்கு ரொம்ப ஓவர் கான்ஃபிடென்ட்ல இன்றைக்கி சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் ஒரு ஃபேக்காக அப்படி காலையிலேருந்து நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும், அதுக்கப்புறம் மத்தியானத்துக்கு மேலே அதுக்கு ஏதோ ஒரு பாதகத்தை கொடுக்கும். அதனால் கொஞ்சம் அப்படியே நிதானமாக பேலன்ஸ்டாக இன்றைய தினத்தை வந்து எடுத்துகிட்டு போகிறது நல்ல பலன்களை கொடுக்கும். சில நேரங்களில் நம்ம முடிவெடுக்கிறது எக்ஸாக்டாக பர்ஃபெக்ட் கரெக்டு இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுப்போம், நம்ம ஒரு மனசில் ஒரு பெர்செப்ஷன்லேருந்து நம்ம பார்ப்போம், அப்படி இல்லாமல் கூட இருக்கலாம், கவனம் என்பது தேவை. யதார்த்தமாக சுச்சுவேஷன் பேஸ்டாக அவங்க அப்படி இருந்துகிட்டு இருக்கலாம், சுச்சுவேஷன் அந்த இடத்துல அந்த சூழ்நிலைகளை அப்படி கொண்டு வந்திருக்கலாம். அதனால் ஒன்றுக்கு ரெண்டு முறை யாரை நம்ம சொல்கிறோமோ அல்லது எந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுறோமோ ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய நபர்களையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் செயல்படுத்துறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். இன்றைய தினத்தில் மற்றவங்களை பற்றி காசிப்ஸ் வேண்டாம், ஏதாவது பட்ட இடத்துல படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதே சமயத்தில் நீங்கள் நினச்சதை கண்டிப்பாக சாதிப்பீங்க. ரொம்ப நாளாக பணம் கொடுக்காம இருந்துகிட்டு இருக்கவங்க உங்களுக்கு உட்காந்து பேசுனீங்கன்னா அந்த பணம் வரவுகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். திடீர் பண வரவுகள் உண்டு இந்த தினத்தில். இரவு நேரம் பிரயாணம் வேண்டாம், அவசரப்பட்டு இந்த காரியத்தையும் பண்ண வேண்டாம். ரொம்ப நேரம் ஃபோன் பேசி ரோட்டில் பிரயாணம் பண்ணுறதை தவிர்த்துக்கிறது நல்லது. ரிஷபராசி நண்பர்களை இன்றைய தினத்தில் சட்டென்று முடிவெடுப்பதை தவிர்த்துக்கிறது நல்லது. இந்த தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டோம்னா சிவபெருமான் வழிபாடு மன திருப்தி தரும் அற்புதமான வழிபாடு. மிதுன ராசி நண்பர்களே, மிதுன ராசிக்கு இன்றைய தினத்தில் சாதகமான பலன்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். இன்றைய தினத்தில் நீங்கள் நினச்சது கண்டிப்பாக வெற்றி பெறத்துக்குள்ளான வாய்ப்புகள் உண்டு. திருமண காரியம் கைகூடும். ரொம்ப அன்பானவர்கள் பிரியமானவர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள். சில விஷயங்கள்லாம் யார்ட்டையா பகிர்ந்துட்டோம்னா நல்லாயிருக்கும்னு சொல்லுவோம் இல்லையா, சப்ஜெக்டே இருக்காது, அதாவது ஃப்ரம் டு அட்ரஸ் இல்லாமல் ஒரு விஷயத்தை பேசுவாங்கன்னுவாங்க. யதார்த்தமாக பேசி மனசில் இருக்கிறதெல்லாம் சொல்லும் பொழுது அவங்க அது தெரிஞ்சோ தெரியாமல் ஒரு பாசிட்டிவான விடை கொடுப்பாங்க, அது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கும். எதர் இட்ஸ் ஹேப்பனிங் ஆர் நாட், அது நடக்கிறதோ இல்லையோ அந்த பேச்சே ஒரு மன திருப்தியை தரக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் மிதுனராசி என்பவர்களுக்கு குழந்தை வரம் எதிர்பார்த்தவங்க, ஐயூஐ ஐவிஎஃப் ஹாஸ்பிட்டலில் இருந்துட்டு இருக்கவங்க, பிரசவ விஷயத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு நிச்சயமாக நீங்கள் நினச்சது ரொம்ப அற்புதமாக நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருந்துகிட்டு இருக்கும். குடும்பத்தில் ஒரு குழப்பம் வந்ததுன்னா நாரத கழகம் நன்மைக்குன்னு சொல்லுவாங்க, ஒரு விஷயம் நல்லதுக்காக தான் நடக்கிறது, அதனால் கவலைப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது. சண்டை போட்டுருந்தா கூட இன்றைக்கி ஒற்றுமையாக இருக்கக்கூடிய நாள். குழந்தைகள் மூலமாக பெரியவங்களுக்கும் பெரியவர்கள் மூலமாக குழந்தைகளுக்கும் பெருமை சேர்க்கக்கூடிய நல்ல நாளாக இன்றைய தினத்திலிருந்து இருக்குது. அதே மாதிரி குழந்தைகளுக்குண்டான சேமிப்பு, என் மனைவிக்கு இது வாங்குகிறேன், என் கணவருக்கு இது வாங்குகிறேன், என் குழந்தைக்கு இது வந்து சேமித்து வைக்கிறேன் போன்ற விஷயங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்குது. அதாவது இது நடக்கும் அப்படின்னு நான் சொல்கிறத விட இதெல்லாம் நடக்கிறதுக்கு நல்லா இருக்குன்னு சொல்கிறேன், அதனால் நீங்கள் அதை முயற்சி பண்ணிங்கன்னா ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துகிட்டு இருக்கும். இன்றைய தினத்தில் இடமாற்றம் பண்ணுறது, பிறர்கிட்ட உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வேலைவாய்ப்பில் இடமாற்றம், தொழிலில் மாற்றங்கள் பண்ணிக்கிறது அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஆக இன்றைய தினம் மிதுனராசி அன்பர்களுக்கு நல்ல நாள். இன்றைய தினத்தில் நீங்கள் வணங்கக்கூடிய தெய்வம் அம்பாள் வழிபாடு மன திருப்தி தரும் அற்புதமான வழிபாடு, பெருமாள் வழிபாடு மன திருப்தி தரும் அற்புத வழிபாடு. கடகராசி நண்பர்களே, கடகராசிக்கு இன்றைய தினம் வந்து உங்களுக்கு சாதகமாக இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாதகமாக இருந்துகிட்ருக்கு. அதாவது வேலைவாய்ப்பு நல்லா இருக்கும். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. இன்னைக்கு மறைமுக எதிரிகள் இருந்துட்டுருப்பாங்க. ஒரு விஷயத்தில் நீங்கள் எடுத்த காரியம் லோன் ஏதாவது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். அதே சமயத்தில் கடனுக்காக கடன் வாங்குறத தவிர்த்துக்கிறது நல்லது. சில முடிவுகள் தன்னிச்சையாக பத்து பேர்ட்ட கேட்டு நீங்கள் என்ன சொல்கிறீங்க, நீங்கள் என்ன சொல்கிறீங்க, நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு குழம்புறதை விட தன்னிச்சையாக தனக்கு என்ன தோன்றதோ அந்த முடிவெடுக்கிறது அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக அமைந்து கொடுக்கும். இன்றைக்கி பிரயாணங்கள் இருக்கும். வீடு, இடம், இன்வெஸ்ட்மெண்ட் போன்ற விஷயத்தை கண்டிப்பாக நீங்கள் பேசுவீங்க. அம்மாவுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்து பார்த்துக்கணும். அதேமாதிரி சகோதர சகோதரிகிட்ட ஏதேனும் ஒரு பொறுப்பு எடுத்து கொடுக்கறதுக்குள்ளான நாளாக இன்றைய தினம் கண்டிப்பாக இருக்கும். சில விஷயத்தை உட்காந்து டிஸ்கஸ் பண்ணக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி முதலீடு, சேமிப்பு, பேங்க் சம்பந்தமான விஷயத்த கண்டிப்பாக இன்றைய தினத்தில் பேசக்கூடிய நாளாக இருக்கும். இடம், வீடு, பொருள்லாம் எதிர்பார்த்துட்ருக்கவங்க கண்டிப்பாக நடக்கும். ஹவுசிங் லோன் எதிர்பார்த்தவங்க கண்டிப்பாக கிடைக்கும். நான் வெஹிக்கல் லோன் எதிர்பார்க்குறேன், ஹவுசிங் லோன் எதிர்பார்க்க கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் உண்டு. கடகராசி நண்பர்களே, இன்றைய தினத்தில் பார்த்துட்டிங்கன்னா சில நல்ல விஷயங்கள் நடக்கும் த்ரூ இன்வெஸ்ட்மெண்ட். அதனால் இதை நீங்கள் வந்து எதிர்பார்க்க கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றிகள் கொடுக்கக்கூடியதாக. இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டல்னா முருகப்பெருமான் வழிபாடு மன திருப்தி தரும் அற்புதமான வழிபாடு. சிம்மராசி நண்பர்களே, சிம்மராசிக்கு இன்றைய தினம் பார்த்துட்டல் அப்படின்னு சொன்னால் சாதகமான தினமாக இன்றைய தினம் உண்டு. ரொம்ப நாளாக அந்த யோசனைகளில் இன்றைய தினத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக காரிய வெற்றிகள் ஏற்படுத்தி கொடுக்கும். கொஞ்சம் அலைச்சல்கள்லாம் இன்றைய தினத்தில் உண்டு, ஆனால் தொழில் சம்பந்தமான அலைச்சல்கள் தான். தொழில் சம்பந்தமாக இன்றைக்கி பேர் புகழ் அந்தஸ்து கிடைக்கும். ஒரு விஷயத்தை வந்து நான் இன்றைக்கி அட்வர்டைஸ் பண்ணணும், நான் பெரிய அளவுக்கு நான் கொண்டு வரணும். அட்வர்டைஸ்மெண்ட் கம்பெனியாக இருந்துருக்கோம், டூர்ஸ் அண்ட் ட்ராவல்ஸ் கம்பெனியாக இருந்துருக்கிறவங்களுக்கு, அதே போன்று பார்த்திங்கன்னா ஒரு ப்ராடக்ட் சேலிங்கில் இருக்கும், ஆன்லைன் ப்ராடக்ட் சேல்லாம் இருக்கிறவங்களுக்கு இன்றைய தினத்தில் ஒரு பிளானிங் போட்டு, ஒரு கான்செப்ட் போட்டு, ஒரு க்ரியேட்டிவெல்லாம் நீங்கள் தயாரித்து அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணி அதை நீங்கள் இன்றைக்கி எடுத்து பண்ணுறது ரொம்பவுமே உகந்த நாளாக இன்றைய தினத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். சிம்மராசி நண்பர்கள், இன்றைக்கி பிஸ்னஸ் சம்மந்தமான பேச்சுவார்த்தைகளுக்கு ரொம்ப உகந்ததாக இருந்துருக்கு. பெரிய நபர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள், தொழில் சம்பந்தமான உங்களுடைய பாஸ், அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பெரிய நபர்களாக எதிர்பார்த்துட்டுருக்கீங்க, அவங்கள சந்திக்கிறதுக்குள்ளான நாளாக இன்றைய தினம் வந்து ஏற்படுத்தி கொடுக்குறது. சிம்மராசி நண்பர்கள், கட்சியில் இருந்துட்டு இருக்கிறவங்க, பாலிடிக்ஸில் இருந்துட்டு இருக்கிறவங்க, பதவி எதிர்பார்த்தவங்களுக்கு கண்டிப்பாக இன்றைய தினத்தில் உண்டு. சில முக்கியமான முடிவுகள் எடுக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. சில நேரங்களில் நீயா நானாங்கிற போட்டி வரும், நீ பெருசா நான் பெருசா உன் ஃபேமிலி பெருசா என் இதெல்லாம் விட்டுட்டு நம்மளுடைய தொழில் சம்பந்தமான விஷயங்களை கவனித்தா சிம்மராசிக்கு இன்றைய தினம் சாதகமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்குது. இடமாற்றம் நம்ம மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியதாக, வேலை மாற்றம், வேலை ஆட்களை மாற்றுறது போன்ற விஷயம், வேலையில் தொழிலில் சில மாற்றம், வீடு சம்பந்தமான மாற்றம் போன்ற மாற்றங்களுக்கு உகந்த நாளாக இன்றைய தினம் வந்து சிம்மராசி நண்பர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் துர்கை வழிபாடு மன திருப்தி தரும் அற்புதமான வழிபாடு. கன்னிராசி நண்பர்களே, கன்னிராசிக்கு இன்றைய தினம் வந்து பார்த்துட்டோம்னா பொருளாதாரத்தை ஈட்டக்கூடிய அற்புதமான தினமாக இன்றைய தினம் உண்டு. தந்தை வழி சொந்தங்கள் உங்களுக்கு உதவிகள் பண்ணுவாங்க, பூர்வீக சொத்து லாபத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ரொம்ப வயசானவங்கள கூட மாட இருந்து கவனித்துக் கொள்ளக்கூடிய நாளாக இருக்கும். ஹவுசிங் லோன், பர்சனல் லோன் எதிர்பார்த்தவங்களுக்கு கண்டிப்பாக வெற்றி உண்டு. ஒரு விஷயத்தில் முதலீடு பண்ணி அடுத்த விஷயம் போது பெரிய விதமான குழப்பங்கள் அப்பப்போ வந்து போகும். அகலக்கால் வச்சுட்டோமோ அப்படிங்கிற எண்ணங்கள் மனசில் தோணக்கூடியதாக இருக்கும். தாயார் வழி சொந்தங்கள் உங்களுக்கு ஏதேனும் உதவிகள் பண்ணக்கூடிய அற்புதமான தினமாக இன்றைய தினம் உண்டு. சின்ன சின்ன பிரச்சனைகளை பேசி தீர்க்கக்கூடிய வாய்ப்புகள், சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் லாப பிரயாணமாக மாறத்துக்குள்ளானதாக இருக்கும். எஜுகேஷன் சம்பந்தமான, வெளிநாடு வெளியூரில் படிச்சுட்டுருக்கோம், லிவிங் சம்பந்தமான பிளேஸ், அதாவது நான் வந்து இங்கே இருக்கேன், எனக்கு இந்த வாடகை எனக்கு சரியில்லை, எனக்கு இருக்கேன் கூட இருக்கக்கூடிய ரூம்மேட்ஸ் கூட பிரச்சனை வந்துட்டுருக்கு, இருக்கேன் சாப்பாடு சரியில்லை, இது போன்ற பிரச்சனைகள்லாம் இருந்துட்டுருக்கிறவங்க ஆல்டர்னேட்டிவாக வேறு ஏதாவது விஷயங்கள் தேடிட்டுருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அது வெற்றி பெறத்துக்குண்டான வாய்ப்புகள் கண்டிப்பாக இந்த தினத்தில் உண்டு. கன்னிராசினர்கள், இன்றைக்கி நீங்கள் கஷ்டப்பட்டாலும் பின்னாடி சுகமாக சௌக்கியமாக இருக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கு. இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் குரு வழிபாடு, வெற்றி வழிபாடு. துளாராசி நண்பர்களே, துளாராசிக்கு இன்றைய தினத்தில் சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் அற்புதமான பிரயாணமாக இருக்கும். ஒரு தடங்கள் வந்தால் ஒரு காரியம் நடக்கும். வாகனத்தில் வேகமாக போகிறத தவிர்த்துக்கிறது நல்லது, வீலிங் பண்ணுறது, ஸ்கேட்டிங் பண்ணுறது, அதே சமயத்தில் என்னால் முடியாதா பார்க்குறியா அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்களை பார்த்து சில காரியங்கள் எடுத்து பண்ணுறதெல்லாம் தவிர்த்துக்கிறது எப்போவுமே நல்லது. கை கால் சம்பந்தமான உபாதை, அதே சமயத்தில் ஏதேனும் சின்ன சின்ன பிரச்சனை இருந்தால் உடனே ஆர்த்தோ டாக்டரை பார்க்குறது ரொம்ப நல்லது. இல்லை நான் வந்து போனேன், இதை பார்த்தேன், இந்த இடத்துல இது சொன்னாங்க, நான் அதை பண்ணேன் அப்படியெல்லாம் இல்லாமல் டக்குன்னு அதற்குண்டான மருத்துவரை சந்தித்து அதுக்கப்புறம் சரி பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். பேச்சில் பிரச்சனை நடந்ததுன்னா அந்த இடத்த விட்டு தள்ளி இருக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துகிட்ருக்கும். வழக்குகள், மற்ற விஷயங்கள், மற்றவர்களை நம்பி விடும்போது கொஞ்சம் கவனம் என்பது தேவை. இன்றைய தினத்தில் ஒவ்வொரு விஷயத்திலும் கவனம் கூர்ந்து பார்த்து செயல்படுத்துறது நல்ல பலன்களை கொடுக்கும். முடிஞ்சால் பக்கத்தில் இருக்கக்கூடிய கோயிலுக்கு போயிட்டு வர்றது அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். மற்றவர்களுடைய பிரச்சனையில் கலந்து கொள்வதை தவிர்த்து கொள்வது நல்லது. இன்றைய தினத்தில் பெருமாள் வழிபாடு விசேஷ பலன்களை தரும் அற்புதமான வழிபாடுங்க. விருச்சிகராசி நண்பர்களே, விருச்சிகராசிக்கு இன்றைய தினத்தில் பார்த்திங்கன்னா சாதகமான பலன்கள் உண்டு. பணவரவுகள் தேடி வரும். கணவர் மனைவி, மனைவி கணவன் மூலமாக லாபங்கள் சம்பாதிக்கக்கூடிய அற்புதமான தினமாக இன்றைய தினம் வந்து ஏற்படுத்தி கொடுக்கும். ஒரு சில விஷயங்களில் சேமிப்பு கூடி வரக்கூடிய அற்புதமான நாள். நிறைய யோசனைகள்லாம் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள், திருமண காரியம் கைகூடி வரும், பேச்சுவார்த்தைகள் வெற்றி பெறத்துக்குண்டான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். சிலது இதாக தடங்களாகி நம்ம கிட்ட பேசாமல் விட்டாங்க, என் ஃப்ரெண்ட்ஷிப் விட்டு போயிட்டாங்க, நல்லது தான், ஏதோ ஒரு நல்ல விஷயந்தான் நடக்கிறது. இது கடவுளாக பார்த்து பின்னாடி ஏதாவது பிரச்சனை வராமல் இருக்கிறதுக்கு இப்போது இந்த மாதிரி தடங்கள் வர்றது அப்படிங்கிறத நல்ல தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. இன்றைய தினம் உங்களுக்கு சாதகமான பலன்கள் ஏற்படுத்தி கொடுக்கறது. ரொம்ப வயசான விருச்சிகராசி நண்பர்கள் கொஞ்சம் கவனம் என்பது தேவை. அதே சமயத்தில் அரசாங்க சம்பந்தமான விஷயங்கள்லாம் கைகூடி வரத்துக்குண்டான வாய்ப்புகள் தேடி வரும். ரொம்ப நாளாக இருந்த மனக்குழப்பங்கள் தீர்றதுக்குண்டான அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. இன்றைய தினத்தில் மதுரை மீனாட்சி அம்பாள் வழிபாடு, பெருமாள் வழிபாடு அற்புதமான பலன்களை தரும் வழிபாடுங்க. தனுசு ராசி நண்பர்களே, இன்றைய தினத்தில் பார்த்துட்டிங்கன்னா சில பேருக்கு ரொம்ப சாதகமாக இருக்கக்கூடிய நாள், சில பேருக்கு பார்த்திங்கன்னா அப்படியே ரொம்ப டவுன், அப்படியே டல்லாக போயிட்டு இருக்கும். என்னப்பா இப்படி இருந்துட்டுருக்கு, ஏன் அப்படி அப்படின்னு பார்த்தா இன்றைக்கி நட்சத்திர நாளாக இன்றைய தினத்தில் இருக்கங்காட்டி சில பேருக்கு டாப் டாப் டாப்பாக இன்றைய தினத்தில் எல்லா விஷயங்களும் டக்கு டக்கு டக்கு டக்குன்னு நடக்கக்கூடியதாக இருக்கும். சில பேருக்கு அப்படி டவுனாக இருந்துட்டுருப்பாங்க. டிபெண்ட்ஸ் அவங்களுடைய ஜாதகம், அவங்களுடைய பர்சனல் ஜாதகத்தை பொறுத்து, தசா புத்தி அந்தர சூக்ஷமத்தை பொறுத்து அது மாறும். இன்றைக்கி சூப்பர் ஐடியா வந்தால் பரவாயில்ல, ஐடியா மணியாக இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நிறையா காரியங்கள் செய்கிறதுக்கு ரொம்ப சிறப்பாக இருந்துருக்கு. இன்றைக்கி சரியில்லை அப்படின்னா பக்கத்தில் இருக்க கோயிலுக்கு போயிட்டு வருது, முடிஞ்ச வரைக்கும் அமைதியாக இருக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். தனுசு ராசி நண்பர்களே, இன்றைய தினத்தில் பார்த்துட்டோம்னா இரவு நேர பிரயாணம் வேண்டாம், மற்றவங்களை பற்றி காசிப்ஸ் பேச வேண்டாம். அதே சமயத்தில் ரொம்ப ஓவர் ரிஸ்க்குன்னு சொல்லுவாங்களே அதை எடுக்காமல் நிதானமாக செயல்படுத்துறது நல்ல பலன்களை கொடுக்கறது கூடியதாக இருக்கும். குறிப்பாக பூராட நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க, மூல நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல பலன்கள் கூடி வரும். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம், பகல் பிரயாணத்துக்கு சாதகமாக இருந்துருக்கு. அதே போன்று தான் உத்திராட நட்சத்திரத்துக்கும் கவர்மெண்ட் சம்மந்தமான விஷயங்கள், கான்ட்ராக்ட் சம்மந்தமான பேச்சுகள், அதே சமயத்தில் புது பிஸ்னஸ் சம்மந்தமான ஒரு பேசக்கூடிய விஷயங்களை உங்களுக்கு உத்திராட நட்சத்திரத்துக்கு சாதகமாக இருக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் ஏற்படுத்தி கொடுக்குது. தனுசு ராசி நேயர்களே, இன்றைய தினத்தில் வணங்கக்கூடிய தெய்வம் பார்த்துட்டோம்னா பிள்ளையார் வழிபாடு, வெற்றி வழிபாடு. மகராசி நண்பர்களே, மகர ராசிக்கு இன்றைய தினத்தில் பார்த்துட்டோம்னா கொஞ்சம் விரயங்கள் அப்பப்போ இருந்துட்டு இருக்கக்கூடிய நாளாக இருந்துருக்கு. இருப்பினும் வேலை வாய்ப்பு ஓரளவுக்கு இடமாற்றம் எதிர்பார்த்தவங்களுக்கு சாதகமான வாய்ப்புகளும், வேலையிலேருந்து தொழில் மாறுறவங்களுக்கு தொழில் சம்மந்தமான பேச்சுவார்த்தைகள்லாம் வெற்றி பெற்றதுக்கு, நான் வேலையிலும் இருக்க சார், தொழிலும் இருந்துகிட்டு இருக்கேன் சார், என்னால் ரெண்டுலேயே கான்சன்ட்ரேட் பண்ண முடியல, பேலன்ஸ் பண்ண முடியல, ஐ வாண்ட் டு சேஞ்ச் மை செல்ஃப், நான் வந்து தொழிலுக்கே முழுசாக மாறலான் இருக்கேன், சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்துட்டுருக்கேன். ரியல் எஸ்டேட் பார்த்துட்டு இருக்கிறவங்க, கார்மெண்ட் சம்மந்தமாக, பொட்டிக் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்க, டிரான்ஸ்போர்ட் சம்மந்தமான தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூலம் தேடி வரக்கூடிய அற்புதமானாக இருந்துருக்கும். பணம் யாராவது கடன் உதவி அல்லது பண சம்பந்தமான விஷயங்கள் கேட்டாங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துருங்க, வாங்கிட்டு திருப்பி கொடுக்க மாட்டாங்க, அதில் அப்போ மன கவலைகள் ஏற்படக்கூடியதாக இருந்துருக்கும். அதே சமயத்தில் பார்த்துட்டே அப்படின்னு சொன்னால் எதாவது நிகழ்ச்சிக்கு போனோம், அதற்குண்டான கிஃப்ட்ஸ் எல்லாம் இன்றைய தினத்தில் வாங்குறது, அது சம்மந்தமான விரயங்கள்லாம் அப்பப்போ இருந்துகிட்டு இருக்கும். யாராவது திடீர் சொந்த பந்தங்கள் வருவாங்க, அவங்களுக்குண்டான செலவுகள் அப்படின்றது இருந்துகிட்டு, இந்த மாதிரி இன்றைய தினத்தில் எதிர்பாராத சில செலவுகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. குழந்தைகளுக்கு ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை. சில மருத்துவரை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் கூட இன்றைய தினத்தில் இருந்துகிட்டு. மகராசி நண்பர்களுக்கு இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டோம்னா அம்பாள் வழிபாடு, மகாலட்சுமி வழிபாடு மன திருப்தி தரும் அற்புதமான வழிபாடு. கும்பராசி நண்பர்களே, கும்பராசிக்கு இந்த தினத்தில் லாபங்கள் கூடி வரும். நண்பர்கள் மூலமாக காரியத்தை சாதித்துக் கொள்ளக்கூடிய அற்புதமான தினம். இடம், பொருள், வீடு, மனை, வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் இருக்குது. இன்றைக்கி தொழில் சம்மந்தமான விஷயங்கள் பேச்சுவார்த்தைக்கு சூப்பராக இருக்குது. ப்ராப்பர்ட்டி சம்மந்தமாகவும் நல்லாயிருக்கு. எதுனும் பொருள் சேர்க்கறதுக்கும் நல்லாயிருக்கு. சார், நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு, பட்டு நான் ஏர்ன் பண்ணுறதுக்கும் நீங்கள் சொல்கிறதுக்கும் அப்படின்னு சொன்னேன்னா நீங்கள் எப்போவுமே பாசிட்டிவாக நினைங்க. நான் கண்டிப்பாக ஜெயிப்பேன்னு நினைங்க. கண்டிப்பாக இதே ஊரில் நான் சொந்த வீடு வாங்குவேன்னு நினைங்க. இதே ஊரில் இன்னொரு ப்ராப்பர்ட்டி வாங்குவேன்னு நினைங்க. அதற்கு ஒன்றா சின்ன உண்டியெல்லாம் போட்டு சேர்த்து வைங்களேன். இன்றைக்கி கிரகநிலை சாதகமாக இருக்கும் பொழுது இந்த கிரகநிலை வெறும் பணக்காரங்களுக்கு மட்டும்தான், இந்த கிரகநிலை பணம் வச்சுட்டு இருக்கவங்க மட்டும்தான் அப்படின்னு நினைக்காதீங்க. உங்களுக்கும் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்துருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ஜெயிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். அதனால் நீங்கள் எடுத்து செயல்படுத்துறது அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடிய நாளாக இன்றைய தினத்தில் கும்பராசி நண்பர்களுக்கு உண்டு. அடிப்படை கல்வி ஸ்ட்ராங்காக வந்துடும். அதே சமயத்தில் கல்வி சம்மந்தமான விஷயம் மிகப்பெரிய பலன்களை தரக்கூடியதாக இருக்கும். நான் லைப்ரரி வச்சுட்டுருக்கேன், ஸ்கூல் வச்சுட்டுருக்கேன், காலேஜ் வச்சுட்டுருக்கேன், எஜுகேஷன் சம்மந்தமான கோச்சிங்கெலாம் எடுத்துகிட்டு இருக்கேன், ஆன்லைன் சம்மந்தமான கிளாஸஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருக்கேன்னு சொல்றவங்களுக்கு அற்புதமா இருந்திருக்கும். ஸ்டேஷனரி வச்சுருக்கிறவங்களுக்கு, பிரிண்டிங் ப்ரெஸ்லாம் வச்சுருக்கிறவங்களுக்கு அனுகூலம் தேடி வரக்கூடிய அற்புதமான நாள் இன்றைய தினத்துல. கும்பராசி நண்பர்கள் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டல் அப்படின்னு சொன்னா சிவபெருமான் வழிபாடு மன திருப்தி தரும் அற்புதமான வழிபாடு. மீனராசி நண்பர்களே, மீனராசிக்கு இன்றைய தினம் ரொம்ப சாதகமான தினமாக இந்த தினத்தில் தொழில் சம்பந்தமான விஷயத்துக்கு சூப்பராக இருக்கு. பதவி பேர் புகழ் அந்தஸ்து கிடைக்கும். கற்றோருக்கு சென்ற இடம் சிறப்புன்னு சொல்லுவாங்க. ஒரு காரியத்தை சொன்னாங்கன்னா அதை நடத்தியே தீரணும்னு ஒரு பெரிய இது இருந்துட்டு இருக்கும். அதே சமயத்தில் குடும்பத்தில் நீயா நானா அப்படிங்கிற போட்டிகள் இருக்கும். நீ பெருசா நான் பெருசா உன் சொந்தக்காரன் எந்த சொல்ல, இதெல்லாம் ஒரு பக்கம் மூட்டையை கட்டிட்டு நம்ம என்ன பண்ணணும், இன்னைக்கு நாளைக்கு என்ன தேவை, இந்த தேவையை பூர்த்தி பண்ணுறதுக்கு நம்ம பேச்செல்லாம் சரியா இருக்கா, இதெல்லாம் விட்டு தூக்கி எடுத்துடணும். நம்மளுடைய வேலைகளை நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணோம்னா கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இன்றைய தினம் உண்டு. ஆனாலும் ஒரு விஷயத்தில் சில நேரம் நல்ல பேர் கெட்ட பேர்னு ரெண்டு இருக்குது. நல்லது பண்ணாலும் கெட்ட பேர், கெட்டது பண்ணாலும் கெட்ட பேர். ஸோ இந்த பேரு விஷயத்தில் அடிபடுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இந்த மறைமுகமாக அப்படின்னு சொல்லக்கூடிய சில பேச்சுக்களை நீங்கள் கம்மி பண்ணணும். உதாரணத்துக்கு வீட்டுக்கு தெரியாமல் காசு கொடுத்தது, இவாளுக்கு தெரியாமல் வாட்ட பேசின்னு இருக்கேன், இந்த மாதிரி மறைமுகமான விஷயங்கள் வெளிப்படுறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ரொம்ப கேர்ஃபுல்லாக டீல் பண்ணோம். பணம் கொடுக்கல் வாங்கலில் கவனம் என்பது தேவை. யாராவது கடன் கேட்டாலோ ஏதோ ஒரு விஷயத்தில் கொடுக்கலாம், தப்பு கிடையாது. பட் எதிர்பார்க்காமல் கொடுக்கறது ரொம்ப நல்லது. இன்றைய தினத்தில் வாகனத்தில் வேகமாக போகிறதை தவிர்த்துக்கிறது நல்லது. இன்சூரன்ஸ் இல்லை, டாக்குமெண்ட்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பிரயாணத்தை தவிர்த்துக்கிறது ரொம்பவுமே நல்லது. நீங்கள் எப்போவுமே டாக்குமெண்ட்ஸை கரெக்டாக வச்சுக்கணும். அதே சமயத்தில் பண விவகாரங்களில் கவனமாக இருக்கணும். யார்ட்டையா பேசும்பொழுது, ஆனால் அந்த பெண் பெண்ணாக ஆண் பேசும்பொழுது கவனம் தேவை. இன்றைய தினத்தில் மீனராசி அன்பர்கள் வழிபடக்கூடிய தெய்வம் அம்பாள் வழிபாடு, பெருமாள் வழிபாடு விசேஷமான வழிபாடுங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி.
1: அன்பு உறவுகள், இதுவரை 12 ராசிகளுக்கான பலாபலன்களை கேட்டீர்கள். தயாரித்து தோற்று வழங்கியிருந்தார் தமிழகத்தின் தலைசிறந்த ஜோதிடர் மகேஷ் ஐயா அவர்கள். அவர்களுக்கும் எமது நன்றிகள். தொடர்ந்து வானொலியில்.

0: வாழ்த்துவோர் வாழ்த்தலாம். இன்று உங்கள் இல்லங்களில் இடம்பெறுகின்ற மங்களகரமான சுபகாரியங்களை கொண்டாடி கொண்டிருக்கும் அனைத்து அன்பு உறவுகளுக்கும் டிஆர்டி தமிழொலி குடும்பம் தங்களது இதயம் நிறைந்த நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றன. இந்த வேளையில் இணைப்பில் இணைந்திருக்கும் அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம். வணக்கம் திருமதி பத்மராணி, நலமா இருக்கீங்களா? எல்லோரும் நலமா இருக்கிறோம். சொல்லுங்கள், கேட்போம்.
1: உங்கள் பேரு மாயன் சாரங்கன்.
0: மாயன்
1: பிறந்தநாளை கொண்டாடுறோம். அத்தோடு இப்போ கைலாயநாதன் பிரேமா தம்பதிகளும் ஜெயந்தன் சசிதேவா தம்பதிகளும் தங்கள் திருமண நாளை கொண்டாடுகிறார்கள். செயல வளங்களும் பற்றி நீண்ட ஆயுள் ஆரோக்கியத்தோடு சௌபாக்கியமாக வாழ்த்துகிறேன். நன்றி,
0: வணக்கம். கைலாயநாதன் பிரேமா திருமண நாளை மற்றதாரம்மா இன்று மாயன் சாரங்கன் அவர்கள் தனது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார். அவர் இன்று போல் என்றும் எல்லா செல்வங்களும் பெற்று சிரஞ்சீவியாக பல ஆண்டு காலம் வாழ்க வாழ்கின்ற டிஆர்டி தமிழ் குடும்பம் வாழ்த்தி மகிழ்கின்றது. இன்று பிரேமா ஹைலாயநாதன் பிரேமா தம்பதிகள் இன்று தங்களது திருமண நாளை இனிதாக கொண்டாடுகின்றார்கள். அவர்கள் இன்று போல் என்றும் சிரஞ்சீவியாக தேக ஆரோக்கியத்துடன் பல்லாண்டு காலம் வாழ்க வாழ்கின டிஆர்டி தமிழலி குடும்பம் வாழ்த்தி மகிழ்கின்றது. அதேபோல் ஜெயந்தன் சசிரேகா தம்பதிகளும் தங்களது திருமண நன்னாளை இனிதாக கொண்டாடி மகிழ்கின்றார்கள். அவர்களும் தேக ஆரோக்கியத்துடன் பல்லாண்டு காலம் வாழ்க வாழ்க சிரஞ்சீவியாக என்று வாழ்த்தி மகிழ்கின்றது டிஆர்டி தமிழலி குடும்பம். இந்த வேளையில் வாழ்த்துவதற்காக வந்திருக்கின்றார் வதனா தயாளன் அவர்கள். வணக்கம் வதனா.
2: இனிய கால வணக்கம்.
0: நலமா இருக்கிறீங்களா வதனா?
2: ஆமா, நலமா இருக்கிறோம். நீங்க எல்லோரும்
0: நல்லா இருக்கிறோம். நன்றி
2: நன்றி வதனா. இன்று பிறந்த நாளை காணும் பத்மராணியின் பேரர் மாயன் சாரங்கனுக்கும் மற்றும் சாரங்கன் நல்ல நல்ல சுகமாக ஆரோக்கியமாக வாழ வளர வாழ்த்தி கொண்டு அத்துடன் திருமண நாளை காணும் எங்கள் அக்காவின் மகள் ஜெயந்தன் சசிகலா.
0: சசிகலா சசி ரேகா இல்ல?
2: இல்ல இல்ல, அது லேகா சுவிசில
0: இருக்கிறா.
2: சசிகலா ஜெயந்தன் சசிகலா குடும்பத்தினருக்கும் மற்றும் பிரீமா கைலானா இரு குடும்ப இரு தம்பதிகளுக்கும் எங்கள் குடும்ப சார்பான இனிய திருமண நல் வாழ்த்துக்கள். அவர்கள் இரு குடும்பமும் சந்தோஷமாக ஆரோக்கியமாக ஒற்றுமையாக இருக்க வாழ்த்தி விட வருகிறேன். நன்றி, வணக்கம்.
0: நன்றி. உங்கள் அன்பான வாழ்த்துக்களுக்கு எங்களுக்கு

0: என் சாரங்கனுக்கும் அது திருமண நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் இரண்டு தம்பதியினர் கைலாயநாதன் பிரேமா தம்பதியினருக்கும் அடுத்தது ஜெயந்தன் சசிவேகாவுக்கும் இனிய திருமண நாள் வாழ்த்து. இவர்கள் அனைவரும் நீண்டாயில் நிறை செல்வம் அட்டை சரியம் சில சௌபாக்கியங்களோடும் ஈரோடு சிறப்போடு செல்வாக்காய் நிறைவாக வாழவனும் பெண்கள் இவர்கள் பிரேமா சசிலே ரேகா மஞ்சள் குங்குமத்தோட தீர்க்க சுமங்கள்யா வாழ்க வாழ்க என வாழ்த்தி அன்பாக விடைபெறுகிறேன் அண்ணா. நன்றி
1: நன்றி இணைந்து கொண்டு வாழ்த்தி உங்கள் வாழ்த்துகளுக்கு நன்றி. வைபருடாக இணைந்திருக்கின்றார் திருமதி ராஜினி அல்போன்ஸ் அவர்கள். வணக்கம் ராஜினி.
2: வணக்கம். நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கிறோம். நீங்கள்?
2: நன்றி. இன்று பிறந்த நாளைக்கான பத்மராயின் பேரன் மாயன் சாரங்கனுக்கு எங்கள் குடும்பத்தின் சாரு பல்லாண்டு காலம் வாக வாரண்டு இனிய இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். அத்தோடு திருமண நாளைக்கு இன்றைய நாளில் திருமதி கைலாயநாதன் பிரேமா தம்பதிகள் திருமதி ஜெயந்தன் சசிகலா தம்பதிகள் இரு குடும்பத்தாருக்கும் எங்கள் குடும்பத்தின் சார்பில் திருமண நாள் வாழ்த்துக்களை கூறுகின்றோம். நன்றி. வணக்கம்.
1: நன்றி. உங்கள் அன்பான வாழ்த்துக்களுக்கு எங்கள் நன்றிகள். அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புரா. வணக்கம்.
3: வணக்கம் ராஜா. ரஜினி நாயர்.
1: வணக்கம் ரஜினி. நலமா இருக்கீங்களா?
3: ஓ, நாங்கள் நலமாகவே இருக்கிறோம். நீங்களும் அனைவரும் நலமாக இருக்க இறைவனை வேண்டிக் கொண்டு இன்று பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் மாயன் சாரங்கனுக்கு எங்கள் குடும்பத்தின் சார்பில் இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். அத்துடன் திருமண நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் திரு திருமதிகளான பிரேமா கைலாயநாதன் ஜெயந்தன் சசிலேகா தம்பதிகளுக்கு எங்கள் குடும்பத்தின் சார்பில் இனிய திருமண நாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி. வணக்கம்.
1: நன்றி. உங்கள் அன்பான வாழ்த்துக்கள் அவர்களை வளம்பெற செய்யும் உற்சாகப்படுத்த நன்றி. அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புரா. வணக்கம்.
4: வணக்கம் ராஜா.
1: வணக்கம் குணநாயகி. நலமா இருக்கீங்களா?
4: நல்ல சுமா இருக்கிறேன். சசிகலாத்தான் முந்தனாள் ரெண்டாறு மகள், இது மூத்த மகள். ரேகாண்டது இழந்த மனசிதான் சசி ரேகா.
1: அவர்களுக்கு விளங்குறையில நான் என்ன செய்ய
4: இல்ல சந்தேகம். நீங்க திருப்பி எனக்கு சொல்லிதான் நானும் எனக்கும் முதல் நான் தான் ஒன்றுல நின்று 15 நிமிஷம் நிக்க நின்றுக்குது. சரி பரவாயில்ல. இன்று திருமண நாளை கொண்டாடும் எனது மகன் மருமகனாகிய ஜெயந்தன் சசிகலா தம்பதிகளுக்கு அம்மாவின் இனிய திருமண நாள் வாழ்த்துக்கள். அவர்கள் எப்பொழுதும் சிறப்பாக வாழ வேண்டும். சகல சௌபாக்கியங்களும் பெற்று பிள்ளைகளோடு வேறு பிள்ளைகள் கண்டு வாழ வாழ்த்தி கொண்டு அதே மாதிரி கைலாயநாதன் பிரேமா தம்பதிகளும் சகல சௌபாக்கியங்களும் பெற்று சிறப்புடன் வாழ வாழ்த்தி கொண்டு பிறந்த நாளை கொண்டாடும் செல்லக்கூடிய மாயன் காரங்களுக்கு இனிய பிறந்த நாள் நல் வாழ்த்துக்கள். அவன் நல்லா சிறப்பாக வளர வேணும். நோய் நொடிக்காமல் வாழ்ந்து நல்லா படிக்க ஒன்று வந்து வாழ்த்தி கொண்டு விடப்படுகிறேன் ராஜா.
1: நன்றி. உங்கள் அன்பான வாழ்த்துக்கள் உங்களுடைய மகளையும் மற்றும் எங்கள் அன்பு நேயர்களையும் எல்லாரையும் விளம்பரம் செய்யும் உற்சாகப்படுத்த வந்த வகையில் உங்களுடைய வாழ்த்துக்களுக்கு நன்றிகள். அவர் சகோதரி குணநாயகி பசுபதி அவர்கள். அவர்களை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புரோ. வணக்கம்.
5: இனிய காலை வணக்கம் அண்ணா.
1: வணக்கம். உங்கள் திருமதி சிவசுந்தரலிங்கம் அவர்கள் நலமா இருக்கீங்களா?
5: ஓ, நாங்கள் குடும்பத்தில் எல்லோருமே நலமாகவும் சந்தோஷமாகவும் இருக்கிறோம் அண்ணா. அதே போல நீங்களும் ஏனிய அன்பு உறவுகள் எல்லோரும் நலமாக வளமாக வாழ எல்லோருக்கும் பொதுவான அந்த இறைவனை வேண்டிக் கொண்டு இந்த பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் மல்லை ஆகிய மாயன் சாரங்கன் அவர்களுக்கு எமது குடும்ப சார்பான மன நிறைந்த பிறந்த நாள் நல் வாழ்த்துக்கள். அவர் இன்று போல் எந்தெந்தும் சீரும் சிறப்புமாக பல்லாண்டு காலம் பார்ப்போட்டும் இல்லையாக வாழ்க வாழ்க என்று வாழ்த்தி கொண்டு அத்தோடு திருமண நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் தம்பதிகளான திரு திருமதி கைலாயநாதன் பிரேமா தம்பதிகளுக்கும் சசிகலா தம்பதிகள் இரு தம்பதிகளுக்கும் எமது குடும்ப சாப்பானம் என நிறைந்த பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். இருவரும் இன்று போல் எந்தெந்தும் சீரும் சிறப்புமாக பல்லாண்டு காலம் பார்ப்போட்ட வாழ்க வாழ்க என்று வாழ்த்தி கொண்டு உங்களிடமிருந்து அன்பாக விடைபெறுகின்றேன் அண்ணா. நன்றி. வணக்கம்.
1: நன்றி. உங்கள் அன்பான வாழ்த்துக்களுக்கு எங்கள் நன்றிகள்.
5: நன்றி அண்ணா.
1: அவரை தொடர்ந்து நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வைபரோடாக இணைந்திருக்கின்றார் பதனி மோகன் அவர்கள். வணக்கம் பதனி.
6: வணக்கம் அண்ணா.
1: நலமா இருக்கீங்களா?
6: ஆமா, நாங்க நலமாக இருக்கிறோம். அப்படியே எங்களை போல நீங்களும் என்றென்றும் நலமாக இருக்க எல்லாம் இறைவனை வேண்டிக் கொண்டு இன்று திருமண நாளை கொண்டாடுகின்றார்கள். பிரேமா கையில கையில

0: நாதன் சசி சசி கலா ஜெயந்தன். இந்த இரு ஃபேமிலிக்கும் எங்கள் குடும்பம் சார்ந்த திருமண நல்வாழ்த்துக்கள். இவர்கள் அன்று போல் இன்று போல் என்றென்றும் தம்பதியினர் சந்தோஷமாக மகிழ்ச்சியோடு இணை பிரியாது ஆரோக்கியமாக நீண்ட ஆயுளோடு தீர்க்க சுமங்கலிகளாக என்றென்றும் வாழ வேணும் என்று வாழ்த்திக்கொண்டு, அத்துடன் பத்மராணியின் பேரன் என்று பிறந்த நாளை கொண்டாடுகிறார் மாயன் சாரங்கன் அவருக்கும் இந்த குட்டிக்கு எங்கள் குடும்பம் சார்ந்த பிறந்த நல்வாழ்த்துக்கள். குட்டி வளர்ந்து அப்பா என் பேரன் பேட்டி நன்றி,
1: இணைந்து கொண்டு வாழ்த்திய உங்கள் வாழ்த்துகளுக்கும் நன்றிகள். தொடரும் அந்த அன்பு உறவுகளுக்கு.

ஒழித்துக் கொண்டிருக்கும் இந்த பாடலோடு நிறைவுக்கு வருகின்றது. இன்றைய வாழ்த்துவோர் வாழ்த்தலாம், இன்றைய வாழ்த்துவோர் வாழ்த்தலாம் நிகழ்ச்சியில் பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கின்றார் மாயன் சாரங்கன் அவர்கள், பத்மராணியினுடைய அன்பு பேரன் கைலாயநாதன் பிரேமா தம்பதிகள் என்று போல் என்றும் சிரஞ்சீவியாக தீர்க்க சுமங்கிலியாக பல ஆடுகாலம் வாழ்க வாழ்க என டிஆர்டி தமிழி குடும்பமும் வாழ்த்தி மகிழ்கின்றது. அதே போல் குணநாயகியினுடைய அன்பு மருமக்கள் மகள் ஜெயந்தன் சசிகலா தம்பதிகள் என்று போல் என்றும் எல்லா செல்வங்களும் பெற்று தீர்க்க சுமங்கலியாக பல்லாண்டு காலம் வாழ்க வாழ்க என வாழ்த்தி மகிழ்கின்றோம். நிறைவுக்கு வருகின்றது வாழ்த்துவோர் வாழ்த்தலாம், தொடர்ந்து வானொலியில்

வணக்கம், இது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழடியின் காரையொலிப்பான வணக்கம் தமிழடியின் நிறைவாக தொடர்கின்றது. டிஆர்டி தமிழடியின் முதன்மை செய்திகள், முதன்மை செய்திகளுக்கான அனுசரணை வழங்குகின்றார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர் சாசல் கார்ஷனா கோணிசில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். இலங்கை பொது சுகாதார பரிசோதகர்கள் இன்று முதல் நாடளாவிய ரீதியாக தொழிற்சங்க நடவடிக்கைகளில் ஈடுபடுகிறார்கள். கட்டுநாயக்கா வானூர்தி நிலைய சுகாதார அலுவலகத்தில் இடம்பெற்ற முறைகேடு மற்றும் ஊழல்களை வெளிக்கொணர்ந்த தமது சங்க அதிகாரிகளுக்கு இடமாற்றம் வழங்கப்பட்டமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்த தொழிற்சங்க நடவடிக்கையை அவர்கள் முன்னெடுத்து வருகிறார்கள். இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற குழு தலைவர் சாணக்கியன் ராசமாணிக்கம் நேற்று பலாலி சந்தி மற்றும் வசாவிளான் பகுதிகளில் தொடர்ந்து இடம்பெற்று வரும் காணி விடுவிப்பு போராட்டங்களை நேரில் சென்று பார்வையிட்டார். பாதுகாப்பு படையினரின் கட்டுப்பாட்டில் உள்ள தங்களது பூர்வீக மற்றும் தனியார் காணிகளை விடுவிக்குமாறு அந்த பகுதி மக்கள் தொடர்ந்து கோரிக்கை விடுத்து வருவது நேர்கள் அறிந்ததே. 1948 சுதந்திரத்துக்கு பிறகு நாட்டில் எதிர்கட்சியில் இருந்த எந்தொரு அரசியல் கட்சியும் மக்களுக்கு சேவையாற்றவில்லை. வரலாற்றில் முதன்முறையாக எதிர்கட்சியில் இருந்து கொண்டு மக்களுக்கு சேவையாற்றிய ஒரே கட்சி ஐக்கிய மக்கள் சக்தி மட்டுமே என்று எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார். தற்போதைய ஆட்சியில் விரக்தி அடைந்துள்ள மக்கள் மாற்றத்தை எதிர்பார்த்துள்ளார்கள். எனவே நாட்டின் அடுத்த ஜனாதிபதி சஜித் பிரேமதாசாவே ஆவார். அதன்போது ஸ்ரீலங்கா பொதுஜன பேரமனவின் பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச முடிந்த அளவுக்கு எதிர்கட்சி தலைவர் பதவியாவது கைப்பற்ற வேண்டும் என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் ஹர்சன ராஜகரண குறிப்பிட்டிருக்கிறார். நாட்டை வங்குரோத்து நிலைக்கு தள்ளிய ஊழல்வாதிகள் தேசியம் பௌத்தம் ஒற்றியாட்சிக்கு பாதிப்பு என்று குறிப்பிட்டுக் கொண்டு மீண்டும் அதிகாரத்தை கைப்பற்ற மக்கள் மத்தியில் செல்கிறார்கள். இவர்களின் போலியான வேடத்துக்கு மக்கள் மீண்டும் ஏமாற்றம் அடையக்கூடாது என்று கேட்டுக் கொள்கிறேன். அரசாங்கம் சிறந்த முறையில் தான் செயற்படுகிறது. ஊழல் மோசடிகள் இல்லாமல் சட்டத்தின் பிரகாரம் அரசு அதிகாரிகள் செயற்படுகிறார்கள். இதனால் ஊழல்வாதிகள் அனைவரும் இன்று அரசாங்கத்துக்கு எதிராக ஒன்றிணைந்திருப்பதாக முன்னாள் ராணுவ தளபதி ஃபீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா குறிப்பிட்டிருக்கிறார். தனியார் துறை ஊழியர்கள் இணையவழி மூலமாக தொடர்ந்து பருவச்சீட்டுகளை பெற்றுக் கொள்வதற்கான புதிய நடைமுறை எதிர்வரும் செப்டம்பர் மாதம் முதல் அறிமுகப்படுத்தப்பட இருப்பதாக போக்குவரத்து அமைச்சர் பிமல் ரட்நாயக்கா தெரிவித்திருக்கிறார். கொழும்பு மற்றும் அதனை சுற்றியுள்ள புறநகர் பகுதிகளை உள்ளடக்கிய புதிய மின்சார தொடர்ந்து திட்டத்தின் பணிகள் அடுத்த ஆண்டு ஆரம்பிக்கப்பட இருப்பதாக அரசாங்கம் அறிவித்திருக்கிறது. அரச புலனாய்வு சேவையின் முன்னாள் பணிப்பாளர் சுரேசலைக்கு எதிராக மூன்றாவது தடுப்பு காவல் உத்தரவை பிறப்பிப்பதை தவிர்க்குமாறு வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. அத்துடன் அவரை உடனடியாக நீதிமன்றத்தில் முன்னப்படுத்துமாறு தேசிய அமைப்புகளின் ஒன்றியம் ஜனாதிபதியை கேட்டிருக்கிறது. நீதிமன்ற அவமதிப்பு குற்றச்சாட்டின் கீழ் 6 அரசியல் செயற்பாட்டாளர்களுக்கு எதிராக மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் தகவல்கள் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. கொலன்னாவ தேசிய மக்கள் சக்தியின் நகரசபை உறுப்பினர் ஒருவரின் மகன் உட்பட 2 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். கைதானவர்கள் மாளிகா கந்த நீதவான் முன்னிலையில் பிரசன்னப்படுத்தப்பட்டதை அடுத்து அவர்கள் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கிறார்கள். காணாமல் போன பதுளை வைத்தியசாலையின் மயக்கவியல் வைத்திய நிபுணரின் சடலம் மகியங்கனை மாபகடவ பகுதிக்கு அருகில் உள்ள பாறையொன்றின் மீது கண்டெடுக்கப்பட்டிருப்பதாக போலீசார் தெரிவிக்கிறார்கள். ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளியான போக்கோ சமன் என்பவரின் தாயார் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் தொடர்பாக மற்றொரு நபர் போலீசாரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். நீண்ட காலமாக மருத்துவர்கள் என்று தங்களை அடையாளம் காட்டி நோயாளர்களுக்கு சிகிச்சை அளித்து மோசடியில் ஈடுபட்டு வந்த இருவர் குற்றத்தை ஒப்புக்கொண்டதை அடுத்து அவர்களுக்கு 5 ஆண்டுகள் ஒத்திவைக்கப்பட்ட 6 மாத கால சிறை தண்டனை விதித்து களுத்துறை மேலதிக நீதவான் லுட்டினன்ட் ராஜபக்ச உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். நிர்ணயிக்கப்பட்ட மற்றும் அச்சிடப்பட்ட விலையை விட அதிக விலைக்கு பொருட்களை விற்பனை செய்த யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த 3 வர்த்தகர் நிலையங்களுக்கு யாழ்ப்பாண நீதவான் நீதிமன்றம் மொத்தம் 6,68,000 ரூபாய் அபராதம் விதித்து தீர்ப்பளித்திருக்கிறது.
இலங்கை முழுவதும் குற்றச்செயல்களில் ஈடுபட்ட சந்தனவர்களை கைது செய்வதற்காக குற்றம் மற்றும் போதைப்பொருள் தடுப்பு நடவடிக்கையின் கீழ் போலீசார் மேற்கொண்ட தினசரி தேடுதல் நடவடிக்கைகளில் 537 சந்தனவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். நேற்று 27001 பேர் சோதனையிடப்பட்டு இந்த சந்தனவர்கள் போலீசாரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். கடந்த 24 மணி நேரத்துக்குள் நாட்டின் பல பகுதிகளில் இடம்பெற்ற வாகன விபத்துகளில் 4 உயிரிழந்திருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. நாட்டின் பல பகுதிகளுக்கு இன்று பகல் வேளையில் வெப்ப சுட்டன் எச்சரிக்கை மட்டத்தை எட்டக்கூடும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதன்படி இயற்கை அபாயங்கள் பற்றிய முன்னெச்சரிக்கை மையம் செம்மஞ்சள் நிற வெப்ப வானிலை எச்சரிக்கையை விடுத்திருக்கிறது. நாட்டின் பல பகுதிகளில் நிலவும் வறட்சியான காலை காரணமாக தற்போது 81,000 அதிகமான மக்கள் குடிநீர் பிரச்சனையை எதிர்நோக்கி வருகிறார்கள். பாதிக்கப்பட்ட பகுதிகளில் உள்ள மக்களுக்கு நீர்த்தாங்கிகள் மூலம் நீர் விநியோகிக்கப்பட்டு வருவதாக அனைத்து முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது. மேல் மற்றும் சப்ரகோவா மாகாணங்களிலும் கண்டி, நுவரலியா, காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் அவ்வப்போது இன்றும் மழை பெய்யும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. வட மேல் மாகாணத்தில் பல தடவைகள் மழை பெய்யும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. சிலாபம் வரலாற்று சிறப்புமிக்க முன்னீஸ்வரம் சிவன் ஆலயத்தின் வருடாந்த உற்சவத்தை முன்னிட்டு இடம்பெற்ற விசேட ஆசீர்வாத பூசையில் பிரதமர் கருணாநிதி ஹரிணி அமரசூரிய நேற்று கலந்து கொண்டார். 2026 ஜனவரி மாத தொடக்கத்திலிருந்து ஆகஸ்ட் நடுப்பகுதி வரை இலங்கைக்கு சென்றுள்ள சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை 1.45 மில்லியனை கடந்துவிட்டது. இந்திய செய்திகளில், தொகுதி மறுசீரமைப்பு சட்ட மசோதாவை நிறைவேற்ற பெரும்பான்மையை திரட்டவே நாடாளுமன்ற கூட்டத்தொடரை முடிவுக்கு கொண்டு வருவதில் ஒன்றிய அரசு தாமதம் செய்வதாக காங்கிரஸ் சந்தேகத்தை தெரிவித்துள்ளது. மகளிருக்கு ஆதரவாக பேசுவதோடு மகளிருக்கு 33% இடஒதுக்கீடு மசோதாவை ஆதரிக்க வேண்டும் என்று ராகுல் காந்திக்கு பாரதிய ஜனதா கட்சி கோரிக்கை விடுத்திருக்கிறது. உலகின் கப்பல் கட்டுமான மையமாக மாறும் திறன் இந்தியாவுக்கு இருப்பதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்திருக்கிறார். தெற்கு தொடருந்து மண்டலத்தில் கடந்த 2023 முதல் 2026 ஜூலை வரை 5 ஆண்டுகளில் 138 குழந்தைகள் மீட்கப்பட்டு 36 பேர் கைது செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. உத்தரப்பிரதேச மாநிலம் அமேதியில் முற்றிலும் இந்திய உதிரிப்பாகங்களை கொண்டு உருவாக்கப்பட்ட முதல் AK-203 ஷேர் ரக துப்பாக்கி வெற்றிகரமாக சோதனை செய்யப்பட்டிருக்கிறது. தனது மேசையில் இருப்பதாக முதல்வர் ஜோசப் விஜய் கூறியிருந்த 3 கோப்புகளையும் 1 வாரத்துக்குள் திறக்காவிட்டால் சட்டப்பேரவையில் தவறான தவலை கூறியதற்காக அவர் மீது உரிமை மீறல் தீர்மானம் கொண்டுவர வேண்டும் என்று திராவிட முன்னேற்ற கழக பொதுச் செயலரும் முன்னாள் நீர்வளத்துறை அமைச்சருமான துரைமுருகன் தெரிவித்திருக்கிறார். மகாராஷ்டிர மாநிலம் அமராவதி மாவட்டத்தில் உள்ள அரசு மகளிர் மருத்துவமனையில் இன்று அதிகாலை ஏற்பட்ட பயங்கர தீபத்தில் பிறந்த பச்சிளங்குழந்தைகள் 3 பேர் தீயில் கருகி உயிரிழந்த சம்பவம் அங்கு பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்திய ஆயுதப்படைகள் நடத்திய சிந்தூர் நடவடிக்கையில் தாக்கப்பட்ட ஜெய்ஷ் இ முகமது தலைமையகத்தை புனரமைக்க பாகிஸ்தான் அரசு நிதியுதவி வழங்கியதான தகவல்கள் வெளிவந்துள்ளன. எல்லையில் கூட்டு ரோந்தை விரிவுபடுத்த இந்தியாவும் நேபாளமும் நேற்று முடிவு செய்திருக்கின்றன. நியூயோர்க்கில் பீசா விநியோகம் செய்யும் போது பஞ்சாப் இளைஞர் அடையாளம் தெரியாத நபரால் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. 2035 இந்தியா தனது சொந்த விண்வெளி நிலையத்தை அமைத்துவிடும் என்று இஸ்ரோ தலைவர் நாராயணன் அறிவித்திருக்கிறார். மகாராஷ்டிராவில் விநாயகர் சிலை ஊர்வலத்தில் முட்டை வீசிய சம்பவத்தை தொடர்ந்து இருதரப்பினரிடையே மோதல் ஏற்பட்டது. இதனால் அந்த பகுதியில் பதற்றமான சூழல் நிலவியது. இன்று சென்னையில் ஆமணத்தங்கத்தின் விலை சவரனுக்கு 640 ரூபாய் என்று, 1 சவரன் 120,240 ரூபாவுக்கும் கிராமுக்கு 80 ரூபாய் என்று, 1 கிராம் 15,030 ரூபாவுக்கும் விற்பனையாகிறது. உலக செய்திகளில், ஈரான் மீது அமெரிக்கா இஸ்ரேல் போர் தொடங்கி 6 மாதமாகிவிட்ட நிலையில் இந்த விவகாரத்தில் இதுவரை தீர்வு எட்டப்படாமல் உள்ளது. அமெரிக்கா ஈரானிடையே புரிந்துணர்வு ஒப்பந்தம் இறுதி செய்யப்பட்டு அதை நிறைவேற்றுவதற்கான 60 நாள் காலக்கெடு கடந்த வாரத்துடன் முடிந்துவிட்டது. அந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் தற்போது தடைப்பட்டிருக்கிறது.
பாகிஸ்தான், சவுதி அரேபியா, துருக்கி ஆகிய நாடுகள் சேர்ந்து அமைத்துள்ள பாதுகாப்பு கூட்டணியில் வங்கதேசம் சேர தயாராக இருப்பதாக அந்த நாட்டின் இரண்டு அமைச்சர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். வங்கதேசத்தில் இந்து குடும்பத்தினர் 4 பேர் கொலை செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. ஈரானில் சுமார் 200 பில்லியன் கனமீட்டர் இயற்கை எரிவாயு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. ஃபோர்ஸ் பகுதியில் புதிய எரிவாயு தளங்கள் கண்டறியப்பட்டிருப்பதாக ஈரானிய பெட்ரோலிய அமைச்சர் தெரிவித்திருக்கிறார். மேற்காப்பிரிக்க நாடான கினியாவில் ஏற்பட்ட பாரிய அனர்த்தத்தில் 30 பேர் உயிரிழந்தார்கள். தன்னகர் கொனாக்ரியில் அமைந்துள்ள மிகப்பெரிய குப்பை கிடங்கின் ஒரு பகுதி கனமழை காரணமாக சரிந்ததில் இந்த உயிரிழப்புகள் ஏற்பட்டதாக அந்த நாட்டு அரசு தெரிவித்திருக்கிறது. பங்களாதேஷில் எரிவாயு பற்றாக்குறை மோசமடைந்திருப்பதால் எரிபொருள் இல்லாமல் வாகன ஓட்டுநர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளார்கள். ஆலைகள் மூடப்படுகின்றன, மின்வெட்டுகள் தொடர்கின்றன. ஸ்வீடன் உயர்நிலை பள்ளியில் நடத்தப்பட்ட தாக்குதலில் உயிரிழந்தவர் ஒரு 17 வயது பெண் என்று தற்போது தெரிய வந்துள்ளது. கடந்த வெள்ளிக்கிழமை 18 வயது மாணவர் ஒருவர் வாளை கொண்டு பள்ளியில் உள்ள மாணவர்களை தாக்கினார். ஒரு 17 வயது மாணவி இறந்திருந்தார். இருவருக்கு கடுமையான காயங்கள் ஏற்பட்டிருந்தது நேர்கள் அறிந்தது. பாகிஸ்தானில் மனைவியை கொலை செய்ததாக சந்தேகப்படும் நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவர் ஒரு இல்ல பணிப்பெண்ணின் உதவியுடன் தனது மனைவியை கொலை செய்ததாக சந்தேகப்படுகிறது. ஆஸ்திரேலியா பாலூட்டி உயிரினத்தின் முதல் H5N1 ரக பறவை காய்ச்சல் சம்பவத்தை உறுதி செய்திருக்கிறது. அந்த கிருமி கடல் நாய் ஒன்றில் கண்டுபிடிக்கப்பட்டிருப்பதாக குறிப்பிடப்படுகிறது. சூப்பர்மேன் ஆடை அணிந்தபடி காட்டுத்தீயை அணைக்கும் 17 வயது சிறுவன் இந்தோனேஷியாவில் பலரின் பாராட்டை பெற்று வருகிறார். மலேசியாவில் தெமர்லோ வட்டாரத்தில் ஒரு குடிமை தற்காப்பு படை அதிகாரி பாம்பு கடித்து இறந்தார். பாம்பை எப்படி கையாள்வது என்று செய்து காட்டிக் கொண்டிருந்த 39 வயது சாஜன் முகமது மொசாம் சா கமருதீன் அப்போது அந்த பாம்பு அவருடைய வலது கையின் நடுவிரலை கடித்ததாக கூறப்பட்ட சம்பவத்தில் உயிரிழந்து போனார். விளையாட்டுச் செய்திகளில் இலங்கைக்கு எதிரான 2வது டெஸ்ட் போட்டியின் போது இந்தியாவின் வீரர் ரிஷப் பந்துக்கு காயம் ஏற்பட்டுள்ளது. வங்கதேசத்துக்கு எதிரான ஆஸ்திரேலியாவின் டெஸ்ட் வெற்றியால் இந்தியாவின் உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டிக்கான வாய்ப்பு நீடிக்கிறது. அனைத்துவித கிரிக்கெட் போட்டிகளில் இருந்தும் ஓய்வு பெறுவதாக இந்திய சுழற்பந்து வீச்சாளர் கரண் சர்மா அறிவித்திருக்கிறார். உலக பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப்பில் ஜப்பானின் ஆன்சி யங், பிரான்சின் அலெக்ஸ் லேனியர் ஆகியோர் தங்கள் பிரிவில் சாம்பியன் பட்டத்தை வென்றிருக்கிறார்கள். நிறைவாக இன்றைய நாணய மாற்று வீதங்கள். 1 யூரோ இலங்கை பெறுமதியில் 384.76%, இந்திய பெறுமதியில் 111.76%, ஒரு அமெரிக்கன் டாலர் இலங்கை பெறுமதியில் 329.40%, இந்திய பெறுமதியில் 95.67%, ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கை பெறுமதியில் 411.65%, இந்திய பெறுமதியில் 119.61%, ஒரு ஐக்கராட்சிய பவுண்ட் இலங்கை பெறுமதியில் 449.54%, இந்திய பெறுமதியில் 130.55%, ஒரு கனடியன் டாலர் இலங்கை பெறுமதியில் 238.77%, இந்திய பெறுமதியில் 69.34%. கேட்டது டிஆர்டி தமிழொலியின் காலையொலிப்பான வணக்கம் தமிழொலியில் இடம்பெற்ற டிஆர்டி தமிழொலியின் முதன்மை செய்திகள். முதன்மை செய்திகளுக்கான அனுசரணை வழங்கியுள்ளார்கள் பிரான்சில் உள்ள வி டி கேஷ் அண்ட் கரி, வி டி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர், சாசல் கார்ஷ்னா கோணேசில் அமைந்துள்ள வி டி சூப்பர் ஸ்டோர் நிறுவனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். உங்கள் செய்திகளுக்கு ஆர்வத்துக்கு நன்றி நேர்களே.

0: இன்னைக்கு மகாலங்காத்தால ரெண்டு கையிலும் தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்கு, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜான், லாச்ச பிள்ளைக்கு வந்து நான் வீட்டுக்கு செங்கறி இருக்கு, அங்க போய் பார்த்தனா ஐயோ மரக்கறியண்டா, அகத்தியில புண்ணாங்காணி வெள்ளேற குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய.
0: உங்களோட கதையோடு இப்ப நான் பூரம் காரம் கொண்டு வந்தா அள்ளி கண்டு போகிறதுக்கு
1: விடாதீங்க, போங்க போங்க.
2: ஆம், அன்றும் இன்றும் என்றும் வீட்டி கேஷ் அண்ட் கரி, வீட்டி சூப்பர் ஸ்டோர், Paris La Chapelle
3: 11 à 13 rue Caille 75 000 du Paris
2: VT Superstore Gala Gonesse Sasselil
3: 5 rue Marcel Cerdan 95 140 Garges les Gonesse
2: Mélodie Tordobrelke VT Cash and Curry Paris La Chapelle Tordobre Televisi Lakam Cyber 1 40 Cyber 5 Cyber 7 18 சாசல் கால்லா கோனேஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி ஜிஆர்டி தமிழ் ஒலி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: வணக்கம் நேர்களை, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒளிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலி நேரம் சரியாக 9:20 ஐக்கிய ராஜ்யத்தில் 8:20. தமிழொலியின் இன்றைய நிகழ்ச்சிகளில் வானலையில் மலர்கின்றது.

0: காலைவேளையில் இடமாக உங்கள் இல்லங்களை தரிசிக்க வரும் நேரடி நிகழ்ச்சியாக இடம்பெறுகின்றது காலை பூந்தன்று. காலை பூந்தன்று நிகழ்ச்சியினை கேட்பதற்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பிப்பதற்கும் காத்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள். எப்படி அன்பு உறவுகளின் நலமாக உற்சாக கலகலப்பாயிருக்கின்றீர்களோ அவ்வாறு நீங்களும் இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை உங்களுக்காகவும் பிரார்த்தித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் இணைந்து கொண்டு உங்கள் நெஞ்சுவிட்டாகலாத பாடல்களை கேட்டுக்கொள்ளலாம். அந்த வகையில் மங்களகரமாக இணைந்திருக்கின்றார் பத்மராணி அவர்கள். வணக்கம் பத்மராணி.
1: என்ன
0: பாட்டு கேக்க போறீங்க?
1: சந்திரனும் சூரியனும்
0: கண்ணீர் பாட்டா? பேரனை விட்டுட்டு உங்களை இருக்க முடியாதா? கேட்டா சிரிக்காம பதில சொல்லுங்க. கேட்டா
1: சிரிக்க
0: தமிழ்ல கதைப்பாரா டச்சில கதைப்பாரா தமிழ்ல கதைப்பாரா?
1: ரெண்டும்
0: கதைப்பான். ஜிங்கன் அவன் ஜிங்கன் தான்.
1: அம்மா சொல்லி கொடுத்துருக்கா ரெண்டு வாசையும். நாங்க சில எனக்கு டொச்சில கதைச்சாலே தமிழ்ல கதை எங்க
0: மாமியன்றுவான்.
1: மகனோட தமிழ்ல கதையும் கதை.
0: ஆகே அப்ப உங்களோட பேராண்டிக்காண்டி உங்களை வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறோம். நன்றி
1: நன்றி வணக்கம்ண்டாயா.

0: ஒலித்த பாடலை திருமதி பத்மராணி ராஜரண்டம் அவர்கள் விரும்பி கேட்டிருந்தார். பேரனுக்காக அவரை தொடர்ந்து வாட்ஸ்அப் ஊடாக இணைந்திருக்கும் அடுத்த அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம், நலமா இருக்கிறீங்களா புஷ்பதி அம்மா? ஓம்
1: நேரத்தில் எல்லாரும் வந்து உங்களை வாழ்த்திக்கணும்.
0: ஐயோ, அதை விட்டுட்டு பாட்டுக்கு நேரத்தை சொல்லம்மா. பெரும்பாலும் கேட்காம ஊர் சுத்துறீங்க.
1: பாட்டு
0: நன்றி சார், உங்களுக்கான பாடல் வானொலியில் வளம் வருதுன்னு கேட்டு மகளுங்கள்.
1: நன்றி.

0: சாரிமா வந்துட்டேன். ஜாலி ரெக்கார்டிங்க்கு தேவையில்லை, அவனை முதல்ல வெளியே அனுப்பு.
1: சாரிமா கண்ணே, கோச்சுக்காத, மதுவுளுக்கு வந்தாலும் வந்துச்சு, தண்ணி எங்கேயும் கிடைக்கல, டேப்ல தான் சொல்றேன், பக்கத்து வீட்டில் போய் குளிச்சுட்டு வந்தேன்.
0: டே பாரதி, என்னடா சிரிக்கிற? என் ப்ராப்ளம் உனக்கு தெரியும், சாமியாருக்கு தெரியாதா?
1: ராத்திரி ஏகப்பட்ட கமிட்மெண்ட்.
2: நான் ரெடி சார்.
0: இவனை திருத்தவே முடியாது.
3: அண்ணே கொஞ்சம் சுக்குவெல்லாம் சாப்பிட்டுக்கிறீங்களா?
4: ஏற்கனவே கோவத்தில் இருக்காரு.
1: ஓட்டா
0: அந்த கோரஸ் செக்ஷன் மட்டும் இன்னொரு வாட்டி கொடுங்க.
1: அடடா, இன்னைக்கு கோரஸ் வர உண்டா?

0: ஒலித்து பாடலை பூசுவதி சிவநாதன் அவர்கள் லண்டனில் இருந்து விரும்பி கேட்டிருந்தார். அவரை தொடர்ந்து பானலில் வந்திருக்கும் அடுத்த அன்பு. வணக்கம்.
1: வணக்கம் சதீஷ், கேட்கிறேன்.
0: வணக்கம் சதீஷ், நலமா இருக்கிறீங்களா? நாங்களும் நல்லா இருக்கிறோம். என்ன பாடல் சதீஷ்?
1: அம்மங்கோயில் கிழக்காரிய குளத்திலிருந்து அம்மா அம்மா அந்த சிவம் என்ற பாடல் கேட்கின்றேன்.
0: என்ன பாடல்?
1: அம்மான
0: அம்மா அந்த பாடல் கேக்குறீங்களா?
1: ஆமா,
0: அம்மா கோயில் கிழக்காலையிலேயா
1: கேட்கின்றேன்.
0: ஓகே, நீ இணைந்து கொண்டு சிறப்பித்து உங்களுக்கு நன்றிகள். நான் உங்களுக்கான அந்த பாடலை தருகின்றேன். அம்மா நன்றி.
2: கடவுள்
3: கை கொடுத்த மாதிரி இருக்குது கேமா. நான் போறேன் அவர்கிட்ட போய் கதைச்சு வீட்டை எடுத்து புது வீடு ஏமா இன்சூரன்ஸ் பிள்ளைகளுக்கு போடணும் பிள்ளை அந்த மாதிரி செய்தார் என்று சொல்லி நினைக்கிறேன்.
2: மறக்காதீங்க ஜோஸ் ஜெயரத்னத்தை.
3: ஓ, கடைசியரையும் மறக்க மாட்டேன்.
4: ஆம், உண்மையிலும் உண்மை. குடியிருப்பு மற்றும் வணிக சொத்துக்கள் வாங்குதல் விற்பனை முதல் மற்றும் இரண்டாம் அடமான நிதி சேவைகள் செல்வம் மற்றும் நிதி மேலாண்மை பண முதலீட்டு சேவைகள் உங்கள் அனைத்து காப்பீட்டு தேவைகளுக்கும் தொடர்பு கொள்ளுங்கள். ஜோஸ் ஜெயரட்னம், வன்கூவர் நகரில். வாங்கவும் விற்கவும் உடனடியாக தொடர்பு கொள்ளுங்கள். ஜோஸ் ஜெயரட்னம் தொடர்பு தொலைபேசி இலக்கம் வன்கூவருக்குரியது 778-994-23.

0: திட்டுறாங்க, ஒரு மாதம் கூட ஆகல, ஒழுங்கா வேலை செய்யல. என்ன செய்யறது?
1: சரி சரி, என் காரும் ஒழுங்கா பிரேக் பிடிக்குது இல்ல. எல்லா பிரச்சனைக்கும் ஒரே தீர்வு எங்கட ஜோய் தான். ஜோயின்ற போன் நம்பரை சொல்லுங்கப்பா.
2: இந்த பிரச்சனைகள் அனைத்துக்கும் ஒரே தீர்வாக நியாயமான விலை தரமான சேவைக்கு ஜோய். தொடர்பு தொலைபேசி இலக்கம் பிரான்சுக்குரியது 0782 81 88 14. மறந்து விடாதீர்கள், ஜோய் 0782 81 88 14.

0: ஒலித்த பாடலை விரும்பி கேட்டிருந்தார் சதீஷ் அவர்கள். சதீஷை தொடர்ந்து காத்திருக்கும் அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
1: வணக்கம் ராஜா. ராஜா,
0: புங்கையூர் ராஜா, நலமா இருக்கீங்களா? எல்லோரும் நலமா இருக்கிறோம். என்ன பாடல கேட்க போறீங்க ராஜா? அந்த பாடல கேட்பீங்களா?
1: அந்த பாடல கேட்க விரும்புறோம் ராஜான்னு.
0: மேயர் மீனாட்சியா? கஸ்தூரி விஜயம்.
1: கஸ்தூரி விஜயம்
0: கண்ணதாசன் பாடல், வி குமாரன் இசை.
1: வி குமாரன்
0: உங்களுக்கான பாடல் வருகின்றது, கேட்டு மாளுங்கள். நன்றி.
1: நன்றி, வணக்கம் ராஜா. மீண்டும் சந்திப்போம்.

0: ஒலித்த பாடலை புங்கையூர் ராஜா அவர்கள் விரும்பி கேட்டிருந்தார். அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்பு. வணக்கம.
1: வணக்கம்.
0: வணக்கம் பாமா, நலமா இருக்கிறீங்களா?
1: எல்லோரும்
0: நலமா இருக்கிறோம் பாமா. என்ன பாடல் கேட்க போறீங்க?
1: அப்பாவோட பர்த்டேக்கு வந்து ரிங் ஆகிக்கொண்டே இருந்தானே நீங்க எடுக்கீங்க.
0: என்னம்மா
1: ரிங் ஆகிக்கொண்டே இருந்தது? பர்த்டே வார்த்தை சொல்ல நீங்க எடுக்கவே இல்லை.
0: எப்பயம்மா?
1: காலம்.
0: சரி, அது நடந்து முடிஞ்ச கதையை விட்டுட்டு இப்ப பதில் பாட்டுக்கு வாங்க.
1: பாட்டுக்கு வரோம். எனக்கு வந்து இன்னைக்கு கேளாய் மகனே கேள ஒரு வார்த்தை.
0: என்ன மகன் கேக்குறான் இல்லையா? வார்த்தை உண்டு.
1: கேளாய் மகனே கேள ஒரு வார்த்தை. என்ன அவனுக்கு சொல்ல வேணும்?
0: சடுன்னு சொல்லிக்கன்றே இருக்கிறீங்க.
1: ஒரு வார்த்தையோட
0: நன்றி. உங்களுக்கான பாடல் வருகின்றது கேட்டு மாலைகள். நன்றி. அவர் சகோதரி பாமா அவர்கள் விரும்பி கேட்ட பாடல் இதோ வானொலியில்.

0: ஒலித்த பாடலை பாடின அவர்கள் விரும்பிக் கொண்டிருந்தார். நீண்ட நேரமாக தேவன் அவர்கள் வைபருடாக காத்திருக்கின்றார். வணக்கம் தேவன்.
1: அன்பு காரணம் ராஜன்,
0: நலமா இருக்கிறீங்களா தேவன்?
1: நான் நலம், நீங்கள் நலம் சாதிக்க நம்பி நீங்கள் நலமா வேண்டிக் கொண்டு.
0: நன்றி.
1: நான் ஏடியா விசேஷத்துக்கு வாரன். இசை வந்து இளையராஜா படம் வந்து பைரேகி காத்திருந்தால் அந்த பாட்டுக்கு பாட்டு வந்து மேகம் கழுக்கையில தேகம் குளிர்தடி.
0: மேகம்
1: கழுக்கையில தேகம்
0: குளிர்தடி. என்ன காரணம் இந்த பாடலை தெரிவு செய்வீர்கள்?
1: இல்ல, இது வந்து சவோதர ஜானகி அம்மா நடிச்ச படம் என்ன தெரியல. அப்படியா?
0: வைதேகி காத்திருந்தால் நான் பார்த்தேன். கழுக்கையிலையா?
1: மேகம் கருக்கையில தேகம் குளிர்தடி.
0: தேகம் குளிர்தடி.
1: அது யார் பாடுன தெரியல.
0: அம்மா நடிச்ச கடைசி தமிழ் படத்துல பெருசா மேகம் பிஸ்கோ படத்துல நடிச்ச கடைசி படம்
1: அவன் படம் படம்
0: கடைசியா நடிச்ச தமிழ் படம்.
1: ஆ சரி சரி சரி.
0: எனக்கு தெரியல, வைதேகம் மறந்து போன சோறு.
1: இது நான் அன்றைக்கு கேட்டோடையுடன் எழுதி வச்சேன். நல்ல பாட்டு.
0: ஓகே, உங்களுக்காக அந்த பாடலை தருகின்றோம் சோதரம். இணைந்து கொண்டு சிறப்பிட்ட உங்களுக்கும் எங்கள் நன்றிகள்.
1: நன்றி.
0: நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி.

0: உள்ளிட்ட பாடலை ஜெர்மனியிலிருந்து தேவன் அவர்கள் விரும்பி கேட்டிருந்தார். நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வந்திருக்கும் அன்புறவை அன்போடு அவருடைய தொடர்பு துண்டிக்கப்படுகின்றது. அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
1: அன்பான இனிய கால வணக்கம் ராஜா பொண்டிலிருந்து விப்பி நாங்கள் நலம் நீங்கள் நலமாக இருக்க எல்லாம் வேண்டிக் கொண்டு நேரம் நெருங்குவதால் இதய வீணை படத்திலிருந்து இன்று போல இன்றும் பால்க எங்கள் விட்டு என்ற தொகையாராவை போட்டுட்டோம். நீங்கள் மிச்ச பாட்டை தேனும் பாலில் போட்டு விடுவோம். தங்கச்சி சென்டிமெண்ட் ஒரு பாட்டு போடுற நீங்கள் தானே தங்கச்சி கருத்தானே படைக்கிறார் எம்ஜிஆர்.
0: என்ன பாடல் கேட்டீங்க?
1: இதய கனி படத்திலிருந்து இதய வீணை படத்திலிருந்து இன்று போல இன்றும் பால்க திருவள்ளர் செல்வி மங்கிய கரசி. திருமணம் கொண்டாடினதாக மாதிரி வேஷம் போட்டு வந்து எம்ஜிஆர் சிவகுமாருக்கும் லட்சுமிக்கும் திருமண நாள் அந்த பாட்டு படைப்பார். வழியாக வீட்டுக்களை வர மாட்டார். எனக்கு ஜபாதம் போட்டுட்டார். கூப்பிடாம நான் வீட்டுக்களை வர மாட்டேன்.
0: ஏன் பெறமாட்டார் வீட்டுக்குள்ள?
1: அது சின்ன ஒரு சின்ன தப்பு செய்து விட்டார். சிவப்பன் அடிச்சு கலாச்சி போடுவார். அப்ப நீ தெரிஞ்சு

சகோதரர் விபி அவர்கள் கேட்ட பாடல் மாறிவிட்டது. தவறுக்கு மன வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இது அருமையான பாடல்.

ஒலித்துக் கொண்டிருக்கும் இந்த பாடலோடு நிறைவுக்கு வருகின்றது இன்றைய காலை பூந்தன்றல். காலை பூந்தன்றல் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்த அத்தனை அன்பு உறவுகளுக்கும் எனது இதயபூர்வமான நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து இடம்பெற இருக்கின்றது மணித்தியால செய்திகள். மணித்தியால செய்திகளை தொடர்ந்து அறிஞர்களின் உரை

வணக்கம். இது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலியில் மணிக்கொரு தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். செய்தி தலைப்புகளுக்கான அனுசரணை வழங்குகின்றார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷன் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் மனத்தினர், சாசல் கார்ஷலா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் மனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். செம்மணி மனித புதகுழியில் இதுவரையில் மேற்கொள்ளப்பட்ட 110 நாள் அகழ்வு பணிகளுக்காக 5,79,68,000 ரூபாய் செலவு செய்யப்பட்டுள்ளதாக காணாமல் போன ஆட்கள் பற்றிய அலுவலகத்தின் தலைவர் மகேஷ் கட்டிலந்த தெரிவித்திருக்கிறார். வடக்கு மாகாணத்தில் போலீசாரின் செயற்பாடுகளில் முன்னேற்றம் காணப்படுவதாகவும், உயிர்கொல்லி போதைப்பொருள் கட்டுப்பாடு, மணல் மாபியாக்களின் செயற்பாடுகளை தடுப்பது மற்றும் வீதிகளில் இளையோர் அதிவேகமாக மோட்டார் சைக்கிள்களை செலுத்தி ஏனைய வீதி பயனாளர்களுக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்த நிலைமையை கட்டுப்படுத்துவது தொடர்பில் மேலும் தீவிரமான நடவடிக்கைகள் அவசியம் என்று வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகன் வலியுறுத்தியிருக்கிறார். இலங்கையில் அண்மைய நாட்களில் இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் அனைத்தும் சாட்சிகளை இல்லாதொழிக்கும் செயற்பாடுகள் என்று கருத தோன்றுவதாக பாதுகாப்பு பிரதியமைச்சர் அருண ஜெயசேகர தெரிவித்திருக்கிறார். அரசியல் எதிரிகள் மகனை இலக்கு வைத்தார்கள் என்றும், தனது குடும்பத்தினருக்கும் தனது அரசியல் பயணத்தின் புகழுக்கும் ஏற்பட்ட களங்கத்துக்கு 500 மில்லியன் ரூபாய் நஷ்ட ஈடாக கோரி முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சாந்த பண்டாரா இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் முறைப்பாடு ஒன்றை செய்திருக்கிறார். யாழ்ப்பாணம் கீரிமலை பகுதியில் வெள்ள நீர் வடிந்தோடும் வாய்க்காலின் மூடிகளை விசமிகள் அடித்து நொறுக்கி இருக்கிறார்கள். இலங்கை பொது சுகாதார பரிசோதகர்கள் இன்று முதல் நாடளாவிய ரீதியாக தொழிற்சங்க நடவடிக்கைகளில் ஈடுபடுகிறார்கள். கட்டுநாயக்க வானூர்தி நிலைய சுகாதார அலுவலகத்தில் இடம்பெற்ற முறைகேடும் மற்றும் ஊழல்களை வெளிக்கொணர்ந்த தமது சங்க அதிகாரிகளுக்கு இடமாற்றம் வழங்கப்பட்டமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்த தொழிற்சங்க நடவடிக்கையை அவர்கள் முன்னெடுத்து வருகிறார்கள். இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற குழு தலைவர் சாணக்கியன் ராசமாணிக்கம் நேற்று பலாலி சந்தி மற்றும் வசாவிளான் பகுதிகளில் தொடர்ந்து இடம்பெற்று வரும் காணி விடுவிப்பு போராட்டங்களை நேரில் சென்று பார்வையிட்டார். பாதுகாப்பு படையினரின் கட்டுப்பாட்டில் உள்ள தங்களது பூர்வீக மற்றும் தனியார் காணிகளை விடுவிக்குமாறு அந்த பகுதி மக்கள் தொடர்ந்து கோரிக்கை விடுத்து வருவது நேர்கள் அறிந்ததே. 1948 சுதந்திரத்துக்கு பிறகு நாட்டில் எதிர்கட்சியில் இருந்த எந்த ஒரு அரசியல் கட்சியும் மக்களுக்கு சேவையாற்றவில்லை. வரலாற்றில் முதன்முறையாக எதிர்கட்சியில் இருந்து கொண்டு மக்களுக்கு சேவையாற்றிய ஒரே கட்சி ஐக்கிய மக்கள் சக்தி மட்டுமே என்று எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார். தற்போதைய ஆட்சியில் விரக்தி அடைந்துள்ள மக்கள் மாற்றத்தை எதிர்பார்த்துள்ளார்கள். எனவே நாட்டின் அடுத்த ஜனாதிபதி சஜித் பிரேமதாசாவே ஆவார். அதன்போது ஸ்ரீலங்கா பொதுஜன பேரமனவின் பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச முடிந்த அளவுக்கு எதிர்கட்சி தலைவர் பதவியாவது கைப்பற்ற வேண்டும் என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் ஹர்சன ராஜகரண குறிப்பிட்டிருக்கிறார். நாட்டை மங்குரோத்து நிலைக்கு தள்ளிய ஊழல்வாதிகள் தேசியம் பௌத்தம் ஒற்றியாட்சிக்கு பாதிப்பு என்று குறிப்பிட்டுக் கொண்டு மீண்டும் அதிகாரத்தை கைப்பற்ற மக்கள் மத்தியில் செல்கிறார்கள். இவர்களின் போலியான வேடத்துக்கு மக்கள் மீண்டும் ஏமாற்றம் அடையக்கூடாது என்று கேட்டுக் கொள்கிறேன். அரசாங்கம் சிறந்த முறையில் தான் செயற்படுகிறது. ஊழல் மோசடிகள் இல்லாமல் சட்டத்தின் பிரகாரம் அரச அதிகாரிகள் செயற்படுகிறார்கள். இதனால் ஊழல்வாதிகள் அனைவரும் இன்று அரசாங்கத்துக்கு எதிராக ஒன்றிணைந்திருப்பதாக முன்னாள் ராணுவ தளபதி ஃபீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா குறிப்பிட்டிருக்கிறார். தனியார் துறை ஊழியர்கள் இணையவழி மூலமாக தொடர்ந்து பருவச்சீட்டுகளை பெற்றுக் கொள்வதற்கான புதிய நடைமுறை எதிர்வரும் செப்டம்பர் மாதம் முதல் அறிமுகப்படுத்தப்பட இருப்பதாக போக்குவரத்து அமைச்சர் பிமல் ரட்நாயக்கா தெரிவித்திருக்கிறார். கொழும்பு மற்றும் அதனை சுற்றியுள்ள புறநகர் பகுதிகளை உள்ளடக்கிய புதிய மின்சார தொடர்ந்து திட்டத்தின் பணிகள் அடுத்த ஆண்டு ஆரம்பிக்கப்பட இருப்பதாக அரசாங்கம் அறிவித்திருக்கிறது. அரச புலனாய்வு சேவையின் முன்னாள் பணிப்பாளர் சுரேசலைக்கு எதிராக 3வது தடுப்பு
நடப்பு காவல் உத்தரவை பிறப்பிப்பதை தவிர்க்குமாறு வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. அத்துடன் அவரை உடனடியாக நீதிமன்றத்தில் முன்னப்படுத்துமாறு தேசிய அமைப்புகளின் ஒன்றியம் ஜனாதிபதியை கேட்டிருக்கிறது. நீதிமன்ற அவமதிப்பு குற்றச்சாட்டின் கீழ் 6 அரசியல் செயற்பாட்டாளர்களுக்கு எதிராக மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் தகவல்கள் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. கொல்லன்னாவ தேசிய மக்கள் சக்தியின் நகரசபை உறுப்பினர் ஒருவரின் மகன் உட்பட 2 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். கைதானவர்கள் மாளிகா கந்த நீதவான் முன்னிலையில் பிரசன்னப்படுத்தப்பட்டதை அடுத்து அவர்கள் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கிறார்கள். காணாமல் போன பதுளை வைத்தியசாலையின் மயக்கவியல் வைத்திய நிபுணரின் சடலம் மகியங்கனை மாபகடவ பகுதிக்கு அருகில் உள்ள பாறையொன்றின் மீது கண்டெடுக்கப்பட்டிருப்பதாக போலீசார் தெரிவிக்கிறார்கள். ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளியான போக்கோ சமன் என்பவரின் தாயார் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் தொடர்பாக மற்றொரு நபர் போலீசாரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். நீண்ட காலமாக மருத்துவர்கள் என்று தங்களை அடையாளம் காட்டி நோயாளர்களுக்கு சிகிச்சை அளித்து மோசடியில் ஈடுபட்டு வந்த இருவர் குற்றத்தை ஒப்புக்கொண்டதை அடுத்து அவர்களுக்கு 5 ஆண்டுகள் ஒத்திவைக்கப்பட்ட 6 மாத கால சிறை தண்டனை விதித்து களுத்துறை மேலதிக நீதவான் நுத்தினன் ராஜபக்ச உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். நிர்ணயிக்கப்பட்ட மற்றும் அச்சிடப்பட்ட விலையை விட அதிக விலைக்கு பொருட்களை விற்பனை செய்த யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த 3 வர்த்தக நிலையங்களுக்கு யாழ்ப்பாண நீதவான் நீதிமன்றம் மொத்தம் 668,000 ரூபாய் அபராதம் விதித்து தீர்ப்பளித்திருக்கிறது. இலங்கை முழுவதும் குற்றச்செயல்களில் ஈடுபட்ட சந்த நபர்களை கைது செய்வதற்காக குற்றம் மற்றும் போதைப்பொருள் தடுப்பு நடவடிக்கையின் கீழ் போலீசார் மேற்கொண்ட தினசரி தேடுதல் நடவடிக்கைகளில் 537 சந்த நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். நேற்று 27,001 பேர் சோதனையிடப்பட்டு இந்த சந்த நபர்கள் போலீசாரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். கடந்த 24 மணி நேரத்துக்குள் நாட்டின் பல பகுதிகளில் இடம்பெற்ற வாகன விபத்துகளில் 4 உயிரிழந்திருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. நாட்டின் பல பகுதிகளுக்கு இன்று பகல் வேளையில் வெப்ப சுட்டன் எச்சரிக்கை மட்டத்தை எட்டக்கூடும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதன்படி இயற்கை அபாயங்கள் பற்றிய முன்னெச்சரிக்கை மையம் செம்மஞ்சள் நிற வெப்ப வானிலை எச்சரிக்கையை விடுத்திருக்கிறது. நாட்டின் பல பகுதிகளில் நிலவும் வறட்சியான காலநிலை காரணமாக தற்போது 81,000 அதிகமான மக்கள் குடிநீர் பிரச்சனையை எதிர்நோக்கி வருகிறார்கள். பாதிக்கப்பட்ட பகுதிகளில் உள்ள மக்களுக்கு நீர்த்தாங்கிகள் மூலம் நீர் விநியோகிக்கப்பட்டு வருவதாக அனைத்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது. மேல் மற்றும் சப்ரகோவா மாகாணங்களிலும் கண்டி நுவர்லியா காலி மற்றும் மாத்தரை மாவட்டங்களிலும் அவ்வப்போது இன்றும் மழை பெய்யும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. வட மேல் மாகாணத்தில் பல தடவைகள் மழை பெய்யும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. சிலாபம் வரலாற்று சிறப்பு மிக்க முன்னேஸ்வரம் சிவன் ஆலயத்தின் வருடாந்த உற்சவத்தை முன்னிட்டு இடம்பெற்ற விசேட ஆசீர்வாத பூசையில் பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய நேற்று கலந்து கொண்டார். 2026 ஜனவரி மாத தொடக்கத்தில் இருந்து ஆகஸ்ட் நடுப்பகுதி வரை இலங்கைக்கு சென்றுள்ள சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை 1.45 மில்லியனை கடந்துவிட்டது. இந்திய செய்திகளில், 30 ஆண்டுகளுக்கு மேலாக 3 நாடுகளில் இந்திய தூதராக கடமையாற்றிய நவ்தீப் சூரியின் பெயரை பஞ்சாப் வாக்காளர் பட்டியலில் சேர்ப்பதில் சிக்கல் எழுந்துள்ளது சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது. அன்னபூரணி சூப்பர் 6 திட்டத்தின் கீழ் முதற்கட்டமாக ஆண்டுக்கு 3 விலையில்லா எரிவாயு சிலிண்டர்கள் வழங்கப்படும் என்று முதலமைச்சர் விஜய் இன்று சட்டப்பேரவையில் அறிவித்தார். பிரதம வேட்பாளர் ராகுல் காந்தியா விஜயா என்ற விடயத்தில் தமிழக காங்கிரஸ் தமிழக வெற்றி கழக கூட்டணியில் மோதல் வெடித்திருக்கிறது. தொகுதி மறுசீரமைப்பு சட்ட மசோதாவை நிறைவேற்ற பெரும்பான்மையை திரட்டவே நாடாளுமன்ற கூட்டத்தொடரை முடிவுக்கு கொண்டு வருவதில் ஒன்றிய அரசு தாமதம் செய்வதாக காங்கிரஸ் சந்தேகத்தை வெளியிட்டிருக்கிறது. தமிழக வெற்றி கழக சார்பில் பல்வேறு மாவட்டங்களில் நடத்தப்பட்ட பொதுக்கூட்டங்களில் அந்த கட்சியினர் அத்துமுறைகளில் ஈடுபட்டது பொதுமக்களை முகம் சுளிக்க வைத்ததாக தெரிவிக்கப்படுகிறது. மகளிருக்கு ஆதரவாக பேசுவதோடு மகளிருக்கு 33% இடஒதுக்கீடு மசோதாவை ஆதரிக்க வேண்டும் என்று ராகுல் காந்திக்கு பாரதிய ஜனதா கட்சி கோரிக்கை விடுத்திருக்கிறது. உலகின் கப்பல் கட்டுமான மையமாக மாறும் திறன் இந்தியாவுக்கு இருப்பதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்திருக்கிறார்.
தெற்கு தொடருந்து மண்டலத்தில் கடந்த 2023 முதல் 2026 ஜூலை வரை 5 ஆண்டுகளில் 138 குழந்தைகள் மீட்கப்பட்டு 36 பேர் கைது செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. உத்தரப்பிரதேச மாநிலம் அமேதியில் முற்றிலும் இந்திய உதிரிப்பாகங்களை கொண்டு உருவாக்கப்பட்ட முதல் AK-203 ஷேர் ரக துப்பாக்கி வெற்றிகரமாக சோதனை செய்யப்பட்டிருக்கிறது. தனது மேசையில் இருப்பதாக முதல்வர் ஜோசப் விஜய் கூறியிருந்த 3 கோப்புகளையும் 1 வாரத்துக்குள் திறக்காவிட்டால் சட்டப்பேரவையில் தவறான தவலை கூறியதற்காக அவர் மீது உரிமை மீறல் தீர்மானம் கொண்டுவர வேண்டும் என்று திராவிட முன்னேற்ற கழக பொதுச் செயலரும் முன்னாள் நீர்வளத்துறை அமைச்சருமான துரைமுருகன் தெரிவித்திருக்கிறார். மகாராஷ்டிர மாநிலம் அமராவதி மாவட்டத்தில் உள்ள அரசு மகளிர் மருத்துவமனையில் இன்று அதிகாலை ஏற்பட்ட பயங்கர தீபத்தில் பிறந்த பச்சிளங்குழந்தைகள் 3 பேர் தீயில் கருகி உயிரிழந்த சம்பவம் அங்கு பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்திய ஆயுதப்படைகள் நடத்திய சிந்தூர் நடவடிக்கையில் தாக்கப்பட்ட JS-e-Mohammed தலைமையகத்தை புனரமைக்க பாகிஸ்தான் அரசு நிதியுதவி வழங்கியதான தகவல்கள் வெளிவந்துள்ளன. எல்லையில் கூட்டு ரோந்தை விரிவுபடுத்த இந்தியாவும் நேபாளமும் நேற்று முடிவு செய்திருக்கின்றன. நியூயோர்க்கில் பீசா விநியோகம் செய்யும் போது பஞ்சாப் இளைஞர் அடையாளம் தெரியாத நபரால் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. 2035 இந்தியா தனது சொந்த விண்வெளி நிலையத்தை அமைத்துவிடும் என்று இஸ்ரோ தலைவர் நாராயணன் அறிவித்திருக்கிறார். மகாராஷ்டிராவில் விநாயகர் சிலை ஊர்வலத்தில் முட்டை வீசிய சம்பவத்தை தொடர்ந்து இருதரப்பினரிடையே மோதல் ஏற்பட்டது. இதனால் அந்த பகுதியில் பதற்றமான சூழல் நிலவியது. இன்று சென்னையில் ஆமணத்தங்கத்தின் விலை சவரனுக்கு 640 ரூபாய் உயர்ந்து 1 சவரன் 120,240 ரூபாவுக்கும் கிராமுக்கு 80 ரூபாய் உயர்ந்து 1 கிராம் 15,030 ரூபாவுக்கும் விற்பனையாகிறது. உலக செய்திகளில் ஈரான் மீது அமெரிக்கா இஸ்ரேல் போர் தொடங்கி 6 மாதமாகிவிட்ட நிலையில் இந்த விவகாரத்தில் இதுவரை தீர்வு எட்டப்படாமல் உள்ளது. அமெரிக்கா ஈரானிடையே புரிந்துணர்வு ஒப்பந்தம் இறுதி செய்யப்பட்டு அதை நிறைவேற்றுவதற்கான 60 நாள் காலக்கெடு கடந்த வாரத்துடன் முடிந்துவிட்டது. அந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் தற்போது தடைப்பட்டிருக்கிறது. பாகிஸ்தான், சவுதி அரேபியா, துருக்கி ஆகிய நாடுகள் சேர்ந்து அமைத்துள்ள பாதுகாப்பு கூட்டணியில் வங்கதேசம் சேர தயாராக இருப்பதாக அந்த நாட்டின் 2 அமைச்சர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். வங்கதேசத்தில் இந்து குடும்பத்தினர் 4 பேர் கொலை செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. ஈரானில் சுமார் 200 பில்லியன் கனமீட்டர் இயற்கை எரிவாயு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. ஃபோர்ஸ் பகுதியில் புதிய எரிவாயு தளங்கள் கண்டறியப்பட்டிருப்பதாக ஈரானிய பெட்ரோலிய அமைச்சர் தெரிவித்திருக்கிறார். மேற்கு ஆப்பிரிக்க நாடான கினியாவில் ஏற்பட்ட பாரிய அனர்த்தத்தில் 30 பேர் உயிரிழந்தார்கள். தன்னகர் கொனாக்ரியில் அமைந்துள்ள மிகப்பெரிய குப்பை கிடங்கின் ஒரு பகுதி கனமழை காரணமாக சரிந்ததில் இந்த உயிரிழப்புகள் ஏற்பட்டதாக அந்த நாட்டு அரசு தெரிவித்திருக்கிறது. பங்களாதேஷில் எரிவாயு பற்றாக்குறை மோசமடைந்திருப்பதால் எரிபொருள் இல்லாமல் வாகன ஓட்டுநர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளார்கள். ஆலைகள் மூடப்படுகின்றன, மின்வெட்டுகள் தொடர்கின்றன. ஸ்வீடன் உயர்நிலை பள்ளியில் நடத்தப்பட்ட தாக்குதலில் உயிரிழந்தவர் ஒரு 17 வயது பெண் என்று தற்போது தெரிய வந்துள்ளது. கடந்த வெள்ளிக்கிழமை 18 வயது மாணவர் ஒருவர் வாளை கொண்டு பள்ளியில் உள்ள மாணவர்களை தாக்கினார். ஒரு 17 வயது மாணவி இறந்திருந்தார். இருவருக்கு கடுமையான காயங்கள் ஏற்பட்டிருந்தது நேர்கள் அறிந்தது. பாகிஸ்தானில் மனைவியை கொலை செய்ததாக சந்தேகப்படும் நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவர் ஒரு இல்ல பணிப்பெண்ணின் உதவியுடன் தனது மனைவியை கொலை செய்ததாக சந்தேகப்படுகிறது. ஆஸ்திரேலியா பாலூட்டி உயிரினத்தின் முதல் H5N1 ரக பறவை காய்ச்சல் சம்பவத்தை உறுதி செய்திருக்கிறது. அந்த கிருமி கடல் நாய் ஒன்றில் கண்டுபிடிக்கப்பட்டிருப்பதாக குறிப்பிடப்படுகிறது. இந்தோனேஷிய அதிகாரிகள் அண்மைய காட்டுத்தீ சம்பவங்கள் தொடர்பில் 72 பேரை கைது செய்திருக்கிறார்கள். அவர்கள் வேண்டுமென்றே நிலத்துக்கு தீ மூட்டியதாக நம்பப்படுகிறது. சூப்பர்மேன் ஆடை அணிந்தபடி காட்டுத்தீயை அணைக்கும் 17 வயது சிறுவன் இந்தோனேஷியாவில் தலைவன் பாராட்டை பெற்று வருகிறார். மலேசியாவில் தெமர்லோ வட்டாரத்தில் ஒரு குடிமை தற்காப்பு படை அதிகாரி பாம்பு கடித்து இறந்தார். பாம்பை எப்படி கையாள்வதென்று செய்து காட்டிக் கொண்டிருந்த 39 வயது சாஜன் முகமது முஸ்லாம் சா கமருதீன் அப்போது அந்த பாம்பு அவருடைய வலது கையின் நடுவிரலை கடித்ததாக கூறப்பட்ட சம்பவத்தில் உயிரிழந்து போனார்.
விளையாட்டுச் செய்திகளில் இலங்கைக்கு எதிரான இரண்டாவது டெஸ்ட் போட்டியின் போது இந்தியாவின் வீரர் ரிஷப் பந்துக்கு காயம் ஏற்பட்டுள்ளது. வங்கதேசத்துக்கு எதிரான ஆஸ்திரேலியாவின் டெஸ்ட் வெற்றியால் இந்தியாவின் உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டிக்கான வாய்ப்பு நீடிக்கிறது. அனைத்துவித கிரிக்கெட் போட்டிகளில் இருந்தும் ஓய்வு பெறுவதாக இந்திய சுழற்பந்து வீச்சாளர் கரண் சர்மா அறிவித்திருக்கிறார். உலக பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப்பில் ஜப்பானின் ஆன்சி யங், பிரான்சின் அலெக்ஸ் லேனியர் ஆகியோர் தங்கள் பிரிவில் சாம்பியன் பட்டத்தை வென்றிருக்கிறார்கள். நிறைவாக இன்றைய நாணய மாற்று வீதங்கள். ஒரு யூரோ இலங்கை பெறுமதியில் 384.76 ரூபாய், இந்திய பெறுமதியில் 111.76 ரூபாய், ஒரு அமெரிக்கன் டாலர் இலங்கை பெறுமதியில் 329.40 ரூபாய், இந்திய பெறுமதியில் 95.67 ரூபாய், ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கை பெறுமதியில் 411.65 ரூபாய், இந்திய பெறுமதியில் 119.61 ரூபாய், ஒரு ஐக்கராட்சிய பவுண்ட் இலங்கை பெறுமதியில் 449.54 ரூபாய், இந்திய பெறுமதியில் 130.55 ரூபாய், ஒரு கனடியன் டாலர் இலங்கை பெறுமதியில் 238.77 ரூபாய், இந்திய பெறுமதியில் 69.34 ரூபாய். கேட்டது மணிக்குர் தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். செய்தி தலைப்புகளுக்கான அனுசரணை வழங்கியுள்ளார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் உமிடத்தினர், சாசல் கார்ஷுராகோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் உமிடமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். உங்கள் செய்தி கேட்கும் ஆர்வத்துக்கு நன்றி நேயர்களே.

0: இன்னைக்கு மகாலங்காத்தால ரெண்டு கையிலும் தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்கு, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜா, லாச்சப்பிலுக்கு வந்து நான் வீட்டுக்கு சங்கரி இருக்கு, அங்க போய் போத்தனா. ஐயோ மரக்கறியண்டா, அகத்தியில புண்ணாங்காடி வெள்ளேற குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய. பத்தாவதுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற, அங்கால ஒட்டி பார்த்தா அத்தே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி அரிசி.
0: ஐயோ நானும் கேள்விப்பட்டேன், மலிவுண்டோ மலிவுண்டுதான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் தூரம் காரம் கொண்டு வந்தா அள்ளி கண்டு போகிறதுக்கு
1: விடாதீங்க, போங்க போங்க.
2: அன்றும் என்றும் என்றும் வீட்டி கேஷ் அண்ட் கரி, வீட்டி சூப்பர் ஸ்டோர், பரிஸ் லாச்சப்பலே,
3: 11 à 13 rue Caille, 75 பாரி.
2: வீட்டி சூப்பர் ஸ்டோர், கார்லா கோனே சாசலில்,
3: 5 rue Marcel Cerdan, 95 140 Garges-lès-Gonesse.
2: மேலதிக தொடர்புகளுக்கு வீட்டி கேஷ் அண்ட் கரி பரிஸ் லாச்சப்பலில் தொடர்பு. தொலைபேசி இலக்கம் 01 40 05 07 18. சாசல் காலா கோனேஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.
4: வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும், அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் உன்னை சேரும்.
5: அன்பு உறவுகள் கேட்டுக்கொண்டிருப்பது பரிசிலிருந்து ஒலிபரப்பாக உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலி நேரம் சரியாக 10:22 ஐக்கியராச்சியத்தில் 9:22. பேராசிரியை பர்வின் சுல்தான் ஆற்றிய உரை ஒன்றை தருகின்றோம்.
6: நீ வெளிப்படுவதற்காக உன் மீது ஒரு பாதிப்பை, ஒரு தாக்கத்தை, ஒரு விருப்பத்தை, அவ்வளவுதான் ஒரு ஆசிரியர் ஏற்படுத்த முடியும். இதோ உன் மீது உனக்கான விருப்பத்தை, நீ அதை எப்படி வெளிப்படுத்த வேண்டும் என்கின்ற அந்த வழியை மட்டும் நான் சும்மா அப்படி ஒரு தட்டு தட்டிட்டு, அந்த முட்டை இருக்குல்ல, இந்த முட்டை இருக்குல்ல, உள்ள இருக்கிற கோழி குஞ்சு இருக்குல்ல, அது உள்ளந்து தட்டுச்சுன்னா ஜனனம், உள்ளந்து தட்டிட்டு வந்துச்சுன்னா ஜனனம், வெளியிலேருந்து யாராவது தட்டுனாங்கன்னா மரணம். எல்லாம் முட்டை சாப்பிடுறது, கை தட்டுறது. நான் உனக்கு என்ன தெரியுமா சொல்லி தருகிறேன், நீ தட்டி கொண்டு வெளியில் வா, நீ உள்ளிருந்து புறப்படு. It is your life, your world. நீ தான் அதை, இந்த ஆசிரியை சொல்லுகிறேன், இந்த தாய் ஒரு வார்த்தையை சொல்லுகிறேன், உன் டைரிகளில் இன்றைக்கு போய் எழுதி வைத்துக்கொள். The only person under the sky will help you is you. நீ தான் உன்னை காப்பாற்றிக் கொள்ள முடியும், உன் விழிப்புணர்வு தான் உன்னை காப்பாற்றும். வரும்போது சிட்டுக்குருவி மாதிரி தான் வர்றீங்க, போகும்போது பொந்து கோழி மாதிரி போறீங்க. நான் என்ன சொல்றேன், சிட்டுக்குருவி மாதிரி வந்தல்ல, பருந்து மாதிரி போ, ராஜாளி மாதிரி போ, சிறகை விரித்து கொண்டு போ. அப்படி போகாமல் புலி முட்டையா உட்கார்ந்துட்டு இருக்கிற வாழ்க்கையில உன்னதமான இடத்திற்கு போகின்றவர்கள் யார் தெரியுமா? தனக்கு எது தெரியாது என்பதனை தெரிந்து வைத்திருக்க கூடியவர். எது எனக்கு தெரியலையோ அது எனக்கு தெரியணும், எனக்கு இது தெரியாதுன்னு தெரியணும். I don't have any knowledge on this அப்படிங்கறது நமக்கு தெரியணும். நம்ம பிள்ளைகள் கிட்ட பாருங்க, அந்த கற்றலே இல்லை, அந்த பயம், எனக்கு யாராவது என்ன யாரா தெரியாதுன்னு சொல்லிட்டாங்கன்னா நான் என்ன பண்றதுன்ற பயம். இந்த பயத்தை விடுகின்றவர்கள் மட்டும்தான் கற்றலுக்கு வெட்கத்தை ஒருபோதும் தடையாக நினைக்காதீர்கள், மனத்தடையை ஒருபோதும் தடையாக நினைக்காதீர்கள். ஒரு அம்மா வருதுங்க இந்த ரீல்ஸ்ல, கிச்சன்ல அந்த அம்மா ஒரு பாத்திரத்தை பிடிச்சிருக்கு. இது என் வயசுல இருக்கிற, இல்லாம இருக்கிற, இந்த இந்த சபையில இருக்கிற எல்லாருக்கும் இது பொருந்தும், ஒன்னு கூட மிஸ் இல்லை. இப்ப நாங்க அந்த பாத்திரத்தை கையில பிடிச்சிட்டு இருக்கிறது எங்க வயசுல இருக்கிற ஆட்கள். நேரா வந்தோமா, அந்த அம்மா சொல்லுது, அந்த அம்மா ஏதோ ஒரு பேர் சொல்லுது. அவங்க வராங்க, அந்த பொண்ணு வருது, ஒரு 17 வயசு பொண்ணு. சூடா இருக்கு புடி அப்படிங்குது அந்த அம்மா. இட் இஸ் ஹாட், ப்ளீஸ் ஹோல்ட் அப்படின்னு அவசரமா சொல்லுது. அந்த பொண்ணு இப்படி கை நீட்டுதுங்க, அந்த அம்மாக்கு பாரு, ஹோல்ட் லைக் திஸ், இட் இஸ் ஹாட், இங்கிலீஷ்ல சொல்லுது, ரொம்ப சூடா இருக்கு. மறுபடியும் இப்படிதானே. கொஞ்ச நேரத்துல அந்த அம்மா சின்ன வயசுல இருந்து அதுக்கு தெரிஞ்ச எல்லா கெட்ட வார்த்தையும் சொல்லுது, சத்தமா திட்டுது. அறிவில்ல, நல்லா தானே பிறந்த, இந்த வயசுல போய் இப்படி முட்டாள்தனமா இருக்க, சூடா இருக்கேன்னு சொல்றல, உன் புத்திக்கு எட்டல, இப்படி பிடிச்சா கை எரிஞ்சிடாது, அறிவு கிட்டவளே, சரியா புடி அப்படின்ட்டு ஒரு 15-20 செகண்ட் திட்டின உடனே இப்படி பிடிக்குது. இப்ப இங்க நிறுத்துற, நம்ம எல்லாம் சிரிச்சிட்டோம். இப்ப உங்ககிட்ட கூப்பிட்டு ஏதாவது ஒரு வேலை கொடுத்தோம்னா நீங்க இப்படிதான் பிஹேவ் பண்றீங்க. இப்ப நாங்க எல்லாருக்கும் உங்க மேல கோவப்பட்டுலாமா? தெரிஞ்சுதான் அந்த பொண்ணு இப்படி நீட்டுச்சா? திட்டின உடனே இப்படி பிடிக்குதே, அதனுடைய ஸ்டேட் ஆஃப் மைண்ட் தான் இன்னைக்கு நானும் நீங்களும் பேசிக்க வேண்டிய செய்தி. ஒரு விஷயம் சொன்னா குழந்தைகளே, உடனடியா கற்பூரமா புரியணும். உங்கள் மீது கவலையோடு சொல்கிறேன். ஏன் நீங்கள் ஒரு வார்த்தையை சொன்னா உடனே உங்களுக்கு புரிய மாட்டேங்க தெரியுமா? இதுதான் ரகசியம் இன்னைக்கு சொல்றேன். இந்த ரொம்ப இப்படி பாத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா எது சொன்னாலும் இங்க போவாது. வேகமான காட்சிகளை பார்த்து கொண்டே இருக்கின்றவர்களால் நிதானமாக ஒன்றை படிக்க முடியாது, நிதானமாக ஒரு விஷயத்தை உடனடியாக புரிந்து கொள்ள முடியாது. புக் ரீடிங்ல இருக்கக்கூடிய மைண்ட் ப்ராசஸிங் பேட்டர்ன் மொபைல்ல இல்லை. இது உங்களுக்கு புரியணும். பரவாயில்லனா 40 வருஷம் ஆகும் முன்னேறதுக்கு, புரிஞ்சுக்கிட்டனா 4 நிமிஷத்துல முன்னேறலாம். நான் கடவுள் நம்பிக்கை கொண்டவள், பிரபஞ்ச சக்தியின் மீது எனக்கு ரொம்ப அவ்வளவு புரிதல் இருக்கு. எனக்கு இந்த சக்தி சாதாரணமானது இல்ல, பிரபஞ்சத்துல ஒரு சக்தி இயங்குது குழந்தைகளை. நான் சத்தியத்துக்கு சொல்லுகிறேன், நீ ஆழமான மனதிலே எதை நாடுகிறாயோ எதை விரும்புகிறாயோ அதை நீ அடைகிறாய். எல்லாரும் எவ்வளவுனாலும் கவலையோடு பேசலாம், ஆனால் ஆழ் மனதிலே அவர்கள் எதை நேசித்திருக்கிறார்களோ அப்படித்தான் அவர்கள் வாழ்க்கை இருக்கும். சில பேருக்கு சோகமான பாட்டு கேட்டு தூங்குறது பழக்கம், நான் அவங்க வாழ்க்கை அப்படிதான். ஆனால் அதில் அவர்கள் விருப்பம் கொண்டிருக்கிறார்கள், பிரபஞ்சம் அதை அவர்களுக்கு தருகிறது. நான் ஒரு மந்திர சொல்லை சொல்லுகிறேன், நீ இன்றைக்கு இரவு உன் டைரிகளில் எழுதி வைத்துக் கொள், நீ எதை தேடுகிறாயோ அது உன்னை தேடுகிறது. நான் இந்த மாதிரி வயசு பசங்கிட்ட சொல்லிட்டேன்னா, நீ எதை தேடுகிறாயோ அது உன்னை தேடுகிறது. நிஜமாவா மேடம், நம்பலாமா மேடம்? டேய், நான் சொல்ல வந்தது அது இல்லடா. ஆனா ஒன்னு சொல்றேன், ரொம்ப ஆழமா தென்னம் வந்துடும். அது உனக்கு தகுதியானதா இருக்கா இல்லையான்னு முடிவு பண்ற வயசு இது இல்லை. அதனால் ரொம்ப ஆழமாலாம் தேடாத, கொஞ்சம் பொறுத்து இரு, கொஞ்சம் விஷயங்களை தள்ளி போடு. இந்த வயசுல லவ் பண்ணாத, முன்னால இருக்கிறவங்களாம் காதை மூடுங்க மேடம், லவ் பண்ணாத. அனுபவத்துல சொல்றேன், நாசமா போயிரும் வாழ்க்கை. கை தட்டி காட்டி கொடுத்துட்டியா? அதான் அது காட்டி கொடுத்துருச்சு. அது அது பக்கத்துல இருக்கிறத காட்டி கொடுக்குது, இல்லைன்னா அது காட்டி கொடுத்துக்குது. அதை விட கொடுமை சொல்லவா, லவ் பண்றதை விட கொடுமை சொல்லவா, லவ் பண்ற பக்கத்துல உட்காரு. ஆளும் மாறாது, சம்பவங்களும் மாறாது. 8 மணிக்கு ஆரம்பிக்கும், சாயந்தரம் 4 மணி வரைக்கும் அதே சேம் பிளட். நான் ஒண்ணு சொல்றேன், முடிஞ்சா அந்த மாதிரி உளறுதுங்கள்ல லவ் பண்ணிக்கிட்டேன், 15 நிமிஷம் பக்கத்துல உட்காந்துட்டு ஸ்ட்ரெஸ் பஸ்டரா பயன்படுத்திட்டு போய்கிட்டே இரு. அதுங்களுக்கு புரியணும், எது சோகமா புலம்பிக்கிட்டே இருக்குதோ அதுங்களுக்கு புரியணும். நம் சோகங்களை சுமப்பதற்காக யாரிடத்திலும் தோள்களும் இல்லை, நம் கண்ணீரின் கனங்களை கேட்பதற்காக யாரிடத்திலும் காதுகளும் இல்லை என்பது அவர்களுக்கு புரிந்தால் அவர்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் சில தவறுகளை செய்யவே மாட்டார்கள். அவர்கள் செய்வதற்கு என்ன காரணம், கேட்பதற்கு ஒரு காது இருக்கிறது. நான் இப்படியே சொல்ல, லூசா நீ, என்ன ஆச்சுன்னு கேட்டா 15 நிமிஷம் உளர்ற அப்படின்ட்டு போய் நான் படிக்கிறவங்க பக்கத்துல உட்காந்து பாஸ் பண்ணியிருக்கிறேன். வாழ்க்கை ஒரு முறை தான் வரும் குழந்தைகளே, ஒரு முறை வரும் வாழ்க்கையை நீ எப்படி பயன்படுத்த போகிறாய்? நான் ரொம்ப சின்சியரா ஒரு விஷயத்த உனக்கு நான் இன்னைக்கு சொல்லிட்டு போறேன். இப்ப சின்சியரா ஒரு விஷயம், நான் இந்த பிரபஞ்ச சக்தின்னு சொன்னேன்ல, அதை நீ நம்புற அப்படின்றா, உண்மையா நான் சொல்றேன், நீ நம்பு. ஆள் மனம் இருக்குல்ல, அதுல இன்னிலிருந்து ஒரு முடிவெடு. உன் பலவீனங்களை பட்டியல் போடு, உன் பலங்களை பட்டியல் போடு. பலவீனங்களை கட் பண்ணிட்டே வா, அதனால் பலம் கூடாது. ஆனால் அந்த பலத்தை நீ செய்வதற்கான உன் செயல்பாடுகளில் தீவிரம் கூடும். அந்த தீவிரத்தை கூட்டுவதற்காக நீ உன்னை பட்டியல் போடு. நான் பட்டியல் போடுகிறேன், உன் வயதிலிருந்து போடுகிறேன். நான் இப்படி சொல்றேன், இனி எனக்கு பதில் சொல்லு, என்னை எத்தனை பேருக்கு இங்க தெரியும் ஏற்கனவே? Almost. எத்தனை வருஷமா தெரியும்? 2 years? 3 years ஆ தெரியும். ரகசியம் சொல்லவா, 3 இயர்ஸ்க்கு முன்னால உன்னுடைய மொபைல்ல நான் வந்து சேர்றதுக்கு அதுக்கு முன்னால 27 வருஷம் நான் உழைச்சிருக்கேன். 1 day நான் வந்து உன்னை சேரல, உன் வயதிலிருந்து நான் உழைத்திருக்கிறேன். இது இருக்குல்ல, இது உறுதியான ஒரு ஒரு அறிமுகம், உனக்கும் எனக்குமானது உறுதியான அறிமுகம். இது செடி அல்ல, இது மரம், ஆணிவேர் கண்ட மரம். இந்த உழைப்பை உனக்கு சொல்லுகிறேன், என் வயதுக்கு நீ கடந்து வர வேண்டும். இந்த வயதில் நீ செய்ய வேண்டிய சில விஷயங்களை சொல்லுகிறேன். மிகப்பெரிய கனவு ஒன்று வைத்துக்கொள், அந்த கனவுக்கு பெயரெல்லாம் இல்லை, ஆனால் அந்த கனவை காண். உனக்கு தெரியுமா, எனக்கு பெரிய கனவு. நான் மாநகராட்சி பள்ளிக்கூடத்தில் படித்தவள். சத்துணவு சாப்பிட்டு வளர்ந்த பிள்ளை நான். மிக ஏழ்மையான குடும்பம், ஒருவேளைதான் சாப்பாடு. ஆனால் மிகப்பெரிய கனவு இருந்தது. என்ன கனவு தெரியுமா? எனக்குன்னு ஒரு பெரிய ஆபீஸ். என் ஆபீஸ்க்கு முன்னால வந்து ஒரு 20 பேர் உட்கார்றதுக்கு சேர், அதுல ஒயிட் டவல் போட்ட ஒரு உனக்குன்ற ஒரு சேர், வெளியில வந்தனா உனக்குன்னு கார், அந்த கார் ஒயிட் கலர்ல இருக்கணும். நான் சிறிய சிறிய விஷயங்களை கனவு கண்டிருக்கிறேன். வெரி டைனி மெட்டீரியல்ஸ். ஆனா படிச்சதெல்லாம் கவர்மெண்ட் ஸ்கூல், கவர்மெண்ட் காலேஜ். ஃபீஸ் கட்டுறது கூட காசு இல்லை. எம்ஏ முடிச்சிட்டேன், பிஎட்டும் பண்ணிட்டேன், பிஹெச்டி சேரணும், காசு வேணும், காசு இல்லை. ஒரு ஸ்கூல்ல டீச்சரா போறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது. குழந்தைகள் என்ன டீச்சர்னு கேட்டனா நீ சொல்லுவ, அவங்க உயர்ந்தவர்கள். எனக்கு கிடைத்த வாய்ப்பு பிடி டீச்சர். ஏன்னா நான் வந்து ஸ்போர்ட்ஸ்ல நல்ல, இப்ப இருக்கிற உருவத்தை பார்த்து முடிவு பண்ணாதீங்க, 180 பிரைஸ் வாங்கியிருக்கேன் நான் ஸ்போர்ட்ஸ்ல. நல்லா ஓடுவேன் நான், இப்ப விட்டாலும் ஓடிடுவேன். 3 மாசம் 900 ரூபாய் சம்பளம், 2000 ரூபாய் தான் கட்டணும். 3 மாசம் ஒர்க் பண்றதுக்கு ஒத்துக்கிட்டேன். சரி, காசு வாங்கிட்டு போய் சேர்ந்துக்கலாம் அப்படின்ட்டு. அந்த டைம்ல வெயில்ல உட்கார வைப்பாங்க, பிடி டீச்சருக்கு ஸ்டாஃப் ரூம்ல இடம் கிடையாது. கனவு பெருசு, வாய்ப்பு குறைவு. பிடி டீச்சர் போனேன், வெயிலா இருக்குன்றதுனால ரவுண்ட்ஸ் வந்த ஒரு நாள் அந்த ஸ்கூலுக்கு. ரவுண்ட்ஸ் வரும்போது கிளாஸ்ல வந்து ஒரு கிளாஸ் ஃப்ரீயா இருந்தது. உள்ள போய் பார்த்தேன், யார் டீச்சர் அப்படின்னு கேட்டேன். டிசிப்ளின் தானே. யார் டீச்சர்? தமிழ் டீச்சர். வரலையா? வரல மிஸ். என்ன கிளாஸ்? திருக்குறள். ஓகேடு, ஒழுக்க முடிமை. எத்தனை பாட்டு நடத்தியிருக்காங்க? 4. 5வது நான் நடத்தவா? பசங்களாம் சிரிச்சுதுங்க. நடத்துவீங்களா மிஸ்? ஆரம்பிக்கிறேன். டீச்சர் வந்துட்டாங்க. பிடி டீச்சர் பர்வீன் சுல்தானா. 10th ஸ்டாண்டர்ட் கிளாஸ் ரூம்ல என்ன பண்றீங்க? என்னது கையில புக்கு? வெங்க கீழே உள்ள போங்க. She have all the rights to tell that because it is her class. She is the teacher. I only bridge the limits. போ. உனக்கு தெரியாது, யாரையாவது அப்படி வெளியில போகலாம் சொன்னா வலிக்கும் மேடம். இங்க அமிலம் ஊறும், இங்க ஒரு மாதிரி கட்டும், இந்த இடத்துல சூட பரவும். அது வரணுங்கிற நான் அப்படியே பொணமா அலைஞ்சிட்டு இருக்கிறத விட கொஞ்சம் சூடு உள்ள இருக்குன்றது தெரியறதுக்கான சூழல் வந்துச்சு. நான் நல்லதுதான், நான் அவங்களை அப்படி பார்த்தேன் வெளியில போன்னு சொன்னவங்க. வந்துட்டேனா 3 மாசத்துக்கு அப்புறமா நான் பிஹெச்டி ஜாயின் பண்ணேன். பிஹெச்டி சப்மிட் பண்றேன். செலமரிஸ் காலேஜ்ல ஒரு 2 வருஷம் ஒர்க் பண்றேன். அதுக்கப்புறமா எனக்கு SIT சொல்ற ஜஸ்டிஸ் பஷீர் முகமது சயித் காலேஜ்ல இருந்து எனக்கு ஒரு கார்டு வருது. சல்மா சலாவுதீன் மேடம் அப்போ வந்து ஹெட் ஆஃப் த இன்ஸ்டிடியூஷன். நான் அந்த கார்டு எடுத்துட்டு வந்துட்டு இன்டர்வியூக்கு உட்காரன். என் பக்கத்துல பார்த்தா என்ன வெளியில போக சொன்ன அந்த டீச்சர். இன்டர்வியூ போனேன், இன்டர்வியூ போர்டில் உட்கார்ந்துருந்தாங்க. சாட்சியோட சொல்றேன், விதி ரொம்ப விளையாடும். 2 பேரும் செலக்ட் ஆயிட்டோம் பக்கத்து பக்கத்து கேபின். ஆனா என்ன நன்றி தெரியுமா கடவுளுக்கு? வெளியில போன்னு சொன்னவங்களோட சரிநிகர் சமானமா ஒரே டிபார்ட்மெண்ட்ல உட்காந்து ஒர்க் பண்ற ஒரு வாய்ப்பு இல்ல. அதுல கூடுதல் விஷயம் என்ன தெரியுமா? பிரபஞ்சம் நம்மள பார்த்துட்டே இருக்கு. நீ அறம் சார்ந்திருந்த, ஒழுக்கம் சார்ந்திருந்தன்னு வச்சுக்கோயே, தீவிரமா இருந்தேன்னு வச்சுக்கோயே, உன் வேலையில நீ யாரையும் துன்புறுத்தலன்னு வச்சுக்கோயே, யாரையும் துயரப்படுத்தலன்னு வச்சுக்கோயே, அந்த பிரபஞ்சம் உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கும். குடி செய்வல் என்னும் ஒருவருக்கு தெய்வம் மடித்தட்டு தான் முந்துரும்ங்கிறான் வள்ளுவர். என்ன சூப்பர் தெரியுமா அதுல? நான் பிஹெச்டி சப்மிட் பண்ணியிருந்தேன், அவங்க கிட்ட பிஹெச்டி இல்லை. அதனால 19 வருஷம் நான் உங்களுக்கு சீனியரா அந்த டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்ணேன். ஆனா அவங்க ரொம்ப உயர்ந்தவங்க, ரொம்ப நல்ல மனசு கொண்டவங்கன்னு பிறகு தெரிஞ்சது. 2 வருடங்கள் அவரை துறை தலைவராக வைத்து அவருக்கு கீழே அதற்கு பின்னால் நான் 2 ஆண்டுகள் வேலை செய்தனா, அதை பிரபஞ்சம் குறித்து கொண்டது. அதை பிரபஞ்சம் குறித்து கொண்டது. குறித்து கொண்டவுடன் என்ன நடந்தது? அவங்க ரிட்டையர் ஆகுறாங்க May 31st. June 16 காலேஜ் திறக்குது. ஐ ஆம் த ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட். அப்படி டிபார்ட்மெண்ட் ஹெட்டா போய் உட்கார்றேன். 18 ஒரு லெட்டர் வருது. யார்கிட்ட இருந்து? முதலமைச்சர்கிட்ட. என்ன லெட்டர்? தமிழ் வளர்ச்சி துறைக்கு கீழே இயங்குகின்ற உலக தமிழ்ச்சங்கத்திற்கு, உங்களை துணைத் தலைவராகவும் இயக்குநராகவும் நாங்கள் பணி நியமனம் செய்திருக்கிறோம். இப்பொழுது நான் ஜஸ்டிஸ் பஷீர் அகமது சையத் மகளிர் கல்லூரியின் தமிழ்துறை தலைவர் இல்லை, தமிழ்நாடு அரசு நிறுவனமான உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்தின் துணை தலைவரும் இயக்குநருமாக உங்கள் முன்னால் நிற்கிறேன். நான் அந்த மதுரைக்கு போகிறேன். உள்ளே போய் என்னுடைய ஆபீஸை பார்க்கிறேன். அதே வெள்ளை டவல் போர்த்திய மிகப்பெரிய இருக்கை, எனக்கு முன்னால் 20 பேர் உட்கார்வதற்கான அந்த இருக்கைகள். வெளியில வந்தா வெள்ளை கலர்ல நான் என்ன யோசிச்சனோ அந்த கார் நிற்கிறது. என்னை அழைத்து செல்வதற்கு குழந்தைகளே, நான் இதை உயிருடன் இருக்கிற சாட்சியாக சொல்லுகிறேன். பென்சிலில் ஆரம்பித்த என்னுடைய வாழ்க்கை இன்றைக்கு கிரீன் பென்ல வந்து நிக்குது. இன்னும் கொஞ்சம் ஒழுங்கா வேலை செஞ்சேன்னு வச்சுக்கோங்க, இந்த கிரீன் பென்ல இருக்கக்கூடிய கிரீன் இங்க் இருக்குல்ல, அதனுடைய அதிகாரம் கூடும். உங்களிடத்தில் சொல்வதற்கு வந்திருக்கிறேன், கனவு காண். சின்ன கனவு அல்ல, ஸ்மால் ட்ரீம் இஸ் எ கிரைம் என்கிறார் ஏபிஜே அப்துல் கலாம். உட்கார்றதுக்கு இடம் கிடையாது, மரத்தடியில ஸ்டூல்ல உட்கார்ந்துருக்க. கனவு என்ன? ரியோஃபிஸ். கனவு தானே காண, என்ன யார் தடுத்தா உன்ன? கனவு காண்பதற்கே பயந்தால் எப்படி? இன்னிலிருந்து ஒரு விஷயத்தை விட்டுடு, உன் காம்படிஷன் உன் கிளாஸ்ல இல்ல, உன் பக்கத்துல உட்கார்ந்துட்டு இல்ல, உன் காம்படிஷன் உலகத்துல வேற எங்கேயோ ஏதோ ஒரு உயர்ந்த நிலையில இருக்கு. கால்பந்தாட்ட போட்டியில் மிகப்பெரிய குளிர்பான நிறுவனம் பல கோடி ரூபாயை போட்டு அதை குத்தகைக்கு எடுத்தது. இதிலிருந்து ஒரு 15-20 வருடங்களுக்கு முன்னா, 15 ஆண்டுகளுக்கு அந்த குளிர்பான நிறுவனத்தின் அம்பாசிடர் மைக்கேல் ஜாக்சன் இறந்துட்டார். அப்படியே ஸ்தம்பிச்சு போச்சு. அவங்களுக்கு இணையா இருக்கிற வேற ஒரு குளிர்பானம் வந்து அந்த இதை டேக் ஓவர் பண்ணுச்சு. நான் சொல்றது ஹிஸ்டரி. டேக் ஓவர் பண்ணும் பொழுது அந்த வேறொரு குளிர்பானத்தினுடைய குளிர்பானம்னா புரியுதுல்ல, தமிழ்ல சொல்லுங்க மேடம், சாஃப்ட் ட்ரிங்க். அந்த குளிர்பான இயக்கத்தினுடைய ஒரு சிஇஓ சொல்றாங்க, உங்க காம்படிஷன் நகர்ந்துட்டதுல உங்களுக்கு சந்தோஷம் தானே, உங்க ரைவல் இல்ல. அந்த அம்மா சொன்ன பதில்ங்க, இன்னைக்கு நினைச்சாலும் எனக்கு உடம்பு பதறுது. எப்படி யோசிக்குது பாருங்களேன், அப்படி யோசிக்கிறவங்க தான் வெளியில் முன்னேறுகிறார்கள். அதே கூட்டத்துக்குள்ள நினைச்சு அங்கேதான் இருப்ப, உடைச்சுக்கிட்டு வெளியில வாங்குறனா? என்னாலே முடியுதுன்னா உன்னால முடியாதா? இதை சொல்றதுக்கு தான் வந்தேன். என்னாலேயே முடியுது. பிற்படுத்தப்பட்ட, தாழ்த்தப்பட்ட, தமிழே பேச தெரியாத, உணவு கூட ஒழுங்காக அளிக்க முடியாத வறுமை சூழலில் இருக்கக்கூடிய, வீட்டில் ஒரு வார்த்தை தமிழ் கிடையாது, என்னாலேயே தமிழ் வளர்ச்சித்துறைக்கு கீழே பணிபுரிய முடிகிறது என்றால் என்ன தானே? அந்த சிஇஓ சொன்ன வார்த்தையை சொல்றேன், அனாதா சாஃப்ட் ட்ரிங்க் கம்பெனி இஸ் நாட் மை காம்படிஷன். வேற யார் காம்படிஷன் உனக்கு? மை காம்படிஷன் இஸ் வாட்டர், ட்ரிங்கிங் வாட்டர். மை காட், மைண்ட் ப்ளோயிங். இஃப் யூ தர்ஸ்ட் டோன்ட் திங்க் வாட்டர், திங்க் மீ. இதுதான் அவருடைய காம்படிஷன். அவர் சொல்றா, எங்க போய் தொடர பாருங்க, என்னுடைய காம்படிஷன் எது? கூட இருக்கிறவளை ஜெயிக்கிறதா? இந்த 98 வாங்குற பிள்ளைங்களை பார்த்தா எனக்கு பாவமா இருக்கும். அது வாங்குறவங்களை ஆச்சரியமா பார்த்த காலம் ஒன்று உண்டு. அவங்க மேல எனக்கு ஒரு பெரிய ஈடுபாடு இல்லாம போன ஒரு வினாடி உண்டு. அந்த வினாடி என்ன தெரியுமா? நல்லா படிக்கிற பிள்ளை கேட்டு பாரு எக்ஸாமினேஷன் ஹால்ல, ஏய் படிச்சிட்டியா? ஒண்ணுமே படிக்கல. ஒண்ணுமே படிக்காம நீ பட்டுளி வீசி பறக்கிறியா? நீ எப்படி நீ புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக சொல்றேன். நீ 80 மதிப்பெண் வாங்குற பிள்ளையா, உனக்கு அவ்வளவுதான் கெப்பாசிட்டி. இங்க பாரு, மானு மானு தான், மீனு மீனு தான். மீனு கடல்ல நீந்தும், மானு காட்டுல ஓடும். நான் மீனு கடல்ல போட்டா நீந்துவேன், என்ன காட்டுல விடப்படுறேன், செத்துருவேன். உங்களில் யார் மீன் யார் மான், யாரா இருந்தாலும் அவங்க அவங்க ஃபீல்ட புடிச்சுக்கோங்க, அந்த ஃபீல்ட பாருங்க. நீ 80% உனக்கு. என்ன மேடம் அவ்வளவு நிறைய சொல்றீங்க? 65 ஓகே, 65 தான் உன் ஹையஸ்ட் பொட்டன்ஷியல். நான் இந்த அம்மா சொல்ற எழுதி வச்சுக்கோ, இன்னைக்கு உன் ஹையஸ்ட் பொட்டன்ஷியல் 65-65 மேல உனக்கு இல்ல, அவ்வளவுதான் உனக்கு ஸ்பேஸ். 65 வாங்கிடு. நான் சொல்றேன், 98 வாங்குறது 98 தான், 100 அது 100 வாங்கலாம், அது 2 மார்க் குறைச்சலதான் வாங்குது. ஆனா 65 நீ வாங்கிட்டனா 100% நீ 65 அடிச்சிட்டல, உன்னுடைய டாப் மோஸ்ட் அடிச்சிட்டல நீ, யூ ஆர் த 100% கேர்ள். பொட்டன்ஷியல் எவ்வளவு இருக்கோ அந்த பொட்டன்ஷியலுடைய ஹையஸ்ட்க்கு போயிடு. 65 மார்க் வாங்குற நீ 40 மார்க் வாங்காத, 65 வாங்கிடு. நான் அப்படிதான் வாங்கினேன். என்னுடைய கெபாசிட்டி எவ்வளவோ அந்த கெபாசிட்டிக்குள்ள நான் போறேன். சிகரம் தொட்டவர் யார்? யாரோ ஒருவர் தொட்ட சிகரத்தை தொடுபவர் அல்ல சிகரம் தொடுபவர், தன் உயரத்தின் எல்லையை தொடுகின்றவர்கள் தான் சிகரத்தை தொடுகின்றவர். உன் உயரத்தின் எல்லையை தொடு. இப்ப கொஞ்ச நேரத்துல கஷ்டமா இருக்கும் உனக்கு, ஆனால் நான் ஒரு மிக நுட்பமான ஒரு விஷயத்த சொல்றேன். தேவையில்லாத ஆட்களை காம்படிஷனா நினைக்காத, பயப்படாத, யாரையும் பார்த்து பயப்படாத, என்டர்டெயின்மெண்ட்ல நிறைய நேரத்தை செலவு பண்ணாத, மோகத்தோடு இருக்காத, இதன் மீது பற்று குறை. இது ரொம்ப டேஞ்சரான கேட்ஜெட். இது அல்ட்ரா 25 1TB. நான் என்ன நினைக்கிறேனோ அதை இதில் செய்யலாம், நான் என்ன நினைக்கிறேனோ அதெல்லாம் நான் இதில் செய்ய மாட்டேன். எது தேவையோ அதை மட்டும்தான் செய்வேன். அதனால தான் இது என் கையில் இருக்கு. இட் இஸ் மை ஆபீஸ். இதான் என்னுடைய ஆபீஸ். உன் கையில வச்சிருக்கியா அது? உன் ஆபீஸா?
1: ஏய், என்ன பண்ற?
6: படிக்கிற. நானும் அப்புறம் 20 minutes வராது.
1: 20 minutes ஆச்சு.
6: ஏய், முடிச்சிட்டியா? ஏய், வேர் ஆர் யூ? ஆர் யூ தேர்? ஏய், வை சைலண்ட்? இதை நம்பாத, இது மூன்றாவது கண் உன்னை பார்த்து கொண்டே இருக்கிறது. என்னை யாரேனும் அப்படி முறைத்து பார்த்து கொண்டே இருந்தால் எனக்கு பிடிக்காது. நான் சுயமரியாதைக்காரி. என் வாழ்க்கையை நான் தான் செலுத்துகிறேன். என்னை மூன்றாவது ஆள் உற்று நோக்குவதை நான் விரும்புவதே இல்லை.
1: உன்னில் எத்தனை பேர் இருக்கிறீர்கள் இப்படி? இதை நம்ப முடியாதுங்கிறது காலேஜ் படிக்கிற பிள்ளைகளுக்கு கூட தெரியலன்னா நம்ம யார்கிட்ட போய் சொல்றது சொல்லுங்க? நான் ஒரு வார்த்தையை கேட்கிறேன் என்றால்,
6: எங்க ஒரு வீடு வாங்கலாம்னு நினைக்கிறேன், உடனே ரியல் எஸ்டேட் மெட்டீரியலா அட்வர்டைஸ்மெண்ட் வருது. எப்படி? யார் கேட்டா என் வார்த்தைய?
1: சத்தியமா நடந்தது சொல்லவா? சத்தியம் சொல்லக்கூடாது.
6: ஆஸ்திரேலியா போயிருந்த போது உங்ககிட்ட இருக்கா அலெக்சா? இருக்குதா? நான் கூகுள் கொண்டு வந்து வச்சுட்டு, நீங்களாம் என்ன வாய்ஸ், மேல் வாய்ஸா ஃபீமேல் வாய்ஸா?
1: ஃபீமேல் வாய்ஸ் தான் வச்சிருப்பாங்க நிறைய பேர்.
6: எஸ் ஐ எம் லிசனிங் டு யூ. வாட் கேன் ஐ டூ ஃபார் யூ? வாழ்க்கை முழுத்த பொம்பளைங்க தானே இந்த வாய்ஸை கேட்டிருக்கிறேன். நான் ஆம்பளை வாய்ஸை போட்டு விட்டேன். எஸ் டாக்டர் சுல்தானா, ஐ எம் லிசனிங் டு யூ. மே ஹெல்ப் யூ?
1: சரி,
6: சவுண்ட் இல்லையாவது இரு அப்படின்னு அதை வச்சுட்டு நான் ஹிந்தி பாட்டு கேட்பேன். நடந்தது இது ஒரு 2 வருஷம் ஆச்சு நடந்து. இந்த பாசிகர் பாட்டு இருக்கு தெரியுமா?
1: மேரா தில் தா கேலா தூனே கேல ஐசா கேலா,
6: அந்த பாட்டு.
1: பாசிகர் ஓ பாசிகர்,
6: அது ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அதனால ஏ கூகுள், எஸ் டாக்டர் சுல்தானா, ஐ அம் லிசனிங் டு யூ, வாட் கேன் ஐ டூ ஃபார் யூ, ப்ளே மேரா தில் தா அகேலா.
7: ஃபோர் ப்ளே ஆடியோ ஃபார் யூ
6: அசிஸ்டன்ட். ஓகே, நான் ஹெல்ப் பண்ண கேக்குதா? சொன்ன உடனே அது ரியாக்ட் பண்ணுது பார். கேட்டேன் அது கிட்ட, நான் என் விஷயத்தை தானே சொல்லிட்டு இருக்கிறேன். எவ்வளோ அலர்ட்டா இருக்குது பார். இது என்ன திரும்ப பண்ணுச்சு? நான் அந்த பாட்டு போட்டேன்னா வெளியில யாரும் பெல் அடிச்சாங்க. பெல் அடிச்சுட்டு நான் போய் அதை திறந்தேன். திறந்துட்டு விஷயத்தை முடிச்சுட்டு உள்ள வர மேல் வாய்ஸ் ஃபீமேல் வாய்ஸா மாறி இருக்கு. ஐ திங்க் யூ ஆர் பேக் டாக்டர் சுல்தானா. யாராவது வீட்டில் யாரும் இல்லை. ப்ளீஸ் சிட் டவுன். உட்காந்துட்டேன். ஹாவ் அ டீப் பிரெத். ஹாவ் அ கிளாஸ் ஆஃப் வாட்டர். அது கிச்சனுக்கு போகணும். டேக் யுவர் மொபைல் அண்ட் கால் அமி. நான் அம்மின் போட்டு வச்சிருக்கேன், எங்க அம்மா பேரை. என்னடா இது? உட்கார சொல்லுது, தண்ணி குடிக்க சொல்லுது, டீப் பிரெத் எடுக்க சொல்லுது, அம்மாவை கூப்பிட சொல்லுதுன்னா அப்புறமா தாண்டா கண்ணம்மா புரிஞ்சுது. மேரா தில் தா கேலனா உருதுல ஹிந்தியில என்ன அர்த்தம்? நான் தமிழுக்கு என் இதயம் தனிமையில் வாடுகிறது. நான் சூசைட் பண்ணிக்க போறேன்ட்டு கவுன்சிலிங் கொடுக்குது. நான் கேட்டேனா என்னைய மீறி போத? ஒரு ஏஐ கிட்ட கேட்டிருக்காங்க, வயசானவங்களை பத்தி நீ என்ன நினைக்கிறேன்னு. கெட்ட கெட்ட வார்த்தையா திட்டி இருக்கு. நீ ஒன்னும் இல்ல, நீ போய் பாரு, நீயே கண்டுபிடிப்ப. வேணா நான் உங்க மேடம்க்கு வந்து அதை ஃபார்வர்ட் பண்றேன். என் தம்பி சொன்னது, நீங்க எல்லாம் மண்ணுக்கு பாரம், நீங்களாம் ஏன் உயிரோட இருக்கிறீங்க, நீங்களாம் இருக்கணும்னு யார் சொன்னது? உங்களை பாத்துக்கிறது தான் நாங்க இருக்கிறோமான்ட்டு செல்ஃப்லயே திட்டுது. ப்ரோக்ராமே இல்ல. இப்ப மூன்றாவது கண் ஒன்று உங்களை பார்க்கிறதா? நான் இன்றைக்கு உனக்கு சொல்லிவிட்டு போகிறேன். இந்த கண்ட்ரோல்ல நீ போறியா, உன்னை அது கண்ட்ரோல் எடுக்க போதா, அல்லது அதை உன் கண்ட்ரோல்ல எடுக்க போறியா? நீ உன்னுடைய கண்ட்ரோல் அதை எடுக்கணும்னு சொன்னா யூ ஷுட் சே நோ. காலையில எழுந்திருச்ச உடனே உயிரோட இருக்கிறியா இல்லையானே தெரியாது, அதுக்கு முன்னால தேடுற. இத எழுந்து ஒரு 2 நிமிஷம் உட்காந்துட்டு, இறைவா நான் உயிரோட இருக்கிறேன், என்னை உயிரோட வைத்திருப்பதற்கு நன்றி. 800 கோடி மக்களில் இன்றைக்கு காலையில் 500,000 பேர் உயிரோட இல்லை என்பது எனக்கு தெரியும். அதில் ஒருவராக என்னை படைக்காமல் என்னை உயிரோடு வைத்திருக்கிறாயே, மிக்க மிக்க நன்றி. என்னுடைய தாய் தந்தையருக்கு நன்றி. இந்த வாழ்க்கையை நீ எனக்கு கொடுத்ததற்கு நன்றி. இன்றைய நாளை நான் சிறப்பாக நடத்துவதற்கு எனக்கு வழிவகை செய்வாயாக. ஒன்றும் கிடையாது. உருப்பட்டுற என்ன சொல்றேன், 18 வயசு ஆச்சா? லீட் யுவர் லைஃப் வித் கான்சியஸ்னஸ். அவேக்கனா இரு, விழிப்புடன் இரு. விழித்திருப்பதல்ல, விழித்திருக்கும் நேரம் எல்லாம் விழிப்புணர்வோடு இருத்தல். உனக்கே தெரியாது, உன்னை வழிபடுத்துவதற்கான ஒரு வாய்ப்பை பிரபஞ்சம் இந்த கல்லூரியிலும் உன் வீட்டிலும் இத்தகைய நிகழ்ச்சிகளிலும் கொடுத்திருக்கிறது. நான் ஒரு 1.5 மாதத்திற்கு முன்னால், 6ஆம் தேதி செப்டம்பர் 6, நான் 6வது திருவள்ளுவர் மாநாட்டுக்காக கனடா போயிருக்கிறேன். மிகப்பெரிய அளவில் பேச்சுகள் நடந்தன. சாப்பிடுற டேபிள், நீ நினைக்கிறியா நம்முடைய வாழ்க்கையை மாட்டி போடக்கூடிய சொல் நமக்கு வந்து வெறும் மேடைகளிலும் புத்தகங்களிலும் தான் கிடைக்கும்? கிடையாது. உட்கார்ந்து இருக்கும்போது பக்கத்துல யாராவது அப்படி சொல்லிட்டு போயிருவாங்க. அந்த மாதிரி சொன்ன ஒருத்தருடைய வார்த்தையை பார் எப்படி இருக்குன்னு. அவர் சொல்றார், நான் ஒரு வானவியல் நிபுணர். வானத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் எல்லாம் பார்ப்பாங்கல்ல, அது கோள்களை பார்க்கக்கூடிய. நாங்க என்ன பண்ணோம், எங்களுடைய கம்பெனியில ஸ்பேஸ்ல ஒரு சின்ன இடத்தை ஃப்ரீஸ் பண்ணோம். அதனுடைய நடவடிக்கைகளை கவனிப்பதற்காக நான் அந்த ஆரம்ப ப்ராஜெக்ட்ல நான் இருந்தேன். அது அந்த ஸ்பேஸை வந்து நாங்க, நமக்கு இவ்வளவு ஸ்பேஸ்னாலே அது 100 கிலோமீட்டர் அது இல்லையா, அந்த ஸ்பேஸை கவனிக்கிறாங்க. சொன்ன விஷயத்த அப்படியே சொல்றேன் குழந்தைகளை, ஐ டோன்ட் நோ உன் வாழ்க்கையில் இது எந்த மாதிரியான மாற்றத்தை கொண்டு வர போகுதுன்னு எனக்கு தெரியாது. இட்ஸ் சயின்ஸ், பியூர் சயின்ஸ். நட்சத்திரங்கள் வந்து உலவிக்கிட்டே இருக்குதான் பிரபஞ்சத்தில், மூவ்மெண்ட்லயே இருக்குதான். போயிட்டு வரக்கூடிய நட்சத்திரங்கள் நடுவுல நடுவுல ஒரு ஸ்பேஸ் இருக்குதா, அந்த ஸ்பேஸ்ல எந்த நட்சத்திரமும் இல்லை, அதுக்கு பிளாக் ஹோல்னு பேரா. சில நட்சத்திரங்கள் என்ன ஆகுதுன்னா, அந்த பிளாக் ஹோல்ல இருக்கக்கூடிய அது கிட்ட போன உடனே அது உள்ள இழுத்துருது, காணாம போயிடுது. சில நட்சத்திரங்களை காணும், கொஞ்ச நாள் போனதுக்கு அப்புறமா வேற ஒரு நட்சத்திரங்கள் சுத்திக்கிட்டே அந்த பக்கம் வந்துட்டு ஒரு நட்சத்திரம் வந்துட்டு மூவ் பண்ணி கரெக்டான ஸ்பேஸ்க்கு வருது. ஸ்பேஸ்க்கு வந்த உடனே அந்த பிளாக் ஹோல்ல போன ஒரு நட்சத்திரம் இருக்குல்ல, அது வெளியில வருது. அந்த வானவியல் நிபுணர் சொல்றார், இருட்டு பள்ளத்திற்கு எவ்வளவு எனர்ஜி இருக்கிறதோ ஒரு நட்சத்திரத்தை இழுத்து உள்ளே போட, உள்ளே பிளாக் ஹோல்குள்ள போய் அழிந்து போன அந்த நட்சத்திரத்தை வெளியில் கொண்டு வருவதற்கான ஆற்றல் சில நட்சத்திரங்களுக்கு உண்டு. டீச்சர்ஸ், மேபி தட் கைண்ட் ஆஃப் ஸ்டார்ஸ். இருட்டு பள்ளத்திற்குள் போய் இருக்கக்கூடிய உன்னை அப்படி கொண்டு வரது வெளியில, அலோ பண்ணணும்ல, அந்த எனர்ஜிக்கு உன்னை அலோ பண்ணணும்ல. நீ அதை விட டார்க் எனர்ஜியா இருந்தனா உள்ளதா இருப்ப, வெளியில வர முடியாது. உன்னை நீயே வாழ்க்கையில் உயர்த்துவதற்கான சூழலில் உன்னை நீயே எப்படி நிறுத்திக் கொள்வது. நான் இன்னொரு சூட்சுமமான ஒரு விஷயத்தை சொல்றேன், கேட்கிறதெல்லாம் நம்பாத, போய் ரிசர்ச் பண்ணு, அதில் உண்மைத்தன்மையை ஆராய், தவறு இருந்தால் சரிசெய், கேட்பதையெல்லாம் அடுத்தவர்களோடு வியப்போடு பகிர்ந்து விடாத. கல்வியாளர்கள் செய்யக்கூடிய மிகப்பெரிய பிழைகளில் ஒன்று, தான் கேட்பதை மற்றவர்கள் காட்டுவதை பார்த்ததை அப்படியே அடுத்தவர்களுக்கு கடத்துவது, அப்பதான் ரியல் என்ன ரியல் என்னன்னு தெரியாம போயிடுது. காலேஜ்குள்ள நுழைற வரைக்கும் உனக்கு யார் காலேஜ் டீச்சர்ஸா இருந்தாங்க, பல்லவி மேடம், நயன்தாரா மேடம், நம்முடைய கமலஹாசன் சார், இவங்கெல்லாம் தானே, அவங்க தானே டீச்சர்ஸ், அதெல்லாம் ரியல் டீச்சர்ஸ், இதெல்லாம் ரியல் டீச்சர்ஸ். உள்ள வந்த அப்புறமா தானே தெரியுது அதெல்லாம் ரியல், இதுதான் ரியல்னு. கான்டாக்ட் யுவர் செல்ஃப் வித் ரியல் வேர்ல்ட், நாட் இன் ரீல்ஸ். திரையில் இருப்பதல்ல வாழ்க்கை, வாழ்க்கை ரத்தமும் சதையுமாக நீ எதிர்கொள்ள வேண்டி இருக்கிறது என்பதனால் சொல்லுகிறேன், உன்னுடைய வாழ்க்கையை நீ சரி செய்து கொள்வதற்கான சூழல். யாருக்கிட்டையும் மனம் துன்பப்பட்டு சண்டை போடாத. நான் ஒரு உனக்கு பஞ்சதந்திரம் என்கின்ற புத்தகத்தில் இருக்கக்கூடிய 6 தந்திரங்களை சொல்லித் தருகிறேன். ஒரு பிரச்சனை இருக்கா, அந்த பிரச்சனைய நீ எப்படி ஹேண்டில் பண்ண போற, தந்திரம்னால அது 6 வகைப்படும் என்கிறது பஞ்சதந்திர நூல். 1, சமாதானமா போறது, அது ஒரு தந்திரம் தெரியுமா. உனக்கு இன்னொரு ஒரு தகவல் தெரியுமா, நீ கடிதம் எழுதுறியா இவங்களுக்கு, லீவ் லெட்டர் எழுதுறியா, என்னன்னு எழுதுவ. சின்ன வயசுல இருந்து நமக்கு மனப்பாடம், ஆஸ் ஐ எம் சஃபரிங் ஃப்ரம் மை சிஸ்டர்ஸ் மேரேஜ், ஐ ரிக்வெஸ்ட் யூ டு லீவ் த காலேஜ் ஃபார் 2 டேஸ். எழுதுறியா கீழே என்னன்னு போடுற, யுவர்ஸ் சின்சியர்லி, ரெஸ்பெக்ட்ஃபுல்லி, ஃபெய்த்ஃபுல்லி, இதெல்லாம் நாங்கள் அவங்களுக்கு எழுதிக்கிறோம். நீ எழுதணும்னா யுவர்ஸ் ஒபீடியன்ட்லி, இல்லவே இல்லையே சொல்லு. ஒபீடியன்ட்லி எங்க இருக்குது இன்னைக்கு, கை தட்டுறதெல்லாம் டீச்சர், தட்டலாமா வேணாமனு பயந்து பயந்து கை தட்டுறேன். ஒபீடியன்ட்லியில இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன தெரியுமா மேடம், ஈ முன்னால வருமா ஐ முன்னால வருமா, அதனால ஃபேத்ஃபுல்லின்னு போட்டுடுறது, அதுல என்ன டபுள் எல் வருமா சிங்கிள் எல் வருமான்றதான் ப்ராப்ளம், அதை நம்ம பார்த்துக்கலாம். ரெஸ்பெக்ட்ஃபுல்லி, ஃபேத்ஃபுல்லி, அவ்வளோலாம் வளரல, நீ இன்னும் அம்மா தாயே தான், கம்முன் இரு, பணியோடு இரு. உனக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த சொல்லி கொடுத்துட்டு போற, பணியோடு இருக்கிறது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா, எவ்வளவு பெரிய ஆயுதம் தெரியுமா. அது நீங்க எல்லாம் விட்டுட்டீங்க, யார் பணிவுடன் இருக்கிறார்களோ அவர்கள் இந்த உலகத்தை அடைந்து கொள்கிறார்கள். ஆஜிசி அதப் பாட்ஷாயி, ராஜகுணத்தின் முதல் தகுதி பணிவு. டீச்சர் வராங்கன்னா ஒரு பணிவு, எங்க இப்படி போறா, நாங்க பார்த்து சொல்லணும் குட் மார்னிங் குட் மார்னிங் சொல்லிட்டு போதும், போனா போட்டோம், அவமரியாதைப்படுத்த வேணாமே. பணிவு என்பது எவ்வளவு பெரிய ஆயுதம்னு சொல்லவா, மகாபாரத போர் நடக்குது, அஸ்வத்தாமன் உபபாண்டவர்களை கொன்று விட்டான், தன் தகப்பனை கொன்ற அவர்களை பஞ்சபாண்டவர்கள் அழிச்சிரோன்னு முடிவுக்கு வரான், சுத்துறான் கடந்து, பைத்தியமா சுத்துறான். கடைசி அவன் கையில எடுத்த ஆயுதம் எது தெரியுமா, நாராயண அஸ்திரம். நாராயண அஸ்திரம்ங்கிறது நியூக்ளியர் வெப்பன் மாதிரி, இன்னொரு விஷயமா சொன்னா கொரோனா மாதிரி அழிச்சிரும் எல்லாரையும். அது வந்துச்சுன்னா அவ்வளவுதான், முடிஞ்சது, விட்டான் அஸ்திரத்தை. நாராயண அஸ்திரம் வருது சொல்றதுக்கு எல்லாரையும். கிருஷ்ணர் பாக்குறாரு, நாராயண அஸ்திரம் வந்துச்சு. பஞ்ச பாண்டவர்களை சொல்றாரு, ஹே பணிந்து கொள்ளுங்கள், பணிஞ்சிடறா. பீமன் படி, ஹே பணியிடா. எல்லாரும் படி, சைன்யத்தை பணிய சொல்ற, எல்லாரும் பணிஞ்சுட்டாங்க. கிருஷ்ணரும் பணிந்து கொண்டார். வந்தது எல்லாரையும் பார்த்தது, யாரை எதிர்க்கிறதுக்கு இல்லைன்னு திரும்பி போயிடுச்சு. நாராயண அஸ்திரத்தை பணிவு என்கின்ற அஸ்திரம் கொண்டு வென்றவர் கிருஷ்ணர். கொரோனா தானே, என்ன பண்ணோம்? வெளில போனவெல்லாம் சேத்தானா இல்லையா? ஐயோ, உள்ள உக்காந்தவன் கசாயம் குடிச்சவன் தப்புனானா இல்லையா? பணிவு என்பது ஒரு அஸ்திரம் குழந்தைகளை, ஒரு ஆயுதம். நடிப்புக்காக இல்லாமல் மனதிலே அந்த குவாலிட்டியோட யார் ஒருவர் பணிவை காட்டுகிறார்களோ பிரபஞ்சம் அவர்களுக்கு முன்னால் பணிகிறது. அடிமைத்தனம் இல்லை பணிவு என்பது. பல நேரங்கள்ல என்ன தெரியுமா ஆகுது, இந்த பருந்து இருக்குல்ல, இந்த பருந்தோட இருக்கக்கூடிய ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னா, பருந்து வந்து நான் ஒரு யூடியூப்ல தான் பார்த்தேன், மீன் ஒருத்தன் கொண்டு வந்து கொடுக்குறான் பருந்து கிட்ட. பருந்து இப்படி பாக்குது, அவன் என்ன பண்ணிச்சு தெரியுமா, அப்படி பண்ணிச்சுடாது. எனக்கு ரொம்ப பிடிச்சது அந்த ஸ்டைல். அப்படி பண்ணிச்சு, அப்படி பண்ணிட்டு போய் ஆத்துல மீனை பிடிச்சிட்டு போயிருச்சு. மேல பருந்தை நீ ஃபீட் பண்ணவே முடியாது தெரியுமா, அது யாருக்கிட்டையும் வந்து வாங்காது இப்படி. அதனால்தான் அது பருந்து, அதனால்தான் அது ஈகல், அதான் அது ராஜாளி, அதான் அது அது பறவையிலேயே ராஜா. அது யாருக்கிட்டே இப்படி கேட்காது. அது கூட சண்டை போடுறது யார் தெரியுமா, காக்கா. காக்கா மட்டும்தான் பருந்தோட சண்டை போடும், வேற யாரும் சண்டை போட மாட்டாங்களே பருந்தோட. வேற கொக்கு சண்டை போடாது, கிளி சண்டை போடாது, குருவி சண்டை போட, யாரும் சண்டை போட மாட்டாங்களே. சண்டை போடுற ஒரே ஜீவராசி காக்கா. இந்த ரெண்டா சண்டை போட்டுட்டு இருக்குமா அப்படின்னு நீ நினைக்கிறனா, அந்த வார்த்தையை நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா ரெண்டும் சண்டை போடாது, காக்கா தான் சண்டை போடும். பருந்து என்ன பண்ண தெரியுமா, அப்படி அப்படி காக்கா வந்து அப்படி பருந்த சீண்டுனா பருந்து மேல பறக்கும், மறுபடியும் அந்த சீண்டும், மறுபடியும் மேல பறக்கும், மறுபடியும் அந்த சீண்டும். இதுக்கு மேல காக்காவால பறக்கவே முடியாதபடிக்கு மேல பறந்துடும். ஒரு பிரச்சனையை சமாளிக்கிறது அப்படிதான், நின்று காக்காவோட சண்டை போடப்படாது. ஏன்னா நாம எல்லாம் பருந்து. இதுல இன்னொரு சூசகமான விஷயம் சொல்ற, பருந்து காக்காவோட சண்டை போடாததற்கு மிக முக்கியமான காரணம் ஒன்று உண்டு. அடுத்த நாள் பத்திரிகையில் காகமும் பருந்தும் சண்டை போட்டுக் கொண்டன என்று தலைப்பு செய்தியில் வருவதை பருந்து விரும்புவதே இல்லை. யார் நமக்கு தகுதியானவர்கள் இல்லையோ அவர்களுடன் எந்த ஒரு சமாதானம் என்பது ஒரு தந்திரம். ரெண்டாவது தந்திரம் சண்டை போடுறது, அது ஒரு தந்திரம். அது சாதாரண லேட்டா வர அப்பா எல்லாம் பண்ணுவாங்க வீட்டுல, ஏய் குளிச்சுட்டு இருக்கிற தூள், அது லேட்டா வரது கேட்க கூடாதுன்னு சண்டை போடுறது ஒரு தந்திரம். மூன்றாவது தளத்தை மாற்றுவது, இருக்கிற இடத்துல இருந்து அப்படி கொஞ்சம் பெயர்ந்து போறது, அந்த சிக்கல் வருதுன்னா அது ஒரு தந்திரம். அடுத்த தந்திரம் ஒரே இடத்துல இடம் பெயராமல் இருப்பது. இது நம்ம என்னமோ ஒண்ணு சொன்னோம், இது போயிரும்னு பார்த்தோம் போகல, அது ஒரு தந்திரம். இடம் பெயராமல் இருப்பது. அடுத்து ஒரு தந்திரம் ஃப்ரெண்ட்ஷிப், எது நமக்கு ஆகவே ஆகாதோ அது நமக்கு எதிராக எதுவும் செய்யாம இருக்கணும்னா அதோட ஃப்ரெண்ட்ஷிப்பா போயிருது. நீங்க பாத்தீங்கன்னா ஹெட் மிஸ்டர்ஸ் ரூம்லயே, பிரின்சிபல் ரூம்லயே சில பேர் உட்காந்துக்கிட்டே இருப்பாங்க, அவங்களுக்கு வேற வேலையே இருக்காது, அங்கேயே உட்காந்துருப்பாங்க. இங்க சொல்லலண்ணா, எங்க காலேஜ்லயும் சொல்லல, வேற ரெண்டு காலேஜ விட்டு வெளியில இருக்கிற இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல சொல்றோம். அடுத்து கெடுப்பது, வஞ்சகம், நயவஞ்சகமாக நடப்பது. இந்த ஆறுல நீ உன் உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்காக அறம் சார்ந்தவை எது இல்லையோ அதை ஒதுக்கிவிட்டு எது அறம் சார்ந்ததோ அதில் எடுத்து தந்திரமாக பிழைத்துக் கொள். அவ்வளவு, எந்த காரணத்திற்காக உன்னை நீ அழிய கொடுக்காதே, அது யாராக இருந்தாலும் சரி. நான் எப்பவுமே சொல்லுவேன், பாம்பு கடிச்சிருச்சா, பாம்பு கடிச்சிருச்சு, காட்டுல போற பக்கத்துல ஒரு பாம்பு வந்துச்சு, விட்டுட்ட, சரி என்ன பண்றது, வா கூட வான்ட்டு கொத்திருச்சு, என்ன பண்ணலாம், ரெண்டே ஆப்ஷன், பாம்பை தேடி போலாம். பாம்பே பாம்பே, என்ன ஏன் கொத்தினாய், நான் உன்னோட ஃப்ரெண்ட்ஷிப்பாகத்தானே இருந்தேன், நீ கேட்டதெல்லாம் நான் வாங்கி கொடுத்தேனா இல்லையா, நீ சொல்லுகின்ற இடத்திற்கெல்லாம் நான் வந்தேனா இல்லையா, நீ ஏன் என்னை கொத்தினாய். நான் என்ன சொல்றேன், பாம்பு கிட்ட நீதி கிடைக்காது, அதனா நீயா படமா, ஒரே ஜீவன் ஒன்றே உள்ளம் அப்படியே வந்து விஷத்தை எடுத்துட்டு போறதுக்கு அது பாம்பு. இன்னும் ஒரே ஒரு ஆப்ஷன், ட்ரீட் த வெனம், கடிப்பட்டல விஷம் ஏறுதல உயிரை விட்டுறாத, விஷம் முறிவுக்கு முயற்சி செய், பாம்பை தேடி போகாத. நீ வாட்ஸ்அப்ல போற, ஃபேஸ்புக்ல போற, பஸ் ஸ்டாண்ட்ல போய் நிக்கிற, பாம்பை தேடி ஒரு மாதம் போகாது. ஏனென்றால் பாம்பிடம் நீதியே கிடைக்காது என்பதனை புரிந்து கொள். அடிப்படையில சில விஷயங்களை புரிந்து கொண்டால் வாழ்க்கையில் மிகப்பெரிய கனவுகளை இந்த வயதை நீ மிக சுலபமாக மிக சூட்சுமத்தோடு கடந்துவிடு. இன்னும் ஒரு 5-10 ஆண்டுகள் உன் வாழ்க்கையில் நீ ராணி மாதிரி அப்படி உட்காரலாம். அதுக்கு இந்த வயசுல சில விஷயங்களுக்கு நோ சொல்லணும், சில விஷயங்களுக்கு எஸ் சொல்லணும். இந்த வயசுல நெகட்டிவான விஷயங்களுக்கு யார் ஒருவர் நோ சொல்கிறார்களோ, என் வயதில் வருகின்ற பொழுது மற்ற உலகம் எல்லாம் நீ எது சொல்கிறாயோ அதற்கு எஸ் எஸ் எஸ் எஸ் என்று சொல்லும். நீ நோ சொல்லணுமே, சொல்ல முடியாதபடிக்கு உனக்கான சிக்கல்கள் வருமே. இப்படி சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். நீ ஒரு விஷயத்தை இப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்றேன், புரிஞ்சுக்கோ.

0: இருந்தாங்க. எப்ப பார்த்தாலும் உருப்பட மாட்டேன் உருப்பட மாட்டேன் சொல்லிட்டே இருந்தாங்க. அவங்கதான் எனக்கு மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷன். ஏன் தெரியுமா, நான் உருப்பட்டுட்டேன்றது எப்படி சொல்றது அவங்களுக்கு, அதுக்கான டைம் பார்த்துட்டே இருந்தேன். அவங்க ரிட்டையர் ஆகிறதுக்குள்ள அந்த ஸ்கூலுக்கு சீஃப் கெஸ்டா போயிட்டு வந்துட்டேன். யார் நம்ம வாய பாத்துக்கிட்டே இரு, யார் நம்மள இழிவா சொல்றாங்களோ அந்த வாயில இருந்து பாராட்டு வாங்குற வரைக்கும் ஓயாத, இதுதான் வின்னிங் ஸ்ட்ராட்டஜி. அவங்க அவங்க நினைக்கிறது என்ன, அவங்க அவங்க குறைபடுறது என்ன, நாம கெட்டவங்க நம்ம அழிஞ்சு போயிருவோம் தானே, இல்ல இல்ல அது. அப்ப அவங்களையே நம்ம ஜெயிக்க வைக்கணும். அவங்களுக்கு முன்னால இப்படி வியந்து பாக்குற அளவுக்கு வா, அதான் அவங்களுக்கு பதில். அழணும்னு எவன் நம்மள நினைக்கிறானோ அவன் முன்னால மட்டும் அழுதுறாத. சே, இந்த பிள்ளைய போய் மிஸ் பண்ணிட்டோமேடா, அப்படி வளர்ந்து காட்டு, அப்படி வளர்ந்துக்க. வாழ்க்கை நமக்கு வாய்ப்புகளை தரும் என்று சொல்கிறேன். நான் இப்படி சொல்றேன், ஒரு மிகப்பெரிய காட்டாறு, காட்டாறு ஓடிக்கிட்டே இருக்குது. எல்லா ஜீவராசிகளும் அங்கங்கங்க செதறாங்க. தவளை ஒன்னு உட்கார்ந்துட்டு இருக்கு ஜாலியா. ஏன்னா அதுக்கு நீந்த தெரியும், அதுக்கு மண்ணிலயும் இருக்க தெரியும், அதுக்கு தண்ணிலயும் இருக்க தெரியும், ஜாலியா உட்காந்துட்டு இருக்கு. நம்மள மாதிரி வச்சுக்கோயே, அந்த நேரம் பார்த்து தேள் வந்துச்சு. தேள் தேள் ஸ்கார்பியன் இப்பொருள்ள வந்துட்டு தவளை கிட்ட கேட்டுச்சு, மிஸ்டர் தவளை உனக்குதான் நீந்த தெரியுமே, நான் கஷ்டப்படுறேன், அதுக்கு என்ன ஆத்த கடுத்து விட்டுப்பா. நான் மாட்டேன்னுச்சு, நாம தான் புத்திசாலி தவளையாச்சே, அப்படித்தானே? யூஆர் ஆல் வெரி இன்டெலிஜென்ட் ஃப்ராக்ஸ். நம்மளை கன்வின்ஸ் பண்றது ரொம்ப ஈஸி, பிகாஸ் இங்க நிறைய இருக்கும் நமக்கு புத்தி, ஆனா இமோஷனலா வீக். 27 வருஷம்பா ஒரு பொண்ணுக்கு வயசு, 8 வயசு குழந்தையோட நிக்குதுப்பா. ஆத பார்த்து யாரோ ஒருத்தர போய் வாழ்ந்து 10 வருஷம் 30 லட்சம் ரூபாய் இழந்துட்டு கவுன்சிலிங் வருது என்கிட்ட. மேடம் என்ன அவன் ஏமாத்திட்டான் மேடம், 10 வருஷமா எதுக்கு அவன் அவன் ஏமாத்தனா? ஃபர்ஸ்ட் எப்படி நீங்க ரெண்டு பேரும் மீட் பண்ணீங்க? ஒரு கடையில தான் மேடம். என்ன, நான் ஒண்ணுமே இல்லை அவன்கிட்ட. என்னன்னு நீ வந்து அவனோட 10 வருஷம் வாழ்ந்து அவன் தான் மேடம் கேட்டான். நான் கேட்டான், நீ சாத்தியா? கொட்டுவேன் நான், கொட்டினா நானும் தானே செத்துருவேன். கொட்டுப்போ ப்ளீஸ், எனக்கு வேற யாருமே கிடையாது. சரி வா, முதுகில ஏத்திக்கிருச்சு சரியா? இப்போ ஆத்துல இறங்குது தவளை, நீந்திக்கிட்டே இருக்கு. நடுவு ஆறு கொஞ்சம் தள்ளும்புது, உடனே அந்த தோல்ல இறுக்கம் தெரியுது. பதறி போய் தவளை சொல்லிச்சு, பயப்படாத, எனக்கு நீந்த தெரியும், நான் உன்னை கரை சேர்த்திருவேன், வேற ஆப்ஷனே கிடையாது. தவளைக்கு பிடிச்சிட்டு இருக்கு, போகுது. நான் தவளன்னு சொன்னதை நம்மள, தேளுன்னு சொன்னதை தேளே இல்லை. நம்மளை பெத்தது, நாம பெத்தது, நமக்கு வாச்சது, வாச்சதோட வாச்சது, நாமளா தேடிக்கிட்டது, தேடிட்டவங்க மூலமா வந்து சேர்ந்தது.
1: பர்வீன் சுல்தான் அவர்கள் ஆட்சிய உரையை கேட்டீர்கள். தொடர்ந்து வானலையில் மலர்கின்றது மணித்தியால செய்திகள்.

வணக்கம். இது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலியில் மணிக்கொரு தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். செய்தி தலைப்புகளுக்கான அனுசரணை வழங்குகின்றார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷன் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் வினத்தினர். சாசல் கார்ஷலா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் வினமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். செம்மணி மனித புதகுழியில் இதுவரையில் மேற்கொள்ளப்பட்ட 110 நாள் அகழ்வு பணிகளுக்காக 5,79,68,000 ரூபாய் செலவு செய்யப்பட்டுள்ளதாக காணாமல் போன ஆட்கள் பற்றிய அலுவலகத்தின் தலைவர் மகேஷ் கட்டிலந்த தெரிவித்திருக்கிறார். வடக்கு மாகாணத்தில் போலீசாரின் செயற்பாடுகளில்

முன்னேற்றம் காணப்படுவதாகவும், உயிர்கொல்லி போதைப்பொருள் கட்டுப்பாடு, மணல் மாபியாக்களின் செயற்பாடுகளை தடுப்பது மற்றும் வீதிகளில் இளையோர் அதிவேகமாக மோட்டார் சைக்கிள்களை செலுத்தி ஏனைய வீதி பயனாளர்களுக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தும் நிலைமையை கட்டுப்படுத்துவது தொடர்பில் மேலும் தீவிரமான நடவடிக்கைகள் அவசியம் என்று வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகன் வலியுறுத்தியிருக்கிறார். இலங்கையில் அண்மைய நாட்களில் இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் அனைத்தும் சாட்சிகளை இல்லாதொழிக்கும் செயற்பாடுகள் என்று கருத தோன்றுவதாக பாதுகாப்பு பிரதியமைச்சர் அருண ஜெயசேகர தெரிவித்திருக்கிறார். அரசியல் எதிரிகள் மகனை இலக்கு வைத்தார்கள் என்றும், தனது குடும்பத்தினருக்கும் தனது அரசியல் பயணத்தின் புகழுக்கும் ஏற்பட்ட களங்கத்துக்கு 500 மில்லியன் ரூபாய் நஷ்டஈடாக கோரி முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சாந்த பண்டாரா இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் முறைப்பாடு ஒன்றை செய்திருக்கிறார். யாழ்ப்பாணம் கீரிமலை பகுதியில் வெள்ள நீர் வடிந்தோடும் வாய்க்காலின் மூடிகளை விசமிகள் அடித்து நொறுக்கியிருக்கிறார்கள். இலங்கை பொது சுகாதார பரிசோதகர்கள் இன்று முதல் நாடளாவிய ரீதியாக தொழிற்சங்க நடவடிக்கைகளில் ஈடுபடுகிறார்கள். கட்டுநாயக்க வானூர்தி நிலைய சுகாதார அலுவலகத்தில் இடம்பெற்ற முறைகேடும் மற்றும் ஊழல்களை வெளிக்கொணர்ந்த தமது சங்க அதிகாரிகளுக்கு இடமாற்றம் வழங்கப்பட்டமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்த தொழிற்சங்க நடவடிக்கையை அவர்கள் முன்னெடுத்து வருகிறார்கள். இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற குழு தலைவர் சாணக்கியன் ராசமாணிக்கம் நேற்று பலாலி சந்தி மற்றும் வசாவிளான் பகுதிகளில் தொடர்ந்து இடம்பெற்று வரும் காணி விடுவிப்பு போராட்டங்களை நேரில் சென்று பார்வையிட்டார். பாதுகாப்பு படையினரின் கட்டுப்பாட்டில் உள்ள தங்களது பூர்வீக மற்றும் தனியார் காணிகளை விடுவிக்குமாறு அந்த பகுதி மக்கள் தொடர்ந்து கோரிக்கை விடுத்து வருவது நேர்கள் அறிந்ததே. 1948 சுதந்திரத்துக்கு பிறகு நாட்டில் எதிர்கட்சியில் இருந்த எந்தொரு அரசியல் கட்சியும் மக்களுக்கு சேவையாற்றவில்லை. வரலாற்றில் முதன்முறையாக எதிர்கட்சியில் இருந்து கொண்டு மக்களுக்கு சேவையாற்றிய ஒரே கட்சி ஐக்கிய மக்கள் சக்தி மட்டுமே என்று எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார். தற்போதைய ஆட்சியில் விரக்தி அடைந்துள்ள மக்கள் மாற்றத்தை எதிர்பார்த்துள்ளார்கள். எனவே நாட்டின் அடுத்த ஜனாதிபதி சஜித் பிரேமதாசாவே ஆவார். அதன்போது ஸ்ரீலங்கா பொதுஜன பேரமுனவின் பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச முடிந்த அளவுக்கு எதிர்கட்சித் தலைவர் பதவியாவது கைப்பற்ற வேண்டும் என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் ஹர்சன ராஜகரண குறிப்பிட்டிருக்கிறார். நாட்டை வங்குரோத்து நிலைக்கு தள்ளிய ஊழல்வாதிகள் தேசியம் பௌத்தம் ஒற்றியாட்சிக்கு பாதிப்பு என்று குறிப்பிட்டுக் கொண்டு மீண்டும் அதிகாரத்தை கைப்பற்ற மக்கள் மத்தியில் செல்கிறார்கள். இவர்களின் போலியான வேடத்துக்கு மக்கள் மீண்டும் ஏமாற்றம் அடையக்கூடாது என்று கேட்டுக் கொள்கிறேன். அரசாங்கம் சிறந்த முறையில் தான் செயற்படுகிறது. ஊழல் மோசடிகள் இல்லாமல் சட்டத்தின் பிரகாரம் அரச அதிகாரிகள் செயற்படுகிறார்கள். இதனால் ஊழல்வாதிகள் அனைவரும் இன்று அரசாங்கத்துக்கு எதிராக ஒன்றிணைந்திருப்பதாக முன்னாள் ராணுவ தளபதி ஃபீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா குறிப்பிட்டிருக்கிறார். தனியார் துறை ஊழியர்கள் இணையவழி மூலமாக தொடர்ந்து பருவச்சீட்டுகளை பெற்றுக் கொள்வதற்கான புதிய நடைமுறை எதிர்வரும் செப்டம்பர் மாதம் முதல் அறிமுகப்படுத்தப்பட இருப்பதாக போக்குவரத்து அமைச்சர் பிமல் ரட்நாயக்கா தெரிவித்திருக்கிறார். கொழும்பு மற்றும் அதனை சுற்றியுள்ள புறநகர் பகுதிகளை உள்ளடக்கிய புதிய மின்சார தொடர்ந்து திட்டத்தின் பணிகள் அடுத்த ஆண்டு ஆரம்பிக்கப்பட இருப்பதாக அரசாங்கம் அறிவித்திருக்கிறது. அரச புலனாய்வு சேவையின் முன்னாள் பணிப்பாளர் சுரேசலைக்கு எதிராக 3வது தடுப்பு காவல் உத்தரவை பிறப்பிப்பதை தவிர்க்குமாறு வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. அத்துடன் அவரை உடனடியாக நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துமாறு தேசிய அமைப்புகளின் ஒன்றியம் ஜனாதிபதியை கேட்டிருக்கிறது. நீதிமன்ற அவமதிப்பு குற்றச்சாட்டின் கீழ் 6 அரசியல் செயற்பாட்டாளர்களுக்கு எதிராக மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் தகவல்கள் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. கொலன்னாவ தேசிய மக்கள் சக்தியின் நகரசபை உறுப்பினர் ஒருவரின் மகன் உட்பட 2 சந்த நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். கைதானவர்கள் மாளிகா கந்த நீதவான் முன்னிலையில் பிரசன்னப்படுத்தப்பட்டதை அடுத்து அவர்கள் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கிறார்கள். காணாமல் போன பதுளை வைத்தியசாலையின் மயக்கவியல் வைத்திய நிபுணரின் சடலம் மகியங்கனை மாபகடவ பகுதிக்கு அருகில் உள்ள பாறையொன்றின் மீது கண்டெடுக்கப்பட்டிருப்பதாக போலீசார் தெரிவிக்கிறார்கள். ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளியான போக்கோ சமன் என்பவரின் தாயார் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் தொடர்பாக மற்றொரு நபர் போலீசாரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார்.
நீண்ட காலமாக மருத்துவர்கள் என்று தங்களை அடையாளம் காட்டி நோயாளர்களுக்கு சிகிச்சை அளித்து மோசடியில் ஈடுபட்டு வந்த இருவர் குற்றத்தை ஒப்புக்கொண்டதை அடுத்து அவர்களுக்கு 5 ஆண்டுகள் ஒத்திவைக்கப்பட்ட 6 மாத கால சிறை தண்டனை விதித்து களுத்துறை மேலதிக நீதவான் நுத்தினன் ராஜபக்ச உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். நிர்ணயிக்கப்பட்ட மற்றும் அச்சிடப்பட்ட விலையை விட அதிக விலைக்கு பொருட்களை விற்பனை செய்த யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த 3 வர்த்தகர் நிலையங்களுக்கு யாழ்ப்பாண நீதவான் நீதிமன்றம் மொத்தம் 668,000 ரூபாய் அபராதம் விதித்து தீர்ப்பளித்திருக்கிறது. இலங்கை முழுவதும் குற்றச்செயல்களில் ஈடுபட்ட சந்தனவர்களை கைது செய்வதற்காக குற்றம் மற்றும் போதைப்பொருள் தடுப்பு நடவடிக்கையின் கீழ் போலீசார் மேற்கொண்ட தினசரி தேடுதல் நடவடிக்கைகளில் 537 சந்தனவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். நேற்று 27,001 பேர் சோதனையிடப்பட்டு இந்த சந்தனவர்கள் போலீசாரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். கடந்த 24 மணி நேரத்துக்குள் நாட்டின் பல பகுதிகளில் இடம்பெற்ற வாகன விபத்துகளில் 4 பேர் உயிரிழந்திருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. நாட்டின் பல பகுதிகளுக்கு இன்று பகல் வேளையில் வெப்ப சுட்டன் எச்சரிக்கை மட்டத்தை எட்டக்கூடும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதன்படி இயற்கை அபாயங்கள் பற்றிய முன்னெச்சரிக்கை மையம் செம்மஞ்சள் நிற வெப்ப வானிலை எச்சரிக்கையை விடுத்திருக்கிறது. நாட்டின் பல பகுதிகளில் நிலவும் வறட்சியான காலநிலை காரணமாக தற்போது 81,000 அதிகமான மக்கள் குடிநீர் பிரச்சனையை எதிர்நோக்கி வருகிறார்கள். பாதிக்கப்பட்ட பகுதிகளில் உள்ள மக்களுக்கு நீர்த்தாங்கிகள் மூலம் நீர் விநியோகிக்கப்பட்டு வருவதாக அனைத்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது. மேல் மற்றும் சப்ரகோவா மாகாணங்களிலும் கண்டி, நுவரலியா, காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் அவ்வப்போது இன்றும் மழை பெய்யும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. வட மேல் மாகாணத்தில் பல தடவைகள் மழை பெய்யும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. சிலாபம் வரலாற்று சிறப்பு மிக்க முன்னீஸ்வரம் சிவன் ஆலயத்தின் வருடாந்த உற்சவத்தை முன்னிட்டு இடம்பெற்ற விசேட ஆசீர்வாத பூசையில் பிரதமர் கருணாநிதி ஹரிணி அமரசூரிய நேற்று கலந்து கொண்டார். 2026 ஜனவரி மாத தொடக்கத்தில் இருந்து ஆகஸ்ட் நடுப்பகுதி வரை இலங்கைக்கு சென்றுள்ள சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை 1.45 மில்லியனை கடந்துவிட்டது. இந்திய செய்திகளில், 30 ஆண்டுகளுக்கு மேலாக 3 நாடுகளில் இந்திய தூதராக கடமையாற்றிய நவ்தீப் சூரியின் பெயரை பஞ்சாப் வாக்காளர் பட்டியலில் சேர்ப்பதில் சிக்கல் எழுந்துள்ளது சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது. அன்னபூரணி சூப்பர் 6 திட்டத்தின் கீழ் முதற்கட்டமாக ஆண்டுக்கு 3 விலையில்லா எரிவாயு சிலிண்டர்கள் வழங்கப்படும் என்று முதலமைச்சர் விஜய் இன்று சட்டப்பேரவையில் அறிவித்தார். பிரதமர் வேட்பாளர் ராகுல் காந்தியா விஜயா என்ற விடயத்தில் தமிழக காங்கிரஸ் தமிழக வெற்றி கழக கூட்டணியில் மோதல் வெடித்திருக்கிறது. தொகுதி மறுசீரமைப்பு சட்ட மசோதாவை நிறைவேற்ற பெரும்பான்மையை திரட்டவே நாடாளுமன்ற கூட்டத்தொடரை முடிவுக்கு கொண்டு வருவதில் ஒன்றிய அரசு தாமதம் செய்வதாக காங்கிரஸ் சந்தேகத்தை வெளியிட்டிருக்கிறது. தமிழக வெற்றி கழக சார்பில் பல்வேறு மாவட்டங்களில் நடத்தப்பட்ட பொதுக்கூட்டங்களில் அந்த கட்சியினர் அத்துமுறைகளில் ஈடுபட்டது பொதுமக்களை முகம் துளிக்க வைத்ததாக தெரிவிக்கப்படுகிறது. மகளிருக்கு ஆதரவாக பேசுவதோடு மகளிருக்கு 33% இடஒதுக்கீடு மசோதாவை ஆதரிக்க வேண்டும் என்று ராகுல் காந்திக்கு பாரதிய ஜனதா கட்சி கோரிக்கை விடுத்திருக்கிறது. உலகின் கப்பல் கட்டுமான மையமாக மாறும் திறன் இந்தியாவுக்கு இருப்பதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்திருக்கிறார். தெற்கு தொடருந்து மண்டலத்தில் கடந்த 2023 ஆம் ஆண்டு முதல் 2026 ஜூலை வரை 5 ஆண்டுகளில் 138 குழந்தைகள் மீட்கப்பட்டு 36 பேர் கைது செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. உத்தரப்பிரதேச மாநிலம் அமேதியில் முற்றிலும் இந்திய உதிரிப்பாகங்களை கொண்டு உருவாக்கப்பட்ட முதல் AK-203 ஷேர் ரக துப்பாக்கி வெற்றிகரமாக சோதனை செய்யப்பட்டிருக்கிறது. தனது மேசையில் இருப்பதாக முதல்வர் ஜோசப் விஜய் கூறியிருந்த 3 கோப்புகளையும் 1 வாரத்துக்குள் திறக்காவிட்டால் சட்டப்பேரவையில் தவறான தவலை கூறியதற்காக அவர் மீது உரிமை மீறல் தீர்மானம் கொண்டுவர வேண்டும் என்று திராவிட முன்னேற்ற கழக பொதுச் செயலரும் முன்னாள் நீர்வளத்துறை அமைச்சருமான துரைமுருகன் தெரிவித்திருக்கிறார். மகாராஷ்டிர மாநிலம் அமராவதி மாவட்டத்தில் உள்ள அரசு மகளிர் மருத்துவமனையில் இன்று அதிகாலை ஏற்பட்ட பயங்கர தீபத்தில் பிறந்த பச்சிளங்குழந்தைகள் 3 பேர் தீயில் கருகி உயிரிழந்த சம்பவம் அங்கு பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது.
இந்திய ஆயுதப்படைகள் நடத்திய சிந்தூர் நடவடிக்கையில் தாக்கப்பட்ட ஜெய்ஷ் இ முகமது தலைமையகத்தை புனரமைக்க பாகிஸ்தான் அரசு நிதியுதவி வழங்கியதான தகவல்கள் வெளிவந்துள்ளன. எல்லையில் கூட்டு ரோந்தை விரிவுபடுத்த இந்தியாவும் நேபாளமும் நேற்று முடிவு செய்திருக்கின்றன. நியூயோர்க்கில் பீசா விநியோகம் செய்யும் போது பஞ்சாப் இளைஞர் அடையாளம் தெரியாத நபரால் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. 2035 ஆண்டுக்குள் இந்தியா தனது சொந்த விண்வெளி நிலையத்தை அமைத்துவிடும் என்று இஸ்ரோ தலைவர் நாராயணன் அறிவித்திருக்கிறார். மகாராஷ்டிராவில் விநாயகர் சிலை ஊர்வலத்தில் முட்டை வீசிய சம்பவத்தை தொடர்ந்து இருதரப்பினரிடையே மோதல் ஏற்பட்டது. இதனால் அந்த பகுதியில் பதற்றமான சூழல் நிலவியது. இன்று சென்னையில் ஆமணத்தங்கத்தின் விலை சவரனுக்கு 640 ரூபாய் என்று, ஒரு சவரன் 120,240 ரூபாவுக்கும் கிராமுக்கு 80 ரூபாய் என்று, ஒரு கிராம் 15,030 ரூபாவுக்கும் விற்பனையாகிறது. உலக செய்திகளில் ஈரான் மீது அமெரிக்கா இஸ்ரேல் போர் தொடங்கி 6 மாதமாகிவிட்ட நிலையில் இந்த விவகாரத்தில் இதுவரை தீர்வு எட்டப்படாமல் உள்ளது. அமெரிக்கா ஈரானிடையே புரிந்துணர்வு ஒப்பந்தம் இறுதி செய்யப்பட்டு அதை நிறைவேற்றுவதற்கான 60 நாள் காலக்கெடு கடந்த வாரத்துடன் முடிந்துவிட்டது. அந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் தற்போது தடைப்பட்டிருக்கிறது. பாகிஸ்தான், சவுதி அரேபியா, துருக்கி ஆகிய நாடுகள் சேர்ந்து அமைத்துள்ள பாதுகாப்பு கூட்டணியில் வங்கதேசம் சேர தயாராக இருப்பதாக அந்த நாட்டின் 2 அமைச்சர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். வங்கதேசத்தில் இந்து குடும்பத்தினர் 4 பேர் கொலை செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. ஈரானில் சுமார் 200 பில்லியன் கனமீட்டர் இயற்கை எரிவாயு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. ஃபோர்ஸ் பகுதியில் புதிய எரிவாயு தளங்கள் கண்டறியப்பட்டிருப்பதாக ஈரானிய பெட்ரோலிய அமைச்சர் தெரிவித்திருக்கிறார். மேற்கு ஆப்பிரிக்க நாடான கினியாவில் ஏற்பட்ட தாரிய அனர்த்தத்தில் 30 பேர் உயிரிழந்தார்கள். தன்னகர் கொனாக்ரியில் அமைந்துள்ள மிகப்பெரிய குப்பை கிடங்கின் ஒரு பகுதி கனமழை காரணமாக சரிந்ததில் இந்த உயிரிழப்புகள் ஏற்பட்டதாக அந்த நாட்டு அரசு தெரிவித்திருக்கிறது. பங்களாதேஷில் எரிவாயு பற்றாக்குறை மோசமடைந்திருப்பதால் எரிபொருள் இல்லாமல் வாகன ஓட்டுநர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளார்கள். ஆலைகள் மூடப்படுகின்றன, மின்வெட்டுகள் தொடர்கின்றன. ஸ்வீடன் உயர்நிலை பள்ளியில் நடத்தப்பட்ட தாக்குதலில் உயிரிழந்தவர் ஒரு 17 வயது பெண் என்று தற்போது தெரிய வந்துள்ளது. கடந்த வெள்ளிக்கிழமை 18 வயது மாணவர் ஒருவர் வாளை கொண்டு பள்ளியில் உள்ள மாணவர்களை தாக்கினார். ஒரு 17 வயது மாணவி இறந்திருந்தார். இருவருக்கு கடுமையான காயங்கள் ஏற்பட்டிருந்தது நேர்கள் அறிந்தது. பாகிஸ்தானில் மனைவியை கொலை செய்ததாக சந்தேகப்படும் நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவர் ஒரு இல்ல பணிப்பெண்ணின் உதவியுடன் தனது மனைவியை கொலை செய்ததாக சந்தேகப்படுகிறது. ஆஸ்திரேலியா பாலூட்டி உயிரினத்தின் முதல் H5N1 ரக பறவை காய்ச்சல் சம்பவத்தை உறுதி செய்திருக்கிறது. அந்த கிருமி கடல் நாய் ஒன்றில் கண்டுபிடிக்கப்பட்டிருப்பதாக குறிப்பிடப்படுகிறது. இந்தோனேஷிய அதிகாரிகள் அண்மைய காட்டுத்தீ சம்பவங்கள் தொடர்பில் 72 பேரை கைது செய்திருக்கிறார்கள். அவர்கள் வேண்டுமென்றே நிலத்துக்கு தீ மூட்டியதாக நம்பப்படுகிறது. சூப்பர்மேன் ஆடை அணிந்தபடி காட்டுத்தீயை அணைக்கும் 17 வயது சிறுவன் இந்தோனேஷியாவில் பலரின் பாராட்டை பெற்று வருகிறார். மலேசியாவில் தெமர்லோ வட்டாரத்தில் ஒரு குடிமை தற்காப்பு படை அதிகாரி பாம்பு கடித்து இறந்தார். பாம்பை எப்படி கையாள்வதென்று செய்து காட்டிக் கொண்டிருந்த 39 வயது சாஜன் முகமது மொசாம் சா கமருதீன் அப்போது அந்த பாம்பு அவருடைய வலது கையின் நடுவிரலை கடித்ததாக கூறப்பட்ட சம்பவத்தில் உயிரிழந்து போனார். விளையாட்டுச் செய்திகளில் இலங்கைக்கு எதிரான 2வது டெஸ்ட் போட்டியின் போது இந்தியாவின் வீரர் ரிஷப் பந்துக்கு காயம் ஏற்பட்டுள்ளது. வங்கதேசத்துக்கு எதிரான ஆஸ்திரேலியாவின் டெஸ்ட் வெற்றியால் இந்தியாவின் உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டிக்கான வாய்ப்பு நீடிக்கிறது. அனைத்துவித கிரிக்கெட் போட்டிகளில் இருந்தும் ஓய்வு பெறுவதாக இந்திய சுழற்பந்து வீச்சாளர் கரண் சர்மா அறிவித்திருக்கிறார். உலக பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப்பில் ஜப்பானின் ஆன்சி யங், பிரான்சின் அலெக்ஸ் லேனியர் ஆகியோர் தங்கள் பிரிவில் சாம்பியன் பட்டத்தை வென்றிருக்கிறார்கள். நிறைவாக இன்றைய நாணய மாற்று வீதங்கள். ஒரு யூரோ இலங்கை பெறுமதியில் 384 ரூபாய் 76%, இந்திய பெறுமதியில் 111 ரூபாய் 76%, ஒரு அமெரிக்கன் டாலர் இலங்கை பெறுமதியில் 329 ரூபாய் 40%, இந்திய பெறுமதியில் 95 ரூபாய் 67%, ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கை பெறுமதியில் 411 ரூபாய் 65%, இந்திய பெறுமதியில் 119 ரூபாய் 61%, ஒரு ஐக்கிய அரபு பவுண்ட் இலங்கை பெறுமதியில் 449
50 ரூபாய் 54 சதம், இந்திய பெறுமதியில் 130 ரூபாய் 55 சதம். ஒரு கனடியன் டாலர் இலங்கை பெறுமதியில் 238 ரூபாய் 77 சதம், இந்திய பெறுமதியில் 69 ரூபாய் 34 சதம். கேட்டது மணிக்குர் தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். செய்தி தலைப்புகளுக்கான அனுசரணை வழங்கியுள்ளார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் மனத்தினர் சாசல், கார்ஷராகோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் மனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். உங்கள் செய்தி கேட்கும் ஆர்வத்துக்கு நன்றி நேயர்களே.

0: நிகை மகாலம் காத்தால ரெண்டு கையிலும் தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்குது, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜான, லாட்சி பிள்ளைக்கு வந்து நான்
2: வீட்டுக்கு சங்கரி இருக்கு,
1: அங்க போய் பார்த்தனா ஐயோ மரக்கறியண்டா, அகத்தியில பொன்னாங்காணி வெள்ளேற குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய. பத்தாவதுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற, அங்கால ஒட்டி பார்த்தா அத்தே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி அரிசி.
0: ஐயோ நானும் கேள்விப்பட்டேன், மலிவுண்டோ மலிவுண்டு தான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் போறேன் காரம் கொண்டு வந்தா அள்ளி கண்டு போகிறதுக்கு.
1: விடாதீங்க, போங்க போங்க.
3: அன்றும் இன்றும் என்றும் வீட்டி கேஷ் அண்ட் கரி, வீட்டி சூப்பர் ஸ்டோர், பாரிஸ் லாச்சப்பலில்,
4: 11 à 13 rue Caille, 75 Mindy Paris.
3: வீட்டி சூப்பர் ஸ்டோர், கார்லா கோனேஸ் சாசலில்,
4: 5 rue Marcel Cerdan, 95 140 Garges les Gonesses.
3: மேலதிக தொடர்புகளுக்கு வீட்டி கேஷ் அண்ட் கரி பாரிஸ் லாச்சப்பலில் தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 40 05 07 18. சாசல் கார்லா கோனேஸில் உள்ள வீடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் வீடி கேஷ் அண்ட் கரி, வீடி சூப்பர் ஸ்டோர்.

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி ஜிஆர்டி தமிழ் ஒலி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலி நேரம் சரியாக 11:19, ஐக்கிய ராஜ்யத்தில் 10:19. இந்த நேரத்தில் வானலையில்

0: மேலும் பல நிகழ்ச்சியினை கேட்பதற்கு ஆவலோடு காத்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கம். எப்படி அன்பு உறவுகளை நலமாக உற்சாகமா கலகலப்பா இருக்கிறீங்களா? அவ்வாறு நீங்களும் இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான உறவினை உங்களுக்காகவும் பிரார்த்தித்தேன். தேர்பல நிகழ்ச்சிக்கு நித்தமும் அன்னசன்னை கொடுத்து வானொலிக்கு எடுத்து வருகின்றார்கள். பரிசலா செப்பலில் அமைந்திருக்கும் அம்பாலிஸ்டோஸ் ஆசி பூசரி இவர்களோடு இணைந்து போட்டி பொண்டியில் அமைந்திருக்கும் போட்டி பொண்டி மார்க்கெட் இந்த மூன்று நிறுவனங்களுக்கும் எமது இதயபூர்வமான நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அவர்கள்
1: உங்களுடன் சொல்லிவிட்டதெல்லாம் வாங்கி கொண்டு வந்திருக்கிறேன். எல்லாம் சரியா
2: இருக்கோ இந்த அழகி போன மரக்கறிகளையும் நாரி போன மீனையும் வாங்கி வாருங்கள். நான் உங்களை எங்க போய் வாங்க சொன்னா இதுகளெல்லாம் குப்பையில போடுங்க.
1: அப்ப எங்க நான் போய் வாங்கி கொண்டு வரத?
2: அதுக்கு தானே லாச்சபல்ல அம்பாஸ்டர் இருக்கு. எல்லாம் மலிவாவும் தரமாவும் கிடைக்கிறாங்க. அங்க போய்
1: சரி சரி சும்மா சண்டை பிடிக்காத இந்த இப்ப போய் அம்பாள் சோசல்ல நீ சொல்லிவிட்ட எல்லாத்தையும் திருப்பி பண்ணி கொண்டு வார்.
3: தரமான பொருட்களை தேடி அலைய வேண்டாம். ஏற்கனவே இருக்கின்றது லாச்சப்பலை அம்பாள் ஸ்டோர்ஸ். அனைத்து வகையான உப உணவு பொருட்கள், கடல் உணவு பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், வாசிக்க நேசிக்க வாராந்த மாதாந்த பத்திரிகை சஞ்சிகைகள், சினிமா புஸ்தகங்கள் மற்றும் அழகு சாதன பொருட்கள், தொலைபேசி அட்டைகள், அன்பான உபசரிப்பு, அனைத்து பொருட்களும் மலிவு விலையில். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், உண்மைகள் ஊர்ஜிதம். மேலதிக விவரங்களுக்கு அம்பாள் ஸ்டோர்ஸ் 192 ரோடு பார்க்குக் சென்டரி பாரிஸ் பத்தே. தொலைபேசி இலக்கம் ஹாலோ விக்கினா 1042 5185. நாடுங்கள் அம்பாளை, அருளும் உண்டு பொருளும் உண்டு.
0: பொதுப்பண்டிகை ரேம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள ரஜிந்தாஸ் நிறுவனம் பெயர் மாற்றப்பட்டு புதுப்பொலிவுடன் பொதுப்பண்டிகை மார்க்கெட்டாக மாற்றப்பட்டுள்ளது என்பதனை மகிழ்ச்சியுடன் வாடிக்கையாளர்களுக்கு அறிய தருகின்றோம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து அன்றும் இன்றும் பொதுப்பண்டிகை மார்க்கெட் நிறுவனம் திகழ்கின்றது. இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகை பொருட்கள், மரக்கறி வகைகள், பொன்னாங்கானி, வல்லாரை, முருங்கை இலை, அகத்தி இலை, குறிஞ்சா இலை போன்ற இலை வகைகள், அத்தோடு இறால், நண்டு, கணவாய், மீன் வகைகள், இவற்றோடு பல வகைகள், பால்மா வகைகள் வரையுள்ள அனைத்து பொருட்களையும் மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் பொண்டு மார்க்கெட் நிறுவனம். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், மறுமுறை நீங்களாகவே விஜயம் செய்வீர்கள். மேலதிக விவரங்களுக்கு பொண்டு மார்க்கெட் 1 Avenue Edwan Bayon 93000. கோபினி தொடர்புகளுக்கான தொலைபேசி இலக்கம் 1 41 55 35 58 அல்லது 7 58 17 08 49. மறந்து விடாதீர்கள், பொண்டுபண்டே ரேம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள நிறுவனம் பொண்டுபண்டே மார்க்கெட். பொந்துபண்டிகை மார்க்கெட் நேரம் சரியாக 11:22. ஐக்கிய ராஜ்யத்தில் 10:22. இன்றைய தேர்வாளர் நிகழ்ச்சியானது பாடல்களோடு ஒரு சோகம் நிறைந்த நிகழ்வாக வானொலியில் வலம். ஒரு பிரபலமான நடிகை, கம்பீரமான நடிகை, தனக்கென்று ஒரு பாணியை உருவாக்கி தமிழ், மலையாளம், தெலுங்கு, கன்னடம் ஆகிய 4 மொழிகளில் 400 படங்களுக்கு மேல் நடித்தவர் இந்த பெண்மணி. யார் என்று தெரிகின்றதா அன்பு உறவுகளே? அவர்தான் சவர் ஜானகி அவர்கள். கடந்த 21 ஆகஸ்ட் மாதம் 2026 எங்கள் எல்லோரையும் தவிக்க விட்டு அவர் நடித்த திரைப்படங்கள்லாம் எங்களுக்கு துணையாக இருக்கின்றது. நிச்சயமாக ஒளிவிளக்கு திரைப்படத்தில் மக்களதிலகம் எம்ஜிஆரோடு இணைந்து நடித்தவர். அந்த பாடல் இந்த உலகம், தமிழர்கள் எங்கெங்கெல்லாம் வாழ்கின்றார்களோ அவர்களுடைய உள்ளத்தில் வாழியவர்களுடைய கவிதை வரியில் வந்த பாடல், ஆண்டவனே உன் முகத்தை ஏற்றுக்கொள்கிறேன் என்று, அதாவது இந்து மதம், சைவம், மன்னிக்கவும் இந்துவும் சைவம் ஒன்றுதான், இந்து மதம், முஸ்லீம் மதம், கிறிஸ்தவ மதம் எல்லோரையும் அரவணைத்து அந்த பாடலை வாலியவர்கள் இயற்றியிருக்கிறார். உள்ள மதில் உள்ளவரை அள்ளித்தரும் நல்லவரை விண்ணுலகம் வாவென்றால் இந்த மக்கள் விடுவார்களா என்று, அவர் உயிரோடு இருக்கும்போதே காவல்காரன் திரைப்படத்தில் ஒரு குழந்தையை காப்பாற்றுவதற்காக அந்த நெருப்புக்குள் போய் அந்த பிள்ளையை காப்பாற்றி அந்த வள்ளல், அதாவது 8வது வள்ளல் என்று சொல்லுவார்கள் எல்லாரும், எடுத்தெடுத்து கொள்ளி அள்ளி கொடுத்தவர் தான் இந்த மக்கள் திலகம். இப்பொழுது சவார் ஜானகியோடு, அவர் பணம் படைத்தவன் ஒளிவிளக்கு 2 படங்களும் தான் எனக்கு ஞாபகத்தில் வருது. நடிகர் திலகத்தோடு கூடுதலான திரைப்படங்கள் எல்லாம் ஹிட் திரைப்படங்கள். அன்பர்களே, நீரோடும் பைகையிலே நின்றாடும் அந்த பாடலுக்கு, அம்மா
4: அந்த படம் என்ன படம் பார் மகளே பார், அத்தோடு உயர்ந்த மனிதன். அம்மா கம்பீரமான நடிப்பும் அந்த மாதிரி தான் நடித்த மகாகவி காளிதாஸ். சுவாஜியோடு நிறைய படங்கள் நடித்திருக்கின்றார். எங்களுடைய ஜெமினியோடு தான் அட்டகாசமான ரெண்டு பெண்களுக்கு அவர் லவ்வில் வந்து ஒரு உண்மையான நீ ஒரு பார்த்தாலும் லவ்வில் அவர் விழுந்துருவார். அதே மாதிரி இந்த சக நடிகை சவ்வார் ஜானகியும் பாலச்சந்தருடைய பிடிக்குள் இருந்து நிறைய நிறைய அதாவது நாடகங்கள் மேடை நாடகங்களில் நடித்திருக்கிறார். மற்றது தலையெல்லாம் பஃப்ட். அந்த காலத்தில் இப்போ இருக்கின்ற உச்சரிப்பு ஆங்கில உச்சரிப்பு ஆங்கிலம் பேசுகிறவர்கள்லாம் கட்டிக்கல, அவர் ஆங்கில புலமையிலையும் கட்டிக்காரி மொழி அதிரும் மொழி. அதுக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுப்பதில் பயனில்லை. ஆனால் சகல கேள்விகளுக்கும் ஆங்கில அறிவோடு பேசக்கூடியவரான் சவ்வார் ஜானகி. அவர் நடித்த திரைப்படங்களிலிருந்து உங்களுக்காக பாடலை தருகின்றேன் நான் உறவுகளே. அதற்காக சுசிலாமா வருந்தி அந்த பாடல்களை எல்லாம் கொடுத்திருக்கின்றார். இவருக்கான குரல் மற்றது இவருக்கான பாடல்கள் என்றால் சுசிலாம்மா தான் நிச்சயமாக பாடக்கூடிய நிலைமை ஏற்பட்டது. இந்த படம் வந்து படிக்காத மீதை திராயை திரைப்படத்தில் அவருடைய நடிப்பு பண்பான நடிப்பு. ஒரு கிராமத்து பெண்ணாக சிவாஜி கணேசன் ஒரு அப்பாவி வெகுளியாக நடிக்கின்ற திரைப்படம் நீங்கள் பார்த்துருக்கிறீங்களோ தெரியவில்லை அன்பு உறவுகளே. இவரை பற்றி நான் சொல்ல வேணுமில்லை. இங்கே பிறந்தார், இங்கே வளர்ந்தார், இப்படி வந்தார் அண்டெல்லாம் சொல்ல வேணும். அதாவது சவ்வார் ஜானகி வெங்கோஸ்ரீ ராவ் என்று சொன்னால் தெலுங்கு எல்லாரும் கன்னடம் என்று சொல்லுகிறார்கள். ஒரு அந்த குடும்பத்தில் இருந்து வந்தவர். இந்த நடிகையில் எடுத்து பார்த்தாலே நீங்கள் அந்த வீரமாக கம்பீரமாக நடிக்கிறவர்கள் தான் அவர்கள். அந்தனர்களுக்குத்தான் அது அந்த திறமை இருக்கின்றதோ எனக்கு தெரியவில்லை. வெங்கோஸ்ரீ சச்சி தேவி தம்பதிகளினுடைய செல்வ புதல்வியாக முதலாவது மகளாக பிராமண குடும்பத்திலே ஜானகி பிறந்தார். ஆரம்பகலியை அசாமில் உள்ள குவஹாந்தி பாடசாலையில் கற்று முடித்து அரிகோணா பல்கலைக்கழகத்தில் மதிப்புறு முனைவர் பட்டம் பெற்றவராம் இந்த நடிகை. பார்த்தாங்களா, படித்த நடிகை ஒரு பெண் நடிகையை நாங்கள் இன்றுதான் அறியக்கூடியதாக இருக்கு. ஒரு பல்கலைக்கழகத்திலே முனைவர் பட்டம் பெற்ற ஒரு நடிகை சவ்வார் ஜானகி என்பதை மறக்காதீர்கள். நாங்கள் இதுவரை தேடிக்கொண்டிருக்கும் போது இந்த சம்பவம் எனக்கு கிடைத்திருக்கிறது. பாலச்சந்தர் இயக்கிய படங்கள் எதிர்நீச்சல் பட்டம்மாவ நடித்தது பட்டம்மாவாக ஸ்ரீகாந்த் ஜோடியாக அடித்தா அடுத்தாத்து அம்புஷத்தை காத்தீங்களா. அந்த பாட்டு நீங்கள் இப்பயும் மறக்க முடியாது. அந்த பாட்டு ஒரு சட்டை போட்ட பாலச்சந்தருக்கு வெற்றி எடுத்து கொடுத்த இருகோடுகள் காவிய தலைவி. அப்பா இருகோடுகளை நடிப்பா என்ன நடிப்பு நடிக்கிறான்னு பார்க்க பாருங்கள். எடுத்து காவிய தலைவி அவர் நடித்த திரைப்படங்கள் ஜெமினியோடு அட்டகாசம், எம்ஜிஆரோடு பணம் படைத்தவன், ஒளிவிளக்கு, ரெண்டும் எனக்கு ஞாபகத்தில் இருக்கின்றது. கமலஹாசனோட ஹே ராம் வெற்றி விழா போன்ற படங்களை நடித்திருக்கிறார். சிவாஜியோட எம்ஜிஆரோட கமல் ரஜினியோட தில்லுமுல்லு திரைப்படத்தில் நடித்திருக்கிறார். கடைசியாக அவர் 400 திரைப்படங்கள்லாம் திரைப்படத்தில் நடித்திருக்கின்றார். 400 திரைப்படங்களில் வந்து பிஸ்கூட் என்பது தான் அவருடைய கடைசி தமிழ் படமா மன்புறவர்களே. நான் விஷயத்தை சொல்கிறேன். இப்பொழுது அவருடைய பாடல் ஒன்றை கேட்டுட்டு வாரன் அன்புறவர்களே.

இந்த பாடல் கண்ணதாசன் தன்னுடைய வாழ்க்கையிலேயே வந்த வரிகளை அந்த பாடலுக்காக இந்த பாடலுக்காக அமைத்திருக்கின்றான். நான் தவறுதலாக ஒளிவிளக்கு திரைப்படத்தில் அந்த எம்ஜிஆர் பிள்ளையை காப்பாற்ற அதை நான் காவல்காரன் என்று மாறி சொல்லிட்டேன், கொஞ்சம் மன்னித்துக் கொள்ளுங்கள். அந்த உறவுகளை பெரிய மிஸ்ஸிங் என்று நினைக்க கொண்டாம். அது ஒரு தவறுதலாக எல்லாருக்கும் வாரது. ஆனால் இப்பொழுது எங்களுக்கு வயது மூப்பு காரணமாக இருக்கலாம். அன்புறவர்களே, எல்லாம் மறக்கின்ற காலகட்டங்களாக இருக்கின்றபடியாக சில விஷயங்களை நான் தவறுதலாகவும் சொல்லுகின்றேன் என்று தான் நினைக்கின்றேன். அன்பு உறவுகளை, அதற்கு நீங்கள் என்னை மனவருத்தத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன், மன்னித்துக் கொள்வீர்கள் என்று நம்பிக்கொண்டோம். இந்த சகோதரி உண்மையாக நடிகைகளிலேயே ஒரு கம்பீரமான ஜெயலலிதா மாதிரி ஒரு கம்பீரம், இரும்பு பன்னெண்டே சொல்லலாம். அப்படியே எந்த பேட்டியை நீங்கள் கேட்டாலும், எந்த நடிப்பு கொடுத்தாலும் அந்த நடிப்பை கம்பீரமாக நடித்து காட்டுகின்ற, நெஞ்சை நிமிர்த்தி கண்டு நிற்கின்ற முற்போக்கு சிந்தனவாதி இந்த சபர்ஜானகி அவர்கள். இப்பொழுது கூட அவர் வந்து நடிப்பு துறையிலிருந்து விலகி இருக்கும்போது, இப்பொழுது தன்னுடைய நரை விழுந்த மயிரோடு அதையும் புற்றாக வெட்டி தான் இருக்கின்றார். ஆங்கில அறிவு சூப்பர். அந்த மாதிரி அவருடைய போட்டியை நீங்கள், இங்கிலீஷ் போட்டியை நீங்கள் பார்க்கலாம். அன்பர்களே, யார் என்ன கேட்டாலும் அதற்கேற்ற மாதிரி பதில். கூடுதலாக அவர் வந்து தெலுங்கு பெண்மணி, அவருடைய கணவர் வந்து அவரும் ஒரு ராவ் தான், பிரசாத் ராவோ இன்னொன்று ஒரு பேர் நான் உங்களை சொல்கிறேன். அன்பு உறவுகளே, நானும் ஒரு படங்களில் நடித்திருக்கின்றார். அந்தனர் குடும்பத்திலேயே பிறந்து வளர்ந்து அடுத்த பாடலை தந்து அவருடைய கணவருடைய பெயர், அந்த கணவர் திருமணம் எத்தனாம் ஆண்டு செய்தவர் எல்லாம் வடிவாக உங்களுக்கு தருகின்றேன். அந்த வகையில் அடுத்த பாடல் எங்களுடைய சிவாஜி கணேசனோட மகாகவி காளிதாஸ் அந்த படத்தில் நடித்தவா, அதே போல் நீரோடும் வைகைகளே என்ற பாடல் எங்களுடைய படிக்காத மேதை. சிவாஜியோட நிறைய படங்கள், அந்த படங்கள் எல்லாம் வெற்றி படங்கள். இந்த பாடல் கண்ணதாசன் எழுதினது, கே பி மகாதவன் அவர்கள் இசையமைற்றது. இதில் சூலமங்கலம் ராஜலட்சுமி, அதாவது சங்கீத மேதைகள் சகோதரிகள் எல்லாம் சூலமங்கலம் ராஜலட்சுமி இந்த பாடலை பாடியிருந்தார். ஜி எம் சவுந்தரராஜனோடு கே பி மகாதவனுடைய இசையில் இந்த பாடல் ஒலித்தது. அன்பு உறவுகளே, அடுத்து உங்களுக்காக நீங்கள் எல்லாரும் ஆசைப்படுகின்ற பாடல் இப்போ கேட்டாலும் எல்லாருடைய இதயத்திலும் கண்ணதாசன் இந்த காதலை இவ்வளவு மென்மையாக எழுதியிருக்கிறார். இந்த திரைப்படத்திலும் அவர் ரெண்டு பிள்ளைகளுக்கு தாயாக நடிந்து சுவாஜியோட நடிப்பை பார்க்கிறேன்னா அந்த படத்தை பாருங்களேன் அன்புகளே. பார் மகளே பார் அந்த திரைப்படத்தை, உங்களுக்கு நேரம் இருந்தால் எடுத்து பாருங்களேன் அன்புகள். என்ன அமைதியாக ஒரு குடும்பத்தை எவ்வாறு காக்க வேண்டும் என்று ஒரு மனைவிக்குரிய அன்பு வாய் திறக்க மாட்டா, அப்படியே ஒரு கம்பீரமான மனைவி அந்த பாத்திர படைப்புக்கு ஏற்ற மாதிரி தன்னை மாற்றி நடித்து கொள்வார். அன்பு உறவுகளே, சுவாஜி படுற அட்டகாசம் நேர்வே, எவ்வளவு நேர்வையாக இருந்தாலும் பி கே ராசாமியோட சண்டை, உனக்கு பிறந்த பிள்ளை இல்லை, அந்த பிள்ளை இன்னொருத்தன் பிள்ளையை தான் நீ வச்சுக்கிற, ரெண்டு பிள்ளையாக பிறந்துதான் அந்த பிள்ளை, அந்த பிள்ளை பிரச்சனை பெரிய பிரச்சனை, அந்த காட்சியை கூட நீங்கள் பார்க்கலாம். அன்பு உறவுகளே, இந்த நேரத்தில் உங்களுக்கு அந்த படத்திலிருந்து ஒரு பாடல்

என் குடும்ப பாங்கான நடிப்புக்கு சவால் தானே கேட்க முடியாது அன்புறவு. அந்த மாதிரி நடித்து கொண்டவர் காதலுக்கும் அந்த மாதிரி ஒரு படித்த பெண்ணாக நடிக்க விட்டாலும் அந்த மாதிரி கம்பி

இந்த பாடலை பத்மஸ்ரீ டிஎம்எஸ்ஸோடு இணைந்து கான சரஸ்வதி பி சுசில் அவர்கள் பாடியிருந்தார். பாடலை ஆற்றவர் கவியரசர் கண்ணதாசன். பாடலுக்கு இசையமைத்தவர்கள் மெல்லிசை மன்னர்கள் விஸ்வநாதன் ராமமூர்த்தி அவர்கள். பார்மகளை பாருங்கள் திரைப்படத்தில் இருந்து இந்த பாடல் வந்து ஐவர் திருமணம் செய்தது 1947 இவர் 31 பிறந்தவர். திரைப்பட துறைக்கு வருவதற்கு முதலே திருமணம் செய்துவிட கைக்குழந்தையோடு, அதாவது 3 கைக்குழந்தையோடு தான் இவர் நடிக்க வந்தவராம். அன்பு உறவுகளே, தமிழ் திரைப்படம், அதாவது தெலுங்கு திரைப்படம், அதாவது டிஆர் சுந்தரம், அதாவது மொடர்ன் தியேட்டர்ஸ் உரிமையாளருடைய இயக்குனர், அவருடைய இயக்கத்திலே வந்து முதலாக என் டி ராமராவ், அதாவது நீங்கள் கர்ணன் திரைப்படத்தை பார்த்தீர்கள் என்றால் தெரியும், அவர் கிருஷ்ணராக நடித்தவர் தான். அவரான் அழகான நடிகன், அந்த கிருஷ்ணருக்கு பார்த்து குமார் முருகனுக்கு எப்படி பாத்திர படைப்பாக மாறி இருக்கிறாரோ அதே போல் என் டி ராமராவ் வந்து சிவாஜியினுடைய அன்புக்காக அந்த கர்ணன் படத்தில் கிருஷ்ணராக நடித்தவர். அவர் தெலுங்கிலேயே ஒரு பிரபல்யமான ஒரு சூப்பர் ஸ்டார். அந்த அவரோடும் அவரும் புதுமுகம், இவாவும் புதுமுகமாக வச்சு டி ஆர் சுந்தரம் அவர்கள் மொடர்ன் தியேட்டர் உரிமையாளர் இயக்கத்தில் வந்து ஷவுகார் என்ற திரைப்படத்தை தான் முதலாக இவர் அந்த திரைப்படம், அவர் ரெண்டு பேரும் கதாநாயகனும் புதுமுகம், கதாநாயகியும் புதுமுகம், ரெண்டு பேரையும் பெற்று அவர் பெரிய பணக்காரன் டி ஆர் சுந்தரம் அவர்கள். லண்டனில் படித்தவர், அவர் அங்கே சென்னையில் வந்து ஸ்டூடியோ எல்லாம் வச்சிருக்கிறார். ஸ்டூடியோன்னு சொன்னால் நாங்கள் சொல்கிற மாதிரி 40-50 ஏக்கர் காணியில் பரப்பளவில் வந்து ஸ்டூடியோ வச்சுருந்தவர். அந்தளவு பெரிய பணக்காரன் அவர். படங்கள் கணக்க தயாரித்தவர், 50-60 படங்களுக்கு மேலே நல்ல லட்சக்கணக்கில் போட்டு தயாரிக்கிற டி ஆர் சுந்தரம் அவர்களுடைய 1வது இயக்கத்தில் இவர் நடித்த ஷவுகார் என்ற படம் மிக வெற்றி அடைந்து இவர்கள் ரெண்டு பேருக்கு நல்ல புகழையும் பெயரையும் பெற்றுக் கொடுத்தது சவ்வார் ஜானகி. அதுக்கு பிறகுதான் எங்களுடைய தமிழ் திரைப்படம் வளையாபதி என்ற தமிழ் திரைப்படத்தில் வந்து 1900 எல்பி பிரசாத்துடைய தெலுங்கு படத்தில் தான் என் டி ராமராவுடன் நடித்தார். அதன் பின் 1952 தமிழ் திரைப்படம் வளையாபதியில் வந்து ஷவுகார் முத்துகிருஷ்ணன் என்றவரோடு இணைந்து தமிழ் மன்னிக்கவும் நான் அது முதல் மாறிய எல்வி பிரசாத் தான் அந்த தெலுங்கு திரைப்படத்தை இயக்கினவர். எங்களுடைய தமிழ் திரைப்படத்தை தான் எங்களுடைய டி ஆர் சுந்தரம் அவர்கள் இயக்கியிருக்கிறார். வளையாபதி என்று முத்துகிருஷ்ணனோட கதாநாயக நடித்து அந்த மொடர்ன் தியேட்டர்ஸ் உரிமையாளரான சின்ன தமிழ்நாட்டில் இருக்கிற ஸ்டுடியோ அதிபர் 1952 தமிழ் திரையுலகு வந்திருக்கிறார். தமிழ் திரையுலகம் வந்து கொடிகட்டி பறந்தவர். நீதி திரைப்படத்தில் நடித்திருக்கிறார், பாபு திரைப்படத்திலோ நடித்திருக்கிறார் என்றுதான் நினைக்கிறார். சுவாஜியோட கூடுதலான திரை, அது வந்து கதாநாயக நடிக்கையில் காசு அந்த கணவனை இவர் நீதி படத்தில், அந்த நீதி படத்தில் கணவனை வந்து இவர் வாகனத்தால் அடித்து அதுக்கு பிறகு ஜெயிலுக்கு போகாமல் இவற்றை குடும்பத்தை பாதுகாக்க வேண்டும் என்ற அந்த விதியோடு அந்த படத்தில் வர்றான். பிறகு மகாகவி காளிதாஸ் என்ற சிறந்த திரைப்படம், மற்ற உயர்ந்த மனிதனில் பார்க்கையில் அது நடிப்பு நடிப்பு நடிப்பு நடிப்பு என்ற அந்த மாதிரி நடிப்பு. அதில் ரெண்டு மனைவிமார் சுவாஜிக்கு, அதில் சௌகார் ஜானகியும் என்ற நடிப்பை நினைச்சு பார்க்கல, அவ்வளவு கோபக்காரியும் ஆவேசக்காரியாக நடிக்கிறான். நல்ல நெஞ்சு நிமித்தின் கம்பீரமாக தான் நின்று நடிப்பா, தானால் பக்குவமாக தான் படித்த நடிப்பு பாத்திரத்துக்கு அதுக்கும் பாத்திர படைப்பேன். காவிய தலைவியை நீங்கள் எடுத்து பாருங்கள், என்ன நடிப்பு தாய்க்கும் மகளுக்கும் வந்து பாருங்கள். ஜெமினி கணேசன் காதல் மன்னனோட இவ்வளவு பிரச்சனைகளை சமாளித்து பாலச்சந்திரனுடைய திரைப்படம் அந்த படம், அந்த படத்தில் இருந்து உங்களுக்கு பாடலை தருகின்றேன். சூப்பர் பாட்டு அது, கண்ணதாசனுடைய கவிதை வரியில் வந்த பாடல் கேட்டு மகிழுங்கள். நீங்கள் எல்லாருமே அந்த விரும்பி கேட்குற பாடல் உங்களுக்காக அந்த பாடல் வானலையில் மலர்கின்றது.

0: முழு நவநாகரிக பெண்ணாக நடிக்க விட்டாலும் அந்த மாதிரி நடிப்பார்.
1: அந்த பாட்டு அதுவா ரேடியோகிராம் பாடுதுன்னு நினைக்கிறேன். சந்தர்ப்பம் தெரியாம வேலைக்காரங்க இதே மாதிரி ஒரு பாட்டை போட்டு தான் போட்டுருக்கு. நான் போய் எடுத்துட்டு வந்துடுறேன்.
2: வேண்டாம் சித்தப்பா, அந்த பாட்டையே கேட்கலாம்.

கவியர் சீர்கண்டதாசன் அவர்களுடைய விஸ்வநாதனுடைய இசையில் ஸ்ரீ சுசிலா அம்மா அவருடைய குரலில் அழகான பாடல் வரிகளோடு இணைந்த பாடலை கேட்டிருந்தீர்கள். இந்த பாடல் வரிகளுக்கு தாயும் மகளுமாக காவிய தலைமை திரைப்படத்தில் நடிக்கின்றார் சவார் ஜானகி. அடுத்து சிவாஜி கணேசனுடைய புதிய பறவையில் நீங்கள் அவருடைய நடிப்பை பார்க்கலாம். அன்புறவர்களே, பார்த்த ஞாபகம் இல்லையா என்ற பாடலுக்கு நடிக்கிறா நினச்சி பார்க்கல, அந்தளவுக்கு ஒரு நடிப்பு காட்டியிருக்கார் சரோஜதேவியும். அதில் ரெண்டு பேர் காதல் காதலித்து அவர் உண்மையாக ஒரு சிஐடியால் காதலிக்கப்படுகின்றார். அதற்கு முதல் இந்த படம் புதிய பறவை நீங்கள் பார்த்தீங்களன்னா தெரியும். நல்ல படம், எல்லாரும் உங்களால் முடிந்தால் பாருங்கள். அன்புகளை பழைய படங்களை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் தான் படங்களினுடைய டேஸ்ட், கதைகளுடைய விசை, நடிப்புகளுடைய இதுகளெல்லாம் எப்படி இருக்கின்றது என்பதை நீங்கள் விரும்பினால் பார்க்கலாம். உங்களுடைய யூடியூப்பில் இருக்கின்றது அன்புறவுகளே. இப்பொழுது புதிய பறவையில் சிவாஜியினுடைய சிகரெட்டும் அவருடைய மேக்கப் பிடிச்சு அந்த காட்சியை நீங்கள் பார்க்கும்போது சவார் ஜானகியுடன் நடிப்பை பற்றி நீங்கள் பெருமையாக பார்க்கக்கூடியதாக இருக்கும் அன்பு உறவுகளே. விஸ்வநாதன் ராமமூர்த்தி அவர்களுடைய இசை அடியை பாருங்கள். 70 வயலின் சுசிலா அம்மாவுடைய

ஒரு மேடை பாடகியாக சபார் ஜானகி அவர்கள் பாடுகின்றார். சிவாஜி புரொடக்ஷன். அந்த படம் முடிந்தரைக்கும் சிவாஜியினுடைய, அதாவது சிகரெட்டு என்ன மாதிரி புகையமிட்டு என்ன மாதிரி சிகரெட்டை இழுத்து வெளியாளர் என்பதை

0: நல்ல அழகான கவி வரி கண்ணதாசனுடையது, குரல் எங்களுடைய சுசிலா அம்மாவுடைய குரல் ஆகிய எத்தனையோ பாடல்கள் இருக்கின்றது அன்பர்களே. அடுத்த பாடல் என்ன பாடலை உங்களுக்காக? இந்த பாட்டு வாழ்க்கையிலேயே மறக்க முடியாது, அவ்வளவு எதிர்நீச்சல் திரைப்படத்தில் ஒரு ஹிட், பாலச்சந்திரக்கு இந்த திரைப்படம். அதில் இவர்களும் அதாவது ஐயங்கர்மார் எப்படி பேசுவார்களோ அதே ஸ்டைலில் அந்த பாடலை பாடியிருக்கின்றார்கள். ஸ்ரீகாந்தும் சவார் ஜானகியும் ஜோடியாக நடிக்கிறார்கள்.
1: சமத்தா இருந்தா கொடுப்பேளா, அசடா இருந்தா மறுப்பேளா?
2: ஏண்டி புதுசா கேக்குற என்ன?

0: வீக்குமார் அவர்களுடைய இசை. கண்ணதாசனுடைய கவிதை வரி.
1: பட்டு புடவையா வாங்கி

சரி, அந்த அன்பு உறவுகளே, இந்த எதிர்நீச்சல் திரைப்படத்தில் இந்த பாடல் கண்ணதாசனுடைய கவிதை வரி வி குமாருடைய இசையில் நடந்து இடம்பெற்றது. இது பாலச்சந்தருடைய திரைப்படம். பாலச்சந்தர் இயக்கிய திரைப்படங்கள் பல சவார்ஜானை நடித்திருக்கிறார். அற்புதமான பாத்திர படைப்பு அவருக்கு பாலச்சந்தர் கொடுத்து நடிப்பை வேலை வாங்குறதுல பாலச்சந்தர் போல ஒரு கெட்டிக்காரன் உலகத்தில் யாரும் இல்லை. அடுத்த பாடல் பாக்கியலட்சுமி திரைப்படத்தில் இருந்து மறக்க முடியாத பாடல் அன்பு உறவுகளே. மாலை பொழுதின் மயக்கம் கவியரசருடைய கவிதைகளை

இந்த சபர் ஜானகிக்கு மூன்று குழந்தைகள், இரண்டு பெண் குழந்தைகளும் ஒரு ஆண் குழந்தைகளும். ஆனால் அவர்களை பற்றி பெருசாக ஒன்றும் வெளியில் வரவில்லை. என்னால் கிடைக்க தேட முடிந்த அளவுக்கு அவர்களை வரவில்லை. அவருடைய பேத்தியை பற்றி கூடுதலாக, வைஷ்ணவி என்பது நீங்கள் அண்ணாமலை திரைப்படத்தில் நடித்திருக்கின்றார். அதே மாதிரி தமிழ் திரைப்படங்களில், மலையாள திரைப்படங்களில், மற்றது சின்னத்திரை நாடகங்களில் நடித்திருக்கின்றார் வைஷ்ணவி. அவருடைய பேத்தி, மகளுடைய மகள். அந்த வைஷ்ணவி தனியாக இவ்வாறு மாதிரி தான் பாத்திர படைப்புகளை நடிக்கக்கூடிய திறமையாளி. அத்தோடு குரல் வளம், அது பெரிய தாய் மாதிரியே குரல், பேத்தி அம்மம்மா மாதிரியே குரல். அவ்வாறு முன்னணியில் இருந்தவர் வைஷ்ணவி. சரி, அந்த உறவுகளே இப்படி இருந்தாலும் நெஞ்சில் மறக்காமல் நாங்கள் வைத்திருக்கின்ற ஒரு நடிகை என்ற உண்மையாக நினைவில் வைத்திருக்க வேண்டிய நடிகை சபா ஜானகி அவர்கள். நேர்மையான கதை, நேர்மையான பாத்திர படைப்பு, நெஞ்சை நிமித்தி முற்போக்கு சிந்தனவாதி, நல்ல பெண்களுக்கான முற்போக்குக்காக போராடிய பல விஷயங்கள் எல்லாம் போராடி இருக்கின்றார். அந்த சகோதரி எங்களை விட்டு மறைந்தாலும் 21ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 2026ஆம் ஆண்டு இந்த உலகை விட்டு மறைந்தாலும் அதனுடைய நடிப்பும், அவருடைய தமிழர்களுடைய நெஞ்சை விட்டு விலகாத ஒரு நடிகை என்பதை எல்லாரும் உணர்ந்திருப்பீர்கள். அவருக்கு அமைந்த பாடல்களும் நல்ல அழகான பாடல்கள். எந்த பாத்திர படைப்பை நீங்கள் கொடுத்தாலும் அந்த பாத்திர படைப்பை செய்யக்கூடிய ஒரு பண்பான நடிகை. அவருடைய வாழ்க்கை மிகவும், நான் பர்சனலுக்கு போயில்லை, கஷ்டமான. அவரிடம் பெருசாக பண வசதியில், அவருடைய கணவர் வந்து கூடுதலாக செலவாளியாக இருந்ததாக அந்த தரவுகளில் கிடைக்கப்பெற்ற தகவல் தெரிவிக்கின்றது. அதனால் கொஞ்சம் தன் சொந்த வாழ்க்கையில் அவ வந்து கார், அதாவது நடிக்கப்போன அந்த நிறுவனத்தினுடைய பணத்தை ஒரு சென்டிம் கூட வாங்க மாட்டாவாம். என்ன சொன்னால், கார் பெட்ரோல் அந்த காசு இந்த காசு அப்படியெல்லாம் சொல்லி வாங்குகிற நடிகைகள் இருக்கிற காலத்தில் சபார் ஜானகி அதையெல்லாம் தொடாமல் தன்னுடைய காசை கொடுத்து தான் அந்த வாகனத்தில் தான் தன்னுடைய வாகனத்திலே வந்து நடித்து போட்டு தன்னுடைய வாகனத்திலே போகக்கூடிய பெருமை வாய்ந்த ஒரு நடிகையாக திகழ்ந்திருக்கின்றார். மறைந்தாலும் இன்று மக்கள் மனங்களில் அவரை பற்றிய ஒரு சிறு குறிப்போடு, அவர் நடித்த திரைப்படங்களிலிருந்து பாடலை தந்த உங்களுக்கும், கேட்டு ரசித்துக் கொண்டிருந்த அனைத்து அன்பர்களுக்கும் எனது

வணக்கம். இது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலியில் மணிக்கொரு தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். செய்தி தலைப்புகளுக்கான அனுசரணை வழங்குகின்றார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷன் கரை விடி சூப்பர் ஸ்டோர் மனத்தினர். சாசல் டார்ஷலா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் மனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். செம்மணி மனித புதகுழியில் இதுவரையில் மேற்கொள்ளப்பட்ட 110 நாள் அகழ்வு பணிகளுக்காக 5,79,68,000 ரூபாய் செலவு செய்யப்பட்டுள்ளதாக காணாமல் போன ஆட்கள் பற்றிய அலுவலகத்தின் தலைவர் மகேஷ் கட்டிலந்த தெரிவித்திருக்கிறார். வடக்கு மாகாணத்தில் போலீசாரின் செயற்பாடுகளில் முன்னேற்றம் காணப்படுவதாகவும் உயிர்கொல்லி போதைப்பொருள் கட்டுப்பாடு மணல் மாபியாக்களின் செயற்பாடுகளை தடுப்பது மற்றும் வீதிகளில் இளையோர் அதிவேகமாக மோட்டார் சைக்கிள்களை செலுத்தி ஏனைய வீதி பயனாளர்களுக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தும் நிலைமையை கட்டுப்படுத்துவது தொடர்பில் மேலும் தீவிரமான நடவடிக்கைகள் அவசியம் என்று வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகன் வலியுறுத்தியிருக்கிறார். இலங்கையில் அண்மைய நாட்களில் இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் அனைத்தும் சாட்சிகளை இல்லாதொழிக்கும் செயற்பாடுகள் என்று கருத தோன்றுவதாக பாதுகாப்பு பிரதியமைச்சர் அருண ஜெயசேகர தெரிவித்திருக்கிறார். அரசியல் எதிரிகள் மகனை இலக்கு வைத்தார்கள் என்றும் தனது குடும்பத்தினருக்கும் தனது அரசியல் பயணத்தின் புகழுக்கும் ஏற்பட்ட களங்கத்துக்கு 500 மில்லியன் ரூபாய் நஷ்ட ஈடாக கோரி முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சாந்த பண்டாரா இலங்கை மனிதுரிமைகள் ஆணைக்குழுவில் முறைப்பாடு ஒன்றை செய்திருக்கிறார். யாழ்ப்பாணம் கீரிமலை பகுதியில் வெள்ள நீர் வடிந்தோடும் வாய்க்காலின் மூடிகளை விசமிகள் அடித்து நொறுக்கி இருக்கிறார்கள். இலங்கை பொது சுகாதார பரிசோதகர்கள் இன்று முதல் நாடளாவிய ரீதியாக தொழிற்சங்க நடவடிக்கைகளில் ஈடுபடுகிறார்கள். கட்டுநாயக்க வானூர்தி நிலைய சுகாதார அலுவலகத்தில் இடம்பெற்ற முறைகேடும் மற்றும் ஊழல்களை வெளிக்கொணர்ந்த தமது சங்க அதிகாரிகளுக்கு இடமாற்றம் வழங்கப்பட்டமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்த தொழிற்சங்க நடவடிக்கையை அவர்கள் முன்னெடுத்து வருகிறார்கள். இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற குழு தலைவர் சாணக்கியன் ராசமாணிக்கம் நேற்று பலாலி சந்தி மற்றும் வசாவிளான் பகுதிகளில் தொடர்ந்து இடம்பெற்று வரும் காணி விடுவிப்பு போராட்டங்களை நேரில் சென்று பார்வையிட்டார். பாதுகாப்பு படையினரின் கட்டுப்பாட்டில் உள்ள தங்களது பூர்வீக மற்றும் தனியார் காணிகளை விடுவிக்குமாறு அந்த பகுதி மக்கள் தொடர்ந்து கோரிக்கை விடுத்து வருவது நேர்கள் அறிந்ததே. 1948 சுதந்திரத்துக்கு பிறகு நாட்டில் எதிர்கட்சியில் இருந்த எந்த ஒரு அரசியல் கட்சியும் மக்களுக்கு சேவையாற்றவில்லை. வரலாற்றில் முதன்முறையாக எதிர்கட்சியில் இருந்து கொண்டு மக்களுக்கு சேவையாற்றிய ஒரே கட்சி ஐக்கிய மக்கள் சக்தி மட்டுமே என்று எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார். தற்போதைய ஆட்சியில் விரக்தி அடைந்துள்ள மக்கள் மாற்றத்தை எதிர்பார்த்துள்ளார்கள். எனவே நாட்டின் அடுத்த ஜனாதிபதி சஜித் பிரேமதாசாவே ஆவார். அதன்போது ஸ்ரீலங்கா பொதுஜன பேரமனவின் பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச முடிந்த அளவுக்கு எதிர்கட்சி தலைவர் பதவியாவது கைப்பற்ற வேண்டும் என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் ஹர்சன ராஜகரண குறிப்பிட்டிருக்கிறார். நாட்டை வங்குருவத்து நிலைக்கு தள்ளிய ஊழல்வாதிகள் தேசியம் பௌத்தம் ஒற்றியாட்சிக்கு பாதிப்பு என்று குறிப்பிட்டுக் கொண்டு மீண்டும் அதிகாரத்தை கைப்பற்ற மக்கள் மத்தியில் செல்கிறார்கள். இவர்களின் போலியான வேடத்துக்கு மக்கள் மீண்டும் ஏமாற்றம் அடையக்கூடாது என்று கேட்டுக் கொள்கிறேன். அரசாங்கம் சிறந்த முறையில் தான் செயற்படுகிறது. ஊழல் மோசடிகள் இல்லாமல் சட்டத்தின் பிரகாரம் அரசு அதிகாரிகள் செயற்படுகிறார்கள். இதனால் ஊழல்வாதிகள் அனைவரும் இன்று அரசாங்கத்துக்கு எதிராக ஒன்றிணைந்திருப்பதாக முன்னாள் ராணுவ தளபதி ஃபீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா குறிப்பிட்டிருக்கிறார். தனியார் துறை ஊழியர்கள் இணையவழி மூலமாக தொடர்ந்து பருவச்சீட்டுகளை பெற்றுக் கொள்வதற்கான புதிய நடைமுறை எதிர்வரும் செப்டம்பர் மாதம் முதல் அறிமுகப்படுத்தப்பட இருப்பதாக போக்குவரத்து அமைச்சர் பிமல் ரட்நாயக்கா தெரிவித்திருக்கிறார். கொழும்பு மற்றும் அதனை சுற்றியுள்ள புறநகர் பகுதிகளை உள்ளடக்கிய புதிய மின்சார தொடர்ந்து திட்டத்தின் பணிகள் அடுத்த ஆண்டு ஆரம்பிக்கப்பட இருப்பதாக அரசாங்கம் அறிவித்திருக்கிறது. அரச புலனாய்வு சேவையின் முன்னாள் பணிப்பாளர் சுரேசலைக்கு எதிராக 3வது தடுப்பு காவல் உத்தரவை பிறப்பிப்பதை தவிர்க்குமாறு வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. அத்துடன் அவரை உடனடியாக நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துமாறு தேசிய அமைப்புகளின் ஒன்றியம் ஜனாதிபதியை கேட்டிருக்கிறது. நீதிமன்ற அவமதிப்பு குற்றச்சாட்டின் கீழ் 6 அரசியல் செயற்பாட்டாளர்களுக்கு எதிராக மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் தகவல்கள் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது.
கொலன்னாவ தேசிய மக்கள் சக்தியின் நகரசபை உறுப்பினர் ஒருவரின் மகன் உட்பட இரு சந்த நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். கைதானவர்கள் மாளிகா கந்த நீதவான் முன்னிலையில் பிரசன்னப்படுத்தப்பட்டதை அடுத்து அவர்கள் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கிறார்கள். காணாமல் போன பதுளை வைத்தியசாலையின் மயக்கவியல் வைத்திய நிபுணரின் சடலம் மகியங்கனை மாபகடவ பகுதிக்கு அருகில் உள்ள பாறையொன்றின் மீது கண்டெடுக்கப்பட்டிருப்பதாக போலீசார் தெரிவிக்கிறார்கள். ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளியான போக்கோ சமன் என்பவரின் தாயார் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் தொடர்பாக மற்றொரு நபர் போலீசாரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். நீண்ட காலமாக மருத்துவர்கள் என்று தங்களை அடையாளம் காட்டி நோயாளர்களுக்கு சிகிச்சை அளித்து மோசடியில் ஈடுபட்டு வந்த இருவர் குற்றத்தை ஒப்புக்கொண்டதை அடுத்து அவர்களுக்கு 5 ஆண்டுகள் ஒத்திவைக்கப்பட்ட 6 மாத கால சிறை தண்டனை விதித்து களத்துறை மேலதிக நீதவான் நுத்தினன் ராஜபக்ச உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். நிர்ணயிக்கப்பட்ட மற்றும் அச்சிடப்பட்ட விலையை விட அதிக விலைக்கு பொருட்களை விற்பனை செய்த யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த 3 வர்த்தகர் லியங்களுக்கு யாழ்ப்பாண நீதவான் நீதிமன்றம் மொத்தம் 668,000 ரூபாய் அபராதம் விதித்து தீர்ப்பளித்திருக்கிறது. இலங்கை முழுவதும் குற்றச்செயல்களில் ஈடுபட்ட சந்த நபர்களை கைது செய்வதற்காக குற்றம் மற்றும் போதைப்பொருள் தடுப்பு நடவடிக்கையின் கீழ் போலீசார் மேற்கொண்ட தினசரி தேடுதல் நடவடிக்கைகளில் 537 சந்த நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். நேற்று 27,001 பேர் சோதனையிடப்பட்டு இந்த சந்த நபர்கள் போலீசாரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். கடந்த 24 மணி நேரத்துக்குள் நாட்டின் பல பகுதிகளில் இடம்பெற்ற வாகன விபத்துகளில் 4 பேர் உயிரிழந்திருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. நாட்டின் பல பகுதிகளுக்கு இன்று பகல் வேளையில் வெப்ப சுட்டன் எச்சரிக்கை மட்டத்தை எட்டக்கூடும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதன்படி இயற்கை அபாயங்கள் பற்றிய முன்னெச்சரிக்கை மையம் செம்மஞ்சள் நிற வெப்ப வானிலை எச்சரிக்கையை விடுத்திருக்கிறது. நாட்டின் பல பகுதிகளில் நிலவும் வறட்சியான காலநிலை காரணமாக தற்போது 81,000க்கு அதிகமான மக்கள் குடிநீர் பிரச்சனையை எதிர்நோக்கி வருகிறார்கள். பாதிக்கப்பட்ட பகுதிகளில் உள்ள மக்களுக்கு நீர்த்தாங்கிகள் மூலம் நீர் விநியோகிக்கப்பட்டு வருவதால் அனைத்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது. மேல் மற்றும் சப்ரகோவா மாகாணங்களிலும் கண்டி நுவர்லியா காலி மற்றும் மாத்தரை மாவட்டங்களிலும் அவ்வப்போது இன்றும் மழை பெய்யும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. வட மேல் மாகாணத்தில் பல தடவைகள் மழை பெய்யும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. சிலாபம் வரலாற்று சிறப்பு மிக்க முன்னேஸ்வரம் சிவன் ஆலயத்தின் வருடாந்த உற்சவத்தை முன்னிட்டு இடம்பெற்ற விசேட ஆசீர்வாத பூசையில் பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய நேற்று கலந்து கொண்டார். 2026 ஜனவரி மாத தொடக்கத்திலிருந்து ஆகஸ்ட் நடுப்பகுதி வரை இலங்கைக்கு சென்றுள்ள சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை 1.45 மில்லியனை கடந்துவிட்டது. இந்திய செய்திகளில் 30 ஆண்டுகளுக்கு மேலாக 3 நாடுகளில் இந்திய தூதராக கடமையாற்றிய நவ்தீப் சூரியின் பெயரை பஞ்சாப் வாக்காளர் பட்டியலில் சேர்ப்பதில் சிக்கல் எழுந்துள்ளது சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது. அன்னபூரணி சூப்பர் 6 திட்டத்தின் கீழ் முதற்கட்டமாக ஆண்டுக்கு 3 விலையில்லா எரிவாயு சிலிண்டர்கள் வழங்கப்படும் என்று முதலமைச்சர் விஜய் இன்று சட்டப்பேரவையில் அறிவித்தார். பிரதம வேட்பாளர் ராகுல் காந்தியா விஜயா என்ற விடயத்தில் தமிழக காங்கிரஸ் தமிழக வெற்றி கழக கூட்டணியில் மோதல் வெடித்திருக்கிறது. தொகுதி மறுசீரமைப்பு சட்ட மசோதாவை நிறைவேற்ற பெரும்பான்மையை திரட்டவே நாடாளுமன்ற கூட்டத்தொடரை முடிவுக்கு கொண்டு வருவதில் ஒன்றிய அரசு தாமதம் செய்வதாக காங்கிரஸ் சந்தேகத்தை வெளியிட்டிருக்கிறது. தமிழக வெற்றி கழக சார்பில் பல்வேறு மாவட்டங்களில் நடத்தப்பட்ட பொதுக்கூட்டங்களில் அந்த கட்சியினர் அத்துமுறைகளில் ஈடுபட்டது பொதுமக்களை முகம் சுளிக்க வைத்ததாக தெரிவிக்கப்படுகிறது. மகளிருக்கு ஆதரவாக பேசுவதோடு மகளிருக்கு 33% இடஒதுக்கீடு மசோதாவை ஆதரிக்க வேண்டும் என்று ராகுல் காந்திக்கு பாரதிய ஜனதா கட்சி கோரிக்கை விடுத்திருக்கிறது. உலகின் கப்பல் கட்டுமான மையமாக மாறும் திறன் இந்தியாவுக்கு இருப்பதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்திருக்கிறார். தெற்கு தொடருந்து மண்டலத்தில் கடந்த 2023 ஆம் ஆண்டு முதல் 2026 ஜூலை வரை 5 ஆண்டுகளில் 138 குழந்தைகள் மீட்கப்பட்டு 36 பேர் கைது செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. உத்தரப்பிரதேச மாநிலம் அமேதியில் முற்றிலும் இந்திய உதிரிப்பாகங்களை கொண்டு உருவாக்கப்பட்ட முதல் AK-203 ஷேர் ரக துப்பாக்கி வெற்றிகரமாக சோதனை செய்யப்பட்டிருக்கிறது.
தனது மேசையில் இருப்பதாக முதல்வர் ஜோசப் விஜய் கூறியிருந்த மூன்று கோப்புகளையும் ஒரு வாரத்துக்குள் திறக்காவிட்டால் சட்டப்பேரவையில் தவறான தவலை கூறியதற்காக அவர் மீது உரிமை மீறல் தீர்மானம் கொண்டுவர வேண்டும் என்று திராவிட முன்னேற்ற கழக பொதுச் செயலரும் முன்னாள் நீர்வளத்துறை அமைச்சருமான துரைமுருகன் தெரிவித்திருக்கிறார். மகாராஷ்டிர மாநிலம் அமராவதி மாவட்டத்தில் உள்ள அரசு மகளிர் மருத்துவமனையில் இன்று அதிகாலை ஏற்பட்ட பயங்கர தீபத்தில் பிறந்த பச்சிளங்குழந்தைகள் மூன்று பேர் தீயில் கருகி உயிரிழந்த சம்பவம் அங்கு பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்திய ஆயுதப்படைகள் நடத்திய சிந்தூர் நடவடிக்கையில் தாக்கப்பட்ட ஜெய்ஸ் இ முகமது தலைமையகத்தை புனரமைக்க பாகிஸ்தான் அரசு நிதியுதவி வழங்கியதான தகவல்கள் வெளிவந்துள்ளன. எல்லையில் கூட்டு ரோந்தை விரிவுபடுத்த இந்தியாவும் நேபாளமும் நேற்று முடிவு செய்திருக்கின்றன. நியூயோர்க்கில் பீசா விநியோகம் செய்யும் போது பஞ்சாப் இளைஞர் அடையாளம் தெரியாத நபரால் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. 2035 ஆண்டுக்குள் இந்தியா தனது சொந்த விண்வெளி நிலையத்தை அமைத்துவிடும் என்று இஸ்ரோ தலைவர் நாராயணன் அறிவித்திருக்கிறார். மகாராஷ்டிராவில் விநாயகர் சிலை ஊர்வலத்தில் முட்டை வீசிய சம்பவத்தை தொடர்ந்து இருதரப்பினரிடையே மோதல் ஏற்பட்டது. இதனால் அந்த பகுதியில் பதற்றமான சூழல் நிலவியது. இன்று சென்னையில் ஆவணத்தங்கத்தின் விலை சவரனுக்கு 640 ரூபாய் என்று, ஒரு சவரன் 120,240 ரூபாவுக்கும், கிராமுக்கு 80 ரூபாய் என்று, ஒரு கிராம் 15,030 ரூபாவுக்கும் விற்பனையாகிறது. உலக செய்திகளில் ஈரான் மீது அமெரிக்கா இஸ்ரேல் போர் தொடங்கி 6 மாதமாகிவிட்ட நிலையில் இந்த விவகாரத்தில் இதுவரை தீர்வு எட்டப்படாமல் உள்ளது. அமெரிக்கா ஈரானிடையே புரிந்துணர்வு ஒப்பந்தம் இறுதி செய்யப்பட்டு அதை நிறைவேற்றுவதற்கான 60 நாள் காலக்கெடு கடந்த வாரத்துடன் முடிந்துவிட்டது. அந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் தற்போது தடைப்பட்டிருக்கிறது. பாகிஸ்தான், சவுதி அரேபியா, துருக்கி ஆகிய நாடுகள் சேர்ந்து அமைத்துள்ள பாதுகாப்பு கூட்டணியில் வங்கதேசம் சேர தயாராக இருப்பதாக அந்த நாட்டின் 2 அமைச்சர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். வங்கதேசத்தில் இந்து குடும்பத்தினர் 4 பேர் கொலை செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. ஈரானில் சுமார் 200 பில்லியன் கனமீட்டர் இயற்கை எரிவாயு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. ஃபோர்ஸ் பகுதியில் புதிய எரிவாயு தளங்கள் கண்டறியப்பட்டிருப்பதாக ஈரானிய பெட்ரோலிய அமைச்சர் தெரிவித்திருக்கிறார். மேற்கு ஆப்பிரிக்க நாடான கினியாவில் ஏற்பட்ட பாரிய அனர்த்தத்தில் 30 பேர் உயிரிழந்தார்கள். தன்னகர் கொனாக்ரியில் அமைந்துள்ள மிகப்பெரிய குப்பை கிடங்கின் ஒரு பகுதி கனமழை காரணமாக சரிந்ததில் இந்த உயிரிழப்புகள் ஏற்பட்டதாக அந்த நாட்டு அரசு தெரிவித்திருக்கிறது. பங்களாதேஷில் எரிவாயு பற்றாக்குறை மோசமடைந்திருப்பதால் எரிபொருள் இல்லாமல் வாகன ஓட்டுநர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளார்கள். ஆலைகள் மூடப்படுகின்றன, மின்வெட்டுகள் தொடர்கின்றன. ஸ்வீடன் உயர்நிலை பள்ளியில் நடத்தப்பட்ட தாக்குதலில் உயிரிழந்தவர் ஒரு 17 வயது பெண் என்று தற்போது தெரிய வந்துள்ளது. கடந்த வெள்ளிக்கிழமை 18 வயது மாணவர் ஒருவர் வாளை கொண்டு பள்ளியில் உள்ள மாணவர்களை தாக்கினார். ஒரு 17 வயது மாணவி இறந்திருந்தார். இருவருக்கு கடுமையான காயங்கள் ஏற்பட்டிருந்தது நேர்கள் அறிந்தது. பாகிஸ்தானில் மனைவியை கொலை செய்ததாக சந்தேகப்படும் நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவர் ஒரு இல்ல பணிப்பெண்ணின் உதவியுடன் தனது மனைவியை கொலை செய்ததாக சந்தேகப்படுகிறது. ஆஸ்திரேலியா பாலூட்டி உயிரினத்தின் முதல் H5N1 ரக பறவை காய்ச்சல் சம்பவத்தை உறுதி செய்திருக்கிறது. அந்த கிருமி கடல் நாய் ஒன்றில் கண்டுபிடிக்கப்பட்டிருப்பதாக குறிப்பிடப்படுகிறது. இந்தோனேஷிய அதிகாரிகள் அண்மைய காட்டுத்தீ சம்பவங்கள் தொடர்பில் 72 பேரை கைது செய்திருக்கிறார்கள். அவர்கள் வேண்டுமென்றே நிலத்துக்கு தீ மூட்டியதாக நம்பப்படுகிறது. சூப்பர்மேன் ஆடை அணிந்தபடி காட்டுத்தீயை அணைக்கும் 17 வயது சிறுவன் இந்தோனேஷியாவில் பலரின் பாராட்டை பெற்று வருகிறார். மலேசியாவில் தெமர்லோ வட்டாரத்தில் ஒரு குடிமை தற்காப்பு படை அதிகாரி பாம்பு கடித்து இறந்தார். பாம்பை எப்படி கையாள்வதென்று செய்து காட்டிக் கொண்டிருந்த 39 வயது சாஜன் முகமது மொசாம் சாக் அமருதீன் அப்போது அந்த பாம்பு அவருடைய வலது கையின் நடுவிரலை கடித்ததாக கூறப்பட்ட சம்பவத்தில் உயிரிழந்து போனார். விளையாட்டுச் செய்திகளில் இலங்கைக்கு எதிரான 2வது டெஸ்ட் போட்டியின் போது இந்தியாவின் வீரர் ரிஷப் பந்துக்கு காயம் ஏற்பட்டுள்ளது. வங்கதேசத்துக்கு எதிரான ஆஸ்திரேலியாவின் டெஸ்ட் வெற்றியால் இந்தியாவின் உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டிக்கான வாய்ப்பு நீடிக்கிறது. அனைத்துவித கிரிக்கெட் போட்டிகளில் இருந்தும் ஓய்வு பெறுவதாக இந்திய சுழற்பந்து வீச்சாளர் கரண் சர்மா அறிவித்திருக்கிறார்.
உலக பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப்பில் ஜப்பானின் ஆன்சி யங், பிரான்சின் அலெக்ஸ் லேனியர் ஆகியோர் தங்கள் பிரிவில் சாம்பியன் பட்டத்தை வென்றிருக்கிறார்கள். நிறைவாக இன்றைய நாணய மாற்று வீதங்கள். ஒரு யூரோ இலங்கை பெறுமதியில் 384.76 ரூபாய், இந்திய பெறுமதியில் 111.76 ரூபாய், ஒரு அமெரிக்கன் டாலர் இலங்கை பெறுமதியில் 329.40 ரூபாய், இந்திய பெறுமதியில் 95.67 ரூபாய், ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கை பெறுமதியில் 411.65 ரூபாய், இந்திய பெறுமதியில் 119.61 ரூபாய், ஒரு ஐக்கராட்சிய பவுண்ட் இலங்கை பெறுமதியில் 449.54 ரூபாய், இந்திய பெறுமதியில் 130.55 ரூபாய், ஒரு கனடியன் டாலர் இலங்கை பெறுமதியில் 238.77 ரூபாய், இந்திய பெறுமதியில் 69.34 ரூபாய். கேட்டது மணிக்கூர் தடவை இடம் வரும் செய்தி தலைப்புகள். செய்தி தலைப்புகளுக்கான அனுசரணை வழங்கியுள்ளார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் உமிடத்தினர், சாசல் கார்ஷிலாகோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் உமிடமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். உங்கள் செய்தி கேட்கும் ஆர்வத்துக்கு நன்றி நேயர்களே.

0: இன்னைக்கு மகானங்காத்தால ரெண்டு கையிலும் தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்கு, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜான், லாச்ச பிள்ளைக்கு வந்து நான்
2: வீட்டுக்கு சங்கரி இருக்கு,
3: அங்க போய் போத்தனா. ஐயோ மரக்கறி என்றா அகத்தியில புண்ணாங்காணி வெள்ளேற குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய.
0: உங்களோட கதையோடு இப்ப நான் பூரம் காரம் கொண்டு வந்தா அள்ளி கண்டு போகிறதுக்கு
1: விடாதீங்க, போங்க போங்க.
4: ஆம், அன்றும் இன்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர், Paris Lachapelle
5: 11 à 13 rue Caille 75 000 de Paris.
4: VT Superstore Gala Gonesse Sasselil
5: 5 rue Marcel Cerdan 95 140 Garges les Gonesse.
4: மேலதிகை தொடர்புகளுக்கு விடி கேஷ் அண்ட் கரி பரிசு லாச்சப்பலில் தொடர்பு. தொலைபேசி இலக்கம் 01 40 05 07 18. சாசல் கால்லா கோனேஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.
6: வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும், அதை வாங்கி தந்த பெரும்

ஈழத் தமிழர்களின் வாழ்வில் கல்வியில் சாதனையாளர்களை உருவாக்கிய வயாவுலான் மத்திய கல்லூரியின் அமுத விழா 8ஆம் தேதி நவம்பர் மாதம் 2026 ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 2:30 மணிக்கு சுவிட்சர்லாந்தில் சிறப்பாக நடைபெற இருக்கிறது.

0: அவரது வாழ்வில் அறிவொளியேற்றிய இந்த பாடசாலையின் அமுத விழாவுக்கான பணிகளை வயாபுலான் மத்திய கல்லூரியின் சுவிஸ் கிளையினர் இதற்கான ஏற்பாடுகளை கவனித்து வருகிறார்கள். மறந்து விடாதீர்கள், 8ஆம் தேதி நவம்பர் மாதம் 2026 ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 2:30 மணிக்கு வசாவிளான் மத்திய கல்லூரியின் அமுத விழா நிகழ்வுகள் நடைபெறுகிறது. இடம்பெறும் மண்டபம்
1: In der AU 18604 Volkeswil Zürich Switzerland.
0: இந்த நிகழ்வுக்கு அனுசரணை கொடுக்கின்றார்கள் பிசரியா மம்மா மியா GmbH, சஜிகா கேஷ் அண்ட் கரி, சஜிகா பியூட்டி பார்லர், சோட்டகன் கராத்தே நிறுவனம், பரவச யோகா நிலையம் இவர்களது ஆதரவுடனும் உங்கள் ஆதரவை எதிர்பார்க்கின்றார்கள் வசாவிளான் மத்திய கல்லூரியின் பழைய மாணவர்கள். மேலதிக தொடர்புகளுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். தியாகராஜா சச்சிதானந்த மூர்த்தி, சைவ சைவர் 41 79 771 17 12. தம்பிராஜா இளங்குமரன், சைவ சைவர் 41 76 386 14 82. தர்மலிங்கம் பிரபாகரன், சைவ சைவர் 41 76 51 83. சைவர் 3 4. மறந்து விடாதீர்கள், நவம்பர் மாதம் 8ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 2:30 மணிக்கு வசாவிளான் மத்திய கல்லூரியின் அமுத விழா நிகழ்வு. கல்வி கண்ணை திறந்த வயாவிளான் மத்திய கல்லூரியின் அமுத விழாவுக்காக அனைவரும் ஒன்றிணைவோம். அடுத்த தலைமுறைக்கு உற்சாகம் அளிப்போம்.

0: வச்சாங்க, ஊட்டி மானம் கூட ஆகல, ஒழுங்கா வேலை செய்யல. என்ன செய்யறது
1: அப்பா? இந்த தப்புல பதம் ஒன்றும் வரதில்ல அப்பா. இந்த
2: சரி சரி, எந்த காரும் ஒழுங்கா பிரேக் பிடிக்குது இல்ல. எல்லா பிரச்சனைக்கும் ஒரே தீர்வு எங்கட ஜோய் தான். ஜோயின்ற போன் நம்பரை சொல்லுங்கப்பா.
3: இந்த பிரச்சனைகள் அனைத்துக்கும் ஒரே தீர்வாக நியாயமான விலை தரமான சேவைக்கு ஜோய். தொடர்பு தொலைபேசி இலக்கம் பிரான்சுக்குரியது 0782 81 88 14. மறந்து விடாதீர்கள், ஜோய் 0782 81 88 14.

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி TRT தமிழ் ஒலி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலி நேரம் சிறக 12:24, ஐக்கிய ராஜ்யத்தில் 11:24. தமிழொலியின் இன்றைய நிகழ்ச்சிகளில் வானலையில் மலர்கின்றது.

0: பக்திமாலை. பக்திமாலை நிகழ்ச்சியினை கேட்பதற்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பிப்பதற்கும் காத்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள். அப்படி அன்பு உறவுகளை நலமாக உற்சாகமாக இருக்கின்றீர்களோ அவ்வாறு நீங்களும் இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான நகரவினை உங்களுக்காகவும் பிரார்த்தித்துக் கொண்டு, தொலைபேசி அழைப்பு கிடைக்கவில்லை என்றெல்லாம் ஆதங்கப்படாதீர்கள், நேரத்தோடு இணைந்து கொள்ளுங்கள் அன்பு உறவுகளே. இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் இணைந்து கொண்டு முதலில் வருகின்றவர் கேட்கின்ற பாடலை ஏனைய ஐவரை இணைத்து அறுவருக்கு ஒரு பாடலாக வழங்கி கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் மங்களகரமாக இணைந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
1: வணக்கம் ராஜா. என்ன ஜெயமலேந்து புங்கையூர் ராஜா.
0: வணக்கம் புங்கையூர் ராஜா, நலமா இருக்கீங்களா?
1: நன்றி
0: சகோதரம், உங்களுக்கு அந்த பாடலை தருகின்றோம். உங்களோடு ஐவரை இணைத்து அறுவருக்காக ஒரு பாடலை தருகின்றோம். நன்றி.
1: வணக்கம் ராஜா.
0: அவர் புங்கையூர் ராஜா, அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புரோ. வணக்கம்.
2: வணக்கம்
0: சதீஷ், நலமா இருக்கிறீங்களா?
2: நன்றி
0: சகோதரம், உங்களுக்கும் அன்னையுடைய திருவுருள் கிடைக்க வேண்டும் பிரார்த்தித்து விடைபெறுவோம். நன்றி.
2: வணக்கம்.
0: அவர் சதீஷ் அவர்கள். சதீஷை தொடர்ந்து வைபரூடாக சாந்தினி வடிவேல் அவர்கள் இணைந்திருக்கின்றார். வணக்கம் சாந்தினி.
3: இனிய மாதிய வணக்கம். நலமோ?
0: நல்லா இருக்கிறோம். நீங்கள்?
3: நாங்களும் நல்லா இருக்கின்றோம்.
0: நன்றி.
3: கிழமை
0: நீங்களும் என்ன? ரெண்டு கிழமை வேற இல்ல.
3: சின்ன வீட்டா போயிட்டு வந்து நேத்துதான்.
0: சின்ன வீட்டா ரேடியோ இல்லையா? உள்ள
3: இருக்குது, அங்க வேலை செய்யறத அப்ப அவியல டிஸ்டர்ப்.
0: நீங்க கதைச்சா அந்த அளவுக்கு டிஸ்டர்ப் ஆயிருமோ? என்னடா
3: நீங்க
0: சும்மா அம்மா அம்மான்னு கத்தி கண்ணி இப்ப எங்களுடைய எதிர்பார்த்திருந்திருப்பா வடிவேல சாந்தினி வருவாண்டு இவ்வளவு அன்பா
3: இருந்திருப்பாங்க.
0: நாங்கள் கூட இந்த அலைக்கு உடனே கூப்பிடுறாங்களே, எல்லாம் காசு கட்டி அந்த ஃபைட் எல்லாம் கட்டி அனுப்பி விடுறா டக்குன்னு வரோம்.
3: நன்றி
0: சகோதரி, நான் பகுடி கதைச்சு நான் வெற்றி எடுத்துறாங்க. உங்களுக்கும் அன்னையனுடைய திருவருள் கிடைக்கும்.
3: நானும்
0: அன்னையனுடைய திருவருள் கிடைக்கணும். வடிவில் அண்ணாவை நலம் கேட்டதாக சொல்லுங்கள்.
3: நன்றி. நீங்களும் அப்படியே குடும்பத்தோட நலமா இருக்க வேணும் என்று அம்மாவை வேண்டிக் கொண்டு, அன்பு டிஆர்டி நேர்கள், அன்பு அறிவிப்பாளர் குடும்பம், அம்மா நடிகார்கள், தொண்டர்கள், சித்ரா பவன் குடும்பம், யோகேஸ்வரி அக்கா குடும்பம் எல்லோருக்குமாக அம்மாவை வேண்டிக் கொண்டு அந்த சௌரம் கேட்ட பாட்டு விளங்கையில சௌரம்
0: இதை கேட்டாலும் இல்லை என்று சொல்லாமல் தருகின்ற தாய் பாலசுப்ரமணியம் பாடிய பாடல். ஓகேம்மா, உங்கள் குடும்பத்திற்கும் உங்களுக்கும் நீங்களும் அம்மா அப்பா மகள் வேலை செய்கிறான்னு சொல்லி போட்டு பயப்படாமல் உங்களோட பாடலில் நீங்கள் நல்ல தைரியமாக சந்தோஷமாக வயது போகிற நேரங்களில் நாங்கள் சந்தோஷமாக இருந்தால் தான் எங்களுக்கும் அந்த இதயம் எல்லாம் ஆகவே நீங்கள் உங்களோட பாடலில் சந்தோஷமாக இருந்து சந்தோஷமாக அன்னையனுடைய அருளோடு நல்ல ஆரோக்கியத்தோடு வாழ வேண்டும் என்று அன்னையை பிரார்த்தித்துக் கொண்டு விடைபெறுவோம். நன்றி அம்மா.
3: நன்றி. வணக்கம்.
0: அவர் சகோதரி சாந்தினி வடிவேல் அவர்கள் ஜெர்மனியில் இருந்து இணைந்து கொண்டார். அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புரோ. வணக்கம்.
4: வணக்கம் அண்ணா.
0: வணக்கம் சித்ரா, நலமா இருக்கீங்களா?
4: ஓ அம்மா தெரியலாலும் எல்லோரும் நல்ல சுகமா இருக்கிறோம். நீங்களும் உங்கள் குடும்பமும் நல்ல
0: சொன்னாங்க. புது பாட்டுக்கு நீங்க வாரீங்களா இப்ப? என்ன சித்ரா பேச்சீங்க?
4: நீங்க
0: நலமா இருக்கீங்களா?
4: இப்பவும் அம்மாண்ட அருளோட எல்லாரும் நல்ல சுகமா இருக்கிறோம். நீங்களும் உங்கள் குடும்பமும் நல்லா இருக்கணும்னு அம்மாவை பிரார்த்திட்டு கொண்டு, கார்த்தி குடும்பம், திருமதி வடிவேல் குடும்பம், தேவேந்திர மையா குடும்பம், டிஆர்டி அன்பு நேர்கள், டிஆர்டி அன்பு அறிவிப்பாளர்கள் எல்லோருக்காகவும் அம்மா பிரார்த்தித்துக் கொண்டு பூங்கை ராஜா கேட்ட பாடலோடு நானும் இணைந்து கொள்றேன்.
0: நன்றி சித்ரா, உங்களுக்கு அன்னையுடைய திருவள கிடைக்கும் ஒன்று பிரார்த்தித்துக் கொண்டு விடைபெறுவோம். நன்றி.
4: நன்றி அண்ணா.
0: அவர் சகோதரி சித்ரா பவன் அவர்கள் அவர்களை தொடர்ந்து வானில் வந்திருக்கும். அடுத்த அன்பு வணக்கம். வணக்கம். சரி, அவருடைய தொடர்பு இணைத்துக் கொள்ளவில்லை. அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
5: வணக்கம் ராஜா.
0: வணக்கம் திருமதி கமலமணி அவர்கள், நலமா இருக்கீங்களா கமலமணி?
5: நாங்க நலமா இருக்கிறோம் ராஜா, நீங்கள்?
0: நாங்களும் நல்லா இருக்கிறோம், நன்றி.
5: நானும் எதை கேட்டாலும் இல்லை என்று சொல்ல அந்த பாட்டோட நானும் இணைஞ்சு கொள்றேன்.
0: நன்றி. பிரான்ஸ்ல இருந்து அந்த பாடலோடு இணைந்து கொள்றீங்க. நலத்தார் எப்படி இருக்கிறார்?
5: அவரும் நல்ல சுகமா இருக்கிறார்.
0: நல்ல சுகமா குழுகுழு வந்து இருக்கிறார்.
5: ஓ, குழுகுழு வந்து
0: இப்ப குழுகுழு வந்து குளிர் காத்து அடிக்குது.
5: வீட்டுக்கு
0: மண் சுமந்தவருக்கு பிரம்படியால் கொடுத்த மாதிரி குடுக்கணும். இல்ல ஒரு இடையே மாதிரி கால்நிலையை வச்சுக்கொள்ள சோர்மானுக்கு விழுந்த அடியெல்லாம் மாறுக்கு போய் விழுந்தது. சிவருமானுக்கு பாண்டிய மன்னன் அடிச்ச அடி யாருக்கு போய் விழுந்தது? அந்த அடி
5: இல்ல,
0: உலகத்தில் உள்ள எல்லாருக்கும் அந்த அடி விழுந்தாதான் அந்த வரி வரியா அவங்களுக்கு இருக்கிறது. பாண்டிய மன்னன் பிறகு காலில் விழுந்து சிவருமான் வந்தது. சிவருமான் அது பாண்டிய மன்னன் அணை காட்டின கதை தெரியாதா? மறக்கிறது என்ன மறக்கிற? பள்ளிக்கூடத்தில் என்ன படிச்சீங்க? மூன்றாம் வகுப்புல சொல்லி தராது. நானே சவாரிக்கு வச்சின புழ
5: விட்டுட்டேன்.
0: நல்ல உங்களை மாதிரி நல்ல நடிக இன்ட்ரோ அம்மாவை வச்சு என்ன நடிப்பா? அந்த நடிப்பு அதே மாதிரிதான் நீங்க நடிக்கிறீங்களே. ஒரு நாள் தான் தவறு விட்டு மற்றபடி எல்லாம் எழுதி வச்சிட்டு போய் வடிவாசு எழுதி வழியா சொல்லிக்கிட்டு அதுக்கு முதல் ஒரு ஒரு தவறு செய்தா அதுக்காண்டி நெடுகளும் சொல்லிடுறது. அவர்
5: நடக்கணும்
0: அவர் வடிவான நிகழ்ச்சியவர்
5: நான்
0: ராஜால சரியான அன்பு என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். கடவுள் எல்லாம் எழுதுவேன் சோப்பு மையா
5: எழுதுவேன்.
0: வயது போனாலும் எழுதுவேன். நன்றி, வாழ்த்துக்கள். நீங்கள் அண்ணனுடைய அருளோடு நல்ல உற்சாகமா கலகலப்பாக சந்தோஷமா நடிச்சு கொண்டிருக்கோம். நன்றி, வாழ்த்துக்கள். அவர் கமலவேணி நவன் ராஜா அவர்கள், அவர்களை தொடர்ந்து வானொலி வந்திருக்கும். அடுத்த அன்பு வணக்கம்.
6: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம் மிஸ்டர் ராஜ் கோபால், நலமா இருக்கிறீங்களா? நல்ல உற்சாகமா கலகலப்பாக இருக்கின்றோம் ராஜகோபால். அதே போல் நீங்களும் நல்ல உற்சாகமா கலகலப்பா அன்றைய பொங்கல் ராஜாண்ட இன்றைய நேரம் வருது கேளுங்கோ.
6: பிடிச்சிருக்க நேர்நேரத்துல வந்து சொல்ல கொண்டு வராதுங்க. நேர்நேரம் நீட்டு அதே சும்மா ஆக்கள் கனிக்க நேரம் கதைச்சுன்னு ஒண்ணும் செய்யலாதான்
0: ராஜ் தான் வரணும். நேர் நேரத்துக்கு
6: வெளியில போறேன், வெளியில மத்திய காலமே இப்ப நான் ஊட நிகழ்ச்சி கேட்டு கொண்டிருந்தேன். ஜானகிய பத்தி சௌகார பத்தி வடிவா சொல்லி கொண்டிருந்தீங்க.
0: என்ன சொல்ல மறந்து போன?
6: ஓ, இன்னும் கணக்கு இருக்குது. நானே இங்க இருந்து கொண்டு சொல்லிக்கொண்டு ஐயோ ராஜா இதையும் சொல்லுங்க இதையும் சொல்லுங்க. நானும் யூடியூப் சேனல்ல வார்த்தை எல்லாம் கேட்டுக்கொண்டிருந்தேன் முந்தைய நாள் கூட.
0: சொல்லுங்க ராஜ்.
6: ഓ എന്നാ ഇരഞ്ചിട്ടൊക്കെ
0: കട്ടാക്കിട്ടുണ്ട്.
6: ഓ അതാണ് ശരി പറയാറില്ല. ഉണ്ട് ഡക്കൻ ഒരു ഒരു ഒരു അഞ്ചു വിനാടി, അതായത് കാവ്യത്തിലെ ഇവിടത്തെ പറ്റി ചൊല്ലിക്കൊണ്ടെങ്കിൽ അന്ത പടം തയ്യാറിച്ചത് ജവഹർ
0: ജാനകിയാം. തയ്യാറിച്ചത് ഡയറക്ടർ വന്ന് ബാലചന്ദർ.
6: ഓ ബാലചന്ദർ ആനാത് നിങ്ങൾ ചൊല്ലില്ല അപ്പോഴേ ഞാൻ
0: കേട്ടുകൊണ്ടിരുന്നത്. ബാലചന്ദ്രന്റെ പടത്തേക്ക് വന്ന് അവരുടെ ഇരുകൂടുകൾ കാവ്യ തലവി അമ്മാവന്റെ ഇന്നമിരിക്ക് എതിർനീച്ചൽ സംഘടിച്ചു.
6: ഒരേ ഒരു പടം തന്നെ തയ്യാറിച്ചിരുന്നു രാജാ, അതും അത്
0: ശരി ഞങ്ങൾ
6: ഇപ്പം ശരി ഉണ്ട്. അബ്രഹാമി അമ്മനുടേ ഇന്ന നിഴ്ചിയിലെ എല്ലാവർക്കും എങ്ങളുടെ ഉടൽ നടങ്ങൾ എങ്ങളുടെ മനസ്സിലുള്ള കവലകൾ തുമ്പങ്ങൾ വേദനകളെല്ലാം നീങ്കി എല്ലാവരും മനമകിഴ്വോടും നല്ല സന്തോഷമായ അമേദിയാക നിങ്ങൾ சொன்ன മാതിരി ഒരു വയതുക്ക് പിറകു വയത് വന്നതുക്ക് പിറകു നാങ്ക ദൈവങ്ങളുടെ നമ്പിക്കയോടെയും ദൈവങ്ങളെ വണങ്ങിത്താൻ നാങ്ക വാഴ വേണ്ടിയ ഒരു സൂഴ്നില. എങ്ങൾക്ക് ദൈവങ്ങൾ ഇല്ലാമ വാഴ മുടിയാത്. അബ്രഹാമി അമ്മനെ പോലെ ദൈവങ്ങൾ എങ്ങൾക്ക് അരുൾ തന്നുകൊണ്ടിരിക്കും. ഇത് ഇരുക്കത്താലാണ് നാങ്ക വാഴ്ന്നുകൊണ്ടിരിക്കും. അപ്പടി എല്ലാവരും നല്ല മാതിരി അന്ത അമ്മനെ കുമ്പിട്ട് നല്ല മാതിരി വാഴ വേണമെന്ന് ചൊല്ലി അമ്മാവെ വണങ്ങി വേണ്ടിക്കൊണ്ട് രാജാ അറിയ കേട്ട പാട്ടോടെ നാളെ വണങ്ങി
0: ിട്ടുകൊണ്ട് വിട പെറുവോം. നന്ദി
6: നന്ദി രാജ.
0: അവർ എല്ലാവരും ആറ് അൻപുറവുകൾ ഇതോ വാനലയിൽ മലർകின்றது.

0: அடுத்த பாடலை விரும்பி கேட்ட அன்பு உறவுகள், பொங்கையூர் ராஜா அவர்கள், சதீஷ் அவர்கள், சாந்தினி வடிவேல் அவர்கள், சித்ரா பவன் அவர்கள், கமலவேணி அவர்கள், ராஜ்கோபால் அவர்கள், இந்த அன்பு உறவுகளுக்கும் நமது நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அடுத்து இணைந்திருக்கும் அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
1: வணக்கம் அண்ணா.
0: நலமா இருக்கிறீங்களா?
1: நாங்கள் நலமா இருக்கிறோம். அதேபோல நீங்களும் உங்கள் குடும்பத்தினரும் அன்பு அறிவிப்பாளர்களும் அன்பு நேர்களும் எல்லோரும் அருவாமை அந்த அருளோட நல்லா இருக்கணும் என்று நானும் வேண்டிக் கொண்டு.
0: நன்றி. வடிவா வேண்டுங்க, வடிவா வேண்டுங்கள். சாமி படத்துல வேணும் கும்பிடுவீங்களா?
1: எல்லாம் பால் வச்சு எல்லாம் கும்பிட்டு
0: என்ன பாட்டு?
1: நான் வந்து இந்த 25 சீடியில இருந்து எங்கே உன் கோவில் நானலிங்கம்
0: இங்கே ஒரு இசை வேந்தன்.
1: பாட்டு
0: போயிட்டு வரலாம். நன்றி. உங்களுக்கும் திருவள்ளு கிடைக்க பிரார்த்தித்து விடைபெறுவோம். நன்றி.
1: நன்றி. வணக்கம்.
0: அவர் திருமதி சுவாசினி பத்மநாதன் அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்தார். அவரை தொடர்ந்து சரஸ்வதி சிவஞானம் அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் சரஸ்வதி அம்மா.
2: வணக்கம் ராஜா. நீங்கள் எல்லோரும் நலமாக வாழணும் அம்மாளாச்ச பிரார்த்தித்து கொண்டு பத்மநாதன் சுவாசினி கேட்ட பாடலோட நானும் உணர்ந்து கொள்றேன் ராஜா.
0: கூட அன்பு கணவர் எப்படி இருக்கிறார்?
2: ஒரு நன்றி ராஜா, நன்றி. அவர் சுகமாக நலமாக
0: இருக்கின்ற. வீட்டுல இருக்கிறாரா அல்லது வெளியால போயிட்டாரா?
2: ஓமா, இப்ப வீட்டுல இருக்கிறார். இப்ப தோட்டத்துக்கு போட்டேன்.
0: தோட்டம் இருக்கு அவங்களுக்கு? அப்ப என்ன?
2: பாவக்காய் எல்லாம். பாவக்காய், பாவக்காய், போஞ்சி, தக்காளி. தக்காளி
0: அப்ப நான் பாருங்க, கார கூடி கார கொண்டு வரேன். எல்லாம்
2: சந்தோஷம்.
0: எல்லாம் எடுத்து வச்சு
2: கிட்ட இருந்தா நான் கால்நடையிலே கொண்டு வந்து தருவேன்.
0: தெரிந்தேன் எனக்கு சரஸ்வதியை பற்றி. எப்படி என்று அப்பயே நீங்க முளைக்கீரை போட இல்ல?
2: அவன் கீரை போடுறவர் அந்த போட அந்த சிலாங்கும் என்ன அதெல்லாம் சாப்பிட்டு ராஜா. அந்த
0: சின்ன அதை
2: கண்டாலே அறியண்டம். நான் அதுக்கு அது போல அதை அங்கே கண்டாச்சும் நம்ம அதுக்கு அந்த அதுக்கு மருந்து விதைக்கிறத அப்படி விதைச்சும் அந்த எல்லாம்
0: தின்னுட்டு போகுது. கட்டிக்கார நத்தையா இருக்கு உங்களும் பார்க்க.
2: அச்சோ பாக்கல, அது அறியண்டம். அதை பார்த்தாலே அறியண்டம் என்ற முத்து மாதிரி. மற்றது இது
0: சரஸ்வதி சிவஞானம் சீட்டாட்டு ஒல்லாந்திலிருந்து அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும். அடுத்த அன்புற வணக்கம்.
3: வணக்கம் ராஜா.
0: வணக்கம் திருமதி குணநாயகி. என்ன சுணக்கம்? அப்படியா? நீங்க முதல் பாட்டு கேக்குறதே வர இல்ல.
3: அது சந்தர்ப்பம் கிடைக்கணும். அடுத்தனம் கிடைக்கல.
0: அதுக்கு முதல் அடிக்கிறார்கள் நீங்கள். ஐப்பா இல்ல
3: பரவாயில்ல.
0: நேரலுக்கு சரியா மூளை கூடிட்டு
3: நான்
0: எடுக்கிறேன். அது பழி கூடாது. நேரத்துக்கு நேரத்துக்கு அடிக்கும். அந்தந்த டைம் அந்தந்த ப்ரோக்ராம் என்ன?
3: சரி, அப்படி இந்த இத்தனை அடிக்க வேணும்
0: அந்த அவ்வளவு பேரையும் எடுத்துருவேன். நீங்கள் கவலைப்படாங்க. உங்களை எத்தனை படிவிட்டாலும் குணநாயி வா ஹெதியா அண்ணன்
3: கூப்பிடுவேன்.
0: நீங்கள் நலமா இருக்க வேணும். அண்ணனுடைய திருவருள் உங்களுக்கு கிடைக்க வேணும் என்று பிரார்த்தித்துக் கொண்டு
3: நேயர்கள் குடும்பம், பிள்ளைகள் குடும்பம், சகோதரர்கள் குடும்பம், எல்லாரும் உட்பட
0: இன்னைக்கு உங்களுக்கு மத்திற்கு சுமங்கலி அவங்களோட மகள் இருக்கணும் என்று பிரார்த்தித்துக் கொண்டு.
3: ஓமோ அதான் மகள் பிள்ளைகள் குடும்பத்தில் அவ சேருவதானே, எல்லோரும் நலமாக வாழ வேணும் என்று அபிராமி அம்மனை நானும் பிரார்த்தித்துக் கொண்டு.
0: உங்களது நல்ல பாசமா மகள்?
3: நன்றி.
0: அவர் சகோதரி குணநாயகி பசுபதி அவர்களை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும். அடுத்த அன்புரோ வணக்கம்.
4: வணக்கம் ராஜா, நான் நலமா இருக்கிறீங்களா?
0: நாங்கள் நலமா இருக்கிறோம், நீங்கள் எப்படி இருக்கிறீங்கள்?
4: தாயினருளால நாங்கள் அனைவருமே நலமாக இருக்கின்றோம் அண்ணா.
0: நன்றி.
4: தாயினருள் அனைவருக்கும் கிடைக்க வேண்டிக் கொண்டு நானும் சுவாசினி கேட்ட பாடலோடு நானும் இணைந்து
0: கொள்கின்றேன். கொண்டு சிறப்பீங்கள். நன்றி.
5: அப்படியே நீங்களும் குடும்பத்தோடு பிள்ளைகளோடு நலமாக இருக்க எல்லாம் வெல்ல இறைவனையும் வேண்டி இன்று அபிராமியையும் வேண்டிக் கொண்டு வணங்கிக் கொண்டு சுவாசினி கேட்ட பாடலோட நான் முனைந்து கொள்றேன் அண்ணா.
0: நன்றி அம்மா. உங்கள் குடும்பத்திற்கும் அண்ணனுடைய திருவள்ளுவர் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொண்டு விடைபெறுவோம். நன்றி.
5: எல்லா உறவுகளோடையும் நலம் கேட்டு கேட்போம் பாடல.
0: நன்றி அம்மா.
5: நன்றி நன்றி.
0: அவர் பதனி மோகன் அவர்கள் அவர்களை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும். அடுத்த அன்புற வணக்கம்.
6: வணக்கம் ராஜா, நான் ஜெயந்திமாலா சதாசிவம்.
0: ஜெயந்திமாலா நலமா இருக்கிறீங்களா? ஜெயந்திமாலா
6: நாங்க நிலமா இருக்கிறேன், நீங்க நிலம்தானே?
0: நல்லா இருக்கிறோம். நன்றி.
6: நீங்களும் நிலைமை இருக்கணும்னு நான் அபிராமியம் வேண்டிக் கொண்டு நானும் சுவாசினி கேட்ட பாட்டோட இன்னும் சொல்றேன் ராஜா.
0: நன்றி சௌதரி. நன்றி. உங்களுக்கு அண்ணனுடைய திருவள்ளுவர் கிடைக்கும் என்று பிரார்த்தித்து விடைபெறுவோம். நன்றி. அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும். அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
7: நீங்க
0: நலமா இருக்கிறீங்களா? சுப்பரா இருக்கணும். கலகலப்பாக இருக்கணும் அன்னியை பிரார்த்தித்துக் கொண்டு உங்களோட அன்பு கணவரோடு.
7: நன்றி அண்ணா. அதே போல அன்னையின் தொண்டர்கள், பக்தர்கள், அன்பு நேயர்கள் எல்லோருக்கும், உங்களுக்கும், உங்கள் இனிய குடும்பத்தாருக்கும், தெய்வேந்திரம் ஐயா குடும்பத்திற்கும், தர்மசீலன் குடும்பத்துக்கும் அன்னையின் அருள் கிடைக்க பெற்று எல்லோரும் திக ஆரோக்கியத்துடனும் மன சந்தோஷத்துடனும் வாழ வேணுமென அன்னையின் திருப்பாதங்களை பணிந்து கொண்டு சுவாசினி கேட்ட பாடங்களுடன் நானும் இணைந்து கொள்கிறேன் அண்ணா.
0: என்ன செய்யலாம் அந்த பாடகி?
7: அந்த பாடகி அவ வேலைக்கு
0: போறவதானே?
7: இல்ல இல்ல இல்ல இல்ல, அம்மா மறக்கையில அவ கதைக்கிறவ கொள்றவா தொடர்பில இருக்கிறார். வானொலிக்குத்தான் வேற இல்லையே, மற்றபடி அம்மாவோட தொடர்பில.
0: நன்றி சகோதரி. உங்களுக்கும் நீங்களும் நல்ல சந்தோஷமா மகிழ்ச்சியா இருக்கணும் அன்னியை பிரார்த்தித்து விட வருவோம். நன்றி. அவர்களை தொடர்ந்து எங்களை யோகேஸ்வரி அம்மா வைபரோடாக இணைந்திருக்கின்றார். வணக்கம் சகோதரி. கடைசி கட்டம் வராது உங்களுக்கு, நாள் கிடக்கு நீங்க ஒன்றுக்கும் யோசிக்க தேவையில்லை. உங்களுக்கு நீங்க இல்லாம, நீங்க இல்லாம நான் என்ன பாட்டு போடுவேனா?
8: இன்றைய
0: நேரம் வருது வானொலியில்.
8: சரி கேக்குறேன். அம்மாவே வேண்டிக் கொண்டு நீங்கள் எங்கே இன்னொரு பாட்டு என்று
9: சொன்னீங்க, அந்த கோயில் என்ற பாடல்,
8: அந்த பாடலுடன் நானும் இணைந்து கொள்கிறேன். அம்மாவே வணங்கி கொண்டிருக்க.
9: நன்றி, உங்களுக்கு எந்த குறையும் இல்ல சகோதரன், நான் இருக்க விட ஒரு குறையும் இல்லை. நீங்க அந்த மாதிரி நினைச்சு கொண்டிருங்க, ஞாபகப்படுத்துங்க, எனக்கு ஒரு ஞாபகப்படுத்துங்க கல்யாண வீட்டுக்கு முதல்ல.
8: நன்றிம்மா, நன்றி நன்றி நன்றி நன்றி.
9: அவரங்கள் அன்புக்குரிய சகோதரி திருமதி யோகேஸ்வரி அம்மா அவரை தொடர்ந்து வானலில் வந்திருக்கோம். அடுத்த அன்பு வணக்கம். வணக்கம் மிஸ்டர் ராஜரிங்க, நலமா இருக்கீங்களா?
10: குடும்பங்கள் எல்லோருக்கும் அபிராமியும் ஆசியும் கிடைக்கணும் வேண்டிக் கொண்டு தங்கச்சி சுவாசினி கேட்ட பாடலுடன் நினைச்சு கொள்றேன்.
9: நன்றி சௌரம், உங்களுக்கும் அன்னையுடைய திருவள்ளுவர் கிடைக்கும் என்று அன்னையை பிரார்த்தித்துக் கொண்டு விடைபெறுவோம். நன்றி
10: நன்றி நன்றி.
9: அவர்கள் அன்புக்குரிய ராஜலிங்கம், ராஜலிங்கத்தை தொடர்ந்து வைபரோடாக திருமதி தவாமலர் அவர்கள் இணைந்திருக்கின்றார். அவரையும் அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
11: வணக்கம் ராஜா, என்ன நிலைமை இருக்கிறீங்க?
9: நல்லா இருக்கிறோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க சௌரம்?
11: நாங்களும் அபிராமி அம்மாவின் நெருக்கடச்சத்தால் நிலைமை இருக்கிறோம். அது போல எல்லோருக்கும் அபிராமி அம்மாவின் நெருக்கடச்சம் கிடைக்க வேண்டி
9: நன்றி. அவர் சகோதரி திருமதி எங்களுடைய அடுத்த சரஸ்வதியை காணவில்லை, ராசாத்தி அம்மா வந்திருக்கிறார். வணக்கம் திருமதி பாக்கியநாதன். நலமா அம்மா?
12: ஓ, நாங்க சுகமா இருக்கோம், நீங்களும் எல்லாம் சுகமா இருக்க கடவுளை அம்மா பிரார்த்தித்துக் கொண்டு நானும் சுபாசினி பத்மநாதன் கிட்ட பாட்டை விரும்பி கேட்கிறேன்.
9: நன்றி அம்மா, உங்களுக்காக அந்த அன்னையினுடைய பாடலை தருகின்றேன். நன்றி
12: நன்றி நன்றி.
9: அவர் திருமதி பாக்கியநாதன் அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்தார். அவரை தொடர்ந்து தர்மவதி அம்மா இணைந்திருக்கின்றார். அவரையும் அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். திருமதி தர்மவதி அம்மா வணக்கம், நல்லமா இருக்கிறீங்களா?
13: ஹலோ.
9: வணக்கம் அம்மா, நலமா இருக்கிறீங்களா?
13: ஐயோ, கிடந்து அடியடி அடிச்சு போட்டு
9: அழைச்சு போனீங்களா? அடியடி என்று அடிச்சு உங்களுக்கும் கிடைத்து நீங்களும் அன்பு கணவரோடு நல்லா இருக்கணும். அன்னையை பிரார்த்தித்துக் கொண்டு விடைபெறுவோம். நன்றி அம்மா.
13: நீங்கள் நலமாக இருக்கணும் ஐயா, எல்லாரும் அன்பு அறிவிப்பாளர்கள் நேர்கள் நலமா இருக்க வேண்டிக் கொண்டு அந்த சுவாசினி கேட்ட பாட்டோடு நான் உணைகின்றேன்.
9: நன்றி அம்மா, உங்களுக்கும் அன்னையினுடைய திருவள்ளுவர் கிடைக்க அன்னையை பிரார்த்தித்து விடைபெறுவோம். நன்றி
13: நன்றி நன்றி. வணக்கம்.
9: அவரை தொடர்ந்து திருமதி சரஸ்வதி அவர்கள் இணைந்திருக்கின்றார். அன்பு சகோதரி திருமதி சரஸ்வதியை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம் சரஸ்வதி.
14: வணக்கம் ராயண்ணா,
9: நலமா இருக்கீங்களா?
14: உங்கள்
9: குடும்பத்திற்கு
14: நன்றி.
9: நன்றி அம்மா.

இந்த பாடலோடு நிறைவுக்கு வருகின்றது இன்றைய பக்தி மாலை. பக்தி மாலை நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்த அத்தனை அன்பு உறவுகளுக்கும் எனது இதயபூர்வமான நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து அன்பாக விடைபெறுகின்றது பக்தி மாலை. தொடர்ந்து வானொலியில் விளம்பரம் இருக்கின்றது. ஒரு சில வர்த்தக விளம்பரங்களை தொடர்ந்து இன்றைய நேர் கவர்ந்த நிறுவனம் சூழன் பல்பொருள் வாணிபம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து இந்தியா இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், உடன் மீன் வகைகள்

இறக்குமதி செய்து வெட்டி கொடுக்கின்றார்கள். இவற்றோடு ஆடவர் மகளிர் குழந்தைகளின் ஆடை வகைகள் ஏராளம். பட்டுப்படிப்புகள் பஞ்சாபிகள் பட்டுவண்டி சால்வை மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். வார வாரம் மலிவு விற்பனையும் செய்து வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சி கடலில் கேட்க வைக்கின்றார்கள். சோழன் பல்பொருள் வாணிபம். தரமான பொருட்களின் தங்க சுரங்கம் நம்பியே நாடுங்கள் சோழன் பல்பொருள் வாணிபம். ஒருமுறை விஜயம் செய்தால் மறுமுறை நீங்களாகவே விரும்பி செல்வீர்கள். நம்பிக்கை, நாணயம், உத்தரவாதம் இவை மூன்றும் இவர்களின் தாரக மந்திரம். மேலதிக விவரங்களுக்கு சோழன் பல்பொருள் வாணிபம் 5 ரூ ஜோசப் ஹெனப் 93 700 ரன் செய்ய தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 01 48 18 72 02. மலிவின் மறுபெயர் சோழன் பல்பொருள் வாணிபம் ரம்சையே. செல் நகரில் எம்எவர் நிறுவனமான பல்பொருள் வாணிபம் ஏரோ சஜன். வாடிக்கையாளர்களும் விருப்பம் அறிந்து தரமான பொருட்களை விற்பனை செய்யும் நிறுவனம் ஏரோ சஜன். இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகை பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், உடல் ஆரோக்கியத்திற்கும் சிறுநீரக பிரச்சனையை தடுக்க உதவும் குறிஞ்சா இலை, அகத்தி இலை, முருங்கை இலை, பொன்னாங்கானி, வல்லாறை போன்ற இலை வகைகள், இவற்றோடு கடலுணவு பொருட்கள் அனைத்தையும் மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஏரோ சஜன். இவை மட்டுமா, இல்லவே இல்லை, உலகத்தின் எப்பாகத்திற்கும் பணம் மாற்று சேவை செய்யும் முன்னணி நிறுவனங்களான மணிகிராம், ரியா, வெஸ்டர்ன் யூனியன் ஊடாக பணம் மாற்றம் செய்கின்றார்கள். உங்கள் கொண்டாட்டத்திற்கு தேவையான அனைத்து பொருட்களையும் முன்கூட்டியே ஆர்டர் கொடுத்தால் மலிவு விலையில் வாங்கி தருவார்கள். மேலதிக தொடர்புகளுக்கு ஏரோ சஜன், 62 அவனியூ டு மார்சல் ஃபோர், 77500 செல். தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஏரோ சஜன், 01 60 20 29 47 அல்லது கைத்தொலைபேசி இலக்கம் 06 67 20 40 சைபர் சைபர்.

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி ஜிஆர்டி தமிழ் ஒலி, உலகத் தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலி நேரம் சரியாக 1:05, ஐக்கிய ராஜ்யத்தில் 12:05 தமிழொலியில் தொடர்கின்றது.

இன்றைய நேயர் இன்றைய நேயர் நிகழ்ச்சியினை கேட்பதற்கும் அவளோடு காத்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள். பிரதி திங்கட்கிழமை புதன்கிழமைகளில் 1 மணியிலிருந்து 1:30 வரை வானொலியில் வலம் பெறுகின்றது இன்றைய நேயர். நேயர்களின் ஆக்கத்தினூடாக வலம் பெறும் இந்த நிகழ்ச்சியில் இன்று பிரதியூடாக கலந்து கொண்டு சிறப்பிக்கின்றார் நமது அன்புக்குரிய பூங்கையூர் ராஜா அவர்கள். ஜெர்மனியிலிருந்து அவர்களுக்கும் நமது இதயபூர்வமான நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு, எப்படி இருக்கின்றீர்கள் ராஜா, நலமாக இருக்கின்றீர்களா? நீங்களும் நலமாக இருக்க எல்லோருக்கும் பொதுவான இரவினை உங்களுக்காகவும் பிரார்த்தித்துக் கொண்டேன். இன்றைய நேராக இன்று பிரதியூடாக எழுதி அனுப்பியிருக்கும் ராஜாவுடைய பாகத்தை பார்ப்போம். தாயகத்தில் நான் புங்குடுதீவை பிறப்பிடமாக கொண்டவன். நான் எனது படிப்பை முடித்துவிட்டு எங்கள் குடும்ப சூழ்நிலை காரணமாக கொழும்பில் உள்ள வியாபார நிலையம் நடத்தி வந்தேன். அதன் பின்னர் ஜெர்மனி வந்து கடந்த 41 வருடமாக எனது அன்பு மனைவி திலகம் பிள்ளைகளுடன் மிகவும் சந்தோஷமாக வாழ்ந்து வருகின்றேன். எனது பொழுதுபோக்கு டிஆர்டி தமிழ் கேட்டல், நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு சிறப்பித்தல், கவிதை எழுதுதல், பாடல் பாடுதல் என்பன எனது பொழுதுபோக்காகும். எனக்கு பிடித்த நடிகர் மக்கள் திலகம் எம்ஜி ராமச்சந்திரன், பிடித்த நடிகை புன்னகை அரசி கே.ஆர். விஜயா, பிடித்த பாடகர் டி.எம். சவுந்தரராஜன், பிடித்த பாடகி பி.சுசிலா என எழுதியிருக்கும் புங்கையூர் ராஜா தெரிவு செய்யும் முதலாவது பாடல் நிலவு ஒரு பெண்ணாகி என்ற பாடல். உலகம் சுற்றும் வாலிபன் திரையில் இருந்து டி.எம். சவுந்தரராஜன் பாடிய இந்த பாடல் அழகான வரிகளை கொண்டுள்ளது. இதை கவிஞானி வாலியவர்களுடைய கவிதை வரி. பாடலுக்கு இசை அமைத்துள்ளார் மெல்லிசை மாமன்னர் எம்.எஸ்.வி. பெண்ணின் அழகை வர்ணித்து விபரித்து இந்த கவிதையை எழுதியுள்ளார் வாலி. இதோ பாடலை தாருங்கள், கேட்போம். அழகான பாடல் புங்கையூர் ராஜாவுக்காக வானலையில் மலர்கின்றது நிலவு ஒரு பெண்ணாகி உலவி ஒன்றவன் நேரம் என்ற பாடல்.

0: அதோ அங்க பார்,
1: நீந்துகின்ற குழலோ, நீந்துகின்ற குழலோ.
0: இமரா, நீங்க ரெண்டு பேரும் தப்பியோட பாத்தீங்க,

அன்பு உறவுகள் கேட்டுக்கொண்டிருப்பது இன்றைய நேர் இன்றைய நேராக இன்று பிரதியோடாக கலந்து கொண்டு சிறப்பிக்கின்றார் பொங்கையூர் ராஜா அவர்கள். அவர்களுக்கும் எமது இதயபூர்வ நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு அன்பு உறவுகளை பொங்கையூர் ராஜா போல் நீங்களும் இன்றைய நிகழ்ச்சியில் பிரதியூடாக கலந்து கொண்டு சிறப்பிக்க ஆசைப்பட்டால் எழுதுங்கள் அன்பு உறவுகளை எங்களுடைய வைபருக்கு அல்லது எங்களுடைய மின்னஞ்சலுக்கு எழுதி அனுப்பி வைத்தால் நிச்சயமாக உங்களுடைய பாடல் தெரிவும் வானொலியில் வலம் பெறும் என்பதனை உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். அவருடைய ஆசையில் அவருடைய உள்ளத்தில் குடிகொண்டுள்ள மக்கள் திலகம் எம்ஜிஆர் நடித்த திரைப்படங்களிலிருந்து அழகாக எங்களுக்காக பாடலை எழுதி அனுப்பியிருக்கின்றார். அத்தோடு அவருக்கும் எமது இந்த நேரத்தில் எமது இதயபூர்வமான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அன்புறவுகளை அவர் தெரிவு செய்திருக்கும் இரண்டாவது பாடல் நானேன் பிறந்த என் திரையிலிருந்து உனது வெளியில் எனது பார்வை என்ற பாடல். எனது அபிமான நடிகர் நடிக்கும் எனது அபிமான நடிகரும் நடிகையும் இணைந்து நடித்த பாடல். புலவர் புலமை பேத்தன் அவர்களுடைய கவிதை வரியும் டிஎம்எஸ் சுசிலாவின் இனிமையான குரலும் சங்கர் கணேஷ் அவர்களுடைய அழகான கவிதை வரியும் பாடலையும் எத்தனை தடவை கேட்டாலும் சலிக்க வைக்காத எனக்கு பிடித்த பாடல் இந்த பாடல். அதனால் இந்த பாடலையும் இன்றைய நேரத்தில் எழுதியிருக்கின்றேன். தயவுசெய்து எனக்காக ஒளிபரப்புங்கள் என்று அன்போடு கேட்டு எழுதியிருக்கின்றார் அன்பு சகோதரர் பொங்கையூர் ராஜா அவர்கள். அவர் தெரிவு செய்த பாடல் இதோ வானொலி.

அன்பு ஒருவழியை நீங்களும் உங்களுக்காக பிடித்த அந்த பாடல்களை தெளிவு செய்யுங்கள். அந்த அன்பு பாடல்களை நீங்கள் விரும்புவதற்கான காரணத்தையும் எழுதி எங்களுக்கு மின்னஞ்சல் ஊடாக tatamil@hotmail.fr என்ற மின்னஞ்சலுக்கு எழுதி அனுப்பி வைத்தால் நிச்சயமாக அத்தோடு எமது வைபர் அல்லது வாட்ஸ்அப்புக்கு நீங்கள் அனுப்பி போட்டு எங்களுக்காக ஒரு தொலைபேசி அழைப்பை ஏற்படுத்தி சொன்னால் உடனடியாக அதனை நாங்கள் சேகரித்து வைப்போம். அன்பு ஒருவழி உங்களுடைய பாடல் வந்த நாட்களிலிருந்து உங்களுக்காக அந்த பாடல் உங்கள் இல்லம் தேடி வரும் என்பதனையும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம். அன்புறவுகளே, தயவு செய்து நீங்களும் எழுதி அனுப்பி வைத்தால் உங்களுடைய பாடல் தெரிவிக்கும் என்று ராஜாவினுடைய பாடல், அதாவது புங்கையூர் ராஜாவினுடைய பாடல் போல் அழகான பாடல்களை இவ்வளவு அழகாக எழுதி அனுப்பியிருக்கிறார் எங்களுடைய ராஜா. ராஜாவுக்காக எங்களது நன்றிகளையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். நீங்கள் தயவு செய்து வைபர் ஊடாகவோ வாட்ஸ்அப் ஊடாகவோ எங்களது மின்னஞ்சலுக்கோ எழுதி அனுப்பி வைத்தால் நிச்சயமாக இதெல்லாம் பெரிய வியல் இல்லை அன்புறவுகளே. அதாவது எழுதியவர்கள் மட்டுமே எழுதி கொண்டிருக்கிறதிலும் பார்க்க நீங்கள் எழுதும் போது உங்களுடைய ரசனையையும் மற்றவர்கள் புரிந்து கொள்வார்கள், உங்களுடைய ரசனையில் வந்த பாடல்களை மற்றவர்கள் ரசித்து கேட்பார்கள் என்பதையும் உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொண்டு இன்று தெரிவித்திருக்கும் எங்கள் புங்கையூர் ராஜா அவர்கள் தெரிவித்திருக்கும் மூன்றாவது பாடல் நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வருகின்ற பாடல். இன்றைய நேராக கலந்து கொள்ளும் புங்கையூர் ராஜா தெரிவு செய்யும் மூன்றாவது பாடல் அதுவும் மக்களுடைய பாடல் தான். குடியிருந்த கோயில் திரைப்படத்தில் வெளிவந்த குங்கும போட்டியின் மங்களம் அருமையான பாடல் என்ற பாடல். இப்பாடல் எனது அன்பு மனைவிக்காக தெரிவு செய்துள்ளேன். ஆ சபா அவர் திலகன் திலகன் திலகம் என்றே திலகத்துக்காக ஒரு திலகத்தினுடைய மங்களகமான ஒரு பாடலை தெரிவு செய்திருக்கின்றார். குங்கும போட்டியின் மங்களம் என்ற பாடல். இந்த பாடலை எனது தனது அன்பு மனைவிக்காக தெரிவு செய்துள்ளேன். டி எம் சவுந்தரராஜன் பி சுசிலா பாடிய அழகான பாடல். பாடல் வரி அழகான பாடல், அழகான பாடல், அழகான பாடல் வரி கொண்ட பாடல். இப்பாடலுக்கு இசையமை அமைத்துள்ளார் மெல்லிசை மாமன்னர் எம்எஸ் விஸ்வநாதன் அவர்கள். மெல்லிசை மன்னர் மூன்று தலைமுறை கொண்ட பாடகர்கள் இப்பாடலை பாடியிருக்கின்றார்கள். பாடல் வரிக்கு சொந்தக்காரரே தெரியவில்லையா அன்பு சகோதரம் ரொசானா பேகம் என்ற ஒரு இஸ்லாமிய பெண்மணி தான் இந்த பாடலை முதல் முதலாக குடியிருந்த கோயிலில் சங்கர் அவர்கள் எழுதி அந்த பிள்ளையினுடைய பாடலை ஒளிபரப்பியிருந்தார். இஸ்லாமிய பெண்மணி அவருடைய தந்தையாரும் மிக சிறந்த கவிதை ஆற்றல் உள்ளவர். அந்த இந்த பாடலோடு அதற்கு பின்னாலே அவர் பாடலை எழுதவில்லை. ரோஷானா பேகம் அவர்கள் எழுதிய பாடல், எல்லோருக்கும் பிடித்த பாடல். எழுதவும் எம்ஜிஆரும் திரையில் நடிக்கின்றார்கள். இந்த பாடலையும் எனக்காக ஒரு முறை எழுதி ஒளிபரப்புங்கள் எங்கள் அன்பு மனைவிக்காக என்று எழுதியிருக்கின்றார் எங்களுடைய புங்கையூர் ராஜா அவர்கள். இதோ ராஜா உங்களுடைய பாடல் உங்கள் இல்லம் தேடி வருகின்றது. உங்கள் அன்பு மனைவியோடு இணைந்து கேட்டு மகிழுங்கள். இதோ பாடல்.

0: சரி, எங்களுடைய ராஜா அவர்களுடைய மக்கள் தலகத்தினுடைய பரம ரசிகன் என்று எழுதியிருக்கின்றார். அந்த வகையில் அவருடைய மூன்று பாடல்களும் மக்கள் தலகத்தினுடைய திரைப்படங்களிலிருந்து பாடல்கள் ஒலித்தன. இத்துடன் நிறைவுக்கு வருகின்றது இன்றைய நேயர். கேட்டுக்கொண்டிருந்த அனைத்து அன்பு உறவுகளுக்கும் இந்த இன்றைய நிகழ்ச்சியை எங்களுக்காக எழுதி அனுப்பிய அன்பு புங்கையூர் ராஜாவுக்கும் எங்கள் இதயபூர்வமான நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு மதிய பிரதான செய்திக்கு வழிவிட்டு உங்களிடமிருந்து அன்பாக விடைபெறுகின்றது இன்றைய நேயர். கேட்டுக்கொண்டிருந்த அனைத்து அன்பு உறவுகளுக்கும் எனது இதயபூர்வமான நன்றிகளும் வாழ்த்துக்களும். அன்பு உறவுகளை எழுதி அனுப்புங்கள். நிச்சயமாக உங்களுடைய பாடல் தெரிவுகள் அத்தனையும் உங்களுடைய முன்னுரையோடு அனுப்பி வைத்தால் நிச்சயமாக நாங்கள் ஒளிபரப்புவோம் என்பதனை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகின்றோம். நன்றி அன்பு உறவுகளே.
1: ஓ ஹேமா, எப்படி சொல்லா இருக்கிறீங்களா?
2: கடவுள்
1: கைவிடுத்த மாதிரி இருக்குது கேமா. நான் போறேன், அவர்கிட்ட போய் கதைச்சு வீட்டை எம்பித்து புது வீடுன்னு இன்சூரன்ஸ் பிள்ளைகளுக்கு போடணும் பிள்ள அந்த மாதிரி செய்வார் என்று சொல்லி நினைக்கிறேன்.
2: மறக்காதீங்க ஜோஸ் ஜேரட்.
1: ஓ, கடைசி வரையும் மறக்க மாட்டேன்.
3: ஆம், உண்மையிலும் உண்மை. குடியிருப்பு மற்றும் வணிக சொத்துக்கள் வாங்குதல் விற்பனை முதல் மற்றும் இரண்டாம் அடமான நிதி சேவைகள் செல்வம் மற்றும் நிதி மேலாண்மை பண முதலீட்டு சேவைகள் உங்கள் அனைத்து காப்பீட்டு தேவைகளுக்கும் தொடர்பு கொள்ளுங்கள். ஜோஸ் ஜெரட்னம், வன்கூவர் நகரில். வாங்கவும் விற்கவும் உடனடியாக தொடர்பு கொள்ளுங்கள். ஜோஸ் ஜெரட்னம் தொடர்பு தொலைபேசி இலக்கம் வன்கூவருக்குரியது 778-994-23-20.

தமிழர்களின் வாழ்வில் கல்வியில் சாதனையாளர்களை உருவாக்கிய வயாவுலான் மத்திய கல்லூரியின் அமுத விழா 8ஆம் தேதி நவம்பர் மாதம் 2026 ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 2:30 மணிக்கு சுவிட்சர்லாந்தில் சிறப்பாக நடைபெற இருக்கிறது.

0: பலரது வாழ்வில் அறிவொளியேற்றிய இந்த பாடசாலையின் அமுத விழாவுக்கான பணிகளை வயாபுலான் மத்திய கல்லூரியின் சுவிஸ் கிளையினர் இதற்கான ஏற்பாடுகளை கவனித்து வருகிறார்கள். மறந்து விடாதீர்கள், 8ஆம் தேதி நவம்பர் மாதம் 2026 ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 2:30 மணிக்கு வசாவிலான் மத்திய கல்லூரியின் அமுத விழா நிகழ்வுகள் நடைபெறுகிறது. இடம்பெறும் மண்டபம்
1: In der AU 18604 Volkeswil Zürich Switzerland.
0: இந்த நிகழ்வுக்கு அனுசரணை கொடுக்கின்றார்கள் பிசரியா மம்மா மியா GmbH, சஜிகா கேஷ் அண்ட் கரி, சஜிகா பியூட்டி பார்லர், சோட்டகன் கராத்தே நிறுவனம், பரவச யோகா நிலையம் இவர்களது ஆதரவுடனும் உங்கள் ஆதரவை எதிர்பார்க்கின்றார்கள் வசாவிலான் மத்திய கல்லூரியின் பழைய மாணவர்கள். மேலதிக தொடர்புகளுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். தியாகராஜா சச்சிதானந்தமூர்த்தி, சைவ சைவர் 41 79 771 17 12, தம்பிராஜா இளங்குமரன், சைவ சைவர் 41 76 386 14 82, தர்மலிங்கம் பிரபாகரன், சைவ சைவர் 41 76 51 83, சைவர் 3 4. மறந்து விடாதீர்கள், நவம்பர் மாதம் 8ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 2:30 மணிக்கு வசாவிலான் மத்திய கல்லூரியின் அமுத விழா நிகழ்வு. கல்வி கண்ணை திறந்த வயாவிலான் மத்திய கல்லூரியின் அமுத விழாவுக்காக அனைவரும் ஒன்றிணைவோம். அடுத்த தலைமுறைக்கு உற்சாகம் அளிப்போம்.

0: இணையதளத்தின் வாயிலாக தமிழ் புத்தகங்கள் வாங்க நூலுலகம்.com. ஜீவா புத்தகாலயம் வழங்கும் நூலுலகம். தமிழ் முன்னணி பதிப்பகங்களின் 4000 மேற்பட்ட புத்தகங்கள் ஒரே இடத்தில்
1: நூலுலகம்.com. புத்தகங்கள் பற்றி தலைவர்களுடைய கருத்துக்கள் என்று பார்க்கின்ற போது டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் குறிப்பிடுகிறார்.

0: மேலதிக விவரங்களுக்கு நூலகம்
1: nwlulagm.com.
2: அகத்தில புண்ணாங்காடி வெள்ளேற குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய.
3: உங்களோட கதையோடு இப்ப நான் போற காரம் கொண்டு வந்தா அள்ளி கண்டு போகிறது.
2: விடாத இங்க போங்க போ.
4: ஆம், அங்கும் என்றும் என்றும் வீட்டி கேஷ் அண்ட் கரி வீட்டி சூப்பர் ஸ்டோர்
5: தொடர்பு
4: தொலைபேசி இலக்கம் 01 40 05 07 18. சாசல் காலாகோனிஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி விடி சூப்பர் ஸ்டோர்.
6: வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும், அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் உன்னை சேரும்.
4: சுவிஸ் நாட்டில் வாழ்பவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. குறைந்த முதலீட்டில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா? புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா? ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா? உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா? வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள் கடைகள் வாங்க விற்க நாடுங்கள். VTS Finance GmbH சுவிஸில் 5க்கு மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5000 சுவிஸ் பிராங்க் வரையிலான வங்கி கடனை 2,50,000 சுவிஸ் பிராங்காக குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆயுள் காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக் கொள்ள சுவிஸில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டுக் கடன் மற்றும் வங்கிக் கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 01 39 71 27 50 அல்லது 07 78 920 58 58. மறந்து விடாதீர்கள், சுவிஸிலே VTS Finance GmbH.
7: இலக்கம் 5 கார்டன் ஸ்ட்ரீட் ஸ்ட்ராஸ் 3098 அருகாமையில்.
4: சுவிஸில் நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டு கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
7: பெறபேசி இலக்கம் 01 39 71 27 50. கைத்தொலைபேசி இலக்கம் 07 8 9 20 58 58.
4: சுவிஸிலே VTS Finance GmbH.

வணக்கம். இது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலியின் பிரதான செய்தி அறிக்கை. பிரதான செய்தி அறிக்கையில் இலங்கை செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் இணையதளத்தின் ஊடாக புத்தகங்களை விற்று வருகின்ற www.noolagam.com இணையதளத்தினர், அதனை தொடர்ந்து வரும் இந்திய செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர். சாசல் கார்ஷுலா கோடிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். அதனை தொடர்ந்து வரும் உலக செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் சுவிஸ் நாட்டின் பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கும் நிறுவனமான சுவிஸ் விடிஎஸ் பைனான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர். சுவிஸில் ஏற்கனவே வங்கிகளில் கடன் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டவர்கள் தங்களிடம் புதிதாக விண்ணப்பிக்கலாம் என்பதையும் மகிழ்ச்சியுடன் அறிய தருகிறார்கள் சுவிஸில் உள்ள விடிஎஸ் பைனான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர். யாழ்ப்பாணத்தில் எதிர்வரும் 30 தேதி அனுஷ்டிக்கப்பட உள்ள சர்வதேச காணாமல் ஆக்கப்பட்டோர் தினத்தையொட்டி நடைபெற இருக்கும் மாநாட்டுக்கு தமிழ் தேசியத்தை விரும்பும் அனைவரும் கைகொடுத்து ஆதரவளிக்க வேண்டும் என்று மன்னார் மாவட்ட வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோர் உறவுகளின் சங்க தலைவி மனுவல் உதயச்சந்திரா மன்னாரில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு இதற்கான வேண்டுகோளை விடுத்திருக்கிறார். ஒவ்வொரு வருடமும் ஆவணி மாதம் 30 தேதி வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோர் தினம் சர்வதேச வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோர் தினமாக அனுஷ்டிக்கப்படுகிறது. இந்த தினத்தன்று நாங்கள் ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு மாவட்டங்களிலும் எங்கள் துன்பங்கள் துயரங்கள் அனைத்தையும் இந்த அரசாங்கத்துக்கும் எத்தனையோ அரசுகள் மாறி மாறி வந்த போதிலும் நாங்கள் தெரியப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். காணாமலாக்கப்பட்ட உறவுகளுக்கு என்ன நடந்தது, இந்த உறவுகள் இருக்கிறார்களா அல்லது அவர்கள் உயிருடன் இல்லையா என்று சொல்லுமாறு நாங்கள் அவர்களிடம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஆனால் எத்தனையோ ஆர்ப்பாட்டங்கள் கவனயீர்ப்பு போராட்டங்களை நாங்கள் செய்து பார்த்து எங்களுக்கு ஒரு பிரயோசனமும் கிடைக்கவில்லை. அதனால்தான் இந்த சர்வதேச வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோர் தினத்தை முன்னிட்டு நாங்கள் சர்வதேச மாநாடு நடத்த தீர்மானத்தை மேற்கொண்டிருக்கிறோம். எதிர்வரும் 30 தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை யாழ்ப்பாணத்தில் தந்தை செல்வா கலையரங்கில் மாநாடு நடத்த ஏற்பாடு செய்திருக்கிறோம். உறவுகளை தேடித் திரிந்த சில அம்மாக்கள் வலிசுமந்த இதயத்தோடு மரணித்து போனார்கள். அவர்கள் தொடர்பான புத்தகம் ஒன்றை நாங்கள் வெளியிட விரும்புகின்றோம். காணாமலாக்கப்பட்ட சிறுவர்கள் தொடர்பாகவும் புத்தகம் வெளியிடுவதற்கு இருக்கிறோம். காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகள் தொடர்பாக 17 வருடங்கள் நாங்கள் யார் யாருக்கு மகஜர் கையளித்தோம், காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகள் தொடர்பாக நாங்கள் யார் யாரிடம் கதைத்தோம், எங்கெங்கே நின்று போராட்டம் செய்தோம், என்னென்ன நன்மைகள் தீமைகள் எங்களுக்கு கிடைத்தது என்பவற்றையும் உள்ளடக்கி ஒரு புத்தகம் வெளியிட நாங்கள் தீர்மானித்திருக்கிறோம். வருகின்ற 30 தேதி உங்கள் அனைவரையும் நாங்கள் கைகூப்பி அழைக்கின்றோம். காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகள் உங்களுக்கும் ஏதோ ஒரு வகையில் உறவுகள், 17,000 உறவுகள் 8 மாவட்டங்களிலும் காணாமல் ஆக்கப்பட்டுள்ளார்கள். அவர்களின் அம்மாக்களும் மரணித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த முறை இந்த மாநாட்டுக்கு அனைவரையும் கைகூப்பி அழைக்கின்றோம். ஒவ்வொரு முறையும் நாங்கள் இந்த சர்வதேச தினத்தை முன்னெடுத்து வருகிறோம். இந்த முறையும் நாங்கள் இந்த தினத்தை முன்னிட்டுத்தான் இந்த மாநாட்டை நடத்துகிறோம். இந்த முறையாவது இந்த சர்வதேச உலகம் கண்ணை திறந்து எங்களுக்கு வலிசுமந்த அம்மாக்களுக்கு கண்ணீரோடு இருக்கின்ற எங்கள் உறவுகளுக்கு ஒரு பதில் தரும் என்ற நம்பிக்கையோடு தான் நாங்கள் இந்த மாநாட்டை நடத்துகிறோம் என்று அவர் மேலும் குறிப்பிட்டார். செம்மணி மனித புதகுழியில் இதுவரை மேற்கொள்ளப்பட்ட 110 நாள் அகழ்வு பணிகளுக்காக 5,79,68,000 ரூபாய் செலவு செய்யப்பட்டுள்ளதாக காணாமல் போன ஆட்கள் பற்றிய அலுவலகத்தின் தலைவர் மகேஷ் கட்டிலந்த தெரிவித்திருக்கிறார். யாழ்ப்பாணத்தில் காணாமல் போன ஆட்கள் பற்றிய அலுவலகத்தின் தலைவர் மகேஷ் கட்டிலந்த நிர்வாக குழு உறுப்பினர்களான தம்பையா யோராஜா மற்றும் மிராக் ரஹீம் ஆகியோர் கலந்து கொண்ட ஊடக சந்திப்பு நேற்றைய தினம் மாலை நடைபெற்றது. இந்த ஊடக சந்திப்பின் போதே அவர் இந்த விடயங்களை குறிப்பிட்டார். செம்மணி மனித புதகுழி 3 கட்டங்களாக இதுவரையில் 110 நாட்கள் அகழ்வு பணிகள் இடம்பெற்ற நிலையில் இதுவரையில் 5,79,68,000 ரூபாய் செலவு செய்யப்பட்டிருக்கிறது.
இந்த அகழ்வு பணிகளில் இதுவரையில் 584 மனித எலும்பு கூடுகள் அகழ்ந்து எடுக்கப்பட்ட நிலையில் அவற்றை அடையாளம் காணும் பொருட்டு காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவினர்களின் மரபணு சோதனைகளை மேற்கொள்வதற்கான நடவடிக்கைகளை தற்போது விரைவுபடுத்த இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். வடக்கு மாகாணத்தில் போலீசாரின் செயற்பாடுகளில் முன்னேற்றம் காணப்படுவதாகவும் உயிர்கொல்லி போதைப்பொருள் கட்டுப்பாடு மணல் மாபியாக்களின் செயற்பாடுகளை தடுப்பது மற்றும் வீதிகளில் இளையோர் அதிவேகமாக மோட்டார் சைக்கிள்களை செலுத்தி ஏனைய வீதி பயனாளர்களுக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தும் நிலைமையை கட்டுப்படுத்துவது தொடர்பில் மேலும் தீவிரமான நடவடிக்கைகள் அவசியம் என்று வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகன் வலியுறுத்தியிருக்கிறார். வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகனை புதிதாக பதவியேற்றுள்ள வடக்கு மாகாண சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் தினேஷ் கருணாநாயக்கா இன்றைய தினம் ஆளுநர் செயலகத்தில் சந்தித்தார். இதன்போது புதிதாக பொறுப்பேற்றுள்ள சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபருக்கு ஆளுநர் தனது வாழ்த்துக்களை தெரிவித்ததோடு வடக்கு மாகாணத்தில் சட்டம் ஒழுங்கு மற்றும் பொதுமக்களின் பாதுகாப்பை மேலும் வலுப்படுத்துவதற்கு சிறந்த சேவையை வழங்குமாறு அவரிடம் கேட்டுக்கொண்டார். சந்திப்பின் போது யாழ்ப்பாண மாவட்ட செயலராக பணியாற்றிய காலப்பகுதியில் யாழ்ப்பாண மாவட்டத்தில் தாம் கடமையாற்றியதை சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் தினேஷ் கருணாநாயக்கா நினைவு கூர்ந்தார். இதன்போது வடக்கு மாகாணத்தின் நிலைமை மற்றும் போலீசாரின் செயற்பாடுகள் தொடர்பான கருத்துக்களும் பரிமாறிக்கொள்ளப்பட்டன. வடக்கு மாகாணத்தில் போலீசாரின் செயற்பாடுகளின் அண்மைய காலத்து முன்னேற்றம் காணப்படுவதாக குறிப்பிட்ட ஆளுநர் குறிப்பாக உயிர்கொல்லி போதைப் பொருட்களின் பரவலை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை மேலும் வலுப்படுத்த வேண்டியதன் அவசியத்தை அவர் வலியுறுத்தினார். மேலும் சட்டவிரோத மணல் அகழ்வு மற்றும் கடத்தலுடன் தொடர்புடைய மணல் மாபியாக்களின் செயற்பாடுகளை தடுப்பது அத்துடன் வீதிகளில் அதிவேகமாக மோட்டார் சைக்கிள்களை செலுத்தி பொதுமக்களுக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தும் இளையோரின் செயற்பாடுகளை கட்டுப்படுத்துவது தொடர்பிலும் சந்திப்பில் கவனம் செலுத்தப்பட்டது. இந்த விடயங்கள் தொடர்புடைய அரசு நிறுவனங்களுடன் ஒருங்கிணைந்து செயற்பட்டு பொதுமக்களின் பாதுகாப்பையும் சட்டத்தின் ஆட்சியையும் உறுதிப்படுத்தும் வகையில் தொடர்ச்சியான நடவடிக்கைகளை முன்னெடுக்க வேண்டியதன் அவசியமும் கலந்துரையாடப்பட்டது. இலங்கையில் அண்மைய நாட்களில் இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் அனைத்தும் சாட்சிகளை இல்லாதொழிக்கும் செயற்பாடுகள் என்றே கருத தோன்றுவதாக பாதுகாப்பு பிரதி அமைச்சர் அருண ஜெயசிகர தெரிவிக்கிறார். தேசிய மக்கள் சக்தியை பிரதிநிதித்துவப்படுத்தும் ஓய்வு பெற்ற முப்படை உறுப்பினர்களுடனான சந்திப்பு களத்துறையில் நேற்றைய தினம் நடைபெற்றது. அதில் கலந்து கொண்டு உரையாற்றிய அவர் சிவப்பு அறிவித்தல் பிறப்பிக்கப்பட்டிருந்த 58 பெரும் குற்றவாளிகள் கடந்த காலத்தில் வெளிநாடுகளிலிருந்து இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டுள்ளார்கள். அவர்கள் அந்த நாடுகளில் ஆடம்பர மாளிகைகளில் வாழ்ந்து கொண்டு வாகனங்கள் மற்றும் உலங்கு வானூர்திகளை வைத்திருக்கிறார்கள். அந்த காலகட்டத்தில் அரசியல்வாதிகள் அங்கு சென்று அவர்களுடன் அந்த சுகபோகங்களை பாய்ந்து கொண்டே இவ்வாறான செயற்பாடுகளை முன்னெடுத்து வந்துள்ளார்கள். இவற்றை எப்போதாவது தொலைக்காட்சிகளில் கண்டதுண்டா அல்லது இதுகுறித்து யாராவது ஊடகவியலாளர் சந்திப்புகளை நடத்தினார்களா? நாம் முன்னெடுத்த நடவடிக்கைகளின் வெற்றி காரணமாகவே தற்போது எதிர்கட்சியினர் இவ்வாறு நடந்து கொள்கிறார்கள். நமது நாட்டில் சட்ட ஒழுங்கு சீர்குலைந்திருந்தது. ஏதோ ஒரு அரசியல் குழுவே அல்ல, பல குழுக்களையே மக்கள் விரட்டி அடித்தார்கள். அத்துடன் அவர்கள் மிகவும் கொடூரமான திட்டமிட்ட குற்றக்கும்பல் என்று கூறினால் அது மிகையாகாது. பாதிக்கப்பட்டு வீழ்ச்சியடைந்த நாடொன்றை பொறுப்பேற்று நிதி ஒழுக்கத்துடன் நாம் முன்னோக்கி செல்கிறோம். அனைத்து துறைகளிலும் நிதியை சரியாக திரட்டி பொருளாதார நிலையை உயர்த்தி இருக்கிறோம். கடந்த 15 மாதங்களுக்குள் நாம் பொருளாதார ரீதியாக பாரிய முன்னேற்றத்தை கண்டிருப்பதோடு உயர் பொருளாதார வளர்ச்சியடையும் நாடுகளின் பட்டியலிலும் இணைந்திருப்பதாக அவர் குறிப்பிட்டார். அரசியல் எதிரிகள் மகனை இலக்கு வைத்தார்கள் என்றும் தனது குடும்பத்தினருக்கு தனது அரசியல் பயணத்தின் புகழுக்கும் ஏற்பட்ட களங்கத்துக்கு 500 மில்லியன் ரூபாய் நஷ்ட ஈடாக கோரி முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சாந்த பண்டாரா இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் முறைப்பாடு ஒன்றை செய்திருக்கிறார். இந்த விடயம் தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சாந்த பண்டாரா தனது மகன் பண கொள்ளையில் ஈடுபட்டதாக கூறப்படும் குற்றச்சாட்டுகள் புனையப்பட்டு ஒரு திரைப்படம் போல் பரப்பப்பட்டது. சம்பவம் நடந்த இடத்திலிருந்து 500 மீட்டர் சுற்றளவுக்குள் தனது மகன் இருந்ததாக போலீசார் முதலில் கூறியதாகவும் பின்னர் நாராயம்பிட்டியா என்றும் அதன் பிறகு ராஜகிரியா என்றும் போலீசார் முரண்பாடான தகவல்களை தந்துள்ளார்கள். நீதிமன்றம் இந்த விவகாரத்தை சுயாதீனமாக பரிசீலித்தது.
தனது சட்டத்தரணிகள் கேள்வி எழுப்பிய போது போலீசாரால் தங்களது குற்றச்சாட்டுகளை நிரூபிக்க முடியவில்லை. தன்னை தாக்குவதற்கான ஒரு வழியாக அரசியல் எதிரிகள் தனது மகனை இலக்கு வைத்துள்ளார்கள். இந்த சம்பவம் தனது குடும்பத்துக்கு பேரழிவை ஏற்படுத்திவிட்டது. இது ஒரு நபரின் நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்கும் செயல். இது ஒரு குற்றமாகும். தனது குடும்பம் ஏன் இலக்கு வைக்கப்பட்டது என்று தான் நம்புவதற்கான காரணங்களை விரிவாக வெளிப்படுத்துவதாக உறுதியளிப்பதாக அவர் குறிப்பிட்டார். கொள்ளுப்பட்டியில் சீன நாட்டவர் ஒருவரிடமிருந்து 20 மில்லியன் ரூபாவை கொள்ளையடித்ததாக கூறப்படும் சம்பவம் தொடர்பில் ஜூலை 21 அன்று சாந்த பண்டாராவின் மகனான அனுத பண்டாரா மற்றும் 5 பேர் கைது செய்யப்பட்டு விளக்கமறியில் வைக்கப்பட்ட சம்பவம் தொடர்பிலே அவர் இவ்வாறான கருத்துக்களை தற்போது தெரிவித்திருக்கிறார். யாழ்ப்பாணம் கீரிமலை பகுதியில் வெள்ள நீர் வடிந்தோடும் வாய்க்காலின் மூடிகளை விசமிகள் அடித்து நொறுக்கியிருக்கிறார்கள். பொன்னாலை பருத்தித்துறை வீதியில் கீரிமலை நகுலேஸ்வரம் ஆலய பகுதியில் இருந்து காங்கிசந்துறை நோக்கி செல்லும் வீதியில் கீரிமலை இந்து மயானத்தை அண்மித்த பகுதியில் வெள்ள வாய்க்காலுக்கு மேல் மூடப்பட்டிருந்த சீமந்தினால் ஆன மூடிகளை சுமார் 50 மீட்டர் தூரத்துக்கு விசமிகள் அடித்து நொறுக்கியிருக்கிறார்கள். இந்த சீமந்த மூடிகளின் இரும்பு கம்பிகளை திருடும் நோக்குடன் அவை அடித்து நொறுக்கப்பட்டிருக்கலாம் என்று சந்தேகப்படுகிறது. அடித்து நொறுக்கப்பட்ட சீமந்த மூடிகளின் இடிபாடுகள் வாய்க்காலுக்குள் காணப்படுவதனால் மழைக்காலத்தில் வெள்ளம் வடிந்தோட முடியாத நிலைமை ஏற்பட்டுள்ளது. அதனால் அவற்றினை அகற்றுமாறும் மேலும் ஏனைய மூடிகளை உடைக்காது பாதுகாக்கவும் நடவடிக்கை எடுக்குமாறு கோரியுள்ளார்கள். அதேவேளை இந்த சம்பவம் தொடர்பில் வலிவடக்கு பிரசபையின் கீரிமலை வட்டார உறுப்பினர் முரளிக்கு அறிவிக்கப்பட்டதை அடுத்து சம்பவ இடத்துக்கு சென்று பார்வையிட்ட உறுப்பினர் அத்தொடர்பில் தவிசாளருக்கும் அறிவித்திருக்கிறார். இலங்கை பொது சுகாதார பரிசோதகர்கள் இன்று முதல் நாடளாவிய ரீதியாக தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபடுகிறார்கள். கட்டுநாயக்கா வானூட்டிலேய சுகாதார அலுவலகத்தில் இடம்பெற்ற முறைகேடு மற்றும் ஊழல்களை வெளிக்கொணர்ந்த தமது சங்க அதிகாரிகளுக்கு இடமாற்றம் வழங்கப்பட்டமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்த தொழிற்சங்க நடவடிக்கை முன்னெடுக்கப்படுகிறது. இதற்கமைய இன்று முதல் அனைத்து சுகாதார பரிசோதகர்களும் நிர்வாக பொது சுகாதார பரிசோதகர்களும் நிர்வாகத்தினருக்கு வழங்கும் தரவு மற்றும் அறிக்கை விநியோகத்தை தவிர்க்க உள்ளதாக அந்த சங்கத்தின் பிரதான செயலாளர் சமில் முத்துகுட தெரிவித்திருக்கிறார். இலங்கை பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கத்தின் செயற்குழு கூட்டத்தில் எட்டப்பட்ட தீர்மானத்துக்கு அமைய இந்த நடவடிக்கை எடுக்கப்படுவதாக அவர் தெரிவித்தார். இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற குழு தலைவர் சாணக்கியன் ராசமாணிக்கம் நேற்று பலாலி சந்தி மற்றும் பசாவ்லான் பகுதியில் தொடர்ந்து இடம்பெற்று வரும் காணி விடுவிப்பு போராட்டங்களை நேரில் சென்று பார்வையிட்டார். பாதுகாப்பு படையினரின் கட்டுப்பாட்டில் உள்ள தங்களது பூர்வீக மற்றும் தனியார் காணிகளை விடுவிக்குமாறு அந்த பகுதி மக்கள் தொடர்ந்து கோரிக்கை விடுத்து வருகிறார்கள். பலாலி சந்தியில் இடம்பெற்று வரும் போராட்டம் தற்போது தொடர்ந்து 10 வாரங்களாக நடைபெற்று வருகிறது. தங்களது காணிகளை மீள பெற்றுக் கொள்ள கோரி மக்கள் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் போராட்டத்தில் ஈடுபட்டு வருவது நேர்கள் அறிந்ததே. போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள மக்களுக்கு தனது ஆதரவை தெரிவித்த சாணக்கியன் ராசமாணிக்கம் அவர்களின் போராட்டத்துக்கு இலங்கை தமிழரசு கட்சியின் அரசியல் ஆதரவு தொடரும் என்று உறுதியளித்தார். அரசாங்கத்தின் மீது மக்கள் பொறுமையிழந்து வருகிறார்கள். இந்த போராட்டங்கள் இனி தனித்தனி சம்பவங்களாக இல்லை, பொதுமக்களின் காணிகளை விடுவிக்க கோரி வடக்கு கிழக்கு முழுவதும் போராட்டங்கள் இடம்பெற்று வருகின்றன. மக்கள் தங்களுக்கு சொந்தமான காணிகளை மீளப் பெறுவதற்காக கால வரையறையின்றி காத்திருக்க வேண்டும் என எதிர்பார்க்க முடியாது என்பதை அரசாங்கம் புரிந்து கொள்ள வேண்டும். யுத்த காலத்தில் உயர் பாதுகாப்பு வலயங்களாக அறிவிக்கப்பட்ட பகுதிகள் தற்போதைய சூழ்நிலையில் தொடர்ந்து அதே நிலைப்பாட்டில் இருக்க வேண்டிய அவசியமில்லை என்பதை அரசாங்கம் ஏற்றுக்கொண்டால் அதே கொள்கை இன்னமும் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ள பொதுமக்களின் காணிகளுக்கு பொருந்த வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார். யுத்தம் முடிவடைந்து கிட்டத்தட்ட 17 ஆண்டுகள் கடந்திருக்கின்ற நிலையில் பொதுமக்களின் காணிகளை தொடர்ந்து ஆக்கிரமித்து வைத்திருப்பதற்கு தேசிய பாதுகாப்பு என்ற பொதுவான காரணத்தை அரசாங்கம் தொடர்ந்து பயன்படுத்த முடியாது. தேசிய பாதுகாப்பு என்பது மக்கள் தங்களுக்கு சொந்தமான சொத்துக்களை அணுகுவதற்கான உரிமையை மறுப்பதற்கான நிரந்தர காரணமாக மாறக்கூடாது என்றும் சாணக்கியன் குறிப்பிட்டார்.
அந்த பகுதியில் உள்ள முக்கியமான பொதுமக்கள் மற்றும் மத நிறுவனங்களுக்கான அணுகல் இன்னமும் கிடைக்காத நிலை குறித்தும் அவர் சுட்டிக்காட்டினார். குறிப்பாக புனித செபஸ்தியார் தேவாலயம், மைரிட்டி ரோமன் கத்தோலிக்க பாடசாலை மற்றும் பசாவிளான் ஸ்ரீ வேலப்பிள்ளை வித்தியாலயம் ஆகியவற்றுக்கான அணுகல் தொடர்பிலும் அவர் கவனம் செலுத்தினார். இங்கு வந்து மக்களுடன் நேரடியாக பேசும்போதுதான் இது வெறுமனே அரசாங்க ஆவணத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள காணிகளின் அளவு தொடர்பான பிரச்சனை அல்ல என்பதை புரிந்து கொள்ள முடியும். இவை மக்களின் வீடுகள், பாடசாலைகள், வழிபாட்டு தலங்கள் மற்றும் சமூகங்கள். பல தசாப்தங்களாக அவர்களின் வாழ்க்கை இதனால் பாதிக்கப்பட்டிருக்கிறது. வடக்கு மற்றும் கிழக்கில் பாதுகாப்பு படையினரின் கட்டுப்பாட்டில் இன்னமும் உள்ள அனைத்து பொதுமக்களின் காணிகளையும் விடுவிப்பதற்கான தெளிவான மற்றும் காலவரையறை கொண்ட வேலைத்திட்டத்தை அரசாங்கம் உருவாக்க வேண்டும் என்றும் சாணக்கியன் ராசமாணிக்கம் வலியுறுத்தினார். தேர்ந்தெடுக்கப்பட்ட சில காணிகளை மட்டும் விடுவிப்பது போதுமானதல்ல, ராணுவத்தின் கட்டுப்பாட்டில் இன்னமும் உள்ள அனைத்து பொதுமக்களின் காணிகளையும் அரசாங்கம் அடையாளம் காண வேண்டும். ஒவ்வொரு காணியும் ஏன் இன்னமும் தக்க வைக்கப்பட்டுள்ளது என்பதை தெளிவுபடுத்த வேண்டும். மேலும் அவற்றை உரிய உரிமையாளர்களிடம் மீள கையளிப்பதற்கான உறுதியான கால வரையறையை அறிவிக்க வேண்டும். இந்த விடயத்தை தொடர்ந்து நாடாளுமன்றத்தில் எழுப்புவதோடு பாதிக்கப்பட்ட மக்களுக்கான அரசியல் ஆதரவை தொடர்ந்து வழங்குவேன் என்றும் சாணக்கியன் தெரிவித்தார். இந்த சமூகங்களுடன் நான் தொடர்ந்து நிற்பதுடன் அவர்களின் பிரச்சனைகளை நாடாளுமன்றத்தில் தொடர்ந்து எழுப்புவேன். வடக்கு கிழக்கு முழுவதும் அதிகரித்து வரும் மக்களின் விரக்தியை அரசாங்கம் புரிந்து கொண்டு இந்த போராட்டங்கள் மேலும் பரவுவதற்கு முன்னர் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தெரிவித்தார். பொதுமக்களின் காணிகள் நீண்ட காலமாக ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கின்ற நிலையை முடிவுக்கு கொண்டு வந்து வடக்கு மற்றும் கிழக்கில் உள்ள அனைத்து பொதுமக்களின் காணிகளையும் மேலும் தாமதமின்றி விடுவிக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சாணக்கியன் ராசமாணிக்கம் வலியுறுத்தினார். 1948 ஆண்டு சுதந்திரத்துக்கு பிறகு இந்த நாட்டில் எதிர்கட்சியில் இருந்த எந்த ஒரு அரசியல் கட்சியும் மக்களுக்கு சேவையாற்றவில்லை. வரலாற்றில் முதன்முறையாக எதிர்கட்சியில் இருந்து கொண்டு மக்களுக்கு சேவையாற்றிய ஒரே கட்சி ஐக்கிய மக்கள் சக்தி மட்டுமே என்று எதிர்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா திட்டவட்டமாக தெரிவித்தார். ஐக்கிய மக்கள் சக்தியின் சத்காராய வேலை திட்டத்தின் கீழ் அண்மையில் கலவெல்ல தேவாக 11வது பிரிவில் உள்ள சன்சத மக்கள் அமைப்புக்கு 12 லட்சம் ரூபாய் பெறுமதியான நீர் சுத்திகரிப்பு தொகுதியை வழங்கி வைக்கும் நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே சஜித் பிரேமதாசா இதனை குறிப்பிட்டார். தற்போதைய அரசாங்கம் எதிர்கட்சியில் இருந்த போது நெல் கிலோ ஒன்றுக்கு 150 ரூபாய் நிலையான விலையை வழங்கி அதை சட்டமாக்குவதாக கூறி ஆட்சியை கைப்பற்றியது. ஆனால் ஆட்சிக்கு வந்து 2 ஆண்டுகள் நிறைவடைய நிலையிலும் இதுவரை அதற்கான சட்டமூலங்களையும் கொண்டுவரப்படவில்லை. இன்று 1 கிலோ நெல்லை உற்பத்தி செய்ய 137 ரூபாய் செலவாகிறது என்று விவசாய அமைச்சரே கூறியுள்ள போதிலும் அரசாங்கத்தின் உத்தரவாத விலை 120 ரூபாவாகவே உள்ளது. இதன் மூலம் அரசாங்கம் திட்டமிட்ட முறையில் விவசாயிகளுக்கு 1 கிலோ நெல்லில் 17 ரூபாய் நட்டத்தை ஏற்படுத்துகிறது. அறுவடை செய்யப்பட்ட போதிலும் அரசாங்கம் நெல்லை கொள்வனவு செய்வதில்லை. சிறு மற்றும் நடுத்தர அரிசி ஆலை உரிமையாளர்களை வலுப்படுத்த 7500 மில்லியன் ரூபாவை ஒதுக்கிய போதிலும் நெல் கொள்வனவு செய்யப்படவில்லை. ஆனால் நெல் கொள்வனவு செய்வதாக கூறும் விளம்பர பலகைகள் மட்டும் கிராமங்களில் காட்சிப்படுத்தப்படுகிறது. நாட்டின் வருடாந்த அரிசி தேவை 25 லட்சம் மெட்ரிக் டன்னாக இருக்கையில் 32 லட்சம் மெட்ரிக் டன் அரிசி உற்பத்தி செய்யப்படுகிறது. இவ்வாறான பாரிய உபரி உற்பத்தி இருக்கையில் அரசாங்கம் 3,82,000 மெட்ரிக் டன் அரிசியை வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்து விவசாய மக்களுக்கு பாரிய துரோகத்தை செய்துள்ளது. நெல், சோளம், உருளைக்கிழங்கு என்று அனைத்து துறைகளிலும் விவசாயிகள் அனாதரவாக்கப்பட்டிருக்கிற நிலையில் ஓய்வெறும் நீதிபதிகளின் வயதை அதிகரிப்பதே அரசாங்கத்தின் முதன்மை தீர்வாக அமைந்திருக்கிறது. எதிர்காலத்தில் எல்நினோ மற்றும் லானினா நிலைமைகள் காரணமாக நீர்நிலைகள் வற்றி போகக்கூடும். இவ்வாறான சூழலில் மக்களுக்கு நிவாரணம் வழங்கப்பட வேண்டும். நாட்டின் 30-40% மக்கள் வறுமையில் வாடுகிறார்கள். தொழிற்சாலைகள் மூடப்பட்டு வருகின்றன. எனவே மக்கள் இனியாவது 3வது முறையும் ஏமாற வேண்டாம் என்று கேட்டுக் கொள்கிறேன். 2019 மற்றும் 2024 ஆண்டுகளில் மக்கள் ஏமாற்றப்பட்ட போதிலும் 2029 ஆண்டில் உண்மை வெற்றி பெற வேண்டும் என்று சஜித் பிரேமதாசா குறிப்பிட்டார்.
தற்போதைய ஆட்சியில் விரக்தி அடைந்துள்ள மக்கள் மாற்றத்தை எதிர்பார்த்துள்ளார்கள். எனவே நாட்டின் அடுத்த ஜனாதிபதி சஜித் பிரேமதாசாவே ஆவார். அதன்போது ஸ்ரீலங்கா பொதுஜன பேரமுனவின் பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச முடிந்த அளவுக்கு எதிர்கட்சித் தலைவர் பதவியையாவது கைப்பற்ற வேண்டும் என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் ஹர்சன ராஜகருணா தெரிவித்தார். தற்போதைய ஆட்சி முறையால் விரக்தி அடைந்துள்ள மக்கள் ஒரு ஜனநாயக ரீதியான மாற்றத்துக்காக காத்துக் கொண்டிருக்கிறார்கள். எனவே நாட்டின் அடுத்த ஜனாதிபதி சஜித் பிரேமதாசாவே நிச்சயமாக பொறுப்பேற்பார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்காவும் இதற்கான ஆதரவையும் ஆசீர்வாதத்தையும் வழங்குவார். இதேவேளை ஸ்ரீலங்கா பொதுஜன பேரமுனவின் பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச முடிந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு எதிர்கட்சித் தலைவர் பதவியாவது அவர் கைப்பற்ற வேண்டும். மேலும் தற்போதைய அரசாங்கம் மாகாண சபை தேர்தலை நடத்தாமல் தப்பியோட பார்க்கிறார்கள். தேர்தல்கள் ஒத்திவைக்கப்படாமல் ஜனநாயக முறைப்படி நடத்தப்பட்டு மக்கள் அவர்களது சரியான தீர்ப்பை வழங்க சந்தர்ப்பம் அளிக்கப்பட வேண்டும். அவ்வாறு நடத்தப்படாமல் இருப்பதற்கு காரணம் ஏவிபி நாட்டின் ஒரே அரசியல் கட்சியாக மாற்றின் நோக்கிலாகும். அதற்காக பிளவத்தையிலிருந்து மிகவும் நுட்பமான முறையில் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அரசாங்கத்தின் இத்தகைய சர்வாதிகார போக்கையும் ஜனநாயகத்துக்கு எதிரான நகர்வுகளையும் மக்கள் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். நாட்டை வங்குரோத்தில்லைக்கு தள்ளிய ஊழல்வாதிகள் தேசியம் பௌத்தம் ஒற்றியாட்சிக்கு பாதிப்பு என்று குறிப்பிட்டுக் கொண்டு மீண்டும் அதிகாரத்தை கைப்பற்ற மக்கள் மத்தியில் செல்லுகிறார்கள். இவர்களின் போலியான வேடத்துக்கு மக்கள் மீண்டும் ஏமாற்றம் அடையக்கூடாது என்று கேட்டுக் கொள்கிறேன். அரசாங்கம் சிறந்த முறையில் தான் செயற்படுகிறது. ஊழல் மோசடிகள் இல்லாமல் சட்டத்தின் பிரகாரம் அரசு அதிகாரிகள் செயற்படுகிறார்கள். இதனால் ஊழல்வாதிகள் அனைவரும் இன்று அரசாங்கத்துக்கு எதிராக ஒன்றிணைந்திருப்பதாக முன்னாள் ராணுவ தளபதி பீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா தெரிவித்திருக்கிறார். 2022 காலப்பகுதியில் நாட்டில் ஏற்பட்ட நெருக்கடி சிறந்ததே. அந்த நெருக்கடியினால் தான் நாட்டை மங்குரோத்திலைக்கு தள்ளியவர்கள் நாட்டை விட்டு தப்பிச் சென்றார்கள். ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது. போராட்டத்தின் பின்னர் தான் மக்கள் அரசியல் ரீதியில் சிந்தித்து சிறந்த அரசாங்கத்தை தெரிவு செய்தார்கள். கடந்த காலங்களில் ஊழல் மிக்க அரசியல் கட்டமைப்பு காணப்பட்டது. அரசியல்வாதிகள் பெருந்தொகையான அரச நிதியை கொள்ளையடித்துவிட்டு அதில் மிகவும் குறைந்த நிதியை மக்களுக்கு வழங்கினார்கள். தேச பற்றாளர்களை போன்று பேசினார்கள் என்றும் சரத் பொன்சேகா குறிப்பிட்டார். புதிய அரசியல் கலாச்சாரம் தோற்றம் பெற்றாலும் மக்கள் இன்றும் அந்த ஊழல் மிக்க பழைய அரசியல் கலாச்சாரத்தை நாடும் தன்மை காணப்படுகிறது. அரசியல் அலைக்கு அமைய வாக்களிக்கும் கலாச்சாரத்திலிருந்து மக்கள் முதலில் மாற வேண்டும். மக்கள் அரசியல் அலைக்கு பின்னால் செல்லும் போது ஊழல்வாதிகளும் படுகொலையாளிகளும் தான் பாராளுமன்றத்துக்கு செல்வார்கள். கடந்த காலங்களில் அவ்வாறான நிலைதான் இந்த நாட்டில் காணப்பட்டதாகவும் சரத் பொன்சேகா குறிப்பிட்டார். 2024 ஆண்டு நாட்டு மக்கள் தெரிவு செய்த

சொத்து சேகரித்தார்கள். ஆனால் நாடு பங்குரோத்து நிலை அடைந்தது. இதன் தாக்கம் நடுத்தர மக்கள் மீது முழுமையாக சுமத்தப்பட்டது. அதன் தாக்கமே இன்றளவிலும் தொடர்கிறது. பொருளாதார பாதிப்பிலிருந்து மீள்வதற்காகவே சர்வதேச நாணய நிதியத்தின் ஒத்துழைப்பு பெறப்பட்டது. தற்போதைய அரசாங்கமும் விரும்பியோ விரும்பாமலோ நாணய நிதியத்தின் செயற்திட்டங்களை அமுல்படுத்த வேண்டிய நிலை காணப்படுகிறது. நாட்டை பங்குரோத்து நிலைக்கு தள்ளிய ஊழல்வாதிகள் மீண்டும் தேசியம் பௌத்தம் ஒற்றியாட்சிக்கு பாதிப்பு என்று குறிப்பிட்டுக் கொண்டு அதிகாரத்தை கைப்பற்ற மக்கள் மத்தியில் வருகிறார்கள். இவர்களின் போலியான வேடத்துக்கு மக்கள் மீண்டும் ஏமாற்றம் அடைந்துவிடக் கூடாது என்று கேட்டுக் கொள்வதாக அவர் மீண்டும் சரத் பொன்சேகா தெரிவித்தார். அரசாங்கம் சிறந்த முறையில் தான் செயற்படுகிறது. ஊழல் மோசடிகள் இல்லாமல் சட்டத்தின் பிரகாரம் அரசு அதிகாரிகள் செயற்படுகிறார்கள். இதனால் ஊழல்வாதிகள் அனைவரும் இன்று இந்த அரசாங்கத்துக்கு எதிராக ஒன்றிணைந்துள்ளார்கள். அரசாங்கத்துடன் நான் ஒன்றிணைய போவதில்லை, அரசியலில் ஒரு மாற்று சக்தியாக செயற்படுவேன் என்றும் சரத் பொன்சேகா குறிப்பிட்டார். தனியார் துறை ஊழியர்கள் இணையவழி மூலமாக தொடர்ந்து தரவு சீட்டுகளை பெற்றுக் கொள்வதற்கான நடைமுறை எதிர்வரும் செப்டம்பர் மாதம் முதல் அறிமுகப்படுத்தப்படும் என்று போக்குவரத்து அமைச்சர் பிமல் ரட்நாயக்கா தெரிவித்திருக்கிறார். அரசு பணியாளர்களுக்காக அண்மையில் அறிமுகப்படுத்தப்பட்ட இணையவழி முறைமையை தொடர்ந்து இந்த வசதி தனியார் துறை ஊழியர்களுக்கும் விரிவுபடுத்தப்பட இருக்கிறது. பல தசாப்தங்களாக மாற்றமின்றி காணப்பட்ட சிக்கலான நடைமுறைகளுக்கு பதிலாக இந்த புதிய திட்டம் கொண்டுவரப்படுகிறது. முன்னதாக பறவைச்சீட்டை பெறுவதற்கு பயணிகள் நீண்ட வரிசையில் காத்திருக்க வேண்டியிருந்ததோடு தமது பணித்தளங்களில் இருந்து கடிதங்களையும் பெற வேண்டியிருந்ததாக அமைச்சர் சுட்டிக்காட்டினார். கொழும்பு மற்றும் அதனை சுற்றியுள்ள புறநகர் பகுதிகளை உள்ளடக்கிய புதிய மின்சார தொடருந்து திட்டத்தின் பணிகள் அடுத்த ஆண்டு ஆரம்பிக்கப்படும் என்று அரசாங்கம் அறிவித்துள்ளது. இதற்கான ஆரம்பகட்ட திட்டமிடல் ஏற்கனவே நிறைவடைந்துள்ளதாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைப்புகளின் பிரதி அமைச்சர் ரூவான் செனரத் தெரிவித்திருக்கிறார். அம்பாந்தோட்டையில் நடைபெற்ற மக்கள் சந்திப்பொன்றில் உரையாற்றிய பிரதி அமைச்சர் முன்மொழியப்பட்டுள்ள இந்த மின்சார தொடருந்து சேவை மருதானையிலிருந்து ஆரம்பிக்கப்படும் என்றும் பிரதி அமைச்சர் குறிப்பிட்டார். இந்த புதிய திட்டத்தின் கீழ் ருகுனும் குமாரி தொடருந்தில் பெலியந்தவையிலிருந்து பயணம் செய்யும் பயணிகள் பாடாந்துறையில் இறங்கி இந்த மின்சார தொடருந்து சேவை மூலமாக கொழும்பை நோக்கி தமது பயணத்தை தொடர முடியும் என்றும் பிரதி அமைச்சர் ருவான் செனரத் தெரிவித்திருக்கிறார். அரச புலனாய்வு சேவையின் முன்னாள் பணிப்பாளர் சுரேசலைக்கு எதிராக மூன்றாவது தடுப்பு காவல் உத்தரவை பிறப்பிப்பதை தவிர்க்குமாறு வலியுறுத்தப்பட்டுள்ளது. அத்துடன் அவரை உடனடியாக நீதிமன்றில் முன்னிலைப்படுத்துமாறு தேசிய அமைப்புகளின் ஒன்றியம் ஜனாதிபதியை கேட்டிருக்கிறது. சலைக்கான நீதி கலந்துரையாடல் மன்றம் என்ற கருப்பொருளில் கொழும்பில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் உரையாற்றிய அந்த அமைப்பின் பிரதிகள் இந்த வலியுறுத்தலை விடுத்துள்ளார்கள். தொடர்ந்து தடுப்பு காவல் உத்தரவுகளின் கீழ் வைத்திருக்கப்படும் சுரேசலைக்கு ஏதேனும் பாதிப்பு ஏற்பட்டால் ஜனாதிபதி தலைமையிலான அரசாங்கமே அதற்கு பொறுப்பேற்க வேண்டும் என்றும் அவர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளார்கள். இரண்டாவது தடுப்பு காவல் உத்தரவு எதிர்வரும் 28ஆம் தேதி அன்று முடிவடைய நிலையில் சுரேசலையை இன்னும் தாமதிக்காமல் உடனடியாக நீதிமன்றில் முன்னிலைப்படுத்துமாறு அந்த குழுவினர் கோரிக்கை விடுத்துள்ளார்கள். நீதிமன்ற அவமதிப்பு குற்றச்சாட்டின் கீழ் 6 அரசியல் செயற்பாட்டாளர்களுக்கு எதிராக மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் தகவல்கள் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளன. கடந்த ஆகஸ்ட் 5ஆம் தேதி கோட்டை நீதிமன் நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவுக்கு அமைவாகவே இந்த நடவடிக்கை தற்போது எடுக்கப்பட்டுள்ளது. முன்னாள் அமைச்சர் விமல் வீரவன்ச, உதய கம்பன்பில, சுகீஸ்வர பண்டாரா, திலித் ஜெயவீர, அசங்க நவரண்ண மற்றும் மகிந்த பத்ரன் ஆகியோருக்கு எதிராகவே இந்த நீதிமன்ற அவமதிப்பு குற்றச்சாட்டுகளின் கீழ் தகவல் அறிக்கைகள் வெளியிடப்பட்டுள்ளன. உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் தொடர்பான விசாரணைகளின் கீழ் அரச புலனாய்வு பிரிவின் முன்னாள் படிப்பாளர் சுரேசலை கைது செய்யப்பட்டமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து கடந்த ஜூலை 7 முதல் ஜூலை 15 வரையான காலப்பகுதியில் முன்னெடுக்கப்பட்ட சத்தியாகிரக போராட்டத்தின் போதும் இவர்கள் நீதிமன்ற நடைமுறைகளை விமர்சித்து பகிரங்கமாக கருத்து வெளியிட்டிருப்பதாக அவர்கள் மீது குற்றங்கள் சுமத்தப்பட்டுள்ளது. இத்தொடர்பான விசாரணையின் அடிப்படையில் குற்றப்புலனாய்வு திணைக்களம் ஆகஸ்ட் 5ஆம் தேதி கோட்டை நீதிவான் பசன் அமரசேன முன்னிலையில் தகவல்களை சமர்ப்பித்தது. முன்வைக்கப்பட்ட தகவல்களை ஆராய்ந்த நீதிவான் நீதிமன்றம் சம்பந்தப்பட்டவர்கள் வெளியிட்ட கருத்துக்கள் முதற்கட்ட அவதானிப்பில் நீதிமன்ற நடவடிக்கைகளை விமர்சிக்கும் வகையில் அமைந்திருப்பதாக குறிப்பிட்டது. அதற்கமைய அந்த நபர்களுக்கு எதிராக நீதிமன்ற அவமதிப்பு குற்றச்சாட்டின் கீழ் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்வதற்கான வழக்கை பரிந்துரைக்க முடிவு செய்யப்பட்டிருந்தது.

0: குறிப்பிடத்தக்கதே. கொலன்னாவை தேசிய மக்கள் சக்தியின் நகரசபை உறுப்பினர் ஒருவரின் மகன் உட்பட இரு சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். கைதானவர்கள் மாளிகா கந்த நீதவான் முல்லையில் பிரசன்னப்படுத்தப்பட்டதை அடுத்து விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார்கள். கொலன்னாவ மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் காவல்துறை போதைப்பொருள் ஒழிப்பு பணியத்தினர் மேற்கொண்ட விசேட சோதனையின் போது இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். அந்த பகுதியில் சந்தேகத்துக்கிடமான முறையில் நடமாடிய நபர் ஒருவரை சோதனையிட்ட போது அவர் மற்றொருவரிடமிருந்து போதைப்பொருளை பெற்றுக் கொள்வதற்காக வருகை தந்தது தெரிய வந்தது. இதனைத் தொடர்ந்து காவல்துறையினர் அவரின் ஊடாக போதைப்பொருள் விற்பனையாளரை தொடர்பு கொண்டு வரவழைத்தார்கள். இதன்போது 5 கிராம் ஐஸ் போதைப்பொருளுடன் வருகை தந்த போதைப்பொருள் விற்பனையாளரை காவல்துறை போதைப்பொருள் ஒழிப்பு பணியத்தினர் கைது செய்தார்கள். பின்னர் அவரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் அடிப்படையில் அவரது வீட்டை சோதனையிட்ட போது அங்கிருந்து 75 கிராம் ஐஸ் போதைப்பொருள் கைப்பற்றப்பட்டது. இவ்வாறு கைது செய்யப்பட்ட போதைப்பொருள் விற்பனையாளரே கொலன்னாவ நகரசபையின் தேசிய மக்கள் சக்தி உறுப்பினர் ஒருவரின் மகன் என்பதும் வெளிப்பட்டது. காணாமல் போன பதுளை வைத்தியசாலையின் மயக்கவியல் வைத்திய நிபுணரின் சடலம் மகியங்கனை மாபக்கடவ பகுதிக்கு அருகில் உள்ள பாறை ஒன்றின் மீது கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது. நேற்று கடமையில் இருந்த இந்த வைத்தியர் அதன் பின்னர் காணாமல் போனதாக போலீசார் தெரிவித்தார்கள். காணாமல் போன வைத்தியரின் கார் மிகிகியுட பகுதியில் மகியங்கனை நோக்கி செல்வது குறித்த அந்த பகுதியில் பொருத்தப்பட்டுள்ள சிசிடிவி கேமராக்களில் பதிவாகியிருந்ததாகவும் போலீசார் நடத்திய விசாரணைகளின் ஊடாக தங்களுக்கு இது தெரிய வந்திருப்பதாக அவர்கள் குறிப்பிட்டுள்ளார்கள். பதுளை மகியங்கனை கால்வாய் வீதியின் 17வது மைல் கல்லுக்கு அருகில் உள்ள மபாகடவ பகுதியில் வைத்தியரின் கார் நேற்றிரவு கைவிடப்பட்ட நிலையில் கண்டெடுக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. வைத்தியர் தற்கொலை செய்திருக்கலாம் என்ற கருத்தும் தெரிவிக்கப்படுகிறது. ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளியான பொகோ சமன் என்பவரின் தாயார் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் தொடர்பாக மற்றொரு நபர் போலீசாரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார்.
1: இவ்வாறு கைது செய்யப்பட்டவர் மெதனிய பகுதியைச் சேர்ந்த 44 வயதுடைய ஒருவர் ஆவார். தங்காலை குற்ற விசாரணை பிரிவின் அதிகாரிகளினால் மேற்கொள்ளப்பட்ட சுற்றுவளைப்பில் கைது செய்யப்பட்ட குறித்த சந்தேக நபர் மேலதிக விசாரணைகளுக்காக மெதனிய போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளார். தெகோ சமனின் தாயார் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவத்துக்கு உடந்தையாக இருந்த சந்தேக நபர் ஒருவர் கடந்த 19ஆம் தேதி மெதனிய பகுதிகள் வைத்து கைது செய்யப்பட்டிருந்தார். குறித்த சந்தேக நபர் 21 வயதுடைய மெதனிய உடகட்டக பகுதியைச் சேர்ந்தவர் ஆவார். அன்றைய தினம் வலஸ்முல நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட சந்தேக நபர் நேற்றைய தினம் வரை தடுத்து வைத்து விசாரிக்க போலீசாருக்கு அனுமதி வழங்கப்பட்டது. இதன்போது மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் தெகோ சமனின் தாயாரை சுட்டுக் கொலை செய்வதற்காக அவரது வீட்டுக்கு செல்லும் வழியை குறித்த சந்தேக நபரை காண்பித்துள்ளமை தெரிய வந்துள்ளது. இதனையடுத்து சந்தேக நபரை வலஸ்முல நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தியதன் பின்னர் எதிர்வரும் மாதம் 2ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது. கடந்த 12ஆம் தேதி பிற்பகல் 6 மணியளவில் மோட்டார் சைக்கிளில் வந்த இரு அடையாளம் காணப்படாத நபர்கள் தெகோ சமனின் தாயார் மீது துப்பாக்கிச்சூடு நடத்திவிட்டு தப்பி சென்றனர். சம்பவத்தில் பலத்த காயமடைந்த அவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதன் பின்னர் உயிரிழந்தார். இதேவேளை பெகோ சமன் எனப்படும் குறித்த நபர் தற்போது பூச அது உயர் பாதுகாப்பு சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. சமநிலவெவ போலீஸ் நிலையத்தின் குற்றப்புலனாய்வு பிரிவு அதிகாரிகளுக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் இந்த துப்பாக்கி கண்டுபிடிக்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். சந்தேக நபரின் வீட்டிலிருந்து துப்பாக்கி ஒன்று போலீசாரினால் கைப்பற்றப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் 52 வயதுடையவர் என்பதுடன் பலாங்குடு ஹல்பே பகுதியைச் சேர்ந்தவர் எனவும் போலீசார் தெரிவித்தனர். சந்தேக நபரை பலாங்குடு நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது.
0: தொடர்ந்து இருவருக்கு மரண அச்சுறுத்தல் விடுத்து தாக்குதல் நடத்திய குற்றச்சாட்டில் 18 மாத சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருந்த ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சமிந்த விஜயஸ்ரீ பிணையில் செல்ல அனுமதிக்கப்பட்டுள்ளார். அவர் தாக்கல் செய்த மேன்முறையீட்டு மனுவை பரிசீலித்த பின்னரே இந்த பிணை உத்தரவை நீதிமன்றம் பிறப்பித்துள்ளது. ஆனாலும் நீதிமன்றத்தின் முன் அனுமதியின்றி அவர் வெளிநாடுகளுக்கு செல்வதற்கும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. நீண்ட காலமாக மருத்துவர்கள் என்று தங்களை அடையாளம் காட்டி நோயாளர்களுக்கு சிகிச்சை அளித்து மோசடியில் ஈடுபட்டு வந்த இருவர் குற்றத்தை ஒப்புக்கொண்டதை அடுத்து அவர்களுக்கு 5 ஆண்டுகளுக்கு ஒத்திவைக்கப்பட்ட 6 மாத கால சிறை தண்டனை விதித்து களத்துறை மேலதிக நீதவான் நுந்தினன் ராஜபக்ச உத்தரவிட்டார். அத்துடன் குற்றம் சாட்டப்பட்ட இருவருக்கும் தலா 50,000 ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டிருக்கிறது. பேருவளை மற்றும் கல்முனை ஆகிய பிரதேசங்களைச் சேர்ந்த இருவருக்கு இந்த தண்டப்பணம் மற்றும் ஒத்திவைக்கப்பட்ட சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. அழுத்கம தர்கா நகர் பகுதியில் சிகிச்சை நிலையங்களை நடத்தி சென்ற இவர்கள் களுத்துறை தேசிய சுகாதார விஞ்ஞான நிர்வாகத்தினால் மேற்கொள்ளப்பட்ட விசேட நடவடிக்கையின் போதுதான் கைது செய்யப்பட்டார்கள். இவர்கள் இலங்கை மருத்துவ பேரவையில் பதிவு செய்யப்படாமல் சட்டவிரோதமாக மருத்துவ தொழிலில் ஈடுபட்டு வந்தது இதன்போது வெளிச்சத்துக்கு வந்திருக்கிறது. களுத்துறை தேசிய சுகாதார விஞ்ஞான நிறுவனத்தின் பிரதிப்பணிப்பாளர் சமூக மருத்துவ நிபுணர் சரித் ஹெட்டியாராய்ச்சி மற்றும் அழுத்கம சுகாதார மருத்துவ அதிகாரி சம்பத் நிரோஷன ஆகிய அதிகாரிகளுடன் பொது சுகாதார பரிசோதகர்கள் மற்றும் காவல்துறை அதிகாரிகளும் இணைந்து இந்த சோதனையை முன்னெடுத்திருந்தார்கள். நிர்ணயிக்கப்பட்ட மற்றும் அச்சிடப்பட்ட விலையை விட அதிக விலைக்கு பொருட்களை விற்பனை செய்த யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த 3 வர்த்தக நிலையங்களுக்கு யாழ்ப்பாண நீதவான் நீதிமன்றம் மொத்தம் 668,000 ரூபாய் அபராதம் விதித்து தீர்ப்பளித்துள்ளது. நுகர்வு விவகார அதிகார சபையின் அதிகாரிகளால் மேற்கொள்ளப்பட்ட திடீர் சோதனையைத் தொடர்ந்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. 120 ரூபாய் அதிகபட்ச சில்லறை விலை கொண்ட 1 லிட்டர் குடிநீர் போத்தலை 200 ரூபாவுக்கு விற்பனை செய்த யாழ்ப்பாணத்தில் உள்ள உணவகம் மற்றும் மதுபான விற்பனைகம் ஒன்றுக்கு 3 லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டது. அச்சிடப்பட்ட சில்லறை விலையை விட அதிக விலைக்கு சோடா பூத்தலை விற்பனை செய்த மற்றொரு உணவகத்துக்கு 1 லட்சம் ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டது. 1 கிலோகிராம் பொன்னி சம்பா அரிசிக்கான அதிகபட்ச சில்லறை விலையான 255 ரூபாவை விட அதிக விலைக்கு விற்பனை செய்த வர்த்தகர் ஒருவருக்கு 2,68,000 ரூபாய் அபராதம் அவருக்கும் விதிக்கப்பட்டிருக்கிறது. இந்நிலையில் பொருட்களை கொள்முதல் செய்வதற்கு முன்னர் அச்சிடப்பட்ட விலை மற்றும் அதிகபட்ச சில்லறை விலையை சரிபார்க்குமாறு நுகர்வோர் கோரப்பட்டுள்ளார்கள். முறைப்பாடுகளை பதிவு செய்யும் போது ஆதாரமாக பயன்படுத்துவதற்கு பற்றுச்சீட்டுகளை பெற்று பாதுகாக்குமாறும் நுகர்வோர் விகார அதிகார சபை நுகர்வோரை கேட்டிருக்கிறது. வர்த்தக அத்துமுறைகள் தொடர்பில் 1977 என்ற உடனடி தொலைபேசி இலக்கத்தின் ஊடாக வேலை நேரங்களில் அறிவிக்க முடியும் என்றும் நுகர்வோர் விவகார அதிகார சபை தெரிவித்திருக்கிறது. இலங்கை முழுவதும் குற்றச்செயல்களில் ஈடுபட்ட சந்தனவர்களை கைது செய்வதற்காக குற்றம் மற்றும் போதைப்பொருள் தடுப்பு நடவடிக்கையின் கீழ் போலீசார் மேற்கொண்ட தினசரி தேடுதல் நடவடிக்கைகளில் 537 சந்தனவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதன்படி நேற்று 27,001 பேர் சோதனையிடப்பட்டு இந்த சந்தனவர்கள் போலீசாரால் கைது செய்யப்பட்டிருப்பதாக தெரிய வருகிறது. குற்றங்கள் தொடர்பாக 19 பேர் நேரடியாக அடையாளம் காணப்பட்டதாகவும் பிடியான நிலையில் இருந்த 147 பேர் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் போலீசார் தெரிவித்தார்கள். மேலும் இந்த தேடுதல் நடவடிக்கையின் போது குடிபோதையில் வாகனம் ஓட்டிய குற்றச்சாட்டின் பேரில் 50 பேரையும் அஜாக்கிரதையாக வாகனம் ஓட்டிய குற்றச்சாட்டின் பேரில் 89 பேரையும் போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். இதற்கிடையில் ஏனைய போக்குவரத்து விதிமுறைகளுக்காக 4,126 பேர் சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தார்கள். கடந்த 24 மணி நேரத்துக்குள் நாட்டின் பல பகுதிகளில் இடம்பெற்ற வாகன விபத்துகளில் 4 உயிரிழந்திருப்பதாக போலீசார் தெரிவிக்கிறார்கள். நாட்டின் பல பகுதிகளுக்கு இன்று பகல் வேளையில் வெப்ப சுட்டன் எச்சரிக்கை மட்டத்தை எட்டக்கூடும் என்ற எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது.
2: திறந்த வெளிகளில் பணிபுரிவோர் போதியளவு நீரை அருந்துவதுடன் தேவையான ஓய்வினை பெற்றுக் கொள்ளுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். திறந்த வெளிகளுக்கு செல்லும் போது வெள்ளை மற்றும் இளம் நிறங்களிலான மெல்லிய ஆடைகளை அணியுமாறும் வளிமண்டலவியல் துணைக்களம் பொதுமக்களை கேட்டுக் கொண்டுள்ளது. இதனிடையே மேல் மற்றும் சிவகங்கை மாகாணங்களிலும் கண்டி நுவரெலியா காலி மற்றும் மாத்திரை ஆகிய மாவட்டங்களிலும் இடைக்கிடையே மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் துணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. வடமேல் மாகாணத்திலும் பல சந்தர்ப்பங்களில் மழை பெய்வதற்கான சாத்தியம் உள்ளதாக துணைக்களம் தெரிவித்துள்ளது. அம்பாறை மொனராகலி மற்றும் மட்டக்களப்பு ஆகிய மாவட்டங்களின் சில இடங்களில் இன்று பிற்பகல் 2 மணியின் பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யலாம் எனவும் வளிமண்டலவியல் துணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. எல்நினோ நிலைமை தற்போது இது உலகம் முழுவதையும் பாதித்துள்ளது. எல்நினோ நிலை காரணமாக பசிபிக் பெருங்கடலின் மத்திய பகுதியின் வெப்பநிலை 3.6 செல்சியஸ் வரை உயரக்கூடும் என ஆஸ்திரேலிய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அண்மையில் அவர்களினால் வெளியிடப்பட்ட தரவுகளுக்கு அமைய எதிர்வரும் நவம்பர் மாதத்தில் மிக உயர்ந்த வெப்பநிலை பதிவாகும் என எதிர்வு கூறப்பட்டுள்ளது. கடந்த நூற்றாண்டிலேனும் இவ்வளவு சக்தி வாய்ந்த எல்நினோ நிலைமை பதிவாகவில்லை. எல்நினோ நிலைமையின் கீழ் எமது நாட்டின் வானிலை முன்னறிவிப்புகள் என்ன? இது தொடர்பில் நேற்று தேசிய விஞ்ஞான நிறுவனத்தில் விசேட கலந்துரையாடல் நடைபெற்றது.
1: எல்லினோவின் நிலைமை என்ன? இது நவம்பரில் உச்சமடையும் என்பதற்காக எமக்கு உச்சமடையும் அல்லது அதிகபட்ச தாக்கம் நவம்பரில் இருக்கும் என கூறுவது சரியான கதையல்ல. அப்படி கூற முடியாது. தற்போது மழை பெய்கின்றது. இப்போது நாம் ஏதேனும் கூறினால் எல்லினோ நன்றாக மழை பெய்கிறது அல்லவா பின்னர் கூறுவார்கள். அது சாத்தியம். அதற்கு பல காரணங்கள் உள்ளன. அப்படி நடக்கலாம். இலங்கைக்கு எல்லினோ குறித்து முன்னறிவிப்பு செய்வதற்காகவோ அல்லது எல்லினோவை கண்காணிப்பதற்காகவோ எந்த ஒரு திறனும் இல்லை. அப்படி ஒன்றும் இல்லை. அது உலகில் சில நிறுவனங்களிடம் மாத்திரமே உள்ளது. நாம் என்ன சொல்கின்றோம்? அவர்களின் முன்னறிவிப்பை கூறும் அதே வேளையில் வரலாற்று ரீதியாக நமது நிலைமையை என்னவென்று நாம் பார்க்கின்றோம். இதுபோன்ற நிலைமைகளின் போது எமது தரவுகள் மட்டுமே எம்மிடம் உள்ளன. எல்லினோ முன்னறிவிப்பு என்பது இலங்கை வானிலை ஆய்வு திணைக்களத்தின் முன்னறிவிப்பு அல்ல. அது அடுத்த ஆண்டில் இதுவரை பதிவான அதிகபட்ச உலகளாவிய வெப்பநிலை பதிவாகும் என்று கூறப்படுகின்றது. இலங்கையிலும் சில வேளைகளில் இது போன்றதொரு நிலைமை ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் காணப்படுகின்றன. இலங்கையில் மாத்திரமல்ல, பல நாடுகளிலும் இலங்கையில் பதிவான அதிகபட்ச வெப்பநிலை 40.1°C ஆகும். அது 1983 ஏப்ரல் மாதம் 10ஆம் தேதி வவுனியாவில் பதிவானது. அண்மையில் இந்த வாரத்தில் 2 அல்லது 3 முறை பொத்துதலில் 39.9°C பதிவானது. அப்படி என்றால் 0.2 மாத்திரமே குறைவாக உள்ளது. அதாவது அந்த 40 என்ற அளவுக்கு மிக மிக அருகில் செல்கின்றது. சில வேளை அடுத்த ஆண்டில் 40.1 தாண்டி செல்லவும் சாத்தியம் காணப்படுகின்றது.
0: வறட்சியான வானிலையால் தற்போது 7 மாவட்டங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன. இதில் மொன்றாகலை மாவட்டத்துக்கு அதிக பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. இதேவேளை எலினோ நிலைமையால் பெரும்போகத்தை திட்டமிட்ட காலத்துக்கு முன்பதாக ஆரம்பிக்கும் திட்டம் உள்ளதாக விவசாய திணைக்களம் அறிவித்திருக்கிறது.
2: அம்பாறை, மதுளை, மட்டுக்களப்பு, ஹம்பாந்தோட்டை, பொலனறுவை மற்றும் ரத்தினபுரி ஆகிய மாவட்டங்கள் வறட்சியால் பாதிக்கப்பட்டுள்ள ஏனைய மாவட்டங்களாகும். வறட்சியினால் இதுவரை 25,628 குடும்பங்களைச் சேர்ந்த 81,865 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். பாதிக்கப்பட்டவர்களில் 20 பிரதேச செயலக பிரிவுகளைச் சேர்ந்த 23,048 குடும்பங்களின் 72,153 பேருக்கு குடிநீர் விநியோகிக்கப்பட்டு வருவதாக அனைத்து முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது. இதேவேளை எல்நினோ நிலைமையால் எதிர்வரும் பெரும்போகத்தை 15ஆம் தேதிக்கு முன்னர் ஆரம்பிக்க திட்டமிட்டுள்ளதாக விவசாய திணைக்களத்துக்கு தெரிவித்தது. எதிர்வரும் பயிர் செய்கை நடவடிக்கைகள் மற்றும் நீர் முகாமைத்துவம் தொடர்பிலும் இதன் பொது விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது.
1: இந்த வருடம் பெரும்போகத்தை 15ஆம் தேதிக்கு முன்னர் ஆரம்பிப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. எல்நினோ நிலைமை ஏற்பட்டால் இந்த வருடத்தை விட அடுத்த வருடம் சிறுபோகத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தும். அதாவது 2027ஆம் ஆண்டின் சிறுபோகத்தில் அதிகமாக தாக்கம் செலுத்தும். 2027ஆம் ஆண்டின் சிறுபோகத்தை வெற்றிகரமாக முன்னெடுப்பதற்கு 2026-27 பெரும்போகத்தின் போது ஓரளவு நீரை சேமித்து வைத்துக் கொள்ள முடிந்தால் அது மிகவும் சாதகமாக அமையும். குறிப்பாக நெல் பயிரிடும் போது காணப்படும் ஒரு முக்கிய பிரச்சனை என்னவென்றால் சில வயல் நிலங்களில் நீரை முறையாக கட்டுப்படுத்த முடியாத நிலைமை காணப்படுகின்றது. எனவே விவசாயிகள் தங்களுடைய வயல் நிலங்களின் வரம்புகளை நன்கு சீரமைத்துக் கொள்வதுடன் நீர் செல்லும் வழிகளையும் முறையாக பராமரித்துக் கொள்ள முடியும். இதன் மூலம் நீரை பாதுகாத்து சேமித்து வைக்க முடியும். அதே போன்று தங்களுடைய பயிர் செய்கை நிலங்களில் உள்ள களைகளை முறையாக பராமரித்தால் அதன் மூலம் நீர் ஆவியாகி இழக்கப்படும் அளவையும் குறைத்துக் கொள்ள முடியும். குறிப்பாக எல்லினோ நிலைமையின் போது நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போன்று மழை வீழ்ச்சி குறைவதற்கான சாத்திய கூறுகளை விடவும் முக்கியமான மற்றொரு பிரச்சனை வெப்பநிலை அதிகரிப்பாகும். வெப்பநிலை அதிகரிக்கும் போது நிலத்திற்கு கிடைக்கும் நீர் அதிக அளவில் ஆவியாகிவிடக்கூடும். அதேவேளை வயல்களில் களைகள் அதிகமாக வளர்ந்து அவற்றின் மூலமும் நீர் ஆவியாகி இழக்கப்பட்டால் பெருமளவான நீர் வீணாகும் வாய்ப்புள்ளது.
2: வறட்சியால் சுமார் 10,000 ஏக்கர் விவசாய நிலங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன. சம்மாந்துறை பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட வளத்தாப்பிட்டி மற்றும் புதிய வளத்தாப்பிட்டி கிராமங்கள் வறட்சியினால் பாதிக்கப்பட்டுள்ளன. வறட்சியால் பல ஏக்கர் பயிர் நிலங்கள் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் வனவிலங்குகளும் கால்நடைகளும் கடுமையான நீர் நெருக்கடியை எதிர்கொள்வதாக அப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர்.
3: இந்த மாதிரி அந்த வெயில் வெப்பத்தின் காரணமாக எங்களோட பயிர்களை எல்லாம் கூடுதலாக சீரமடைஞ்சு இப்போ நஷ்டத்திலே நாங்கள் இருக்கிறோம். எங்களால் பயிரால எந்த உதவி நாங்கள் பெறவில்லை.
4: வறட்சியால எல்லாம் பாதிக்கப்பட்டது. கொஞ்சம் கத்தரி மிளகாய் அந்த இதெல்லாம் வண்டி எல்லாம் அவுப்பி வச்சு எல்லாம் பட்டு போயிருக்கு.
2: வறட்சியால் பாதிக்கப்பட்டு அழிவடைந்த விவசாய நிலங்கள் தொடர்பில் அரசாங்கத்தின் தீர்மானம் என்ன? இது தொடர்பில் வீடமைப்பு நிர்மாணத்துறை மற்றும் நீர்வளங்கள் அமைச்சர் சுசில் ரணசிங்க கருத்து தெரிவித்தார்.
1: தற்போது விவசாய திணைக்களத்திற்கும் அதேபோல் விவசாய காப்புறுதி சபைக்கும் கிடைத்துள்ள தகவலின்படி சுமார் 10,000 ஏக்கர் விவசாய நிலங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன. சில பயிர்கள் முழுமையாக சேதமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. விவசாய அமைச்சும் விவசாய காப்புறுதி சபையும் இணைந்து இந்த பயிர் சேதங்களை அவதானித்து உறுதிப்படுத்தும் பணிகளில் தற்போது ஈடுபட்டு வருகின்றன. அதற்காக குறித்த விவசாயிகளுக்கு உரிய நஷ்டஈடு வழங்கப்படும். தற்பொழுது சிறுபோக காலம் நிறைவடைந்துள்ளமையினால் எதிர்வரும் காலங்களில் மேலும் பயிர் சேதங்கள் ஏற்படாது என நாம் கருதுகின்றோம். எனினும் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. முக்கியமாக ரத்னபுரி, அம்பாறை, மட்டக்களப்பு மற்றும் மொடராக்கலை ஆகிய 4 மாவட்டங்களில் பெருமளவிலான குடும்பங்களுக்கு பவுசர்கள் மூலம் தற்போது குடிநீர் விநியோகிக்கப்பட்டு வருகின்றது. இது தொடர்பில் நாம் தொடர்ச்சியாக அவதானம் செலுத்தி வருகின்றோம். மக்களுக்கு நிவாரணம் வழங்குவதற்காக ஏற்படுத்தப்பட்டுள்ள இந்த அனர்த்த முகாமைத்துவ பொறிமுறையை நாம் வலுப்படுத்தியுள்ளோம். அத்துடன் அமைச்சரவையின் உபக்குழு ஒன்றும் நியமிக்கப்பட்டுள்ளது. இந்த சூழ்நிலையை எதிர்கொள்ளும் இந்த பொறிமுறையானது எவ்வாறு செயற்படுத்தப்படுகின்றது என்பதையும் அதன் வினைத்திறனை அதிகரிப்பது குறித்தும் ஜனாதிபதி விசேடமாக தனிப்பட்ட முறையில் தலையீடு செய்து வருகின்றார். மக்கள் ஏதேனும் பேரிடருக்கு முகம் கொடுக்கும் பட்சத்தில் அவர்களுக்கு தேவையான வசதிகளை செய்து கொடுக்க அரசாங்கம் என்ற வகையில் நாம் முழுமையாக தயாராக உள்ளோம்.
2: நாட்டில் தற்போது நிலவும் வறட்சிக்கு மத்தியில் மின்சக்தி நெருக்கடியை எதிர்கொள்வதற்கான ஆயத்தங்கள் எவ்வாறு உள்ளன?
1: குறிப்பாக 160 மெகாவாட் மின்சாரத்தை உற்பத்தி செய்யும் BESS அமைப்பை அக்டோபர் மற்றும் டிசம்பர் மாதங்களில் தேசிய மின்கட்டமைப்பில் இணைத்துக் கொள்வதற்கு எதிர்பார்க்கின்றோம். மேலும் 250 மெகாவாட் மின்சாரத்தை பெறுவதற்காக நாங்கள் கோரியிருந்த விலை மனுக்கள் தற்போது இறுதிக்கட்டத்தில் உள்ளன. அதன் மூலமும் BESS அமைப்புக்கு 250 மெகாவாட் பேட்டரி மூலம் கிடைக்கும். அதேபோன்று தரைப்பகுதியில் அமைக்கப்படும் சூரிய மின்கலங்களுக்கு மேலதிகமாக பிரத்யேகமாக மேலும் 150 மெகாவாட்டுக்கான விலை மனுக்களை கோரவும் எதிர்பார்க்கின்றோம். அதற்கான விலை மனுக்களை கோரும் பணிகள் தற்போது ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. மேலும் கூரைகளில் 300 கிலோவோட்டுக்கும் அதிகமான மின் உற்பத்தி செய்வோருக்கு பேட்டரிகளை பொருத்துவதற்கான விலை மனு கோரல் ஒன்றையும் விரைவில் ஆரம்பிக்க எதிர்பார்க்கின்றோம். தெரிவு செய்யப்படும் முதலீட்டாளர்களுக்கு பேட்டரிகளுக்கான வரி விலக்கு அல்லது நிவாரணம் அளிக்கவும் திட்டமிட்டுள்ளோம்.
0: தொடர்ந்து இலங்கை சட்டத்திறனிகள் சங்கத்தின் தலைவர் சட்டத்திறனி ராஜு அமரசூரிய உடனடியாக பதவி விலக வேண்டும் என்று கூறி ஒன்றிய எதிர்கட்சியைச் சேர்ந்த குழுவினர் இலங்கை சட்டத்தரணிகள் சங்க தலைமையகத்துக்கு முன்பாக எதிர்ப்பில் ஈடுபட்டிருந்தார்கள்.
1: அரசியலமைப்பின் 22வது திருத்த சட்டம் தொடர்பாக சட்டத்திறனிகள் சங்கத்தின் தலைவரின் நடத்தை அவர் எப்படி நடந்து கொண்டார் என்பதை நாம் பார்த்தோம். அவர் முழுமையாக அரசியல் செயற்பாட்டில் ஈடுபட்டிருந்தார். அவர் ஒரு அரசியல் கைமுமையாகிவிட்டார். ஏனெனில் சட்டத்திறனிகள் சங்கம் ஒரு தொழில்சார் சங்கம் என்பது நமக்கு தெரியும். அந்த சங்கத்துக்கு பொருந்தாத வகையில் அவர் செயல்பட்டார். அந்நிலையில் ரணில் விக்ரமசிங்கவுடன் அவரை பார்த்தோம். அவர் ஒரு விருந்து பிரசாரத்துக்கு சென்று ஹவானா சுருட்டை புகைத்து அவருடன் மிகவும் நெருக்கமாக இருந்ததையும் பார்த்தோம். இப்படி நெருக்கமாக இருப்பவர் அரசியலமைப்பின் 22வது திருத்த சட்டத்துக்கு எதிராக செயல்படுகின்றார். சட்டத்திறனிகள் சங்கத்தின் தலைவர் ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான எதிர்கட்சிகள் எனப்படும் குழுக்களை வழிநடத்துகின்றார் என்பது நமக்கு மிகவும் தெளிவாக தெரிகின்றது. எனவே இந்த தருணத்தில் நாங்கள் அனைவரும் சட்டத்திறனிகள் சங்கத்தின் முன்வந்து இந்த சங்கத்தின் தலைவர் உடனடியாக பதவி விலக வேண்டும் என்று கூறுகின்றோம்.
0: சிலாபம் வரலாற்று சிறப்புமிக்க முன்னீஸ்வரம் சிவன் ஆலயத்தின் வருடாந்த உற்சவத்தை முன்னிட்டு இடம்பெற்ற விசேட ஆசிர்வாத பூசையில் பிரதமர் கலாநிதி அரணி அமரசூரிய நேற்று கலந்து கொண்டார். முன்னீஸ்வரம் ஆலய வளாகத்தை சென்றடைந்த பிரதமர் சிவபெருமானுக்கு நடத்தப்பட்ட விசேட பூசையில் கலந்து கொண்டதோடு ஆலய குருக்கள் பிரதமருக்கு விசேட ஆசிர்வாதங்களை வழங்கினார். இதேவேளை வடமேல் மாகாணத்தின் புத்தளம் மாவட்டத்தில் அமைந்துள்ள வரலாற்று பிரசித்தி பெற்ற முன்னீஸ்வரம் ஆலயத்தின் வருடாந்த உற்சவம் ஆகஸ்ட் மற்றும் செப்டம்பர் மாதங்களில் மிக கோலாகலமாக நடைபெறுகிறது. காப்பு கட்டுதல், கணபதி பூசை மற்றும் தினசரி விசேட பூசைகளுக்கு மேலதிகமாக பாரம்பரிய முறைப்படி நடைபெறும் தீமிதித்தல் உள்ளிட்ட இந்த திருவிழா கால நிகழ்வுகளில் நாளாவிய ரீதியில் உள்ள இந்து, பௌத்த, கத்தோலிக்க மற்றும் இஸ்லாமிய பக்தர்கள் பெருமளவில் கலந்து கொள்கிறார்கள். ஜனரஞ்சக பாடகர் கலைக்கமலின் 65வது கீதராஸ் இசை நிகழ்ச்சி கொழும்பில் நேற்று மாலை நடைபெற்றது.
2: கலைஞர் கலைக்கமலின் கீத்ராத் இசை நிகழ்ச்சி கொழும்பு JR ஜெயவர்தன மண்டபத்தில் நேற்று மாலை நடைபெற்றது. கலைஞர்கள், இந்நாள் முன்னணி கலைஞர்களின் பாடல்கள் கலைக்கமலின் குரலில் மேடையை அலங்கரித்தன.

உள்ளூர் இசை கலைஞர்கள் கீத்ராத் இசை நிகழ்வில் தமது திறமையை வெளிப்படுத்தியிருந்தனர்.

0: 2026 ஜனவரி மாத தொடக்கத்திலிருந்து ஆகஸ்ட் நடுப்பகுதி வரை நாட்டுக்கு வருகை தந்த சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை 1.45 மில்லியனை கடந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது.
1: இவர்களில் அதிகளவான சுற்றுலா பயணிகள் இந்தியாவிலிருந்து வருகை தந்துள்ளதுடன் இந்த எண்ணிக்கை 3,66,114 காணப்படுகின்றது. அத்துடன் பிரித்தானியாவிலிருந்து 1,44,381 சுற்றுலா பயணிகளும் சீனாவிலிருந்து 97,073 பேரும் நாட்டுக்கு வருகை தந்துள்ளனர். இந்த மாதத்தில் மாத்திரம் இதுவரையான காலப்பகுதியில் 1,25,562 சுற்றுலா பயணிகள் நாட்டுக்கு வருகை தந்துள்ளதாக சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை குறிப்பிட்டுள்ளது. அதில் அதிகளவான இந்தியாவிலிருந்து வருகை தந்துள்ளதுடன் அந்த எண்ணிக்கை 27,884 பதிவாகியுள்ளது. இதனிடையே இந்த ஆண்டின் இதுவரையான காலப்பகுதியில் பிப்ரவரி மாதத்திலேயே அதிகளவான சுற்றுலா பயணிகள் வருகை தந்துள்ளனர். அந்த எண்ணிக்கை 279,328 பதிவாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது.
0: செட்டியார் தெருவில் இன்று 22 கரட் தங்கம் பவுன் 1,355,200 ரூபாவாகவும் 1 கிராமின் விலை 44,400 ரூபாவாகவும் விற்பனை செய்யப்படுகிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலியின் பிரதான செய்தி அறிக்கை.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி. திரை செய்தானங்கள், செய்திகள், அரசியல் அரங்கம், சிறுவர் நிகழ்ச்சி, பக்தி கீதங்கள், இன்னும் பல. ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி டிஆர்டி தமிழ் ஒலி. பல்சுவையான நிகழ்ச்சிகளை கொடுத்து உங்களை மகிழ்விக்கும் ஒரே வானொலி டிஆர்டி தமிழ் ஒலி. இது தமிழ் மக்களின் வானொலி.
0: தொடரும் இந்திய செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி விடி சூப்பர் ஸ்டோர் விடத்தினர் சாசல் காஷ்ரா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். அதனை தொடர்ந்து வரும் உலக செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் சுவிஸ் நாட்டின் பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கின்றவனமான சுவிஸ் விடிஎஸ் பைனான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர், சுவிஸில் ஏற்கனவே வங்கிகளில் கடன் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டவர்கள் தங்களிடம் புதிதாக விண்ணப்பித்து கடனை பெற்றுக் கொள்ளலாம் என்பதையும் மகிழ்ச்சியுடன் அறியத் தருகிறார்கள் சுவிஸில் உள்ள விடிஎஸ் பைனான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர். 30 ஆண்டுகளுக்கு மேலாக 3 நாடுகளில் இந்திய தூதராக கடமையாற்றிய நவ்தீப் சூரியின் பெயரை பஞ்சாப் வாக்காளர் பட்டியலில் சேர்ப்பதில் தற்போது சிக்கல் எழுந்துள்ளது சர்ச்சை ஏற்படுத்தியுள்ளது.
3: எகிப்து, ஐக்கிய அரபு அமீரகம் மற்றும் ஆஸ்திரேலியா ஆகிய நாடுகளில் 1983 முதல் 2019 வரை சுமார் 36 ஆண்டுகள் இந்திய தூதராக பணியாற்றிய பஞ்சாபைச் சேர்ந்த திரு நவ்தீப் சூரி தாம் இந்திய குடியுரிமையை நிரூபிப்பதில் தற்போது சிக்கல் ஏற்பட்டுள்ளதாக எக்ஸ் வலைதள பதிவில் குற்றம் சாட்டியுள்ளார். 3ஆம் கட்ட வாக்காளர் பட்டியல் தீவிர திருத்த பணிகள் பஞ்சாப், தெலுங்கானா உள்ளிட்ட மாநிலங்களில் நடந்து வருகிறது. இந்நிலையில் பஞ்சாபைச் சேர்ந்த திரு நவ்தீப் சூரி வாக்குச்சாவடி நிலை அலுவலரிடம் தமது வாக்காளர் அடையாள அட்டை மற்றும் ஆதார் அட்டையை சமர்ப்பிப்பதாகவும் அனைத்து ஆவணங்களும் சரியாக இருப்பதாக அவர் கூறியதாகவும் குறிப்பிட்டுள்ளார். பின்னர் அழைத்த தன்னார்வலர் ஒருவர் 2003 ஆம் ஆண்டு வாக்காளர் பட்டியலுடன் தமது தகவல்கள் பொருந்தவில்லை என்று கூறியதாகவும், இதுகுறித்து வாக்குச்சாவடி நிலை அலுவலரிடம் கேட்டபோது இந்திய குடியுரிமையை நிரூபிப்பதற்கான ஆவணங்களை சமர்ப்பிக்குமாறு அவர் கூறியதாகவும் திரு நவ்தீப் சூரி தெரிவித்துள்ளார். 2003 ஆம் ஆண்டு பணி நிமித்தமாக தாம் இந்தியாவில் இல்லாத நிலையில் குடியுரிமைக்கான சான்றாக பாஸ்போர்ட்டை சமர்ப்பிக்க உள்ளதாக திரு நவ்தீப் சூரி கூறியுள்ளார். 3 நாடுகளில் தூதராக இந்தியாவை பிரதிநிதித்துவப்படுத்திய பிறகும் தமது குடியுரிமையை நிரூபிக்க போராட வேண்டியிருந்தால் நாட்டின் சாதாரண குடிமகனின் நிலை என்னவாகும் எனவும், இதுதான் வாழ்வை எளிமைப்படுத்தும் நடவடிக்கையா எனவும் அவர் வேதனை தெரிவித்துள்ளார். எனினும் திரு நவ்தீப் சூரியின் குற்றச்சாட்டுகள் குறித்து தேர்தல் ஆணையம் தரப்பில் இருந்து பதில் எதுவும் தெரிவிக்கப்படவில்லை.
0: தொடர்ந்து அன்னபூரணி சூப்பர் 6 திட்டத்தின் கீழ் முதற்கட்டமாக ஆண்டுக்கு 3 விலையில்லா எரிவாயு சிலிண்டர்கள் வழங்கப்படும் என்று முதலமைச்சர் விஜய் தமிழக சட்டப்பேரவையில் இன்று அறிவித்தார். தமிழக சட்டப்பேரவையில் மானிய கோரிக்கை மீதான வாதம் நடைபெற்று வருகிறது. 2 நாட்கள் விடுமுறைக்கு பின் இன்று நடைபெறும் சட்டப்பேரவையில் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை, உயர்கல்வித்துறை, பள்ளி கல்வித்துறை, தமிழ் வளர்ச்சி செய்தி மற்றும் விளம்பரம் ஆகிய துறைகளின் மீதான மானிய கோரிக்கைகள் மீது விவாதம் நடைபெறுகிறது.
4: எங்களுடைய ஆட்சியை குறிப்பாக அவர் குற்றம் சாட்டுகிறார். அதை பற்றி ஒரு விளக்கம் சொல்லணும். நான் கேட்கிற பொழுது எங்களுடைய சட்டமன்ற உறுப்பு அதிகம், நீங்க எக்ஸ்சேஞ்ச் பண்ணுங்க. ஆனாக்கா பேசிய பேச்சு அப்படியே லைவ்ல போயிடுது. நீங்க சொல்லி புரோஜனம் இல்ல.
5: இல்ல விரைவில் அதை பற்றி ஒரு முடிவு எடுக்கலாம்.
4: அதனால என்னன்னா அவங்க சொல்லுகிற குற்றச்சாட்டு சொல்லுகிற பொழுது உடனே எங்களை அனுமதிச்சாதான் பதில் சொல்ல முடியும். நீங்க அவர் பின்னால சொல்லுங்க பின்னால சொல்லுன்றீங்க, அதுக்குள்ள ரீல் கட்டி மேல போயிடுது. ரீல் ரீல் அல்ல, இது சம்பந்தமாக நம்முடைய செந்தில் வந்து பேச அனுமதிங்க. ஏன்னா அந்த பகுதி அவருதான் தெரியும் அதெல்லாம்.
5: மாண்பு உறுப்பினர்
4: செந்தில்,
5: மாண்பு செந்தில்குமார், மாண்பு செந்தில்குமார், மாண்பு மணிமாறன்,
6: மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, அவர் பேசுகின்ற பொழுது சொல்லியிருக்கிறார் உசலம்பட்டி சட்டமன்ற தொகுதியை இரண்டு கட்சிகள் ஆட்சி செய்தது ஆனால் எதுவுமே செய்யவில்லை என்று. அரசு கல்லூரி கொண்டு வந்தது அங்கே தலைவர் கலைஞர் அவர்கள் என்பதை மறந்துவிட வேண்டாம். 58 கால்வாய் திட்டத்தை கொண்டு வந்தது தலைவர் கலைஞர் அவர்கள்.
5: ஒரு நிமிஷம் இருங்க, மாணவ பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் இருங்க, அவர் சொல்லி முடிக்கிட்டான்
6: உசலம்பட்டி தொகுதி மேப்பிளே காணாம போயிரு சொல்லிட்டு மதுரை மாவட்டத்துல அதிக செழிப்போடு இருக்கிற ஏரியா உசலம்பட்டியும் சோழவும் தான் பகுதி என்பதை இந்த நேரத்தில் குறிப்பிட.
5: மாணவ பள்ளி கல்வித்துறை அமைச்சர் வாங்க.
7: மாண்பு
5: உறுப்பினர் தொடர்ந்து இப்படிப்பட்ட வார்த்தைகளை நீங்கள் பிரயோகித்தால் நடவடிக்கை எடுப்பேன். அமைதியா இருங்க. அதுக்காக பதில் உட்கார்ந்த இல்லை, அதுக்காக பதில் அவர் உட்கார்ந்தபடியே சொல்லுவாரா? உட்கார்ந்தபடி அவர் பதில் சொல்லுவாரா? அவர் சொல்லுங்க. மாண்பு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர்,
7: மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, மதிப்பிற்குரிய சட்டமன்ற உறுப்பினர் அருமை தம்பி அவருடைய கன்னி பேச்சை பேசுகிறார். பொதுவாக ஒவ்வொருத்தரும் ஒரு விதமா தான் பேசுவாங்க, உங்களுக்கு தெரியாதது ஒண்ணும் கிடையாது. அந்த பக்கம் கன்னி பேச்சு பேசுறப்ப கூட அந்த அருமை சோதர அன்னைக்கு பேசுகிற பொழுது தன்னுடைய இறுதி பகுதியில தொகுதி மக்களினுடைய எண்ண ஓட்டங்களை அவர்களினுடைய குரலாக எல்லாத்தையும் சொன்னதை கொண்டு வந்து சொல்லும் போது எல்லாமே கேட்பதற்கு இனிப்பாக இருக்காது, சிலது கேட்க கசப்பாக. ஆனா அவர் உரை முடித்த பிறகு அது ஒரு கன்னி பேச்சு, முதல் பேச்சு, குரலற்றவர்களின் குரலாக வந்து பேசுகிறார். அவரா சொல்ற தொகுதி மக்கள் சொன்னதை வந்துதான் இங்க வந்து அவர் சொல்றாரு. கேட்டுட்டு மூத்த உறுப்பினர்கள் அவர் ஒரு அரை மணி நேரம் அண்ணா அழகா கிரானாலஜிக்கல் ஆர்டர்ல எப்படி வந்து அழகா எப்படி வந்து ஒரு நீர்வளங்கள் துறை உள்ளாச்சு பேரூராட்சி நகராட்சி எல்லா நம்பர்லயும் மனப்படம் பண்ணி நம்ம புரட்சி கலைஞர் கேப்டன் மாதிரி கடகடகடன்னு அவ்வளவு நம்பர்ஸ் எல்லாம் மரபடியும் அழகா சொன்னார். அப்ப அவருடைய அனுபவத்துல அவர்லாம் சொல்றாரு. அப்ப இங்க வரக்கூடிய அந்த புதிய உறுப்பினர் என்பவர் அவருடைய முதல் பேச்சை சொல்கிறவர், அதை பேசி அவர் முடித்த பிறகு கூட அதற்கான பதில நம்ம சொல்ல முடியும். கருத்தை கருத்தா எதிர்கொள்வோம். ஆனா ஒவ்வொரு முறையும் நான் பார்க்கிறேன் சில வார்த்தைகள் இங்க சொன்ன உடனே ஒவ்வாமையில ஒரு மொத்த பேரை எழுந்து நின்றுகிட்டு உங்களுக்கு எதிராக பேசுவது என்பது ஏற்புடையதல்ல.
5: உறுப்பினர் உங்களை வந்து பாராட்டிதான் சொல்லியிருக்காரு, உங்களை பாராட்டிதான் சொல்லியிருக்காரு, நிறைய கருத்துக்கள் சொன்னீங்கன்னு தான் சொன்னார். தவறா சொல்ல அவரு
8: சார், மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்பு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் மனப்பாடம் பண்ணாருன்னு மனப்பாடம் தளபதியும் கற்று தந்த பாடம். எனவே மனப்பாடம் இல்ல, எனக்கே 5 வருஷம் அந்த துறை தெரியாதாது, எப்படி தெரியும்? மனப்பாடம் இல்ல, எங்களுடைய தலைவர்கள் கற்று தந்த பாடம் அது.
5: மாண்பு உறுப்பினர் விஜய் நீங்க தொடர்ந்து பேசலாம்.
9: மாண்பு பேரவைத்தலைவர் அவர்களே, செல்வ செழிப்பாக இருக்கிறது சட்டமன்ற உறுப்பினர் அருகில் இருக்கும் சட்டமன்ற உறுப்பினர் தான் சொன்னாங்க. ஆனா நான் வந்து என் குரலை வந்து மக்கள் குரலா தான் சொல்றேன், அந்த வேதனையை தான் சொல்றேன், வேதனையை தான் சொல்றேன். அதை புரிஞ்சுக்கிறாம இவங்க பேப்பர்ல படிச்சுட்டா அது தொகுதிக்கு நடைமுறைக்கு வந்துருமா? இவங்க பேப்பர்ல அறிவிச்சுட்டா அது தொகுதிக்கு நடைமுறைக்கு வந்துருமா? அந்த தொகுதியை பார்த்தா அந்த மக்களை பார்த்தா இன்னும் வந்து அவங்க சட்ட ஒரு சட்ட போறது கூட 80% மக்கள் அவங்க நல்லா இல்ல பேரவைத் தலைவர் அவர்களே, அவங்கள ரொம்ப பாதிக்கப்பட்டு இருக்காங்க. அவங்க சட்டம் போடுறது கூட தீபாவளி பொங்கலுக்கு போட்டப்போ அந்த அந்த ஒரு சட்டையை 1 வருஷமா போட்டுட்டு இருக்காங்க. அந்த மாதிரி தான் இருக்காங்க, செல்வ செழிப்பா இருக்காங்கன்னு சொல்றாங்க. நான் அந்த மக்கள் குரலா தான் நான் அங்கே இருப்பேன். எந்த எத்தனை எதிர்ப்பு வந்தாலும் எது வந்தாலும் நான் அந்த குரலை பதிவு செய்வேன். மக்கள் வேதனை படுகிறார்கள், பதிவு செய்வேன். மாற்றம் மாற்றம் என்று இந்த அரசை சொன்னீர்களே, ஒரு நிவாரணத்தை கூட இந்த நடந்த நிகழ்வு அது. அதை நான் இந்த இடத்துல சொல்றேன், ஆட்சிக்கு வந்த ஒரு மாத காலத்துல ஒரு துயர சம்பவம், இடி விழுந்து 3 பேர் இறந்து விட்டார்கள். அதை உடனே எங்க பொறுப்பு அமைச்சரிடம் உடனே தெரிவிச்சோம், உடனே மாண்புமிகு முதலமைச்சரிடம் தெரிவிச்சு இறந்த வீட்டில் இறுதி சடங்கு முடிந்த உடனே உடனே போய் நின்று நிவாரணத்தை கொடுத்த அரசு தமிழக வெற்றி கழக அரசு. எங்கள் பகுதி மக்கள் அப்போ ஒன்று சொன்னாங்க, எம்எல்ஏவே பார்த்ததில்லை, எம்எல்ஏவே பார்த்ததில்லை, இன்னைக்கு அமைச்சர் எம்எல்ஏ கலெக்டர் எல்லாரும் வந்திருக்காங்க, எங்களுக்கு அதுவே பெரிய சந்தோஷம் ஆறுதலா இருக்குப்பா அப்படின்னு சொல்லி ஒரு துக்க வீட்டுல கூட சொன்னாங்க. அதுதான் எங்களை தமிழக வெற்றி கழகத்தோட ஆட்சியோட மாற்றம்.
0: பிரதமர் வேட்பாளர் ராகுல் காந்தியா விஜயா என்ற விடயத்தில் காங்கிரஸ் தமிழக வெற்றி கழக கூட்டணியில் மோதல் வெடித்துள்ளது. தமிழகத்தில் புதிதாக ஆட்சி பொறுப்பேற்றுள்ள தமிழக வெற்றி கழகத்துக்கு தனிப்பெரும்பான்மை கிடைக்கவில்லை. தேவை 118 இருக்க அந்த கட்சிக்கு 107 இடங்களை கிடைத்தன. இதனால் காங்கிரஸ் 5, விடுதலை சிறுத்தைகள் கட்சி 2, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி 2, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி 2, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் 2. இந்த கட்சிகளின் ஆதரவுடன் தமிழக வெற்றி கழக கூட்டணி ஆட்சி அமைத்திருக்கிறது. தமிழகத்தில் மைனாரிட்டி அரசாக தமிழக வெற்றி கழகம் இருந்து வரும் நிலையில் ஆட்சிக்கு எப்போதும் ஆபத்து வரலாம் என்ற நிலையே தொடர்கிறது. குறிப்பாக அமைச்சரவையில் பங்கு பெறாத 2 கம்யூனிஸ்ட் கட்சிகளால் எப்போது வேண்டுமென்றாலும் தமிழக வெற்றி கழக அரசு ஆட்டங்காணலாம் என்ற நிலைதான் தொடர்கிறது. சூழ்நிலை இவ்வாறு இருக்க தமிழக வெற்றி கழக அமைச்சர்கள் ஆதவ் அர்ச்சனா, ஜெகதீஸ்வரி, ஸ்ரீநாத் உள்ளிட்டோர் நாட்டின் அடுத்த பிரதமர் விஜய் என்ற அளவில் பேசி வருகிறார்கள். இது கூட்டணியில் உள்ள தேசிய கட்சியான காங்கிரஸ் நிர்வாகிகளை கொதிப்படைய செய்திருக்கிறது. இதுகுறித்து கருத்து தெரிவித்த தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் மாணிக்கம் தாகூர், பிரதம வேட்பாளர் தொடர்பாக தமிழக வெற்றி கழகத்தினர் வெளியிடும் கருத்துக்கள் ரசிகர் மன்ற மனநிலையிலே உள்ளது. இந்தியா கூட்டணியில் தற்போது 23 கட்சிகள் உள்ளன. தமிழக வெற்றி கழகத்துக்கு பாராளுமன்ற உறுப்பினர்கள் கிடையாது. எனவே அவர்களுக்கு பாராளுமன்ற உறுப்பினர்கள் கிடைத்ததும் இந்தியா கூட்டணியில் இணைக்கப்படுவார்கள். தமிழக வெற்றி கழகத்துக்கு காங்கிரஸ் ஆதரவு அளிக்கவில்லை என்றால் மத்திய மந்திரி அமித்ஷா கதையை முடித்திருப்பார். எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராகி இருப்பார் என்று கூறியிருக்கிறார். கூட்டணியில் மோதல் ஏற்பட்டிருக்கிறது. இதன் மூலம் காங்கிரஸ் தமிழக வெற்றி கழக கூட்டணியில் மோதல் போக்கு ஆரம்பித்து விட்டது என்பது தெளிவாக தெரிகிறது. அடுத்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு இன்னமும் 3 இருக்கின்றன. தற்போதைய நிலையில் தமிழக வெற்றி கழகத்துக்கு ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் கூட கிடையாது. நிலைமை இவ்வாறு இருக்க இப்போதே ஏன் பிரதமர் வேட்பாளர் குறித்து பேச்சு தேவையா என்ற கேள்வி எழுகிறது. அரசியலில் தற்போதைய நிலையில் தமிழக வெற்றி கழகம் ஒரு குழந்தை, 2.5 ஆகிறது. தமிழகத்தில் ஆட்சிக்கு வந்து 100 இப்போதுதான் கடந்திருக்கிறது. இன்னமும் பயணிக்க வேண்டியது வெகு தூரம் உள்ளது. தமிழகத்திலே இன்னும் சரியாக காலூன்றவில்லை. அப்படி இருக்கும்போது தேசிய அரசியலை இப்போதே தமிழக வெற்றி கழகம் முன்னெடுப்பது தேவையில்லாதது என்றுதான் அரசியல் நோக்கர்கள் கருதுகிறார்கள். 2014 நாடாளுமன்ற தேர்தலின் போது பாரதிய ஜனதா கட்சிக்கு பிரதமர் வேட்பாளர் தேவையாக இருந்தது. அந்த நேரத்தில் குஜராத் மாநிலத்தை முன்னேற்ற பாதைக்கு அழைத்து வந்த முதல் மந்திரி நரேந்திர மோடியே நாடே அறிந்திருந்ததால் அவர் பிரதம வேட்பாளராக அறிவிக்கப்பட்டார். தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சியும் வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தது. தொடர்ந்து 3 முறை பிரதமராக நரேந்திர மோடி இருந்து வருகிறார். பாரதிய ஜனதா கட்சிக்கு மாற்றாக இருந்து வரும் காங்கிரஸ் கட்சியில் ராகுல் காந்தி பிரதம வேட்பாளராக ஏற்கனவே அறிவிக்கப்பட்டு விட்டார். காங்கிரஸ் தலைமையிலான இந்தியா கூட்டணியில் 23 கட்சிகள் இணைந்து செயல்பட்டு வருகின்றன. தமிழகத்திலிருந்து தமிழக வெற்றி கழகமும் அந்த கூட்டணியில் இணைந்தால் நாடாளுமன்ற தேர்தலில் கணிசமான தொகுதிகளில் போட்டியிட முடியும். அடுத்த கட்டமாக தமிழக வெற்றி கழகத்தை அண்ட மாநிலங்களுக்கு கொண்டு செல்ல வேண்டும். கேரளம், ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா ஆகிய அண்ட மாநிலங்களில் விஜய்க்கு ரசிகர் மன்றங்கள் இருக்கின்றன. இந்த மன்றங்களை மக்கள் இயக்கமாக மாற்றி அதில் வெற்றி பெற்றால்தான் தமிழக வெற்றி கழகத்தால் அங்கு காலூன்ற முடியும். இவையெல்லாம் ஒரே நாளில் நடந்துவிடாது. எனவே முதலில் தமிழ்நாட்டில் நடைபெறவுள்ள இடைத்தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் கவனம் செலுத்தி மொத்தம் உள்ள 7 இடங்களில் வெற்றி பெற்றாக வேண்டும். அவ்வாறு வெற்றி பெற்றாலும் பெரும்பான்மைக்கு 4 தொகுதிகள் குறைவாகத்தான் இருக்கும். எனவே தேவையில்லாமல் இப்போது தேசிய அரசியலை பேசி கூட்டணிக்குள் குதர்க்கத்தை ஏற்படுத்துவது தமிழக வெற்றி கழகத்துக்குத்தான் பின்னடைவை ஏற்படுத்தும் என்று அரசியல் விமர்சகர்கள் கூறுகிறார்கள். தமிழ்நாட்டில் மாற்றம் இல்லை, ஏமாற்றம் தான் என்று திராவிட முன்னேற்ற கழக தலைவர் மூனா கானா ஸ்டாலின் அவர்கள் திருமண விழா ஒன்றில் கலந்து கொண்ட போது இந்த குற்றச்சாட்டினை முன்வைத்து உரையாற்றியிருக்கிறார்.
10: இன்றைக்கு அமிர்தனுடைய மகளாக இருந்தாலும் மாப்பிள்ளையாக இருந்தாலும் ரெண்டு பேரும் டாக்டர்கள். அதற்கு பேத்தி இலக்கியாவுக்கு திருமணம், அவரும் டாக்டர். அவர் மணமகனாக கரம் பிடித்திருக்கக்கூடியவர் கிரிதரா, அவரும் டாக்டர். ஆகவே ஒரு டாக்டர் குடும்பத்தில் நடைபெறக்கூடிய திருமணம் இது. டாக்டர்கள் சேர்ந்து ஒன்றாக இருக்கக்கூடிய குடும்பத்தில் நடைபெறக்கூடிய திருமணமாக இந்த திருமணம் வந்து கொண்டிருக்கிறது. ஆனால் ஒன்றை நீங்கள் எண்ணி பார்க்கணும், இது போன்ற படித்தவர்கள் பட்டதாரிகள் ஏதாவது அகத்தி மூத்தாமல் தான் ஒரு குடும்பத்தில் இருப்பார்கள். ஒரு காலத்தில் ஒரு அரை நூற்றாண்டுக்கு முன்னால் பார்த்தால் அத்திபுத்த மாதிரி தான் ஒரு டாக்டரோ ஒரு பொட்டதாரியோ இருப்பார்கள். ஆனால் இன்றைக்கு ஊருக்கு ஊர், கிராமத்திற்கு கிராமம், வீட்டுக்கு வீடு பட்டதாரிகள் டாக்டர் இருக்கிறாங்க சொன்னால் அதற்கு காரணம் திராவிட இயக்கம் என்பதை யாரும் மறந்துவிடக்கூடாது. ஆக அப்படிப்பட்ட திராவிட இயக்கத்துடைய வழித்துணராக திராவிட முன்னேற்ற கழகத்திலே இன்றைக்கு அந்த குடும்பத்தினர் இருக்கக்கூடிய திருமணமாக இந்த திருமணம் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த நிலை வருவதற்கு காரணமாக இருந்ததை யார் என்பதை இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் புரிந்து கொள்ள வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும். அவருக்கு புரியல, தெரியல. அதனால்தான் ராஜா சொன்ன மாதிரி ஒரு மாற்றம் தமிழ்நாட்டில் ஏற்பட்டு ஏமாற்றமாக மாறி இருக்கிறது. லட்சக்கணக்கான மக்கள் செய்த தவறு கோடிக்கணக்கான மக்களை இன்றைக்கு துன்புறுத்தி கொண்டிருக்கிறது. இந்த நிலை மாறணும். எனவே இந்த நிலை மாறுவதற்கு இந்த மன விழாவில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் வரக்கூடிய காலகட்டங்களில் சிறப்பான வகையில் சிந்தித்து பார்த்து செயல்பட வேண்டும் என்று உங்கள் அன்போடு கேட்டுக்கொண்டு இன்றைக்கு இலக்கியமாக இருந்தாலும் டாக்டர் கிரிதராக இருந்தாலும் நான் அதிகமாக அறிவுரை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் பெற்றெடுக்கக்கூடிய குழந்தைகளுக்கு அழகான தமிழ் பெயர்களை சூட்டுங்கள். எப்படி தங்கள் கலைஞர்களுடைய குடும்பத்தை எல்லா குழந்தைகளுக்கும் எல்லா பிரீத்திகளுக்கும் தமிழ் பெயர்களை சூட்டி இருக்கிறார்களோ அதே போல நம்முடைய அமிர்தனுடைய இல்லத்தில் நிறைவேறக்கூடிய மனிதர்களை நான் கேட்டுக்கொள்ள விரும்புவது, மணமக்களை நான் அன்போடு கேட்க விரும்புவது, அழகான தமிழ் பெயரை சூட்டுங்கள், சூட்டுங்கள் என்று அன்போடு கேட்டு வாழ்க மணமக்கள். புரட்சி கவிஞர் பாரதிதாசன் எடுத்து சொல்லியிருக்கக்கூடிய வீட்டுக்கு விளக்காக நாட்டிற்கு தொண்டராக மணமக்கள் வாழ்க வாழ்க வாழ்க வாழ்க என்ற வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
0: தொடர்ந்து தொகுதி மறுசீரமைப்பு சட்ட மசோதாவை நிறைவேற்ற பெரும்பான்மையை திரட்டவே நாடாளுமன்ற கூட்டத்தொடரை முடிவுக்கு கொண்டு வருவதில் ஒன்றிய அரசு தாமதம் செய்வதாக காங்கிரஸ் சந்தேகம் கிளப்பியுள்ளது. நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் கடந்த சில வாரங்களாக தீவிரமாக நடைபெற்று வந்த நிலையில் பல்வேறு முக்கிய விவகாரங்கள் குறித்த காரசார விவாதங்களுக்கிடையே மக்களவை மற்றும் மாநிலங்களவை கூட்டங்கள் கடந்த ஆகஸ்ட் 13 தேதி மறு தேதி குறிப்பிடாமல் கால வரையறையின்றி ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. பொதுவாக நாடாளுமன்ற கூட்டம் ஒத்திவைக்கப்பட்ட 2 முதல் 4 நாட்களுக்குள் கூட்டத்தொடரை முறைப்படி முடித்து வைப்பதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பை குடியரசுத் தலைவர் வெளியிடுவது வழக்கம். சில நேரங்களில் சபை ஒத்திவைக்கப்பட்ட அதே நாளிலே கூட்டத்தொடர் முறைப்படி முடித்து வைக்கப்பட்ட நிகழ்வுகளும் நடந்திருக்கின்றன. ஆனால் சபை ஒத்திவைக்கப்பட்டு பல நாட்கள் கடந்த பின்னரும் இன்னமும் கூட்டத்தொடர் முறைப்படி முடிவுக்கு வராமல் காலதாமதம் ஆவது அரசியல் வட்டாரத்தில் பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருக்கிறது. தமிழக வெற்றி கழக சார்பில் பல்வேறு மாவட்டங்களில் நடத்தப்பட்ட பொதுக்கூட்டங்களில் அந்த கட்சியினர் அத்துமீறல்களில் ஈடுபட்டது பொதுமக்களை முகம் சுளிக்க வைப்பதாக தெரிவிக்கப்படுகிறது.
11: முதலமைச்சராக திரு விஜய் பொறுப்பேற்று 100 கடந்துள்ள தாவேக அரசின் சாதனை விளக்க பொதுக்கூட்டங்களை அக்கட்சியினர் நடத்தி வருகின்றனர். சேலம் மேற்கு மாவட்ட தாவேக்கா சார்பில் எடப்பாடி பேருந்து நிலையம் அருகே நடைபெற்ற கூட்டத்துக்காக மேடை, மின் விளக்கு போன்றவற்றுக்கு தேவையான மின்சாரத்தை அருகில் உள்ள மின் கம்பங்களிலிருந்து அனுமதியின்றி எடுக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. தென்காசி தெற்கு மாவட்ட தாவேக்கா சார்பாக கடையத்தில் ஏற்பாடு செய்யப்பட்ட பொதுக்கூட்டம் 8 வரை தொடங்காமல் இன்னிசை கச்சேரி நடைபெற்றது. இதனால் கட்சி நிர்வாகிகள் பேசுவதற்கு முன்பாகவே கூட்டத்துக்கு வந்திருந்த ஆண்களும் பெண்களும் கலைந்து சென்றனர். இந்த கூட்டத்துக்கு தேவையான மின்சாரத்தை அருகிலிருந்த மின்கம்பத்திலிருந்து திருட்டுத்தனமாக வயர் மூலம் எடுத்து பயன்படுத்தியதாக குற்றச்சாட்டு எழுந்தது. ஈரோடு வீரப்பன் சத்திரத்தில் நடைபெற்ற தாவேக்கா கூட்டத்தில் கைத்தறித்துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி கலந்து கொண்டார். அந்த கூட்டத்துக்காக சாலையின் ஒரு பகுதியை ஆக்கிரமித்து மேடை அமைத்ததால் கூட்டம் முடியும் வரை சத்தியமங்கலம் சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது.

0: கரூர் மாவட்டம் குளித்தலை பேருந்து நிலையத்தில் நாளை மாலை தாவேக்கா பொதுக்கூட்டம் நடைபெறவுள்ள நிலையில் அதற்கு அனுமதி பெறுவதற்காக குளித்தலை மேற்கு ஒன்றிய செயலாளர் திரு தமிழழகன் கட்சி நிர்வாகிகளுடன் நேற்றிரவு காவல் நிலையத்துக்கு சென்றார். குளித்தலை காவல் ஆய்வாளரிடம் கூட்டத்துக்கு அனுமதி கோரி அவர் மனு அளித்ததை காவல் நிலையத்துக்குள் ரீல்ஸ் எடுத்து இன்ஸ்டாகிராமில் பதிவு செய்துள்ளார். அந்த ரீல்ஸ் சமூக ஊடகங்களில் வேகமாக பரவி வருகிறது.
1: தொடர்ந்து மகளிருக்கு ஆதரவாக பேசுவதோடு மகளிருக்கு 33% இடஒதுக்கீடு மசோதாவை ஆதரிக்க வேண்டும் என்று ராகுல் காந்திக்கு பாரதிய ஜனதா கோரிக்கை விடுத்துள்ளது. இதுகுறித்து பாரதிய ஜனதா கட்சியின் புதிய தேசிய செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ள ஸ்மிருதி இராணி செய்தியாளர்களிடம் கூறுகையில், காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி மத விவகாரத்தை குறிப்பிட்டு பேசியதால் அவருக்கு எனக்கு ஒரு வேண்டுகோள். காங்கிரஸ் தலைமையத்தில் பாடும்போது பாதியிலே நிறுத்தப்பட்ட வந்தே மாதரம் பாடல் வரிகளில் துர்காதேவியை பற்றிய குறிப்பும் இடம்பெற்றுள்ளது. காங்கிரஸ் கட்சி நிகழ்ச்சிகளில் வந்தே மாதரத்தின் 2 சரணங்கள் மட்டுமே பாடுவதென்ற அந்த கட்சியின் முடிவு தேசிய பாடலுக்கு இழைக்கப்பட்ட அவமரியாதையாகும். இந்துக்களாகிய நம் மத விழுமியங்கள் பெண்கள் எங்கு மதிக்கப்படுகிறார்களோ அங்கு தெய்வீகம் குடிகொண்டிருக்கும் என்ற கோட்பாட்டை நிலநிறுத்துவதோடு மட்டுமன்றி பகவதி லட்சுமி சரஸ்வதி போன்ற பெண் தெய்வங்களையும் நாங்கள் வழிபடுகிறோம். காங்கிரஸ் முன்னாள் தலைவராக ராகுல் காந்தி ஒரு நிகழ்ச்சியில் மகளிருக்கு ஆதரவளிப்பதாக கூறினார். காங்கிரஸ் கட்சியின் முக்கிய தலைவர் ஒருவர் மகளிருக்கு ஆதரவாகவும் மகளிர் தலைமைத்துவத்துக்கு ஆதரவாகவும் பேசியுள்ள நிலையில் இது வெறும் பேச்சுடன் நின்றுவிடாமல் நாடாளுமன்றத்தில் மகளிருக்கு 33% இடஒதுக்கீடு வழங்கும் மசோதாவை விரைவாக அமல்படுத்த நினைக்கும் பிரதமர் மோடியின் முயற்சியை ஆதரிக்க வேண்டும். அத்துடன் வந்தே மாதரம் பாடலின் முழு வடிவத்தையும் பாடுவதற்கு ஏற்பாடு செய்வதன் மூலம் மகளிருக்கான ஆதரவை ராகுல் காந்தி நிரூபிக்க வேண்டும் என்று அவர் கோரிக்கை விடுத்திருக்கிறார். உலகின் கப்பல் கட்டுமான மையமாக மாறும் திறன் இந்தியாவுக்கு இருப்பதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்திருக்கிறார். மேற்குவங்க மாநில தலைநகர் கொல்கத்தாவில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் ராஜ்நாத் சிங் கலந்து கொண்டு கார்டன் ரிச் கப்பல் கட்டுமான நிறுவனம் மற்றும் என்ஜினியர்ஸ் யந்த்ரா இந்தியா நிறுவனத்தின் 5 விரிவாக்க திட்டங்களை தொடக்கி வைத்தார். அந்த திட்டங்களின் மொத்த மதிப்பு 3,500 கோடி ரூபாவாகும். தெற்கு தொடருந்து மண்டலத்தில் கடந்த 2023 முதல் 2026 ஜூலை வரை 5 ஆண்டுகளில் 138 குழந்தைகள் மீட்கப்பட்டு 36 பேர் கைது செய்யப்பட்டிருப்பதாக தொடருந்து பாதுகாப்பு படையின் DIG இப்ராஹிம் ஷெரீப் தெரிவித்திருக்கிறார். உத்தரப்பிரதேச மாநிலம் அமேதியில் முற்றிலும் இந்திய உதிரிப்பாகங்களை கொண்டு உருவாக்கப்பட்ட முதல் AK-203 ஷெர் ரக துப்பாக்கி வெற்றிகரமாக சோதனை செய்யப்பட்டுள்ளது. இந்திய ராணுவத்தில் பல ஆண்டுகளாக பயன்பாட்டில் இருந்து வரும் பழைய மாடல் இன்சாஸ் ரக துப்பாக்கிகளுக்கு பதிலாக நவீன ரக துப்பாக்கிகளை சுயமாக தயாரிக்கும் நோக்கில் கடந்த 2019 இந்திய மற்றும் ரஷ்ய கூட்டு முயற்சியில் இண்டோ ரஷ்யன் டிரைபிள்ஸ் பிரைவேட் லிமிடெட் நிறுவனம் தொடக்கப்பட்டது. மேக் இன் இந்தியா திட்டத்தின் கீழ் உத்தரப்பிரதேசத்தின் அமேதி மாவட்டத்தில் உள்ள கோர்வா ஆயுத தொழிற்சாலையில் AK-203 ரக துப்பாக்கிகள் தயாரிக்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. இந்நிலையில் 100% உள்நாட்டு பாகங்கள் மற்றும் இந்திய மூலப்பொருட்களை மட்டுமே கொண்டு உருவாக்கப்பட்ட முதலாவது AK-203 ஷேர் ரக துப்பாக்கி அங்கு வெற்றிகரமாக சுட்டு பார்க்கப்பட்டு சோதனை செய்யப்பட்டுள்ளது. ஒரு நிமிடத்துக்கு 700 குண்டுகளை சுடக்கூடியதும் 800 மீட்டர் தூரம் வரை உள்ள இலக்குகளை துல்லியமாக தாக்கும் திறன் கொண்டது. இந்த நவீன துப்பாக்கி குறித்து நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரி மற்றும் நிர்வாக இயக்குநர் மேஜர்னல் SK சர்மா கூறுகையில், முற்றிலும் இந்திய தொழில் நிறுவனங்களின் தயாரிப்புகளை கொண்டு உருவாக்கப்பட்ட இந்த முதல் துப்பாக்கியின் தொடர் துப்பாக்கிச்சூடு சோதனை முடிவுகள் மிகுந்த உற்சாகத்தை தருவதாக குறிப்பிட்டிருக்கிறார். தனது மேசையில் இருப்பதாக முதல்வர் ஜோசப் விஜய் கூறியிருந்த 3 கோப்புகளையும் 1 வாரத்துக்குள் திறக்காவிட்டால் சட்டப்பேரவையில் தவறான தகவலை கூறியதற்காக அவர் மீது உரிமை மீறல் தீர்மானம் கொண்டுவர வேண்டும் என்று திராவிட முன்னேற்ற கழக பொதுச் செயலரும் முன்னாள் நீர்வளத்துறை அமைச்சருமான துரைமுருகன் தெரிவித்திருக்கிறார். மகாராஷ்டிர மாநிலம் அமராவதி மாவட்டத்தில் உள்ள அரசு மகளிர் மருத்துவமனையில் இன்று அதிகாலை ஏற்பட்ட பயங்கர தீபத்தில் பிறந்த பச்சிளம் குழந்தைகள் 3 பேர் தீயில் கருகி உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. மருத்துவமனையின் பச்சிளம் குழந்தைகள் பிரிவில் மொத்தம் 39 குழந்தைகள் அனுமதிக்கப்பட்டிருந்தார்கள். இந்த தீபத்தில் 3 பச்சிளம் குழந்தைகள் தீயில் கருகி பரிதாபமாக உயிரிழந்தார்கள். மேலும் 6 குழந்தைகள் காயமடைந்துள்ளார்கள். மருத்துவமனையின் 3வது தளத்தில் உள்ள 3 அறைகளில் பச்சிளம் குழந்தைகள் பராமரிக்கப்பட்டு வந்தார்கள். குழந்தைகள் தீவிர சிகிச்சை பிரிவில் திடீரென வென்டிலேட்டர் வெடித்தே தீ விபத்து ஏற்பட காரணம் என்று முதற்கட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன. டெல்லியில் பன்றி காய்ச்சல் இன்ஃபுளுவன்சா காய்ச்சல் வேகமாக பரவி வருவதால் பொதுமக்கள் முகக்கவசங்களை பயன்படுத்துமாறு அந்த மாநில அரசு அறிவித்துள்ளது.
0: பருவமழை காலத்தை ஒட்டி H1N1 இன்ஃபுளுயன்சா எனப்படும் பன்றி காய்ச்சல் பாதிப்பு முன்னெப்போதும் இல்லாத வகையில் டெல்லியில் வேகமாக பரவி வருகிறது. இதனால் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெறுபவர்களின் எண்ணிக்கை உயர்ந்துள்ளது. மழைக்காலம் என்பதால் இன்ஃபுளுயன்சா வைரஸ் காய்ச்சல் பாதிப்பு இருப்பதாக கூறப்பட்டாலும் கடந்த ஜனவரி முதல் தற்போது வரை 2,602 பேர் வைரஸ் காய்ச்சலால் பாதிக்கப்பட்டுள்ளனர். அவர்களில் 1,777 பேருக்கு பன்றி காய்ச்சல் பாதிப்பு இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. இரு தினங்களுக்கு முன்பு ஒரே நாளில் 114 பேர் பன்றி காய்ச்சலால் பாதிக்கப்பட்டுள்ளனர். இதனையடுத்து நிலைமையை கட்டுக்குள் கொண்டுவரவும் மருத்துவமனைகளின் தயார் நிலையை உறுதி செய்யவும் மத்திய சுகாதார மற்றும் குடும்ப நலத்துறை அமைச்சர் திரு J.B. Nadda தலைமையில் டெல்லியில் அவசர ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. நாள்தோறும் வைரஸ் பாதிப்பு உயர்ந்து வருவதால் பொது இடங்களுக்கு செல்பவர்கள் முகக்கவசம் அணிந்து செல்லுமாறு டெல்லி அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. கைகளை அடிக்கடி சோப்பு போட்டு கழுவுதல் மற்றும் பொது இடங்களில் எச்சில் துப்புவதை தவிர்க்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தியுள்ளது. காய்ச்சல் அறிகுறி ஏற்பட்டவுடன் உடனே மருத்துவமனைக்கு சென்று பரிசோதனைகளை செய்து கொள்ளுமாறு சுகாதாரத்துறை அதிகாரிகள் வலியுறுத்தியுள்ளனர்.
1: தொடர்ந்து இந்திய ஆயுதப்படைகள் நடத்திய சிந்தூர் நடவடிக்கையில் தாக்கப்பட்ட JS-e-Mohammed தலைமையகத்தை புனரமைக்க பாகிஸ்தான் அரசு நிதியுதவி வழங்கியதான தகவல்கள் வந்துள்ளன. இந்தியாவின் அமைதியை சீர்குலைக்க வேண்டும் என்றும் கட்டமைப்புகளை தகர்க்க வேண்டும் என்றும் பாகிஸ்தான் தீவிரவாதிகள் தொடர்ந்து திட்டமிட்டு வருகிறார்கள். அதன் ஒரு பகுதியாக கடந்த ஆண்டு April 22 ஜம்மு காஷ்மீரின் பிரபல சுற்றுலா தலமான பகல்காமில் உள்ள பைசரசன் பள்ளத்தாக்கில் பயங்கரவாதிகள் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 26 சுற்றுலா பயணிகள் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள். பலர் அவர்களின் மனைவி மற்றும் குடும்பத்தினர் முன்னிலையிலே கொல்லப்பட்டது நாட்டையே உலுக்கியிருந்தது. பகல்காமில் நடத்தப்பட்ட தாக்குதலில் 26 சுற்றுலா பயணிகள் கொல்லப்பட்ட நிலையில் பதிலடியாக இந்தியா பாகிஸ்தான் இடையே ஏற்பட்ட மோதல் சர்வதேச அளவில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. பகல்காம் தாக்குதலுக்கு 2 வாரங்கள் கழித்து May 7 நள்ளிரவில் இந்திய ராணுவமும் விமானப்படையும் இணைந்து நடத்திய அதிதுல்லிய தாக்குதலில் பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதியில் இயங்கி வந்த JS-e-Mohammed, Laskar-e-Toyba, ஹிஸ்புல் முகாயிதீன் ஆகிய பயங்கரவாத அமைப்புகளின் 9 முக்கிய முகாம்கள் தரமட்டமாக்கப்பட்டன. இந்த அதிரடி தாக்குதலில் பாகிஸ்தான் ராணுவ வீரர்கள் தீவிரவாதிகள் என்று 100 மேற்பட்டோர் கொன்று குவிக்கப்பட்டார்கள். மேலும் JS-e-Mohammed அமைப்பின் நிறுவனர் மசூத் அசாரின் உறவினர்கள் 10 பேர் உட்பட 13 பேர் கொல்லப்பட்டார்கள். இந்த நிலையில் இந்திய ராணுவ தாக்குதலில் தரமட்டமாக்கப்பட்டு முற்றிலும் தகர்க்கப்பட்ட பாகிஸ்தானின் பஹவால்பூரில் உள்ள JS-e-Mohammed அமைப்பின் மார்க்கஸ் சுபான் அல்லா தலைமையகத்தின் புனரமைப்பு பணிகள் நிறைவடைந்து விட்டதாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன. ஆபரேஷன் சிந்தூர் தாக்குதல் நடத்தப்பட்டு 15 மாதங்களான நிலையில் பாகிஸ்தானின் பஞ்சாப் மாகாணத்தில் அமைந்துள்ள மார்க்கஸ் சுபான் அல்லா முகாமில் பளிங்கு கற்கள் கொண்டு சீரமைக்கப்பட்டு புதிய வண்ணம் பூசப்பட்டு புதியதாக குவிமாடமும் கட்டப்பட்டுள்ள JS-e-Mohammed மார்க்கஸ் சுபான் அல்லா முகாம் மறுசீரமைப்பு பணிகளுக்காக பாகிஸ்தான் அரசு 25 கோடி ரூபாய் பாகிஸ்தான் ரூபாவை வழங்கியிருக்கிறது. இதில் சுமார் 11 கோடி ரூபாய் மைய மண்டப கட்டுமானத்துக்கு செலவிடப்பட்டிருப்பதாகவும் இந்திய உளவு தகவல்கள் தெரிவிக்கின்றன. எல்லையில் கூட்டு ரோந்தை விரிவுபடுத்த இந்தியாவும் நேபாளமும் நேற்று முடிவெடுத்திருக்கின்றன. இந்திய எல்லையோரம் நேபாளத்தின் மாதுஸ் மாகாணத்தில் அமைந்துள்ள 3 மாவட்ட பாதுகாப்பு அதிகாரிகள் அதையொட்டி இந்தியாவில் உள்ள மாவட்டங்களின் பாதுகாப்பு அதிகாரிகளின் ஆலோசனைக் கூட்டம் ஜலீஸ்வர் நகரில் நடைபெற்றது. இதில் எல்லை தாண்டி நடைபெறும் குற்றங்களை தடுப்பது, ஆயுதம், போதை மருந்து மற்றும் ஆட்கடத்தலை முடிவுக்கு கொண்டு வருவது குறித்தும் எல்லை பாதுகாப்பு மற்றும் சட்டவிரோத வர்த்தகம் குறித்தும் ஆலோசிக்கப்பட்டது. முந்தைய சந்திப்பின் போது எடுக்கப்பட்ட முடிவுகளை அமல்படுத்துவதில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றம் குறித்தும் விவாதிக்கப்பட்டது. அப்போது எல்லையில் பாதுகாப்பு பணியில் இரு நாடுகளும் இணைந்து செயல்பட வேண்டியதன் முக்கியத்துவத்தை வலியுறுத்திய இருதரப்பு அதிகாரிகளும் தற்போதுள்ள கூட்டு ரோந்தை விரிவுபடுத்தவும் எல்லை தாண்டி நடைபெறும் குற்றங்கள் குறித்த தகவல் பரிமாற்றத்தை அதிகரிக்கவும் முடிவு செய்திருக்கிறார்கள். இந்தியாவின் அண்ட நாடுகளில் நேபாளமும் ஒன்றாகும். இரு நாடுகளும் சுமார் 1,750 கிலோமீட்டர் தூர எல்லையை பாய்ந்து கொண்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. மதுரை அருகே தொடர்ந்து கேட் பழுதானதால் வாகன ஓட்டிகளும் பொதுமக்களும் 3 மணி நேரம் கடும் அவதியுற்றார்கள்.
0: மதுரை மாவட்டம் பறவை அருகே உள்ள சத்தியமூர்த்தி நகர் பகுதியில் ரயில்வே கேட் உள்ளது. இந்நிலையில் மதுரையில் இருந்து திண்டுக்கல்லுக்கு பயணிகள் ரயில் சென்றதால் பறவை அருகே உள்ள ரயில்வே கேட் மூடப்பட்டது. ரயில் அந்த பகுதியை கடந்து சென்ற பிறகும் கேட் திறக்கவில்லை. ரயில்வே ஊழியர் அதை திறக்க முயற்சித்தும் முடியவில்லை. இதனால் கேட்டின் இருபுறமும் வாகனங்கள் அணிவகுத்து நின்றன. ஒரு கட்டத்தில் பொறுமை இழந்த இருசக்கர வாகன ஓட்டிகள் ஆபத்தை உணராமல் கேட்டை கடந்து சென்றனர். அதேபோல பொதுமக்களும் தண்டவாளத்தை கடந்தனர். தகவல் அறிந்து சென்ற ரயில்வே உயர் அதிகாரிகள் கேட்டை திறக்க போராடினர். அப்போது அவசர சிகிச்சை பெற 108 ஆம்புலன்ஸ் மூலம் நோயாளி ஒருவர் அழைத்து வரப்பட்ட நிலையில் கேட்டை கடக்க முடியாமல் அங்கேயே வெகுநேரமாக காத்திருக்க நேரிட்டது. பின்னர் நோயாளியை நடக்க வைத்து மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றனர். காலை 9 மணிக்கு மூடப்பட்ட ரயில்வே கேட் சுமார் 3 மணி நேரம் போராட்டத்திற்கு பிறகு 12 மணிக்கு திறக்கப்பட்டதால் பொதுமக்கள் சிரமத்திற்கு ஆளாகினர்.
1: தொடர்ந்து நியூயார்க்கில் பீட்சா விநியோகம் செய்யும் போது பஞ்சாப் இளைஞர் அடையாளம் தெரியாத நபரால் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பஞ்சாப் மாநிலம் பீகோவால் கிராமத்தைச் சேர்ந்த குர்தீப் சிங், இவருக்கு வயது 28, நியூயார்க்கில் உள்ள இவர் சம்பவத்தன்று பீட்சா விநியோகம் செய்ய சென்றிருக்கிறார். அப்போது அடையாளம் தெரியாத நபரால் அவர் சுட்டுக் கொல்லப்பட்டார். இந்த சம்பவத்தால் அவரது கிராம மக்கள் கடும் அதிர்ச்சி அடைந்துள்ளார்கள். 2035 இந்தியா தனது சொந்த விண்வெளி நிலையத்தை அமைத்துவிடும் என்று இஸ்ரோ தலைவர் நாராயணன் அறிவித்திருக்கிறார். இதற்கான முதல் ஏவுதல் திட்டத்துக்கு ஏற்கனவே ஒப்புதல் அளிக்கப்பட்டு விட்டதாகவும் தெரிவித்துள்ளார். உலகில் சீனா மட்டுமே தனியாக டிங்கோங் என்ற விண்வெளி நிலையத்தை அமைத்து செயல்படுத்தி வருவது குறிப்பிடத்தக்கது. சென்னை 800 அருகே கொசுஸ்தலை ஆற்றில் மீன்கள் செத்து மிதந்ததற்கு காரணம் தொழிற்சாலை கழிவுகள் அல்ல என்ற அமைச்சரின் கருத்து மீனவர்களிடையே கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது.
0: கொசுஸ்தலை ஆற்றில் கடந்த 16 2,150 டன் மீன்கள் செத்து மிதந்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. சட்டப்பேரவையில் இதுகுறித்த கேள்விக்கு பதிலளித்து பேசிய சுற்றுச்சூழல்துறை அமைச்சர் திரு வி கே ராஜு, மீன்கள் இறந்ததற்கு காரணம் தொழிற்சாலை கழிவுகள் அல்ல, மனித கழிவுகள் மற்றும் சாக்கடை கழிவுநீர் கலப்பால் நீரில் ஆக்சிஜன் அளவு குறைந்து மீன்கள் இறந்திருக்கலாம் என்று விளக்கம் அளித்தார். மேலும் இதுகுறித்து ஆய்வு செய்ய 4 பேர் கொண்ட குழு அமைக்கப்பட்டுள்ளதாகவும் 10 நாட்களுக்குள் விரிவான அறிக்கை சமர்ப்பிக்க உத்தரவிடப்பட்டுள்ளது என்றும் அவர் தெரிவித்தார். இது மீனவர்களிடையே கொந்தளிப்பை ஏற்படுத்தியது. மீன்கள் இறப்பிற்கு தொழிற்சாலை கழிவுகளே காரணம் என்று குற்றம் சாட்டிய மீனவர்கள் அமைச்சரின் கருத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து 8 கிராம மீனவர்கள் இன்று போராட்டத்தில் ஈடுபட திட்டமிட்டு இருந்தனர். உரிய நீர் மாதிரிகளை பரிசோதனை செய்து உண்மையான காரணத்தை கண்டறிய வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தினர். இதையறிந்த காவல்துறையினர் மீனவர்களின் ஆலோசனைக் கூட்டத்துக்கு ஏற்பாடு செய்தனர். நெட்டுக்குப்பம், தாழங்குப்பம், எண்ணூர் குப்பம், காட்டுக்குப்பம், சிவன்படை வீதி குப்பம், சின்ன குப்பம், பெரிய குப்பம் ஆகிய பகுதிகளின் தலைவர்கள் அதில் கலந்து கொண்டனர். அப்போது பேசிய மீனவர்கள் முழுமையான அறிக்கை தயாராகவில்லை, திட்டக்குழு தற்போதுதான் அமைக்கப்பட்டு இருக்கிறது என்று அமைச்சர் சட்டசபையில் தெரிவித்தார். அதற்கு முன்னதாக மனித கழிவு என்று எப்படி முடிவுக்கு வந்தார் என சரமாரியாக கேள்வி எழுப்பினர். தொடர்ந்து சம்பந்தப்பட்ட அமைச்சர் பேசியது குறித்து மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றும் கண்டனங்களை தெரிவித்தனர்.
2: தொழிற்சாலைகளில் எந்தவிதமான கழிவும் ஆற்று நீர்ல கலக்காதவன உறுதிப்படுத்தணும். இது அரசாங்க அத்தனை அதிகாரிகளுக்கும் நாங்க எங்களுடைய கண்டனம் தெரிவிக்கிறோம். இன்னொன்னு வந்து சட்டசபையில பேசின சுற்றுச்சூழல் பாதுகாப்பு துறை அமைச்சர் அவர் வந்து மறுப்பு தெரிவிக்கணும். எங்களுக்கு மறுப்பு தெரியுமா? ஏன்னா இதுக்கு சரியான ஆதாரம் இல்லாம, சரியான அறிக்கை இல்லாம, ஒரு ஆராய்ச்சி சோதனை எதுவுமே இல்லாம அறிக்கை விட்டுருக்காரு. இனிமே ஒரு காரணங்கள்ல இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்பாடு மறுப்பு தெரிவிக்கணும்.
3: அமைச்சர்கள் வந்து சந்திப்பாங்க.
0: இதையடுத்து சம்பந்தப்பட்ட துறை அமைச்சருடன் கலந்து பேசி 3 நாட்களுக்குள் உயர்நிலைக்குழு கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்து தருவதாகவும் அதுவரை போராட்டத்தை முன்னெடுக்க வேண்டாம் எனவும் அதிகாரிகள் மற்றும் காவல்துறையினர் கேட்டுக் கொண்டனர்.
1: தொடர்ந்து மகாராஷ்டிராவில் விநாயகர் சிலை ஊர்வலத்தில் முட்டை வீசிய சம்பவத்தை தொடர்ந்து இருதரப்பினரிடையே மோதல் ஏற்பட்டது. இதனால் அந்த பகுதியில் பதற்றமான சூழல் நிலவுகிறது. இந்தியா முழுவதும் வரும் செப்டம்பர் 14 விநாயகர் சதுர்த்தி பண்டிகை கொண்டாடப்பட இருக்கிறது. இதற்கு இன்னமும் 20 நாட்களே உள்ள நிலையில் மும்பையில் ஏற்கனவே விநாயகர் சதுர்த்தி விழா களைகட்டியுள்ளது. பல்வேறு இடங்களில் விநாயகர் சிலைகள் ஊர்வலமாக எடுத்து செல்லப்படுகிறது. அந்த வகையில் நேற்றிரவு மும்பை மஸ்கான் பகுதியில் விநாயகர் சிலை ஊர்வலத்தின் போது அடையாளம் தெரியாத நபர்கள் முட்டைகளை வீசி அராஜகத்தில் ஈடுபட்டுள்ளார்கள். இந்த சம்பவத்தை தொடர்ந்து அந்த பகுதியில் ஏராளமான மக்கள் திரண்டு ஜெய் ஸ்ரீராம் வந்தே மாதரம் போன்ற கோஷங்களை எழுப்பினார்கள். இதையடுத்து

0: காமதிபூராவில் விநாயகர் சிலை ஊர்வலத்தின் போது முட்டை வீசி தாக்குதல் நடத்தப்பட்டது குறிப்பிடத்தக்கது. அசாம் சத்தீஸ்கர் மாநிலங்களில் கனமழையால் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கின்ற நிலையில் ஒடிசா மாநிலத்தின் 5 மாவட்டங்களுக்கு இன்று அதிக கனமழைக்கான சிவப்பு எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது.
1: வட மாநிலங்களில் பரவியுள்ள தென்மேற்கு பருவமழை மாநிலங்கள் வாரியாக விட்டுவிட்டு பெய்து வருகிறது. சத்தீஸ்கர் மாநிலம் ராய்ப்பூரில் கனமழை காரணமாக அம்பேத்கர் சவுக் உள்ளிட்ட இடங்களில் தண்ணீர் தேங்கியுள்ளது. உத்தராகண்டின் நைனிடாலில் பெய்த கனமழையால் சாலைகள் மற்றும் வடிகால்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு போக்குவரத்து தடைப்பட்டது. பெருக்கெடுத்த மழை நீரால் வடிகால்களில் தேங்கியிருந்த குப்பைகள், பிளாஸ்டிக் மற்றும் கழிவுகள் நைனிடால் ஏரிக்குள் அடித்துச் செல்லப்பட்டன. பௌரி மாவட்டம் புரோன்காலில் பெய்த மழையில் மண் சரிந்து நிலச்சரிவு ஏற்பட்டது. அசாம் மாநிலம் கவுஹாத்தியில் பெய்த கனமழையால் பரபரப்பான கானாபரா ஜோராபட் சாலையில் தண்ணீர் தேங்கியது. இதேபோல் பல பகுதிகளில் தண்ணீர் தேங்கியதால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டதுடன் பயணிகள் சிரமத்துக்குள்ளாகினர். அங்குள்ள பஞ்சாபரி ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கின் காரணமாக சாலைகளில் தண்ணீர் தேங்கியது. இதனிடையே வங்கக்கடலில் உருவாகியுள்ள குறைந்த காற்றழுத்த மண்டலம் காரணமாக ஒடிசாவில் கனமழை தொடர்ந்து பெய்து வருகிறது. பத்ராக் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலும் மழை பெய்தது. கேந்திபாரா மாவட்டத்தில் வெள்ள நிலைமை மோசமாக உள்ளது. வீடுகளை தண்ணீர் சூழ்ந்துள்ளதால் ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் வெள்ள நீரில் சிக்கி தவிக்கின்றன. ஒடிசாவின் நபரங்பூர், கலாஹண்டி, அங்குல், தேன்கனல், கட்டாக் ஆகிய 5 மாவட்டங்களுக்கு இன்று அதி கனமழைக்கான சிவப்பு எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. மல்கங்கிரி, ராயகடா, கந்தமால், சம்பல்பூர், குர்தா, பூரி உள்ளிட்ட 18 மாவட்டங்களுக்கு மிக கனமழைக்கான ஆரஞ்சு எச்சரிக்கையை இந்திய வானிலை மையம் விடுத்துள்ளது. இன்று முதல் 6 நாட்களுக்கு மாநிலம் முழுவதும் மழை தொடரும் என்பதால் வெள்ளப்பெருக்கு, போக்குவரத்து பாதிப்பு, நிலச்சரிவு மற்றும் பயிர்களுக்கு சேதம் ஏற்பட வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. இதையடுத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்து வரும் ஒடிசா மாநில அரசு தாழ்வான பகுதிகளில் உள்ளவர்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு அறிவுறுத்தியுள்ளது. மேலும் டெல்லி, உத்தரப்பிரதேசம் முதல் உத்தரகாண்ட், இமாச்சல பிரதேசம் வரை கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
0: இனி இன்று சென்னையில் ஆமணத்தங்கத்தின் விலை சவரனுக்கு 640 ரூபாய் உயர்ந்து ஒரு சவரன் 120,240 ரூபாவுக்கும் கிராமுக்கு 80 ரூபாய் உயர்ந்து ஒரு கிராம் 15,030 ரூபாவுக்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. ஒரு கிராம் வெள்ளி விலை இன்று 5 ரூபாய் அதிகரித்துள்ளது. அதன்படி ஒரு கிராம் 275 ரூபாவுக்கும் ஒரு கிலோ 275,000 விற்பனை செய்யப்படுகிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலியின் பிரதான செய்தி அறிக்கை. பிரதான செய்தி அறிக்கையில் தொடர்கின்றது. உலகச் செய்திகள். நியூசிலாந்தில் 16 வயதுக்குட்பட்ட பிள்ளைகளுக்கு சமூக ஊடக தடையை அறிமுகம் செய்ய முயற்சி எடுக்கப்படுகிறது. அத்தோடு கூட்டணி அரசாங்கம் அதற்கான மசோதாவை இன்று அறிமுகம் செய்கிறது. மசோதாவின் கீழ் சமூக ஊடக தளங்கள் பயனீட்டாளர்களின் வயதை உறுதி செய்ய போதுமான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும். அவ்வாறு செய்யவில்லை என்றால் அதன் வருவாயில் 10 விழுக்காடு வரை அபராதமாக விதிக்கப்படலாம். நியூசிலாந்து பிள்ளைகளுக்கு தீங்கு ஏற்படுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று பிரதமர் கிறிஸ்டோபர் லக்ஷன் தெரிவித்திருக்கிறார். சமூக ஊடகம் மூலம் பிள்ளைகள் தீங்கு விளைவிக்கும் உள்ளடக்கத்தை காண்கின்றார்கள், பிள்ளைகள் சமூக ஊடகத்துக்கு அடிமையாக்குகின்றார்கள் என்று லக்ஷன் தெரிவித்திருக்கிறார். அவர்களது குடும்ப வாழ்க்கை, மனநலம், தூக்கம், கல்வி ஆகியவை இதனால் பாதிக்கப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டார். ஈரான் மீது அமெரிக்கா இஸ்ரேல் போர் தொடங்கி 6 மாதமாகிவிட்ட நிலையில் இந்த விவகாரத்தில் இதுவரை தீர்வு எட்டப்படாமல் உள்ளது. அமெரிக்க ஈரானிடையே புரிந்துணர்வு ஒப்பந்தம் இறுதி செய்யப்பட்டு அதை நிறைவேற்றுவதற்கான 60 நாள் காலக்கெடு கடந்த வாரத்துடன் முடிந்துவிட்டது. அந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் தடைப்பட்டு நிற்கிறது. இதற்கிடையே ஈரான் அதிபர் பெசஸ்கியானின் உரியை அரசின் ஐஎன்என் செய்தி நிறுவனம் வெளியிட்டுள்ளது. அதில் அதிபர் பெசஸ்கியான் கூறுகையில், போரும் இல்லை, அமைதியும் இல்லை என்ற தற்போதைய நிலையில் இருந்து வெளியேற வேண்டும் என்றால் அமெரிக்காவுடனான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை முடிப்பதே சிறந்த வழி. கண்ணியம், விவேகம், தேச

0: பிரின்டன் ஆகியவற்றின் அடிப்படையில் இந்த ஒப்பந்தம் மிக சிறந்ததாக ஈரானின் உச்ச தேசிய பாதுகாப்பு கவுன்சில் உறுப்பினர்கள் கருதுகிறார்கள். இந்த ஒப்பந்தத்தில் சரணடைதலை குறிக்கும் ஒரு விதிமுறை கூட இல்லை. எங்கள் உச்ச தலைவர் கொள்கைகளை வகுக்கிறார், நாங்கள் அந்த பாதையை பின்பற்றுகின்றோம். இத்தகைய முட்டுக்கட்ட நிலவும் சூழலில் நாட்டுக்கு முதலீடுகளை ஈர்க்க முடியாது. மூலதனமும் பணமும் அபாயங்களுக்கு வழிவகுக்கக்கூடியவை. நாங்கள் அந்த அபாயத்தை நாட்டிலிருந்து அகற்ற வேண்டும் என்று குறிப்பிட்டார். ஈரான் அதிபர் குறிப்பிடும் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் அமெரிக்க அதிபர் டிரம்ப் கடந்த ஜூன் மாதம் கையெழுத்திட்டது குறிப்பிடத்தக்கது. ஆனால் இந்த ஒப்பந்தத்தை நிறைவேற்றுவதில் அமெரிக்கா ஈரானிடையே மிகப்பெரிய இடைவெளி இருந்து வருகிறது. இந்த சூழலில் மீண்டும் மத்தியஸ்தத்துக்கான முயற்சியாக பாகிஸ்தான் முப்படை தலைமை தளபதி பீல்ட் மார்ஷல் ஆசிம் முனிர் இன்று ஈரான் தலைநகர் தெஹ்ரானுக்கு சென்றிருக்கிறார். ஈரானுக்கு எந்த வகையிலும் உதவும் நாடுகள் கடுமையான விளைவுகளை சந்திக்க வேண்டியிருக்கும் என்று ஈரான் மீது அதிபர் டிரம்ப் பொருளாதார போரை தொடங்கியிருக்கிறார். இந்த சூழலில் ஈரானின் பாதுகாப்பு தலைவர் மோசன் ரெசாய் நேற்று அளித்த செவியில் ஈரானுக்கு எதிரான அமெரிக்காவின் பொருளாதார தடையில் இணையும் எந்த நாடும் எங்களின் எதிரியாக கருதப்படுவார்கள், அவர்கள் மீது தகுந்த பதிலடி தரப்படும். அண்ட நாடுகளுக்கான வளைகுடா நாடுகளை அவர் எச்சரித்துள்ளார். இதற்கிடையே ஹோர்முஸ் ஜலச்சந்தியை அமெரிக்காவின் ஒரு பகுதியாக சித்தரிக்கும் புகைப்படங்களை மீண்டும் ஒரு முறை அதிபர் டிரம்ப் சமூக ஊடகத்தில் பகிர்ந்துள்ளார். தெஹ்ரானுக்கு எதிரான மிகப்பெரிய நிதிசார் தாக்குதல்களாக ஈரானின் வர்த்தக பங்காளிகளை இலக்காக கொண்ட பொருளாதார தடைகளை இன்று முதல் அமல்படுத்த அமெரிக்கா தயாராகி வருகிறது. அதேநேரம் பொருளாதார போர் தொடர்ந்தால் வளைகுடா பகுதியிலிருந்து அனைத்து எண்ணெய் ஏற்றுமதிகளையும் நிறுத்திவிடுவதாக ஈரான் பதிலுக்கு உறுதி பூண்டிருக்கிறது.
1: ஈரானின் எண்ணெய் வளத்தை குறிவைத்து அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் கடந்த பிப்ரவரி 28 முதல் ஈரான் மீது தாக்குதல் நடத்தி வருகின்றன. வான்வழி தாக்குதல் மூலம் ஈரானை பணிய வைக்க முடியாத நிலையில் அந்நாட்டுக்கு எதிராக எக்கானமிக் டிடே என்ற பெயரில் பொருளாதார பேரழிவு நடவடிக்கைகளை டிரம்ப் அறிவித்தார். ஈரானுடன் வர்த்தகம் செய்யும் அனைத்து நாடுகள் மீதும் கடுமையான பொருளாதார தடைகளை விதிப்போம் என டிரம்ப் எச்சரித்ததற்கு சீனா உள்ளிட்ட நாடுகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தன. இந்நிலையில் பொருளாதார போர் தொடர்ந்தால் ஹோர்முஸ் நீரிணை வழியாகவோ அல்லது பாரசீக வளைகுடாவின் எந்த பகுதியில் இருந்தோ ஒரு துளி எண்ணெய் கூட உலக நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படாது என ஈரான் தேசிய பாதுகாப்பு கவுன்சிலின் செயலாளர் மோஷின் ரசே தெரிவித்துள்ளார். ஈரான் மக்களுக்கு எதிரான அமெரிக்காவின் பொருளாதார போரில் எந்த ஒரு நாடும் பங்கேற்றாலோ அல்லது ஆதரவளித்தாலோ அதன் மீதும் ஈரான் போர் நடவடிக்கை மேற்கொள்ளும் என அவர் எச்சரித்துள்ளார். இந்நிலையில் ஈரானிய நாடாளுமன்றத்தின் தேசிய பாதுகாப்பு மற்றும் வெளியுறவு கொள்கை ஆணையம் ஹோர்முஸ் நீரிணை வழியாக செல்ல அனுமதிக்கப்பட்ட நாடுகளின் கப்பல்கள் கூடுதல் கட்டணம் செலுத்த வேண்டும் என்ற திட்டத்திற்கு ஒப்புதல் அளித்துள்ளது. இதன்படி ஹோர்முஸ் நீரிணையில் வழங்கப்படும் கடல்சார் சேவைகள், சுற்றுச்சூழல் சார்ந்த சேவைகள், அவசர நிலையில் எரிபொருள் நிரப்புதல், காப்பீடு, பாதுகாப்பு மற்றும் பிற சேவைகளுக்கு கூடுதல் கட்டணம் வசூலிக்கப்படும் எனவும் அந்த கட்டணம் ஈரானிய ரியால் அல்லது ஈரான் அரசு குறிப்பிடும் வேறு ஏதேனும் ஒரு நாணயத்தில் இருக்க வேண்டும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது.
0: தொடர்ந்து பாகிஸ்தான், சவுதி அரேபியா, துருக்கி ஆகிய நாடுகள் சேர்ந்து அமைந்துள்ள பாதுகாப்பு கூட்டணியில் வங்கதேசம் சேர தயாராக இருப்பதாக அந்த நாட்டின் இரண்டு அமைச்சர்கள் தெரிவிக்கிறார்கள். பாகிஸ்தான், சவுதி அரேபியா, துருக்கி ஆகிய நாடுகள் அண்மையில் மெக்காவில் வைத்து பாதுகாப்பு ஒப்பந்தத்தில் கையொப்பமிட்டன. அந்த ஒப்பந்தத்தில் பாகிஸ்தான், சவுதி அரேபியா அல்லது துருக்கி ஆகிய நாடுகளில் ஏதேனும் ஒரு நாடு வேறு ஏதேனும் ஒரு நாட்டால் தாக்கப்பட்டால் அது மூன்று நாடுகளுக்கும் எதிரான தாக்குதலாக கருதப்படும் என்றும், தாக்குதலுக்கு உள்ளாகும் நாட்டுக்கு ஆதரவாக மற்ற இரண்டு நாடுகளும் ராணுவ ரீதியில் தலையிடும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த கூட்டணியில் மேலும் சில நாடுகள் சேர ஆர்வம் காட்டி வருவதாக மூன்று நாடுகளும் தொடக்கம் முதல் தெரிவித்து வருகின்றன. இந்த நிலையில் வங்கதேசமும் மெக்கா பாதுகாப்பு கூட்டணியில் சேர தயாராக இருப்பதாக அமைச்சர்கள் இருவர் தெரிவித்துள்ளார்கள். இதுகுறித்து வங்கதேச வெளியுறவுத்துறை இணையமைச்சர் ஹமாஜூன் கபீர் கூறுகையில், வங்கதேசம் தனது சொந்த நலன்கள், மாறிவரும் உலக பொருளாதார வர்த்தக சூழல் ஆகியவற்றை கருத்தில் கொண்டு சவுதி அரேபியா, பாகிஸ்தான், துருக்கி ஆகியவை கூட்டாக ஏற்படுத்தியுள்ள பொருளாதார அல்லது பாதுகாப்பு கூட்டணியில் சேர்வதற்கு வாய்ப்புள்ளது. பாகிஸ்தானுடனான இருதரப்பு உறவுகளை ராஜ்ய ரீதியிலான பேச்சு, வர்த்தகம், மக்களிடையான தொடர்பு மூலம் வங்கதேசம் வலுப்படுத்தும் என்று குறிப்பிட்டார். வங்கதேச வெளியுறவுத்துறை விவகாரங்களுக்கான மற்றொரு இணையமைச்சரான ஷாமா ஓபேத் அந்த பாதுகாப்பு ஒப்பந்தத்தில் சேரும் விவகாரத்தில் வங்கதேசத்தின் தேச நலன்கள் பொதுமக்களின் நலன்கள் பாதுகாக்கப்படும் என்றும் குறிப்பிட்டார். வங்கதேச பிரதமர் தாரிக் ரஹ்மான் இந்தியாவில் செப்டம்பர் மாதம் நடைபெறவுள்ள பிரிக்ஸ் மாநாட்டில் கலந்து கொள்வாரா என்று கேட்கப்பட்டது. அதற்கு அந்த நாட்டின் வெளியுறவுத்துறை இணையமைச்சர் ஹுமாயூன் கபிர் கூறுகையில், வங்கதேச பிரதமர் தாரிக் ரஹ்மான் இந்தியாவில் சுற்றுப்பயணம் செய்ய அவசரப்படவில்லை. இருதரப்பு உறவில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்ட பிறகு இந்தியாவில் உரிய நேரத்தில் தாரிக் ரஹ்மான் சுற்றுப்பயணம் மேற்கொள்வார். இந்தியாவுடனான நல்லுறவையே வங்கதேசம் விரும்புகிறது. ஆனால் வங்கதேச நலன்களுக்கு முதலில் முன்னுரிமை கொடுக்கப்படும். வங்கதேசத்தின் நலன்கள் அடிப்படையில் ஒப்பந்தம் ஏற்படுமானால் அவர் இந்தியாவுக்கு அடுத்த வாரமே செல்வார். இந்தியா வங்கதேசம் இடையே குற்றவாளிகளை நாடு கடத்துதல் தொடர்பான ஒப்பந்தம் ஏற்கனவே இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். வங்கதேச பிரதமராக ஷேக் ஹசினா பதவி வைத்த போது அந்த நாட்டுக்கும் இந்தியாவுக்கும் சிறந்த நட்புறவு நிலவியது. ஆனால் கலவரம் காரணமாக பதவியிலிருந்து விலகிவிட்டு இந்தியாவுக்கு ஹசினா தப்பிச் சென்றார். இதையடுத்து அவரை நாடு கடத்தும்படி வங்கதேசம் விடுத்த வேண்டுகோளை இந்தியா நிராகரித்தது. இதனால் இந்தியா வங்கதேசம் இடையான உறவில் தொடர்ந்து குழப்பங்கள் நிலவி வருகிறது. அமெரிக்கா விதித்துள்ள 50% வரி விதிப்பு தொடர்பான பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்த நிலையில் டாலருக்கு டாலர் பதில் வரி விதிக்கப்படும் என்று கனடா பிரதமர் மாக்கானி அறிவித்திருக்கிறார்.
1: அமெரிக்க அதிபராக 2வது முறை பதவியேற்ற டிரம்ப் பல்வேறு நாடுகளுக்கு பரஸ்பர வரி விதித்து பரபரப்பை ஏற்படுத்தினார். இதை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கை விசாரித்த அமெரிக்க உச்ச நீதிமன்றம் டிரம்பின் வரி விதிப்பு உத்தரவுகளை ரத்து செய்தது. இதையடுத்து அமெரிக்க அரசியல் சாசனத்தின் மிக பழமையான 338வது பிரிவை பயன்படுத்தி டிரம்ப் அரசு பல்வேறு நாடுகளுக்கு 50% வரி விதித்து வருகிறது. கனடா மீது விதிக்கப்பட்ட வரி தொடர்பாக இரு நாடுகள் இடையே நடந்து வந்த பேச்சுவார்த்தை எந்த முடிவும் எட்டப்படாமல் நேற்று திடீரென முடிவுக்கு வந்தது. இதையடுத்து அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யப்படும் கனடா நாட்டு பொருட்கள் மீது 50% வரி உடனே அமலுக்கு வருவதாக டிரம்ப் அறிவித்தார். இதற்கு கண்டனம் தெரிவித்துள்ள கனடா பிரதமர் மார்க் கார்னி, தங்கள் நாட்டு தொழிலாளர்களையும் வர்த்தகர்களையும் பாதுகாக்க அமெரிக்காவுக்கு டாலருக்கு டாலர் என்ற விகிதத்தில் செப்டம்பர் 8ஆம் தேதி முதல் பரஸ்பர வரி விதிக்கப்படும் என அறிவித்துள்ளார். தாக்கப்படும் போதுதான் போர் உருவாகிறது என்றும், நாங்கள் தாக்கப்பட்டிருக்கிறோம் என்றும் கூறிய அவர், அமெரிக்கா திடீரென வைத்த புதிய நிபந்தனைகள் நியாயமற்றதாக இருந்ததாலேயே பேச்சுவார்த்தை தோல்வியடைந்ததாக தெரிவித்துள்ளார். கனடாவிலிருந்து அமெரிக்காவுக்கு ஹாக்கி மட்டைகள், மருத்துவ கருவிகள் உள்ளிட்டவையும், அமெரிக்காவிலிருந்து கனடாவுக்கு எஃகு, பால் பொருட்கள், மின்னணு சாதனங்கள் அனுப்பப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் திடீரென ஏற்பட்டுள்ள மோதலால் இரு நாடுகளிலும் விலைவாசி உயரும் என பொருளாதார நிபுணர்கள் எச்சரித்துள்ளனர்.
0: தொடர்ந்து, வங்கதேசத்தில் இந்து குடும்பத்தினர் 4 பேர் கொலை செய்யப்பட்ட சம்பவம் அங்கு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ரங்பூரில் இந்து மதத்தைச் சேர்ந்த ஓய்வுபெற்ற ஆசிரியரான கணபதி சக்கரவர்த்தி, இவருக்கு 65 வயது, தனது மனைவி பிரித்திலிகா சக்கரவர்த்தி அவருக்கு 50, மகன் அகாமி சக்கரவர்த்தி பிரார்த்தி 23, மகள் பிரியம் சக்கரவர்த்தி 12 ஆகியோருடன் வசித்து வந்தார். அவரும் குடும்பத்தினரும் பூட்டிய வீட்டுக்குள் நேற்று முன்தினம் சடலமாக கிடந்தார்கள். இதுகுறித்து முகுதோ, சித்தார்த்தா ஆகிய 2 பேரை பிடித்து காவல்துறையினர் விசாரித்தார்கள். விசாரணையில் அவர்கள் 2 பேரும் பக்கத்து வீட்டு மாடி வழியே கடந்த வியாழக்கிழமை இரவு சக்கரவர்த்தி வீட்டு மொட்டை மாடிக்கு சென்று போதை மருந்து சாப்பிட்டதும், இதை சக்கரவர்த்தி கண்டித்த போது ஆத்திரத்தில் துண்டால் கழுத்தை இறுக்கி கொலை செய்ததும் தெரிய வந்தது. அதேபோல் சக்கரவர்த்தியின் அலறல் சத்தம் கேட்டு வந்த மனைவி 2 பிள்ளைகளை கொலை செய்ததும், பிறகு 4 பேரின் சடலங்களையும் பூட்டிய வீட்டுக்குள் போட்டுச் சென்றதும் கண்டறியப்பட்டிருக்கிறது. அவர்களின் முன்பகை இருந்ததா என்பது தெரியவில்லை. இதுகுறித்து 2 பேரிடமும் வங்கதேச காவல்துறையினர் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகிறார்கள். ஈரானில் சுமார் 200 பில்லியன் கனமீட்டர் இயற்கை எரிவாயு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. ஃபாஸ் பகுதியில் புதிய எரிவாயு தளங்கள் கண்டறியப்பட்டதாக ஈரானிய பெட்ரோலிய அமைச்சர் தெரிவித்திருக்கிறார். அங்கிருந்து சுமார் 160 பில்லியன் கனமீட்டர் எரிவாயு பயன்படுத்தப்படும் என்று அவர் தெரிவித்தார். அதில் நச்சுவாயுவான ஹைட்ரோஜன் சல்பைட்டின் அளவு மிகவும் குறைவாக இருப்பதாக குறிப்பிடப்படுகிறது. அதனால் புதிய எரிவாயின் செயல்பாட்டு செலவுகள் குறைவு என்று அமைச்சர் குறிப்பிட்டிருக்கிறார். இருந்தாலும் புதிய தளத்திலிருந்து எரிவாயுவை எடுத்து பயன்படுத்த சில ஆண்டுகளாகலாம் என்று நோக்கர்கள் தெரிவிக்கிறார்கள். இந்த ஆண்டு பிப்ரவரியில் அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈரானை தாக்கியதை அடுத்து ஈரானின் எரிசக்தி துறை பெரிதும் பாதிக்கப்பட்டது. ஈரானின் எரிவாயு தயாரிப்பு தளங்கள், எண்ணெய் சேமிப்பு நிலையங்கள் உள்ளிட்ட எரிசக்தி கட்டமைப்புகளும் பொது போக்குவரத்தும் தாக்கப்பட்டிருந்தது நேர்கள் அறிந்ததே. மேற்கு ஆப்பிரிக்க நாடான கினியாவில் ஏற்பட்ட பாரிய அனர்த்தத்தில் 30 பேர் உயிரிழந்தார்கள். தன்னகர் கொனக்ரியில் அமைந்துள்ள மிகப்பெரிய குப்பை கிடங்கின் ஒரு பகுதி கனமழை காரணமாக சரிந்ததில் இந்த உயிரிழப்புகள் ஏற்பட்டதாக அந்த நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. நேற்று அதிகாலை ஏற்பட்ட இந்த சரிவில் குப்பை கிடங்குக்கு அருகில் இருந்த குடிசைகள் மற்றும் தற்காலிக குடியிருப்புகள் புதையுண்டதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த அனர்த்தத்தில் 6 பேர் படுகாயமடைந்துள்ளதோடு மேலும் 16 பேர் லேசான காயங்களுக்கு உள்ளாகி இருக்கிறார்கள். இடிபாடுகளுக்குள் சிக்கியிருக்கக்கூடியவர்களை தேடும் மற்றும் மீட்கும் பணிகள் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. சம்பவத்துக்கு பிரதமர் அமிடு ஓரிப்பா நேரில் சென்று நிலைமையை பார்வையிட்டதோடு மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளையும் பார்வையிட்டார். மீட்பு பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதால் உயிரிழப்புகளின் எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கக்கூடும் என்று அதிகாரிகள் அச்சம் வெளியிட்டுள்ளார்கள். பங்களாதேசில் எரிவாயு பற்றாக்குறை மோசமடைந்திருப்பதால் எரிபொருள் இல்லாமல் வாகன ஓட்டுநர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டார்கள். ஆலைகள் மூடப்படுகின்றன, மின்வெட்டும் தொடர்கின்றது. அசகாஞ்ச் நகரில் இருக்கும் அரசாங்கத்துக்கு சொந்தமான மிகப்பெரிய உர ஆலை ஓராண்டுக்கு மேலாக மூடப்பட்டுள்ளது. அது தினமும் சுமார் 1000 டன் உரத்தை தயாரித்தது. அங்கு 1200 அதிகமானோர் வேலை பார்த்தார்கள். எரிவாயு பற்றாக்குறையால் 6 பெரிய உர ஆலைகள் பாதிக்கப்பட்டுள்ளன. நூற்றுக்கணக்கான துணிமணி ஆலைகளும் உற்பத்தியை குறைத்துவிட்டன. பங்களாதேசின் ஏற்றுமதி வருமானத்தில் சுமார் 80 விழுக்காடு ஆடைத்துறையை நம்பியிருக்கிறது. மின்வெட்டு காரணமாக குடும்பங்கள் விறகு அடுப்புக்கு மாறியிருப்பதாக கூறப்படுகிறது. 2018 வரை பங்களாதேசில் போதுமான எரிவாயு இருந்தது. அதன் பிறகு அது வெளிநாட்டை நம்ப தொடங்கியது. ஸ்வீடன் உயர்நிலை பள்ளியில் நடத்தப்பட்ட தாக்குதலில் உயிரிழந்தவர் ஒரு 17 வயது பெண் என்று தற்போது தெரிய வந்துள்ளது. கடந்த வெள்ளிக்கிழமை 18 வயது மாணவர் ஒருவர் வாளை கொண்டு பள்ளியில் உள்ள மாணவர்களை தாக்கினார். ஒரு 17 வயது மாணவி இறந்தார். இருவருக்கு கடுமையான காயங்கள் ஏற்பட்டது. 12 வயதுக்கும் 17 வயதுக்கும் இடைப்பட்ட அந்த நபர்கள் தற்போது சீரான நிலையில் உள்ளார்கள். ஒருவருக்கு அவசர அறுவை சிகிச்சை தேவைப்பட்டது. அவரது நிலை குறித்து அதிகாரிகள் தகவல் கொடுக்கவில்லை. ஸ்வீடனின் பகேஸ்டா பகுதியின் பிரினல் பள்ளிக்கூடத்தில் அந்த சம்பவம் நடந்தது. எதனால் தாக்குதல் நடத்தப்பட்டது என்பதற்கான காரணம் இன்னமும் புலப்படவில்லை என்று அதிகாரிகள் தெரிவிக்கிறார்கள். ஆனால் தாக்குதலை நடத்திய இளையர் இதற்கு முன் வேறொரு தாக்குதலை நடத்தியதாக சொல்லப்படுகிறது. அந்த இளையவரின் டிக்டாக் கணக்கு அகற்றப்பட்டுள்ளது. அதில் இறுதியாக அவர் தனது வாளின் படத்தை பதிவிட்டதாக குறிப்பிடப்படுகிறது. இறந்த மாணவருக்கும் காயமடைந்த 3 மாணவர்களுக்கும் மலரஞ்சலி செலுத்தி மெழுகுவர்த்திகள் ஏற்றி வைக்கப்பட்டிருக்கின்றன. பாகிஸ்தானில் மனைவியை கொலை செய்ததாக சந்தேகப்படும் நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். அவர் ஒரு இல்ல படிப்பெண்ணின் உதவியுடன் தனது மனைவியை கொலை செய்ததாக சந்தேகப்படுகிறது. ஜீனா ஜவாட் மாமியார் வீட்டில் இறந்து கிடந்தார். அவருக்கு வயது 45. ஜீனாவின் உடலை கண்டுபிடித்த அவரது சகோதரர் செல் ஜவாட் காவல்துறைக்கு புகார் அளித்தார். ஜீனாவின் உடலில் பல காயங்கள் இருந்ததாகவும் அவர் தெரிவித்தார். அதையடுத்து ஜீனாவின் கணவரையும் இல்ல பணிப்பெண்ணையும் காவல்துறையினர் விசாரணைக்கு அழைத்து சென்றார்கள். ஜீனாவுக்கும் அவரது கணவருக்கும் 9 மாதங்களுக்கு முன் கல்யாணம் நடந்தது. ஜீனாவின் கணவர் பைசால் அஸ்காருக்கு வயது 52. அஸ்காரும் அவரது குடும்பத்தினரும் சம்பவம் குறித்து இதுவரை கருத்து தெரிவிக்கவில்லை. ஆனால் அஸ்காரின் குடும்பத்தினருக்கும் கொலையில் தொடர்பு இருக்கலாம் என்று சந்தேகிப்பதாக ஜீனாவின் சகோதரர் அதிகாரிகளிடம் தெரிவித்தார். இந்த சம்பவம் இணையவாசிகளிடையே பெரும் சீற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. பாகிஸ்தானில் பெண்களுக்கு எதிரான வன்முறையை ஒழிக்க வலுவான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்று ஆர்வலர்களும் பொதுமக்களும் கோரிக்கை விடுக்கின்றார்கள். ஆஸ்திரேலியா பாலூட்டி உயிரினத்தில் முதல் H5N1 ரக பறவை காய்ச்சல் சம்பவத்தை உறுதி செய்திருக்கிறது. அந்த கிருமி கடலாய் ஒன்றில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. அரிலே நகருக்கு தெற்கில் இருக்கும் கடலோர பகுதியில் அது கண்டுபிடிக்கப்பட்டது. ஜூன் மாதத்திலிருந்து ஆஸ்திரேலியாவில் H5N1 ரக பறவை காய்ச்சல் சம்பவங்கள் அதிகரிக்கின்றன. நோய்வாய்ப்பட்ட கடனாய் இறந்து கிடக்க காணப்பட்டது. அதற்கு காயங்கள் எதுவும் இல்லை என்று அதிகாரிகள் தெரிவித்தார்கள். ஆஸ்திரேலியாவில் இதுவரை கடல் பறவைகள் மட்டுமே H5N1 ரக கிருமியால் இறந்தன. கோழிகளும் வாத்துக்களும் நோய்வாய்ப்பட்டதாக இதுவரை தகவல் இல்லை. ஆஸ்திரேலியாவின் கோழி பண்ணைகளில் இதுவரை கிருமி பரவவில்லை என்று அந்த நாட்டு அரசாங்கம் தெரிவித்துள்ளது. ஆஸ்திரேலியா முழுவதும் இதுவரை 297 கிருமி தொற்று சம்பவங்கள் பதிவாகியிருக்கிறது. இந்தோனேஷியா அதிகாரிகள் அண்மைய காட்டுத்தீ சம்பவங்கள் தொடர்பில் 72 பேரை கைது செய்திருக்கிறார்கள். அவர்கள் வேண்டுமென்றே நிலத்துக்கு தீ மூட்டியதாக நம்பப்படுகிறது. தீயால் நாட்டின் மத்திய மேற்கு வட்டாரங்களை புயமூட்டம் சூழ்ந்துள்ளது. சில பகுதிகளில் 1 மீட்டருக்கு அப்பால் பார்வைக்கு எதுவுமே புலப்படாத நிலை ஏற்பட்டது. புயமூட்டம் மலேசியாவுக்குள்ளும் பரவியது. அதிபர் பிரபோவா சுபியாந்தோ தீக்கு பொறுப்பான நிறுவனங்கள் தண்டிக்கப்படும் என்று உறுதியளித்திருக்கிறார். கூடுதலான ராணுவ அதிகாரிகளை அனுப்பி தீயணைக்கும் முயற்சிகளை பலப்படுத்தவும் அவர் உறுதி கூறினார். இந்தோனேஷியாவில் விவசாயத்துக்காக நிலத்தை தீ வைத்து சுத்தம் செய்யும் நடைமுறை பரவலாக உள்ளது. சந்தேக நபர்களில் பெரும்பாலானோர் குறைந்த விலையில் நிலத்தை சுத்தம் செய்வதற்காக தீ மூட்டியதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளார்கள். இது நேரத்தில் சூப்பர்மேன் ஆடை அணிந்தபடி காட்டுத்தீயை அணைக்கும் 17 வயது சிறுவன் இந்தோனேஷியாவில் பலரின் பாராட்டை பெற்று வருகிறார். இந்தோனேஷியாவின் போர்னியோ தீவில் காட்டுத்தீயால் பெருமளவு நிலம் கருகியுள்ள நிலையில் டுடியான்சா பள்ளி முடித்த பிறகு தீயணைப்பு பணியில் தொண்டூழியராக இருக்கிறார். அவருடைய தந்தை தொடங்கிய தொண்டூழிய குழுவில் 2023 முதல் அவர் இணைந்துள்ளார். இந்த ஆண்டு மட்டும் தனக்கு பிடித்த சூப்பர்மேன் ஆடை அணிந்தபடி தீயை அணைக்க தொடங்கினார். அது வெறும் வேடிக்கைக்காகத்தான் என்று ருடியான்சோ கூறுகிறார். ஆனால் தீயை அணைக்கும் அவரது காணொளி சமூக ஊடகங்களில் மில்லியன் கணக்கான பார்வைகளை கவர்ந்துள்ளது. இந்தோனேஷிய வனத்துறை அமைச்சர் அவரை காட்டின் நாயகன் என்று பாராட்டுகளையும் தெரிவித்திருக்கிறார். மிகவும் சோர்வாக இருந்தாலும் மக்களுக்கு உதவ முடிவது தனக்கு மகிழ்ச்சியாக இருப்பதாக அவர் குறிப்பிடுகிறார். மலேசியாவின் தெமன்லோ வட்டாரத்தில் ஒரு குடிமை தற்காப்பு படை அதிகாரி பாம்பு கடித்து இறந்தார். பாம்பை எப்படி கையாள்வதென்று செய்து காட்டிக் கொண்டிருந்தார் 39 வயது சாஜன் முகமது முவாஷா கமருதீன். அப்போது அந்த பாம்பு அவருடைய வலது கையில் நடுவிரலை கடித்ததாக கூறப்படுகிறது. அது ஒரு ராஜ நாகம் என்று தெரிய வருகிறது. சம்பவம் நேற்று முன்தினம் காலையில் நடந்தது. பாம்பு கடித்தவுடன் அதிகாரி ஷா கையை கழுவுவதற்காக சென்றார். அப்போது வழியில் அவர் மயங்கி விழுந்ததாக சொல்லப்படுகிறது. அதையடுத்து அவர் உடனடியாக மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டார். நேற்று முன்தினம் பின்னிரவு 1:50 மருத்துவமனையில் அவர் உயிரிழந்தார். அவர் நேற்று அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். என விளையாட்டுச் செய்திகளில், இலங்கைக்கு எதிரான 2வது டெஸ்ட் போட்டியின் போது இந்தியாவின் வீரர் ரிஷப் பந்துக்கு காயம் ஏற்பட்டிருக்கிறது. வங்கதேசத்துக்கு எதிரான ஆஸ்திரேலியாவின் டெஸ்ட் வெற்றியால் இந்தியாவின் உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டிக்கான வாய்ப்பு நீடிக்கிறது. அனைத்துவித கிரிக்கெட் போட்டிகளில் இருந்தும் ஓய்வு பெறுவதாக இந்திய சுழற்பந்து வீச்சாளர் கரண் சர்மா அறிவித்திருக்கிறார். யூபி T20 லீக்கில் விளையாடி வந்த 38 வயதான கரண் திடீரென ஓய்வு முடிவை அறிவித்தார். IPL தொடரில் 90 போட்டிகளில் விளையாடியுள்ள இவர் 83 விக்கெட்டுகளை வீழ்த்தியிருக்கிறார். உலக பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப்பில் ஜப்பானின் ஆன்சி யங், பிரான்சின் அலெக்ஸ் லேனியர் ஆகியோர் தங்கள் பிரிவில் சாம்பியன் பட்டத்தை வென்றிருக்கிறார்கள். நிறைவாக இன்றைய நாணய மாற்று வீதங்கள் அனுசரணை தருகின்றார்கள். தற்போது உடனுக்குடன் இலங்கை இந்திய உலக செய்திகளை இணையத்தினூடாக தந்து கொண்டிருக்கும் எமது உத்தியூர்வ இணையதளமான www.trttamilolli.com இந்த இணையத்தினூடாக டிஆர்டி தமிழொலியின் நேரடி ஒலிபரப்பினையும் மறு ஒலிபரப்புகள் சிலவற்றையும் நீங்கள் கேட்கலாம். 1 யூரோ இலங்கை பெறுமதியில் 384.76 ரூபாய், இந்திய பெறுமதியில் 111.76 ரூபாய், 1 அமெரிக்கன் டாலர் இலங்கை பெறுமதியில் 329.40 ரூபாய், இந்திய பெறுமதியில் 95.67 ரூபாய், 1 சுவிஸ் பிராங்க் இலங்கை பெறுமதியில் 411.65 ரூபாய், இந்திய பெறுமதியில் 119.61 ரூபாய், 1 அக்ராச்சிய பவுண்ட் இலங்கை பெறுமதியில் 449.54 ரூபாய், இந்திய பெறுமதியில் 130.55 ரூபாய், 1 கனடியன் டாலர் இலங்கை பெறுமதியில் 238.77 ரூபாய், இந்திய பெறுமதியில் 69.34 ரூபாய். கேட்டது டிஆர்டி தமிழொலியின் பிரதான செய்தி அறிக்கை. இதை பிரதான செய்தி அறிக்கையில் நீங்கள் கேட்ட உலகச் செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள், சுவிஸ் நாட்டின் பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கும் நிறுவனமான சுவிஸ் விடிஎஸ் பைனான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர், சுவிஸில் ஏற்கனவே வங்கிகளில் கடன் விண்ணப்பங்கள் தாகரிக்கப்பட்டவர்கள் தங்களிடம் புதிதாக விண்ணப்பிக்கலாம் என்பதையும் மகிழ்ச்சியுடன் அறியத்தருகிறார்கள். சுவிஸில் உள்ள விடிஎஸ் பைனான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர் உங்கள் செய்திகளுக்கு ஆர்வத்துக்கு நன்றி நேர்களே.

வணக்க நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழடி. டிஆர்டி தமிழடியின் இன்றைய நிகழ்ச்சிகள் வரிசையிலே தொடர்கின்றது. சங்கமம். நிதிய கலைஞர்களின் ஆக்கத்திலும் ஊக்கத்திலும் வார வாரம் இந்த நேரத்தில் ஒலிக்கிறது.

0: இன்றைய சங்கமத்தை ஆரம்பிக்க முதலில் வருவது குரலோவியம். முக்காலம் உணர்ந்த வள்ளுவ பெருந்தகையின் குரலோவியத்தில் இன்று அதிகாரம் 28 கூடா ஒழுக்கம் என்ற தலைப்பிலே வருகின்ற பாடல் 279 கனைகொடுது யாழ்கோடு செவ்விது அங்கென்ன வினைபடு பாலால் கொழல். கனைகொடுது யாழ்கோடு செவ்விது அங்கென்ன வினைபடு பாலால் கொழல்.
1: அவனது அழகிய கவர்ச்சிகரமான தோற்றமே அவனை உத்தமன் என்று ஊருக்கு உணர்த்துகிறது. அவன் கண்களில் தான் எவ்வளவு கனிவு, புன்னகை புரிகிறான். புனிதனே, புவிக்கோர் நல்ல முத்தி என்று புகழ்ந்துட முந்துகிறது. நான் அதிகமாக கூட அவன் யாரிடமும் பேசுவதில்லை. கேட்ட கேள்விக்கு கூட இதில் அசைவது தெரியாமல் பதில் கூறுகிறான். பெண்கள் நிறைந்த கூட்டம் ஒன்றில் அவனுக்கு விழா கொண்டாடி வரவேற்பு வழங்கினர். அந்த பெண்களை அவன் ஏறெடுத்து பார்க்கவில்லை. மகளிர் அவனை சீலம் நிறைந்தவன் என்று சிங்கார பண்பாடி போற்றி மகிழ்ந்தனர். அவனோடு இன்னொருவன் வந்தானே, அவன் மிகவும் கெட்டவன். அவன் பார்வையே சரியில்லை. பெண்களிடம் சுற்றி சுற்றி ஓடி தான் யார் என்பதை காட்டிக் கொண்டான். முறுக்கு மீசை, முரட்டு உடல், மூடத்தனம் நிறைந்த மூளை, மொத்தத்தில் நல்லவன் அல்லன். அலையும் விழிகளும் இழுத்து வாயும் போதும் அவன் ஒரு காமுகன் என்பதை எடுத்து காட்ட. இப்படி அந்த இரண்டு மனிதர்களை பற்றியும் ஓரார் தங்கள் மதத்துறையை எழுதி தள்ளினார்கள். இருவருமே அந்த பகுதி மக்களுக்கு பாதுகாப்பளிக்கும் படை வீரர்களை கண்காணிப்பதற்காக புதிதாக ஊருக்கு வந்த தளபதிகள். வரவேற்பு விழா முடிந்து ஒரு கிழமை கழிந்தது. அழகிய தோட்டமும் ஓரார் மதத்துறையும் பெற்ற தளபதி ஒரு நாள் இரவு ஒழித்து ஒழித்து தெருவில் நடந்தான். ஓரார் அவனை உற்று கவனித்தனர். திருக்கோடியில் தேன்மொழி என்ற குடும்ப பெண் ஒருத்தி, அவள் ஆளன் ஊரில் இல்லை. அவளை அணைத்து இன்புற இருளில் நுழைந்தான். மலர் கசங்கிடும் வேளையில் இன்னொரு தளபதி உள்ளே பாய்ந்தான். இளிமகனே, கடைப்புறவையே, உயிர் தேவையனில் ஓடுதோ என சீற அது கண்டு கோடியவனும் குமுறலானான். இருவருமே போரிட்டனர். முதலாம் அவன் மாண்டான். அடுத்தவனே நல்லவன் என பெயர் பூண்டான். நேர்மையானவன் போல் தோன்றிய தளபதி கீழ்மை செயல் புரிந்தான். கீழோன் போல் தோற்றம் அளித்தவனே மேலான செயலாலே மேலோனானான் என வாழ்த்தியது ஊர். இதையே வள்ளுவர் இரு அடியில் நேராக தோன்றும் அன்போ கொலை செயல் புரியும், வளைந்து தோன்றும் ஜால் இன்பம் பயக்கும் என்று கூறிவிட்டு அவ்வாறு மாந்திரையும் அவர் தம் உருவத்தால் கணக்கிடுவதை விடுத்து அவர்களின் சீல்களை கொண்டு கணக்கிடுதல் நன்று என்று விளக்குகிறார். அதற்கான வள்ளுவரின் குரல், கனை கொடுது ஜால் கோடு சிவிதான் கண்ண வினைபடு பாலாட்கொழல். கூட ஒழுக்கம் என்ற தலைப்பில் அதிகாரம் 28 பாடல் 279.

0: கடைசி லாட்சப்பில் ரூல்கையில் வாடிக்கையாளர்கள் மதம் கவர்ந்த நிறுவனம் SAS லங்கா என்டர்பிரைஸ். உங்கள் இல்லத்திற்கு தேவையான உப உணவுப் பொருட்கள் தாயகத்திலிருந்து நேரடியாக இறக்குமதி செய்யப்பட்ட பசுமையான மரக்கறி வகைகள், இவற்றோடு சூப் வகைகள், ரைஸ் குக்கர் மற்றும் பிளாஸ்டிக் கோப்பைகள், பிளாஸ்டிக் கப்புகள், பிளாஸ்டிக் கரண்டிகள் மிக மிக மலிவு விலையில் பெற்றுக் கொள்ளலாம். அத்தோடு உங்களுக்கு தேவையான பொருட்களை மொத்தமாகவும் வழங்க உள்ளார்கள். உங்கள் மங்களகரமான விழாக்கள், கோவில் திருவிழாக்கு தேவையான வாழைமரம், குருத்தோலைகள், பூ மாலைகள், பலாப்பழம் போன்றவற்றை தாயகத்திலிருந்தே இறக்குமதி செய்து தருகின்றார்கள் SAS லங்கா என்டர்பிரைஸ். இதை மட்டுமா, இன்னும் பல சேவைகள் செய்ய காத்திருக்கின்றார்கள். மேலதிக விவரங்களுக்கு SAS லங்கா என்டர்பிரைஸ் 16 ரூபாய் பரிஸ் பற்று தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் 01 42 41 77 67 அல்லது 06 50 26 21 15. மின்னஞ்சல் முகவரி SAS லங்கா 12@gmail.com. அழைக்கின்றது வன்கூவரில் யாழ் களஞ்சியம். நீரழிவு நோயை குறைக்க, வருவதை தடுக்க தேவையான முருங்கை இலை, குடிஞ்சாய் இலை, கொய்யா, நெல்லிக்காய் போன்ற மூலிகை பொருட்கள் அனைத்துக்கும் யாழ் களஞ்சியம். இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து மளிகை பொருட்கள், மரக்கறி வகைகள், கடல் உணவு பொருட்கள், பல வகைகள் இறக்குமதி செய்து மலிவான விலையில் விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியம். காயத்திலிருந்து உடன் மீன்வைகள், அத்துடன் உலகின் எந்த பகுதிக்கும் விரைவான பணமாற்று சேவைக்கும் கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம். பிரதி சனிக்கிழமை தோறும் ஆற்றுவஞ்சி பங்கே விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியத்தில். நேரடிய தொடர்புகளுக்கு
1: 7265 Fraser Street, Vancouver, Canada.
0: சுதனின் அன்பான வரவேற்புடன் காலை 10 மணியில் இருந்து இரவு 10 மணி வரை யாழ் களஞ்சியம் திறந்திருக்கும் என்பதனை வாடிக்கையாளர்களுக்கு அறிய தருகின்றோம். தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் ஹாலோ சுதன் 778 882 40 39 அல்லது 64 375 0055. நேரடிய தொடர்புகளுக்கு பறந்து விடாதீர்கள் வன்கூவரில் சுதனின் யாழ் களஞ்சியம். கருத்துக்கு மனிதக்கு கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம். சூரிச் மாநகரில் உங்களை அன்புடன் அழைக்கின்றது NS ஜுவல்லரி அண்ட் டெக்ஸ்டைல். மங்கையர் மனங்கவரும் பட்டுப்புடவைகள், பஞ்சாபிகள், விதம் விதமான சாரி வகைகள், மங்கையர் அழகை மேலும் மெருகூட்ட விதம் விதமான நகை பிரிவுகளுக்கும் NS ஜுவல்லரி அண்ட் டெக்ஸ்டைல். பழைய நகைகளை கொண்டுட்டு புதிய நகைகளை செய்து கொள்ளவும், அத்தோடு திருமணத்திற்கு தேவையான தாலி கொடியையும் ஓர்டர் கொடுத்து செய்து கொள்ளலாம். இவற்றோடு பொன்னுறுக்கி தாலியும் செய்து தருகின்றார்கள் NS ஜுவல்லரி அண்ட் டெக்ஸ்டைல். மேலதிக விவரங்களுக்கு NS ஜுவல்லரி அண்ட் டெக்ஸ்டைல், EU Council 58 2005 சூரிச். தொடர்புகளுக்கான தொலைபேசி இலக்கம் ஹாலோ NS 40 அல்லது கைத்தொலைபேசி இலக்கம் 79 230 80 4.

உலக வரலாற்றில் தமிழினத்தின் மறக்க முடியாத தேடலை மீண்டும் படைத்த தலைவன் பிரபாகரனின் வரலாறு. தாழ்ந்து போயிருந்த தமிழர்களின் அடிமை மனநிலையை மாற்றிய எந்த இடம் வந்த போதும் தலைகுனிய மறுத்த வீரநாயகன் பிரபாகரன்.

சத்துருக்களையும் எதிரிகளையும் அவர்களின் உள்ளத்தில் வியந்து பாராட்ட வைத்த நெறி புகழாத வீரன் பிரபாகரன் தொடர். எழுதியவர் பல

ராஜீவ் காந்தியின் ஆணவம். 1985 ஆண்டு பிப்ரவரி மாதம் 9 தேதி அன்று திருவனந்தபுரம் விமான நிலையத்தில் விமானம் ஒன்று அவசர அவசரமாக தர இறங்கியது. அந்த விமானத்தில் இருந்த எரிபொருள் தீர்ந்துவிட்டதே இதற்கு காரணமாகும். விமானத்தை சோதனையிட்ட விமான நிலைய அதிகாரிகள் போத்துக்கல்லில் இருந்த ஆயுதங்களையும் வெடிமருந்துகளையும் ஏற்றிக் கொண்டு அந்த விமானம் வந்திருப்பதை அறிந்து திடுக்கிட்டார்கள். சிங்கள ராணுவத்துக்காக அவற்றை கொண்டு செல்வதாக விமான ஓட்டிகள் தெரிவித்தார்கள். உடனடியாக அந்த பிரச்சனையை டெல்லியில் உள்ள உயர் அதிகாரிகளுக்கு தெரிவிக்கப்பட்டது. அந்த விமானத்தில் எண்ணெயை நிரப்பி அது உடனடியாக செல்வதற்கு அனுமதிக்கும்படி 24 மணி நேரத்துக்குள் டெல்லியில் இருந்து ஆணை வந்தது. அதன்படி அந்த விமானம் பத்திரமாக அனுப்பி வைக்கப்பட்டது. இதற்கு பின்னணியில் நடந்தது என்ன? இலங்கையின் தேசிய பாதுகாப்புத்துறை அமைச்சரான லலித் அத்துலத் முதலி செய்தி அறிந்து டெல்லிக்கு விரைந்தோடி சென்று பிரதமர் ராஜீவை சந்தித்து பேசினார். அதற்கு பிறகு ராஜீவ் அந்த விமானம் இலங்கை செல்ல அனுமதி வழங்கினார். நாடாளுமன்ற மேலவையில் வைகோ இலங்கையில் அப்பாவி தமிழர்களை கொன்று குவிப்பதற்காக எடுத்து செல்லப்படும் இந்த ஆயுதங்களை ஏன் அனுமதித்தீர்கள் என பிரதமரை நோக்கி கேள்வி கேட்டார். அதற்கு பிரதமர் ராஜீவ் கூறிய பதில் ஆணவம் நிறைந்ததாக இருந்தது. இவை தமிழர்களை கொள்வதற்கென அந்த ஆயுதங்களில் குறிப்பிடப்படவில்லை, எனவே அனுப்பினோம் என்று திமிரோடு ராஜீவ் காந்தி வைகோக்கு பதிலளித்திருந்தார். ஆட்சி பீடம் ஏறியிருக்கும் ராஜீவ் காந்தி ஸ்ரீலங்கா அரசுடன் நட்புறவில் கட்டப்பட்ட நல்லுறவை பேண விரும்புகின்றார் என்று கூறிய சக்சேனா தமிழ் போராட்ட அமைப்புகளை உள்ளடக்கிய சமாதான பேச்சுவார்த்தையை முன்னெடுக்கும் நோக்குடன் ஒரு புதிய முற்போக்கான மத்தியஸ்துவ முயற்சியை ஆரம்பிக்க இருப்பதாக தெரிவித்தார். தமிழ் போராளி அமைப்புகள் தமது ஆயுத போராட்டத்துக்கு ஓய்வு கொடுத்து அமைதியை பேணி சமாதான பேச்சுக்கு தங்களை தயார்படுத்தும் காலம் அண்மித்து வருகிறது என்று கூறி தனது உரையை முடித்தார். தனது உரையை முடித்ததும் எமது அபிப்பிராயம் கருத்துக்கள் எதையுமே கேட்காது அங்கிருந்து அவசரமாக அவர் புறப்பட்டு சென்றார். இனிய தமிழ் அமைப்புகளுடன் இன்னொரு கூட்டம் இருப்பதால் அவர் அவசரமாக செல்ல வேண்டியிருந்ததாக ரோ அதிகாரிகள் எமக்கு விளக்கம் தந்தார்கள். இலங்கை விவகாரத்தில் இந்தியாவின் அன்றைய வெளியுறவு கொள்கை பற்றி சக்சேனா அளித்த விளக்கம் பிரபாகரனுக்கும் எனக்கும் ஆச்சரியத்தையோ அல்லது ஏமாற்றத்தையோ தரவில்லை. விரைவில் ஒரு போர் நிறுத்தம் செய்யப்படும் என்று சக்சேனா தெரிவித்த கருத்தை பிரபாகரனால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஆயுத போராட்டம் அப்பொழுதுதான் சூடு பிடித்து வந்தது. சிங்கள படைத்துறைக்கு மேலும் பின்னடைவுகளை ஏற்படுத்தி அதனை பலவீனப்படுத்துவதற்கு முன்னராக போர் நிறுத்தம் செய்தால் ஜெயவர்தன அரசை வழிக்கு கொண்டு வருவது சிரமம் என்பது பிரபாகரன் கருத்து. ஆகவே ராஜீவ்காந்தியின் புதிய ராஜதந்திர மத்தியஸ்துவ அணுகுமுறை மூலமாக தமிழர்களின் இனப்பிரச்சனைக்கு நியாயமான நிரந்தரமான தீர்வு கிட்டப்போவதில்லை என்று எண்ணினார் பிரபாகரன். அத்துடன் ஜெயவர்தனாவின் வஞ்சகமான உள்நோக்கத்தை ராஜீவ்காந்தி சரியாக எடைபோட தவறிவிட்டார் என்பதும் பிரபாகரனின் கருத்தாக இருந்தது. சக்சேனாவை சந்தித்ததை அடுத்து ஒரு சில நாட்களில் இந்தியாவின் உள்நாட்டு புலனாய்வுத்துறையின் இயக்குநரான எம் கே நாராயணனை பிரபாகரனும் பாலசிங்கமும் சந்தித்தார்கள். இந்த சந்திப்பு சென்னைக்கு வெளியே திருப்பதியில் உள்ள ஒரு ரகசிய இடத்தில் நிகழ்ந்தது. சக்சேனாவுக்கு முற்றிலும் முரணான வித்தியாசமான ஆளுமையை கொண்டவர் நாராயணன். இருவரது கருத்துக்களையும் கேட்டறிந்து கொள்வதில் மிகவும் ஆர்வம் காட்டினார். ஒளிவு மறைவின்றி வெளிப்படையாக பேசுமாறு வேண்டினார். முதலில் அவரது கருத்துக்களை கேட்டறிய இருவரும் விரும்பினார்கள். அயல் நாடுகளுடன் நல்லுறவை வளர்த்துக் கொள்ளும் நோக்குடன் ராஜீவ்காந்தியின் ஆட்சி பீடம் புதிய உபாயங்களையும் வித்தியாசமான அணுகுமுறைகளையும் கையாள விரும்புவதாக நாராயணன் தெரிவித்தார். தேசிய இன முரண்பாடுகளையும் நெருக்கடிகளையும் தீர்த்து வைப்பதிலும் புதிய நடைமுறைகளை ராஜீவ் அரசு செயல்படுத்த திட்டமிட்டுள்ளது என்று தெரிவித்தார். தென்னாசியாவை அரசியல் உறுதி வாய்ந்த ஒரு சமாதான பிரதேசமாக உருவாக்குவதே புதிய இந்திய வெளியுறவு கொள்கையின் முக்கிய நோக்கம் என்று கூறிய அவர், அந்த பிராந்தியத்தில் இருந்து இந்தியாவுக்கு விரோதமான அந்நிய நாசகார சக்திகள் அகற்றப்படுதல் அவசியம் என்றார். தென்னாசியாவின் பிராந்திய வல்லரசு என்ற ரீதியில் அயல் நாடுகளுடன் நல்லுறவை வளர்த்து உறுதி நிலையையும் அமைதியை நிலவும் ஒரு புதிய அரசியல் ஒழுங்கை கட்டியெழுப்புவது இந்தியாவின் பெரும் பொறுப்பாகியுள்ளது. எனவே இந்த
தரிசனத்தின் அடிப்படையில் இலங்கையின் இனப்பிரச்சினைக்கு அரசியல் தீர்வு காணும் நோக்குடன் ஒரு சமாதான வழிமுறையை தொடங்கி வைக்க ராஜீவ் அரசு விரும்புகிறது. தமிழ் மக்களின் உண்மையான அரசியல் அபிலாசைகளை நிறைவு செய்யும் ஒரு தீர்வை எட்டும் நோக்கில் இந்திய அரசு முன்னெடுக்கவிருக்கும் மத்தியஸ்த முயற்சிகளுக்கு தமிழ் அரசியல் சக்திகள், குறிப்பாக தமிழ் விடுதலை அமைப்புகள் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்றார் நாராயணன். இதனை அடுத்து இந்திய அரசின் புதிய அணுகுமுறை குறித்து பிரபாகரனின் கருத்துக்களை அறிய விரும்பினார் அவர். தமிழீழ மக்கள் எதிர்கொண்ட அரசு ஒடுக்குமுறையின் வரலாறு பற்றியும் அதன் நேரடி விளைவாக தோற்றமெடுத்த ஆயுத போராட்டத்தின் பின்னணி பற்றியும் பிரபாகரனும் பாலாவும் நாராயணனுக்கு விரிவாக எடுத்துரைத்தார்கள். மகாத்மா காந்தியின் அகிம்சை வழி தழுவி பல தசாப்தங்களாக மென்முறை போராட்டங்களை நிகழ்த்திய பின்னரே தமிழ் மக்கள் இன அழிவிலிருந்து தம்மை பாதுகாத்துக் கொள்ள அரச வன்முறைக்கு எதிராக ஆயுதம் ஏந்தினார்கள் என்ற போராட்ட வரலாற்றையும் எடுத்து விளக்கினார்கள். வன்முறை போராட்டத்தை தமிழீழ விடுதலை புலிகள் வழிபடவில்லை என்று கூறிய பிரபாகரன் தமிழினத்தையும் தமிழினத்தின் அடையாளத்தையும் பேணி பாதுகாக்கும் இறுதி நடவடிக்கையாகவே ஆயுத போராட்ட வடிவத்தை நாங்கள் தழுவிக்கொள்ள நேர்ந்தது என்றார். சமாதான வழி மூலமாக இந்திய அரசு ஒரு நியாயமான தீர்வை பெற்றுக் கொடுத்தால் தமிழ் மக்கள் என்றும் இந்தியாவுக்கு நன்றியுடையவர்களாக இருப்பார்கள் என்று கூறிய பிரபாகரன், மேலாண்மைவாத கருத்தியலில் மூழ்கி போய் கிடக்கும் சிங்கள அரசியல் தலைமை தமிழர்களுக்கு நீதி வழங்கப் போவதில்லை என்றும், ஜெயவர்தனாவின் கபட நோக்கத்தை பிரதமர் ராஜீவ் சரியாக எடைபோட தவறிவிட்டார் என்பதையும் எடுத்துக் கூறினார். முதிர்ச்சியற்ற இளைஞரான ராஜீவ்காந்தியை நரிக்குணம் படைத்த ஜெயவர்தனா ஏமாற்றி விடுவார் என்றும், இதனால் தமிழ் மக்களே பாரதூரமான விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்று எச்சரித்தார். பிரபாகரனும் பாலசிங்கமும் கூறிய கருத்துக்களை எல்லாம் பொறுமையுடன் கேட்டுக்கொண்டிருந்தார் நாராயணன். அவர்களின் சந்தேகங்களையும் அச்சங்களையும் தன்னால் புரிந்து கொள்ள முடிகிறது என்று கூறிய அவர், இறுதியில் சமாதான பேச்சுக்கு வழிகோலும் இந்தியாவின் சமரச முயற்சிக்கு ஒத்துழைக்குமாறு வேண்டுகோள் விடுத்தார். 1987 தொடங்கிய தினத்தில் எனது வெளிநாட்டு சுற்றுப்பயணத்தை முடித்துக் கொண்டு இந்தியா திரும்பினேன். ஜனவரி 2 காலையில் சென்னை வந்து சேர்ந்தேன். வந்தவுடன் பிரபாகரனை அவரது வீட்டில் சந்தித்தேன். காலை 11 பிற்பகல் 3 வரை அவருடன் பேசிக் கொண்டிருந்தேன். பல்வேறு நாடுகளிலும் உள்ள நிலவரங்கள் குறித்து அவருக்கு விளக்கி கூறினேன். அமெரிக்கா, கனடா, பிரிட்டன் மற்றும் ஐரோப்பிய நாடுகளில் அநேகமாக எல்லா தமிழர்களும் ஒன்றுபட்டு விடுதலை புலிகளுக்கு ஆதரவாக திரண்டிருக்கிறார்கள். மற்ற இயக்கங்கள் எல்லாம் அறவே செல்வாக்கற்று போய்விட்டன. தேசிய விடுதலை இயக்கம் என்ற தகுதி விடுதலை புலிகள் இயக்கத்துக்கும், தேசிய விடுதலை போராட்டத்தின் தலைவர் என்ற தகுதி பிரபாகரனுக்கும் வெளிநாட்டு தமிழர்களால் அளிக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் இனி ஒருமுகமாக விடுதலை புலிகள் இயக்கத்துக்குத்தான் உதவி புரிவார்கள் என்பதையும் நான் தெரிவித்தேன். எனது சுற்றுப்பயணம் குறித்தும் பல்வேறு நாடுகளில் இயங்கி வரும் விடுதலை புலிகளின் அலுவலகங்களின் செயற்பாடுகள் குறித்தும் விரிவானதொரு அறிக்கையையும் அவரிடம் அளித்தேன். இந்த செய்திகளையெல்லாம் நான் கூறிய போது பிரபாகரன் மகிழ்ச்சி அடைந்தாலும் அவற்றுக்கூட இனம் தெரியாத ஒரு கவலையை ஊடாடுவதை பார்த்தேன். நான் கிட்டத்தட்ட 1 காலமாக தமிழ்நாட்டில் இல்லாத நேரத்தில் என்ன நடந்தது என்பதை அறிந்து கொள்ள விரும்பினேன். அவரும் பரபரப்பான சில விடயங்களை என்னிடம் தெரிவித்தார். பெங்களூர் மாநாட்டுக்கு பிறகு இந்திய பிரதமர் ராஜீவ் தங்கள் மீது மிகுந்த கோபமடைந்திருப்பதாக பிரபாகரன் கூறினார். பிரபாகரனையும் விடுதலை புலிகள் இயக்கத்தையும் ஒழித்து கட்டிவிட்டால் பிறகு தமது இஷ்டம் போல் ஒரு தீர்வினை இலங்கை தமிழர்கள் மீது திணிக்க முடியும் என்று பிரதமர் ராஜீவ் நினைப்பதாக கூறிவிட்டு அவர் மேலும் சொன்னார், அண்மையில் EPLF இயக்கம் மீது நாங்கள் நடவடிக்கை எடுத்து சிலரை கைது செய்த போது அவர்களிடமிருந்து பல முக்கியமான தகவல்கள் எங்களுக்கு கிடைத்தன. EPLF இயக்கம், கெலோ இயக்கம் ஆகிய இரண்டுக்கும் ஏராளமான நவீன ஆயுதங்களை இந்திய அரசு அளித்துள்ளது. என்னை இந்தியாவிலே படுகொலை செய்ய இவர்களுக்கு விசேட அதிரடி பயிற்சியும் கொடுக்கப்பட்டுள்ளதாக பிரபாகரன் தெரிவித்தார். இவற்றையெல்லாம் தெரிவித்த தம்பி இதற்கான ஆதாரங்களையும் என்னிடம் காட்டினார். இதை கண்டு நான் கொதிப்படைந்தாலும் ஆச்சரியப்படவில்லை. இதை நான் எதிர்பார்த்ததுதான். விடுதலை புலிகள் வலிமை பெறுவதை இந்திய அரசு ஒருபோதும் விரும்பவில்லை. எனவே மற்ற இயக்கங்களை ஏவி விடுதலை புலிகளை ஒழிக்க விரும்புகிறார்கள். ஆனால் அந்த சதியை முளையிலே கிள்ளியடைந்து துரோக இயக்கங்களை புலிகள் முழுமையாக அடக்கிவிட்டார்கள். எங்கள் பேச்சு முடியவில்லை. பிற்பகல் 3 ஆகிவிட்டது.
எனவே நான் விடைபெற்று எழுந்தேன். தம்பி மறுநாள் சந்திக்க விரும்புவதாக கூறினார். மறுநாள் அதாவது மூன்றாம் தேதி வெளியூர் செல்ல வேண்டும் என்றும், எனவே நாலாம் தேதி சென்னை திரும்பியதும் சந்திப்பதாக கூறினேன். அதை கேட்டு தம்பி சிரித்தார். அந்த சிரிப்பில் ஏதோ மர்மம் புதைந்திருந்ததாக எனக்கு தோன்றியது. என்னவென்று புரியாமல் திகைத்தேன். அவரே அந்த புதிரையும் அளித்தார். அண்ணா, நாலாம் தேதி நீங்கள் இங்கே வரும்போது நான் இங்கிருக்க மாட்டேன் என்றார். எனக்கு பழிச்சென்று உண்மை தெளிவாகியது. தம்பி இளம் திரும்ப முடிவு செய்து விட்டார் என்பதுதான் அந்த உண்மை. ஏற்பாடு எல்லாம் ஆகிவிட்டதா என்று கேட்டேன். ஆம், உங்களிடம் மட்டும்தான் சொல்லி இருக்கிறேன், வேறு யாருக்கும் தெரியாது என்றார். தம்பி என் மீது வைத்திருக்கும் நம்பிக்கை கண்டு நான் நெகிழ்ந்து போனேன். அன்று இரவு எனக்கு உறக்கம் வரவில்லை. மறுநாள் காலையில் பிரபாகரனை பார்க்க சென்றேன். அவரது அறையில் நான் கண்ட காட்சி என்னை திடுக்கிட வைத்தது. அங்கு ரகுவும் மற்றும் முக்கிய தோழர்களும் உட்கார்ந்து சைனட் குப்பிகள் தயாரிக்கும் வேலையில் ஈடுபட்டிருந்தார்கள். அவற்றில் ஒன்றை கையில் எடுத்து தனது கழுத்தில் மாட்டி மீண்டும் தூக்கி வாய்வரை வருகிறதா என்று தம்பி பார்த்தபோது எனது நெஞ்சம் கலங்கியது. மௌனமாக அதை பார்த்துக் கொண்டிருந்தேன். சிறிது நேரத்தில் அவர்கள் அந்த வேலையை முடித்துக் கொண்டு வெளியேறினார்கள். தம்பி தனிமையில் என்னுடன் பேசினார். அண்ணா, சென்னையில் இருக்கும் வரை எனக்கு மத்திய மாநில அரசுகளின் நிர்பந்தம் இருந்து கொண்டேதான் இருக்கும். எங்கள் மக்களின் நலனுக்கேற்ற முடிவுகளை நாங்கள் சுதந்திரமாக இங்கிருந்து எடுக்க முடியாது. குறுக்கீடுகளும் தடைகளும் இருந்து கொண்டே இருக்கும். மேலும் மற்றொரு விதத்திலும் என்னை அபாயம் சூழ்ந்துள்ளது. இந்திய அரசுடன் பேச சொல்லும் போது டெல்லியிலோ அல்லது சென்னையிலோ என்னை கொலை செய்ய திட்டமிட்டுள்ளார்கள். இங்கு நான் இருக்கும் வரை ஆபத்து நீடிக்கவே செய்யும். நான் ஈழம் திரும்பிச் செல்வதன் மூலம் எங்கள் போராட்டம் மேலும் வலுவடையும். ஆகவே அங்கு செல்லுகிறேன் என்று பிரபாகரன் தெரிவித்தார். தமிழீழ விடுதலை போராட்டம் உங்கள் ஒருவரை நம்பியே இருக்கிறது. எனவே நீங்கள் மிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். உங்களை ஒழித்து விட்டால் ஈழ விடுதலை போராட்டத்தையே நசுக்கி விடலாம் என்று எதிரிகள் நினைக்கிறார்கள். எனவே நீங்கள் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என்று நான் தெரிவித்தேன். கடலை கடக்கும் வரைதான் எனக்கு ஆபத்து. கரை சேர்ந்து விட்டால் என்னை யாரும் எதுவும் செய்துவிட முடியாது என்று பிரபாகரன் தெரிவித்தார். அவர் முகத்தில் தன்னம்பிக்கை ஒளிந்தது. ராஜா

நேர்கள் இதுவரை கேட்டது உலக வரலாற்றில் தமிழினத்தின் மறக்க முடியாத தேடலை மீண்டும் படைத்த தலைவன் பிரபாகரனின் வரலாறு. தாண்டு போயிருந்த தமிழர்களின் அடிமை மனநிலையை மாற்றிய எந்த இடர் வந்த போதும் தலைகுனிய மறுத்த வீரநாயகன் பிரபாகரனின் வீரம் பிறந்த தொடர்.

0: பிரான்சில் வதிவிட அனுமதி பத்திரம் புதுப்பிக்க அனுமதி பத்திரத்திற்கு விண்ணப்பிக்க பிரான்ஸ் பிரெஞ்சா உரிமை பெற கட்டாயமாக்கப்பட்டுள்ள பிரெஞ்சு மொழி பரீட்சை பாடநெறி சான்றிதழ்களுக்கான A2, B1, B2, C1 இவற்றை பெறுவதற்கான பிரெஞ்சு மொழி வகுப்புகள் லாச்சப்பலில் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் நடத்தப்படுகிறது.
1: தரமாய் கல்வி பெற்றிட எல்லா வசதியும் இருக்கு. ஆமாம், எல்லா வசதியும் இருக்கு.
0: பிரான்ஸ் நாட்டில் வதிவிட விசா A2B1, பிரெஞ்சு குடியுரிமை பெறுவதற்கான B2C1 சான்றிதழ்கள் தரும் பிரெஞ்சு வகுப்புகள் பாரிஸில் தொடங்கியுள்ளது. பிரான்ஸ் வரலாறு வாழ்க்கை முறையும் சேர்த்து பிரெஞ்சு எளிமையாக கற்பிக்கப்படுகிறது. தமிழ் அல்லது ஆங்கில மொழியில் கற்பிக்கப்படும் டெல்ஃப் டால்ஸ் வகுப்புகள் குறைந்த கட்டணத்தில் 6 மாத கால படிப்பு. பிரான்சில் பிரெஞ்சு கற்பதற்கு தமிழ் பள்ளிக்கூடத்தை நிறுவி அகராதி, பிரெஞ்சு மொழி இலக்கணம், பிரான்ஸ் வரலாற்று நூல்கள் வெளியிட்ட முனைவர் பேராசிரியர் சச்சிதானந்தம் அவர்களது வழிநடத்தலில் அண்ணாமலை பல்கலைக்கழகம் இலக்கம் 70, ரூ பிலிப் டிஜெரா, பாரிஸ் 18. தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் பேராசிரியர் சச்சிதானந்தம் 06-52-66-30-01. பிரெஞ்சு மொழியினையும் தரமான முறையில் கற்போம். வாழ்வில்

0: பிறகு சியாச்சி ரேடியோல உங்களோட விளம்பரம் கேட்டேன். நான் ஒரு பாட்டி வெட்ட இருக்கின்றேன், அதை பற்றி விசாரிக்கத்தான் வந்ததான்.
1: எத்தனை பேருக்கு?
0: கிட்டத்தட்ட ஒரு 60 பேர் வரும்.
1: 60 பேருக்குன்னா உங்களோட இடத்துல ஓகே, ஆனா அதுக்கு மேல உங்களுக்கு தேவையான சொல்லி சொன்னா நீங்க எங்க வந்துட்டாலும் கேளுங்க, நாங்க அந்த அளவுக்கு சமைச்சு தரக்கு ரெடியா இருக்கிறோம்.
0: அப்படி என்ன ஜியா செய்ய சொன்னதும் படியே ஈஸியா முடிஞ்சது. வெரி நைஸ், தேங்க்யூ.
2: உங்கள் தேவையை நிறைவு செய்ய காத்திருக்கின்றார்கள் தேவி மகால். உங்கள் மங்களகரமான விழாக்களுக்கு ஏற்ற சைவ அசைவ உணவுகளை செய்து தர காத்திருக்கின்றார்கள் தேவி மகால். 60 ஆசனங்களை கொண்ட மண்டபம் வாடகைக்கு உண்டு. சனி ஞாயிறு தினங்களில் மட்டும் தாழ்வு நினைவோடு தரமான உணவுகளை உண்டு மகள குடும்பத்தோடு நாடுங்கள் தேவி மகால். மேலதிக விவரங்களுக்கு தேவி மகால், 846 அவென்யூ பிரசிடென்ட் வில்சன், 93810 லாப்லாங் சென்டனி. தொலைபேசி இலக்கம் ஹாலோ தேவி சைபர் 1 55 93 16 78. மின்னஞ்சல் முகவரி தேவி மகால் .com. கனடா வன்குவரில் இதற்காகவே அழைத்து மகிழுங்கள்.

0: மனவிழாக்களுக்கு இனிமையான ஒலி ஒலி அமைத்திட அழைத்து மகிழுங்கள். ஏடிஎன்எஸ்ஏ சவுண்ட் சர்வீஸ்.
1: உங்கள் மங்களகரமான எந்த விழாவானாலும், பிறந்த நாள் விழாவா, திருமண விழாவா, புனித நீராட்டு விழாவா, இவற்றோடு கலை கலாச்சார விழாக்களா, இவை அனைத்துக்கும் ஒலி ஒளி செய்திட நம்பி அலையுங்கள் ஏடிஎன்எஸ்ஏ குவாலிட்டி சவுண்ட்.
0: கண்ணுக்கு குளிர்மையான வெளிச்ச வேலைகளும் காதுக்கு இனிமையான குவாலிட்டி சவுண்ட் அமைப்பதில் கை சேர்ந்தவர்கள் ஏடிஎன்எஸ்ஏ குவாலிட்டி சவுண்ட்.
1: பல வருட காலமாக அனுபவம் உள்ளவர்கள், வன்கூவரில் மக்கள் ஆதரவை பெற்றவர்கள் ஏடிஎன்எஸ்ஏ குவாலிட்டி சவுண்ட்.
0: அனைத்து மகளிர்கள் ஏடிஎன்எஸ்ஏ குவாலிட்டி சவுண்டை ஆனந்தமாய் விழாவை கொண்டாடுங்கள்.
1: மேலதிக தொடர்புகளுக்கு ஏடிஎன்எஸ்ஏ குவாலிட்டி சவுண்ட் தனா தொலைபேசி இலக்கம் 604-781-12-02. மீண்டும் தொலைபேசி இலக்கம் 604-781-12-02. மின்னஞ்சல் முகவரி தனா

0: சரி சரி, எந்த காரும் ஒழுங்கா பிரேக் பிடிக்குது இல்ல. எல்லா பிரச்சனைக்கும் ஒரே தீர்வு எங்கட ஜோய் தான். ஜோயின்ற போன் நம்பரை சொல்லுங்கப்பா.
1: இந்த பிரச்சனைகள் அனைத்துக்கும் ஒரே தீர்வாக நியாயமான விலை தரமான சேவைக்கு ஜோய். தொடர்பு தொலைபேசி இலக்கம் பிரான்சுக்குரியது 0782 81 88 14. மறந்து விடாதீர்கள் ஜோய், 0782 81 88 14.

0: ரஞ்சி நகரில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் சூழல் பல்பொருள் வாணிபம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து இந்தியா, இலங்கை போன்ற நாடுகளில் இருந்தே இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், உடன் மீன் வகைகள் இறக்குமதி செய்து வெட்டி கொடுக்கின்றார்கள். இவற்றோடு ஆடவர், மகளிர், குழந்தைகளின் ஆடை வகைகள் ஏராளம். பட்டுப்படிப்புகள், பஞ்சாபிகள், பட்டுவண்டி சால்வை மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். வார வாரம் மலிவு விற்பனையும் செய்து வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சி கடலில் கேட்க வைக்கின்றார்கள். சோழன் பல்பொருள் வாணிபம். தரமான பொருட்களின் தங்கள் சுரங்கம் நம்பியே நாடுங்கள் சோழன் பல்பொருள் வாணிபம். ஒருமுறை விஜயம் செய்தால் மறுமுறை நீங்களாகவே விரும்பி செல்வீர்கள். நம்பிக்கை, நாணயம், உத்தரவாதம் இவை மூன்றும் இவர்களின் தாரக மந்திரம். மேலதிக விவரங்களுக்கு சோழன் பல்பொருள் வாணிபம் 5 ஜோசப் ஹெனப் 93 700 ரன்சி. தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 01 48 18 72 02. மலிவின் மறுபெயர் சோழன் பல்பொருள் வாணிபம் ரம்சையே. செல் நகரில் எம்எவர் நிறுவனமான பல்பொருள் வாணிபம் ஏரோ சஜன் வாடிக்கையாளர்களும் விருப்பம்
1: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி, GRT தமிழ் ஒலி. உலகத் தமிழர்கள்

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி GRT தமிழ் ஒளி, உலகத் தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: வணக்கம் நேயர்களே, எல்லோரும் நலமாக இருக்கிறீர்களா? இன்று வளமையாக இந்த நேரத்திலே உங்கள் காதுகளை கேட்கிற அந்த பிரியமான குரல் கேது அவர்களின் குரல். அவர்கள் இன்று அவர்களது வீட்டில் மங்களகரமான விடியம் இடம்பெறுவதால் தவிர்க்க முடியாத காரணத்தால் நான் இன்று அந்த இடத்தில் உட்கார வேண்டிய நிலைமையில் இருக்கிறேன். அவருடைய மஜிக்குரலுக்கும் அவருடைய இதுக்கும் எனக்கு வர முடியாவிட்டாலும் நான் வந்து என்னால் முடிந்த அளவுக்கு உங்களோடு மகிழ்ச்சியாக இந்த பொழுதை கழிக்கலாம் என்று சொல்லி இருக்கிறேன். இப்பொழுது முதல் சில மணி நேரங்கள் உங்களுடன் எனது பயணத்தை தொடர இருக்கிறேன். கொஞ்சம் சுவாரஸ்யமாகவும் கலகலப்பாகவும் அவருடைய இடத்துல இருந்து கொண்டு நான் இந்த நிகழ்ச்சிகளை தர இருக்கிறேன். உங்களது ஆதரவையும் ஒத்துழைப்பையும் தேடி கேட்டுக்கொண்டு தொடர இருப்பது

0: முதல் 5 மணி வரை கேட்க இருப்பது உங்கள் விருப்பம். உங்கள் விருப்ப நிகழ்ச்சியில் கலந்து சிறப்பிக்குமாறு கேட்டுக்கொண்டு, அந்த வகையிலே உங்கள் விருப்ப நிகழ்ச்சியை அலங்கரிக்கிறதுக்காக வந்திருக்கும் முதலாவது நேயரை அன்புடன் வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
1: வணக்கம் திடு, யுவகிரி குணராஜா கதைக்கிறேன்.
0: வணக்கம் அம்மா, நலமாக இருக்கிறீங்களா?
1: ஓ, நாங்கள் நலமா இருக்கிறோம். நீங்கள் நலமா இருக்கிறீங்களா?
0: ஓ, நான் நலமாகவே இருக்கிறேன். நன்றி. சாப்பிட்டு விட்டீங்களா? ஒவ்வொரு விதமாக செய்வது தானே. நான் இன்றைக்கு நான் வந்து உங்கள்ட்ட கேக்குறேன் என்னன்னு சொல்லி சொன்னா, இப்ப நீங்க இப்ப உங்களோட வாழ்க்கை வந்து நீண்ட கால பயணம் ஆகிவிட்டது. உங்களோட வாழ்க்கை வந்து இப்ப இவ்வளவு காலம் ஆகிவிட்டது. நீங்க வந்து உங்களோட வாழ்க்கையில வந்து இன்னைக்காவது நினைத்திருக்கிறீங்களா? யாருக்கா, யார்ட்டியாவது நன்மை ஏதாவது ஒன்றுக்காக மன்னிப்பு கேட்க வேணும், ஆனா அதை கேட்க முடியாமல் போய்விட்டது. அந்த மன்னிப்பை என்னால கேட்க முடியாம போய்விட்டதுன்னு சொல்லி நீங்க இன்றைக்காவது எதற்காவதாவது கவலைப்பட்டிருக்கிறீங்களா உங்களோட வாழ்க்கையில?
1: சில நேரம்
0: நடந்துகின்றது காலப்பகுதியில வந்து யார்ட்டையாவது நீங்க மன்னிப்பு கேட்க முடியல அப்படி கேட்க, அப்ப நீங்க வந்து உங்களோட அந்த மன்னிப்பை வந்து நீங்க மனதார கேட்கும் போது வந்து உங்களுக்கு வந்து ஒரு விதமான ஆத்ம திருப்தி வந்து கிடைக்கும் கட்டாயம் என்ன?
1: நீங்க
0: வந்து அத வந்து காலம் தாத்தாமல் அந்த மன்னிப்ப வந்து கேக்குறதுல வந்து இந்த தப்பும் இல்ல தானே. இப்ப நாங்க வந்து இப்ப இந்த நாங்கள் வாழுகின்ற காலத்து இந்த வாழுகின்ற இந்த உலகமே ஒரு நிரந்தரம் இல்லாத உலகம். இது என்ன நடக்கும் எது நடக்கும் தெரியாத உலகத்துல தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அப்படியாக நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிற காலத்துல வந்து நாங்கள் இப்போ நீங்க வந்து இப்போ அதை வந்து நீங்க வந்து இப்ப நான் வந்து உங்களை விட உள்ள ஒரு சிறுபிள்ளை நான் வந்து உங்கள்ட்ட சொல்றேன் என்னன்னு சொல்லி சொன்னா, இப்ப எல்லார்ட்டையும் நான் இதே கேள்வி கேட்கல, நான் ஒவ்வொரு விதமா கேட்க போற வேற விதமான கேள்வியை தான் கேட்க போறேன். உங்கள்ட்ட தான் நான் இதை கேட்டேன். அப்ப நான் சொல்றேன் என்ன சொன்னா, உங்கள்ட்ட நீங்க வந்து அந்த மன்னிப்பு கேட்கணும் நினைத்த நபரிடம் நீங்கள் வந்து காலம் தாத்தாமல் ஒரு மன்னிப்பு கேட்டீர்கள், அவர்களுக்கும் ஒரு சந்தோஷமா இருக்கும், உங்களுக்கும் ஒரு சந்தோஷமா இருக்கும். நான் இது உங்களுக்கு கூற முடியுமா முடியாதோ எனக்கு தெரியாது, ஆனா உங்க அது வந்து உங்களுக்கு ஒரு ஆத்ம திருப்திய கொடுக்கும் தானே அம்மா உங்களுக்கு?
1: கொடுக்கும். அந்த தவறுக்கு ஏதாலும் அவரது நட்பை நாங்கள் இழக்காமல் தொடர்ந்து சந்தோஷம் இருக்கு தானே?
0: ஓகே, அப்ப நீங்க என்ன செய்ய போறீங்களான்னு சொன்னா, அந்த நீங்க யாரிடம் மன்னிப்பு கேட்கணும்னு உங்க மனதுக்குள்ள நாங்க நீங்க நினைக்கிறீங்களோ அவரிடம் நீங்க மன்னிப்பை கேட்டு நீங்க உங்க நட்பையோ உறவையோ நீங்க சந்தோஷமாக தொடர வேணும்னு சொல்லி நான் கேட்டுக்கொள்கிறேன் உங்கள்ட்ட.
1: நம்பி விளங்கம் திரு, நல்ல ஒரு வித்தியாசமா கெட்டி காரு காரு ஒரு நேரத்துக்கு ஒரு மாதிரி திடீர் திடீர் கல்வியெல்லாம் போடுவீங்கள். நம்பி நம்பி
0: உண்மையில வந்து எத்தனையோ பேர் மன்னிப்பு கேட்கறதுக்கு எத்தனையோ விஷயங்கள் இப்ப இதை நான் உங்கள்ட்ட கேட்டாலும் இது வந்து எத்தனையோ பேருக்கு வந்து நாங்க மனதுக்குள்ள வச்சுக்கொண்டு இருப்போம். நாங்கள் ஒரு ஆள்கிட்ட ஐயோ இதுக்காக நாங்க மன்னிப்பு கேட்டிருக்கலாம், எங்கள்லயும் கொஞ்சம் பிள்ளை இருந்தது, நாங்கள் ஒரு மன்னிப்பு கேட்டிருந்தா இந்த உறவு வந்து நீடிக்கும்னு சொல்லி சொல்லியக்கல வந்து நீங்க நாங்க வந்து கேட்கல, அவர்களுக்கும் வந்து ஒரு மனவுக்கு மனதுல வந்து ஒரு பெரிய ஒரு பாற நீங்கிடும். தவறோ தவறில்லையோ ஒரு உதாரணத்துக்கு வந்து தவறோ தவறில்லையோ நாங்க ஒரு மன்னிப்பு கேட்டமா இருந்தால் அதுல அந்த உறவு வந்து நீடிக்கும். அந்த எங்கள பிழை இல்லாட்டி நாங்க ஒருத்தர்கிட்ட வந்து ஒரு ஆள் வந்து ஒரு உறவு தேவைன்னு சொல்லி சொன்னா நாங்க விட்டு கொடுத்து தான் போக வேணும்.
1: என்ன
0: செய்ய போறீங்க நீங்கள் அந்த மன்னிப்பு கேட்க நினைத்தாரோட நீங்கள் மன்னிப்பு கேட்டு உங்களோட உறவு நட்பு நல்லா நீடிக்க வேணும், நல்லா சந்தோஷமா அவியலோட இனி தொடர்ந்து கலகலப்பா இருக்கணும்னு நான் உங்களை கேட்டுக்கொண்டு. என்ன பாடல் கேட்க போறீங்க?
1: திருடாவி பாப்பா திருடாவி அந்த பாட்டை தாங்கோ.
0: ஓகே, உங்களுக்காக நான் அந்த பாடலை ஒலிபரப்பு செய்கிறேன். தொடர்ந்து சில மணி நேரங்கள் உங்களுடன் பயணம் செய்ய இருக்கிறேன். நீங்கள் எல்லாம் கலந்து சிறப்பிக்க வேணும்னு உங்களையும் கேட்டுக்கொள்கிறேன்.
1: நீங்கள் செய்ய போறீங்க?
0: நான் தான் செய்ய போறேன். நன்றி, வணக்கம், சந்தித்துக் கொள்வோம். நன்றி,
1: நன்றி.
0: உங்களுக்கான பாடல் ஒலிபரப்பு இதோ ஜோயஸ்வரி அம்மா கேட்ட பாடல் ஒலிபரப்பாகிறது. அவருடன் சேர்ந்து நாங்களும் கேட்டு மாளுவோம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது உங்கள் விருப்பம் கலியக நேரம். சரியாக 6:13. உங்கள் விருப்ப நிகழ்ச்சியில் கலந்து சிறப்பிப்பதற்காக வந்திருக்கும் அடுத்த நேரை அன்புடன் வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
1: வணக்கம்.
0: ராஜலிங்கம் அவர்கள், உங்களை அன்புடன் வரவேற்றுக் கொள்கிறேன். நலந்தானே?
1: நீங்க
0: பேரக்குழந்தைகளையும் பெற்று நல்ல ஒரு வாழ்க்கையை நீங்க இதாந்து கொண்டு வந்துட்டீர்கள். அப்ப நான் உங்கள்ட்ட கேக்குறேன், என்ன சொல்றேன், நான் உங்களை கேக்குறதுக்கு எனக்கு இருக்கோ இல்லையா, நான் கேட்க வேணும்னு நினைக்கிறதால நான் கேக்குறேன். என்னன்னு சொல்லிட்டோம்னா, நீங்களும் நீங்க வந்து உங்க வாழ்க்கையில இதுவரை கால வாழ்க்கையில வந்து இப்ப மன்னிப்பு கேட்க முடியாது, அது அதாயும் இருக்கல. நீங்க உங்க ஒருவரிடம் மன்னிப்பு கேட்க வேணும், அது உங்கள்ட ஒரு ஒரு என்னன்னு சொல்றது, அந்த அதை கேட்கறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம், அல்லாட்டி அதை கொஞ்சம் தவிர்க்கலாம்னு நினைத்தாலோ, அல்லாட்டி வந்து நீங்க வந்து யாரிடமாவது ஏதாவது சொல்ல நினைத்து, இப்ப இவ ஒரு ஆளுடன் நீங்க என்னத்தையாவது சொல்ல நினைத்து போட்டு அதை இந்த நிமிஷம் வரையும் நீங்க அதை சொல்ல முடியாமல் அதை வந்து நீங்கள் வந்து மனதில் வந்து
1: அவரும் விடாம எழுத்திலேயே எழுதுறாரு. வைபர் மூலம் நானும் வைபர் மூலமா எழுதுறோம். ஒன்றரை கிழமைகிட்ட எழுதி கொண்டிருக்கிறோம் தொடர்ந்து. ஆனா அவர் விட்ட புள்ளையே அவர் நாவால பக்க போகணும் எண்ணம் அவர்ல இல்ல, அவர் புரிஞ்சு உள்ள இல்ல. அதனால எனக்கு ஒரு கொஞ்சம் கவலைக்குரிய விடயமும் மனசுதாபமாக இருந்தது. அவரிடம் இருந்து அந்த மன்னிப்பை கேட்டு இருந்தால் நான் அவரோட அந்த கடந்த பாரிய பாசமான உறவை நான் தொடர்ந்து அவரோட நீடிச்சிருப்பேன். அதனால அவரை அங்கால தள்ளி வச்சுட்டேன். அவர் இன்றைக்கு ஒரு நாளைக்கு இருந்த வந்தேதான் ஆவேன் நிச்சயமா. ஓ, வராம விட மாட்டேன்.
0: உங்களுக்கு வந்து அந்த உறவோ அந்த நட்போ உங்களுக்கு கட்டாயம் தேவையாக இருந்தால், நீங்க அந்த உறவை நட்பை நீங்க நேசிப்பவரா இருந்தால், இப்ப உங்களை தப்பு இல்லாவிட்டாலும் பரவாயில்லை, உங்களுக்கு அந்த நட்பு தேவைன்னு சொல்லி சொன்னா நீங்க அவரிடம் வந்து மன்னிப்பு கேட்பதில் எந்த தப்பும் இல்லை. அவர் வந்து உங்களை புரிந்து கொள்வார். ஒரு இன்றைக்கு புரிந்து கொள்ளாவிட்டாலும் இந்த நட்பு நீடிக்கும். நட்பு நீடிக்கல காலப்போக்கில் அவர் உங்களை புரிந்து கொள்வார்னு நான் நினைக்கிறேன்.
1: புரிந்து கொள்ளுவார் தங்கச்சி. என்னன்னு கேட்டால், நான் அவருக்கு
0: தேவையா இருக்குமா இருந்தால் நீங்கள் அந்த மன்னிப்பை கேட்டீர்கள் அவர் உங்களை சுலபமா புரிந்து கொள்வார். ஓகே, சரி, நீ சரி, நான் தான் பிள்ளை விட்டுட்டனாக்கும், சரி, மன்னித்துக் கொள்ளன்று நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னீங்களா இருந்தால் அவர் வந்து தன் தப்பை தானாகவே உணர்ந்து கொள்வார். நான் தான் தப்பு விட்டுட்டேன், பாரு இவ்வளவு நான் தப்பு விட்டும் இந்த இவர் வந்து இவ்வளவு பெரிய மனசு பண்ணி தான் தப்பு பண்ணினதுன்னு சொல்லி சொல்லுறாரு என்று சொல்லி அதை புரிந்து கொள்வார் என்று நான் நினைக்கிறேன். ஓகே, நீங்க என்ன பாடல் கேட்க என்று சொன்னீங்க? காட்டே
1: மெல்ல வரும் காற்று.
0: காற்றே மெல்ல வரும் காற்றையா?
1: இல்ல, மெல்ல வரும் காற்று தரும் பாட்டு.
0: நீங்களே படிச்சுட்டு போலாம் போல இருக்கு.
1: பாடலையா?
0: மெல்ல வர தரும் காற்றை சொல்லி தரும் பாட்டு பழைய படமா அந்த
1: பாட்டு?
0: ராஜான போயிட்டேன், எடுத்துட்டேன், பிரச்சனை இல்ல. திடீர் உணவு, திடீர் உபசரிப்பு, திடீர் வரவுன்ற மாதிரி இன்று கேதுவுக்காக நான் திடீர் அலையா விருந்தினரோ என்னோ ஏதோ ஒரு வழியில நான் இன்று வந்து நிகழ்ச்சி செய்கிறேன். கலந்து சிறப்பித்தமைக்கு நன்றி. உங்களது பாடலை கேட்டு மகளுவோம். நன்றி
1: நன்றி நன்றி நன்றி நன்றி. போன ஞாயிற்றுக்கிழமை கூட நேற்று 3 மணிக்கு பாடி இருந்தேன், சிறப்பாக எல்லோரும் பாடி இருந்தார்களே.
0: நீங்க பன்னெண்டாவது பாடல, நீங்க உங்களோட பாடலை நான் கேட்டிருக்கிறேன். நன்றி
1: வணக்கம். ஆமா நன்றி வணக்கம்.
0: நன்றி வணக்கம். மீண்டும் சந்தித்துக் கொள்வோம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலி இடம்பெற்றுக் கொண்டிருப்பது உங்கள் விருப்பம். உங்கள் விருப்ப நிகழ்ச்சியில் ராஜலிங்கம் அவர்கள் கேட்ட பாடல் இதோ ஒலிபரப்பாகிறது.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது உங்கள் விருப்பம், உங்கள் விருப்ப நிகழ்ச்சியை கலந்து கொண்டு சிறப்பிப்பதற்காக வந்திருக்கும் வைபர் ஊடாக வந்திருப்பவரை வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
1: வணக்கம் திரு.
0: வணக்கம். நலமாக இருக்கிறீர்களா?
1: ஓம் திரு, நலமாக இருக்கிறேன். நீங்களும் நலமாக இருப்பீர்கள் என்று நினைக்கிறேன்.
0: நலமாக இருக்கிறேன். நன்றி நன்றி
1: நன்றி நன்றி.
0: சாப்பிட்டீங்களா?
1: ஓம் சாப்பிட்டு.
0: ஓகே, இன்றைக்கு உங்களோட அபிமான பிரியமான அறிவிப்பாளரின் இடத்தை நான் பிடித்து கொண்டு விட்டேன்.
1: அதுவா இல்லை, நாங்களும் யார் வந்து இந்த இடத்தை நிரப்ப போறாங்க யோசிச்சாங்க. நாங்கள் இருவர், நான் சொல்லுவேன், நான் கதைச்சு வேதனம் செய்யறோம். நாங்கள் இருவரும் ஆலோசிச்ச நாங்கள் இப்ப முதல் வருகைக்கு. நன்றி நன்றி
0: நன்றி. நான் இப்ப உங்கள்ட்ட கேட்க போறேன் என்னன்னு சொல்லி சொன்ன, இப்ப நீங்க வந்து ஒரு ஒரு உங்கள் உங்கள்ட நீங்க வந்து பாட்டு பாடுற, நீங்கள் பாட்டு ரசிக்கிற, நீங்கள் பாட்டு கேட்கிற நீங்கள். ஓகே, இப்ப உங்களுக்கு வந்து உங்கள மனசுல வந்து ஒரு ஏதாவது ஒரு பாடல் தொட்டிருக்குன்னு தான். நீங்க என்ன பாடலை கேட்க விரும்புறீங்க முதல்ல அதை சொல்லுங்க.
1: ஒரு நாலு முனை மறவாத.
0: சரி, ஓகே, அந்த பாட்டு. ஓகே, நான் கேட்குறேன் என்னன்னு சொல்லி சொன்னா, இப்போ நீங்கள் வந்து இப்போ உங்கள்ட மனசுக்கு வந்து ஒரு ஏதோ ஒரு பாட்டு வந்து உங்கள மனசை வந்து நல்லா தொட்டிருக்கும். ஆனா அந்த சரி, ஏதாவது ஒரு பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்க. அப்போ வையுங்களேன், அந்த பாட்டு வந்து நீங்கள் முதன் முதலாக இப்போ நீங்கள் அந்த பாட்டை நீங்கள் அந்த உங்கள காதில் விழுந்தது, அந்த பாட்டை நீங்க முத முதலா கேக்கல, உங்களோட உணர்வு வந்து இப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க பாப்பா. என்ன பாட்டு உங்களுக்கு பிடிச்சதோ இந்த பாட்டை நீங்க எந்த சந்தர்ப்பத்துல இப்ப நீங்கள் அந்த பாட்டை நீங்கள் கேட்ட, நீங்கள் உங்களோட காதுல வந்து முதல் முதல் கேட்டோடனே இந்த மனசை இந்த பாட்டு தொட்டுட்டு, நீங்க தொட்ட பாடல் எது?
1: எனக்கு வந்து இந்த மலர்களை போல் தங்கை உறங்குகிறாள்.
0: ஆமா ஆமாம், நல்ல ஒரு பாடல் தான்.
1: ஓ, அந்த பாட்டை வந்து சிவாஜி சகோதரத்து தான் பாடுறது. அது நல்ல, அந்த அப்பொழுது அண்ணன் தங்கை உணர்வுகளும் நல்லா புரியக்கூடியதா இருந்தது.
0: அந்த உண்மைதானே. என்ன சொல்லுங்க, அந்த நாங்க அம்மா அப்பாவோட வாழ்ந்த காலத்துல வந்து இங்கிட்ட உலகம் வந்து சகோதரத்துங்களோட அம்மா அப்பாவோட மட்டும்தான் இருக்கும்
1: என்ன.
0: அப்படி
1: என்ன சேர்ந்து விளையாடுறது, சாப்பிடுறது, அடிபடுறது எல்லாம் சகோதரங்களோட.
0: மற்ற வந்து உங்களுக்கு நீங்க வந்து ஒரு ஆளுக்கு வந்து நன்றி சொல்லணும்னு நினைத்து நீங்கள், ஆனா நன்றி சொல்லாம விட்டவர்கள் யாராவது இருக்கிறார்களா உங்களுக்கு? நீங்க
1: நன்றி சொல்லவே
0: கணவருக்கு தான்.
1: எனக்கு எல்லா இப்ப இப்ப இந்த இங்க வந்தா நாங்கள் கூடுதலா நன்றி வணக்கம் சொல்ல பழகினது.
0: அது வணக்கம் இருந்தாலும் அந்த நீங்கள் அங்க இருக்கீங்கல, உங்க மனசுல வந்து ஒரு ஒரு நன்றி உணர்வு இருக்கும் இல்ல? இப்ப நன்றி நாங்க சொல்லாட்டி
1: ஒரு தடவை உதவிய
0: ஒரு ஒரு
1: நன்றி
0: உணர்வண்ட உண்டு வருந்தான் எங்களுக்கு அந்த மனதில. அந்த அது அப்படி அப்படி வந்து நீங்கள் அதை அவர்கள்ட்ட அவர்கள்ட்ட வந்து உங்களோட அந்த உணர்வை வெளிக்காட்டாம இருந்திருக்கிறீங்களா? உங்களோட நன்றி உணர்வு
1: எனக்கு தெரிய இல்லை. என்னென்ன உண்டு சொல்லி
0: கட்டாயமாக என்ன வழியில நன்றி என்று சொல்லாம விட்டாலும் அந்த ஏதோ ஒரு வகையில அதை
1: தெரிவித்திருக்கலாம்
0: கட்டாயமாக. ஓகே,
1: அப்படியே அப்படியாத்தான் பழகினது. அப்படியே அப்படித்தான் பழகினது.
0: ஓகே, தொடர்ந்து அடுத்த நிகழ்ச்சி தாறுமாறு நிகழ்ச்சியிலையும் அடுத்தடுத்த நிகழ்ச்சியிலையும் தொடர்ந்து
1: கலந்து
0: அதே செய்துட்டு அதற்கு பிறகு ஒரு சின்ன இப்படித்தான் ஒரு போட்டி நிகழ்ச்சி மாதிரி கொஞ்சம் வித்தியாசமா செய்யறதுக்கு தயாரிச்சு கொண்டு வந்திருக்கிறேன். 6 மணியிலிருந்து 7 மணி மட்டும் தாறுமாற முடிந்த அப்புறம் ஒரு போட்டி நிகழ்ச்சி மாதிரி செய்வோம் என்று யோசிச்சு கொண்டு
1: இருக்கிறேன்.
0: ஓகே, கலந்து சிறப்பித்தமைக்கு நன்றி. இது உங்களது பாடல் ஒளிபரப்பாகிறது கேட்டு மகிழ்வோம்.
1: நன்றி
0: நன்றி வணக்கம். பசுபதி குண்ணநாயகி அவர்கள் கேட்ட பாடல் இது ஒளிபரப்பாகிறது கேட்டு மகிழ்வோம் என வரும்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டியாட்டி தமிழொலி. டியாட்டி தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது உங்கள் விருப்பம் கலியக நேரம். சரியாக 6:34 அடுத்ததாக உங்கள் விருப்ப நிகழ்ச்சியை கலந்து கொள்வதற்காக வைபர் ஊடாக வந்திருப்பவரை அன்புடன் வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
1: வணக்கம் திரு. வணக்கம் ராஜானா அமெரிக்கா.
0: வணக்கம் அமெரிக்கா ராஜானா, உங்களை அன்புடன் வரவேற்றுக் கொள்கிறேன். நீங்க நலமாக இருக்கிறீர்களா?
1: நலமா இருக்கும். முதலில் உங்களுக்கு இந்த நிகழ்ச்சிக்கு வந்து இடவிடாமல் நீங்கள் ஆளுக்கால் வந்து இந்த நிகழ்ச்சியை செய்யறது உங்கள் நன்றிகளை கூறிக்கொண்டு சொன்னா இருக்கீங்களா?
0: ரொம்ப நலமாக இருக்கிறேன். நன்றி. நீங்க நலமாக இருக்கிறீங்க?
1: நான் வந்து வேலை செய்து கொண்டிருக்கேன். ராஜாண்டியோ பாட்டு கேட்கிறேன். ஒளிச்சிருந்து ஒரு மப்படிக்கிற ரூம்ல இருந்து கதைக்கிறேன். நாலு பேர் வேலை.
0: நான் அப்ப உங்கள்ட்ட ஒரு சுருக்கமா ஒரு சின்ன ஒரு கேள்வி கேக்குறேன். என்னன்னு சொல்லிட்டோம்னா, இப்ப நீங்க வந்து நிறைய சமூக மனிதநேயம் சம்பந்தமாக நீங்க நிறைய உதவிகள் நீங்க தாயகத்தில் எல்லாம் செய்து கொண்டிருக்கிறீங்க. அது எல்லோருக்கும் தெரியும். நான் கேட்கிறேன் என்னன்னு சொல்லிச்சுன்னா, முதன் முதல்ல வந்து நீங்கள் உங்களை அறியாமலே நீங்கள் ஒரு உதவியை செய்தது பிற்பாடு அந்த உதவியோ ஒரு செயலோ ஒரு ஏதாவது ஒரு செயலோ உங்களை அறியாம செய்த செயல் வந்து மற்றொருவருக்கு வந்து அது ஒரு நல்ல செயலாக இருந்த போது உங்களோட மன உணர்வு எப்படி இருந்தது? அந்த செயல் என்ன? நீங்க உங்களை அறியாம நீங்க அதுக்கு முதல் நீங்க என்ன பாடலன்னு கேட்டு சொல்லிவிட்டு
1: பாடல் வந்து இன்று அண்ணா வந்து எங்கள் டிஆர்டியின் முதுவெலும்பா அண்ணா வந்து காலையில எங்கள் உலகத்துல உள்ள டிஆர்டி நேர்களை ஒழுப்பி விடுவார் மித்திரியால. அண்ணா வந்து சர்வன சொல்ல முடியா பேர் இருக்கால் அவர் காலமாயிட்டா பாடல் சொல்ல மாட்டேன். அந்த எழுத்து வழியா சொல்ல
0: மாட்டேன்.
1: அவ வந்து ஞாபகமாக தான் அவன் பாடல் கேட்கிறேன். அந்த பாடல் வந்து சத்யா சொன்னது கேளுங்கோ என்று கையோடு கை சேர்க்கும் காலங்களே என்று வேணும்.
0: காலங்களே
1: கல்யாணம் சங்கீதம்
0: உங்களை அறியாம செய்த இப்ப உங்களுக்கு தெரியாம நீங்க செய்துட்டீங்க. ஆனா அது வந்து ஒரு நல்ல ஒரு மனிதநேய செயல். அந்த உணர்வு உங்களுக்கு எப்படி இருந்தது? அவர்களோட உணர்வு எப்படி இருந்தது? அந்த செயல் என்ன?
1: மன்னிக்கணுமா, எனக்கு அம்மன் எனக்கு இது சொல்ல வருவதில்லை. ஆனால் நீங்கள் உங்களோட கேள்வியை நான் தடுத்து நீங்கள் உடனே ஐயம்மாட்ட கேள்வி கேட்டிருந்தீங்கள் அந்த பாடலை பற்றி.
0: அதைத்தான்
1: பல உதவிகள் செய்திருக்கிறேன். இந்த கண்டு வருவதில்லை. இந்த முதல் செய்த
0: இல்ல நான் முதல் செய்ததாண்டில் உங்களை தெரிய உங்களை அறியாமல் நீங்கள் ஒன்று செய்ததுக்கு பிறகுதான் நீங்க செய்யணுமே நினைத்திருக்க மாட்டீர்கள். ஆனா உங்களை அறியாம அதை செய்துட்டீங்க. ஆனா செய்ததுக்கு பிறகு அது அந்த உதவி வந்து அவருக்கு வந்து எவ்வளவோ ஒரு நல்ல ஒரு இதா இருந்தது, ஒரு ஆரோக்கியமா இருந்ததுன்னு சொல்லியிருக்கல. உங்களோட உணர்வு எப்படி இருந்தது? அந்த உங்களோட அந்த அதைத்தான் நான் கேட்டேன்.
1: அப்படி என்று சொல்லும் பொழுது நான் வந்து வன்னியில ஒரு 5 வருஷம் இருந்தேன். வன்னியில அப்பொழுது முல்லைத்தீவு தனி விட்டு முள்ளிய விளக்கும் முளம்னு 5 வருஷம் இருந்தேன். அந்த டைம்ல எனக்கு அறியாமல் ஒரு குடும்பத்துல சரியான ஏழப்பட்ட குடும்பம், 8 பொம்பளை பிள்ளை, 2 ஆம்பளை பிள்ளை. அந்த குடும்பத்துல நான் உதவி என்று செய்திருந்தேன். என்ன உதவி என்று சொன்னா, அவர்கள் வந்து சொந்தமா வயல் கிடையாது, குத்தகைக்கு வயல் எடுத்து விதைக்கிறதுக்கு என்ன கேட்டிருந்தார்கள். இப்படி உதவி செய்வீங்களாண்டு என்னட்டையும் பெருசா என்னட்ட இல்ல. என்னோட நல்ல பெஸ்ட் நண்பர்கள் வந்துட்டார். இந்த காலமாயிட்ட அவரு அவர்கிட்ட காசு மாறி 3/4 என்னட்டையும் கிடந்ததை கொடுத்து அவர்கள் அந்த வயலை விதைச்சு, உண்மையாகவே சொந்த வயல் கிடையாது, விதைச்சு தனியூற்று பிள்ளையார் ஆலயம் அவரு அன்னைக்கு முன்னாலாம் இருக்கிறார்கள். அவ அந்த ஆலயம் அந்த பிள்ளையாருடைய அருளால இன்னியுண்ட முளைச்சல் வந்து ரொம்ப மகிழ்ச்சியா இருந்து அந்த காசை திருப்பி தர வலிக்கிட்டார்கள். நாங்கள் சொன்னோம், இல்ல நீங்கள் என்ன 8 பொம்பளை பிள்ளை, அதுல 2 பிள்ளைகள் இப்ப மாவீரர் ஆயிருந்தோம், நீங்கள் அந்த படத்தை வச்சிருக்கும் கொண்டு இன்று வரையில அதைக்கு நான் உதவி செய்து கொண்டிருக்கேன், அதையும் சொல்ல வேணும் சொல்லிக்கொண்டமா. நான் அந்த பாட வேண்டிய அவன் சொல்லட்டான்
0: சொல்லுங்க.
1: நான் வந்து எனக்கு நாளைக்கு 8, 9, 10 வேலி வரும். இங்க ஒன்றா பக்கத்து வேலி வேலி என்று சொல்லிக்கு ஓட்டை போட்டு நாங்கள் அங்க அளவுக்கு இந்தியாலையும் வருவோம். அந்த தரைய ஒலியால போட்ட வேலி அவருக்கு கல்யாணம் நடந்தது. எனக்கு 8, 9, 10 வேலி வரும் நான் நினைக்கிறேன். எம்ஜிஆரோட நான் மாந்தோப்பில் நின்றிருப்பேன் அவள் மாம்பழம்பு அந்த பாடல் கண்ணீர் கண்ணீர் வந்து ஒலிச்சு கொண்டிருந்த இந்த மைண்ட்ல உள்ள அந்த நேரம் சின்ன குழந்தை நேரம் 8, 9 வயது 10 வயது மனதை தொட்டு அவங்களை கருப்பிரையில நெருஞ்சி ஒண்ட பிடிச்சி கல்யாணம் இங்க மாப்பிள்ளை விடு பொம்பளை விடு சாய் தேடி எங்க எல்லாரும் ஆடு மாடு ஈத்துல ஹாப்பியா இருந்து ஆடு மாடு ஈத்துல இப்பதான் ஆடு மாடு ஈத்துல அந்த தெரியாது. எல்லாரும் பால் போட்டு பொம்பளை ஆம்பளை எல்லாம் இருந்து அந்த லொறி புள்ளா ரொம்ப சனம் ஒரு லொறி புள்ளா அந்த கல்யாணம் போயிருந்தோம். எனக்கு அந்த அந்த காலங்களே இன்று வரையில அந்த பாடல் வந்து சரியான ஆசையா இருக்கு.
0: முதல் முதலா அந்த பாட்டு நாங்கள் ரசிக்க தொடங்கக்கு முதல் வந்து ஒவ்வொரு தரம் ஒவ்வொரு காலகட்டத்துல நாங்கள் வந்து அந்த பாடலை ரசிக்க தொடங்கக்கு முதல் ஒரு அந்த சுளிரண்டு மண்டையில அடிக்குமென்னு சொல்லி உரைக்குமென்னு சொல்லுவேன் தானே. அப்படி ஒரு பாடல் எங்கேயோ ஒரு இடத்துல ஒன்று இருக்கு. சில கவிதைகள் சில பாடல்கள் சில திரைப்படம் அப்படி இருக்க உங்களுக்கு இந்த மாந்தோப்பில் நின்றிருந்தேன் அந்த பாடல் வந்து உரைச்சிருக்குது. நீங்க கலந்து சிறப்பித்தமைக்கு நன்றி. நீங்கள் கேட்ட இந்த கையோடு கை சேர்க்கும் காலங்களே அந்த பாடல் வந்து உங்களுக்காக ஒலிபரப்பு செய்கிறோம். உங்களுடன் சேர்ந்து நாகலும் கேட்டு மகிழ்வோம். கலந்து சிறப்பித்தமைக்கு நன்றி. மீண்டும் சந்தித்துக் கொள்வோம். நன்றி வணக்கம். நன்றி நன்றி வணக்கம். அவர் அமெரிக்காவில் இருந்து ராஜா அவர்கள் கலந்து கொண்டார். அவர் கேட்ட பாடலை இதோ கேட்டு நாங்களும் கேட்டு மகிழ்வோம்.

0: செல் நகரில் எமவர் நிறுவனமான பல்பொருள் வாணிபம் ஏரோ சஜன். வாடிக்கையாளர்களும் விருப்பம் அறிந்து தரமான பொருட்களை விற்பனை செய்யும் நிறுவனம் ஏரோ சஜன். இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகை பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள் உடல் ஆரோக்கியத்திற்கும் சிறுநீரக பிரச்சனையை தடுக்க உதவும் கொரிஞ்சா இலை, அகத்தி இலை, முருங்கை இலை, பொன்னாங்கானி, வல்லாறு போன்ற இலவகைகள், இவற்றோடு கடலுணவு பொருட்கள் அனைத்தையும் மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஏரோ சஜன். இவை மட்டுமா, இல்லவே இல்லை, உலகத்தின் எப்பாகத்திற்கும் பண மாற்ற சேவை செய்யும் முன்னணி நிறுவனங்களான மணிகிராம், ரியா, வெஸ்டர்ன் யூனியன் ஊடாக பணமாற்றம் செய்கின்றார்கள். உங்கள் கொண்டாட்டத்திற்கு தேவையான அனைத்து பொருட்களையும் முன்கூட்டியே ஆர்டர் கொடுத்தால் மலிவு விலையில் வாங்கி தருவார்கள். மேலதிக தொடர்புகளுக்கு ஏரோ சஜன், 62 அவனியூ டு மார்சல் ஃபோர்ஷ், 77500 செல். தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஏரோ சஜன், 01 60 20 29 47 அல்லது கைத்தொலைபேசி இலக்கம் 06 67 20 40 சைபர் சைபர்.
1: உங்கள் விருப்பம் கலியக நேரம் சரியாக 4:46. அந்த வகையில் வாட்ஸ்அப் ஊடாக கலந்து உங்கள் விருப்ப நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வந்திருப்பதை அன்புடன் வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம். வரவேற்றுக்
1: கொள்கிறேன். நானும் உங்களை அன்புடன் வரவேற்றுக் கொள்கிறேன். நலம்தானே?
2: மயக்கம் என்ன இந்த மௌனம் என்ன
1: ஓகே, நான் அந்த பாடலை நான் உங்களுக்கு ஒளிபரப்பு செய்கிறேன். நான் இப்போ உங்கள்ட்ட ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு இது கேட்டுக்கொண்டு தானே வரேன். நான் உங்கள்ட்ட கேட்கிறேன், சத்தம் படிவா வருதா, கதைக்கிறது கேட்குதா? ஓகே ஓகே. நான் உங்கள்ட்ட கேட்கிறேன் என்னன்னு சொல்லி சொன்னா, இப்ப நீங்க உடைஞ்சு போயிருந்த நேரத்திலேயோ, அல்லாட்டி நீங்க ஒரு சரியா கவலைப்பட்ட, அல்லது ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துல வந்து உங்களை வந்து ஒரு ஏதாவது ஒரு சின்ன ஒரு நிகழ்வு, அல்லாட்டி வந்து ஒரு ஒரு மனிதர், அல்லது நீங்க வந்து ஒரு படித்த வரி உங்களை வந்து மாற்றி இருக்கலாம், உங்களை வந்து தேற்றி இருக்கலாம், அப்படியான ஒரு சம்பவம் உங்களோட வாழ்க்கையில இருந்துச்சுதான். நீங்க உடைந்து போயிருந்த உங்களோட வாழ்க்கையே இப்ப அந்த ஒரு நபரா இருக்கலாம், அல்லது ஒரு ஒரு சின்ன ஒரு நிகழ்வா இருக்கலாம், ஒரு நபரா இருக்கலாம், அல்லது நீங்க படித்த ஒரு வரியா இருக்கலாம். உங்களோட வாழ்க்கையே சரி ஓகே, இதெல்லாம் விட்டுட்டு நாங்கள் இப்படி சந்தோஷமா இருக்கோம்னு மாற வேணும்னு சொல்லி உங்களை உங்களோட வாழ்க்கையை வாழ்க்கையை உற்சாகப்படுத்தியது சம்பவம் ஏதாவது ஒன்று சொல்லுங்க பாப்பா.
2: இங்க வந்து என்னுடைய கனவை தவறின உடனே நாங்க ரெண்டு பேரும் பிள்ளைகள் பள்ளியில போயிடுச்சுனோம். அப்ப நானும் வெறும் தனியே இருந்தாங்க. திடீர் ரெண்டு பேரை தவறின உடனே நான் இன்னும் அந்த அப்படியே போயிட்டு நீ என்ன ஒரு கேள்வி என்ன முடிவுன்னு தெரியாத மாதிரி, அடுத்தது என்னன்னு எனக்கு தெரியாத மாதிரி இருந்தது.
1: அடுத்த கட்டத்துக்கு என்ன நகர்த்துறதுண்டு,
2: என்ன செய்ய போறேன்னு என்னன்றது தெரியல. அதாவது ஏங்கிட்டு இருக்கேன், சகோதரி தான் எனக்கு வந்து இந்த சொன்னா, நீங்க உங்களோட அண்ணாவை அப்படி அப்படி சொல்லாம இவ்வளவோ உங்களோட இயலாத இதோட கூட வேறு யாருண்டா ஹோமில் எங்கேயும் விட்டுருப்பி, நம்ம என்னால் இயலாது, நான் பார்க்க இயலாதுன்னு நீங்க இப்படி பார்த்த அடுத்து செய்த நீங்கள்னு சொல்லி ஒரு ஒரு தேங்க் அப்படியானவர்கள் ஒரு சகோதரங்கள்ட்ட இருந்த ஒரு
1: அப்படியானது கடினம்
2: ஆறுதலா வந்திருந்தாமா யோசிக்காதுங்க அப்படி என்று சொல்லி இந்த ஆறுதல் வந்து எனக்கு அது ஒரு பெரிய என்ன வந்த எல்லாரும் மூத்தூர் இடங்கள்ல இருந்து வெளிநாடுகள்ல இருந்து ஓடி வந்து அதனால எனக்கு ஒரு பெரிய அது நினைச்சிருந்தா பெரிய ஆறுதலா இருக்கு. இப்பொழுதுதான் அவர்கள் என்னோட கதை கேட்க வேண்டிய சகோதரங்களும் அண்ணா
1: உடனடியா
2: தேடி அடிச்சு கதைக்கிறது அது ஒரு எனக்கு ஒரு பெரிய ஒரு
1: எனக்கு அது வந்து உங்களோட மனசை வந்து உங்களுக்கு வந்து ஒரு உந்து சக்தியாக உங்களுடைய ஒரு ஒரு உங்களோட உங்களுக்கு வந்து அந்த கணவற்ற இழப்ப வந்து அவர்களுடைய அன்பு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை மாற்றி உங்களை வந்து சந்தோஷப்படுத்தி அந்த உங்களோட அவற்றை அது அந்த இழப்பை வந்து ஈடு செய்தது. நன்றி செலுத்த வேணுமே கட்டாயமாக அவை ஒரு உங்களுக்கு ஒரு ஆக்க ஊர்வமான ஒரு ஒத்துழைப்பை தந்திருக்கிறார்கள்.
2: தந்தது இவர் என்ன ஆதரவுக்கு செய்த மாதிரி எனக்கு இருந்ததால நான் ஓரளவுக்கு அலும்பிக் கொண்டு எடுத்து எடுத்து கதை ஆடுவது எப்படி செய்யுங்க என்ன செய்யுங்கன்னு கேட்கறது.
1: நன்றி. நான் எனக்கு நான் வந்து நான் இப்ப நானும் வந்து பல சமயங்கள்ல பல நேரங்கள்ல வந்து உடைந்து போயிருக்கிறேன். உடைந்து போன ஒரு உடைந்து உடைந்து உடைந்து உடைந்து உடைந்து சொல்லுவினேன் சில்லு சில்லாக உடைந்து போறதுன்னு சொல்லுவினேன். அப்படி அந்த உடைந்து போன ஒரு ஒரு ஒரு கடைசி தருணத்துல வந்து எதேச்சியாக நான் வந்து வாசிச்சேன். நான் வாசிச்சேன் வந்து இந்த உலக கோப்பை உலக ஃபுட்பால் அந்த உலக கோப்பை அந்த உலக உலக கோப்பையை பெறுகிற அந்த கடைசி நிமிடத்தை கடைசி நிமிடத்தில் கூடி வெற்றி வந்து தீர்மானிக்கப்படும் அது யாருக்குன்னு சொல்லி சொல்லி அப்போ அந்த அந்த கடைசி நேரம் கடைசி செகண்ட் வந்து வாழ்க்கையை மாற்றி விடும்னு சொல்லி அந்த சொன்ன ஒரு வரி வந்து எனக்கு வந்து ஒரு நம்பிக்கையை கொடுத்தது. ஏன்னு சொல்லிச்சுன்னா இப்பையும் வந்து வாழ்க்கை வந்து மாறலாம் இப்பையும் வந்து எந்த இதுவும் வந்து நடக்கலாம் ஒரு எப்பையும் எதுவும் வந்து நாங்கள் நல்ல நல்ல ஒரு இதுக்கு நல்ல ஒரு அறிகுறியை தரலாம் அல்ல ஒரு நல்ல ஒரு நிலையை தரலாம்ன்றது வந்து அந்த அந்த ஃபுட்பால் அந்த உல உதமன்னா உதபந்தாட்டம் வந்து கடைசி செகண்ட் இப்போ ரோவா போய் கொண்டிருக்கிறது கடைசி செகண்ட்ல டக்குன்னு மாறிடும் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷத்துல எல்லாம் அதே போல
2: தான். இரு நாங்கள் எப்பவும் ஒரு கவலையை தான் கூடுதலாக எனக்கு இப்படி வந்துட்டு அழுது இதுவோம் ஒரு சந்தோஷம் வந்தா அளவுக்கு மிஞ்சி சந்தோஷம் வருது இப்படி சந்தோஷம் கேட்போம் இல்ல எங்க அவ்வளவு தூரம் போகணுமோ அவ்வளவு தூரம் போவோம்
1: வந்து பாருங்க
2: நாங்க கவலையை ஏற்றுக் கொள்ள
1: கூடாது வந்து பாருங்க நல்ல சந்தோஷமா இருக்கேக்குள்ள கடவுள்கிட்ட போய் கேட்க மாட்டேன் ஏன் கடவுளே அவங்களெல்லாம் கஷ்டப்படுறாங்க எங்களுக்கு மட்டும் நல்லதா தந்திருக்கிறாய் ஏன் அவியலுக்கு அப்படி இருக்கே அவியல் இவ்வளவு தூரத்துக்கு தானே கேட்க மாட்டோம். ஆனா எங்களுக்கு ஒரு கஷ்டம் வந்தோன்னு மட்டும் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டத்தை தாரான்னு தான் நாங்க கேட்போம். அதான்
2: நன்றி சொல்ல போறே இல்ல நாங்க வந்து கோயிலுக்கு போய்
1: எனக்கு தந்தது போதும் இனி ஒண்ணும் தேவையில்லை இந்த லாத்தோட வீடு என்று சொல்லி கேட்க மாட்டேன் மேடம் இப்ப போனாலும் அந்த உள்ளுக்கு இருக்கிறவன்
2: எனக்கு நடுவே இந்த கேள்வி எனக்கு வேறு நான் எப்பவும் எல்லாத்துக்கும் நன்றி
1: கட்டாய நன்றி சொல்ல வேணும். நாங்கள் காலையில் எழுந்தோடனே இன்றைக்கு எங்களை தூங்கி எழுந்ததுடனே இன்று நாங்கள் எழும்பியதுக்கு காண்ட பிரபஞ்சத்துக்கு கடவுளுக்கு நாங்கள் நன்றி சொல்லணும். எங்களை வந்து ஒரு தூக்கமும் கூட ஒரு சிறு மரணம் தான் என்று சொல்லி சொல்லுவார்கள். என்ன நாங்கள் தூங்கிக்கல எங்களுக்கு தெரியாது அதுவும் ஒரு சிறு மரணம் தான். மற்றது வந்து பாருங்க நாங்க வந்து அந்த என்ன சொல்லுங்க கோயிலுக்குள்ள போயும் ஒருத்தன் பிச்சை எடுக்கிறான் தான் ஒரு பணக்காரன் கோயிலுக்குள்ள போய் பிச்சை எடுக்கிறான் ஏழை வெளியில இருந்து பிச்சை எடுக்கிறான் பணக்காரன் கோயிலுக்குள்ள போய் நின்று அது வேணும் இது வேணும் கடவுள்கிட்ட பிச்சை கேட்கிறான். ஆனா கஷ்டப்பட்டவன் வெளியில இருந்து எனக்கு சாப்பாட்டுக்கு தான் சொல்லி பிச்சை கேட்கிறான்
2: நடக்குது.
1: ஓகே நீங்கள் கலந்து சிறப்பி தம்மைக்கு நன்றி. நீங்கள் தான் இந்த உங்கள் விருப்ப நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறீர்கள் தொடர்ந்து தரமாற நிகழ்ச்சி அதோடும் கலந்து சிறப்பியுங்கள். இது நீங்க கேட்ட பாடல் ஒளிபரப்பாகிறேன் கலந்து சிறப்பித்தமைக்கு நன்றி. மீண்டும் சந்தித்துக் கொள்வோம். நன்றி வணக்கம். நன்றி பாட்டு நன்றி வணக்கம்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது உங்கள் விருப்பம், அந்த வகையில் உங்கள் விருப்பம் நிகழ்ச்சியை கலந்து சிறப்பித்து நிறைவு செய்த புஷ்பவதி அம்மா அவர்களின் பாடல் இதோ ஒலிபரப்பாகிறது.

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி GRT தமிழ் ஒலி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது TRT தமிழ் ஒலி. TRT தமிழ் ஒலியில் கலியக நேரம் சரியாக 5 மணி. இன்று தாரை இந்த நேரத்தில் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் கேது அவர்கள் தனது நிகழ்ச்சியை தாறுமாறை செய்வார். இன்று அவர் வர முடியாத காரணத்தினால் நான் தாறுமாறு நிகழ்ச்சியை செய்வதற்காக இருக்கின்றேன். அந்த வகையிலே என்னால் அவரளவுக்கு செய்ய முடியாவிட்டாலும் என்னாலே முடிந்தளவுக்கு நான் முயற்சி செய்கிறேன். நீங்கள் அனைவரும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து சிறப்பிக்குமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொண்டு

வளமை வளமை போலே ஒரு சிறு கதையுடன் தான் ஆரம்பிப்பார். நானும் வளமை போலே எனது பாணியில் ஒரு கதை ஒன்று சொல்வதற்கு இருக்கிறேன். எப்படி என்று சொல்லி சொன்னால், ஒரு சயின்டிஸ்ட் அதாவது விஞ்ஞானி வந்து ஒரு குட்டி குரங்கை வந்து அதனின்று அம்மாவிடம் இருந்து பிரித்து ஒரு இரண்டு பொய்யான பொம்மைகள் குரங்கு பொம்மை, ஒன்று வந்து முட்களால் செய்யப்பட்ட ஒரு குரங்கு பொம்மை, இன்னொன்று வந்து பஞ்சால் செய்யப்பட்ட ஒரு சாஃப்டான குரங்கு பொம்மை. அந்த குரங்கு அந்த ரெண்டு பொம்மையையும் அங்கால அக்கம் பக்கமாக வைத்திருக்கிறார். ஆனால் அந்த குட்டி குரங்குக்கு சரியாக பசி எடுத்து விட்டது. அப்போது வந்து நல்லாக பசி எடுத்த போது அந்த முள்ளால் செய்யப்பட்ட குரங்கின்ற கையில் தான் பால் போத்தில் இருக்கிறது, அதுக்குரிய பால் இருக்கிறது. ஆனால் அது என்ன செய்யும், பசியுடன் உடனே ஓடிப்போய் அந்த பாலை குடிக்க போகும். அப்படி குடிக்க போகும்போது அதுக்கு வந்து முள்ளு குத்தும். அப்போ அடுத்த செக்கன் என்ன செய்யும், அது உடனே அதை விட்டுட்டு ஓடிப்போய் அந்த பஞ்சால் செய்யப்பட்ட குரங்கு குட்டியை அரவணைச்சு அது வந்து போய் அதோட கட்டி பிடித்து அணைந்து போய் இருக்கும். இதை எப்படி என்று சொல்லி சொன்னால், அதுக்கப்புறம் என்னென்னு சொல்லி சொன்னால், அந்த குரங்கு குட்டிக்கு வந்து சரியாக பசிக்குது, சரியாக தாகம் எடுக்குது, எல்லாம் செய்யுது, மயக்கம் வர நிலைமைக்கு கூடி அந்த குரங்கு குட்டி வந்துட்டுது. அப்படி இருந்தும் கூடி அந்த குரங்கு குட்டி அந்த முள்களால் செய்யப்பட்ட அங்கே வந்து பால் இருக்குது. ஆனால் அந்த பால்கிட்ட போய் பாலை எடுத்து அது வந்து உண்ணவில்லை. ஏன்னு சொல்லி சொன்னால், அந்த குரங்கு குட்டிக்கு வந்து அங்கே பால் இருந்தாலும் அன்பு இல்லை, அங்கே வந்து வலி இருக்குது. அந்த வலி வந்து வலியை அந்த பசியை விட அந்த வலி தான் அதுக்கு கூடுதலாக சுமையாக இருக்குது. அந்த பஞ்சு குரங்குகிட்ட உணவு இல்லாவிட்டாலும் அங்கே வந்து அந்த சாஃப்டினஸ் இருக்குது, அந்த அணைப்பு இருக்குது. அப்போ அதால் வந்து அதைத்தான் அது நாடுது. அந்த உயிர் போனாலும் பரவாயில்ல, அந்த வலி கொடுக்கும் இடத்துல வந்து தான் போகமாட்டேன் சொல்லி அது நினைக்குது. இதே போலதான் எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் வந்து ஒரே ஒரு குடும்பத்தில் இருப்போம். நாங்கள் ஒரு குடும்பத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கலாம், அது கணவன் மனைவியா இருக்கலாம், அல்லது உதாரணமாக கணவன் மனைவி என்றே வைத்துக் கொள்வோமே. நாங்கள் ஒரே வீட்டில் வசிக்கலாம், ஒரே பெட்டிலே படுக்கலாம், எல்லாம் செய்யலாம். ஆனால் அந்த கணவன் நினைக்கலாம், நான் வந்து குடும்பத்துக்காக கார் வீடு வசதி அந்த எலக்ட்ரானிக் அதுகள் இதுகள் என்று சொல்லி குடும்பத்துக்காக உழைத்துக் கொண்டிருப்பார். ஆனால் அந்த மனைவியானவருக்கு வந்து ஏதாவது அன்பு தேவைப்படும், ஏதாவது ஒரு அரவணைப்பு தேவைப்படும், இல்லாட்டி ஏதாவது ஒரு விதமான ஒரு ஆதரவு தேவைப்படும். ஆனால் அந்த ஆதரவை கேட்டு போகும் போது வந்து அங்கே வந்து வேதனையும் வலியும் தான் மிஞ்சுமேனு சொல்லி சொன்னால் அவர் ஓடி ஓடி ஓடி ஓடிக்கொண்டே இருப்பார்.

அவர் குடும்பத்துக்காக ஓடி ஓடி கொண்டு இருக்கேக்கல, இருந்தாலும் அந்த உறவு வந்து மெல்ல மெல்ல மெல்லமா அவரை விட்டு விட்டு விலகி கொண்டே போகும். ஏனென்று சொல்லிச்சுன்னா அங்க அந்த குடும்பத்தினருக்கு கிடைக்க வேண்டிய ஆதரவோ கிடைக்க வேண்டிய ஒரு அன்போ இதோ இல்லாமல் போகும். அப்ப அவர் வந்து தனி இங்கால இவர் உழைப்புல பண்ணிருக்கேக்கல, அங்கால மனைவி தனிமை தனிமை என்று சொல்லி போய்கொண்டு இருக்கேக்கல, அவர்களுக்குரிய அந்த அந்த குரங்கு குட்டின நிலைமை தான், பால் இருந்தும் அது தேவையில்லைன்ற மாதிரி தான். இங்கே வந்து குடும்பத்திலே வந்து வசதி வாய்ப்புகள் இருந்தும் இது வந்து எனக்கு வசதி வாய்ப்பு தேவையில்லை, அன்பும் ஆதரவும் தான் தேவை, ஒரு பிடி சோறு உண்டாலும் அந்த அன்பும் ஆதரவும் தான் தேவை என்று சொல்லி நினைத்து அந்த குடும்பங்கள் வந்து விலத்தி கொண்டு போகிற காலகட்டங்கள் தான் இருக்குது. இதை வந்து நாங்கள் கவனத்தில் எடுக்கணும் என்று சொல்லி கூறிக்கொண்டு தொடர்ந்து

0: டிட்டமுளொலிடம் பெற்றுக் கொண்டிருப்பது தரமாறு கலையக நேரம் சரியாக 5:10. அந்த வகையில் தாறுமாறு நிகழ்ச்சிக்கு கலந்து கொண்டு சிறப்பிப்பதற்காக வாட்ஸ்அப் ஊடாக வந்திருப்பவரை வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
1: வணக்கம் அம்மா, நான் புஷ்பவதி சிவநாதன் கதைக்கிறேன்.
0: வணக்கம், உங்களை மீண்டும் அன்புடன் வரவேற்றுக் கொள்கிறேன்.
1: நன்றி செய்துக்காக வந்து நிகழ்வுகளை தரும் உங்களுக்கு நாங்கள் நன்றி கூறி கண்டு
0: நன்றி. அது எங்களது கடமை, எல்லோருடைய கடமை. இப்ப நான் இல்லாட்டியும் எனக்காக யாரோ வந்து செய்வார்கள் அல்லது ஏதோ ஒண்ணு நடக்கும்.
1: உதவி தரம் கொடுக்கிறது மிகவும் அருமை. வாழ்த்துக்களை, நன்றி.
0: சந்தோஷத்தோட விருப்பத்தோட தான் வந்து செய்யறோம் எல்லோரும். எல்லாம்
1: நன்றி நன்றி கூறிட்டு
0: நீங்கள் என்ன தர போறீங்க?
1: என் அம்மா எங்களுக்கு, நாங்கள் பிறந்த காலங்களில் நன்றியோ தேங்க்யூ ப்ளீஸ் அப்படி சொல்றது எல்லாம் எங்களுக்கு தெரியாது. சொல்லி இருக்குது, ஆனால் நாங்கள் செய்யவே இல்லை. அப்போ நீங்கள் கொண்டே நீங்கள் கதைச்சி கொண்டிருக்கீங்க. நான் யோசித்தேன், நான் நேற்று முந்தின நாள் எங்களோட சங்கச்சி சொல்லியிருந்தேன் எங்களோட அம்மாவை பற்றி. நாங்கள் வந்து பெரிய குடும்பம், அப்போ ஒரு 10 பேர். அப்போ அவ்வளோ பேருக்கும் அம்மா தோசை சுட்டா இப்படி இருக்கும். அப்போ அப்பாவ அந்த தோசை
0: தினமும் விருந்தினர் வார மாதிரி தான் இருக்கும்.
1: அதே சரியா சொன்னீங்க. அப்பாவ அந்த தோசை சுடுவா, வேர்த்து ஈரமா எல்லாம் இருக்கும். நாங்கள் என்ன ஒன்று சொல்லுவோம், அம்மா அடிபட்டு சாப்பிடத்தான் இப்பமையோடைய வேலுக்கு ஒன்று வேலுக்கு ஒன்று என்ற ஒரு எண்ணமே பகிர்ந்து அம்மா அப்படியே இருக்குது என்ற ஒரு எண்ணத்துல நாங்கள் இந்த அம்மா காண ஒழுமி போங்கன்னு சொல்ல மாட்டேன்.
0: அம்மாண்டா அம்மாண்டா அது செய்யத்தான் வேணும் என்ற ஒரு மனநிலையில இருந்திருக்கலாமே. நான் அப்ப வந்து
1: அதுதான். அப்ப நாங்களும் சின்ன பிள்ளையில ஒரு அக்காவோ மாறி கை மாறி போய் சுட்டு கொடுக்கவோ இல்ல அவதான் அவளாவே சுட்டு சுட்டு கொடுப்பான். அப்ப நான் அதான் நான் யோசிச்சேன், எங்கட அம்மா அப்படி வேர்க்க வேர்க்க எல்லாம் செய்து ஈரம்
0: இன்றைக்கு நீங்கள் அம்மாவை நினைத்து நன்றி சொன்னாலும் அந்த அம்மா ஆத்மாக்கு கேட்கும்.
1: கேட்கும், நிச்சயமா கேட்கும். நாங்கள் ஒவ்வொரு நாளும் தான் நமக்கு நன்றி சொல்லி
0: வருவாங்க.
1: அப்ப உனக்கு சொல்ல அழுகையும் வந்துட்டு நம்ம அம்மாவுக்கு நான் நன்றி சொல்லியலோட போய் கொஞ்சி விடையிலே நல்லா இருந்ததம்மா சொல்லி ஒரு நாள் கூட சொல்லல.
0: அது என்ன சொல்லுங்க, அப்ப நாங்களும் அம்மாவாக வந்த பிறகுதான் அந்த அம்மாவின் வலிகள் வந்து எங்களுக்கு புரிய வலிக்கிடும்.
1: அதுதான் எங்களுக்கு வந்து நாங்கள் இப்படி செய்ய அந்த பிள்ளைகள் வந்து முதுகுல தடவி நல்ல சாப்பாடு சில உலகம் வடிவா சமைச்சு கொடுத்தா அந்த முதுகுல தடவி நான் தட்டி விடுவேன்.
0: அவர்களுக்கு இருக்கிற இருந்த இப்பத்த பிள்ளைகளுக்கு இருக்கிற பக்குவம் வந்து எங்களுக்கு இருக்கவில்லை. அது வந்து நாங்கள் இந்த இப்பத்த பிள்ளைகள்கிட்ட இருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் உண்டு. அது கட்டாயமா
1: கட்டாயமா உண்மையிலேயே சில போல இந்த அந்த காலங்கள்ல உங்களுக்கு தெரியுமே, அந்த குழந்தை பிறந்தா அந்த 5 விதமான இடியத்தை அலைஞ்சு விரிஞ்சு வெடிவத்து வந்து கொதிக்க வச்சு அவிச்சு அதெல்லாம் குடிக்க
0: வாக்கணும்.
1: அப்படி எவ்வளவோ கஷ்டப்பட்ட அந்த தாக்கி நாங்கள் நன்றி சொல்லாம நான் கடைசி நேரம் அவர்களுக்கு தேவையான அத்தனை பொருட்களும் வாங்கி அவங்க வெளிநாட்டு இங்க இருந்து கொண்டு போனா தான் நான் ஆசையா
0: பாவிப்பேன்.
1: அப்படி செய்யறது அது அந்த அது நன்றியோட அது நான் உடனே உடனே நாங்கள் கொஞ்சி விட்டு தடவி விட்டு எல்லாம் செய்ய இல்லைன்னு கவலை. எனவே நாங்கள் பார்த்தா இருக்கிறவர்கள் அருகில் வைத்திருப்பவர்கள்
0: அவர்களை
1: அன்பாக மனநோவாமல் பார்க்க வேணும் வந்து கூறிக்கொண்டு
0: என்ன சொல்லுவோம், எதுக்கும் வந்துங்கிட்ட கையில இருக்கேக்கல அது தெரியாது. அந்த கல்லை கூடி எரிஞ்சா பிறகுதான் அது வைரமண்டது தெரிய, கல்லண்டு எரிஞ்சதுக்கு பிறகுதான் அது வைரமண்டு தெரிஞ்ச மாதிரி. அது மற்றது வந்து இந்த இந்த இந்த இடத்துல வந்து நாங்கள் இந்த பூமியில வந்து நாங்கள் பிறந்தவை எல்லோரும் ஒரு நாளைக்கு இறக்கத்தான் போறோம். ஆனா அந்த இறக்கும் வரையிலாவது முடிந்த வரைக்கும் நாங்கள் மனித தன்மையோட மனிதரோடு ஒருதரி ஒருதர் மதித்து ஒருதரி ஒருதர் மன நோகாமல் வாழ்றதுக்கு முயற்சி செய்தோம் என்று சொல்லி சொன்னா அது வந்து ஒரு நல்ல ஒரு விஷயமா இருக்கும் என்று சொல்லி உங்களது கலந்து என்னுடனும் கலந்து சிறப்பித்தமைக்கு நன்றி. மீண்டும் இன்னொரு அடுத்த நிகழ்ச்சியிலையும் சந்தித்துக் கொள்வோம். நன்றி, வணக்கம். நன்றி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது தாறுமாறு கலியக நேரம் சரியாக 5:15. தாறுமாறு நிகழ்ச்சியை ஆரம்பித்து வைத்தார் புஷ்பவதி அம்மா அவர்கள். அடுத்ததாக தாறுமாறு நிகழ்ச்சியில் கலந்து சிறப்பித்து தனது பங்களிப்பினை தருவதற்காக வந்திருப்பவரை அன்புடன் வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
2: வணக்கம் குரு, யோகரிக்கணும் ராஜா கதைக்கிறேன்.
0: வணக்கம் அம்மா, நலம் தானே?
2: நலம் தான், நீங்களும் நலமாக வந்து வந்திருக்கிறீங்க. சந்தோஷம்
0: சந்தோஷம், எனக்கும் சந்தோஷம் தான். எனக்கு லீவ் வந்தபடியா எனக்கும் சந்தோஷம், வர வர சந்தர்ப்பம் கிடைச்சது வந்துட்டேன்.
2: நான் இன்னைக்கு அப்பாவை பற்றி வந்து ஒரு சின்ன ஒரு இது நான் படித்து வந்துட போறேன். மது சிவமையாதை பற்றி முதல் அப்பாவை பற்றி தரப்போறேன். அப்பா வேர்வைக்கு சொந்தக்காரராக இருப்பவர் அப்பா தான். இவ்வளவு கலப்பு வேர்வையோடு தான் இவர் எந்த நாளும் உழைச்சி கொண்டிருக்கிறார் அப்பா. இந்த உறவு அப்பா அந்த பொய்யான கோபத்துக்கும் உரிமையாளர் அவர் தானே. அந்த தன் காயத்தை கடுகளவு கூட பெரிதுபடுத்த மாட்டார். பாசத்தை வெளிக்காட்ட தெரியாதவர், தெரியாத வெளிக்காட்ட மாட்டார். இந்த மனவேதனையை யாரிடமும் காட்ட மாட்டார். ஒரு குடும்பத்தின் சுமையை சீர்த்தபடி சுமப்பார். தன் கனவுகளை மறைத்து பிள்ளைகளின் கனவுகளை நனவாக்குபவர் அப்பா தான். அமைதிக்குள் ஆயினம் அன்பை மறைத்து வாழ்பவரும் அவர் தான் அப்பா. சொல்லிக்கொண்டு மற்ற இன்னொன்று பிறந்தாரன் ஓடி மற்றது சுயமரியாதை. உறவுகள் நினைக்கணும் நினைத்து கூட எத்தனையோ அவமானங்களை அமைதியாக கடந்து வந்தோம். புட்டு கொடுத்தால் உறவு நிலைக்கு வந்து நம்பி ஒவ்வொரு முறையும் எங்களையே நாம் இழந்து விட்டோம். இப்போதுதான் புரியுது, எங்கள் சுயமரியாதையையும் தன்மானத்தையும் இழந்துதான் ஒரு உறவு தொடர வேணும் என்றால் அப்படிப்பட்ட உறவு எங்களுக்கு தேவையில்லை. ஏனென்றால் உறவுகளை இழந்தாலும் மீண்டும் உருவாக்கலாம். ஆனால் இழந்த சுயமரியாதையை
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது தாறுமாறு. கலியக நேரம் சரியாக 5:17. அந்த வகையில் தாறுமாறு நிகழ்ச்சியை அலங்கரிப்பதற்காக வந்திருக்கும் அடுத்த நேயரை அன்புடன் வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
3: வணக்கம் திரு.
0: வணக்கம்.
3: குணநாயி வசூதி கதைக்கிறேன்.
0: வணக்கம். நலம் தானே?
3: நலம் நலம் நலம்
0: நலம் நலம் நலம்.
3: நீங்க நலமா?
0: நானும் நலமா இருக்கிறேன்.
3: சரி,
0: கொஞ்சம் வெக்கையும் கொஞ்சம் குறைவா இருக்குது. கொஞ்சம் தாங்க கூடியதாக இருக்குது வெக்கை. ஓகே சரி.
3: இப்படியே 10 மணிக்கு பிறகு சரியான குளிர் வெளி இல்ல,
0: கொஞ்சம் குளிரா இருந்தது. ஆனா கொஞ்சம் ஓகேயா இருக்கிற மாதிரி இருந்துச்சு தானே இந்த வெக்கையால. பேந்து வர வர கொஞ்சம் சூதாண்டு கொண்டு வந்தது. நீங்க என்ன தர போறீங்க?
3: சும்மா 2-3 என்ன சொல்றது. சரி, பாதிக்கு வந்து ஆடம்பரம் ஆடம்பரம் வந்ததும் ஆணவத்தில் ஆடாதே. காசு பணத்தை கண்டதும் உன் கௌரவத்தை காட்டாதே. எதுவுமே நிரந்தரம் இல்லை. எதுவுமே உயரத்தில் இருப்பவனை தள்ளிவிட்டு சிரிப்பதும் தரையில் இருப்பவனை உயரத்தில் வைத்து ரசிப்பதும் இறைவனுக்கு பிடித்த விளையாட்டு என்பதை ஞாபகம் வைத்துக் கொள். அடுத்தது, உன் வளர்ச்சிக்கு சிறந்த பாதையில் வார்த்தைகள் அல்ல, உன் செயல்களே. சிலரின் மௌனமும் எதிர்ப்பும் உன் தலைவீனமும் அல்ல. நீ வளர்வதைக் கண்டு அவர்களுள் உண்டாக்கும் பயம். காரணம் தேடி நேரத்தை வீணடிக்காதே. உன் இலக்கை நோக்கி நகர்ந்து கொண்டே இது. அடுத்தது, படைத்தவன் கணக்கு. அதர்மம் ஆடிக்கொண்டே இருக்கும், தர்ம முறை அமைதியாக வேடிக்கை பார்க்கும். நேரம் வரும்போது காலம் வரை கணக்கு வைத்துக் கொண்டே இருக்கும். நேரம் வரும்போது ஆடும் அதர்மத்தை அழித்து அமைதியான தர்மத்தை அமர்த்தி விட்டு போய்விடும். இதுவே காலதேவனின் தர்ம கணக்கு. நன்றி திரு.
0: அவ்வளவுதான். இப்ப என்ன சொல்லுங்க? நாங்க இப்பயும் வந்து வாழ்க்கை வந்து நில ஒரே மாதிரி இருக்காது கட்டாயமா. அது வந்து அடுத்தது வந்து நாங்கள் அந்த இப்படித்தான் நாங்க இருப்போம், இப்படித்தான் நாங்க நாளைக்கு இருப்போம்ன்றதை வந்து ஆறாலையும் உறுதிப்படுத்த முடியாது. அந்த அப்படியே அந்த போகிற போக்கில வந்து நாங்கள் போய்கொண்டு இருக்கணுமே தவிர, நாங்கள் அதுக்காக
3: நாளைக்கு அப்படி இருப்போம் இன்றைக்கு இப்படி இருப்பான்னு கேளாது நடக்கிறத பார்த்தோம்.
0: ஏன்னா அந்த மரத்துல இருக்கிற இலைகள் வந்து விழுந்துட்டுதே என்று சொல்லி அந்த கிளைகள் ஒரு நாளும் அழுகிறது இல்லையா? என்னன்னு சொல்லிச்சுனா எனக்கு புது கிளைகள் வரும் சொல்லி அது வந்து
3: இருக்கிறது.
0: அது அந்த ஒரு நம்பிக்கையோ அதே மாதிரி நாங்களும் எங்கட வாழ்க்கையை வந்து நாங்கள்
3: அப்படி
0: செலுத்துவோம் என்று சொல்லி கூறிக்கொண்டு கலந்து சிறப்பித்தமைக்கு நன்றி. மீண்டும் கலந்து அடுத்தடுத்த நிகழ்ச்சியில் கலந்து சிறப்பியுங்கள். நன்றி, வணக்கம்.
3: நன்றி, வணக்கம்.
0: நன்றி, வணக்கம்.

0: നിങ്ങൾ കേട്ടുകൊണ്ടിരിപ്പത് ടി ആർ ടി തമിളൊലി ഇടം പെട്ടുകൊണ്ടിരിപ്പത് താറുമാറ് அந்த வகையில் தாறுமாறு நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வந்திருப்பவரை வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
1: வணக்கம் திருவக்கா.
0: வணக்கம் சரோ பரமேஸ்வரன். நலமா இருக்கிறீங்களா? நானும் நலமா இருக்கிறேன். நன்றி. என்ன தர போறீங்க?
1: உங்களுக்கு பெரிய ஒரு வாழ்த்து.
0: ஏன்?
1: நல்ல நல்லாக நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி கொண்டிருக்கிறீர்கள். நல்ல சிறப்பாக ஆரம்பத்திலுமே ஒரு தடுமாற்றம் ஒரு ஒரு ஒரு பதட்டமா இருந்தது. இப்ப நீங்க செய்யறத பார்த்தா பெரிய சந்தோஷமா இருக்குங்க.
0: நன்றி நன்றி. அடிபட்டு காயப்பட்டு தானே ஒரு ஓட வலிக்கிடவோனும். அப்ப எல்லா எல்லாத்தையும் கடந்துதான் வரவனும். வாழ்க்கை என்றாலே அப்படித்தானே, எல்லாத்தையும் கடந்துதானே வரவனும். அறிவிப்பாளர்களின் ஒத்துழைப்பும் நேயர்களின் ஒத்துழைப்பும் தான் என்னை வந்து இவ்வளவு தூரத்துக்கு இன்னும் நான் படித்து இன்னும் கற்று இன்னும் இங்க இங்க வந்து கற்றுக்கொள்றதுக்கு வந்து இன்னும் இவ்வளவோ விஷயங்கள் இருக்குது. இன்னுமே
1: அதை விட நீங்கள் இந்த ஆறு மணிக்கு அதை விட நீங்க செவ்வாய்க்கிழமையில ஆறு மணிக்கு நல்ல ஒரு பாட்டும் தந்து நல்ல ஒரு நல்ல கதை சொல்லுவீங்கள். ஆன்மீக தகவல்கள் எல்லாம் சொல்லுவீங்கள். அதை கேட்கும் போது எங்களுக்கு சரியான ஒரு பிரயோசனமா இருக்கிறது. அதுக்கு உங்களை வாழ்த்தலை
0: தெளிவாங்க.
1: நானும் வந்து தரப்போறது இப்ப ஒரு சிறிய கதையை ஒன்று தரப்போறேன்
0: குட்டிக்காக.
1: கதைய கேளுங்க. ஒரு காட்டுல மான் எலி காகம் ஆமை இவை மூன்று விலங்கு நாலு நான்கு விலங்குகளும் நல்ல ஒற்றுமையாக வாழ்ந்து கொண்டிருந்தோம். ஒரு நாள் மான் வந்து எதிர்பாராத வகையில ஒரு வீடண்ட வலையில சிக்கியது. அப்ப அந்த மானை காணையிலிருந்து தேடிய காகம் நண்பன் தேடி சென்ற போதும் வலையில சிக்கியத கண்டது. கண்டவுடன் திரும்ப சென்று தன் முடிவில் எலிய வந்து ஏற்றிக்கொண்டு வந்து அந்த கூறிய பற்களால அந்த எலி வந்து அந்த வலைய கிழிச்சு அந்த ஆமைய காப்பாற்றியது. மானை காப்பாற்றியது. காப்பாற்றினா அந்த வீடனை கண்டவுடன் அந்த காகம் எலி மான் அந்த மூன்றும் ஓடியது. ஆமை மெதுவாக வந்து அந்த வேடன் வேடன்ல வந்து சிக்கியது. அப்ப வேடன் உடனே அந்த ஆமைய தன் பையில போட்டு நடந்து சென்றானாம். அப்ப நடந்து செல்ல அப்ப மூன்று பேரும் வந்து என்ன மாதிரி என்றா ஒரு திட்டம் தீட்டிச்சினாமாம். இந்த ஆமைய இந்த இப்படி இதை காப்பாற்ற வேண்டும். அப்ப வேடன் சென்ற வழியில வந்து மான் வந்து அப்படி செத்த மாதிரி அப்படி படுத்திருக்க காகம் வந்து முதுகுல வந்து கொத்தி சாப்பிடுற மாதிரி நடிக்க அப்ப வீடன் என்ன செய்தான் அதை உண்மையண்டு நம்பி அந்த முதுகுல கொண்டு சென்ற ஆமையண்ட பேக்கை வந்து கீழே வச்சுட்டு வைக்க அப்ப இதான் தருணம் வந்துட்டு எலி வந்து அந்த ஆமையண்ட பேக்க வந்து அந்த பெட்களால கிழிச்சு காப்பாற்ற அப்ப ஆமை தப்பி அந்த பக்கத்துல உள்ள குடத்துல தப்பி ஓடிச்சன்றது. அப்ப அந்த வேடன் வந்து என்ன செய்வான்? மானை பிடிக்க போக மான் துள்ளி ஓடிச்சன்றது. அப்ப வேடன் வந்து பேராசப்பட்ட வேடன் ஆமையை மிளந்து மானே மிளந்தான். இவே நாலு மிருகங்களும் ஒற்றுமையாக நல்ல சந்தோஷமாக வாழ்ந்தன. ஆனா நீதி என்னன்னா ஒற்றுமைதான் பலம். ஒற்றுமைதான் பலம் என்றதான் இந்த நீதி. மற்ற ஆபத்துல உதவுறதான் உண்மையான நண்பன்
0: கட்டாயம்.
1: இதுதான் கதை.
0: ஓ, இதுல வந்து ரெண்டு விஷயம் ஒன்று கொண்டு வந்து பேராசையும் இருக்குது, மற்றது வந்து அந்த நட்பு. நட்புன்றது வந்து நட்புக்கு வந்து
1: ஒற்றுமையா ஆபத்துல உதவுறது ஆபத்துல உதவுறதுதான் உண்மையான நண்பனும். மற்றது ஒற்றுமையா இருந்தபடியேதான்
0: ஒற்றுமைதான்
1: உண்மையான பலன். மூன்று இருக்குது, மூன்று விடயங்கள் இதுல இருக்குது.
0: நல்ல ஒரு கதை. ஒற்றுமை வந்து மற்றது வந்து எந்த ஒரு பிரதி உபகாரமும் எதிர்பாராமல் செய்யறது இருக்கிறது தான் நட்பு என்றது.
1: நட்பு, ஆமாம், அதுதான் இந்த மூன்று விஷயம் இதுல இருக்குது இந்த கதையில, இந்த சின்ன குட்டி கதையில. அது எனக்கு மிகவும் பிடிச்சு கொண்டு அதை நான் அதை பகிர்ந்து கொண்டேன்.
0: நன்றி, அருமையான கதை தந்தீர்கள், கலந்து சிறப்பித்தமைக்கு நன்றி. மீண்டும் சந்தித்துக் கொள்வோம். நன்றி, வணக்கம்.
1: நன்றி, வணக்கம்.
0: நன்றி, வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது தாறுமாறு கலியக நேரம். சரியாக 5:27. அந்த வகையிலே வாட்ஸ்அப் ஊடாக தாறுமாறு கலந்து சிறப்பிப்பதற்காக வந்திருக்கும் நேயரை அன்புடன் வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
2: வணக்கம் திரு.
0: வணக்கம், நலமாக இருக்கிறீர்களா ஜெயா நடேசன்?
2: நலமா இருக்கிறேன் திரு. நீங்கள் இந்த புதன் நிகழ்ச்சியை பங்கு வைத்து சிறப்பான வாழ்த்துக்கள்.
0: நன்றி, நன்றி.
2: நவீன விந்தைகள் வகையில் ஒன்று, அதுவே செல்வோன் இந்த கைத்தொலைபேசியே. நேரடியாக பேச முடியாத நிலையிலே தொலையில் இருப்போரின் தொடர்பே பல நூறு மைல்களை பேச வைக்குமே. அற்புத படைப்பே, அதிசயமானதே. சிறியோர் முதல் பெரியோர் வரை உணவு, உடை, உரைகள் என்பவற்றில் அடுத்தபடியாக விளங்குவது இதுவே. பாடசாலை மாணவருக்கு வழிகாட்டியே. தேடல் மூலம் பலதையும் அறிகின்றனரே. செய்தியல் அறிய அனுப்ப முக்கிய பங்கே. பாடல் படங்கள் பார்ப்பதும் வேடிக்கையே. பொழுதுபோக்காக கழிக்கும் உபகரணமே. தேடல்கள் மூலம் பலவற்றை அறிய வைக்குமே. கைத்தொலைபியால் தொலைபேசியால் நன்மை தீமை உண்டே. கதிரியக்கம் மூளை கண் பாதிப்புண்டே. வாகனம் ஓட்டுவர்கள் விபத்து மரணம் ஏற்படுமே. தேடுகின்ற தகவல்களை சிறப்பாக தருமே. கைத்தொலைபேசிய தேவைக்கு பாவிப்போம். கைத்தொலைபேசி அதிகம் பேசுகிறவர்கள் அடிமையாகி தொலைந்தே போகிறார்கள் அதிகமே. நன்றி, வணக்கம்.
0: நன்றி. நான் உங்கள்ட்ட ஒன்று கேட்குறேன். என்னென்னு சொல்லி சொன்னால், நீங்கள் உங்களுக்கு வந்து இந்த கைத்தொலைபேசியில் வந்து செல்ஃபி எடுக்கிற பழக்கம் இருக்குதா? ஃபோட்டோக்கள், ஃபோட்டோ செல்ஃபி அண்டியில் ஃபோட்டோ எடுக்கிற பழக்கம் கட்டாயமாக எடுத்துருப்பீங்க? மனதுல வந்து இவ்வாறான ஒரு உணர்வை வந்து தூண்டியது.
2: புத்தக வெளியுடன் நடந்தது. அதுக்கு நான் மேடையில போய் கூப்பிட்டு நான் அந்த புத்தகத்தை வாங்கினேன்.
0: உங்களோட சத்தம் வந்து சரியான குறைவா இருக்குது, என்னன்னு தெரியல, சொல்லுங்க.
2: வெற்றிமணி ஆசிரியர் ஒரு நூல் வெளியாக்கினார். அதுல இலங்கையில இருந்து ஒரு பெண்மணி வந்தவா, அவன் தன்னோட புத்தகம் ஒன்றை வெளியிட்டவா. வெற்றிமணி ஆசிரியர் ரெண்டு புத்தகங்கள் வெளியிட்ட வெளியிடையில அந்த
0: அறிமுகம் நூல் அறிமுகம்
2: அதுல நானும் இடையில ஏறி வாங்கினேன் அந்த புத்தகம் ஒன்றே. அவர்கள் என்னோட சேர்ந்து படம் எடுத்தார்கள். என்னன்னா, நான் வெற்றிமணி ஆசிரியரோட பேப்பருக்கு ஆக்கங்கள் கொடுத்துருந்தாங்க. அப்படி அதுக்காண்டி அவர் என்னையும் கூப்பிட்டு
0: கடைசியா எடுத்த அந்த போட்டோ வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சந்தோஷத்தையும் ஒரு நினைவையும் கொடுக்கக்கூடிய ஒரு ஒரு புகைப்படமாக அமைந்திருக்கிறது. நீங்க கைத்தொலைபேசியை பற்றி கேட்டபடியா நான் அந்த இதை பற்றி நான் உங்கள்ட்ட கேட்டேன். கலந்து சிறப்பித்தமைக்கு நன்றி. நல்ல ஒரு கவிதை தந்தீர்கள். மீண்டும் சந்தித்துக் கொள்வோம். நன்றி, வணக்கம்.
2: நன்றி, நன்றி,
0: நன்றி, வணக்கம்.

0: டிஆர்டி தமிழொலி இடம் பெற்றுக் கொண்டிருப்பது தாரமாறு கலையக நேரம் சரியாக 5:31. அந்த வகையில் தாரமாறு நிகழ்ச்சியை சிறப்பிப்பதற்காக வந்திருக்க நேரை அன்புடன் வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
1: வணக்கம் குரு, ஜெயமலையிலிருந்து புகையூர் ராஜா.
0: வணக்கம் புங்கையூர் ராஜா, நலமாக இருக்கிறீர்களா?
1: நாங்கள் நலமா இருக்கோம், நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்?
0: நானும் நலமாகவே இருக்கிறேன். நன்றி.
1: நான் கவிதையோட
0: தாருங்கள்.
1: ஒற்றுமை கவிதை
0: தாருங்கள்.
1: ஒற்றுமை என்பது ஒளி தரும் பாசம், வாழ்வில் வலிமை சேர்க்கும் நேசம். தனிமையில் தளரும் போது துணை சேர்ந்தால் போதும், இனிமை இணைந்து ஒற்றுமை ஆகும். மனதில் நல் இணக்கம் தோன்றிட மிகவும் உயரும் வாழ்க்கை. ஒற்றுமை என்பது உயிரின் உறுதி, பாசம் பொறுமை நட்பின் அடையாளம். ஒற்றுமையுடன் வாழ்ந்தால் உயர்வு நமதே. ஒற்றுமையும் முயற்சியும் நம்பிக்கையிலும் மேன்மையே. ஒவ்வொருவருக்கும் மேன்மை உண்டாவதும் சொன்னால் நம்பிக்கையும் மேன்மையும். கனவுகள் நனவாகும் கூட்டத்தில் ஒற்றுமைதான் நமக்கு பலமே. நட்பு வளர்ந்தால் நன்மை பெருகும், நம்பிக்கை கொண்டால் புதுமை பிறக்கும். கை மீது கை வைத்து களத்தில் நிற்போம், கடமையில் புனைந்து நெஞ்சத்தில் ஒற்றுமையுடன் வாழ்வோம். இன மதம் கடந்து நண்பர்களை போல உழைக்கும் நெஞ்சத்தில் உயிராகும் ஒற்றுமை. ஒற்றுமை என்றால் ஒளி பொங்கும், வலிமை என்றால் வாழ்வு ஓங்கும். தனித்தனி வீரர்கள் பலம் குறைவு, ஒன்று சேர்ந்திடும் போது வலிமை உண்டு. தனித்தனி மரங்கள் காடாகாது, ஒன்றுபட்டால் மட்டுமே நாடாகும். வேற்றுமையில் தீயில் விழுந்து விடாமல் ஒற்றுமையில் பாலம் அமைத்திடுவோம். மனிதராக நல்வழி வாழ்ந்திடவே மனதில் அன்பையும் ஒற்றுமையையும் வளர்த்திடுவோம். ஒற்றுமையின் வழிகள் அரிய செயல்களை எளிதாக்கும். விழிகள் ஒற்றுமை பார்வை, நாசிகள் ஒற்றுமை சுவாசம். கால்கள் நடைகள் ஒற்றுமை நடைகள், கைகள் ஒற்றுமை செயல்கள். இளமொன்று நீருண்டு சுவாசிக்கும் காற்று ஒன்று. மரங்கள் சேர்ந்தால் காடாகும், மரங்கள் சேர்ந்தால் மாலையாகும். மேகங்கள் சேர்ந்தால் மலையாகும், மலைத்துளி சேர்ந்தால் நீர் வளமாகும். பறவைகளை ஒற்றுமையை பாருங்கள், எறும்புகளின் அணி வரிசைகளை பாருங்கள். அன்றாடு வாழ்வில் ஒற்றுமையை காட்ட வேண்டும். ஒற்றுமையோடு வாழ்ந்தால் உயரலாம். ஒற்றுமையுடன் செயல்பட்டால் அனைத்து செயல்களும் வெற்றியில் முடியும். பிள்ளைகளின் எதிர்காலம் முன்னேற தாய் தந்தை ஒற்றுமையில் நிச்சயம் தேவை. ஒவ்வொரு மனித குலத்தினும் வலிமை மற்றும் வெற்றியின் அடிப்படையாகும். மனம் ஒன்றுபட்டால் வாழ்க்கையில் எந்த தடையையும் எளிதில் வென்றெல்லாம். ஒற்றுமைதான் எங்களுக்கு அடங்கியுள்ளது. தனித்து நிற்கும் மரங்கள் எளிதில் உடையும், இணைந்திருக்கும் கட்டை இறையும் தாங்கும். மரம் என்பது தனிமையில் இருந்தால் உடையும், மனம் ஒன்றிணைந்தால் தான் உருப்படியாகும். வேற்றுமையை மறந்து நாம் ஒன்றிணைவோம். விழுந்த மனிதனை ஒற்றுமையால் கைதூக்கி விடுவோம். சாதி மத பீடங்களை தூர எறிவோம். சமுதாயத்தில் ஒற்றுமையை சமத்துவம் நிலைத்திட செய்வோம். நிலம் நமக்கு சொந்தமல்ல, நாம் நிலத்துக்கு சொந்தம். வேற்றுமையை கலந்து ஒற்றுமையோடு வாழ்வோம். மனித நேயம் ஒன்றே என்றும் உயர்ந்த சொந்தம். ஒற்றுமையிடம் என்றும் சக்தியால் வெல்லலாம் காலம். ஒன்று ஒற்றுமை ஒன்றே உடா உயர்வு, அன்பு என்ற ஒளியில் அவனி அணுகியுள்ளது. ஒற்றுமைப்பட்டால் இதையும் சாதிக்கலாம். ஒழுங்காயுடனே நடக்கும். நட்பில் ஈசனின் கருணை பொங்கும். ஒற்றுமையோடு வாழ்வோம். ஒற்றுமைப்பட்டால் நீண்ட ஆயுடும் வாழலாம். நன்றி, வணக்கம் திரு, மீண்டும் சந்திப்போம்.
0: நன்றி. நான் உங்கள்ட்ட ஒன்று கேட்கிறேன். உங்களுக்கு வந்து இந்த மழை பெய்யும் போது அந்த மண்ணிலே விளைக்கல வர ஒரு வாசம் இருக்குது தானே, அந்த வாசத்தை நீங்கள் இருக்கீங்க, உங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு உணர்வு வந்து உங்களுக்கு வரும்?
1: மண்ணில விழுந்தோடு கடகால வந்து மழை இல்லாம இருக்கு தானே. மழை ஒரு கிலோ ரெண்டு கிலோ மூன்று கிலோ மழை சரியா அடிச்சு விட்டாங்க, அதுக்குள்ள மண்ணில இருந்து ஒரு வாசம் ஒன்று வெளியே வரும். என்ன
0: சில நேரத்துல அந்த மண்ணின் மனமும் வந்து ஒரு ஒரு ரசி, அது அந்த வாசனையும் வந்து ஒரு நுகரக்கூடிய வாசனையா இருக்கும். ஒரு
1: ரசி
0: அதை ரசித்து நுகரக்கூடிய ஒரு வாசனையாக இருக்கும். கலந்து சிறப்பித்தமைக்கு நன்றி. மீண்டும் சந்தித்துக் கொள்வோம். நன்றி வணக்கம்.
1: நன்றி வணக்கம் திரு. மீண்டும் சந்திப்போம்.
0: நன்றி வணக்கம். பூங்காற்றி ஒரு கவிதை சொல்வாயா.
2: ஹாய் தேவி, டிஆர்ஜி ரேடியோல உங்களோட விளம்பரம் கேட்டேன். நான் ஒரு பார்ட்டி வைக்க இருக்கின்றேன், அதை பற்றி விசாரிக்கத்தான் வந்த நான்.
3: எத்தனை பேருக்கு?
2: கிட்டத்தட்ட ஒரு 60 பேர் வரும்.
3: 60 பேருக்குன்னா எங்களோட இடத்துல ஓகே, ஆனா அதுக்கு மேல உங்களுக்கு தேவையான சொல்லி சொன்னா நீங்க எங்க வேணும்னாலும் கேளுங்க, நாங்க அந்த அளவுக்கு சமைச்சு தரதுக்கு ரெடியா இருக்கிறோம்.
2: ஓ அப்படி என்ன, டிஆர்ஜியில சொன்னதன்படியே ஈஸியா முடிஞ்சது. You're very nice. Thank you.
4: உங்கள் தேவை அறிந்து சேவை செய்ய காத்திருக்கின்றார்கள் தேவி மகால். உங்கள் மங்களகரமான விழாக்களுக்கு ஏற்ற சைவ அசைவ உணவுகளை செய்து தர காத்திருக்கின்றார்கள் தேவி மகால். 60 ஆசனங்களை கொண்ட மண்டபமும் வாடகைக்கு உண்டு. சனி ஞாயிறு தினங்களில் மட்டும் தாயக நினைவோடு தரமான உணவுகளை உண்டு மகள குடும்பத்தோடு நாடுங்கள் தேவி மகால். மேலதிக விவரங்களுக்கு தேவி மகால் 246 அவென்யூ பிரசிடென்ட் வில்சன், 93210 லாப்லான் சென்டனி. தொலைபேசி இலக்கம் ஹாலோ தேவி சைபர் 1 55 93 16 78. மின்னஞ்சல் முகவரி தேவி மகால் .com.

கொண்டவர்கள் கண்ணீரை காணாமல் ஓய்ந்ததும் இல்லை. அவர்கள் கண்மூடித் தலையணையில் சாய்ந்ததும் இல்லை. சந்தேகக்கோடு அது சந்தோஷ

அது கத்தியாச்சு உத்தமியின் உயிருக்கு, அது கத்தியாச்சு உத்தமியின் உயிருக்கு. சந்தேக கோடு அது சந்தோஷ கேடு, இதை மறந்தவர் வீடு துன்பம் வளர்ந்திடும் காடு, துன்பம் வளர்ந்திடும்.

வாழ்க்கையிலே ஒன்று பட்டாய் வழி நெடுக கூட வந்தாய் வாழ்க்கையிலே ஒன்று பட்டாய்

தாயாலே கெடுத்து கொண்டாள் தன்னையே. சந்தேக கோடு அது சந்தோஷ

0: உலகிலே வாழ்ந்தவனை ஒரு மனதாய் நின்றவனை உண்மையிலே வாழ்ந்தவனை ஒரு மனதாய் அலங்கரிப்பதற்காக வந்திருக்கும் அடுத்த நேர அன்புடன் வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
1: அன்பான மாலை வணக்கம் திருமதி திரு பொண்டியிலிருந்து வீசி. நாங்கள் நலம், நீங்களும் நலமாக இருக்க எல்லாம் வேண்டிக் கொண்டு.
0: நானும் நலம், நன்றி. உங்களையும் வரவேற்றுக் கொள்கிறேன். நீங்க நலம் தானே?
1: இறுதி வாழ்க்கை அவருடைய கட்சியால் கூட்டப்பட்ட அரசவையில இந்த பாட இந்த நான் இப்ப சொல்ல போறது வந்து சொர்க்கம் படத்தில சிவாஜி கணேசன் நடிச்சிருக்கிறார். அதுல வந்து டைரக்டர் என்ன சொல்லி கொடுக்கிறாரு பிரதாண்டோன்னா, இவர் சொன்ன உடனே டாக்டர் சொன்ன உடனே இவர் போய் ஜூலியஸ் சீசர் கதையை வாசிச்சிருக்கிறார். நடிகர்களை பாத்தோம்னா அதுல அவருக்கு தெரிஞ்சிருக்குது அவருக்கு காக்கா வலிப்பு வருத்தம் இருக்கு. ஜூலியஸ் சீசருக்கு காக்கா வலிப்பு வருத்தம் இருக்கா. ஆனால் இவர் நடிக்க இதுல கத்தியால ஊத்தினோட டக்குனு வந்து திறந்து விட வேணும். இவர் காக்கா வலிப்பு வந்து சுப்பரப்படத்துக்குள்ள துடிச்சு துடிச்சு சாவார். என்ன அப்ப முடிஞ்சவன கட்டாம நாங்கள் அப்படி உங்களுக்கு சொல்லி தருட்டேன். நான் அவர் சொன்ன அப்பான்னு சொன்னாரா, நீங்க சொன்ன உடனே நான் ஜூலியஸ் சீசருக்க சரித்திரத்தை படித்து விட்டேன். அவருக்கு காக்கா வலிப்பு இருக்கிறது
0: பாராட்டினார்கள்.
1: வாழ்கையின் மக்கள், இது என்ன புதுமை? ஆற்றல் மிக்க அரசவையில் அறிவு தூங்கல் அசவித்த தூங்கலாக நிற்கின்றன. ஒடிவீசும் கண்கள் இருள் கவிய கண்களாக காட்சி அடைக்கின்றன. என்ன நடந்து விட்டது இங்கே? நீதிபதிக்கு ஒரு நீதிபதியா? திசைவாரும் விண்மீன்கள் அல்ல சீசர், அசையாத விண்கோள். ஆதவனை போன்றவன் புருட்டஸ். என் அறிவியர் நண்பா, பாகங்கள் கரைவது பிணந்தின்ன, நடிகள் ஊழையிடுவது சூடு செய்ய, ஆனால் புலிகள் உருவது மட்டும்தான் வீரத்தை காட்டுவதாகும். என்னோடு இருந்து நீ உரிமை பழகியவன், நீ ஏன் உலகிடுகின்றாய் புருட்டஸ்? புரிந்துகொள், குட்டியை விட்டு விடாதே. நான் நீதி காப்பவன், என் நீதி நிலையானது, உங்கள் சுயநல நீதிக்கு புறம்பானது. ஒன்றை மட்டும் உணருங்கள் நண்பர்களே, ஊர் எரியத்தான் பெருநெருப்பை உண்டாக்குவது ஒரு சிறு நெருப்புத்தான். அதுபோல் ஒரு துளி விஷத்தை பாய்ச்சி பறந்து விரிந்து கிடக்கும் இந்த சாம்ராஜ்யத்தின் பெரும்புகளை கரைபடுத்தி விடாதீர்கள். நான் காணாத கரவில்லை, பெற்றுத்தராத வெற்றி இல்லை, என் உடலில் வெற்றி வழிபடாத இடமில்லை. என்னை எதிர்த்தவர்கள் தங்களையே அழைத்தவராவார்கள். புத்தி உள்ளவன் திருந்துவதுதான் போலுக்குரியது. புத்தி உள்ளதா இல்லை, இதுவே என் இறுதி வினா.
0: என்ன பாட புகைப்படம் எடுத்தீர்கள்?
1: நேற்று புகைப்படம் விழாவிட, அதை விட எனக்கு கொஞ்ச காலத்துக்கு முன்னம் காந்தி என்ற சில வந்து லூபூஜையில திறந்திருக்கிறார்கள். இப்பவும் இருக்கிறது. அந்த அதை வந்து திரு ஹெலன் என்பவர், உலக தமிழர் பண்பாட்டு கழகத்தின் பிரான்ஸ் தலைவர் திரு ஹெலன் அவர்களின் அனுசரணையுடன், மேயர் அவர்களுடைய அனுசரணையுடனும் திரு கங்கை அமரன் வந்து இந்த சிலையை திறந்திருக்கிறார்.
0: நானும் அது எங்கே ஒரு இடத்துல வாசிச்சேன், பார்த்தேன்.
1: அப்ப நான் திரு கங்கை அமரனுடன் அனுமதி பெற்று அவருடன் ஒரு புகைப்படம் எடுத்திருக்கிறேன். அந்த புகைப்படம் வருஷா வருஷம் சும்மா அந்த நினைவு நாள்ல வந்து விடும். நான் அதை வச்சு அவருடைய பிறந்த நாள் வரைக்கும் அதை போடுறேன். நான் அப்ப கோடைக்குள்ள வந்து அதை பார்த்தீங்கன்னு தானே யாராவது பார்த்து. அப்ப இந்த கோட் படம் வந்தது, கோட் படம் படம் பார்க்கிட்ட நான் தாய்மை விட்டிருந்த எனது மகள், மருமகன், மருமகன் தகப்பன் சம்பந்தி நாலு பேரும் இருந்து துளுசில படம் பாக்குறோம் தியேட்டர்ல. எழுத்தோட்டத்துல திடீரென பிபி என்று விடும் என்ன தனியா இருந்த எனது மகன் எழும்பி தீக்காடிச்சு கைதாட்ட இருக்க வேண்டு போட்டு பார்த்தால் பிறகுதான் அந்த வெங்கட் பிரபு என்று வரும். அதைத்தான் ஷோட்டின் போனேன். அந்த வீப்பு என்றது சேர்க்கப்பட்டிருக்கிறது அந்த படத்துல. நான் திரும்ப எடுத்து போட்டு பார்த்தேன், வீட்டை எல்லாம் இருக்குதானே. ஜனநாயன் படம் கூட வந்துட்டு பாக்குறாங்க, பாக்கலாம். அதுல பார்த்தால் அந்த விபின்றது வந்து சேர்க்கப்பட்டிருக்கு. அந்த வெளித்தோட்டத்துக்கும் மற்ற தோட்டத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. நான் சும்மா கதையா காட்டி விட்டேன், அது எங்க தான் பார்த்துட்டு போட்டேன் என்று கூறி கொண்டு விட வருகிறேன். நன்றி சார். அந்த புகைப்படம் இப்போ எனது கைத்தொலைவித்திர பக்குவமாக,
0: அதுக்காகத்தான் அந்த சில புகைப்படங்கள் வந்து இன்றுமே மறக்க முடியாது, சில நினைவுகளை மீட்டிக்கொண்டே இருக்கும்
1: அந்த நேரத்தில். அவர் சன் டிவியில சன் சிங்கர் செய்து வந்தவர். அவனை கேட்டேன், சார் குருஜி, அப்ப எல்லாரும் அவரை குருஜி என்று தான் நான் அந்த குருஜி எப்படி சன் சிங்கர் போகுது, பிள்ளைகள் எப்படி, உங்கள் அண்ணனின் பிள்ளைகள் எப்படி, என்ன யாருக்கு தெரியும் அண்ணன் புரோகிராம மூன்று மணத்துக்கெல்லாம் ரெண்டு வருஷத்துக்கு முன்ன பார்த்த நாங்கள்.
0: தவறுதலாக சொல்லல, பிழைக்க வந்தவர்கள் என்று சொல்லி அவர்களுடைய சென்ன தமிழ்ல பேசியதை தப்பாக புரிந்து கொண்டு பல சில பிரச்சனைகள் உருவாகினது. என்ன
1: அது? இளையராஜா.
0: அது இளையராஜாக்கா?
1: இங்க இங்க இல்ல, லண்டன்ல.
0: மீண்டும் சந்தித்துக் கொள்வோம். நன்றி, வணக்கம்.
1: நன்றி, வணக்கம் சோரி.
0: நன்றி, வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது தாறுமாறு. கலியக நேரம் சரியாக 5:47.

0: Bye.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலி இடம்பெற்றுக் கொண்டிருப்பது தாறுமாறு. கலியக நேரம் சரியாக 5:53. அடுத்ததாக தாறுமாறு நிகழ்ச்சியில் கலந்து சிறப்பிப்பதற்கு வந்திருக்கும் வைபர் ஊடாக வந்திருப்பவரை வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம் ராணி சம்பந்தர். நலமாக இருக்கிறீர்களா?
2: ஆமா, நான் நலமா இருக்கிறேன். நன்றி. நீங்க?
1: நானும் நலமாக இருக்கிறேன். நன்றி.
2: அப்படியே என்றும் இருக்கணும் என்ற ஆண்டவனை பிரார்த்தித்துக் கொண்டு நான் கொஞ்சம் ஜன்னல் பிரச்சனை வேலையால கொஞ்சம் பிந்தி
1: போயிட்டுது. அறிவிப்பாளரின் இடத்தை நான் என்று தற்காலிகமாக பிடிக்க வேண்டி வந்திருக்குது.
2: மற்ற நிகழ்ச்சிக்கும் பெற மாட்டாரா?
1: மற்ற நிகழ்ச்சி கண்டா
2: அந்த கேள்வி மரமளி
1: இல்ல. இன்னைக்கு தவிர்க்க முடியாத காரணத்தால் அவர் இன்னைக்கு வர மாட்டார். அடுத்த கிழமை பெரும்பாலும் வந்து செய்வார் என்று நினைக்கிறேன்.
2: நீங்களா அது செய்ய போறீங்க?
1: நான் கேள்வி பதில் என்று நான் தெரியல. ஏனென்று சொல்லி சொன்னா அது அவர் அது அவருக்குரிய நிகழ்ச்சி, அதை அவர் பார்த்துக் கொள்ளட்டும். நானும் ஒரு போட்டி நிகழ்ச்சி தான் கொண்டு வந்திருக்கிறேன். வித்தியாசமான விதமுறையில போட்டி நிகழ்ச்சி.
2: என்னண்டா கொஞ்சம் அலுவலா நிக்கிறபடியா எனக்கு கலந்து கொள்ள இல்லாம இருக்குது. நான் கேட்டுக்கொண்டிருப்பேன். நன்றி. ஏன்னா நீங்க நல்லா
1: முடிஞ்சா கலந்து சிறப்பீங்க.
2: நான் வெளியிட்ட கவிதை புத்தகத்தில இருந்தான் பத்தி என்றது. கவிதை தலைப்பு: வாய் இல்லாமல் போனால் தானே வார்த்தை இல்லாமல் போகும், வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும். வாய் இல்லாமல் போனால் தானே வார்த்தை இல்லாமல் போகும், வாய் விட்டு சிரித்தாலோ நோய் விட்டு போகும். வீட்டு தாழ்வாரம் சற்று இறங்கிய பத்தியிலே சுத்தி நிற்க, கொஞ்சம் இடமிருந்தால் குடைந்து குடைந்து ஒதுங்கி நின்று கூடுவர். மனதில் உள்ள எண்ணத்தை கத்தி கத்தி அவிட்டு விடுவர். நேற்றியது இன்றியது நாளை. வீட்டு தாழ்வாரம் சற்று இறங்கிய பத்தியிலே சுத்தி நிற்க, கொஞ்சம் இடமிருந்தால் குடைந்து குடைந்து ஒதுங்கி நின்றே கூடுவர். மனதில் உள்ள எண்ணங்களை கத்தி கத்தி அவிட்டு விடுவர். நேற்றியது இன்றிய நாளையென. ஒவ்வொரு புதினமும் சிறகு முளைக்கும், ஒருவர் சொல்வது மற்றவருக்கு கேட்காது. ஒவ்வொரு புதினமும் சிறகு முளைக்கும், ஒருவர் சொல்வதோ மற்றவருக்கு கேட்காது. குட்டி பூனியோ மியாவ் மியாவ் என்று கத்தி கத்தி உறஞ்சிய காலுடன் உருண்டு பிறண்டிட. குட்டி பூனியோ மியாவ் மியாவ் என்று கத்தி கத்தி உறஞ்சிய காலுடன் உருண்டு பிறண்டிட. ஈரக்காலோடு துள்ளி துள்ளி ஒற்றை காலை தூக்கி உதறும் ஆட்டுக்குட்டியோ கட்டப்பட்டிருக்கும் கயிற்றை நீட்டி நீட்டி. ஈரக்காலோடு துள்ளி துள்ளி ஒற்றை காலை தூக்கி தூக்கி உதறும் ஆட்டுக்குட்டியோ கட்டப்பட்டிருக்கும் கயிற்றை நீட்டி நீட்டி தன் செட்டையில் ஆடாமல் அசியாமல் செத்தது போல் ஒளித்து வைத்த குஞ்சுகளை தன் செட்டையில் ஆடாமல் அசியாமல் செத்தது போல் ஒழித்து வைத்த குஞ்சுகளை எட்டி எட்டி பார்க்க கிட்ட கிட்ட வந்து நானும் ஒரு குடும்ப அங்கத்தவர் என நானும் ஒரு குடும்ப அங்கத்தவர் என வாளை ஆட்டியபடி சுழன்று சுழன்று சுற்றி வந்து தன் வாளை சுருட்டி படுத்துறங்கும் நந்தியுள்ளும் உள்ள ஜீவனும் எனது எட்டி எட்டி பார்க்க கிட்ட கிட்ட வந்து நானும் ஒரு குடும்ப அங்கத்தவர் என வாளை ஆட்டியபடி சுழன்று சுழன்று சுற்றி வந்து தன் வாளை சுருட்டி படுத்துறங்கும் நன்றியுள்ள ஜீவனும். இதுவரை மெல்லிய தூவானமானது பெருத்த உடியுடன் புயல் காற்றும் வீசிட சுத்தி வந்த அனைத்தும் பத்தியிலிருந்து அடைக்கலமாயின வீட்டினுள்ளே. இதுவரை மெல்லிய தூவானமானது பெருத்த இடியுடன் புயல் காற்றும் வீசிட சுத்தி வந்த அனைத்தும் பத்தியிலிருந்து அடைக்கலமாயின வீட்டினுள்ளே. நன்றி. வணக்கம் திரு.
1: நன்றி. நன்றி. வணக்கம். கலந்து சிறப்பித்தமைக்கு நன்றி. மீண்டும் சந்தித்துக் கொள்வோம். நன்றி. வணக்கம்.
2: நன்றி. வணக்கம்.
1: நன்றி. வணக்கம்.

0: அன்பான நன்றியையும் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியுடன் உங்களுடன் சந்தித்துக் கொள்ளும் வரை விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி.
1: பரிசு லாட்சபலில் ரூஹி கையில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் SAS லங்கா என்டர்பிரைஸ். உங்கள் இல்லத்திற்கு தேவையான உப உணவுப் பொருட்கள், தாயகத்திலிருந்து நேரடியாக இறக்குமதி செய்யப்பட்ட பசுமையான மரக்கறி வகைகள், இவற்றோடு சூப் வகைகள், ரைஸ் குக்கர் மற்றும் பிளாஸ்டிக் கோப்பைகள், பிளாஸ்டிக் கப்புகள், பிளாஸ்டிக் கரண்டிகள் மிக மிக மலிவு விலையில் பெற்றுக் கொள்ளலாம். அத்தோடு உங்களுக்கு தேவையான பொருட்களை மொத்தமாகவும் வழங்க உள்ளார்கள். உங்கள் மங்களகரமான விழாக்கள், கோவில் திருவிழாக்கு தேவையான வாழைமரம், குருத்தோலைகள், பூ மாலைகள், பலாப்பழம் போன்றவற்றை தாயகத்திலிருந்து இறக்குமதி செய்து தருகின்றார்கள் SAS லங்கா என்ற பிரைஸ். இவை மட்டுமா, இன்னும் பல சேவைகள் செய்ய காத்திருக்கின்றார்கள். மேலதிக விவரங்களுக்கு SAS லங்கா என்டர்பிரைஸ் 16 ரூகாய் பரிஸ் 10 தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் 01 42 41 77 67 அல்லது 06 50 26 21 15. மின்னஞ்சல் முகவரி saslanga12@gmail.com.
2: மனசையும் உழைக்கிற காசு நெஞ்சு இல்ல, எல்லாமே வீட்டுக்கு போட்டு போட்டு போட்டு அழிஞ்சொண்டு போறோம். முக்கியமா வீடையும் விற்க ஓடும், புது வீடு ஒன்று வாங்க ஓடும். ஆறு உங்களுக்கு தெரிஞ்சாக்கள் இருக்கணுமா?
3: கடவுள் கை கொடுத்த மாதிரி இருக்குது. நான் போறேன், அவர்கிட்ட போய் கதைச்சு வீட்டையும் வித்து புது வீடையும் இன்சூரன்ஸ் பிள்ளைகளுக்கு போடணும் பிள்ளை அந்த மாதிரி செய்வார் என்று சொல்லி நினைக்கிறேன்.
2: மறக்காதீங்க ஜோஸ் ஜீரட்.
3: ஓ, கடைசி வரையும் மறக்க மாட்டேன்.
4: ஆம், உண்மையிலும் உண்மை. குடியிருப்பு மற்றும் வணிக சொத்துக்கள் வாங்குதல், விற்பனை, முதல் மற்றும் இரண்டாம் அடமான நிதி சேவைகள், செல்வம் மற்றும் நிதி மேலாண்மை, பண முதலீட்டு சேவைகள், உங்கள் அனைத்து காப்பீட்டு தேவைகளுக்கும் தொடர்பு கொள்ளுங்கள். ஜோஸ் ஜெரட்னம், வன்கூவர் நகரில். வாங்கவும் விற்கவும் உடனடியாக தொடர்பு கொள்ளுங்கள் ஜோஸ் ஜெரட்னம். தொடர்பு தொலைபேசி இலக்கம் வன்கூவருக்குரியது 778 994 23 25.

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி GRT தமிழ் ஒலி, உலகத் தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது TRT தமிழொலி. TRT தமிழொலியில் கலையக நேரம் சரியாக 6:04. இப்பொழுது முதல் 7 வரை ஒரு சிறு போட்டி வார்த்தையோடு விளையாடு என்று சொல்லி ஒரு போட்டி நிகழ்ச்சி ஒன்று செய்வோம் என்று இருக்கிறேன். விளையாடு 6 to 7 வரை உங்களுடன் நான் வார்த்தையுடன் விளையாடு என்று சொல்லி ஒரு போட்டி நிகழ்ச்சியை ஆரம்பிக்க இருக்கிறேன். இது இன்று மட்டும், தற்காலிகமாக இந்த நிகழ்ச்சி நடைபெறும். அடுத்த கிழமையிலிருந்து கேது அவர்கள் தனது நிகழ்ச்சியை தொடர்ந்து செய்வார். அவருக்கு பதிலாக இன்று நான் இந்த நிகழ்ச்சியை செய்ய இருக்கிறேன். நீங்கள் அனைவரும் இதில் கலந்து சிறப்பிக்கும்படியும் கேட்டுக்கொண்டிருக்கும்படியும் உங்களை கேட்டுக்கொண்டு

0: வார்த்தையுடன் விளையாடு. வார்த்தையுடன் விளையாடு என்ற நிகழ்ச்சி வந்து எப்படி என்று சொல்லி சொன்னால், நீங்கள் வரும்போது உங்களுக்கு உரிய ஒரு நான் வந்து ஒரு சொல்லை தருவேன், ஒரு எழுத்தை தருவேன். அந்த எழுத்துக்கள் எழுத்திலே வந்து நீங்கள் வந்து அந்த எழுத்துக்களுக்கு வந்து நான் கேட்பது ஒரு ஐந்து விடயங்கள் கேட்கிறேன். அந்த அந்த எழுத்திலேயே நீங்கள் வந்து ஐந்து சொற்கள், அது முதலாவது வந்து தாயகத்திலே ஒரு ஊரை சொல்ல வேணும், அடுத்தது வந்து ஒரு நாடை சொல்லணும், அடுத்தது வந்து ஒரு பொருளை சொல்ல வேணும், பொருளை சொல்ல வேணும், நாடை சொல்ல வேணும், ஒரு பெயர் சொல்ல வேணும். ஐந்து நாடு, தாயகத்தில் ஊர், ஒரு நாடு, ஒரு படம், ஒரு பொருள், ஒரு பெயர், இந்த ஐந்தும் வந்து நீங்கள் சொல்ல வேணும். ஆரம்பித்து பார்ப்போம். தொடர்ந்து நேயர்கள் வரும் வரை நாங்கள் அதை செய்து கொண்டிருக்கலாம். அந்த வகையிலே கலந்து கொள்ள வந்திருக்கும் முதலாவது நேயரை அன்புடன் வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
1: வணக்கம். விளையாடி பார்ப்போம்,
0: விளையாடி பார்ப்போம், போடா வருது,
1: வந்தா வருது, போடா போறது. எங்களுக்கு அனிமவு பண்ணு இப்படி ஒரு நிகழ்ச்சி நடந்த
0: ஆண்
1: பெண் ஆண் இந்த பேர் பெண் இந்த பேர் இடம் படம் பொருள் பாட்டு அப்படி வந்தது. நீங்க இப்ப ஊர் நாடு சரி சொல்லுங்க.
0: நான் விளையாடி
1: கிண்ணியா.
0: ஓகே. நாடு சொல்லுங்க.
1: கியூபா.
0: ஓகே. படம் ஒன்று சொல்லுங்க.
1: கிழக்கே போகும் ரயில்.
0: பொருள் ஒன்று சொல்லுங்க.
1: கிண்ணம்.
0: பெயர் சொல்லுங்க.
1: கிரிசாந்தி.
0: கட்டிக்காரி. பரவாயில்ல, நீங்க திரும்பி இது வந்தாலும் நீங்க திரும்பி திரும்பி வாங்க. கொஞ்சம் வேறையும் வேற கேள்வியெல்லாம் கேட்க, இப்ப நீங்க வந்த வேற இதுவும் தரலாம், நீங்க திரும்பி வாங்க.
1: ஒரு படத்தையும்
0: கேட்டுக்கொண்டிருப்பது வார்த்தையுடன் விளையாடு. அந்த வகையில் வைபரூடாக வந்திருப்பவரை வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
2: வணக்கம் திரு. நலமா இருக்கிறீங்களா?
0: ஓம் நலமாக இருக்கிறேன். நீங்க நலமா இருக்கிறீங்களா?
2: ஓ நாங்களும் நலமா இருக்கிறோம், நன்றி.
0: ஓகே.
2: சரி எடுத்து விடுங்க, நாங்க
0: எடுத்து விடுங்க, எடுத்து விடுவோம். கூனாவில நீங்க அவாக்கு காணா சொன்னா உங்களுக்கு கூனா சொல்றேன், அவாக்கு கீனா சொன்னா உங்களுக்கு கூனா சொல்றேன்.
2: கூனாவில் பெயர் வந்து குகணேசன்.
0: ஓகே.
2: குமாரி.
0: அது ஒரு பெயர் சொன்னா காணும். ஈழத்திலே ஒரு ஊர்.
2: குறும்பசுட்டி.
0: ஓகே.
2: குடகுமலை என்று படம் இருக்கு.
0: படம் இருந்தா சரி.
2: அல்ல, கும்பகரை தங்கையா என்று படம் இருக்கு.
0: ஓகே. ஒரு நாடு. நாடு நாடு
2: நாடு என்னது என்னது கூனாவில கோ என்ன நாடு இருக்கு கூனாவில? குவைத் இருக்கு.
0: குவைத் இருக்குது.
2: வேற என்ன சொல்லணும்?
0: படம். படம் சொல்லிட்டீங்க. பொருள் பொருள் பொருள் கூனாவில பொருள்.
2: குடம் குடம் குடம்
0: குடம். ஓகே. அந்த குரோசியான்றதும் ஒரு நாடு தானே? என்ன?
2: குரோசியான்னு இருக்கு.
0: ஓகே. சரி, இப்ப இது முடிஞ்ச உடனே நான் வேற போட்டி நிகழ்ச்சி மாதிரியும் கொஞ்சம் செய்வேன். அப்ப தொடர்ந்து தொடர்ந்து திருப்பியும் கலந்து கொள்ளுங்க. திருப்பியும் நீங்க வரக்குள்ள நான் வேற ஒரு விதமான கேள்வியை கேட்கிறேன்.
2: சரி.
0: ஓகே. நன்றி நன்றி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலி இடம்பெற்றுக் கொண்டிருப்பது வார்த்தையுடன் விளையாடு. கலியாக நேரம் சரியாக 6:10. அந்த வகையில் வாட்ஸ்அப் ஊடாக வந்திருப்பவரை அன்புடன் வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
3: வணக்கம் அப்பா திரு.
0: வணக்கம். புஷ்பவாதி சிவநாதன் அவர்கள் வரவேற்றுக் கொள்கிறேன். நன்றி. உங்களுக்கு உங்களுக்கு என்ன கோவன் நாத்தாரன் கோவன் நாவல சொல்லுங்க. கோனா சொல்லுங்க, கோனா கோனாவில சொல்லுங்க.
3: இல்ல கோவனா ஓகே
0: ஓகே சொல்லுங்க.
3: இங்க தந்ததையே செய்வோம்
0: ஓகே. கோவனா
3: சொல்லுங்க. இடம் கோப்பாய்
0: ஓகே.
3: அதாவது கோ கோடுகள் ரெண்டு படம் வந்தது தெரியாது. கோவனாவில கோட்டை கோட்டை கோவனாவில படம் அறுதியில பொருள் கோபி
0: கோபி
3: இடம் கோப்பாய் சொல்லிட்டு வந்தது. இது சொல்ல உடனே உங்களுக்கு கொலம்பியா
0: கொலம்பியா கொலம்பியான்றது வந்து இதாயும் வரும். ஆனால் சாதாரணமாக வந்து கோனாதான் வரும் அதுக்கு. என்ன கொலம்பியான்றது கொலம்பியான்னு சொல்லலாம்.
3: கொலம்பியா ஓ கொலம்பியா அடுத்தது வேற என்ன சொல்லணும்?
0: நீங்கள் வந்து இது சொல்லணும். என்ன சொல்லுங்க? அப்போ ஈழத்து சொல்லிட்டீங்க, நாடு சொல்லிட்டீங்க, படம் அது சொல்லிட்டீங்க, என்ன கோடுகள் சொன்னீங்க, பொருளான்னு சொல்லுங்க. கோவனாவில்
3: கோவனாவில் என்ன சொல்லுமா?
0: பொருள் பொருள்
3: பொருள் கோபி.
0: அதுக்கு தான் கோபி சொன்னீங்களே. நான் ஒரு பேர்
3: ஒரு பேர் ஆனந்த பேரா கோவனன்.
0: ஓகே ஆனா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி ஓகே பிரச்சனை இல்லை. ஓகே
3: சரி
0: சரி ஓகே. கலந்து சிறப்பி தம்பிக்கு நன்றி நன்றி வணக்கம். மீண்டும் சந்தித்துக் கொள்வோம். நன்றி. ஓகே ஓகே நன்றி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது வார்த்தைகளுடன் விளையாடு. கலியாக நேரம் சரியாக 6:12 அந்த வகையிலே கலந்து சிறப்பிக்க வந்திருக்கு. நேர அன்புடன் வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
4: வணக்கம் திரு, நலமா இருக்கிறீங்களா? நான் சுபாஷினி பத்தனா.
0: வணக்கம் சுபாஷினி, நலமாக இருக்கிறேன். நீங்க நலமா இருக்கிறீங்களா?
4: ஓ நாங்கள் நலமா இருக்கிறோம். நீங்க எனக்கு என்ன
0: சொல்லுங்க? இந்த வாட்ஸ்அப் வருகுது, ஆனா இப்ப இந்த எடுக்க என்னவோ. ஓகே வர மருமா ஏன் வரு. ஓகே நான் உங்களுக்கு ஒரு சொல்லு தரேன். தீனாவில ஒரு நாடு தாங்க. நேரம் தீனாவில சொல்லுங்க. ஒரு ஈழத்துல ஒரு ஊர் சொல்லுங்க. தீனாவில
4: திருவோணமலை.
0: ஓகே
4: பேர் வந்து திரவியம்.
0: ஓகே
4: படம் திருடி
0: திருடி. நாடு சொல்லுங்க.
4: நாடு தீனால.
0: ஓ நாடு
4: நாடு கப்பண்டு வருவில்ல. நாடு
0: பொருள் ஒன்று சொல்லுங்க.
4: பொருள் வந்து பொருள் வந்து என்ன தீனால?
0: நீங்க வீட்டில எல்லாம் போட்டிருப்பீங்க.
4: நன்றி வணக்கம்.
0: நன்றி வணக்கம்.

0: தமிழொலி டிஆர்டி தமிழொலி இடம்பெற்றுக் கொண்டிருப்பது வார்த்தைகளுடன் விளையாடு. கலையக நேரம் சரியாக 6:14. அந்த வகையில் வைபர் ஊடாக வந்திருப்பவரை வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
1: வணக்கம் திரு.
0: வணக்கம். நலமாக இருக்கிறீர்களா?
1: ஆமாம், நாங்கள் நலமா இருக்கிறோம். நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்?
0: நான் நல்ல நலமாகவே இருக்கிறேன் நன்றி. சரி, உங்களுக்கு சானாஜி நான் சூனா வரிசையில தான் சொல்லுங்க. சூனாவில
1: என்னண்ட
0: சூனா சுதுமலை. ஓகே.
1: சுட்டி சுட்டி பொருளுக்கு சுட்டி
0: பொருளுக்கு சுட்டி.
1: மற்றது என்ன?
0: படம்
1: படம் சுப்பிரமணியம் என்ற ஒரு படம் வந்தது இல்ல?
0: சுப்பிரமணியம் என்று வந்தது. முழுகிட்டு அப்படி ஒரு படம் வந்தது இல்ல? பொருள் என்ன சொன்னீங்க? வார்த்தையுடன் விளையாடு. கலையக நேரம் சரியாக 6:17. அந்த வகையில் கலந்து சிறப்பிப்பதற்காக வந்திருப்பவரே
2: அன்புடன் நான் வணக்கம்.
0: வணக்கம். வணக்கம்மா.
2: சொல்லி பாப்பாங்க.
0: பிரச்சனையே இல்ல. நீங்க அப்ப என்ன உங்களுக்கு என்ன சுகமான ஒரு சொல்லி தருவேன், எழுத்தி தருவேன் பாப்பம்.
2: பாப்பம்
0: என்ன தருவோம்? ஆனாவில சொல்லுங்க பாப்பம்.
2: ஆனாவில
0: இலங்கையில இருக்கிற இடம் தான்
2: அம்பாந்தோட்டை.
0: நாடு சொல்லுங்க.
2: ஆனாவில நாடு.
0: ஓ
2: ஆனாவில.
0: சரி, அடுத்தது இதை சொல்லுங்க. ஒரு பொருள் சொல்லுங்க பாப்பா.
2: அகப்பை.
0: அகப்பை. ஓகே. ஒரு பேர் சொல்லுங்க. ஆனாவில
2: அருள். அருள்.
0: அருள்.
2: நாடு தானே வருது இல்ல? நாடு ஆனாவில இருக்கும் தானே?
0: இருக்குது.
2: அம்பலாங்குடி. அது ஊர். அது ஊர்.
0: சரி, நீங்க டென்ஷன். அங்கோலா நாடு இருக்குது. அல்பானியா இருக்குது.
2: அந்த அங்கோனியா தெரியும். அங்கோலா அது கொஞ்சம் தெரியல, அது நினைவில் வராது. உடனே அது தெரியும். அது எனக்கு வர இல்லையப்ப.
0: அது பிரச்சனை இல்லை. நீங்க நாலு சொல்லிட்டீங்க தானே? சரியா?
2: சரி, தெரிஞ்சே சொல்லிப்பட்டேன்.
0: அதுதான். நன்றி. கலந்து சிறப்பித்தமைக்கு நன்றி. நன்றி. வணக்கம். மீண்டும் சந்தித்துக் கொள்வோம். நன்றி. வணக்கம்.
2: நன்றி. வணக்கம்.
0: நன்றி. வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது வார்த்தையுடன் விளையாடு. கலையக நேரம் சரியாக 6:19. அந்த வகையில் வாட்ஸ்அப் ஊடாக வந்திருப்பவரை அன்புடன் வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
3: வணக்கம் திரு ஜியாநடேசன்.
0: வணக்கம். உங்களது தொலைபேசி வந்து நான் அந்த எடுக்க முடியாம போச்சு. வாட்ஸ்அப்ல இப்ப ஓகே இருக்குது.
3: ஆ சரி. ஓகே
0: ஓகே. நான் வந்து ஓ கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்தது. நான் சொல்றேன் உங்களுக்கு வந்து ஈனாவில சொல்லுங்க. ஈனா
3: ஈனாவா?
0: ஓ இடம் சொல்லுங்க.
3: ஈனாவா?
0: ஓ
3: ஈனா.
0: ஒரு ஒரு வாட்ஸ்அப் ஒரு செகண்ட் பாருங்க. வாட்ஸ்அப்பில் ஜியா நடேசன் இருக்கிறார். அவர் அவர் அவரது தொடர்பு துண்டிக்கப்பட்டதும் உங்களது தொடர்பை எடுத்துக்கொள்ளுகிறேன். ஓகே சொல்லுங்க. நீங்க
3: இத்தாலி? இத்தாலி
0: நாடு. இத்தாலி ஊர்?
3: ஊர் தான் இத்தாலி. இத்தாலி
0: ஊர் என்ன? இத்தாலி வேற எங்கண்ட ஊர் வந்து இத்தாலி இல்லை? எங்கண்ட ஊர்ல இருக்கா இத்தாலி?
3: எங்கட ஊராக இருக்கிறீங்க?
0: ஓ ஊர் தான். அது இத்தாலி வந்து ஒரு நாடு. எனக்கு உங்களை சத்தம் சரியா வர மாதிரி தெரியல. பாப்பமா நாடு இத்தாலி. ஊர் வந்து?
3: ஊர் வந்து இலங்கை.
0: இலங்கையும் ஒரு நாடு?
3: இலங்கை.
0: எத்தனை இலங்கை? யாழ்ப்பாணத்திலேயே எத்தனை இடம் இருக்குது?
3: லண்டன். இலண்டன். இலண்டன்.
0: இப்ப நீங்க நீங்க வந்து நீங்க வந்து சொல்லுறீங்க நாடு சொல்லிட்டீங்க. இத்தாலி நாடு சொல்லிட்டீங்க. நான் இப்ப கேக்குறேன் ஈனா வரிசையில எங்கண்ட ஊர் ரெண்டு தான்
3: கேக்குறேன்.
0: ஓகே இரணதீவு. இரணமாடு இருக்குது, இனிவில் இருக்குது, இளவாலை இருக்குது.
3: இளவாலை இருக்குது.
0: ஓகே நாடு சொல்லிட்டீங்க. ஒரு பொருள் சொல்லுங்க.
3: பொருள் இத்தாலி.
0: ஓகே அது உணவு பொருள். ஓகே ஒரு பெயர் சொல்லுங்க. ஒரு ஒரு பெயர் சொல்லுங்க.
3: பெயர் ராமநாதன்.
0: ஓகே சரி சரி. அஞ்சும் சொல்லிட்டீங்க. அஞ்சும் சொல்லிட்டீங்க. படம் சொல்லல. படம் சொல்லல. ஈனாவில.
3: ஆமா ஆமா.
0: படம் சொல்லுங்க.
3: இருகோடுகள்.
0: இருகோடுகள். ஓகே நன்றி நன்றி. கலந்து சிறப்பித்தமைக்கு நன்றி. மீண்டும் சந்தித்துக் கொள்வோம். நன்றி வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலி வார்த்தைகளுடன் விளையாடு. அந்த வகையில் வைபர் ஊடாக வந்திருப்பவரை வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
4: வணக்கம்.
0: வணக்கம் சசி அம்மா. நலமாக இருக்கிறீர்களா?
4: நாங்கள் நலமாக இருக்கிறோம். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
0: நான் நலமாக இருக்கிறேன். நன்றி. நான் இப்போ இது கொஞ்சம் சுகமானதாக தான் எடுத்துக்கொண்டு வந்தேன். நான் பிறகு அடுத்த நிகழ்ச்சி அடுத்த வருமானத்தையால கொஞ்சம் தடுமாற்றம் பெறத்தான் செய்யும்.
4: நாடு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு போல.
0: ஓ நாடுகள் தான் கொஞ்சம் இருக்குது. இப்ப நான் உங்களுக்கு ஊனா வரிச ஊனாவில தாரன்.
4: ஊனாவில
0: இளத்து ஊர் ஒன்று சொல்லுங்க. அப்பா மகண்ட ஊர்
4: உரும்பிராய்.
0: ஓகே நாடு?
4: நாடு வந்து உக்ரைன்.
0: உக்ரைன். படம்?
4: உலகம் சுற்றும் வாலிபன்.
0: பொருள்?
4: பொருள் பாருங்க. சுகமானது வருது இல்லை?
0: பாருங்க
4: வருது வருது. நான் சொல்றேன்
0: வரும் வரும் வரும். நிறைய இருக்குது. எல்லாம் இருக்குது. ஓகே சரி. பேர் பேர் பேர் பேர்
4: பேர் வந்து உலகநாதன்.
0: உலகநாதன். ஓகே தொடர்ந்தும் நிகழ்ச்சியில் இணைந்திருங்கள். மீண்டும் சந்தித்துக் கொள்வோம். நன்றி வணக்கம்.
4: நன்றி வணக்கம்.
0: நன்றி வணக்கம். அடுத்ததாக கலந்து கொள்ள வந்திருப்பவரை அன்புடன் வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம். என்ன சிரிப்பு? நாலு டெலிஃபோன்லயும் சுத்தி கொண்டு வேற ஏற்கனவே ஒரு ஆள் கொஞ்சம் கடைசியா அடுக்கல வேற தண்ணிக்கத்தான் வேணும்.
5: என்ன நிகழ்ச்சி நீங்க நடத்தினீங்க எனக்கு தெரியாது. இனி வரப்போறும் நிகழ்ச்சியில் கடந்து
0: கொள்ளுவேன்.
5: முதல் முதல்ல
0: எங்கண்ட ஊர் ஒன்று சொல்லுங்க.
5: எழுத மாட்டவாள்.
0: ஓகே. நாடு?
5: நாடு வந்து ஏனாவில எத்தியோப்பியா.
0: எத்தியோப்பியா.
5: மற்றது பேர் வந்து படம் வந்து ஏனாவில எங்க விட்டு பிள்ளை.
0: ஓகே.
5: எள்ளு.
0: ஆமாம்.
5: நீங்க
0: ஒரு பேரை புதுசா உருவாக்கினாலும் அதை அடுத்த கிழமை பிறக்கிற போற பிள்ளைக்கு வைப்பாரு.
5: அப்புறம் நான் சொல்லுவேனா பேர் வந்து ஏ வரிசை சொற்களில பேர் வந்து என்ன சொல்றது
0: என்ன
5: பேர் இல்ல வெட்டியான் அவற்ற தொழில்
0: அது அது வந்து வெட்டியான் இல்ல வெட்டியான் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலி இடம் பெற்றுக் கொண்டிருப்பது வார்த்தையுடன் விளையாடு. அந்த வகையில் கலந்து சிறப்பிப்பதற்காக வைபர் ஊடாக வந்திருப்பவரை வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
6: வணக்கம்.
0: வணக்கம் பதனி மோகன். நலமாக இருக்கிறீர்களா?
6: ஆமாம், நலமாகவே இருக்கிறோம். வார்த்தை விளையாட்டோட ஒரு கலந்து பார்ப்போம்.
0: ஓகே, ஒரு பிரச்சனையுமே இல்லை. நான் உங்களுக்கு தர எழுத்து வந்து ஓவன்னா.
6: ஓவன்னா?
0: ஓவன்னா. எங்க ஊர்ல ஒன்று சொல்லுங்க பாப்பம்.
6: ஓட்டுமடம்
0: சரி, நீங்க சொன்னது சரி. ஓட்டுமடம்
6: சரியா? நாடு வருகிறது இல்லையா? அது சொல்லுங்க பாப்பம்.
0: படம் சரி, ஒரு பொருள் சொல்லுங்க.
6: ஓலை.
0: ஓலை. ஒரு பேர் சொல்லுங்க.
6: ஓவன்னால பேர் ஓமகுச்சி. இந்த படம் நடந்து ஓமகுச்சி.
0: ஓவியா. படம் சொல்லுங்க. நீங்க படம் தான் இன்னும் சொல்லல.
6: படம் சொல்லல. படம்
0: ஓடங்கள்.
6: ஓடங்களா?
0: ஓடங்கள். கலந்து சிறப்பித்தமைக்கு நன்றி. மீண்டும் சந்தித்துக் கொள்வோம். நன்றி. வணக்கம்.
6: நன்றி. வணக்கம்.
0: நன்றி. வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலி இடம்பெற்றுக் கொண்டிருப்பது வார்த்தையுடன் விளையாடு. கலையக நேரம் சரியாக 6:28. அடுத்ததாக வாட்ஸ்அப் ஊடாக வந்திருப்பவரை அன்புடன் வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
7: வணக்கம். நான் லண்டனிலிருந்து ஜெனி. நலமா இருக்கிறீங்களோ?
0: நலமாக இருக்கிறேன் ஜெனி. நீங்க நலமாக இருக்கிறீர்களா?
7: ஆமா, நாங்களும் நலமா இருக்கிறோம். நன்றி.
0: நன்றி. அது நீங்க முதல் எடுக்கல. அவ தொடர்புல இருந்தபடியா அதை எடுக்க முடியாம போய்விட்டது. நான் உங்களுக்கு இது மிக மிக இலவா தான் இருக்கும் இந்த நிகழ்ச்சி. ஆனா அந்த இதுக்கு அந்த டைம் எடுக்கிறது
7: அப்படி இல்ல. நான் கேட்டா உடனே நேரடியா நேரடி நேரடி நிகழ்ச்சிகளுக்கு நேரடியா உடனே சொல்ல மாட்டேன். கேளுங்க, தெரிஞ்சா சொல்றேன்.
0: உங்களுக்கு வந்து காணா காணா வரிசையில நீங்கள் இதுக்கு சொல்லுங்க. காணா வரிசையில ஊர் சொல்லுங்க.
7: பந்தரோடை.
0: ஓகே. நாடு.
7: அடுத்த படம் வந்து கத்தி சொல்லி பாக்குறேன்.
0: ஓகே.
7: ஊர் வந்து கனடா சொல்றேன். நாடு வந்து கனடா சொல்றேன். பெயர் வந்து கண்ணன்.
0: ஓகே.
7: பொருள் வந்து கத்தி.
0: கத்தி, ஓகே, ரெண்டும் கத்தி, கடிகாரம், கத்தி, கடகம், கதை, கணக்க வேறும். ஓகே, கலந்து சிறப்பித்தமைக்கு நன்றி, மீண்டும் சந்தித்துக் கொள்வோம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது வார்த்தையுடன் விளையாடு. கலியாக நேரம் சரியாக 6:30. அந்த வகையிலே அடுத்ததா கலந்து கொள்ள வந்திருக்கு நேர அன்புடன் வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
8: வணக்கம் ராஜினி அல்வான்ஸ், நீங்க நலமா?
0: ஓம், நான் நல்ல நலமாக இருக்கிறேன். நீங்க நலமாக இருக்கிறீர்களா?
8: என்ன மறந்துட்டீங்களா?
0: இல்ல, அது அப்படியே சுத்தி கொண்டு வர
8: வேண்டா. இல்ல, அது முந்தி தான் குறைவு, இப்ப எல்லா பக்கத்தாலையும் வரியணும்
0: தானே. அந்த ஒரு ஒரு ஒரு ஒரு ஒழுங்கு சுற்று வச்சிருக்கிறேன், அப்ப அந்த சுற்றின்படி அப்படியே எடுத்துக்கொண்டு வாங்க.
8: வைபரம்
0: அதான் அதுதான் பிரச்சனையும்.
8: நாடு
0: சொல்லுங்க.
8: சிங்கப்பூர்.
0: படம்?
8: படம் வந்து சிவந்த மனிதனோ சிவப்பு மனிதன்.
0: ஓ, சிவந்த மண். ஓ, சிவந்த மண்ணன்.
8: சிவந்த மண்ணன், சிவந்த மண்ணன்.
0: ஓ, மேடம் ஒரு பொருள் சொல்லுங்க.
8: பொருள் வந்து சிப்பி.
0: சிப்பி, ஓகே. ஒரு பெயர்?
8: பெயர் வந்து சிவகாமி.
0: ஓகே, ஓகே, அஞ்சுங்க. சரி, அவரது தொடர்பு. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலி இடம்பெற்றுக் கொண்டிருப்பது வார்த்தையுடன் விளையாடு. கலையக நேரம் சரியாக 6:32. வார்த்தையுடன் விளையாடு நிகழ்ச்சியில் கலந்து சிறப்பிப்பதற்காக வந்திருப்பவரை அன்புடன் வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
9: வணக்கம் திருவக்கா, நலமா இருக்கிறீங்களா?
0: ஓம், நலமாக இருக்கிறேன். நன்றி. நீங்க நலம்தானே?
9: ஆமாம், நலமா இருக்கிறோம். நீங்களும் நலமா இருக்க வேணும் வேண்டிக் கொண்டு. சரி, எனக்கு தாங்கோ என்னண்டு.
0: தேனாவில சொல்லுங்க. தேனா, தேனா,
9: தேனாவில.
0: ஓ, தேனாவில சொல்லுங்க.
9: தேனாவில
0: இடம் சொல்லுங்க.
9: இடம் வந்து தேனாவில தெல்லிப்பளை.
0: தெல்லிப்பளை. நாடு?
9: தேனாவில நாடு தே, அதை விட்டுட்டு பயந்த சொல்றேன்.
0: படம் சொல்லுங்க.
9: படம் தேனாவில தென்றல்.
0: தென்றல் படம் இருக்கா? தென்றல்
9: அப்படி இருக்கும்னு யோசிக்கிறேன். என்ன சரியா?
0: தெனாலி சொல்லலாமே.
9: தேனாவில பேர் என்ன? பேர் வருதில்ல.
0: என்ன பேர் சொல்லலாம்?
9: தேனாவில
0: தென்னரசு.
9: தேனாவில என்ன பொருள்? தேங்காய்.
0: அது தே என்ன?
9: நன்றி,
0: வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலி இடம்பெற்றுக் கொண்டிருப்பது வார்த்தையுடன் விளையாடு. கலையக நேரம் சரியாக 6:34. அடுத்ததாக வைபர் ஊடாக வந்திருப்பவரை வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
10: வணக்கம், நான் சரோஜினி லண்டன்.
0: வணக்கம் சரோஜினி, நலமாக இருக்கிறீர்களா?
10: ஆம் நலம். நீங்கள் கலையத்தில்
0: எல்லோரும் நலமாக இருக்கிறோம், நன்றி. உங்களுக்கு வந்து என்ன எந்த இடம் சொல்லலாம், என்ன அழைத்து தரலாம்? மூணா வருஷம் சொல்றேன்,
10: வசாவளானும் வருந்தன். நாடு பானாவில பொருள் வந்து வடை. நாடு வந்து நாடு இருக்குதா? நாடு
0: சொல்லி ஒரு நாடு ஒன்று இருக்குது, அப்படின்ற ஒரு நாடு இருக்குது. பொருள் சொல்லிட்டீங்களா?
10: பொருள் வடை சொன்னேன்.
0: ஓ, வடை சொன்னீங்க. ஓகே, நன்றி, வணக்கம். சந்தித்துக் கொள்வோம். நன்றி, வணக்கம். நன்றி.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலி இருக்கலைய நேரம் சரியாக 6:37. அந்த வகையில் கலந்து கொள்ள வந்திருக்கும் அடுத்த நேர அன்புடன் வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
1: வணக்கம்
0: ராஜலிங்கம் அவர்கள், உங்களை அன்புடன் வரவேற்றுக் கொள்கிறேன்.
1: நன்றி. கவிதை பாடம் அடுத்த நேரம்,
0: அது நாளைக்கு தானே கவிதை பாடும் நேரம். ஒரு ஊர் சொல்லுங்க. இடத்துல இருக்கிற ஊர் உண்டு. ஒரு நாடு,
1: நாடு எகிப்து.
0: அது ஏனா? ஒரு பொருள் சாங்க.
1: நாங்கள்
0: ஏறுவதுக்கு உதவுறது ஏனாவில ஏறுவதுக்கு உதவும். ஏறுறதுக்கு என்ன என்னத்துல ஏறுவீங்க? என்னத்தை பிடிக்க ஏறுவீங்க? இங்கே மேலே ஆணி அடிக்கணும்னா என்னத்துல ஏறுவீங்க? மரத்துல ஏறி ஆணி அடிக்கிறீங்க. படம் ஒன்று சொல்லுங்க.
1: படம் ஏனால என்ன வரும்?
0: ஏழையின் ஆஸ்தி.
1: நன்றி
0: நன்றி
1: நன்றி வணக்கம்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது தமிழோடு விளையாடு. கலியாக நேரம் சரியாக 6:40. அந்த வகையில் அடுத்ததாக கலந்து கொள்ள வந்திருப்பவரை அன்புடன் வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
2: வணக்கம். நான் திருமதி ராணி சம்பந்தர். ராஜலிங்கம் அண்ணா வந்து ஏணியில எனக்கு சிரிப்பு தான் வந்தது நீங்க சொல்லி. ஆனா எங்களுக்கும் ஏமன்ன்றது நானும் எடுத்தேன். ஏமன் வந்து ஓ அது வந்து வரணும் முஸ்லீம் நாடு. அது வந்து
0: பிரச்சனைகள்
2: எல்லாம் நடக்குதோ. அதான் எனக்கு சொல்லுங்க பாப்பா, என்ன எழுது தர போறீங்க? என்னென்ன சொல்ல வேணும்? ஒரு ஆளின் பெயரா?
0: ஆளின் பெயர், பொருள், படம்.
2: ஆனண்டா பெண்ணண்டா?
0: அது பிரச்சனை இல்ல.
2: மற்றது இடம், இடம் பொருள்.
0: இடம் ஊரிலே ஒரு ஊரிலே ஈழத்திலே ஒரு ஊர். நாடு,
2: நாடும் சொல்ல வேணுமா?
0: நாடும் சொல்லணும், படமும் சொல்லணும், பொருளும் சொல்ல வேணும்.
2: சரியா பாப்போம் என்னென்ன.
0: முதல் நீங்கள் இது சொல்லுங்க. என்ன சொல்லுங்க? ஊர் சொல்லுங்க.
2: இல்ல எழுத்து சொல்லல நீங்க எனக்கு.
0: ஆவண்ணா.
2: ஆவண்ணாவா? ஊர் ஆவரங்கால்.
0: ஓ ஆவரங்கால். நாடு,
2: நாடு வந்து ஆவண்ணாவில வாரன். அதை ஜோசிக்கிறேன். மற்றது பெயர் வந்து ஆதவன்.
0: ஓகே. பொருள்?
2: பொருள் வந்து என்ன பொருள்? பொருள் பொருள் வந்து வராது. மிருகங்கள் வரும்.
0: நாங்கள் போட்டிருக்கிறது எல்லாம்
2: அது வந்து அட்டியல். அது வந்து ஆவண்ணாவில
0: நாங்கள் உடுத்துறது
2: ஆடையா? சரி, ஆடை ஒரு பொருள் தானே.
0: நீங்க வந்து படம் சொல்லணும். படமும் நாடு சொல்லணும்.
2: படம் வந்து ஆணையிட்டால்.
0: ஆணையிட்டால் ஒரு படம் இருக்கா?
2: ஆணையிட்டால் ஒரு படம் இருக்குல்ல. நான் ஆணையிட்டால் தெரியாது என்ன அது? வர
0: நான்
2: ஆதவன் என்ற ஒரு படம் இருக்குது.
0: ஆதவன் இருக்குது.
2: ஓ ஆதவன் படமும் இருக்குது.
0: ஆசீர்வாதம்.
2: ஓ அது ஆசீர்வாதம் படம் இருக்குது. இல்ல அது எனக்கு தெரியல. ஆதவன் தெரியும்.
0: நாடு
2: வந்து என்னோட எனக்கும் வருது இல்ல. பாருங்க வாரன் எங்க இருக்குது அந்த இடம்? நீங்க வச்சுக்கிறீங்களா?
0: ஆஸ்திரியா.
2: ஆஸ்திரியா.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலி இடம்பெற்றுக் கொண்டிருப்பது வார்த்தையுடன் விளையாடு. கலியக நேரம் சரியாக 6:43. அந்த வகையில வாட்ஸ்அப் ஊடாக வந்திருப்பவரை வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
3: வணக்கம் அம்மா.
0: வணக்கம். வணக்கம். தூணா தாங்கோ. தூணா வரிசையில தூணாவில சொல்லுங்க. இடம் சொல்லுங்க. அப்போ தூணாவில தும்பலை. தும்பலையா கம்பளையா? அது கம்பளை இல்ல, தும்பலையாண்டும் இருக்கா?
3: கம்பளை தூணா. வேற ஒரு தூணாவை பார்த்துடுவான்.
0: எங்க வடமராட்சியில ஒரு இடம் இருக்குது தூணாவில.
3: துண்ணாலை.
0: துண்ணாலை
3: தூபாய்
0: சக்கன் இப்படி.
3: ஓகே ஓகே.

0: ஓம் சொல்லுங்க.
1: நானா?
0: ஓம் நீங்க தான் சொல்லுங்க.
1: துபாய்.
0: துடைப்பம் துப்பாக்கி.
1: துப்பாக்கியோ?
0: படம் சொல்லுங்க.
1: அடுத்தது படம் வந்து தூணாட துள்ளி திரிந்ததொரு காலம்.
0: ஓகே. பேருண்டு?
1: பேரொண்டு தூணாவில துளசிதாஸ்.
0: ஓகே, துளசிதாஸ். இப்போ நீங்க என்ன சொல்லல? ஊர் தான் சொல்லல.
1: ஊர் சொல்லிட்டேனே. தும்பல துண்ணாலே.
0: துண்ணாலே துண்ணாலே. நான் பாதே இதக்க கேக்கலனக்க கேலியா? ஓகே,
1: பரவாயில்லை.
0: ஓகே மா. ஓகே ஓகே. கலந்து சிறப்பித்தம். ஓகே, நன்றி பாட்டி வரேன். ஓகே, நன்றி. கலந்து சிறப்பித்தமைக்கு நன்றி. மீண்டும் சந்தித்து கொள்வோம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது வார்த்தையுடன் விளையாடு. கலையக நேரம் சரியாக 6:46. அந்த வகையில் அடுத்ததாக கலந்து கொள்ள வந்திருப்பவரை அன்புடன் வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
2: வணக்கம் திரு.
0: வணக்கம். சுழண்டடிச்சு வந்துட்டீங்க.
2: ஓ, உங்களுக்கு வந்திருந்தோம் தானே. இப்ப வேற வழியா முதல்ல வந்தே வரண்ட.
0: ஓகே, அதை பற்றி பிரச்சனையே இல்ல.
2: சரி, சொல்லுங்க.
0: ஓகே, வா.
2: கொஞ்சம் எழுத்த ஒற்ற எழுத்துல எழுதாமல் டபுள்ல தான்.
0: டபுள் அண்டா
2: கவனா தூவென்னா
0: மோவென்னா. அப்ப நான் என்ன செய்ய சொல்ல போறேன்னு சொல்லுங்க. அப்பம்
2: ஓ,
0: நான் சொல்ல போறேன். இப்ப உங்களுக்கு மாவென்னாவில தாரம் சொல்லுங்க.
2: சுப்பிரமணியபுரம் படம் சொன்னவாவோ
0: சுப்பிரமணியம்.
2: பின்ன என்ன கங்கலி
0: சுப்பிரமணியபுரம் சொல்ல சுப்பிரமணியன்டுதான் சொன்னவாவே தவிர சுப்பிரமணியபுரம் சொல்லல.
2: சுப்பிரமணியன்டுதான் சொன்னவா? சரி சரி சரி. சொல்லிருப்பாண்டு
0: சுப்பிரமணியன்டுதான் சொன்னவா? அப்ப நாங்கிட்ட சுப்பிரமணியன் படம் இருக்கான்னு கேட்டு நான்.
2: சரி, நான் சொல்றேன். மாதகல்.
0: ஓகே.
2: மற்றது மாதரிவு.
0: ஓகே.
2: மாதவன்
0: படம்.
2: பேர் மாதவன்.
0: பேர் படம் மாதவன்.
2: நாடு ரெண்டும் சொல்லி பேர் சொல்றேன். அடுத்தது வந்து படம் வந்து மாதர்குல மாணிக்கம். உங்களுக்கு தெரியும் பழைய படம் மாதர்குல மாணிக்கமா? வேற பொருள் வந்து மாலை.
0: ஓ, மாலை. ஓகே,
2: நன்றி.
0: நன்றி, வணக்கம். அடுத்ததாக வைபருடாக வந்திருப்பவரை வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
3: வணக்கம் திரு. உங்களோட கதைக்காசியா இருந்து பின்ன நானும் மூடி வந்துட்டேன்.
0: ஓகே, பிரச்சனை இல்ல.
3: ஏனண்டா செவ்வாய்க்கிழமையில தவற விடுறது இல்ல, அதை எல்லாத்தையும் சேர்த்து பிடிப்போம், கட்டி பிடிப்போம்.
0: ஒரு பிரச்சனை இல்ல.
3: அவ எங்கட அப்பாண்ட பேர் சுப்பிரமணி. எங்கட அப்பாண்ட பேரை
0: கூப்பிட்டு சுப்பிரமணியன்டா அப்படியே நிப்பாட்டிச்சா? மிச்சத்தை சொல்ல இல்ல. அப்ப நீங்க மூணா வரிசையில சொல்லுங்க படம்.
3: மூணாவிலையா?
0: மூணாவில. ஊர் சொல்லுங்க.
3: முல்லத்தீவு.
0: சரி, ஊர் சரி. முல்லத்தீவு.
3: முகுந்தன். முகுந்தன்.
0: முகுந்தன்.
3: இடம் வந்து முல்லத்தீவு. மற்றது பொருள் வந்து முட்டை. மற்றது என்ன சொல்லணும்?
0: படம்.
3: மற்றது படமா? முள்ளும் மலரும்.
0: ஓகே,
3: பொருள் சொல்லியாச்சு.
0: இடம் நாடுதான் சொல்லணும்.
3: நாடு வந்து நாடு என்ன மூணாவில் இருக்குது. முருங்க. அது என்ன மங்களம்? முருங்கன். முல்லத்தீவு. உங்களுக்கு தெரியுமா?
0: நானும் யோசிக்கிறேன்.
3: நீங்க எனக்கு தந்துட்டு நீங்க யோசிக்கிறீங்க.
0: நானும் யோசிக்கிறேன்.
3: முசம்பியா இருக்கு. அது அது சரியா. மற்றது எங்கட ஊருக்குள்ளான் இருக்குது என்ன
0: முருங்க.
3: வெளியில உள்ள ஒருவள் வந்து கொஞ்சம் கஷ்டமா
0: இருக்கு. நான் அடுத்த 7 மணில இருந்து 8 மணி மட்டும் ஒரு ஒரு
3: அன்னைக்கு எங்களுக்கு செவ்வாய்க்கிழமையில தாரீங்களோ இப்ப நான் அது மிஸ் பண்றேன்னு தானே நல்லா இருந்தது. அந்த எழுத்துக்களை தந்துட்டு நீங்க கோர்வி ஆக்குறது அதுக்குள்ள அந்த எழுத்துக்களுக்குள்ள இப்போ சொல்லுகளை எடுத்து
0: ஒரு செகண்ட் இப்படியே நில்லுங்க. ஒரு செகண்ட் நில்லுங்க.
3: ஓகே.

0: என்ன புஷ்பவதி என்ற முன்னிப்பாடு படி இல்லையா?
1: அதுக்கும் செய்யலாம் தான். நான் ஒரு கொஞ்சம் ஒரு
0: ஏற்கனவே ஆயத்தப்படுத்தி கொண்டு தானே வந்துருக்கோம்.
1: நான் ஒரு கொஞ்சம் வித்தியாசமான ஒரு வித்தியாசம் வண்டியில ஒரு நான் நேர்ச்சி தொடங்கிக்கல. நான் அதை சொல்றேன், எப்படி அதை கொண்டு போறேன்.
0: சரியோ, இது நல்லா இருக்குது. இப்ப இதுல வந்து நாங்க கொஞ்சம் யோசிக்க கூடியதா?
1: இதுல யோசிக்கிறதுக்கு பெருசா உண்டு இல்லையே. ஆனா அதை சும்மா அந்த
0: மறந்து போனோம். ஊர்கள் எல்லாம் ஞாபகத்துக்கு டக்கன் வருமா? அவங்களுக்கு வெளிநாட்டுல இருக்கிற ஊர்கள் எல்லாம்
1: நன்றி வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலி இடம்பெற்றுக் கொண்டிருப்பது வார்த்தையுடன் விளையாடு. கலியாக நேரம் சரியாக 6:51. அந்த வகையிலே கலந்து கொள்ள வந்திருக்கும் அடுத்த நேர அன்புடன் வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம். இன்னும் ரெண்டு பேரோட நிகழ்ச்சி நிறைவு போறோம். அடுத்தது புது நிகழ்ச்சி. அப்ப அது பிரச்சனை இல்லை. ஓகே, நிறைய பிச்சைக்காரர் வந்து நிறைய பேர் இருப்பினம் தான். இங்க வந்து நிறைய பிச்சைக்காரர் இருப்பாங்க. ஆனா அவ்வளவு செனம் இருந்தாலும் என்னட்டு தான் வருவாங்க. ரோட்ல இங்க நிறைய பேர் பிச்சை எடுக்கிறவே இருக்கணும். அப்ப என்னட்டான் பெறுவீன். எனக்கு அந்த இல்லையோன்னு சொல்றதுக்கும் மனம் இருக்காது. அப்ப சரியன்னு அந்த போயிட்டு போய் சில நேரம் திரும்பி வந்தும் கொடுப்பேன். வீட்டை வந்து நான் சொல்லுவேன், ஏண்டா என்னத்தான் பார்த்து கொண்டு வராங்க, என்னட்டான் வந்து கேட்கணும்னா இவங்க சொல்லுவாங்க. ஆமா, உங்கள்ட வாயில நெத்தியில இழிச்ச வாயண்டது இருக்கம்மா, அதுதான் சொல்லுவாங்க. அவ்வளவு சனம் இருந்தாலும் என்னட்டுதான் வருவாங்க கேட்கறது கண்டு. என்னடா சில இடத்துல நாடுகள் சொல்ல கஷ்டமா இருக்குது. அப்ப நீங்க பூனாவில ஒரு ஊர் சொல்லுங்க.
2: ஊர் என்ன?
1: பூனாவரிசதான். மற்ற ஒரு படம் சொல்லுங்க.
2: படம் வந்து புன்னகை மன்னன் இருக்கா?
1: ஓ, புன்னகை மன்னன் இருக்குது படம். மற்றது புன்னகை மன்னன் படம். மற்றது புது வசந்த மன்னம் ஒரு படம் இருக்குல்ல?
2: கேள்விப்பட்டிருக்கேன்.
1: பொருள் சொல்லுங்க. ஒரு பொருள் சொல்லுங்க.
2: என்னது
1: பொருள் உண்டு?
2: பொருள் வந்து புழுக்கொடியல்.
1: புழுக்கொடியல், புல்லாங்குழல்.
2: புல்லாங்குழல்.
1: ஓ, மற்ற பேருண்டு சொல்லுங்க.
2: பேர் புவனேந்திரவாஜா.
1: நல்லூர். ஓகே, புகழேந்தி, புனிதம், புனிதவதி,
2: புனிதை.
1: ஓகே ஓகே, கலந்து சிறப்பித்தமைக்கு நன்றி. தொடர்ந்து அடுத்த நிகழ்ச்சியில சந்தித்துக் கொள்வோம். நன்றி, வணக்கம். நன்றி. அடுத்ததா கலந்து கொள்ள வந்திருப்பவரை வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
3: வணக்கம்.
1: வணக்கம் சசி அம்மா. நான் வந்து அடுத்தது வந்து போனா போனா வரிசையே சொல்றேன். என்னடா சில இடத்துல நாடுகளை கண்டுபிடிக்க கொஞ்சம் கஷ்டப்படுகிறாம்.
3: மற்றது போனாமல்ல பொருள்
1: என்ன சொல்லலாம்?
3: பொருள் இல்ல,
1: போனாவில் பொருள் இருக்குது.
3: பொட்டெல்லாம்
1: பொட்டும் வந்து ஒரு பொருள் தானே அது?
3: ஒரு பொருள் தானே. ஓ,
1: அது ஒரு பொருள்.
3: பொட்டு. மற்றது
1: படம்.
3: பொண்ணுக்கு தங்க மனசு.
1: பொண்ணுக்கு தங்க மனசு. பொல்லாதவன். முடிஞ்சா கலந்து கொள்ளுங்க. வணக்கம். நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது வார்த்தையுடன் விளையாடு. அடுத்ததாக வைபர் ஊடாக வந்திருப்பவரை வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம் வதனி.
4: வணக்கம்.
1: வணக்கம்.
4: எனக்கு அந்த ஓவன்னாவில் ஒரு படம் சொல்லுங்க. பாப்போம்.
1: ஓவன்னாவில் படம் நாங்க அப்போதே பார்க்க இல்லையா? நாங்கள்
4: பார்க்க இல்ல, விட்டுட்டோம். அதை நானும் தேடுறேன் வருது இல்லையா? ஓவன்னாவில் படம்
1: படம் பாக்கலையே, நாங்க பாக்கலையா? வர
4: ஓடங்கள்
1: இடம் வந்து நீங்கள் வந்து ஓவன்னாவில் என்ன சொன்னீங்கள்? நான் வச்சிருக்கேன் ஓமந்தி அண்டு. நீங்க ஓவன்னாவில் வேறு என்ன ஒரு இடம்
4: சொன்னீங்க?
1: ஓட்டுமாவடி. ஓட்டுமாவடி. ஓகே ஓகே. அடுத்த அடுத்த கலந்து சிறப்பித்தமைக்கு நன்றி. மீண்டும் சந்தித்துக் கொள்வோம். நன்றி, வணக்கம். அடுத்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளுங்க. ஓகே, நன்றி. நேரம் கடந்து கொண்டு போறது. ஓகே, நன்றி. அடுத்ததாக கலந்து கொள்ள வந்திருப்பவரை வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
5: வணக்கம்.
1: வணக்கம். ஆனாவில ஒரு படம் சொல்லுங்க. சரி, ஆவண்ணாவில சொல்லுங்க. ஆனா அல்லது ஆவண்ணா. சரி, ஓகே. ஒரு இடம் சொல்லுங்க. உங்கண்ட ஊர்ல என்னாலும் பரவாயில்ல. ஆனா அல்லது ஆவண்ணாவில ஒரு ஊர் சொல்லுங்க.
5: ஊர் பாண்டிச்சேரி.
1: ஆவண்ணாவில தான் சொல்லணும்.
5: ஆமா ஆமா. அப்புறம் சொல்றேங்க.
1: ஆவண்ணாவில ஒரு பேர் சொல்லுங்க.
5: பேர் வந்து ஆவண்ணாவில ஆவண்ணாவில வந்து
1: ஒரு உடன் சொல்லுங்க. ஆபம்
5: அவனாவில
1: உங்க நாட்டுல ஆந்திரான்றதும் வந்து ஆந்திரா பிரதேசம். அதுவும் வந்து ஒரு ஊர. ஒரு ஊர ஆந்திராண்டி இருக்குல்ல உங்களோட இடத்துல.
5: ஆமா ஆமா இருக்குங்க.
1: ஓகே சரி, அவ்வளவுதான். ஓகே, கலந்த சிறப்பித்தமைக்கு நன்றி.
5: நன்றி
1: வணக்கம்.
5: நன்றி
1: வணக்கம். நன்றி வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது வார்த்தையுடன் விளையாடு. வார்த்தையுடன் விளையாடு நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வந்திருக்க நேரே அன்புடன் வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
3: சொன்னீங்க.
1: அடுத்தது வந்து சொல்லுங்க. தானாவில சொல்லுங்க. ஆனா நாடு மட்டும் தாவண்ணாவிலையும் சொல்லலாம். மிச்சமெல்லாம் தானா?
3: தம்பாட்டியும்
1: இருக்கு.
3: என்ன
1: பொருள் என்ன சொன்னீங்க? தடி ஓகே. படம்
6: படம் வந்து தாவனாவில தண்ணி தூடுவதென்ன அது வந்து தங்க கோபுரம்.
1: தங்க கோபுரம் தளபதி படம் இருக்குல்ல,
6: தளபதி
1: தங்கை கோர்கீதம்.
6: மற்றது
1: நாடு
6: தாவன்னாவில.

பலரது வாழ்வில் அறிவொளியேற்றிய இந்த பாடசாலையின் அமுத விழாவுக்கான பணிகளை வயாபுலான் மத்திய கல்லூரியின் சுவிஸ் கிளையினர் இதற்கான ஏற்பாடுகளை கவனித்து வருகிறார்கள். மறந்து விடாதீர்கள், 8ஆம் தேதி நவம்பர் மாதம் 2026 ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 2:30 மணிக்கு வசாவிலான் மத்திய கல்லூரியின் அமுத விழா நிகழ்வுகள் நடைபெறுகிறது. இடம்பெறும் மண்டபம் இந்த நிகழ்வுக்கு அனுசரணை கொடுக்கின்றார்கள். பிசரியா மம்மா மியா GmbH, சஜிகா கேஷ் அண்ட் கரி, சஜிகா பியூட்டி பார்லர், சோட்டகன் கராத்தே நிறுவனம், பரவச யோகா நிலையம் இவர்களது ஆதரவுடனும் உங்கள் ஆதரவை எதிர்பார்க்கின்றார்கள் வசாவிலான் மத்திய கல்லூரியின் பழைய மாணவர்கள். மேலதிக தொடர்புகளுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். தியாகராஜா சச்சிதானந்தமூர்த்தி, சைவ சைவர் 41 79 771 17 12, தம்பிராஜா இளங்குமரன், சைவ சைவர் 41 76 386 14 82, தர்மலிங்கம் பிரபாகரன், சைவ சைவர் 41 76 51 83, சைவர் 3 4. மறந்து விடாதீர்கள், நவம்பர் மாதம் 8ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 2:30 மணிக்கு வசாவிலான் மத்திய கல்லூரியின் அமுத விழா நிகழ்வு. கல்வி கண்ணை திறந்த வயாவிலான் மத்திய கல்லூரியின் அமுத விழாவுக்காக அனைவரும் ஒன்றிணைவோம். அடுத்த தலைமுறைக்கு உற்சாகம் அளிப்போம்.

டிஆர்டி தமிழொலியில் தொடர்ந்து வருவது முதன்மை செய்திகள். கலியக நேரம் சரியாக 7:04. முதன்மை செய்திகள். யாழ்ப்பாணம் வலிகாமந்திற்கு பிரதேச சபையில் புதிய உள்ளக விளையாட்டு அரங்கிற்கான அடிக்கல் நட நிகழ்வு இன்று திங்கட்கிழமை பிரதேச சபையின் தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது. பிரதேச சபையின் நிதியில் 330 மில்லியன் ரூபாய் செலவில் நிர்மாணிக்கப்பட உள்ள இந்த உள்ளக விளையாட்டு அரங்கு வலிகாமந்திற்கு பிரதேசத்தில் விளையாட்டுத் துறையின் வளர்ச்சிக்கு முக்கிய பங்களிப்பு வழங்கும் வகையில் அமைந்துள்ளது.

0: கர்ப்பணம் வலிகாமம் படக்கும் போதில் பாதுகாப்பு படையினரால் கையடக்கப்பட்டுள்ள தனியார் காணிகளை விடுவிக்க கோரி மயிலுட்டி, வசாவளான் மற்றும் பலாலிச்சந்தி பகுதிகளில் பொதுமக்களின் போராட்டம் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. கண்டி தலதா மாளிகைக்கு முன்பு பெரகராவில் பாதுகாப்பு கடமையில் ஈடுபட்டிருந்த போலீஸ் உத்தியோகத்தர்களை தகாத வார்த்தைகளால் பேசி அவர்களின் கடமைக்கு இடையூறு விளைவித்த நபர் ஒருவர் இன்று ஞாயிற்றுக்கிழமை கைது செய்யப்பட்டுள்ளார்.
1: அப்பா, என்ன ஃப்ரிட்ஜ் வாங்க ஒரு மாதம் கூட ஆகல, ஒழுங்கா வேலை செய்யல. என்ன

0: செய்கிறது.
1: அப்பா, இந்த தப்புல படம் ஒன்றும் வரதில்லை அப்பா. இந்த ஹெட்போன் உடைஞ்சு போச்சு.
2: சரி சரி, இந்த காரும் ஒழுங்கா பிரேக் பிடிக்குது இல்ல. எல்லா பிரச்சனைக்கும் ஒரே தீர்வு எங்கட ஜோய் தான். ஜோயின் போன் நம்பரை சொல்லுங்கப்பா.
3: இந்த பிரச்சனைகள் அனைத்துக்கும் ஒரே தீர்வாக நியாயமான விலை தரமான சேவைக்கு ஜோய். தொடர்பு தொலைபேசி இலக்கம் பிரான்சுக்குரியது 0782 81 88 14. மறந்து விடாதீர்கள் ஜோய், 0782 81 88 14.

0: செல் நகரில் எம்எவர் நிறுவனமான பல்பொருள் வாணிபம் ஏரோ சஜன். வாடிக்கையாளர்களும் விருப்பம் அறிந்து தரமான பொருட்களை விற்பனை செய்யும் நிறுவனம் ஏரோ சஜன். இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகை பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், உடல் ஆரோக்கியத்திற்கும் சிறுநீரக பிரச்சனையை தடுக்க உதவும் கொரிஞ்சா இலை, அகத்த இலை, முருங்கை இலை, பொன்னாங்கானி, வல்லாறை போன்ற இலவகைகள், இவற்றோடு கடலுணவு பொருட்கள் அனைத்தையும் மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஏரோ சஜன். இவை மட்டுமா, இல்லவே இல்லை, உலகத்தின் எப்பாகத்திற்கும் பணமாற்று சேவை செய்யும் முன்னணி நிறுவனங்களான மணிகிராம், ரியா, வெஸ்டர்ன் யூனியன் ஊடாக பணமாற்றம் செய்கின்றார்கள். உங்கள் கொண்டாட்டத்திற்கு தேவையான அனைத்து பொருட்களையும் முற்கூட்டியே ஆர்டர் கொடுத்தால் மலிவு விலையில் வாங்கி தருவார்கள். மேலதிக தொடர்புகளுக்கு ஏரோ சஜன், 62 அவனியூ டு மார்சல் ஃபோர், 77500 செல். தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஏரோ சஜன், 0160-20-29-47 அல்லது கை தொலைபேசி இலக்கம் 0667-20-40.
1: இடையில் ஏற்பட்ட தடங்களுக்கு மன வருத்தத்தை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து முதன்மை செய்திகள். இம்மத்தியில் காணப்படுகின்ற வேறுபாடுகளை களைந்து அனைத்து தரப்பினரும் அணிதிரண்டு காணிகளை விடுவிப்பதற்கான மக்கள் போராட்டங்களை வலுப்படுத்த வேண்டும் என வலியுறுத்தியுள்ள ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி ஊடகவியலாளர் ஸ்ரீகாந்த் பன்னீர்செல்வம், அழுத்தங்கள் இல்லையெனில் தமிழ் மக்களின் எதிர்பார்ப்புகள் இதனையும் தென்னிலங்கை ஆளுந்தரப்புகள் கண்டு கொள்ளாது என்ற அனுபவத்தின் அடிப்படையிலேயே காணி விடுவிப்பு தொடர்பான மக்கள் போராட்டங்களில் இபிடிபி கலந்து கொண்டு வருகிறது எனவும் தெரிவித்தார்.

பலாலி மக்களின் பூர்வீக நிலங்களை ராணுவ பிடியிலிருந்து விடுவித்து தமது இயல்பு வாழ்வை மீள உறுதிப்படுத்துமாறு கோரி நிலமிழந்த பலாலி மக்கள் இன்று ஞாயிற்றுக்கிழமை நேற்று ஞாயிற்றுக்கிழமை 10வது வாரமாகவும் அமைதி வழி போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஜாழ் பண்டத்தெறிப்பு பிரான்பற்று முருகமூர்த்தி ஆலய திருவிழாவில் பயன்படுத்தப்பட்ட அதிசக்தி வாய்ந்த மின் விளக்குகளால் கண் பாதிப்புக்கு உள்ளானவர்கள் ஜாழ் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று மீண்டும் வீடு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சிகிச்சையின் பின் வீடு திரும்பியுள்ளனர். நாட்டின் சுற்றுலாத்துறை மூலம் கிடைக்கும் வருமானம் குறைவடைந்துள்ள போதிலும் வெளிநாடுகளில் பணியாற்றும் இலங்கையர்களின் பணப்பரிமாற்றம் கணிசமான வளர்ச்சியை காட்டியுள்ளதாக இலங்கையை மத்திய வங்கி வெளியிட்டுள்ள அண்மை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வலிந்து காணாமலாக்கப்பட்ட தமது உறவுகளுக்கு நீதி கோரி தாம் நீண்டகாலமாக காத்திருப்பதாகவும் காரணங்களை கூறுவதை விடுத்து ஒரு முறையேனும் இலங்கை விவகாரத்தை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துக்கு பரிந்துரைக்குமாறும் இலங்கைக்கான பிரித்தானிய உயர் ஸ்தானிகர் அன்ரூட் பட்ரிக்கிடம் வடக்கு கிழக்கு மாகாணங்களைச் சேர்ந்த வலிந்து காணாமலாக்கப்பட்டோரின் உறவினர்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர்.

இனப்படுகொலை புரிந்தவர்களை அவர்கள் இழைத்த குற்றங்களை விசாரணை செய்ய முடியாது. எனவே செம்மணி மனித புதைக்குழி தொடர்பில் சான்றுகளை சேகரிப்பதற்கும் மரபணு மாதிரிகள் மூலம் பாதிக்கப்பட்டவர்களை அடையாளம் காண்பதற்கும் ஏதுவான ஒரு சுயாதீன சர்வதேச விசாரணைக்கு கனடாவும் சர்வதேச சமூகமும் ஆதரிக்க வேண்டும் என ஒன்றோரிய மாகாண பாராளுமன்ற உறுப்பினர் விஜய் தணிகாசலம் வலியுறுத்தியுள்ளார்.

முஸ்லிம் பெண்கள் தமது சமய அறநெறிக்குரிய ஆடைகளை அணிந்து சகல துறைகளிலும் வேலை பார்ப்பதற்கான உரிமையை உறுதிப்படுத்துவதற்கான சட்டத்தை இயற்ற அரசாங்கம் முன்வர வேண்டும் என்று அம்பாரா மாவட்ட ஜமுயிதால் உலமா கோரிக்கை விடுத்துள்ளது.

0: விமானி போல் நடித்து வெளிநாட்டு வேலை வாங்கி தருவதாக கூறி பல கோடி ரூபாய் நிதி மோசடி செய்த பெண் ஒருவர் கொழும்பு மோசடி விசாரணை பணியகத்தால் கைது செய்யப்பட்டு புதுக்கடை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட பின்னர் விளக்கமறியல் வைக்கப்பட்டுள்ளார். தொடர்ந்து பிரதான செய்திகளில் உங்களது மிகுதி செய்திகளை தெரிந்து கொள்ளுங்கள்.
1: ஹாய் தேவி, டிஆர்ஜி ரேடியோல உங்களோட விளம்பரம் கேட்டேன். நான் ஒரு பார்ட்டி வைக்க இருக்கின்றேன், அதை பற்றி விசாரிக்கத்தான் வந்தேன். நான்
2: எத்தனை பேருக்கு?
1: கிட்டத்தட்ட ஒரு 60 பேர் வரும்.
2: 60 பேருக்குன்னா எங்களோட இடத்துல ஓகே, ஆனால் அதுக்கு மேல உங்களுக்கு தேவையான சொல்லி சொன்னா நீங்க எங்க வந்தாலும் கேளுங்க, நாங்க அந்த அளவுக்கு சமைச்சு தரக்கு ரெடியா இருக்கிறோம்.
1: ஓ, அப்படி என்ன? டிஆர்டியில சொன்னதன்படியே ஈஸியா முடிஞ்சது. You're very nice. Thank you.
3: உங்கள் தேவை அறிந்து சேவை செய்ய காத்திருக்கின்றார்கள் தேவி மகால். உங்கள் மங்களகரமான விழாக்களுக்கு ஏற்ற சைவ அசைவ உணவுகளை செய்து தர காத்திருக்கின்றார்கள் தேவி மகால். 60 ஆசனங்களை கொண்ட மண்டபமும் வாடகைக்கு உண்டு. சனி ஞாயிறு தினங்களில் மட்டும் தாயக நினைவோடு தரமான உணவுகளை உண்டு மகள குடும்பத்தோடு நாடுங்கள் தேவி மகால். மேலதிக விவரங்களுக்கு தேவி மகால் 246 அவென்யூ பிரசிடென்ட் வில்சன், 93210 லாப்லான் சென்டனே. தொலைபேசி இலக்கம் ஹாலோ தேவி சைபர் 1 55 93 16 78. மின்னஞ்சல் முகவரி தேவி மகால் .com. நாக்கு மரத்து போனதே. பாரிஸ் லாச்சபலில் ரூய் கையில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் SAS லங்கா என்டர்பிரைஸ். உங்கள் இல்லத்திற்கு தேவையான உப உணவுப் பொருட்கள், தாயகத்திலிருந்து நேரடியாக இறக்குமதி செய்யப்பட்ட பசுமையான மரக்கறி வகைகள், இவற்றோடு சூப் வகைகள், ரைஸ் குக்கர் மற்றும் பிளாஸ்டிக் கோப்பைகள், பிளாஸ்டிக் கப்புகள், பிளாஸ்டிக் கரண்டிகள் மிக மிக மலிவு விலையில் பெற்றுக் கொள்ளலாம். அத்தோடு உங்களுக்கு தேவையான பொருட்களை மொத்தமாகவும் வழங்க உள்ளார்கள். உங்கள் மங்களகரமான விழாக்கள், கோவில் திருவிழாக்கு தேவையான வாழைமரம், குருத்தோலைகள், பூ மாலைகள், பலாப்பழம் போன்றவற்றை தாயகத்திலிருந்து இறக்குமதி செய்து தருகின்றார்கள் SAS லங்கா என்டர்பிரைஸ். இவை மட்டுமா, இன்னும் பல சேவைகள் செய்ய காத்திருக்கின்றார்கள். மேலதிக விவரங்களுக்கு SAS லங்கா என்டர்பிரைஸ் 16 ரூ கை பரிஸ் 10. தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் சைபர் 1 42 41 77 67 அல்லது சைபர் 6 50 26 21 15. மின்னஞ்சல் முகவரி saslanga12@gmail.com.
4: உண்மை குடியிருப்பு மற்றும் வணிக சொத்துக்கள் வாங்குதல், விற்பனை, முதல் மற்றும் இரண்டாம் அடமான நிதி சேவைகள், செல்வம் மற்றும் நிதி மேலாண்மை, பண முதலீட்டு சேவைகள், உங்கள் அனைத்து காப்பீட்டு தேவைகளுக்கும் தொடர்பு கொள்ளுங்கள். ஜோஸ் ஜெரட்னம், வன்கூவர் நகரில். வாங்கவும் விற்கவும் உடனடியாக தொடர்பு கொள்ளுங்கள் ஜோஸ் ஜெரட்னம். தொடர்பு தொலைபேசி இலக்கம் வன்கூவருக்குரியது 778 994 23 25.

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி GRT தமிழ் ஒலி, உலகத் தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது TRT தமிழொலி. TRT தமிழொலியில் இடம்பெற்றிருக்கும் கலையக நேரம் சரியாக 7:18. தொடர்ந்து 8 வரை இப்படி பலதும் 10 மாதிரி பல விதமான நிகழ்ச்சிகளோடு நேர்களோடு கலந்துரையாடலாம் என்று இருக்கிறேன். இடையில் ஏற்பட்ட சிறு தவறுக்கு மன்னித்து தவறுக்கு மனம் வருந்துகிறேன். என்னென்று சொன்னால், வானொலிக்கு ராஜாணி ஒருவர் அனுப்பியிருந்தார், அதால் சில தடங்கள் ஏற்பட்டு விட்டது, மன்னித்து கொள்ளவும். நான் இப்போது வந்து பல தரப்ப நேயர்களை எடுத்துவிட்டு நான் அது எப்படி அந்த நிகழ்ச்சியின் கொண்டு போவது என்று சொல்லி பார்ப்போம். ஒரு மணி நேரத்துக்கு ஒரு முதலாவதாக நான் வந்திருக்க நேரை அன்புடன் அழைத்து விட்டு அவருடன் கலந்து கதைக்கும் போது நீங்கள் என்ன மாதிரி நிகழ்ச்சி போகுதுன்றதை பார்ப்போம். முதலாவதாக கலந்து கொள்ள வந்திருக்க நேரே அன்புடன் வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
2: வணக்கம் தேவி, கலந்து கொள்ளும் பாபம்.
1: ஓகே, நான் என்னன்னு சொல்லி சொன்னா, நான் வந்து இங்கண்டே அந்த ஒரு நான் ஒரு ஒரு இசையை வந்து நான் உங்களுக்கு ஒலிபரப்பு செய்கிறேன், அதை நீங்கள் கேளுங்க. முதல் அதை கேட்டுட்டு உங்களோட மனதுல வந்து என்ன விதமான எண்ணம் வந்து உங்களுக்கு என்ன விதமான ஒரு ஒரு விதமா என்ன தோன்றுதுன்னு சொல்லி போட்டு நீங்கள் ஒரு அதுக்கு பிறகு ஒரு பாடலையும் வேணுமெண்டா கேட்டுட்டு போகலாம்.
2: பாடல்
1: கேட்கறதா இருக்குது, இதை கேட்டு பாருங்க நீங்க.
2: ஓகே ஓகே.

0: உங்களுக்கு இந்த இப்ப இந்த இசைய காட்டிங்க தானே?
1: காலை நேர காட்சியை இந்த பறவைகள் கத்துறது.
0: ஓ, அது வந்து உங்களுக்கு வந்து உங்களோட காலை நேர காட்சி என்று சொல்லியக்கல வந்து உங்களோட மனதுல வந்து இது வந்து எப்படியான ஒரு உணர்வை வந்து உங்களுக்கு ஏற்படுத்தினது?
1: மனதில் சந்தோஷத்தை கொடுக்கும். இந்த ஒலிகள் எல்லாம் கேட்க இந்த பறவைகள் கூட வீடியோ எழும்பி தங்களை இடிகளை தேடி வழிபடுறதும் காலை பொழுது வந்து மனதுக்கு ரம்மியத்தை கொடுக்குறானே. சூரிய உதிக்கிற நேரம், பறவைகள் கத்துற நேரம், கோயில் மணி கேட்கிறோம், அப்படியான ஒரு புத்துணர்வு.
0: ஓ, மற்றது வந்து அந்த உங்களுக்கு வந்து இந்த இதை இப்படி நீங்க கேட்டுக்கொண்டு இருக்கீங்கல வந்து உங்களுக்கு வந்து அந்த ஊரிலே இருக்கிற அந்த ஒரு
1: அந்த ஒரு உணர்வு வேறும் அங்கதானே இப்படி எல்லாம் கேட்கல.
0: ஓ, அதான் அந்த இதை இப்ப திரும்பி ஒரு திரும்பி ஒரு கேட்டு பாருங்க. திருப்ப
1: மணி சத்தருங்க விதையில அதான்

0: அந்த மனதுக்கு ஒரு அமைதியை தார ஒரு சத்தம் தானே இது.
1: என்ன ஒலிதானே முழுதும்
0: பறவைகளின் ஒலி, பறவைகளின் ஒலி, அந்த ஒலி எல்லா விதமான
1: பறவைகளின்
0: ஒலி. மற்றது வந்து நாங்கள் உண்மையில வந்து அந்த காலையில எழும்பேக்கில் வந்து அங்க நாங்கள் ஊர்ல வாழ்ந்த காலத்துல வந்து நாங்கள் எழும்பேக்கில் வந்து வெடிச்சத்தங்கள் அதுகள் இதுகளோட தான் திடுக்கிட்டு எழும்பினது. ஆனா அந்த இப்படியான ஒரு அமைதியான ஒரு சூழ்நிலையே எழும்பேக்கில் வந்து அண்டைய நாட்களும் வந்து ஒரு நல்ல
1: நல்ல நாளாக அமைமான நாங்கள் கொஞ்சம் கூட ஒரு இப்படியான இதுகளை அனுபவிச்ச நாங்கள்.
0: அதான் அது ஒரு ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு
1: பிறகுதானே அந்த கூட குண்டு வெடிச்சத்தங்கள்.
0: அதான் அதான் அதுக்கு பிறகு கொஞ்சம் சத்தங்கள் வந்தது.
1: மனதுக்கு இதமாக இருக்கும் என்று நான் சொல்றேன். அதை விட வேறு என்ன
0: கேட்கறது வந்து நாங்கள் வந்து அதோட வந்து ஒரு சின்ன ஒரு கருத்தோயம் கொடுக்கிறேன். நாங்கள் வந்து எப்பயும் வந்து காலையில எழும்பேக்கலையாம் வந்து எங்களுக்கு வந்து இந்த எங்கட கை ரெண்டும் தான் எங்களுக்கு வந்து ஒரு ஒரு இதை கொடுக்கறது. இந்த கை தான் எங்களுக்கு வந்து
1: கைய
0: பார்த்து கொண்டு மற்றது வந்து நாங்க எப்பயும் காலையில எழும்பேக்கல நாங்க வந்து காலை கடன்களை முடித்து விட்டுத்தான் நாங்கள் எப்பயுமே கிச்சனுக்குலாம் போக வேணுமா, சமையல் அறைக்குல போய் அந்த சாமான்களை தொட வேணுமா, அதுக்கு முதல் நாங்கள் வந்து சாமான்களை வந்து தொடுவது வந்து கூடாதாம். அது அந்த காலை நேரத்துல வந்து நாங்கள் ஒழும்பி நாங்கள் இந்த காலை கடன் எல்லாம் முடித்ததுக்கு பிறகுதான் நாங்க
1: சமையல் வந்து கேட்டு தண்ணி வைக்கிறோம்.
0: எல்லாரும் அப்படித்தான் செய்யறவே சில பேர் வந்து டக் டக்குன்னு போறவே தானே
1: நன்றி
0: வணக்கம்
1: நன்றி வணக்கம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது பலதும் பத்தும் நிகழ்ச்சி. அந்த வகையிலே அடுத்ததாக கலந்து கொள்ள வந்திருப்பவரை அன்புடன் வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம். உங்களுக்கு நான் எல்லாருக்கும் ஒரு விதமான ஒரு ஒலிய தந்த அந்த ஒலியால வந்து மனதுல வந்து என்ன என்ன விதமான ஒரு சத்தம் எங்களுக்கு, நாங்க என்னத்தை அனுபவிக்கிறோம், என்ன உணர்வு எங்களுக்கு வருதுன்றதை பாப்போம். இதை கேளுங்க பாப்போம், என்ன வரும் உங்களுக்கு, நீங்க என்ன சொல்றீங்கன்னு பாப்போம்.
1: அதுதானே பாப்போம்.

0: இது வந்து கூடுதலா வந்து அந்த கோயில் மணி ஓசையும் அதுல ஆரம்பமாகுது. சூரியன் உதிக்கிற நேரம் உங்களுக்கு அங்கையும் அங்க வந்து நீங்கள் காலப்பொழுதுல இருக்கேக்கலாம், இங்க வந்து காலப்பொழுதுல இருக்கேக்கலாம். உங்களுக்குள்ள என்ன ஒரு வித்தியாசம் வேறுபாடு இருக்குது?
1: அந்த காலப்பொழுதுல பறவைகள் வழியல் இப்ப நீங்கள் சொன்னதெல்லாம் கேட்கறதுதான் அந்த காலப்பொழுதுல நடக்கிறது. இப்ப இங்க இங்க வந்து காலப்பொழுதுல பஸ்ஸுகள் சத்தம் மற்றது அதுபோல வாகனங்கள் சத்தம் கேட்கும். மற்ற அந்த துப்புரவாக்குற அந்த பூவன் இருக்கிறாரே இந்த அந்த அதை செய்யணும் அந்த அந்த கேட்கும். சரியா?
0: சரி ஓகே. மற்ற வந்து நான் வந்து இப்ப இந்த இந்த இது முடிஞ்ச இந்த இசை இந்த ஒலிச்சத்தம் முடிஞ்சாத பிறகு பேந்தோரோ ஒரு ரெண்டு மூணு பேரோட இந்த ஒலிச்சத்தத்தை நிப்பாட்டிட்டு பேந்தோரோ ஒரு நான் ஒரு இது ஒரு சொல்லு ஒரு இதை தருவேன். நீங்க அதை பற்றி என்ன என்ன என்ன நினைக்கிறீங்களன்னதை வந்து சொல்லுங்க. திருப்பி அடுத்த தரத்துக்கு
1: நன்றி,
0: வணக்கம். என்ன சந்தித்துக் கொள்வோம். நன்றி
1: நன்றி.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது பலதும் பத்தும். அந்த வகையில் அடுத்ததாக கலந்து கொள்ள வந்திருப்பவரை அன்புடன் வரவேற்றுக் கொள்ளுகிறேன். வைபர் ஊடாக வணக்கம்.
1: வணக்கம் திரு. நான் திருமதி ராணி சம்பந்த.
0: ஓகே வணக்கம். நான் வந்து உங்களுக்கு ஒரு சத்தத்தை தரப்போறேன். அந்த சத்தத்தை பாருங்க, என்ன மாதிரி உங்களுக்கு என்ன மாதிரியான உணர்வுகளை உங்களுக்கு வந்து எடுக்குதுன்னு பார்ப்போம்.
1: போடுங்க
0: வர.
1: நான் கொஞ்சம் பைபிள் இதுல இன்டர்நெட் ரேடியோ

0: பெருமான். இது வந்து காலை என்ன சொல்றது, நித்ரியா இருக்கிறவே எழுப்புறோம்
1: சார்.
0: எல்லாம் எல்லாம் பாருங்க.

0: இதுவும் வந்து அந்த நீங்க வந்து ஒரு இந்த ஒரு தொழிலாளி எந்த தொழிலாளிய பார்த்து நீங்க வந்து மனம் வருந்தி இருக்கிறீங்க?
1: சுரங்கத்துல வேலை செய்யற அந்த தொழிலாளிய பார்த்து சரியா மனம் வருந்தி இருக்கிறேன். ரெண்டா இவ்வளவு ஆழத்துக்குள்ள அந்த தண்ணியும் வந்து கொண்டிருக்கும், அதோட அவைக்குள்ள அந்த பூச்சிகள் எல்லாம் வரும். என்ன சில வழியில இப்ப இங்கேண்டா பாம்பு கழுதுகள் வராத, இப்ப வேற நாடுகள் சில நாடுகள்ல தீங்கு விளைவிக்கக்கூடிய சரியான ஆபத்து விளைவிக்கக்கூடிய சரியான அந்த என்னன்னு சொல்ல பயங்கரமான பாம்பு மற்றது அந்த இது மட்டத்துகள் கொடுக்கன் அதுகள் எல்லாம் பெறும். என்ன கனகாலமா அதுக்குள்ள ஒழிச்சிருந்த இதுகள் எல்லாமே வெளியில வரையக்குல அவைக்கு எவ்வளவு அது அந்த ஆபத்தை எதிர்நோக்கணும். என்ன சில வேளையில என் குடும்பத்தை பார்க்க காசுக்கு ஆசைப்பட்ட அந்த வேலையை செய்யின, ஆனா அதுக்கு இப்ப குடும்பத்தை பார்க்க இல்லாத நிலைமையும் பெறும். என்ன அப்படி
0: இழந்திருக்கணும், என்ன எல்லாத்தையும் இழந்து வந்து
1: செய்யணும். தங்கட அந்த
0: சுக துக்கங்கள் எல்லாத்தையும் இழந்து சொல்லுவின மனைவியின் கை மினுங்கோணும் என்று சொல்லி சொன்னா கணவனின் இந்த கை வந்து
1: நல்லா கல்லுடைக்கணும். என்ன சரியான கவலையா இருக்கு
0: மேடம். நான் வந்து இப்ப இதோட நான் இப்ப இந்த ஒளி நிகழ்ச்சியை நான் அது வேற ஒரு விதமா தயார்படுத்தி கொண்டு வந்தேன்னா அது எனக்கு இதுல எடுக்கலாம இருக்கு. நான் உங்கள்ட்ட வந்து ஒரு நீங்க வந்து நான் வந்து ஒரு ஒரு உங்கள்ட்ட வந்து ஒன்று கேட்கிறேன் என்று சொல்லி சொன்னா இது வந்து கேட்கிறேன். என்ன நான் வந்து ஒரு வினோத அகராதி என்று சொல்லி ஒரு இப்ப இந்த நிகழ்ச்சிக்கு தயாரிச்சு கொண்டுதான் வினோத அகராதி என்று சரியா? அது வந்து நான் வந்து ஒரு குறிப்பு தாரேன். அந்த குறிப்பை வச்சு நீங்க வந்து அந்த என்ன அதை வந்து என்ன என்ன சொல்லுன்றதை கண்டுபிடிக்கணும்
1: சரியா?
0: இப்ப அது வந்து நான் இப்ப சொல்றேன் என்று சொல்லி சொன்னா நாம் எங்கட தூக்கத்தை கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு எதிரி தூக்கத்தை ஒரு நிமிஷம் பாருங்கவா தூக்கத்தை நல்ல தூக்கத்தை கெடுக்க கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு எதிரி
1: அது நுழம்பா இருக்கலாம். அப்படி அப்படி சொல்லி சொல்லணுமா அல்லது அப்படி
0: ஒரு நான் சொல்ல நான் இப்ப இது வந்து ஒரு பொருள் ஒரு பொருள்
1: கண்டுபிடிக்கப்பட்ட
0: எதிரி நன்றி வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலி இடம் பெற்றுக் கொண்டிருப்பது வினோத அகராதி. கலையங்க நேரம் சரியாக 7:31 அந்த வகையில் இதில் நான் யார் முதல் வந்தவை என்று தெரியவில்லை, மன்னித்துக் கொள்ளுங்கள். அந்த வகையில் வந்திருப்பவரை வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
2: வணக்கம் திரு.
0: வணக்கம் ரோசாலி.
2: நலமா இருக்கிறீங்களா?
0: நலமாக இருக்கிறேன். நான் உங்களுக்கு என்னதை கொள்வேன், நீங்க எனக்கு வந்து நான் உங்களுக்கு வந்து ஒரு ஒரு சிறிய ஒரு இதொன்று கேட்கறேன். வந்து என்னன்னு சொல்லி சொன்னா எப்படி கேட்கலாம் உங்கள்ட்ட? நான் எங்களை வந்து இப்போ ஒரு என்னத்தை கேட்கறேன் நான் உங்கள்ட்ட கேட்கறேன் வந்து நீங்க வந்து எனக்கு வந்து நீங்க வந்து சொல்லணும் என்னன்னு சொல்லி சொன்னா எத்தனை மாதங்களில் வந்து நான் சும்மா பொதுவா உங்கள்ட்ட கேட்கறேன் ஒரு கேள்வி, எத்தனை மாதங்களில் வந்து 28 நாள் இருக்குது ஒரு வருடத்துல? எத்தனை மாதங்களில் 28 நாள் இருக்குது?
2: பிப்ரவரி மாதத்தில்.
0: வடிவா யோசிச்சு சொல்லுங்க.
2: பிப்ரவரி
0: இல்ல
2: 28 நாள் வந்து பிப்ரவரி இல்லைங்க.
0: நான் கேக்குறேன் எத்தனை மாதங்கள் ஒரு வருடத்தில் எத்தனை மாதங்களில் 28 நாள் இருக்குது?
2: பிப்ரவரி தான் 28 நாள் இருக்குது. ஒரு சமயம் ஒரு மாசம் அதுல வந்து 29 வருது 28 வருது பிப்ரவரி.
0: எனக்கு எனக்கு வந்து நீங்க வந்து சொல்லணும் என்னன்னு சொல்லி நான் சொல்லுற ரெண்டு மூன்று சொல்லுக்கு வந்து நீங்க எதிர்கருத்து சொல்ல வேணும், எதிராக சொல்ல வேணும். சரியா? துன்பம், அதுக்கு எதிர்
2: சொல்லணும்.
0: ஓகே. மகிழ்ச்சி,
2: மகிழ்ச்சி, சந்தோஷம்,
0: இகழ்ச்சி. அது புகழ்ச்சிக்கு தான் வேற மகிழ்ச்சி. இது வந்து மகிழ்ச்சி எண்ணெய்களை கவலை. மற்றது வந்து இதுக்கு கேக்குறேன் என்ன, காலை
2: மாலை
0: மாலை என்ன காலை மற்ற வந்து எதிர் எதிர்
2: எதிர்
0: எதிர்க்கு எதிர்க்கு எதிர்
2: வந்து என்ன சொல்றது
0: அந்த வகையில் கலந்து கொள்ள வந்திருக்கு நேரே அன்புடன் வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
3: வணக்கம் ராகினி.
0: வணக்கம். நான் வந்து இப்ப இது வந்து இந்த நிகழ்ச்சி வந்து ஒரு வினோத அகராதி என்று சொல்லி நான் சொல்லுறேன். இப்ப நான் தர சொல்லுக்கு வந்து நீங்க வந்து எனக்கு வந்து அதை வச்சு நீங்க என்னண்டு கண்டுபிடிக்கணுமே. இப்ப இப்ப இப்ப இதை சொன்னு தானே, இப்ப முதல் சொன்னேன் நாம் எங்கட தூக்கத்தை கெடுக்க கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு எதிரி அது வந்து எல்லாம். சரியா? இப்ப நான் அடுத்ததான் உங்கள்கிட்ட கேக்குறேன், கண்மூடி திறப்பதுக்குள் முடிகிற ஒரு விந்தியான நாள். கண்மூடி திறப்பதற்குள் ஒரு முடிகின்ற ஒரு விந்தியான நாள், டக்கண்டு போற ஒரு நாள். இல்ல நாளை கேக்குறேன். இப்ப கிழமை நான் உங்களுக்கு இது கொஞ்சம் கஷ்டமா இருக்கிறேன். இப்ப இது வந்து ஒரு நாள். இப்ப நாங்கள் ஒரு ஒரு நாள் இப்ப நாங்கள் அஞ்சு நாளும் வேலை ஆறு நாளும் வேலை செய்தமண்டா அந்த ஒரு எந்த ஒரு எந்த நாளா அந்த நாள் வந்து டக்கண்டு போயிடும். அப்ப அதுக்கு அதைத்தான் சொல்லலாம், கண்மூடி திறப்பதற்குள் முடிகின்ற ஒரு விந்தியான நாள்.
3: ஞாயிற்றுக்கிழமை
0: ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வந்து எங்களை கண்மூடி திறக்கிறதுக்கு இடையில நாங்க டக்கண்டு முடிஞ்சு போயிடும். ஓ, மற்றது வந்து எனக்கு வந்து நீங்கள் ஒரு சொல்லி ஒரு எழுத்து சொல்லணும் என்னன்னு சொல்லி நான் சொல்லுறத நீங்க வந்து பின்பக்கத்தால எனக்கு சொல்லணும். சரியா? இப்ப நான் வானொலி என்று சொல்றேன், நீங்க வானொலிய பின்பக்கத்தால எப்படி
3: சொல்லுங்கள்.
0: இனி அடுத்த அடுத்த ஒரு ரெண்டு ரெண்டா தான் கேக்குறேன். அடுத்த அடுத்த நேரே சந்தித்துக் கொள்ளுங்க.
3: நன்றி
0: நன்றி வணக்கம். சந்தித்துக் கொள்வோம். நன்றி. இடையில ஒரு ஆக்கள் வந்துச்சுன்னா அதால எனக்கு கொஞ்சம் அந்த தடுமாற்றமா போயிட்டு அதான் எல்லா குழம்பு எல்லாம் குழம்பிட்டு. இப்ப நான் சொல்ற சொல்ல தடுமாற்றமா போயிட்டு எனக்கும் அந்த விட்டுட்டு போய் எடுக்க இல்லாம போயிட்டு. நான் இப்ப என்ன நான் சொல்ற சொல்ல நீங்க பின்பக்கத்தால சொல்லுங்க பாப்பா. கவிதை
4: எனக்கு பிடிச்சது.
0: கவிதை கவிதை அத பின்னால சொல்லுங்க.
4: கவிதை தைவிகா.
0: தைவிகா. ஓகே. என்ன நக்கன் இது பிடிச்சிட்டீங்க. நான் வந்து இப்ப இது சொன்ன மாதிரி அந்த வினோத அகராதிய அடுத்தது நான் இப்ப இவ சொல்லிக்கணும் தானே. ஞாயிற்றுக்கிழமை இரவை நம்ம பயமுறுத்த தொடங்கும் வாராந்த வில்லன். ஞாயிற்றுக்கிழமை இரவை பயமுறுத்துறதுக்கு பயமுறுத்த தொடங்கும் வாராந்த வில்லன் அது யாரு?
4: திங்கட்கிழமை.
0: திங்கட்கிழமை பரவாயில்ல, புடி அந்த அது பிடிபட்டுட்டுது. இப்ப என்ன என்ன அது இது பிடிபட்டுட்டுது?
4: நீங்க கேட்ட வேலைக்கு நான் சத்தமா பதில் சொல்லி கொண்டிருந்தேன் எல்லாத்துக்கும்.
0: நன்றி வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது வினோத அகராதி. அந்த வலை வகையில் அடுத்ததாக வைபர் ஊடாக வந்திருப்பவரை வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
5: எனக்கு
0: ரோசாலி வந்தோன்னே என்னத்த தெரியாம சரி. நான் இப்போ உங்கள்கிட்ட இந்த வினோத அகராதியில் நான் திருப்பி உங்கள்கிட்ட கேட்குறேன். இப்போ வந்து என்னென்னு சொல்லி சொன்னால், இப்போ பிடித்த சாப்பாடு எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு பேந்து பிடித்த சாப்பாடு எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு பேந்து பிறகு வந்து பிடித்த சாப்பாடு எல்லாத்தையும் பார்த்து கொண்டு வறுமனையே ஒரு பெருமூச்சை விடு பெருமூச்சை மட்டும் சாப்பிடும் ஒரு கலை. இப்ப நான் சொல்றேன் என்ன சொன்னா, நல்லா மூக்கு புட்ட கொஞ்ச நாளைக்கு பிடிக்க பிடிக்க நல்லா
5: சாப்பிட்டுட்டு
0: எங்கட கண்ணுக்கு முன்னாலேயே நல்ல சாப்பாடுகள் இருந்தால் அதை பார்த்து பெருமூச்சு விடும் ஒரு கலை.
5: அது
0: என்ன சொல்ற, அதை உடைய சொல்லுங்க
5: என்ன சொல்றது?
0: உங்கள்ட்ட அடுத்த கேள்வி வந்த ஒரு கேள்வி, பின்னாலையும் இருந்து ஒரே மாதிரி சொல்லலாம், முன்னாலையும் இருந்து ஒரே மாதிரி சொல்லலாம், எப்படி வாசிச்சாலும் ஒரே ஒரே ஒரே மாதிரி வாசிக்கலாம், அத ஒரு சொல்லி சொல்லுங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது வினோத அகராதி. கலியக நேரம் சரியாக 7:41. அந்த வகையில் கலந்து கொள்ள வந்திருப்பவரை வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
6: வணக்கம்.
0: பின்பக்கத்தால வாசிக்கணும் சரியா? தமிழ பின்பக்கத்தால வாசிச்சு சொல்லுங்க. அடுத்ததை வந்து அந்த வினோத அகராதி என்று சொல்லி நான் கேட்கிறேன். வினோத அகராதி இப்ப அது வந்து என்னன்னு சொல்லி இப்ப நான் இப்ப சொல்றது, இப்ப ஞாயிற்றுக்கிழமை இரவை பயமுறுத்த வரும் தொடங்கும் நாளன்னைகள திங்கட்கிழமை என்று
6: சொன்னதே.
0: அடுத்தது வந்து அடுத்தது உங்கள்கிட்ட கேக்குறேன் வந்து, இன்றைய மனிதர்கள் வந்து நாங்கள் வந்து சுவிட்ச் போட்டால் மட்டுமே இயங்கும் ஆக்சிஜன் குழாய், இன்றைய மனிதர்களின் சுவிட்ச் போட்டால் மட்டும் இயங்கும் ஆக்சிஜன் குழாய்.
6: ஆக்சிஜன் குழாய் தொண்டை குழாய்?
0: இல்ல இல்ல, ஆக்சிஜன் குழாய்னா இது ஒரு பொருள். இத விளக்குறதுன்னு சொல்லி சொன்னா நான் உங்களுக்கு சொல்றேன் சொன்னா, எங்கன்னா மக்களுக்கு வந்து இதுதான் சுவாசமா இருக்குது, ஆனா அதுக்கு வந்து சார்ஜ் போட்டா தான் அது இயங்கும். இல்ல கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இதுதான் இன்னைக்கு வந்து குழந்தையிலிருந்து வயது போனவர்களை வயது வந்தவர்களை வட்டும் இந்த இதுதான் எங்களுக்கு சுவாச குழாயா இருக்கு, சுவாசமா இருக்கு. இல்ல இது ஒரு இது உறுப்பு இல்ல இது ஒரு பொருள்
6: பொருளா
0: ஒரு பொருள்
6: வினோதமா
0: சொல்றது சொல்றேன். அடுத்ததாக கலந்து கொள்ள வந்திருப்பவரை வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
6: அடுத்ததாக நான் தான் அப்படின்னு சொல்லுங்க.
0: அப்ப நீங்க அதை சொல்ல மாட்டீங்க. அப்ப நீங்க
6: இல்லதான் யோசனைகளும் வேற இல்ல.
0: கையிலேயும் இருக்குது, இப்பயும் வச்சிருக்குதுங்க.
6: கையில
0: வச்சிருக்கேன். இன்றைய மனிதர்களின் சுவிட்ச் போட்டால் மட்டுமே இயங்கும் ஆக்சிஜன் குழாய். ஆக்சிஜன் இது இல்லாமல் ஒருத்தரும் இருக்க மாட்டேனா.
6: மூச்சு
0: இல்ல. ஒரு ஒரு பொருள்
6: பொருளா
0: உங்க கையிலேயும் இருக்குது.
6: கையில பொருள் இருக்குது.
0: கையில வச்சிருக்கீங்க, இப்ப வச்சிருக்கீங்க.
6: என்னடா அது,
0: இப்ப வச்சிருக்கீங்க கையில.
6: இந்த தோட்டம்
0: குழந்தையில இருந்து வயது வந்தவர்கள் இருந்து வயது போனவர்கள் யாவருமே இதைத்தான் பிரயோசன வச்சிருக்கிறார்கள். இது இல்லாட்டி அப்படியே செத்தேன் சிவனேன்னு அப்படியே சோர்ந்து போயிருப்பார்கள். இது இல்லாட்டி இந்த உலக ஆட்டமே நின்று விடும். அதான் சுவாச குழாய் என்று சொல்லப்படுது. நீங்கள் இப்ப உங்களோட கையில வச்சிருக்கீங்க.
6: என்னடா அது, கையில வச்சிருக்கிற ஒரு உணர்வு
0: இல்ல. கையில வச்சிருக்கீங்க.
6: கையில நான் என்ன சொல்லணும் இல்லையே.
0: சரி பாப்பம், இப்ப அடுத்தவை சொல்லியக்கல கேப்ப மேர் வச்சிருக்கிறேன் பாப்பம். சரியா கேட்டுங்க, யாரு யார் சொல்ல போறான்னு பாப்பம்.
6: ஆமா
0: ஓகே ஓகே, நன்றி வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது வினோத அகராதி. அந்த வகையில் வைபரூடாக வந்திருப்பவரை வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
7: வணக்கம் திரு
0: சியாமலாக்கா. இப்ப சொல்ல போறீங்க
7: கைபேசிதான்.
0: அதுதான், அது வேற அது இல்லையான்னு சொல்லி சொன்ன அதுதான் சொன்ன நான். சார்ஜ் போட்டால் சார்ஜ் போட்டாட்டி சரி, சுவிட்ச் போட்டா மட்டும்தான் எங்கேயும் ஆக்சிஜன் கூட. அதான் யாருக்கு அவாக்கு சொன்ன கையில வச்சிருக்கீங்க, கையில வச்சிருக்கீங்க, கையில வச்சிருக்கீங்களே.
7: ஒவ்வொரு
0: நாளும் நல்ல நாள் தான் உங்களுக்கு. என்ன மாதிரி நான் திருப்பி உங்கள்ட்ட ஒன்று கேக்குறேன். இதே மாதிரி கண்ணுக்கு தெரியாது, ஆனால் அது கட்டானால் வீட்டில் எல்லோரும் ஒரே அறையில் ஒன்று கூடுவார்கள்.
7: மின்சாரம்
0: இல்ல. இன்னொன்று மெட்டபடி கதைக்காம இருப்பினம், ஒருத்தரை ஒருத்தர் கதைக்காம இருப்பினம். ஆனா அது இல்லாமல் விட்டு தண்டா தான் அதுக்கு பிறகுதான் கதைக்க வலிக்கிடுவீனம். எல்லாரும் இணையதளம் அதான் வைஃபை. துப்புரவுக்கு கட்டானாத்தான் வந்து எல்லாரும் ஒன்று கூடி கதைக்க வலிக்கிடுவீங்க. உண்டைக்கு என்ன சாப்பாடு என்ன செய்யறது அப்படி இப்படி. நீங்க எனக்கு இன்னொரு ஒரு சொல்லி சொல்லுங்க. பின்னில இருந்து முன்னுக்கும் ஒரே மாதிரி உச்ச வர்ற சொல்லுண்டு.
7: தாத்தா பாப்பா.
0: சரி ரெண்டும் காணும். ஓகே நன்றி. கலந்து சிறப்பிக்க விளங்கல
7: இல்ல வேற எதுவும் கேட்க போறீங்களா? நன்றி வணக்கம்.
0: நன்றி வணக்கம் சொல்லுவோம். என்னடா இன்னும் இருக்கணும் இப்படியே வரையக்கலாம் வரும்.
7: சரியா
0: ஓகே, நன்றி வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி இடம்பெற்றுக் கொண்டிருப்பது வினோத அகராதி. அந்த வகையிலே வாட்ஸ்அப் ஊடாக வந்திருப்பவரே வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம். வணக்கம். உங்களோட சத்தம் கொஞ்சம் குறைவாக இருக்குது எனக்கு தெரியல. எனக்கு தானோ தெரியல. நான் அடுத்தது வந்து உங்கள்ட்ட கேட்கிறேன். இதுவும் அந்த இதே மாதிரி தான். எங்கள் எமது பிள்ளைகள் அல்லது நாங்களே வைத்துக் கொள்ளுங்கள். எங்கள்ட பிள்ளைகள் அல்லது நாங்கள் நாங்கள் எடுக்கும் மதிப்பெண்ணை நம்மை விட ஆர்வமாக எதிர்நோக்கும் இலவச அறிவிப்பாளர்கள். அதாரு ஒரு பிள்ளைகள் வந்து ஒரு டெஸ்டில் வந்து எடுக்கும் மார்க்ஸை வந்து எங்களை விட ஆர்வமாக எதிர்நோக்கும் இலவச அறிவிப்பாளர் யார்? இல்ல உங்களோட சத்தம் கொஞ்சம் சரியான குறைவா வருது, எனக்கு தான் வருதா என்னன்னு தெரியல. இல்லங்க இல்ல
8: நோட்டீஸ் போர்ட் போட்டு போர்டில் ஓடுவீனாம்.
0: இல்ல ஒரு ஒரு நல்லது உங்களோட பிள்ளைய வந்து டெஸ்ட் எடுத்தா உங்களோட பிள்ளையில மார்க்ஸ வந்து கேட்கறதுக்கு யார் வந்து ஆர்வப்படுவீனாம்? இல்ல அம்மா எங்களை விட, குடும்பத்தை விட. அதுக்கு சரியா நான் கேட்கிற கேள்வி என்னண்டா, நாங்கள் எடுக்கும் புள்ளிகளை நம்ம விட ஆர்வமாக எதிர்நோக்கும் இலவச அறிவிப்பாளர்கள், அதை கேட்டு அங்கால் அங்கால் எல்லாம் சொல்றதுக்காக காத்திருப்பவர்கள் யார்? இல்ல உறவுகள்,
8: உறவுகள்
0: தான் நாங்கள் எங்களை விட்டுட்டு மற்றதுக்கு மற்ற ஆக்கள்கிட்டையும் போய் கேப்பி மற்ற ஆக்களுக்கு சொல்றதுக்காக காத்து கொண்டு இருப்பினாம். தொலைபேசியா அல்லது என்னவா என்னன்னு தெரியல, சரியான ஒரு சத்தம் குறைவா வருகுது. மற்றது வந்து நான் வந்து ஒரு ஒரு ஒரு இதோண்ட விளங்க இல்ல. ஓ அதைத்தான் நான் சொல்றேன், உறவுகள் என்று
8: சொல்றேன்.
0: நாம வந்து எனக்கு எனக்கு உங்களோட சத்தம் சரியா வரவே வருகிறதே இல்லை. நான் வந்து ஒரு ஒரு இதோண்டு கேட்கிறேன், அந்த அந்த அந்த சொல்லுக்கு என்ன பொருள்னு கண்டுபிடித்து கொண்டு வாங்கும், அதை யாராவது கண்டுபிடித்து கொண்டு வாங்குவோம். கூரம், கூவன்னா டானா உம்மன்னா, கூரம் என்ற சொல்லுக்கு வந்து என்ன என்ன தமிழ் அர்த்தம், அதுக்கு ஒரு கூரம் என்றா என்னன்றதை கண்டுபிடித்து கொண்டு வாங்க. ஓகே நன்றி வணக்கம். உங்களோட சத்தம் எனக்கு வரவே இல்லை. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலி இடம்பெற்றுக் கொண்டிருப்பது வினோத அகராதி கலையக. நேரம் சரியாக 7:50 நிமிடம். அந்த வகையிலே கலந்து கொள்ள வந்திருப்பவரே அடுத்ததாக வந்திருப்பவரை வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம். வணக்கம். எல்லாம் சரியாகத்தானே இருக்குது. வணக்கம். அவரது தொடர்பு அடுத்ததா கலந்து கொள்ள வந்திருப்பேன் வரவேற்றுக் கொள்ள.
9: வணக்கம்.
0: வணக்கம். அவ உங்கண்ண சரியாப்பா, அந்த டெலிபோன்லதான்
9: என்ன கேளுங்க, அந்த வாட்ஸ்அப்புக்கு அந்த கட்டையை நீங்க இறக்கி விட்டு இருக்கிறீங்களா?
0: இல்லையா, அதெல்லாம் படிவா தான் இருக்குது.
9: ஏன்னா இப்படி அந்த நேற்று வீட்டு கதைக்கே
0: கேட்டேன். இப்ப உங்க கதைக்கிற சத்தம் பள்ளியில வர இல்லையா? போத
9: இல்ல, கேட்கவே இல்ல.
0: அதான் எனக்கும் வர இல்ல சத்தம்.
9: எல்லாரும் சொல்லினம் அவன் வாட்ஸ்அப்ல வர்றது சத்தம் இல்ல, எங்களுக்கு ஒருதருக்குமே கேக்குறையில்ல, அதை நீ வேறைக்கு மாத்திதான் வர வேணும்.
0: மற்றதுல வந்தாதான் கேக்குறேன். காலையில நித்திர தூங்கி எழும்பின
9: மனிதனே,
0: சரியா காலையில நித்திரையால நாங்கள் எழும்பின உடனே நாங்க நித்திரியால ஒளிம்பினோம். விளங்குதா? நாங்கள் வந்து எங்களை வந்து வேலை செய்ய வைக்கும் திரவ உந்து சக்தி என்ன? காலையில் தூங்கி வலியும் மனிதன, தூங்கி எழுகிறேன் தூங்கி வலியும்
9: மனிதனை,
0: தூங்கி வலியும் மனிதனை நான் புழைச்சுக்கிறேன், நான் புழைக்கிறேன் என்று சொல்லி வேலை செய்ய வைக்கும் திரவ உந்து சக்தி எது?
9: தெரியலது
0: இல்ல, அது நல்ல சுகம். நீங்க சாதாரணமான நான் கேக்குற கேள்வியின் விதம் தான் வித்தியாசமா இருக்குதே தவிர, நாங்க குடிக்கிறது
9: தேநீர்,
0: தேநீர் தான். அத நான் அப்படி சொல்லி சொல்லக்கூடாது.
9: எனக்கு விளங்குச்சுதான்
0: கூரம் தான் கேட்டேன். சரி, நான் இன்னொரு கேள்வியை கேட்டுட்டு நீங்க சொன்னா சரி இல்லையான்னு சொன்னா நீங்க நாளைக்கு சந்திச்சு கொள்ளுவோம். டெலிபோன் அடிப்பதை கேட்காமல் போனை தொலைத்து விட்டு வீடு முழுக்க தேட வைக்கும் ஒரு மாஜாஜால பட்டன் என்ன சொல்லுங்க? பாப்பா போன் அடிப்பதை கேட்காமல் டெலிபோன் அடிக்கிறது கேட்கல, போனை நாங்கள் எங்கேயோ கை மாறி வச்சுட்டு வீடு முழுக்க தேட வைக்கும் மாஜாஜால பட்டன் இது.
9: மாயாஜால பட்டன் காது
0: இல்ல, அது டெலிபோன்லயே இருக்குது.
9: அது தட்டி அடிச்சு பாப்போம் எடுத்து திருப்பி.
0: அதான் சொல்றேன், அதை அடிச்சு பார்த்தாலும் கேட்காம இருக்கும். சரி, நேரம் போறபடியா நான் அதுக்குபடியா சொல்றேன், சைலண்ட் பட்டன், சைலண்ட்ல டெலிபோனை போட்டுட்டு பாகல்கொடி அந்த பூண்டு அந்த உள்ளீண்ட மரத்தையும் அப்படித்தானே சொல்றதா? அது அது கோடாசாலை பூண்டு இருக்குது. அதே வந்து தாவரவியல் வந்து அந்த அந்த பயாலஜி
9: சம்பந்தப்பட்ட
0: பயாலஜி பொட்னி பொட்னி அந்த அந்த தாவரவியல் சம்பந்தப்பட்டது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது வினோத அகராதி. அந்த வகையிலே நிகழ்ச்சியை கலந்து கொள்ள வந்திருக்கும் அடுத்த நேர அன்புடன் வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம். பயிர்கள் சம்பந்தப்பட்ட பொறாண்மை என்று இருக்குது. வரும் அந்த கூரம் என்றதுக்கு வந்து பொறாண்மை வரும், கொடுமை பொறாமை ஜாள் என்றதுக்கும் வரும்.
9: வேறுபடுது
0: சொல்லுற இடத்தை பொறுத்து தான் அந்த அதுக்கு இந்த பொருள் வந்து வேறுபடும். மீண்டும் அடுத்த வாரம் நாளை சந்தித்துக் கொள்வோம். நன்றி வணக்கம் சொல்லுவோம். நன்றி
9: நன்றி நன்றி
0: நன்றி வணக்கம். நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வந்திருக்க நேரே அன்புடன் வரவேற்றுக் கொள்கிறேன். வைபர் ஊடாக வணக்கம்.
10: வணக்கம் ராஜினி, நீங்க பதில் சொல்லிட்டீங்க உங்களுக்கு கூரமுக்கா.
0: ஓ கூரமுக்கா, நான் சொல்லல, முதல்ல சொல்லியாச்சு. தேடி கண்டுபிடிக்க கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். நான் வந்து உங்கள்கிட்ட கேக்குறேன் வந்து அந்த தாள் அண்டு வந்து சொல்லுற பயிரினங்களை சொல்லுங்க. தாள் அண்டு சொல்றது அது இந்த இலைய வந்து தாள் அண்டு சொல்றது.
10: வெங்காயத்தாள்.
0: ஓ
10: மற்றது வெங்காயத்தாள் எல்லாம்
0: நேரம் போய் கொண்டிருக்கிறபடியா நான் சொல்றேன். அதை வந்து தாளண்டு சொல்றது வந்து நெல்லின் தாளண்டு சொல்றது. விறகு சாமை அதுகளை வந்து தாளன்றது. அந்த வெங்காயம் நெல்லு விறகு சாமை இதுகளை வந்து சொல்றது வந்து தாளண்டு சொல்றது. கலந்து சிறப்பித்தமைக்கு நன்றி. மீண்டும் நாளை சந்தித்துக் கொள்வோம், நாளை மீண்டும் சந்தித்துக் கொள்வோம் என்ற அவளுடன் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி, கலந்து சிறப்பித்தமைக்கு நன்றி. நன்றி, வணக்கம்.

0: இதுவரை நேரமும் நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்தது வினோத அகராதி. கடந்த மூன்று மணி நேரமாக என்னுடன் கலந்து சிறப்பித்த நேயர்களுக்கும் கேட்டுக்கொண்டிருந்த நேயர்களுக்கும் எனது அன்பான வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொண்டு மீண்டும் நாளை உங்களுடன் சந்திக்க வேண்டும் என்ற ஆவலுடன் இனிய இரவு வணக்கம் கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
1: ஈழத் தமிழர்களின் வாழ்வில் கல்வியில் சாதனையாளர்களை உருவாக்கிய வயாவிலான் மத்திய கல்லூரியின் அமுத விழா 8ஆம் தேதி நவம்பர் மாதம் 2026 ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 2:30 மணிக்கு சுவிட்சர்லாந்தில் சிறப்பாக நடைபெற இருக்கிறது.

0: அவர்களது வாழ்வில் அறிவொளியேற்றிய இந்த பாடசாலையின் அமுத விழாவுக்கான பணிகளை வயாபுலான் மத்திய கல்லூரியின் சுவிஸ் கிளையினர் இதற்கான ஏற்பாடுகளை கவனித்து வருகிறார்கள். மறந்து விடாதீர்கள், 8ஆம் தேதி நவம்பர் மாதம் 2026 ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 2:30 மணிக்கு வசாவிலான் மத்திய கல்லூரியின் அமுத விழா நிகழ்வுகள் நடைபெறுகிறது. இடம்பெறும் மண்டபம்
1: In der AU 18604 Volkeswil, Zürich, Switzerland.
0: இந்த நிகழ்வுக்கு அனுசரணை கொடுக்கின்றார்கள் பிசரியா மம்மா மியா GMPH, சஜிகா கேஷ் அண்ட் கரி, சஜிகா பியூட்டி பார்லர், சோட்டகன் கராத்தே நிறுவனம், பரவச யோகா நிலையம் இவர்களது ஆதரவுடனும் உங்கள் ஆதரவை எதிர்பார்க்கின்றார்கள் வசாவிலான் மத்திய கல்லூரியின் பழைய மாணவர்கள். மேலதிக தொடர்புகளுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். தியாகராஜா சச்சிதானந்தமூர்த்தி, சைவ சைவர் 41 79 771 17 12. தம்பிராஜா இளங்குமரன், சைவ சைவர் 41 76 386 14 82. தர்மலிங்கம் பிரபாகரன், சைவ சைவர் 41 76 51 83. சைவர் 3 4. மறந்து விடாதீர்கள், நவம்பர் மாதம் 8ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 2:30 மணிக்கு வசாவிலான் மத்திய கல்லூரியின் அமுத விழா நிகழ்வு. கல்வி கண்ணை

0: சரி சரி, எந்த காரும் ஒழுங்கா பிரேக் பிடிக்குது இல்ல. எல்லா பிரச்சனைக்கும் ஒரே தீர்வு எங்கட ஜோய்தான். ஜோயின்ற போன் நம்பரை சொல்லுங்கப்பா.
1: இந்த பிரச்சனைகள் அனைத்துக்கும் ஒரே தீர்வாக நியாயமான விலை தரமான சேவைக்கு ஜோய். தொடர்பு தொலைபேசி இலக்கம் பிரான்சுக்குரியது 0782 81 88 14. மறந்து விடாதீர்கள் ஜோய், 0782 81 88 14.

புக்ஸ் பெருமையோடு வழங்கும் பகவத்கீதை மனிதனுக்கு மனிதன் சொன்னது திருக்குறள், மனிதன் கடவுளுக்கு சொன்னது தேவாரம் திருவாசகம். ஆனால் கடவுள் மனிதனுக்கு சொன்னதுதான் இந்த பகவத்கீதை. மகாபாரதத்தை பற்றி நம் அனைவருக்கும் தெரிந்திருக்கும். டீப் தமிழ் ஆடியோ புக் சேனலில் மகாபாரதத்தின் கதை முழு ஆடியோ வடிவில் உங்களுக்கு எளிமையாக புரியும் வகையில் உருவாக்கப்பட்டிருக்கிறது. அந்த மகாபாரதத்தை நீங்கள் கேட்டுவிட்டு அதில் மிக முக்கிய பகுதியான, இன்னும் சொல்ல போனால் மகாபாரதத்தின் மைய பகுதியான பகவத்கீதையைத்தான் ஒரு முழு ஆடியோ பதிவாக இந்த பதிவில் நீங்கள் கேட்கப் போகிறீர்கள். ஆகவே மகாபாரதம், இங்கே இரு பெரும் படைகள் போருக்கு தயாராக நிற்கின்றன. ஒரு பக்கம் கௌரவர்கள், மறுபக்கம் பாண்டவர்கள். உறவினர்கள், நண்பர்கள் மற்றும் ஆசிரியர்கள் அனைவருமே எதிரெதிராக அணிகளில் நின்று கொண்டிருக்கிறார்கள். தர்மத்திற்கும் அதர்மத்திற்கும் இடையேயான இந்த போரின் நடுவே பாண்டவர்களுடைய மாவீரனான அர்ஜுனன் தனது தேரோட்டியான கிருஷ்ணனிடம் இவ்வாறு சொல்கிறான். கேசவா, எனது இந்த தேரை இரு படைகளுக்கும் நடுவே நிறுத்துங்கள். நான் யாரோடு போரிடப் போகிறேன் என்பதை பார்க்க வேண்டும். இவ்வாறு அர்ஜுனன் சொல்ல கண்ணன் தேரை நகர்த்தி இரு படைகளுக்கும் நடுவே நிறுத்துகிறார். அர்ஜுனன் தன் கண்களை அகல விரித்து பார்க்கிறான். அவன் கண்ட காட்சி அவனை கொஞ்ச நேரம் உலுக்கி விடுகிறது. அர்ஜுனன் சொல்கிறான், அங்கே நிற்பவர்கள் எனது பாட்டனார் பீஷ்மர், எனது ஆசான் துரோணர். அவர்களுக்கு எதிராக நான் எப்படி அம்பு தொடுப்பேன்? அவர்கள் எனக்கு வணக்கத்திற்குரியவர்கள். அது பாருங்கள் கண்ணா, எனது சகோதரர்கள், சிற்றப்பா மக்கள், மாமா மக்கள் அனைவரும் இங்கே. நான் அவர்களை கொல்ல வேண்டுமா? இந்த அரச பதவிக்காக நான் என் சொந்த குடும்பத்தையே அழிக்க வேண்டுமா? அர்ஜுனனின் கைகள் நடுங்குகிறது. அவனது வில் கீழே விழுகிறது. அவனது கண்களில் கண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது. இல்லை கண்ணா, இல்லை, நான் போர் புரிய மாட்டேன். இந்த யுத்தம் எங்களுக்கு எந்த மாதிரியான நன்மையை தந்துவிடும்? நாங்கள் வெற்றி பெற்றாலும் எங்கள் குடும்பம் அழிந்து போய்விடும். அப்படி இருக்க இந்த அரசாட்சி எனக்கு எந்த பயனை தந்துவிடும்? இதையெல்லாம் கண்ணன் அமைதியாக கேட்டுக்கொண்டே இருந்தார். கண்ணா, நான் போர் செய்தால் குலத்தை அழிப்பேன். குலம் அழிந்தால் குல தர்மம் அழியும். தர்மம் அழிந்தால் அதர்மம் பெருகும். அதர்மம் பெருகினால் பெண்கள் கெடுவார்கள். பெண்கள் கெட்டால் வர்ண சங்கரம் ஏற்படும். இது எங்கள் முன்னோர்களையும் நரகத்திற்கு அனுப்பிவிடும். பரந்தாமா, எனக்கு தெரியும், இந்த போரில் எங்கள் பக்கம்தான் தர்மம் இருக்கிறது. ஆனால் தர்மத்தை காப்பாற்ற நான் எப்படி அதர்மம் செய்ய முடியும்? நான் அப்படி செய்ய வேண்டுமா? என் குருக்களையும் உறவினர்களையும் கொல்ல வேண்டுமா? அது எப்படி சரியாகும் கிருஷ்ணா? ஐயோ, நான் என்ன பாவம் செய்ய போகிறேன்? பேராசையால் சொந்த உறவினர்களை கொல்ல போகிறேன். இதைவிட கேவலம் என்ன இருக்க முடியும்? இவ்வாறு அர்ஜுனன் சோகமாக பேசிக் கொண்டிருக்கும் பொழுதே திடீரென்று அவனுக்கு உணர்வு மாறுகிறது. வீர உணர்வு அவனுக்கு தோன்றுகிறது. இல்லை, இல்லை, நான் அழக்கூடாது. நான் ஒரு சத்திரியன். போர் புரிவது என் கடமை. ஆனால் இந்த போரில் வெற்றி பெற்றாலும் நாங்கள் இழப்பவர்களே. எங்கள் குடும்பம் சிதறி போகும். நண்பர்கள் மடிவார்கள். பகைவர்கள் மட்டும் அல்ல, நேசித்தவர்களே எதிரியாக நிற்கிறார்கள். கண்ணா, என்னால் இதை செய்ய முடியாது. நான் போர் புரிய மாட்டேன். இந்த அரசாட்சி வேண்டாம், செல்வம் வேண்டாம், இன்பம் வேண்டாம், எனக்கு ஒன்றுமே வேண்டாம். நான் காட்டுக்கு சென்று துறவியாக வாழ்ந்து விடுகிறேன். இவ்வாறு சொன்ன அர்ஜுனன் தனது வில்லை கீழே போட்டுவிட்டு தேரின் பின்புறம் அமர்ந்து கொள்கிறான். அவனது கண்களில் கண்ணீர் பெருகுகிறது. மனதில் குழப்பம் நிறைந்திருக்கிறது. கண்ணன் அமைதியாக நின்று கொண்டிருக்கிறார். அவருக்கு தெரியும், அர்ஜுனனுடைய இந்த குழப்பம் கிருஷ்ணருக்கு ஒரு புதிய வாய்ப்பை உருவாக்கி இருக்கிறது. உலகத்திற்கு ஒரு மகத்தான தத்துவத்தை உபதேசிக்கும் தருணம் வந்துவிட்டது என்று கிருஷ்ணருக்கு தெரியும். அர்ஜுனனின் சந்தேகங்கள், அவனது குழப்பங்கள், இவை அனைத்துமே மனித மனதினுடைய பிரதிபலிப்புகள் தான். தர்மம் என்றால் என்ன? கடமை என்றால் என்ன? வாழ்க்கையின் நோக்கம் என்ன? இந்த கேள்விகளுக்கான விடைகளை கிருஷ்ணர், அந்த கண்ணன் அர்ஜுனனுக்கு அடுத்து உபதேசிக்கப் போகிறார்.

0: அத்தியாயம் 2. ஆத்மா மற்றும் ஆத்ம தத்துவம். ஆத்மாவின் அழியாத தன்மையை பற்றியும் நமது கடமைகளை எவ்வாறு நிறைவேற்ற வேண்டும் என்பதையும் இந்த அத்தியாயம் உங்களுக்கு விளக்கமாக சொல்லும். குருஷேத்திரத்தின் போர்க்களத்தில் அர்ஜுனன் துக்கத்தில் மூழ்கி தேரின் பின்பக்கம் அமர்ந்து கொள்கிறான். அவனது கண்களில் கண்ணீர் வழிகிறது. கண்ணன் அவனை ஆழ்ந்த அன்போடு பார்க்கிறார். கிருஷ்ணன் பேச ஆரம்பிக்கிறார். அர்ஜுனா, இந்த நேரத்தில் உனக்கு ஏன் இந்த மோகம் வந்தது? இது உயர்ந்தோருக்கு ஏற்றதல்ல. சொர்க்கத்தை அடைய விடாது, அவமானத்தையே தரும். அர்ஜுனா, ஆண்மையற்றவனாக இருக்காதே. இது உனக்கு அழகல்ல. உன் பலவீனத்தை விட்டுவிடு, எழுந்து நில். இதை கேட்ட அர்ஜுனன் தன் குழப்பத்தை வெளிப்படுத்துகிறான். கண்ணா, நான் எப்படி பீஷ்மரோடும் துரோணரோடும் போர் புரிவேன்? அவர்கள் எனக்கு வணக்கத்திற்குரியவர்கள். அவர்களை கொள்வதை விட பிச்சை எடுத்து வாழ்வதே மேல். அதை கேட்ட கண்ணன் புன்னகைக்கிறார். அவருக்கு தெரியும், இந்த சமயத்தில் அர்ஜுனனுக்கு ஒரு ஆழமான உபதேசம் தேவைப்படுகிறது என்று கண்ணனுக்கு தெரியும். கண்ணன் சொல்கிறார், அர்ஜுனா, ஏன் இறக்கப்பட தேவையில்லாதவர்களை பற்றி வருந்துகிறாய்? முற்றும் துறந்த முனிவர்களைப் போல பேசுகிறாய். ஒரு விஷயத்தை புரிந்து கொள், முனிவர்கள் இருப்பவர்கள் இறந்தவர்கள் பற்றி வருத்தப்படுவது இல்லை. இப்பொழுது நான் இருக்கும் நிலையில் இதற்கு முன்னர் இருந்ததில்லை என்பது இல்லவே இல்லை. நீயும் இந்த அரசர்களும் அப்படிதான். இதற்கு பின்னரும் இந்த நிலையில் நாம் இருக்கப் போவதில்லை என்பதும் இல்லவே இல்லை. எப்படி உயிர் உடலுடைய இளமை வாலிபம் முதுமை என்ற நிலைகளை பெறுகின்றதோ அவ்வாறே அந்த உயிர் வேறு வேறு உடல்களை பெறுகின்றது. இதை அறிந்த ஆற்றல் மிக்கவர்கள் கலங்குவது கிடையாது. இரவு பகல் சுகம் துக்கம் போன்று புலன் இன்பங்கள் நிலையில்லாத ஒன்று. அர்ஜுனா, இந்த உடல் அழியக்கூடியது, ஆனால் இதற்குள் இருக்கும் ஆத்மா அழிவற்றது. அது பிறப்பதும் இல்லை இறப்பதும் இல்லை, அது எப்பொழுதுமே இருக்கும். ஒருவன் பழைய ஆடைகளை களைத்துவிட்டு புதிய ஆடைகளை அணிவது போல ஆத்மா பழைய உடலை விட்டுவிட்டு புதிய உடலை அடைகிறது. எந்த வாளாலும் அதை வெட்ட முடியாது, எந்த நெருப்பும் அதை எரிக்காது, எந்த நீரும் அதை அணைக்காது, எந்த காற்றும் அதை உலர்த்தாது. யார் ஒருவன் ஆத்மாவை கொல்பவனாகவும் கொல்லப்பட்டவனாகவும் நினைக்கிறார்களோ அவர்கள் உண்மையை அறியாதவர்கள். உண்மையில் ஆத்மாவை யாராலும் கொல்ல முடியாது, யாராலும் கொல்லப்படுவதும் இல்லை. அதை கேட்ட அர்ஜுனன் ஆச்சரியத்தோடு கேட்டான், ஆனால் கண்ணா, நான் அவர்களை கொன்றால் அது பாவம் அல்லவா? அதை கேட்ட கிருஷ்ணர் புன்னகைத்துக் கொண்டே சொன்னார், அர்ஜுனா, உண்மையில் யாரும் யாரையும் கொள்வதில்லை, கொல்லப்படுவதும் இல்லை. இது வெறும் தோற்றம் மட்டுமே, ஆனால் ஆத்மா என்றுமே அழியாதது. அர்ஜுனா, ஒன்றை புரிந்து கொள், நீ உனது கடமையை செய், பலனை பற்றி கவலைப்படாதே. கர்மத்தில் உனக்கு உரிமை உண்டு, ஆனால் பலனில் உனக்கு உரிமை கிடையாது. பலனை எதிர்பார்த்து செயல் புரிபவன் அறிவற்றவன். அதை கேட்ட அர்ஜுனன், ஆனால் கண்ணா, எப்படி நான் பலனை நாடாமல் செயல் புரிவது? அதை கேட்ட கண்ணன், சமநிலைதான் யோகம் அர்ஜுனா. உன் செயல்களை திறமையாக செய், ஆனால் அதன் விளைவுகளில் பற்று வைக்காதே. வெற்றியிலும் தோல்வியிலும் சமமாக இரு, இதுவே யோகம். சுப துக்கங்களையும் வெற்றி தோல்விகளையும் லாப நஷ்டங்களையும் சமமாக பாவித்து போர் புரிய தயாராக இரு. இதனால் உனக்கு எந்த பாவமும் ஏற்படாது. அர்ஜுனா, ஒரு ஞானி எப்படி இருப்பான் தெரியுமா? அவன் தன் மனதின் ஆசைகளை விட்டொழிப்பான், தன்னிலே திருப்தி அடைவான், துன்பத்தில் கலங்காமலும் இன்பத்தில் மகிழ்ச்சி அடையாமலும் இருப்பான். அவனே ஞானி. அதை கேட்ட அர்ஜுனன், கண்ணா, அப்படி என்றால் அப்படிப்பட்ட ஞானியின் நடை பேச்சு எப்படி இருக்கும்? பரமாத்மாவில் ஒன்றிணைபவன் எப்படி நடப்பான் என்று கேட்க அதற்கு கிருஷ்ணன் விளக்கமளித்தார். அவன் எல்லா ஆசைகளையும் விட்டொழிப்பான், தன் மனதில் எழும் இன்ப துன்பங்களை சமமாக ஏற்றுக்கொள்வான். பற்றற்றவனாக அச்சமற்றவனாக கோபமற்றவனாக இருப்பான். அவனே உண்மையான ஞானி. அர்ஜுனா, நீ உன் கடமையை செய். ஒரு சத்திரியனுக்கு போர் புரிவதை விட உயர்ந்த தர்மம் வேறொன்றும் கிடையாது. இந்த போர் உனக்கு தானாகவே வந்துள்ளது, இது ஸ்வர்க்கத்தின் வாசலை திறக்கும். இதை கேட்ட அர்ஜுனனுக்கு ஒரு சந்தேகம் வருகிறது. சந்தேகத்தோடு கேட்கிறான், ஆனால் கண்ணா, இந்த போரில் நான் வெற்றி பெற்றாலும் தோல்வியடைந்தாலும் துன்பம் தானே ஏற்படும்? அதை கேட்ட கண்ணன், அர்ஜுனா, வெற்றி தோல்வி என்பதெல்லாம் மனதின் விளையாட்டு. உண்மையில் நீ யார் என்று உணர்ந்தால் எந்த செயலுமே உன்னை பாதிக்காது. நீ உன் கடமையை செய், அவ்வளவுதான், அதுவே போதும். ஆகவே அர்ஜுனா, இந்த ஞானத்தை நான் உனக்கு சொல்லிவிட்டேன், இப்பொழுது நீ முடிவெடுக்க வேண்டும். உன் கடமையை செய்ய வேண்டும் அல்லது செய்யாமல் இருக்க வேண்டும். தீர்மானம் உன்னுடையது. இவ்வாறு கிருஷ்ணர் சொல்ல அதை கேட்ட அர்ஜுனனுக்கு இன்னும் குழப்பமாகவே இருந்தது. அந்த குழப்ப கேள்வியைத்தான் அடுத்து கிருஷ்ணரிடம் அர்ஜுனன் கேட்கப் போகிறான். ஆக இந்த அத்தியாயத்தில் ஆத்மாவை பற்றியும் ஆத்மாவின் அழிவில்லாத தன்மையை பற்றியும் கிருஷ்ணர் சொல்லியிருப்பார். அத்தியாயம் 3. கர்மயோகம். கடமையை செய்ய வேண்டும், பலனை எதிர்பார்க்கக்கூடாது. ஒரு செயலுடைய முக்கியத்துவத்தையும் அதை எவ்வாறு யோகமாக மாற்றுவது என்பதையும் இந்த அத்தியாயம் விளக்கும். குருஷேத்திரத்தில் அர்ஜுனனுக்கு மீண்டும் ஒரு குழப்பம் வந்தது. அவனுடைய மனதில் பல்வேறு கேள்விகள் எழ ஆரம்பித்தன. கண்ணன் முகத்தை உற்று நோக்கி அவன் கேட்டான், கண்ணா, செயலை விட ஞானம் மேலானது என்று நீங்கள் சொல்கிறீர்கள். அப்படியானால் ஏன் என்னை கொடிய செயல்களில் ஈடுபடுத்துகிறீர்கள்? உங்கள் வார்த்தைகள் என்னை குழப்புகின்றது. எது சிறந்தது என்று தெளிவாக சொல்லுங்கள், நான் அதை செய்கிறேன் என்று அர்ஜுனன் கேட்க கண்ணன் அதற்கான பதிலை சொல்ல ஆரம்பித்தார். அர்ஜுனா, இந்த உலகில் இரண்டு வழிகள் இருக்கின்றன. அதை நான் உனக்கு முன்பே சொன்னேன். ஞான யோகம், கர்ம யோகம். ஞானிகள் தியானம் மூலம் முக்தியை அடைகிறார்கள். ஆனால் கர்ம யோகிகள் பற்றற்ற செயல் மூலம் முக்தியை அடைகிறார்கள். ஆனால் யாரும் செயல்படாமல் இருக்க முடியாது அர்ஜுனா. இயற்கையின் குணங்கள் நம்மை செயல்பட வைக்கின்றன. எனவே செயலற்று இருப்பது என்பது இயலாத காரியம். அதை கேட்ட அர்ஜுனன், அப்படியானால் கண்ணா, செயலை தவிர்க்கவே முடியாதா என்று கேட்க அதற்கு கண்ணன், ஆம் அர்ஜுனா, யாருமே ஒரு கணம் கூட செயலற்று இருப்பதில்லை. ஆனால் செயல் புரிவதற்கும் செயலற்று இருப்பதற்கும் இடையே ஒரு நுட்பமான வித்தியாசம் இருக்கிறது. அதைத்தான் நீ புரிந்து கொள்ள வேண்டும். அர்ஜுனா, உடல் செயல்பட்டு கொண்டிருக்கும் போதும் மனம் செயலற்று இருக்க முடியும். இதுதான் உண்மையான கர்ம யோகம். இந்த பிரபஞ்சம் அனைத்தும் இயங்கிக் கொண்டிருப்பதால், ஆகவே இதில் இருக்கும் அனைத்துமே வேறு வழியின்றி செயல் செய்யும் நிலையிலேயே இருக்க வேண்டும். ஆனால் அந்த பொறிகளுக்கு உண்டான இன்பங்களை தரும் பொருட்களையே நினைத்து கொண்டிருக்கும் உடன் கபடன் என்று அழைக்கப்படுவான். ஆனால் அர்ஜுனா, எவன் ஒருவன் மனதினால் புலன்களை அடக்கி ஐம்பொறிகளால் கர்மங்களை செயல்களை செய்கிறானோ அவனே சிறந்தவன். நீ நியாயமான செயல்களை செய்து கொண்டே இரு. செய்யாமல் இருப்பதை காட்டிலும் செய்வது சிறந்தது. ஆகவே அர்ஜுனா, உன் கடமையை நீ செய், ஆனால் அதன் பலனில் பற்று வைக்காதே என்று சொல்ல அதற்கு அர்ஜுனன், ஆனால் கண்ணா, அப்படி பற்றற்று இருப்பது எப்படி சாத்தியம் என்று கேட்க அதற்கு ஸ்ரீ கிருஷ்ணர், உன் செயல்களை யாகமாக செய். எல்லா செயல்களையுமே பரமாத்மாவுக்கு அர்ப்பணம் செய். அப்பொழுது அவை உன்னை கட்டி போடாமல் இருக்கும். பிரம்மா படைப்பின் தொடக்கத்தில் மனிதர்களையும் யாகத்தையும் படைத்தார். இந்த யாகத்தால் தான் நீங்கள் பெருகுவீர்கள். இது உங்கள் விருப்பங்களை நிறைவேற்றும் காம தேனுவாக இருக்கட்டும். அதை கேட்ட அர்ஜுனன், கண்ணா, யாகம் எவ்வாறு நம்மை முன்னேற்றம் அடைய வைக்கும் என்று கேட்க அதை கேட்ட கண்ணன், யாகத்தால் தேவர்கள் திருப்தி அடைவார்கள். திருப்தி அடைந்த தேவர்கள் உங்களுக்கு நன்மை செய்வார்கள். இவ்வாறு பரஸ்பர நன்மை ஏற்படும். இது உங்களை உயர்ந்த நிலைக்கு அழைத்து செல்லும். ஆனால் யாகம் செய்யாமல் தனக்காக மட்டுமே வாழ்பவன் பாவத்தில் வாழ்கிறான். அவன் வீணாக வாழ்கிறான். அதை கேட்ட அர்ஜுனன், அப்படியானால் கண்ணா, நாம் அனைவருமே தொடர்ந்து செயல்பட வேண்டுமா? அதை கேட்ட கண்ணன், ஆம் அர்ஜுனா, ஞானிகள் கூட தொடர்ந்து செயல்படுகிறார்கள். ஆனால் அவர்கள் உலகின் நன்மைக்காக செயல்படுகிறார்கள். தங்களுக்கு என்று எதுவும் இல்லாமல் செயல்படுகிறார்கள். தலைவர்கள் முன்மாதிரியாக இருக்க வேண்டும். நான் கூட தான் தொடர்ந்து செயல்பட்டு கொண்டே இருக்கிறேன். நான் செயல்படாமல் விட்டால் இந்த உலகமே அழிந்துவிடும். அதை கேட்ட அர்ஜுனன் ஆச்சரியமாக கேட்கிறான், கண்ணா, நீ ஏன் செயல்பட வேண்டும்? உங்களுக்கு தான் எந்த குறையுமே இல்லையே என்று ஆச்சரியமாக கேட்க அதற்கு கண்ணன், அர்ஜுனா, எனக்கு எந்த குறையும் கிடையாது. நான் அடைய வேண்டியது என்று எதுவும் இல்லை. ஆனால் நான் செயல்படாவிட்டால் மற்றவர்கள் என்னை பின்பற்றி செயலற்று இருப்பார்கள். அது இந்த உலகத்திற்கு நல்லதல்ல. அர்ஜுனா, உன் சுபாவத்திற்கு ஏற்ற செயலை நீ செய்ய வேண்டும். அது குறைபாட்டுள்ளதாக இருந்தாலும் அதுவே உனக்கு சிறந்தது. மற்றவர்களுடைய கடமை நன்றாக இருந்தாலும் அது உனக்கு ஆபத்தானது. அதை கேட்ட அர்ஜுனன் குழப்பத்தோடு கேட்டான், ஆனால் கண்ணா, சில நேரங்களில் நாம் தவறான செயல்களில் ஈடுபடுகிறோமே, அதற்கு என்ன காரணம் என்று கேட்க அதற்கான கருத்தை கிருஷ்ணர் ஆழமாக சொல்கிறார். அர்ஜுனா, அதன் பெயர் காமம். அதுவே கோபமாக மாறுகிறது. அதுவே மனிதனின் மிகப்பெரிய பகை. அது ஞானத்தை மூடி மறைக்கிறது. எனவே அர்ஜுனா, முதலில் உன் புலன்களை கட்டுப்படுத்து, பிறகு இந்த பகையை அழித்துவிடு. இது ஞானத்தையும் ஆன்மாவையும் அழிக்கக்கூடியது. அதை கேட்ட அர்ஜுனன், கண்ணா, இந்த காமத்தை எவ்வாறு வெல்வது என்று கேட்க, அதற்கு கிருஷ்ணர், அர்ஜுனா, முதலில் உன் புலன்களை நீ கட்டுப்படுத்து, உன் மனதை கட்டுப்படுத்து, கடைசியாக உன் புத்தியால் இந்த காமத்தை வெல். உன்னை விட உயர்ந்தது ஆத்மா என்று நீ உணர வேண்டும். இந்த உணர்வால் இந்த வலிமையான பகையை நீ வெல்ல முடியும். எனவே அர்ஜுனா, இப்பொழுது நீ புரிந்து கொண்டிருப்பாய். ஆகவே உன் கடமையை செய், ஆனால் அதன் பலனில் பற்று வைக்காதே. உன் செயல் அனைத்துமே எனக்கு அர்ப்பணம் செய். இதுவே உண்மையான கர்மயோகம். அதை கேட்ட அர்ஜுனுடைய கண்களில் ஒரு புதிய ஒளி தோன்றுகிறது. அவன் மரியாதையோடு கிருஷ்ணரை வணங்குகிறான். மீண்டும் கிருஷ்ணர் சொல்கிறார், அன்பு கருணை போன்ற உணர்வுகள் புத்தியை விட மேலானது, நுட்பமானது. புத்தி உணர்வுகள் போன்றவர்களை விட எது மேலானதோ நுட்பமானதோ அதுவே ஆத்மா, பரமாத்மா. ஆதியும் நடுவும் முடிவும் அற்றது அது. இயங்காமல் இயங்கிக் கொண்டிருப்பது, அணுவுக்குள் இருப்பது, பிரபஞ்சத்திற்கு அப்பாலும் தாண்டி இருப்பது. ஆனந்தமே வடிவமானது, அற்புதமானது. ஆகவே திரண்ட தொல்களை உடைய அர்ஜுனா, புத்தி உணர்வுகளை காட்டிலும் ஆத்மா மேலானது, பலமுள்ளது, நுட்பமானது என்று அறிந்து அந்த ஆத்மாவிற்கு மிக நெருக்கமான அந்த புத்தியை ஞானத்தினால் மனதை வசப்படுத்தி அடக்க முடியாத ஆசைகளை அடக்கி தடைகளை வென்று வெற்றி அடைய வேண்டும். ஆகவே உன் செயலை நீ செய்ய வேண்டும் என்று கிருஷ்ணர் சொன்னார். இவ்வாறு மூன்றாவது அத்தியாயம் முடிகிறது. அடுத்த அத்தியாயத்தில் கிருஷ்ணர் ஞானத்தை பற்றி சொல்லப் போகிறார். அத்தியாயம் 4, ஞானம் மற்றும் கர்மத்தை பற்றி இந்த அத்தியாயத்தில் கிருஷ்ணர் சொல்லியிருப்பார். ஒரு சில கேள்விகளால் தெளிவடைந்த அர்ஜுனன் அடுத்த கேள்வியை கேட்க ஆரம்பித்தான். கண்ணா, நீங்கள் மிக அண்மையில்தான் தோன்றியிருக்கிறீர்கள். ஆனால் உங்களுக்கு பிரபஞ்சத்தை பற்றி தெரிந்திருக்கிறது. உங்களை விட சூரியன் முன்பே தோன்றிவிட்டது. அப்படி இருக்கையில் சூரியனை பற்றியும் யோகத்தை பற்றியும் பிரபஞ்சத்தை பற்றியும் நீங்கள் பேசிக் கொண்டிருக்கிறீர்கள். அதை நான் எப்படி நம்புவது? நீங்கள் சொல்வது எப்படி சாத்தியம் என்று அர்ஜுனன் கேட்க, அதற்கு கண்ணன் சிரித்து கொண்டே சொன்னான், அர்ஜுனா, நீயும் நானும் பல பிறவிகள் எடுத்திருக்கிறோம். நான் அனைத்தையும் நினைவில் வைத்திருக்கிறேன். ஆனால் நீ மறந்துவிட்டாய். நான் பிறப்பற்றவன், அழிவற்றவன், அனைத்து உயிர்களின் ஈஸ்வரன். என் மாயையால் நான் என் பிரதிகிருதியை ஆள்கிறேன். நான் எப்போதெல்லாம் தேவையோ அப்போதெல்லாம் அவதரிக்கின்றேன். தர்மம் அழிந்து அதர்மம் தலைதூக்கும் போதெல்லாம் நான் அவதரிக்கிறேன். நல்லவர்களை காக்கவும் தீயோரை அழிக்கவும் தர்மத்தை நிலைநாட்டவும் நான் யுகம் யுகமாக அவதரிக்கிறேன். என் பிறப்பும் செயலும் தெய்வீகமானவை. இதை உணர்ந்தவன் மீண்டும் பிறப்பதில்லை. அவன் என்னை அடைகிறான். நல்லவர்களை காப்பாற்றவும் கொடியவர்களை அழிக்கவும் தர்மம் தழைக்கவும் நான் தேவைப்படும் போதெல்லாம் ஏதாவது ஒரு ரூபத்தில் வடிவத்தில் வெளிப்பட்டு கொண்டு தான் இருக்கிறேன். அர்ஜுனா, என் பிறப்பும் செயலும் தெய்வீகமானவை. இதை உணர்ந்தவன் மீண்டும் பிறப்பதில்லை. அவன் என்னை அடைகிறான் என்று கிருஷ்ணர் சொல்ல, அதை கேட்ட அர்ஜுனன் ஆர்வத்தோடு, அப்படியென்றால் கண்ணா, அப்படி உங்களை அடைந்தவர்கள் யார் யார் என்று கேட்க, அதற்கு கண்ணன் சொல்கிறார், பயம் கோபம் பற்று அனைத்தையும் விட்டவர்கள் என்னையே சரணடைந்தவர்கள், ஞானத்தால் பரிசுத்தமானவர்கள். அவர்கள்தான் என் இயல்பை அடைகிறார்கள். அர்ஜுனா, கர்மத்தின் நுட்பம் நீ அறிய வேண்டும். கர்மம், விகர்மம், அகர்மம் இவற்றின் வேறுபாட்டை அறிந்தவன் தான் ஞானி. அதை கேட்ட அர்ஜுனன் குழப்பத்தோடு கேட்டான், இவற்றின் வேறுபாட்டை எப்படி தெரிந்து கொள்ள முடியும் என்று கேட்க, அதற்கு கண்ணன், செயலின் செயலின்மையையும் செயலின்மையின் செயலையும் காண்பவனே உண்மையான ஞானி. அவனே எல்லா செயல்களையும் செய்து கொண்டே செயலற்றவனாக இருக்கிறான். அர்ஜுனா, பல பேர் பலவிதமான யாகங்களை செய்கிறார்கள். சிலர் தெய்வங்களுக்கு யாகம் செய்கிறார்கள். சிலர் பிரம்மத்தையே யாகம் செய்கிறார்கள். சிலர் புலன்களை யாகம் செய்கிறார்கள். இதை கேட்ட அர்ஜுனன் ஆர்வமாக கேட்டான், நீங்கள் சொன்னவற்றில் எது சிறந்தது என்று கேட்க, அதற்கு கண்ணன் சொன்னான், ஞான யாகமே எல்லா யாகங்களிலும் சிறந்தது. அர்ஜுனா, எல்லா செயல்களும் ஞானத்தில்தான் முடிவடைகின்றன. எல்லாமே ஞானத்தை போன்ற பரிசுத்தம் வேறு ஒன்றுமே கிடையாது. யோகத்தில் பக்குவம் அடைந்தவன் காலப்போக்கில் தானாகவே ஞானத்தை பெறுகிறான். ஞானம் பெற்றவன் விரைவில் பரமசாந்தியை அடைகிறான், பரமாத்மா ஆகிறான். அதை கேட்ட அர்ஜுனன், அந்த ஞானத்தை, பரமாத்மாவை எப்படி அடைவது என்று கேட்டான். அதற்கு கிருஷ்ணர் பதில் சொன்னார், யோகிகள் மெய், வாய், கண், காது, மூக்கு ஆகிய ஐம்பொறிகளை அடக்கம் என்னும் வேள்வியிலும், அவற்றால் அடைய பெறும் இன்பங்களை புலனடக்கம் என்னும் வேள்வியிலும் எரித்து விடுகிறார்கள். இவ்வாறு அவர்கள் ஞானத்தை அடைகிறார்கள். வேறு சிலர் வேள்வி தீயில் பொருட்களை சமர்ப்பித்தும், வேள்விகள் தியானத்தில் ஈடுபட்டும், சிலர் ராஜயோகம் ஆசனங்கள் செய்தும், சிலர் அகிம்சை வழியில் தன்னை வருத்தி கொண்டும், வேறு சிலர் நல்ல ஒழுக்கத்தோடும், மேலும் ஜீவகாருண்யோ ஒழுக்கத்தோடும் செயல்களை செய்து ஞானத்தை அடைகிறார்கள், பரமாத்மாவை அடைகிறார்கள். ஒரு சிலர் உணவு கட்டுப்பாடு எனும் புலால் உணவை மறுத்து சாத்விக உணவை தேவையறிந்து உடலை பேணுவதற்காக மட்டும் சாப்பிட்டு பலனை பெறுகிறார்கள். ஒரு விஷயத்தை புரிந்து கொள் அர்ஜுனா, பொருட்களால் செய்யப்படும் வேள்வியை விட ஞானத்தால் செய்யப்படும் வேள்வியே மிகவும் சிறந்தது. அந்த ஞானத்தை உண்மையான கல்வி முறையில் ஞானிகளிடம் அடக்கமாக உண்மையாக சேவைகள் செய்து அவர்கள் மனம் குளிரும்படி வணங்கி அறிந்து கொள்ள வேண்டுமென்ற வேட்கையில் தரமான நேர்மையான கேள்விகளை கேட்டு நீ நடந்து கொண்டால் அந்த மகத்தான ஞானிகள் தத்துவ ஞானத்தை உனக்கு கற்பிப்பார்கள். எந்த ஞானத்தை அறிவதனால் நீ மீண்டும் குழப்பமடைய மாட்டாயோ அந்த ஞானத்தினால் உண்மை, அறிவு, ஆனந்தமயமான பரம்பொருளான பரமாத்மாவை, அந்த பிரபஞ்சத்தை, அந்த உண்மையான ஆன்மாவை என்னிடத்தில் நீ காண்பாய். ஆகவே அர்ஜுனா, நம்பிக்கை கொண்டவனாக இரு. உன் மனதை அதில் ஈடுபடுத்து. உன் புலன்களை அடக்கு. ஞானத்தை பெறு. ஞானம் பெற்றவுடன் நீ விரைவில் என்னிடத்தில் அடைவாய். ஆனால் சந்தேகம் கொண்டவன் அழிந்து விடுவான். சந்தேகம் கொண்டவனுக்கு இந்த உலகமும் இல்லை, மறு உலகமும் இல்லை, சுகமும் இல்லை. அதை கேட்ட அர்ஜுனன், அப்படி என்றால் கண்ணா, சந்தேகங்களை எப்படி அகற்றுவது என்று கேட்டான். அதை கேட்ட கிருஷ்ணர், யோகத்தால் உன் செயல்களின் பந்தங்களை அறுத்துவிடு. ஞானத்தின் வாளால் உன் சந்தேகங்களை வெட்டி வீழ்த்தி விடு. இவ்வாறு நீ செய் அர்ஜுனா, எழுந்து நில், யோகத்தை மேற்கொள் என்று கிருஷ்ணர் சொல்ல 4வது அத்தியாயம் முடிவடைகிறது. அடுத்து 5வது அத்தியாயத்தில் கர்ம யோகத்தை பற்றி கிருஷ்ணர் சொல்கிறார். அத்தியாயம் 5, கடமையும் துறவும். அர்ஜுனன் பகவான் கிருஷ்ணரிடம், பரந்தாமா, நீங்கள் பலன் தராமல் செயல் செய்ய வேண்டும் என்றும், அதை புகழ்ந்தும் ஞான யோகம் மேற்கொள்ள வேண்டும் என்றும், அதை புகழ்ந்தும் இருவாறு பேசினீர்கள். இது இரண்டில் எது எனக்கு சிறப்பானது, எது எனக்கு மேன்மை தரக்கூடியது என்று சொல்ல முடியுமா என்ற கேள்வியை அர்ஜுனன் கேட்க கிருஷ்ணர் சொல்ல ஆரம்பித்தார். ஞான யோகம், பலன் கருதாமல் காரியங்களை செய்யும் கர்ம யோகம், இரண்டுமே மிகவும் மேன்மையானது. ஆனால் கர்ம யோகம் நடைமுறைக்கு எளிமையானது, யாராலும் கடைபிடிக்க முடியும் என்பதால் கர்ம யோகம் பலருக்கு மேன்மையை தரும். உண்மையான சன்னியாசி என்பவன் விருப்பு வெறுப்பற்றவன், எதிர்மறைகளுக்கு அப்பாற்பட்டவன். அவன் எளிதில் பந்தங்களிலிருந்து விடுபடுகிறான். உண்மையில் கர்ம சந்நியாசமும் கர்ம யோகமும் வேறுபட்டவையா என்ற கேள்வி உனக்கு வரலாம். அறியாதவர்கள் மட்டுமே இவற்றை வேறுபட்டவையாக கருதுகிறார்கள். ஞானி இரண்டையுமே ஒன்றாகவே காண்கிறான். எந்த ஒன்றில் அந்த ஞானி நிலை பெறுகிறானோ அதன் பயனை மற்றத்திலும் அடைகிறான். சாங்கியர்கள் அடையும் நிலையை யோகிகளும் அடைகின்றார்கள். சாங்கியமும் யோகமும் ஒன்றே என்று காண்பவனே உண்மையாக பார்க்கிறான். அதை கேட்ட அர்ஜுனன், ஆனால் கர்ம சந்நியாசம் கடினமானதல்லவா என்று கேட்க, அதை கேட்ட கண்ணன் அதை ஒப்புக்கொள்கிறார். ஆம், கர்ம சந்நியாசம் யோகமின்றி அடைவது கொஞ்சம் கடினம்தான். ஆனால் யோக முறையில் ஈடுபட்ட முனிவன் விரைவில் பிரம்மத்தை அடைகிறான். யோகியின் இயல்பை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அர்ஜுனா. தூய்மையான ஆத்மா உடையவன், தன்னை கட்டுப்படுத்தி கொண்டவன், அனைத்து உயிரிடமும் தன்னை காண்பவன். அத்தகையவன் எந்த செயலை செய்தாலும் கூட அவற்றால் அவன் கரைபடுவதில்லை. இந்த பதிலை கேட்ட அர்ஜுனன் வியப்போடு கேட்டான், அப்படி என்றால் யோகி எவ்வாறு செயல்படுகிறான் என்று கேட்க, அதை கேட்ட கண்ணன், யோகி தன் செயல்களை நான் ஒன்றும் செய்யவில்லை என்ற உணர்வுடன் அவன் செய்கிறான். பார்ப்பது, கேட்பது, தொடுவது, நுகர்வது, நடப்பது, உறங்குவது, சுவாசிப்பது போன்ற அனைத்திலும் அவன் புலன்களே செயல்படுகின்றன என்று அவன் உணர்கிறான். யார் தன் செயல்களை பிரம்மத்திற்கு அர்ப்பணம் செய்து பற்றின்றி செயல்படுகிறானோ அவன் தாமர இலைகளைப் போல நீரால் ஒட்டப்படுவதில்லை. அதை கேட்ட அர்ஜுனன், அப்படி என்றால் யோகிகள் எவ்வாறு அவர்கள் புலன்களை கட்டுப்படுத்துகிறார்கள் என்று கேட்டான். அதை கேட்ட கண்ணன், யோகிகள் தங்கள் உடல், மனம், புத்தி மற்றும் புலன்களால் மட்டுமே பற்றின்றி சுய தூய்மைக்காக செயல்படுகிறார்கள். சமநிலையின் முக்கியத்துவத்தை நீ இங்கு புரிந்து கொள்ள வேண்டும் அர்ஜுனா. பற்றற்றவன் தன் செயலின் பலனை விட்டு விடுவதால் நிரந்தர அமைதி அவன் அடைகிறான். ஆனால் ஆசையால் கட்டுண்டவன் தன் செயலுடைய பலனால் கட்டுப்படுகிறான். அதை கேட்ட அர்ஜுனன், அப்படி என்றால் ஒரு ஞானி எப்படி ஆசையே இல்லாமல் வாழ்கிறான் என்ற கேள்வியை கேட்க, அதை கேட்ட கண்ணன், அர்ஜுனா, ஞானி மனதால் அனைத்து செயல்களையும் துறந்து 9 வாசல்கள் கொண்ட இந்த உடல் நகரத்தில் சுகமாக வாழ்கிறான். அவன் செயல்படவும் இல்லை, செயல்பட வைக்கவும் இல்லை. அறியாமையின் விளைவை நீ புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தாவை உருவாக்குவதும் செயல்களையும் அவற்றின் பலன்களையும் உருவாக்குவதும் இறைவன் அல்ல, அது இயற்கையின் குணங்களால் ஏற்படுகிறது. இறைவன் யாருடைய பாவத்தையும் புண்ணியத்தையும் ஏற்பதில்லை. ஞானம் அறியாமையால் மூடப்பட்டுள்ளது. அதனால்தான் உயிர்கள் மயங்குகின்றன. அறியாமையிலிருந்து நீ விடுபட வேண்டும் என்றால் ஒரு விஷயத்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எவர்களுக்கு அந்த அறியாமை ஞானத்தால் அழிக்கப்படுகிறதோ அவர்களுடைய ஞானம் சூரியனை போல பிரகாசித்து பரம்பொருளை வெளிப்படுத்துகிறது. யார் யாரெல்லாம் மனம், புத்தி மற்றும் ஆத்மாவை பிரம்மத்தில் நிலைநிறுத்துகிறார்களோ, பிரம்மத்தையே லட்சியமாக கொண்டிருக்கிறார்களோ, ஞானத்தால் பாவங்களை அகற்றுகிறார்களோ, அவர்கள் மீண்டும் பிறப்பதில்லை. ஞானிகள் எல்லோரையுமே சமமாகத்தான் பார்க்கிறார்கள். ஞானிகள் கல்வி மற்றும் பண்பு நிறைந்த பிராமணனையும், பசுவையும், யானையையும், நாயையும், சண்டாளனையும், திருடனையும் சமமாகவே பார்க்கிறார்கள். எவர்கள் எல்லாவற்றிலும் சமநிலையை கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் இங்கேயே பிரம்மத்தை வென்றுவிட்டார்கள். பிரம்மம் குறைவற்றது, சமநிலையானது. எனவே அவர்கள் பிரம்மத்தில் நிலைத்திருக்கிறார்கள். இவ்வாறு இந்த 5வது அத்தியாயத்தில் கண்ணன் அர்ஜுனனுக்கு கர்ம சந்நியாசம் மற்றும் கர்மயோகத்தின் ஒற்றுமையை தெளிவாக சொல்லியிருக்கிறார். அதையெல்லாம் தாண்டி சமநிலையின் முக்கியத்துவத்தையும் ஞானியின் பார்வையையும் நன்றாக உணர்த்தினார். அடுத்த அத்தியாயத்தில் தியானத்தை பற்றி கிருஷ்ணர் பேசப் போகிறார். அத்தியாயம் 6, மனதை கட்டுப்படுத்துவதும் தியானத்தின் முக்கியத்துவமும் இந்த அத்தியாயத்தில் கிருஷ்ணர் விளக்கியிருக்கிறார். கிருஷ்ணருடைய வார்த்தையால் அர்ஜுனனுடைய மனம் அவருடைய ஞான வார்த்தைகளால் மெல்ல மாற்றம் அடைந்து கொண்டே வந்தது. ஆனால் அவனுடைய மனதில் இன்னும் சில கேள்விகள் இருந்து கொண்டே இருந்தன. அடுத்த கேள்வியை கிருஷ்ணரை பார்த்து அவன் கேட்டான், கண்ணா, யார் உண்மையான சன்னியாசி, யார் உண்மையான யோகி? அதை கேட்ட கண்ணன் அதற்கான பதிலை சொன்னார், அர்ஜுனா, யார் தன் கடமையை செய்கிறானோ, தன் பலனை எதிர்பார்க்காமல் இருக்கிறானோ, அவனே உண்மையான சன்னியாசி, அவனே உண்மையான யோகி. வெறும் கர்மங்களை துறப்பவன் சன்னியாசி அல்ல. யார் ஒருவன் செயல்களின் பலன்களை எதிர்பார்க்காமல் செய்கிறானோ அவனே துறவி, அவனே யோகி. அதே போல் எந்த செயலையும் செய்யாமல் இருப்பவனையும் துறவி யோகி என்று அழைக்கப்பட மாட்டார்கள். ஆகவே எது துறவு என்று சொல்கிறார்களோ அதுவே பற்றற்ற நிலை என்று நீ அறிந்து கொள்ள வேண்டும் அர்ஜுனா. செய்தே தீருவேன் என்ற பிடிவாதமுடையவன் ஒருபோதும் யோகியாக மாட்டான். ஒரு விஷயத்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அர்ஜுனா. யோகம் என்பது ஒருவன் தன்னை உயர்த்தி கொள்வதற்கான வழி. அதே போல் யோகம் ஒருவனை தாழ்த்தி கொள்ளவும் கூடும். எனவே ஒருவன் தன் மனதால் தன்னை உயர்த்தி கொள்ள வேண்டுமே தவிர தாழ்த்தி கொள்ளக்கூடாது. ஏனென்றால் மனமே ஒருவனுக்கு நண்பனாகவும் பகைவனாகவும் இருக்க முடியும். அதை கேட்ட அர்ஜுனன், அப்படியென்றால் பரந்தாமா, மனதை எப்படி நண்பனாக மாற்றுவது என்று கேள்வி கேட்டான். அதற்கு கண்ணன், யார் தன் மனதால் தன்னை வென்றவர்களோ அவனுக்கு அவன் மனமே நண்பன். ஆனால் யார் தன்னை வெல்லவில்லையோ அவனுக்கு அவன் மனமே பகையாக இருக்கும். யோகியின் நிலையை நீ புரிந்து கொள்ள வேண்டும். யார் தன்னை வென்றவனோ அவன் குளிர், வெப்பம், இன்பம், துன்பம், மானம், அவமானம் ஆகியவற்றில் சமநிலையில் இருப்பான். ஞானத்தாலும் விவேகத்தாலும் திருப்தி அடைந்தவனாக, புலன்களை வென்றவனாக, மண், கல், பொன் ஆகியவற்றை சமமாக பார்ப்பவனாக இருப்பான். அதை கேட்ட அர்ஜுனன் வியப்போடு கேட்டான், இந்த நிலைக்கு ஒருவன் எப்படி ஆகிறான், அதற்கான காரணம் என்ன என்று கேட்க, அதற்கு கண்ணன், நண்பர்கள், பகைவர்கள், நடுநிலையாளர்கள், வெறுப்பவர்கள், உறவினர்கள், நல்லவர்கள் கெட்டவர்கள் அனைவரிடமும் சமநிலையில் இருப்பவனே சிறந்த யோகி. யோகி ஆவதற்கு தியான முறை மிக மிக முக்கியம். ஒரு யோகி தூய்மையான இடத்தில் உயரமான இடத்தில் அமர வேண்டும். அவன் உட்கார்ந்திருக்கும் ஆசனம் மிக உயர்ந்ததாகவோ மிக தாழ்ந்ததாகவோ இருக்கக்கூடாது. அவன் தன் உடலையும் தலையையும் கழுத்தையும் நேராக வைத்து அசையாமல் இருக்க வேண்டும். அவன் தன் மூக்கின் நுனியை பார்த்து கொண்டு மனதை அலைபாய விடாமல் கட்டுப்படுத்த வேண்டும். இவ்வாறு தியானம் செய்வதால் என்ன பலன் என்ற கேள்வி உன் மனதிற்குள் வரும். புரிந்து கொள் அர்ஜுனா, இவ்வாறு தியானம் செய்பவன் மன அமைதியை அடைகிறான். அவன் பிரம்மச்சரியத்தை கடைபிடித்து பயமற்றவனாக இருந்து அவன் மனதை என்னிடம் நிலைநிறுத்தி என்னையே சிந்தித்துக் கொண்டிருப்பான். ஆனால் அர்ஜுனா, அளவுக்கு அதிகமாக உண்பவனோ அளவுக்கு மிக குறைவாக உண்பவனோ அளவுக்கு அதிகமாக உறங்குபவனோ அளவுக்கு மிக குறைவாக உறங்குபவனோ யோகியாக முடியாது. அதை கேட்டதும் அர்ஜுனன் குழப்பத்தோடு ஒரு கேள்வியை கேட்டான். கண்ணா, மனதை கட்டுப்படுத்துவது கடினமாக இருக்கிறதே, உண்மையா என்று கேட்க அதை கண்ணன் ஒப்புக்கொள்கிறார். ஆம் அர்ஜுனா, மனதை கட்டுப்படுத்துவது மிகவும் கடினம். அது காற்று போல அடங்காதது. ஆனால் பயிற்சியாலும் பற்றற்ற தன்மையாலும் அதை கட்டுப்படுத்த முடியும். யோகத்தில் வெற்றி பெறாதவன் கூட நல்விளை பயனால் உயர்ந்த உலகங்களை அடைந்து பிறகு யோக சித்தியுள்ள குடும்பத்தில் பிறக்கிறான். அங்கு அவன் முற்பிறவியின் யோக பயிற்சியை மீண்டும் தொடங்குகிறான். அதை கேட்ட அர்ஜுனன், அப்படி என்றால் யோகி எல்லாரையும் விட உயர்ந்தவனா என்று கேட்க அதற்கும் கண்ணன், ஆம் அர்ஜுனா, யோகி தவசிகளை விடவும் ஞானிகளை விடவும் கர்மம் செய்பவர்களை விடவும் உயர்ந்தவன். எனவே நீ யோகியாக இரு. எல்லா யோகிகளிலும் யார் என்னை முழு நம்பிக்கையோடு வணங்குகிறானோ, யார் தன் மனதை என்னிடம் நிலைநிறுத்துகிறானோ அவனே எனக்கு மிகவும் உயர்ந்தவன். இவ்வாறு இந்த அத்தியாயத்தில் கிருஷ்ணன் அர்ஜுனனுக்கு தியான யோகத்தின் நுணுக்கங்களை விளக்கி சொன்னார். மனக்கட்டுப்பாட்டின் முக்கியத்துவத்தையும் யோகியின் உயர்நிலையையும் உணர்த்தி காட்டினார். அதை கேட்ட அர்ஜுனன் மெல்ல மெல்ல யோகத்தின் ஆழத்தை புரிந்து கொள்கிறான். அடுத்த அத்தியாயத்தில் கிருஷ்ணர் ஞான விஞ்ஞான யோகத்தை பற்றி சொல்ல போகிறார். அத்தியாயம் 7, கடவுளின் ஞான விஞ்ஞான யோகத்தை பற்றி இந்த அத்தியாயத்தில் கிருஷ்ணர் சொல்லியிருப்பார். கண்ணனின் ஞான வார்த்தைகளால் மெல்ல மெல்ல மாற்றமடைந்து வருகிறான் அர்ஜுனன். தொடர்ந்து கிருஷ்ணர் பேச ஆரம்பித்தார். அர்ஜுனா, இப்பொழுது நான் உனக்கு என்னை பற்றிய முழுமையான ஞானத்தை உபதேசிக்க போகிறேன். இதை அறிந்த பிறகு இந்த உலகில் நீ அறிய வேண்டியது வேறு எதுவுமே இருக்காது. அதை கேட்ட அர்ஜுனன் ஆர்வத்தோடு கேட்க ஆரம்பித்தான். கிருஷ்ணர் பேச ஆரம்பித்தார். ஆயிரக்கணக்கான மனிதர்களில் ஒருவனே என்னை அறிய முயல்கிறான். அப்படி முயல்பவர்களில் ஒருவனே என்னை உண்மையாக அறிகிறான். பூமி, நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், மனம், புத்தி மற்றும் அகங்காரம், இவைதான் என் 8 வகையான பிரகிருதிகள். அதாவது இவை என் கீழ்நிலை இயற்கை. அதை கேட்ட அர்ஜுனனுக்கு குழப்பம் ஏற்படுகிறது. இவையெல்லாம் கீழ்நிலை இயற்கை என்றால் உங்களுடைய உயர்நிலை இயற்கை என்னவாக இருக்கும் என்று கேட்க அதை கேட்ட கண்ணனும் சொன்னார், என்னுடைய உயர்நிலை இயற்கை என்பது உயிர் தத்துவம். இதுவே இந்த உலகத்தை தாங்கி நிற்கிறது. இந்த 2 இயற்கைகளும் சேர்ந்தே அனைத்து உயிர்களும் தோற்றுவிக்கின்றது. அர்ஜுனா, நானே இந்த முழு பிரபஞ்சத்தின் தோற்றமும் முடிவும். என்னை விட உயர்ந்தது எதுவும் இல்லை. எல்லாம் என்னில் கோர்க்கப்பட்டுள்ளது. எப்படி மாலையில் மணிகள் கோர்க்கப்பட்டிருக்குமோ அதுபோல கோர்க்கப்பட்டிருக்கிறது. அதை கேட்ட அர்ஜுனன் ஆச்சரியத்தோடு, கண்ணா, அப்படியென்றால் நீங்கள் எல்லாவற்றிலும் இருக்கிறீர்களா என்று கேட்க அதற்கு கிருஷ்ணர், ஆம் அர்ஜுனா, நான் நீரின் ருசி, சூரியன் மற்றும் நிலவின் ஒளி, வேதங்களின் பிரணவம், ஆகாயத்தின் ஒளி, மனிதர்களின் ஆண்மை, பூமியின் நறுமணம், நெருப்பின் ஒளி, உயிர்களின் ஜீவன், தவசிகளின் தவம், அறிவுள்ளவர்களின் அறிவு, வலிமையுள்ளவர்களின் வலிமை, அனைத்தும் நான் தான். அனைத்திலும் நான் இருக்கிறேன். நான் ஆசையற்ற தூய்மையான ஒரு ஆசை, தர்மத்திற்கு விரோதம் இல்லாத ஒரு காமம், சத்வம், ரஜஸ், தமஸ் ஆகிய 3 குணங்களும் என்னிடமிருந்தே தோன்றுகின்றன. ஆனால் நான் இவற்றில் இல்லை, இவை என்னில் இருக்கின்றன. அதை கேட்ட அர்ஜுனனுக்கு ஒரு குழப்பம் ஏற்படுகிறது. இந்த 3 உலகங்களால் இந்த உலகம் மயங்கி இருக்கிறதே, அதற்கு காரணம் என்ன என்று கேட்க அதற்கு கிருஷ்ணர், ஆம், இந்த 3 குணங்களால் உலகம் மயங்கி என்னை அறியாமல் இருக்கிறது. அந்த மாயை கடப்பது மிக அரிது. ஆனால் யார் என்னை சரணடைகிறார்களோ அவர்கள் இந்த மாயையை கடக்கிறார்கள். ஆனால் ஒரு எச்சரிக்கை அர்ஜுனா, பாவம் செய்பவர்கள், மூடர்கள், கீழானவர்கள், மாயையால் ஞானம் கவரப்பட்டவர்கள், அசுர இயல்பு கொண்டவர்கள், இவர்கள் என்னை வணங்குவதில்லை. அதை கேட்ட அர்ஜுனன் ஆர்வமாக ஒரு விஷயத்தை கேட்டான். அப்படி என்றால் யார் உங்களை வணங்குகிறார்கள்? அர்ஜுனா, நான்கு வகையான நல்லவர்கள் என்னை வணங்குகிறார்கள். துன்பப்படுபவர்கள், அறிவு தேடுபவர்கள், பொருள் விரும்புபவர்கள், ஞானி. இவர்களில் ஞானியே சிறந்தவன். அவன் எப்பொழுதும் என்னிடத்தில் ஐக்கியமாக இருக்கிறான். அவனுக்கு நான் மிகவும் பிரியமானவனாக இருக்கிறேன். பக்தியின் உயர்வை சொல்கிறேன் கேள் அர்ஜுனா. பல பிறவிகளுக்கு பிறகு ஞானி என்னையே அடைக்கலம் அடைகிறான். வாசுதேவனே அனைத்தும் என்று அவன் உணர்கிறான். இப்படிப்பட்ட மகாத்மா எண்ணம் கொண்டவன், அந்த குணம் கொண்டவன், அவ்வாறு அடைபவன் மிகவும் அரியவன். அதை கேட்ட அர்ஜுனன், அப்படி என்றால் மற்றவர்கள் அனைவருமே வேறு தெய்வங்களை வணங்குகிறார்களே, அதனால் என்ன பயன் என்று கேட்க, அதற்கு கண்ணன், யார் எந்த வடிவில் என்னை நம்பிக்கையோடு வணங்குகிறார்களோ அவர்களுடைய நம்பிக்கையை நான் உறுதிப்படுத்துகிறேன். அவர்கள் அந்த வடிவங்களையே வணங்குகிறார்கள். ஆனால் அவர்களின் பலன் அற்பமானது, அழியக்கூடியது. தேவர்களை வணங்குபவர்கள் தேவர்களை அடைகிறார்கள், என்னை வணங்குபவர்கள் என்னையே அடைகிறார்கள். ஒரு விஷயத்தை புரிந்து கொள் அர்ஜுனா, நான் அழிவற்றவன், மாறாதவன். ஆனால் அறிவற்றவர்கள் என்னை அறியாததால் மனித வடிவில் நான் இப்பொழுது வந்துள்ளேன். இவ்வாறுதான் அவர்கள் நினைக்கிறார்கள். என் தெய்வீக பிறப்பையும் செயல்களையும் உணர்ந்தவன் மீண்டும் பிறப்பதில்லை, அவன் என்னையே அடைகிறான், என்னில் கலக்கிறான். இவ்வாறு கண்ணன் அர்ஜுனனுக்கு அறிவு, அறிவது, அறியப்படுவது என்று பல விஷயத்தை பற்றியும், பக்தியின் உயர்வை பற்றியும், அறிவதன் அருமையை பற்றியும், முக்கியமாக கிருஷ்ணரை அறிவதை பற்றியும் அவர் உணர்த்தினார். அடுத்து எட்டாவது அத்தியாயத்தில் ஓம் ஓங்காரம் பிரணவம் என்ற அந்த பிரம்ம யோகத்தை பற்றி சொல்ல போகிறார். அத்தியாயம் 8, அழிவற்ற பிரம்மம் பற்றியும் அதை அடையும் வழிகள் பற்றியும் இந்த அத்தியாயத்தில் தெரிந்து கொள்வோம். குருஷேத்திர போர்க்களத்தில் அர்ஜுனன் அடுத்த கேள்வியை கண்ணனை பார்த்து முன்வைத்தான். கண்ணா, பிரம்மம் என்றால் என்ன? அதிகர்மம் என்றால் என்ன? அதிபூதம், அதிதெய்வம் என்றால் என்ன? இந்த உடலில் அதியங்கம் என்பது யார்? மரண காலத்தில் உங்களை எப்படி அறிவது? இந்த கேள்வியை அவன் கேட்டு முடிக்க அதற்கான பதிலை கிருஷ்ணர் புன்னகையோடு சொல்ல ஆரம்பித்தார். அர்ஜுனா, அழிவற்றது உயர்ந்தது பிரம்மம், சுய இயல்புதான் அதி ஆத்மம், உயிர்களை உருவாக்கி வளர்ப்பது அதிகர்மம், அழியும் தன்மை கொண்டவை அதிபூதம், இந்த உடலில் உள்ள ஆத்மாதான் அதிதெய்வம், நானே இங்கு அதியக்ஞம். இவ்வாறு கிருஷ்ணர் சொல்ல அதை ஆர்வத்தோடு கேட்ட அர்ஜுனன், மரண காலத்தில் உங்களை எப்படி நினைப்பது என்ற கேள்வியை கேட்க கண்ணன் அதற்கு, யார் மரண காலத்தில் என்னை மட்டுமே நினைத்து கொண்டு உடலை விடுகிறானோ அவன் என் நிலையை அடைகிறான், இதில் சந்தேகமில்லை. எனவே எப்பொழுதும் என்னை நினை, உன் மனதையும் பக்தியையும் என்னில் நிலைநிறுத்து, அப்படி செய்தால் நிச்சயமாக என்னையே அடைவாய். இதை கேட்ட அர்ஜுனன் குழப்பத்தோடு அடுத்த கேள்வியை கேட்டான். கண்ணா, எப்பொழுதும் உங்களை நினைப்பது கடினமாக இருக்கிறதே என்று சொல்ல அதற்கு கிருஷ்ணர், பயிற்சியால் அது சாத்தியம் அர்ஜுனா, யோக பயிற்சியால் மனதை அலைய விடாமல் பரம புருஷனான என்னையே நினைத்து கொண்டிரு. ஓம்காரத்தின் முக்கியத்துவத்தை சொல்கிறேன் கேள். வேதங்களில் சொல்லப்பட்ட அசுரமான ஓம்காரத்தை உச்சரித்து என்னை நினைத்து கொண்டே உடலை விடுபவன் உயர்ந்த கதியை அடைகிறான். அதை கேட்ட அர்ஜுனன், எந்த நேரத்தில் உடலை விட்டால் மீண்டும் பிறப்பு இல்லை கண்ணா என்று கேட்க அதற்கு கண்ணன், நெருப்பு, ஒளி, பகல், வெள்ளைப்பீரை, உத்தராயணம் ஆகிய காலங்களில் இறப்பவர்கள் பிரம்மத்தை அடைகிறார்கள். புகை, இரவு, கருமை, தெற்கு, தட்சிணாயனம் ஆகிய காலங்கள் இறப்பவர்கள் சந்திரலோகம் சென்று மீண்டும் பிறக்கிறார்கள். பிரபஞ்சத்தின் சுழற்சியை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அர்ஜுனா. இந்த உலகங்கள் அனைத்தும் மீண்டும் மீண்டும் வருபவை. ஆனால் என்னை அடைந்தவனுக்கு மீண்டும் பிறப்பு கிடையாது. அதை கேட்ட அர்ஜுனன் ஆச்சரியத்தோடு, பிரம்மாவின் ஒரு நாள் எவ்வளவு காலம் என்று கேட்க அதற்கு கண்ணன், பிரம்மாவின் ஒரு நாள் 1000 யுகங்கள், அவரது ஒரு இரவும் 1000 யுகங்கள். பிரம்மாவின் ஒரு நாளில் எல்லா உயிர்களும் தோன்றுகின்றன, இரவில் அனைத்தும் ஒடுங்குகின்றன. இந்த அழியும் உலகங்களுக்கு அப்பால் ஓர் அழிவற்ற உலகம் உள்ளது, அங்கு சென்றவர்கள் மீண்டும் பிறப்பதில்லை, அதுவே என் பரமதாமம். அதை கேட்ட அர்ஜுனன், அந்த பரமதாமத்தை எப்படி அடைவது என்று கேட்டான். அதற்கு கண்ணன், அர்ஜுனா, அந்த பரம புருஷனை பக்தியால் மட்டுமே அடைய முடியும். அவனிடமே அனைத்து உயிர்களும் உள்ளன. அவனாலேயே இந்த உலகம் முழுவதும் வியாபிக்கப்பட்டுள்ளது. யோகிகள் எந்த வழியில் சென்றால் திரும்பி வரமாட்டார்கள், எந்த வழியில் சென்றால் திரும்பி வருவார்கள் என்பதை நான் உனக்கு சொல்கிறேன் என்று கிருஷ்ணர் சொன்னார். இதோடு 8வது அத்தியாயம் முடிவடைகிறது. ஆக அர்ஜுனனுக்கு அழிவற்ற பிரம்மத்தை பற்றியும் அதை அடையும் வழிகளை பற்றியும் கிருஷ்ணர் சொல்லியிருப்பார். அடுத்து 9வது அத்தியாயம். அத்தியாயம் 9. இந்த அத்தியாயத்தில் எல்லா அறிவுகளிலும் மிக உயர்ந்த அறிவையும் எல்லா ரகசியங்களிலும் மிகப்பெரிய ரகசியத்தையும் கிருஷ்ணர் சொல்வார். கண்ணன் அர்ஜுனனை பார்த்து பேச ஆரம்பிக்கிறார். அர்ஜுனா, நான் உனக்கு மிக ரகசியமான ஞானத்தை சொல்லப் போகிறேன். இது எல்லா அறிவுகளிலும் உயர்ந்தது, எல்லா ரகசியங்களிலும் மகத்தானது. இதை அறிந்தவன் பாவங்களிலிருந்து விடுபடுகிறான். இந்த அறிவு அரசர்களுக்குரிய விஞ்ஞானம், மிகப்பெரிய ரகசியம், மிக தூய்மையானது, நேரடியாக உணரக்கூடியது, தர்மத்திற்கு ஏற்றது, செய்வதற்கு எளிதானது, அழிவற்றது. அண்ணா, இந்த அறிவை நம்பாதவர்களுக்கு என்ன ஆகும் என்று அர்ஜுனன் கேட்க, அதற்கு கண்ணன், இந்த அறிவை நம்பாதவர்கள் என்னை அடையாமல் மரண உலகத்திற்கே திரும்பி வருகிறார்கள். பிரபஞ்சத்தின் தோற்றத்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் நான் சொன்ன ஒரு ரகசியம். அர்ஜுனா, என் மாயையால் இந்த முழு உலகமும் என்னால் வியாபிக்கப்பட்டுள்ளது. எல்லா உயிர்களும் என்னில் இருக்கின்றன, ஆனால் நான் அவற்றில் இல்லை. இது எப்படி சாத்தியம் என்று உனக்கு குழப்பம் ஏற்படலாம். உதாரணத்தை சொல்கிறேன். ஒரு பெரும் காற்று எப்பொழுதும் ஆகாயத்தில் இருப்பது போல எல்லா உயிர்களும் என்னில் இருக்கின்றன என்பதை நீ புரிந்து கொள். ஒவ்வொரு கர்ப்பத்தின் முடிவிலும் எல்லா உயிர்களும் என் இயற்கையில் ஒடுங்குகின்றன. மீண்டும் கர்ப்பத்தின் தொடக்கத்தில் நான் அவற்றை படைக்கின்றேன். ஆனால் இந்த செயல்கள் என்னை கட்டுப்படுத்துவதில்லை. நான் உதாசீனமாக இருக்கிறேன், இந்த செயல்களில் பற்றற்று இருக்கிறேன். அப்படியானால் உலகம் எப்படி இயங்குகிறது என்று நீ கேட்கலாம். அந்த எண்ணம் உன் மனதில் இருப்பது எனக்கு தெரியும். பதிலை சொல்கிறேன் கேள். என் மேற்பார்வையில் இயற்கை அசர சராசரங்களை படைக்கிறது. இதனால்தான் இந்த உலகம் சுழண்டு கொண்டிருக்கிறது. ஆனால் மூடர்கள் என் மனித வடிவத்தைக் கண்டு என்னை இகழ்கிறார்கள். அவர்கள் என் உயர்ந்த இயல்பை இன்னும் அறியவில்லை. நான் அனைத்திற்கும் மூல காரணம் என்பதை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. அதை கேட்ட அர்ஜுனன் கவலையோடு கேட்டான், அப்படியென்றால் கிருஷ்ணா, யார் உங்களை உணர்கிறார்கள் என்று கேட்க, அதற்கு கண்ணன், மகாத்மாக்கள் என்னை உணர்கிறார்கள். அவர்கள் தெய்வீக இயல்பு கொண்டவர்கள். அவர்கள் என்னை அனைத்திற்கும் மூலமாக அறிந்து பக்தியோடு என்னை வணங்குகிறார்கள். பக்தியின் வகைகளை சொல்கிறேன் கேள் அர்ஜுனா. சிலர் என்னை எப்பொழுதும் துதித்துக் கொண்டிருக்கிறார்கள். சிலர் என்னிடம் அன்பு செலுத்தி வணங்குகிறார்கள். வேறு சிலர் ஞான யோகத்தால் என்னை வணங்குகிறார்கள். யாகங்களும் வேள்விகளும் எனக்கு தான் செய்யப்படுகிறது. நானே யஜ்யம், நானே தர்ப்பணம், நானே ஹவிஸ், நானே மந்திரம், நானே நெய், நானே அக்னி, நானே ஆகுதி. நான் இந்த உலகத்தின் தந்தை, தாய், பாட்டன், காப்பாளன், அறியத்தக்கவன், தூய்மைப்படுத்துபவன், ஓங்காரம், ரிக், சாம, யசுர் வேதங்கள். அதை கேட்ட அர்ஜுனன் பணிவோடு கேட்டான், கிருஷ்ணா, நாங்கள் உங்களை எப்படி வணங்க வேண்டும்? அதற்கு கண்ணன் சொல்கிறார், யார் அன்புடன் ஒரு இலையையோ பூவையோ கனியையோ நீரையோ எனக்கு அர்ப்பணிக்கிறார்களோ அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். அர்ஜுனா, உன் எல்லா செயல்களையும், உணவையும், தானத்தையும், தவத்தையும் எனக்கே அர்ப்பணம் செய். இவ்வாறு செய்தால் நல்வினை தீவினைகளின் பலன்களிலிருந்து நீ விடுபட்டு சன்னியாச யோகத்தால் என்னை அடைவாய். இவ்வாறு கண்ணன் அர்ஜுனனுக்கு உயர்ந்த ஞானத்தை பற்றியும் தன்னுடைய சர்வ வியாபக தன்மையை பற்றியும் விளக்கினார். பக்தியின் எளிமையை பற்றியும் அதன் மகத்துவத்தையும் உணர்த்தினார். அதையெல்லாம் கேட்ட அர்ஜுனனுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஞானம் புரிய ஆரம்பித்தது. அடுத்து 10வது அத்தியாயம். அத்தியாயம் 10. இந்த அத்தியாயத்தில் கடவுளின் தெய்வீக விபூதிகளை பற்றி கண்ணன் சொல்வார். ஆத்மாவை பற்றி விளக்கமாக சொல்ல முடியுமா என்ற கேள்வியை அர்ஜுனன் கேட்க, அதற்கான பதிலை ஸ்ரீ கிருஷ்ணர் சொல்ல ஆரம்பித்தார். ஆத்மா எப்படி தோன்றியது? ஆத்மாவில் இருந்து எப்படி பிரபஞ்சம் வெளிப்பட்டது? ஒளியுடைய உலகங்கள், தாவரங்கள், உயிர்கள் எப்படி உருவாகியது என்பதை தேவர்களாலும் கடவுள்களாலும் கூட அறிய முடியாது. ஏனென்றால் ஆத்மா அவர்களுக்கும் முந்தியது, நுட்பமானது. இன்னும் சொல்ல போனால் அவர்களும் ஆத்மாவில் இருந்தே தோன்றினார்கள். யார் ஆத்மா பிறப்பற்றது, எல்லாவற்றிற்கும் ஆதி காரணம், ஆனால் யாரும் அது தோன்றுவதற்கு காரணகர்த்தா இல்லை என்று அறிந்து கொள்கிறார்களோ அவர்கள் மனிதர்களில் மிகவும் சிறப்பானவர்கள். அவர்கள் எந்த விதமான பாவ செயல்களையும் செய்வதில்லை. உண்மையான அறிவு, முடிவெடுக்கும் திறன், தேவையற்ற ஆசைகள் இல்லாமல் இருப்பது, பொறுமை, உண்மை, புலனடக்கம், மனக்கட்டுப்பாடு, இன்பம், துன்பம் மற்றும் ஆக்கல் அழித்தல், பயமின்மை, பயம், எந்த உயிர்களுக்கும் அன்பு காட்டுவது, இன்ப துன்பங்களில் சமநிலையாக இருப்பது, மகிழ்ச்சி, தியானம், தானம், புகழ், அவமானம் ஆகிய அனைத்து குணங்களும் பண்புகளும் ஆத்மாவின் வெளிப்பாடுகளே. மேலும் தேவர்களுக்கும் மகரிஷிகளுக்கும் கூட என் தோற்றத்தை பற்றி தெரியாது. நானே அவர்களுக்கெல்லாம் மூல காரணம். என்னை முழுமையாக அறிந்தவன் எல்லா பாவங்களிலிருந்தும் விடுபடுகிறான். இன்னும் சொல்ல போனால் நான் அனைத்து உயிர்களின் ஆத்மா. நானே அனைத்தின் தொடக்கமும் நடுவும் முடிவும். அதை கேட்ட அர்ஜுனன் வியப்போடு ஒரு கேள்வியை கேட்டான். வேதங்களில் நீங்கள் எதுவாக இருக்கிறீர்கள் என்று கேட்டான். அதற்கு கண்ணன், வேதங்களில் நான் சாம வேதம், தேவர்களில் இந்திரன், இந்திரியங்களில் மனமும் உயிர்களின் அறிவும் நான் தான், ருத்ரர்களில் சங்கரன், யசராசர்களின் குபேரன், வசுக்களின் அக்னி, மலைகளில் மேரு, புரோகிதர்களின் பிரகஸ்பதி, சேனாதிபதிகளின் கார்த்திகேயன், நீர்நிலைகளில் கடல், எல்லாமே நான் தான். மரங்களில் அரசமரம், தேவர்களில் நாரதர், கந்தர்வர்களில் சித்திரசேனன், சித்தர்களில் கபிலமுனி, குதிரைகளில் உச்சைசிரவம், யானைகளில் ஐராவதம், மனிதர்களில் அரசன், எல்லாமே நான் தான். இன்னும் சொல்ல போனால் ஆயுதங்களில் வஜ்ராயுதம், பசுக்களில் காமதேனு, இன்பத்திற்குரிய தேவனாக மன்மதன், பாம்புகளில் வாசுகி, நாகங்களின் அனந்தன், நீரில் வாழ்பவற்றில் வருணன், பித்ருக்களில் அரியமா, நியமம் செய்பவர்களில் யமன், காலத்தில் நான் முடிவற்றவன், உயிரினங்களில் சிங்கம், பறவைகளில் கருடன், தூய்மைப்படுத்துபவற்றில் காற்றும் நான் தான், ஆயுதம் தாங்கியவர்களில் ராமன் நான் தான், மீன்களில் மகரம் நான் தான், நதிகளில் கங்கை நான் தான், படைப்புகளின் தொடக்கம் முடிவும் நடுவும் நான் தான், அறிவுகளின் ஆத்ம ஞானம், வாதம் செய்பவர்களின் தர்க்க முறையும் நான் தான், எழுத்துக்களில் ஆகாரம், காலத்தில் அழிவற்ற காலம், படைப்பவர்களில் பிரம்மா நான் தான். நான் எல்லாவற்றையும் அழிக்கும் மரணம், எதிர்காலத்தில் தோன்றப்போகும் அனைத்தின் மூலமும் நான் தான். அர்ஜுனா, நான் சொன்னது எல்லாம் சில உதாரணங்கள் மட்டுமே. என் தெய்வீக விபூதிகளுக்கு முடிவே கிடையாது. எங்கெல்லாம் அசாதாரணமான சிறப்பு, அழகு, வலிமை காணப்படுகிறதோ அது என்னிடமிருந்து வந்ததே. அதுதான் அதற்கான அறிகுறி. அதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும். இவ்வாறு இந்த 10வது அத்தியாயத்தில் இயற்கை, உயிரினங்கள், கலைகள், அறிவு, அவற்றில் இருக்கும் தெய்வீக வெளிப்பாடுகள் அனைத்தையுமே கண்ணன் சொல்லியிருப்பார். இவ்வாறு அர்ஜுனன் கண்ணனுடைய விரிவான ரூபத்தை மெல்ல மெல்ல புரிந்து கொள்கிறான். அத்தியாயம் 11. கிருஷ்ணனின், அந்த கண்ணனின் பிரபஞ்ச காட்சியை, அந்த பிரம்மாண்ட உருவத்தை பற்றியதுதான் இந்த அத்தியாயம். கண்ணன் தனது உலகளாவிய வடிவத்தை அர்ஜுனனுக்கு காட்டும் மகத்தான நிகழ்வை விவரிக்கும் அத்தியாயம்தான் இந்த அத்தியாயம். சென்ற அத்தியாயத்தில் ஆத்மாவை பற்றியும், எது சிறப்புடையதோ, எது ஒளிவுடையதோ, எது சக்தி படைத்ததோ, அந்தந்த பொருட்களின் குணங்கள் எல்லாம் ஆத்மாவின் ஒரு பகுதியின் வெளிப்பாடு என்றெல்லாம் கிருஷ்ணர் சொல்லியிருப்பார். அது தவிர, அர்ஜுனா, இவ்வாறு அதிகமாக தெரிந்து கொள்வதால் உனக்கு குழப்பம்தான் அதிகரிக்கும். இந்த பிரபஞ்சம் அனைத்தும் ஆத்மாவினாலேயே, ஆத்மாவிற்குள்ளாகவே ஆத்மாவாக இயங்கிக் கொண்டிருக்கிறது என்ற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருந்தார். இவற்றையெல்லாம் கேட்டு புரிந்து கொண்ட அர்ஜுனன், எனக்கு தெரிந்து கொள்வதற்காக மிக உயர்ந்த, மிக நுட்பமான, யாருக்கும் தெரியாமல் இருந்த ஆத்மையான கருத்துக்களை எல்லாம் கண்ணா நீங்கள் எனக்கு சொன்னீர்கள். இதனால் என்னுடைய அறியாமை அழிந்து அறிவு பெறுகிறது. ஆத்மாவை பற்றி நீங்கள் சொன்ன அனைத்தையும் நான் உணர்ந்தேன். ஆனால் ஆத்மாவின் ஞானம், நிலைத்த தன்மை, சக்தி, பலம், வைராக்கியம், ஒளி இவைகளோடு கூடிய அந்த பரம்பொருளான ஆத்மாவை கண்குளிர பார்க்க முடியுமா? நான் அந்த பரம்பொருளான ஆத்மாவை காண தகுதி பெற்றவன் என்று நீங்கள் நினைத்தால் அந்த அழிவற்ற ஆத்மாவை எனக்கு காட்ட முடியுமா என்று கண்ணனுடைய அந்த பிரம்மாண்ட காட்சியை, விரிவான உருவத்தை பார்ப்பதற்கு வேண்டுகோள் விடுத்தான் அர்ஜுனன். அதை கேட்ட கிருஷ்ணர், அர்ஜுனா, இப்பொழுது ஆத்மாவின் நூற்றுக்கணக்கான, ஆயிரக்கணக்கான வெளிப்பாடுகளையும், பற்பல விதங்கள், பற்பல நிறங்கள், உருவங்களை கொண்ட, யாராலும் எளிதில் காண இயலாத காட்சியை உனக்கு காண்பதற்கு நான் அருள் புரிய போகிறேன். என் உலகளாவிய வடிவத்தை உன் மனித கண்களால் காண முடியாது. அதனால் நான் உனக்கு தெய்வீக கண்களை அளிக்கிறேன். இப்பொழுது என் யோக சக்தியால் உருவாகும் என் பேரருள் வடிவத்தை காண்பாய். இவ்வாறு கூறிய கண்ணன் அர்ஜுனனுக்கு தனது மகத்தான எல்லையற்ற உருவத்தை காட்டினார். ஆத்மாவின் அசைவற்ற சிவநிலை, மெல்லிய துடிப்பு, அந்த துடிப்பினால் அதை சார்ந்த ஏற்படும் தொடர் இயக்கம், தொடர் இயக்கத்தினால் உண்டான வேகத்தின் மாபெரும் சுழல்கள், சுழல்களின் சுற்றும் வேகம், அந்த தொடர் வேகத்தால் அணுக்களின் செருக்கையும் பிரிவையும், அதனால் ஏற்படும் மாபெரும் ஒளி ஒளிகளையும், தீப்பிழம்புகளையும், தீப்பந்தங்களின் தொகுப்பான கோடிக்கணக்கான அண்டங்களையும், அதன் இயக்கங்களையும், ஒட்டுமொத்த இயக்கத்தையும், பின்னர் அவை நட்சத்திரங்களாகவும் சூரியனாகவும் உலகங்களாகவும் நிலாக்களாகவும், அவைகளில் தோன்றும் கடல்கள், மலைகள், தாவரங்கள், உயிரினங்கள், அவைகள் கண்டிராத கேட்டிராத ஆச்சரியமான உருவங்களையும் அதில் காண்பித்தார் கண்ணன். ஒரு பிரம்மாண்ட வடிவத்தில் கிருஷ்ணர் நின்று கொண்டிருந்தார். அந்த வடிவத்தில் அநேக வாய்கள், கண்கள், அற்புதமான காட்சிகள், அநேக தெய்வீக ஆபரணங்கள், உயர்த்தப்பட்ட தெய்வீக ஆயுதங்கள் இருந்தன. தெய்வீக மாலைகளும் ஆடைகளும் அணிந்து, தெய்வீக வாசனைகள் மற்றும் கம்பளிகளால் பூசப்பட்டு, எல்லா அதிசயங்களும் நிறைந்த எல்லையற்ற எங்கும் முகம் திரும்பி அந்த மகா புருஷனை கண்டான் அர்ஜுனன். கிருஷ்ணர் சொன்னார், அர்ஜுனா, நீ பார்க்கும் இந்த அண்ட சராசரங்கள் அனைத்துமே ஆத்மாவின் ஒரு பகுதிதான். இதை தவிர வேறு எதையாவது பார்க்க விரும்பினாலும் அதை நீ பார்க்கலாம். பார், நான் உனக்கு தந்த தெய்வீக கண்களால் நான் சொன்ன அனைத்தையுமே பார். இது தவிர நுட்பமாக பார்ப்பதற்கு யோக வித்தையும் தருகிறேன் என்று சொல்லி கிருஷ்ணர் யோக வித்தையை தர, அந்த யோக வித்தையின் மூலம் உள்ளத்தின் நுட்ப நிலையும் ஆத்மாவின் நுட்ப நிலையும் ஒரே அலைவரிசையில் வருமாறு நிறுத்தி பிரபஞ்ச காட்சிகளை தள்ள தெளிவாக பார்க்க முடிந்தது அர்ஜுனனால். ஆயிரக்கணக்கான சூரியன்கள் ஒரே காலத்தில் தோன்றினால் எத்தகைய பிரகாசம் ஏற்படுமோ அத்தகைய பிரகாசம் ஆத்மாவின் பிரகாசத்திற்கு சற்றும் ஈடாகாது. அந்த பரமாத்மாவின் காட்சியை கண்ட அர்ஜுனனுக்கு வியப்பு மிகுந்து மெய்நடுங்க சிலிர்த்து வியர்த்து ரோமங்கள் குத்திவிட்டு நின்றது. கண்களில் கண்ணீர் தாரை தாரையாக வந்தது. வார்த்தை வெளிவரவில்லை. அப்படியே கை கூப்பி பக்தியுடன் தரையில் விழுந்து புரண்டு அந்த விஸ்வரூப தரிசனத்தை வணங்கினான். கண்ணனை பார்த்து, அந்த மகா ஆத்மாவான கிருஷ்ணரை பார்த்து அர்ஜுனன் சொன்னான், உங்களுக்கு ஆரம்பமோ நடுவோ முடிவோ காணவில்லை. உங்கள் கிரீடம், கதை, சக்கரம் ஆகியவற்றை காண்கிறேன். சூரியன், சந்திரன் போன்ற உங்கள் ஒளியால் இந்த உலகம் முழுவதும் பிரகாசிக்கிறது. அதை கேட்ட கண்ணன் சொன்னார், அர்ஜுனா, நான் காலம், உலகங்களை அழிக்க இங்கு வந்துள்ளேன். உன் எதிரிகள் அனைவரும் ஏற்கனவே அழிந்து விட்டார்கள். நீ நிமித்தமாக மட்டுமே இங்கு இரு. பீஷ்மர், துரோணர், கர்ணன் உட்பட அனைவரையுமே வென்று இந்த அரசை ஆளு. இவ்வாறு கிருஷ்ணன் சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது அர்ஜுனன் பார்த்து பயங்கி நடுங்கினான். கண்ணா, உங்கள் பயங்கரமான வடிவத்தை கண்டு இப்பொழுது நான் அஞ்சுகிறேன். தேவர்கள் கூட பயந்து ஓடுகிறார்கள். உங்கள் வாய்களில் எதிரிகள் சிக்கி அழிவதை காண்கிறேன். உங்கள் தாடைகளுக்கு இடையே நசுங்கும் உலகங்களுடைய ஒளியை கேட்கிறேன். நீங்கள் யார் என்று எனக்கு புரியவில்லை. உங்கள் முந்தைய வடிவத்தை காட்டுங்கள், கருணை காட்டுங்கள். தேவாதி தேவா, கிருஷ்ணா, கண்ணா என்றெல்லாம் அர்ஜுனன் கெஞ்ச, அர்ஜுனா, என் அருளால் நீ என் உயர்ந்த வடிவத்தை கண்டாய். இதை வேதங்களாலோ, தவத்தினாலோ, தானத்தாலோ, யாகத்தாலோ காண முடியாது. பக்தியால் மட்டுமே என்னை இவ்வாறு காணவும் உணரவும் அடையவும் முடியும். பிறகு கண்ணன் தனது சாதாரண வடிவத்திற்கு திரும்புகிறார். அர்ஜுனன் ஆறுதல் அடைகிறான். அர்ஜுனா, என்னை முழுமையாக நம்பு, என் பக்தனாக இரு, எனக்காக அனைத்தையும் செய், என்னிடம் சரணடை. இவ்வாறு செய்தால் நிச்சயமாக என்னை அடைவாய். அர்ஜுனா, யார் எல்லா கடமைகளையும் பலன் கருதாமல் ஆத்மாவை நினைத்து செய்கிறார்களோ, ஆத்மாதான் கடைசியில் அடைய போகும் புகலிடம் என்று அறிந்து கொள்கிறார்களோ, ஆத்மாவையே எப்பொழுதும் நினைத்து கொண்டிருக்கிறார்களோ, எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ வேண்டும் என்ற மனநிலையில் யார் இருக்கிறார்களோ, அவர்கள் பரம் பொருளான ஆத்மாவை, பிரபஞ்ச காட்சியை காண்கிறார்கள், அறிகின்றார்கள், அடைகின்றார்கள். இவ்வாறு இந்த 11வது அத்தியாயம் முடிவடைகிறது. இந்த அத்தியாயத்தில் அர்ஜுனன் அந்த காட்சியின் மகத்துவத்தால் பயந்தாலும் கண்ணனின் அன்பால் ஆறுதல் அடைகிறான். பக்தியின் மகத்துவத்தை அவன் புரிந்து கொள்கிறான். அடுத்த அத்தியாயத்தில் பக்தி யோகத்தை பற்றி தெளிவாக காண்போம். அத்தியாயம் 12. இந்த அத்தியாயத்தை பக்தி யோகம் என்று சொல்வார்கள். இறைவனை அடையும் வழிகளில் பக்தியின் மேன்மையை இந்த அத்தியாயம் விளக்குகிறது. கிருஷ்ணருடைய விஸ்வரூபத்தை கண்டு மெய்சிலிர்த்து போன அர்ஜுனன் இப்பொழுது ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புகிறான். கண்ணா, உங்களை வணங்குபவர்களில் யார் சிறந்தவர்? உருவமுள்ள உங்களை வணங்குபவரா, அல்லது உருவமற்ற பிரம்மத்தை வணங்குபவரா? இதற்கு அந்த கடவுளான கண்ணன் புன்னகையோடு பதில் தந்தார். அர்ஜுனா, யார் தம் மனதை என்னிடத்தில் நிறுத்தி நிலையாக இருந்து எப்பொழுதும் என்னையே தியானிக்கிறார்களோ, மிகுந்த நம்பிக்கையோடு என்னையே வணங்குகிறார்களோ, அவர்களை சிறந்த யோகிகள், அவர்களை சிறந்த பக்தர்கள். ஆனால் உருவமற்ற விளக்க முடியாத எங்கும் நிறைந்த நிலையான அசையாத மாறாத பிரம்மத்தை வணங்குபவர்கள் உங்களை அடைய முடியுமா என்ற கேள்வி உனக்கு வரலாம். அவர்களும் என்னையே அடைகிறார்கள். ஆனால் உருவமற்றதை வணங்குவது மிகவும் கடினம். உடலுடன் இருக்கும் மனிதர்களுக்கு உருவமற்றதை அடைவது சிரமமானது. எனவே அர்ஜுனா, உன் மனதை எண்ணில் நிறுத்து நிலையாக, உன் புத்தியை எண்ணில் ஈடுபடுத்து, நீ எண்ணிலேயே வாழ்வாய், இதில் சந்தேகமில்லை. அதை கேட்ட அர்ஜுனன், கண்ணா, ஒருவேளை அப்படி மனதை நிலைநிறுத்த முடியாவிட்டால் என்ன செய்வது என்று கேட்க, அதை கேட்ட கண்ணன், அப்படியானால் அப்பியாச யோகத்தால் என்னை அடைய முயற்சி செய். அதுவும் முடியாவிட்டால் எனக்காகவே கர்மங்களை செய். எனக்காக செய்யும் கர்மங்களால் கூட நீ சித்தியை அடைவாய். அதுவும் உன்னால் முடியாவிட்டால் உன் கர்மங்களின் பலன்களை என்னிடம் சமர்ப்பித்து விடு. இவ்வாறு ஆத்ம சமயத்துடன் நீ இருந்தால் என் அருளால் நித்திய சுவாசதமான அந்த நிலையை அடைவாய். அதை கேட்ட அர்ஜுனன், கண்ணா, உங்களுக்கு மிகவும் பிரியமான பக்தர்களுடைய குணங்கள் என்ன என்று கேட்க, அதற்கு கிருஷ்ணர், யார் எல்லா உயிரினங்கள் மீதும் கருணை கொண்டவர்களோ, தன்னலம் இல்லாமல் எல்லோரிடமும் அன்பு கொண்டவர்களோ, எதையும் எதிர்க்காமல் இரக்கம் காட்டுகிறார்களோ, என்னுடையது நான் போன்ற குணங்கள் அற்றவர்களோ, இன்பத் துன்பங்களில் இடைகுலைந்து போகாமல் சமநிலையில் இருப்பவர்களோ, எப்பொழுதும் எல்லாவற்றிலும் திருப்தித்தன்மை உடையவர்களோ, புலன்கள் பொறிகளை தன் வசப்படுத்தி இருப்பவர்களோ, ஆத்மாவின் மேல் நம்பிக்கை கொண்டு மனம் புத்தி இவைகளை ஆத்மாவிலேயே நிலைநிறுத்தியிருப்பவர்களோ, அந்த விதமான பக்தர்கள் ஆத்மாவிற்கு மிகவும் பிடித்தவர்கள், பிரியமானவர்கள். அவர்கள் என்னிடத்தில் எளிமையாக வரக்கூடியவர்கள். இத்தகையவர்களே எனக்கு பிரியமானவர்கள். அதை கேட்ட அர்ஜுனன், இத்தகைய உயர்ந்த குணங்களை அடைவது சாத்தியமா என்ற கேள்வியும் கேட்டான். அதற்கு கண்ணன், நிச்சயமாக முடியும் அர்ஜுனா. யார் மகிழ்ச்சி அடையவும் இல்லையோ, வெறுக்கவும் இல்லையோ, துக்கப்படவும் இல்லையோ, ஆசைப்படவும் இல்லையோ, நல்லதையும் கெட்டதையும் துறக்கிறானோ, அத்தகைய பக்தன்தான் எனக்கு மிகவும் பிரியமானவன். நட்பிலும் பகையிலும் மானத்திலும் அவமானத்திலும் குளிரிலும் வெப்பத்திலும் சுகத்திலும் துக்கத்திலும் சமநிலையில் இருப்பவன், மேலும் பற்றற்றவன், புகழ்ச்சியிலும் நிந்தனையிலும் சமமாக இருப்பவன், அமைதியானவன், எது கிடைத்தாலும் திருப்தி அடைபவன், வீடற்றவன், உறுதியான மனமுள்ளவன், இவனெல்லாம், இந்தந்த பக்தர்கள் எல்லாம் எனக்கு மிகவும் பிரியமானவர்கள். இவர்களால் கண்டிப்பாக உயர்ந்த குணங்களை அடைய முடியும். இவ்வாறு 12வது அத்தியாயம் முடிவடைகிறது. பக்தர்களுடைய உயர்ந்த குணங்களை பற்றி கண்ணன் இங்கு சொல்லியிருப்பார். பக்தி என்பது வெறும் வழிபாடு மட்டுமல்ல, ஒரு வாழ்க்கை முறை என்பதையும் கிருஷ்ணர் இங்கு உணர்த்தியிருப்பார்.
1: இணையதளத்தின் வாயிலாக தமிழ் புத்தகங்கள் வாங்க noolulagam.com. ஜீவா புத்தகாலயம் வழங்கும் நூலுலகம் தமிழ் முன்னணி பதிப்பகங்களின் 4000 மேற்பட்ட புத்தகங்கள் ஒரே இடத்தில்.
2: புத்தகங்கள் பற்றி தலைவர்களுடைய கருத்துக்கள் என்று பார்க்கின்ற போது டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் குறிப்பிடுகின்றார், என் வாழ்க்கையில் புத்தகங்கள் தான் சிறந்த வழிகாட்டியாக அமைந்தது என்கின்றார். டாக்டர் திரு மதியழகன் அவர்கள் குறிப்பிடுகின்றார், புத்தகங்கள் படிப்பது போட்டிகள் நிறைந்த இந்த உலகில் உங்களை வெற்றியாளராக ஆக்க முடியும். இணைய தளத்தில் நூலகம் இணையத்தினிய ஊடாக
3: விவரங்களுக்கு
4: பொன்னாங்காணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய.
5: உங்களோட கதையோடு இப்ப நான் தூரம் காரம் கொண்டு வந்தா அள்ளி கண்டு போகிறது.
4: விடாத இங்க போங்க போங்க.
6: ஆம்
3: அன்றும் என்றும் என்றும் வீட்டி கேஷன் கரி வீட்டி சூப்பர் ஸ்டோர் பரிஸ் லாச்சப்பலில்.

0: சுவிஸ் நாட்டில் வாழ்பவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. குறைந்த முதலீட்டில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா? புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா? ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா? உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா? வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள் கடைகள் வாங்க விற்க நாடுங்கள். VTS Finance GmbH சுவிஸில் 5க்கு மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5000 சுவிஸ் பிராங்க் வரையிலான வங்கி கடனை 2,50,000 சுவிஸ் பிராங்காக குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக்கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆயுள் காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக்கொள்ள சுவிஸில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டு கடன் மற்றும் வங்கிக் கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 031-971-2750 அல்லது 078-920-5858. மறந்து விடாதீர்கள், சுவிஸிலே VTS Finance GmbH.
1: இலக்கம் 5 கார்டன் ஸ்ட்ரீட் ஸ்ட்ராஸ் 3098
0: சுவிஸில் நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டுக் கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக்கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
1: பெறபேசி இலக்கம் 031-971-2750. கைத்தொலைபேசி இலக்கம் 07-8-920-58-58.
0: சுவிஸிலே VTS Finance GmbH.

0: வணக்கம். இது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழடியின் இரவு பிரதான செய்தி அறிக்கை. இரவு பிரதான செய்தி அறிக்கையில் இலங்கை செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் இணையதளத்தின் ஊடாக புத்தகங்களை விற்று வருகின்ற www.nulagam.com இணையதளத்தினர், அதனை தொடர்ந்து வரும் இந்திய செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர், சாசல் கார்ஷ்ரா கோனேசில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். அதனை தொடர்ந்து வரும் உலக செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் சுவிஸ் நாட்டின் பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கின்றவனமான சுவிஸ் விடிஎஸ் பைனான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர், சுவிஸில் ஏற்கனவே வங்கிகளில் கடன் விண்ணப்பங்கள் ராகரிக்கப்பட்டவர்கள் தங்களிடம் புதிதாக விண்ணப்பிக்கலாம் என்பதையும் மகிழ்ச்சியுடன் அறிய தருகிறார்கள் சுவிஸில் உள்ள விடிஎஸ் பைனான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர். இலங்கைக்கான அமெரிக்க தூதராக பெயரிடப்பட்டுள்ள எரிகேஸ் மயர் தனது கடமைகளை பொறுப்பேற்பதற்காக இன்று கொழும்பை சென்றடைந்திருக்கிறார். இலங்கைக்கான அமெரிக்காவின் 29வது தூதுவராக பணியாற்றவுள்ள எரிக் மயர் அமெரிக்கா மற்றும் இலங்கைக்கு இடையிலான இருதரப்பு உறவுகளை மேலும் வலுப்படுத்துவதில் எதிர்பார்ப்புடன் இருப்பதாக தெரிவித்திருக்கிறார்.
1: இலங்கையில் அமெரிக்காவை பிரதிநிதித்துவப்படுத்த கிடைத்தமை பெருமை அளிப்பதாக சுட்டிக்காட்டிய எரிக் மேயர், இரு நாடுகளுக்கும் இடையிலான ஜனநாயக அடிப்படையில் கட்டியெழுப்பப்பட்ட வலுவான உறவை மேலும் விரிவுபடுத்த உள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். அமெரிக்க வணிகங்களுக்கான புதிய வாய்ப்புகளை உருவாக்குவதுடன் இரு நாடுகளினதும் கூட்டு பாதுகாப்பு தேவைகளை மேலும் வலுப்படுத்தி அமெரிக்க பிரஜைகளுக்கும் இலங்கையர்களுக்கும் அதிக செழிப்பை ஏற்படுத்தக்கூடிய அமெரிக்க இலங்கை பங்காண்மையை முன்னோக்கி எடுத்து செல்ல தாம் எதிர்பார்ப்பதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார்.
0: தொடர்ந்து, பொதுமக்களின் வீட்டுக் கனவை நனவாக்கும் வகையில் நிவாரண அடிப்படையில் கடன் வழங்குவதற்காக ஸ்தாபிக்கப்பட்ட இலங்கை வீட்டு வசதி அபிவிருத்தி நிதி கூட்டு சாமரத்தின் ஊடாக முன்னாள் அமைச்சர் தயா கமகேக்கு சொந்தமான நிறுவனத்துக்கு 974 மில்லியன் ரூபாய் கடன் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிய

0: வருகிறது. அரசியல் ரீதியான செல்வாக்குள்ள நபர்கள் என்ற வகையில் வங்கிக்கு விடப்பட்டுள்ள அழுத்தங்களின் காரணமாகவே இந்த கடன் பெறப்பட்டுள்ளமை கோப் குழுவின் கீழ் அமைக்கப்பட்டுள்ள உபகுழு கூட்டத்தின் போது தெரிய வந்திருக்கிறது.
1: கோப் குழுவினால் மேற்கொள்ளப்படும் விசாரணை செயற்பாட்டை துரிதப்படுத்தும் நோக்கில் பாராளுமன்ற உறுப்பினர் அசித்த நிரோசனவின் தலைமையில் நியமிக்கப்பட்ட உபகுழு அண்மையில் கூடியிருந்தது. இலங்கை வீட்டு வசதி அபிவிருத்தி நிதி கூட்டுத்தாபனம் தொடர்பில் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையின் போது இவ்வாறான விடயங்கள் வெளிப்படுத்தப்பட்டன.
2: வீடமைப்பு கடன்களை வழங்குவதற்காகவும் சாதாரண மக்களுக்கு கடன் வழங்குவதற்காகவும் இந்த நிறுவனம் ஸ்தாபிக்கப்பட்டுள்ளது. ஆனால் இந்த நிறுவனத்தில் கடந்த வருடங்களில் கடந்த 2-3 வருடங்களில் மாத்திரமல்ல, அதற்கு முன்னரும் இந்த அறிக்கைகளில் எழுதப்பட்டுள்ளதா இல்லையா என்பது தொடர்பில் எனக்கு தெரியாது, செல்வாக்கு மிக்க நபர்களுக்கு கடன்கள் வழங்கப்பட்டுள்ளன. இது செல்வாக்கு மிக்க நபர்களுக்கு கடன் வழங்கும் நிறுவனம் அல்ல, இது சாதாரண மக்களுக்கு கடன் வழங்கக்கூடிய ஒன்றாகும். அவ்வாறாயின் இவர்கள் எவ்வாறு 500-600 மில்லியன் கடன்களை வழங்கினார்கள்? செல்வாக்கு மிக்க நபர்கள் என்பவர்கள் அரசியல் ரீதியாக செல்வாக்குள்ள நபர்கள் ஆவர். தற்போது அவர்கள் அவற்றை இன்னும் செலுத்தவில்லை. அவ்வாறாயின் நாம் சாதாரண மக்களை பற்றி பேசுவோம்.
0: எந்த நிறுவனங்களுக்கு அவ்வாறு வழங்கியுள்ளார்கள்? எவ்வளவு வழங்கப்பட்டுள்ளது?
3: ஆரம்பத்தில் 250 மில்லியன் ரூபாய் வழங்கப்பட்டுள்ளது. தற்போது அதனை செலுத்தாத காரணத்தினால் வட்டி அதிகரித்து 430 மில்லியன் ரூபாய் வரை அதிகரித்துள்ளது.
0: அவ்வாறாயின் அதனை அறவிடுவதற்காக ஏதாவது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதா?
4: பிம்புத் நிறுவனத்தை கலைப்பதற்கான உத்தரவினை நீதிமன்றத்தில் பெற்றுள்ளோம். அதற்கமைய செயற்பாடுகள் தற்போது முன்னெடுக்கப்படுகின்றன. அது தவிர இங்கு தயா குரூப் நிறுவனத்தினால் எமக்கு கோர்பரேட் உத்தரவாதம் வழங்கப்பட்டுள்ளது. அது தொடர்பாக இந்த நேரத்தில் நாம் வழக்கு தாக்கல் செய்து தற்போது விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளது. மேலதிகமாக இந்த தயா குழுமத்திற்கு வழக்கு தாக்கல் செய்த சந்தர்ப்பத்தில் சம்பந்தப்பட்ட தரப்பினரால் எமக்கு அறிவித்தல் ஒன்று விடுக்கப்பட்டது. நிதியமைச்சில் இருந்து குறித்த தொகையை கொடுப்பதற்காக தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டது. அந்த பணத்தை வங்கிகள் பெற்றுக் கொள்வதில் அவர்களுக்கு எவ்வித எதிர்பார்ப்பும் இல்லை என அது தொடர்பாக நாம் அமைச்சருடன் கலந்துரையாடினோம். அங்கே அந்த பணத்தை செலுத்துவதாக இருந்தால் செவனகல சீனி தொழிற்சாலையை பொறுப்பேற்பதாக இருந்தால் நீதிமன்ற உத்தரவின் மூலமாகவே அதனை பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டும் என்றார். அவ்வாறு நீதிமன்ற உத்தரவு கிடைத்தால் அதனை செலுத்துவதற்கான வாய்ப்பினை ஏற்படுத்துவது தொடர்பில் அமைச்சர் மட்டத்தில் தற்போது கலந்துரையாடல்கள் இடம்பெற்று
5: வருகின்றன.
0: தயா குடும்பம் பெற்ற ஒரே கடன் அதுவா அல்லது வேறு ஏதாவது அவர்கள் பெற்றுள்ளார்களா? ஒலிம்பஸ் அது எத்தனை மில்லியன்? 250 மில்லியன் பெற்றுள்ளார்கள். அப்படியானால் 380 மற்றும் 280 மில்லியன் அறவிட வேண்டிய மொத்த தொகை எவ்வளவு?
3: பிம்புத் நிறுவனத்தில் சேர்ந்த வட்டியுடன் சேர்த்து தற்போது அது 546 மில்லியன் ரூபாய் வரை அதிகரித்துள்ளது. ஒலிம்பஸ் நிறுவனம் தற்போது வட்டியுடன் சேர்த்து 328 மில்லியன் ரூபாயாக அதிகரித்துள்ளது. அவ்வாறென்றால் 974 மில்லியன் ரூபாய் தயா குழுமத்தில் இருந்து தப்பியுள்ளது. எமது நாட்டின் நிதி நிறுவனங்களில் கிராமிய வங்கிகள் மாத்திரம்தான், சரியா? இலங்கையில் உள்ள பெரும்பான்மையான வங்கிகளில் பில்லியன் கணக்கிலான பணத்திற்கு ஆப்பு
6: வைத்துள்ளனர்.
1: இதேவேளை சமூர்த்தி திணைக்களத்தில் முன்னாள் அமைச்சர் தயா கமகே செய்ததாக கூறப்படும் முறைகேடுகள் தொடர்பில் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவில் இன்று முறைப்பாடொன்று செய்யப்பட்டது.
2: 2019 ஆண்டில் ரணில் விக்ரமசிங்கவின் அரசாங்கத்தின் போது சஜித் பிரேமதாசவும் அந்த அரசாங்கத்தில் அமைச்சராக இருந்த போது அமைச்சர் தயா கமகே கணினி மற்றும் உதவியாளர்கள் போன்ற சில சட்டவிரோத நியமனங்களை நிரந்தர நியமனங்களாகவும் ஓய்வூதியங்களோடு சில நிரந்தர நியமனங்களை செய்துள்ளனர். அந்த பதவிகள் அனைத்தும் முறையற்ற பதவிகள் என நாம் இப்போது சொல்கின்றோம். அமைச்சர் தயா கமகேவின் அறிவுறுத்தலுக்கு அமைய மேற்கொள்ளப்பட்ட ஒரு செயற்பாட்டில் இது ஒரு நிதி முறைகேடு என நாம் கருதுகின்றோம். தயா கமகே அமைச்சராக இருந்த போது அரசியல் பதவி உயர்வுக்காக ஒரு தேசிய விழா நடத்தப்பட்டது. அந்த காலத்தில் சமூர்த்தி மானியங்கள் அரசியல் ஆதாயம், அரசியல் உறவு முறைகள் மற்றும் அரசியல் பதவி உயர்வுக்காக மிகவும் ஒழுங்கற்ற முறையில் விநியோகிக்கப்பட்டுள்ளன. அது அரசியல் பதவி உயர்வுக்காகத்தான் என்று அப்போதே ஊடகங்களிடம் கூறினோம். ஆனால் அப்போது யாரும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. அரசியல் ஊக்குவிப்புக்காக விழா மற்றும் பல்வேறு செயற்பாடுகளுக்காக சமூர்த்தி நிதிகள் தவறாக பயன்படுத்தப்பட்டுள்ளன. இன்றும் கூட சமூக அபூர்த்தி நிவாரணத்தில் நுண்ணிதித்துறைக்கு 100 மில்லியன் ரூபாய் கூட கிடைக்கவில்லை. அது மாத்திரமல்ல, சமூக பாதுகாப்பு நிதி என்று ஒன்று இருக்கின்றது. இது பொதுமக்களின் பணத்தில் உருவாக்கப்பட்டது. இந்த பணத்தில் உருவாக்கப்பட்ட நிதியிலிருந்து இந்த நோக்கத்துக்காக 135 மில்லியன் எடுக்கப்பட்டுள்ளது. அந்த நிதியை சீர் செய்வதற்கு அப்பாவி ஏழை மக்களின் சமூர்த்தி மானியங்களை பயன்படுத்தி தப்பித்துக் கொண்டனர். ஆனால் அந்த பணம் தொடர்பில் அப்போதைய அரசாங்கம் நிதி முறைகேடுகளையும் மோசடிகளையும் செய்ததாக நாம் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவுக்கு தெரிவித்திருக்கு.
0: தொடர்ந்து, மாகாண சபை தேர்தலை நடத்தாமல் ஜனாதிபதி ஆண்டகுமார திசநாயக்காவின் கூட்டங்களை மட்டுமே நடத்துவதற்கு அரசாங்கம் முயற்சிப்பதாக ஜனசித பேரமுன கட்சியின் தலைவர் பத்ரமுல சீலரட்ன தேரர் குற்றம் சாட்டியிருக்கிறார். கொழும்பில் அமைந்துள்ள ஜனசித பேரமுன கட்சியின் காரியாலயத்தில் இன்று நடைபெற்ற ஊடுவிலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த போதே அவர் இதனை குறிப்பிட்டிருக்கிறார். தேசிய மக்கள் சக்தியின் களுத்துறை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சட்டத்தரணி நிலந்தி கொட்டகச்சி மேடைகளில் ஆடும் நடனங்களுக்கும் அவர் பேசும் பேச்சுக்களுக்கும் எந்தவித தொடர்பும் இல்லை. ஒருபுறத்தில் நடனமாடிக்கொண்டு மறுபுறத்தில் மாகாண சபை தேர்தல்கள் நடத்தப்பட மாட்டாது என்று கிராமம் கிராமமாக சென்று பிரச்சாரத்தை அவர் செய்து வருகிறார். ஆனால் பிரதமரோ மாகாண சபை தேர்தல்கள் நிச்சயமாக நடத்தப்படும் என்று கூறி வருகிறார். இவ்வாறு அரசாங்கத்தின் முக்கிய தரப்பினரிடையே முரண்பாடான கருத்துக்கள் நிலவி வரும் சூழலில் மக்கள் யாருடைய வார்த்தையை நம்புவது? பிரதமரின் வார்த்தையா அல்லது பாராளுமன்ற உறுப்பினர் நிலந்தி கெட்டகச்சியின் வார்த்தையா? மாகாண சபை தேர்தலை நடத்தாது ஜனாதிபதி தோழர் அன்ரகுமார திசநாயக்காவின் அரசியல் கூட்டங்களை மட்டும் நடத்தி கொண்டு போகத்தான் இவர்கள் திட்டமிட்டு முயற்சிக்கிறார்கள். இவ்வாறான முரண்பாடான செயற்பாடுகளை வைத்துக் கொண்டு மக்கள் சந்திப்புகளை நடத்த கிராமங்களுக்கு செல்லும் போது பொதுமக்கள் மத்தியில் இருந்து கடுமையான எதிர்ப்புகள் உருவாகும் சூழலே காணப்படுகிறது. அத்துடன் கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தின் மூலம் ஊழலற்ற மற்றும் தூய்மையான இலங்கையை உருவாக்கும் நோக்கில் ஆட்சிக்கு வந்த ஆட்சியாளர்கள் அல்லது தற்போதைய அரசாங்கத்தின் பாராளுமன்ற உறுப்பினர்களின் நெருங்கிய உறவினர்கள் மற்றும் உதவியாளர்கள் போதைப்பொருள் மற்றும் ஐஸ் போன்ற விவகாரங்களில் கைதாகும் சம்பவங்கள் தொடர்ச்சியாக வெளிச்சத்துக்கு வருகின்றன. நாட்டில் சட்டத்தையும் ஒழுங்கையும் நிலைநாட்டி போதைப்பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்த வேண்டிய அரசாங்கத்தின் பாராளுமன்ற உறுப்பினர்களின் அருகிலே இத்தகைய குற்றச்சாட்டு நிலவுவது கவலை அளிப்பதாக பத்ரமுல்ல சீலரட்ன தேரர் மேலும் குறிப்பிட்டிருக்கிறார். பாராளுமன்ற உறுப்பினர்களின் உணவு மற்றும் பானங்களுக்கான செலவினங்கள் 48% அதிகரித்துள்ள போதிலும் அரசாங்கமும் அதனுடன் தொடர்புடைய அமைச்சர்களும் எந்தவித பதிலும் அளிக்காமல் மௌனம் காத்து வருவதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் தேசிய அமைப்பாளர் திஸ அத்தநாயக்கா குற்றம் சாட்டியிருக்கிறார். கொழும்பில் உள்ள ஐக்கிய மக்கள் சக்தி அலுவலகத்தில் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் இதனை தெரிவித்த அவர், கடந்த சில நாட்களாக ஊடகங்களில் பாராளுமன்றத்தின் உணவு மற்றும் பானங்களுக்கான செலவுகள் குறித்து பல செய்திகள் வெளியாகி இருக்கின்றன. 2025 பாராளுமன்றத்தின் வருடாந்த செயல்திறன் அறிக்கையின்படி உணவு மற்றும் பானங்களுக்கான செலவு 48% அதிகரித்து 24.7 கோடி ரூபாவை கடந்திருக்கிறது. இதில் குடிநீர் போத்தல்களுக்காக மட்டும் சுமார் 2 லட்சம் ரூபாய் வரை செலவிடப்பட்டுள்ளது. தினசரி உணவு உட்கொள்பவர்களின் எண்ணிக்கை 1200 வரை உயர்ந்திருப்பதோடு விருந்தினர்களுக்கான உணவு செலவு 109% அதிகரித்திருக்கிறது. கடந்த காலங்களில் தேசிய மக்கள் சக்தியினர் பாராளுமன்ற உணவகத்தின் செலவுகள் குறித்து கடுமையாக பேசி வந்தார்கள். தாங்கள் ஆட்சிக்கு வந்தால் பாராளுமன்ற உணவகத்தை மூடிவிட்டு வீட்டிலிருந்தே உணவுப் பொட்டலங்களை கொண்டு வந்து உட்கொள்வோம் என்று, மக்கள் பணத்தை சேமிப்போம் என்றெல்லாம் தெரிவித்து வந்தார்கள். ஆனால் இன்று அவர்கள் ஆட்சியில் இருக்கும் போது 24.7 கோடி ரூபாவை பாராளுமன்ற உணவுக்காக செலவிட்டிருப்பது எந்த வகையில் நியாயமாகும்? கடந்த கால அரசாங்கங்கள் மக்களின் வரிப்பணத்தை வீணடித்ததாக குற்றம் சாட்டிய இந்த அரசாங்கம் இன்று முந்திய காலங்களை விட 2 மடங்குக்கு அதிகமாக உணவுக்காக செலவிட்டுள்ளது. இதற்கு அரசாங்கத்தினால் முறையான பதிலளிக்க முடியாது என்பதனாலே அமைச்சர்கள் அனைவரும் முற்றிலும் மௌனம் காத்து வருகின்றார்கள் என்று அவர் குறிப்பிட்டார். 22வது அரசியலமைப்பு திருத்தத்தின் போதும் தமிழ் மற்றும் முஸ்லிம் அரசியல் கட்சிகளின் தலைவர்களுடனும் எதிர்கட்சித் தலைவர் முறையான கலந்தாலோசனைகளை நடத்தி அனைத்து கட்சிகளையும் ஒருங்கிணைத்து செயல்பட்டு வருகிறார். நாமல் ராஜபக்சா கூட சஜித் பிரேமதாசாவை உத்தியோர்வ எதிர்கட்சித் தலைவராக ஏற்றுக்கொண்டு அவரழைக்கும் கூட்டங்களில் பங்கேற்பதாக தெரிவித்துள்ளார். எனவே எதிர்கட்சிக்குள்ளோ அல்லது எதிர்கட்சித் தலைவரின் தலைமைத்துவத்திலோ எந்த பிரச்சனையும் இல்லை என்று அவர் குறிப்பிட்டார். அவர் அவ்வாறு குறிப்பிட்டிருந்தாலும் தற்போதைய நடைமுறைகளில் யார் எதிர்கட்சி, யார் எதிர்கட்சி தலைவர் என்ற கேள்விகள் எழுந்து வருவதாக நோக்கர்கள் தெரிவிக்கிறார்கள்.
1: ஒரே மாற்று ஐக்கிய மக்கள் சக்தி என மதவாச்சி யக்காவிவ பகுதியில் மக்களை சந்தித்து உரையாற்றிய போது எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார்.
5: இன்று வறுமையினால் நசுக்கப்பட்டு அழுத்தப்பட்டு பாதிக்கப்பட்டுள்ள நாட்டிற்கான ஒரே மாற்று வழி ஐக்கிய மக்கள் சக்தியாகும். இன்று ஐக்கிய மக்கள் சக்தி உங்களிடம் வந்துள்ளது. ஒவ்வொரு தொகுதியாகவும், ஒவ்வொரு கிராமமாகவும், ஒவ்வொரு நகரமாகவும் வந்து நாம் உங்களுக்கு வழங்கும் செய்தி என்னவென்றால், நாட்டிற்கான ஒரே மாற்று வழி இதுவே ஆகும். மக்கள் வாழ்க்கையை பாதுகாக்கும் ஒரே அமைப்பும் இதுவாகும்.
1: இறுதியில் நாமல் ராஜபக்ச குருநாகலில் மக்களை சந்தித்திருந்தார்.
7: මට තියෙනවා ප්‍රශ්න හතක් අහලා දැනගන්න. පළවෙනි එක තමයි සමස්ස මේ ලංකාවේ
8: නාන අරින්දු කුල නාංග කේල්විකල් උලනේ. මුලදාවද என்னவென்றால் இலங்கையின் மிகப்பெரிய அரசியல் கட்சி இயக்கம் என்பதை வீழ்ச்சி அடைவதற்கான காரணங்கள் என்னவென்பதை உங்களால் கூற முடியுமா? மிக குறுகிய காலத்தில் எழுச்சி பெற்ற கட்சியும் இயக்கமும் மிக குறுகிய காலத்திலேயே வீழ்ச்சி அடைந்துள்ளது.
7: இந்த காலக்கிம்ம බිඳ වැටුණා.
5: தற்போது அரசியல் இயக்கங்கள் வீழ்ச்சி அடைவதற்கு பல காரணங்கள் உள்ளன. சில வேளைகளில் அரசாங்கத்தினால் மேற்கொள்ளப்படும் தீர்மானங்கள் தாக்கம் செலுத்தும் சந்தர்ப்பங்களும் உள்ளன. சிலவற்றுக்கு அதனுடன் இணைந்த காரணங்களும் உள்ளன. கடந்த ஆட்சி காலத்தில் ஏற்பட்ட விளைவுகளும் உள்ளன. எனினும் வரலாறு எப்படி இருப்பினும் எதிர்காலத்தில் எந்த ஒரு அரசியல் சக்தியும் வீழ்ச்சி அடையலாம். வரலாறு முழுவதுமே ஜனநாயகத்துடனும் நீதித்துறை கட்டமைப்புடனும் மோதிக்கொள்வதன் மூலமே அரசாங்கத்தின் வீழ்ச்சிகள் ஏற்பட்டிருந்தன. மஹிந்த ராஜபக்ச அரசாங்கத்திலும் பண்டாரநாயக விவகாரத்துடன் நாமும் ஒரு பின்னடைவை சந்தித்தோம். அங்கேதான் எமது வீழ்ச்சி ஆரம்பித்தது.
1: இதேவேளை நாமல் ராஜபக்ச அடிமட்டத்தில் உள்ள மக்களுக்காக எதிர்கட்சியின் பங்களிப்பை ஆற்றி வருவதாக பொதுஜன பெருமுனவின் ஊடக பேச்சாளர் சஞ்சீவ எதிரிமான தெரிவித்துள்ளார்.
5: நாட்டின் தேசிய அரசியலுக்குள் இந்த அரசாங்கத்திற்கு எதிரான முழுமையான அரசியல் சக்தியை நாம் முன்னெடுத்து செல்கின்றோம். பாராளுமன்ற எதிர்கட்சி தலைவர் பதவியுடன் சஜித் பிரேமதாச தனது பணியை செய்து கொண்டிருக்கலாம். தற்போது நாடு கோரும் எதிர்கட்சியின் செயற்பாட்டினை நாமல் ராஜபக்ச தலைமையிலான ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவே முன்னெடுக்கின்றது. இந்த நேரத்தில் எமது அரசியல் போராட்டத்தை நாம் திட்டவட்டமாக குறிவைத்துள்ளோம். இந்த 22வது திருத்தம் ஜனநாயகத்தை அளிக்கும் அரசாங்கத்தின் அதிகார திட்டத்திற்கு எதிராகவே இது அமைகிறது.
1: எதிர்கட்சி தலைவர் பதவி சவாலுக்குள்ளாகியுள்ளதா? ஐக்கிய மக்கள் சக்தியின் தேசிய அமைப்பாளர் திஸ் அத்தநாயக்க பதில் அளித்துள்ளார்.
5: உண்மையில் இது ஒரு வங்குரோத்து அடைந்த கருத்தாகும். எதிர்கட்சி தலைவர்களுக்கு மொட்டு கட்சியிலிருந்து அவ்வாறு சவால் ஏதேனும் அண்மை காலத்தில் விடுக்கப்பட்டுள்ளதா என பாருங்கள். மொட்டு கட்சியுடன் விசேட நட்பு எதுவும் இல்லை. எதிர்கட்சி தலைவர் என்ற ரீதியில் சஜித் பிரேமதாச கடந்த காலத்தில் செயற்பாடுகளை ஆரம்பித்தார். 22வது திருத்தம் கொண்டுவரப்பட்ட வேளையில் பாராளுமன்றத்திற்குள்ளேயும் பாராளுமன்றத்திற்கு வெளியேயும் அனைத்து அரசியல் கட்சிகளையும் எதிர்கட்சி தலைவர் அலுவலகத்திற்கு அழைத்து அவரது தலைமையில் கலந்துரையாடல் ஒன்றை நடத்தி ஒரே வேலை திட்டத்திற்கு செல்ல நாம் தீர்மானித்தோம். அப்பொழுது எதிர்கட்சி தலைவரின் தலைமையை ஏற்றுக்கொண்டே அனைவரும் அங்கே வந்தனர்.
1: எதிர்கட்சிகளின் செயற்பாடுகள் குறித்து மக்கள் போராட்ட இயக்கத்தின் கருத்தே இது.
5: 2005 2010 வரை ராஜபக்சவினரே நாட்டில் ஆட்சியாளர்களாக இருந்தனர். அந்த ஆட்சி காலத்தில் நாமல் ராஜபக்ச தனது இளமை காலத்தை மிகுந்த ஆடம்பரங்களுடன் கழித்தார். பின்னர் 2019 நாமல் ராஜபக்ச தனது சித்தப்பாவின் அரசாங்கத்தில் பாராளுமன்ற உறுப்பினராகவும் இருந்தார். தனது தந்தை சித்தப்பா ஆகிய இருவரின் அரசாங்கங்களிலும் அதிகாரத்தில் இருந்து அனுபவித்து மகிழ்ந்த நாமல் ராஜபக்ச இப்போது தனது சித்தப்பாவும் தந்தையும் ஆட்சி செய்ததை மறந்து விட்டார். எனவே திடீரென உயிர்த்தெழுந்ததை போன்று, இறந்து மீண்டும் பிறந்ததை போன்று தனக்கு அரசு அதிகாரத்தை வழங்குமாறு கூறுகிறார். இப்போது அவர் ஒவ்வொரு சந்திப்புக்கும் சென்று கூட்டங்களை நடத்தி வருகிறார். அவர் அதிகாரத்தை கேட்டால் அவர் ஏன் கேட்கிறார் என்று நாம் சிந்திக்க வேண்டும். அவர் மக்களின் நம்பிக்கையும் அபிலாஷைகளையும் நிறைவேற்றுவதற்காக அதிகாரத்தை கேட்கவில்லை. இப்போது சஜித் பிரேமதாச என்பவர் அதே அரசாங்கத்தில் இருந்தவர். 2015 நல்லாட்சி அரசாங்கத்தில் அவர் அமைச்சராக இருந்தார். அவரே சில திட்டங்களை செயற்படுத்தினார். இப்போது அவர் மீண்டும் கூட்டங்களை நடத்தி அதிகாரத்தை கேட்டால் இந்த மக்கள் அனைவரும் ஏமாற்றப்பட்டு முட்டாளாக்கப்பட்டு கடந்த காலத்தை மறந்து விடுவார்கள் என்று நினைக்கின்றார். இந்த பழைய அரசியல்வாதிகளுக்கு அதிகாரத்தை கொடுக்க வேண்டுமா என்பதை மக்களை தீர்மானிக்க வேண்டும் என நாங்கள்
9: கேட்டுக்கொள்கின்றோம்.
0: தொடர்ந்து இலங்கை சட்டத்தரணிகள் சங்க தலைவர் பதவி விலக வேண்டும் என்று தெரிவித்து கொழும்பு புதுக்கடையில் அமைந்துள்ள சட்டத்தரணிகள் சங்க தலைமையகத்துக்கு முன்பாக சிலரால் நடத்தப்பட்ட ஆர்ப்பாட்டத்தை கூட்டு எதிர்கட்சி வன்மையாக கண்டிப்பதாக கூட்டு எதிர்கட்சி தெரிவித்திருக்கிறது. கூட்டு சிவில் பிரஜைகள் அமைப்பு என்று தெரிவித்து சிலர் இன்று இலங்கை சட்டத்தரணிகள் சங்கத்தின் தலைமையகத்துக்கு முன்னால் சென்று சங்கத்தின் தலைவரை பதவி விலகுமாறு தெரிவித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருந்தார்கள்.
1: கொழும்பில் உள்ள சட்டத்திறணிகள் சங்கத்தின் தலைமை அலுவலகத்துக்கு முன்பாக கூடிய ஒன்றிணைந்த எதிர்க்கட்சி அமைதியான முறையில் எதிர்ப்பை வெளிப்படுத்தி சட்டத்திறணிகள் சங்கத்தின் தலைவர் பதவி விலக வேண்டும் என வலியுறுத்தியது.
8: ஒவ்வொரு அரசாங்கமும் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் இந்த நாட்டை அபிவிருத்தி செய்யவே மக்கள் அவர்களுக்கு ஆணை வழங்கியுள்ளனர். ஆகவே எந்த ஒரு துறையிலும் சீர்திருத்தங்களை மேற்கொள்வது முக்கியமானது. அவ்வாறு இருக்கும் போது இந்த சீர்திருத்தத்தை செய்வதை அரசியல் நோக்கமாக வைத்துக் கொண்டு அரசியலை தொடர்பு படுத்திக் கொண்டு இவ்வாறு எதிர்ப்பு தெரிவிப்பதை ஒரு முக்கியமான அமைப்பான இந்த சட்டத்தரணிகள் சங்கம் செய்வதை நாம் வன்மையாக கண்டிக்கின்றோம். இது மிகவும் வெட்கக்கேடான செயலாகும். பகிரங்கமாக அரசியல் செய்யும் தற்போதைய சட்டத்தரணிகள் சங்க தலைவருக்கு இந்த பதவி பொருத்தமற்றது என்பதே எமது நிலைப்பாடு. ஏனெனில் அவர் ஒரு நடுநிலையான நபராக இருக்க வேண்டும், அரசியல் சார்பற்றவராக இருக்க
9: வேண்டும்.
5: அரசியலமைப்பு திருத்தத்துடன் சட்டத்தரணிகள் சங்க தலைவர் நடந்து கொண்ட விதத்தை நாம் பார்த்தோம். அவர் முழுமையாக அரசியல் நடவடிக்கைகளிலேயே ஈடுபட்டார். அவர் ஒரு அரசியல் பொம்மையாக மாறியுள்ளார். ஏனெனில் சட்டத்தரணிகள் சங்கம் என்பது ஒரு தொழில்சார் சங்கம் என்பது எமக்கு தெரியும். அந்த தொழிற்சங்கத்திற்கு பொருத்தமற்ற வகையிலேயே அவர் செயற்பட்டார். கடந்த நாட்களில் அவர் ரணில் விக்ரமசிங்கவுடன் ஒரு விருந்து பிரசாரத்திற்கு சென்று ஹவானா சுருட்டையும் புகைத்துக் கொண்டு அவருடன் மிகவும் நெருக்கமாக இருந்ததை நாம் பார்த்தோம். அவ்வாறு நெருக்கமாக இருக்கும் இந்த 22வது அரசியலமைப்பு திருத்தத்திற்கு எதிராக செயற்படுகிறார். சட்டத்தரணிகள் சங்க தலைவரை இயக்குவது ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான எதிர்க்கட்சி என்ற குழுக்கள் என்பது எமக்கு மிகவும் தெளிவாக தெரிகிறது. அதனாலேயே இந்த நேரத்தில் நாம் அனைவரும் சட்டத்தரணிகள் சங்கத்திற்கு முன்னால் வந்து உடனடியாக இந்த சட்டத்தரணிகள் சங்க தலைவர் பதவி விலக வேண்டும் என கூறுகின்றோம். பாராளுமன்றத்தில் உள்ள ஆளும் கட்சி உறுப்பினர்கள் தமக்கு அச்சுறுத்தல் விடுக்கின்றார்கள் என கூறி அவர் பாராளுமன்றத்திற்கு ஒரு கடிதம் அனுப்புவதை பார்த்தோம். பின்னர் அப்படி எதுவும் இல்லை என்று கூறுகிறார். சட்டத்தரணிகள் சங்க தலைவராக இருந்து கொண்டு ஒரு சரியான கடிதத்தை கூட எழுத தெரியாத ஒருவரா இந்த சட்டத்தரணிகள் சங்கத்தில் தலைவராக இருக்கின்றார்? எமது நாட்டில் அரசாங்க வைத்திய அதிகாரிகள் சங்கத்தின் டாக்டர் பாதனிய அரசியல் செய்ய போய் இன்று நாட்டில் பொதுமக்களுக்கு அரசாங்க வைத்திய அதிகாரிகள் சங்கத்தின் மீது இருந்த நம்பிக்கை முற்றாக பாழாக்கினார். அதை போன்றதோர் செயலையே தற்போதைய சட்டத்தரணிகள் சங்க தலைவரும் செய்து வருகிறார்.
1: இதேவேளை முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் ஊடக பிரிவை சேர்ந்த திலீப் சிந்தக மக்கள் நேய ஒன்றிணைந்த எதிர்க்கட்சியின் ஊடக பிரிவு என இன்று பிற்பகல் அறிக்கை ஒன்றை வெளியிட்டு இந்த எதிர்ப்பு நடவடிக்கையை அருவறுப்புடன் கண்டிப்பதாக தெரிவித்துள்ளார். இந்த கீழ்த்தரமான மற்றும் நாகரிகமற்ற செயலில் மக்கள் நேய ஒன்றிணைந்த எதிர்க்கட்சியின் எந்த ஒரு உறுப்பினரோ அல்லது தரப்பினரோ பங்கேற்கப் போவதில்லை என அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதேவேளை முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் ஊடக பிரிவைச் சேர்ந்த தினித் சிந்தக கருணாரத்ன மக்கள் ஆதரவு கூட்டு எதிர்க்கட்சியின் ஊடக பிரிவு என்ற வகையில் வெளியிடப்பட்ட அறிக்கைக்கு சட்டத்தரணிகள் சங்கத்திற்கு முன்னால் முன்னெடுக்கப்பட்ட ஆர்ப்பாட்டத்தின் போது கூட்டு எதிர்க்கட்சி பதிலளித்துள்ளது. தமது அமைப்பு எந்தவொரு தனிநபரின் அல்லது குழுவின் சார்பாகவும் செயற்படவில்லை எனவும் நாட்டு மக்களின் சார்பாகவே குரல் கொடுப்பதாகவும் அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர்.
2: எதிர்க்கட்சி என்பது அரசாங்கம் செய்யும் அனைத்தையும் எதிர்ப்பது அல்ல. மக்களுக்கு சாதகமான தீர்மானங்களுக்கு ஆதரவு அளிப்பதோடு மக்களின் உரிமைகள், ஜனநாயகம், சட்டவாட்சி மற்றும் சுயாதீன நிறுவனங்களை பாதுகாப்பதற்கு தேவையான சந்தர்ப்பங்களில் அச்சமின்றி குரல் கொடுப்பதே உண்மையான எதிர்க்கட்சியின் பொறுப்பாகும். இன்று எமது போராட்டத்தின் நோக்கம் நீதித்துறையின் சுயாதீன தன்மை மற்றும் சட்டத்தின் வாட்சியை பாதுகாப்பதற்காக மக்களின் குரலை வெளிப்படுத்துவதாகும். இலங்கை சட்டத்தரணிகள் சங்கத்தை முழுமையாக இலக்கு வைப்பது எமது நோக்கம் அல்ல. எமது விமர்சனம் குறிப்பாக அதன் தற்போதைய தலைவரின் சில நடவடிக்கைகள் தொடர்பிலேயே அமைந்திருக்கின்றது. பல வருடங்களாக பல்வேறு அரசாங்கங்கள் மற்றும் ஜனாதிபதிகளின் கீழ் எதிர்க்கட்சியின் வகிப்பாகத்தை ஆற்றிய நாம் இனிமேலும் அதிகாரத்துக்காக இல்லாமல் மக்களுக்காக குரல் கொடுப்போம். இலங்கையில் எந்த ஒரு அரசியல் குழுவுக்கும் அல்லது குடிமகனுக்கும் எதிர்க்கட்சியாக செயற்படுவதற்கான உரிமையை நாம் ஏற்றுக்கொள்கின்றோம். அந்த உரிமையை நாம் பயன்படுத்தி மக்களுக்கான எமது பொறுப்பை நிறைவேற்றி வருகின்றோம்.
0: தொடர்ந்து மட்டக்களப்பு குறுக்கல் மடம் பகுதியில் சந்தேகத்துக்கிடமான மனித புதகுழி உள்ளதாக நம்பப்படும் பகுதிகளில் மண் படிவம் மாதிரி பரிசோதனையை நடத்துவதற்கு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது.
2: மட்டக்களப்பு குறுக்கல் மடம் பகுதியில் சந்தேகத்திற்கிடமான மனித புதைக்குழி உள்ளதாக நம்பப்படும் பகுதிகளில் மண்படிவ மாதிரி பரிசோதனையை அடுத்த மாதம் 14, 15, 16, 17 மற்றும் 18 திகதிகளில் முன்னெடுப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளது. இது தொடர்பான வழக்கு களுவாஞ்சிக்குடி நீதவான் தர்மலிங்கம் பிரதீபன் முன்னிலையில் இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. மண்படிவ மாதிரி பரிசோதனை நடவடிக்கைகள் தொடர்பான முன்னேற்றங்களை ஆய்வு செய்வதற்கும் தோதான கட்டளைகளை விசாரணை ஆக்குவதற்கும் வழக்கு எதிர்வரும் செப்டம்பர் மாதம் 8ஆம் தேதி மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளது.
10: குறித்த வழக்கு மாநாட்டிலே முடிவாக எதிர்வருகின்ற 14, 15, 16, 17, 18 குறித்த அந்த சந்தேகத்துக்கிடமான மனித புதைப்புள்ளி அமையப்பட்டுள்ளதாக நம்பப்படுகின்ற அந்த பிரதேசத்திலே சோயில் பிட் டெஸ்ட் என்று அழைக்கப்படக்கூடிய அந்த மண் படிவ மாதிரி பரிசோதனை ஒன்று நடத்தப்படுவதற்கான கட்டளை களவாஞ்சிக்குடி நீதவான் நீதிமன்றத்தினால் ஆக்கப்பட்டிருக்கின்றது. குறித்த அந்த வழக்கானது மீண்டும் 14ஆம் தேதி அகழ்வு நடவடிக்கைகளுக்காக சோயில் பிட் டெஸ்டுக்காக அழைக்கப்பட இருக்கின்றது.
0: தொடர்ந்து யாழ்ப்பாணத்தில் எதிர்வரும் 30ஆம் தேதி அனுஷ்டிக்கப்பட உள்ள சர்வதேச காணாமல் ஆக்கப்பட்டோர் தினத்தையொட்டி நடைபெற இருக்கும் மாநாட்டுக்கு தமிழ் தேசியத்தை விரும்பும் அனைவரும் கைகொடுத்து ஆதரவளிக்க வேண்டும் என்று மன்னார் மாவட்ட வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோர் உறவுகளின் சங்க தலைவி மனுவல் உதயச்சந்திரா மன்னாரில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு இதற்கான வேண்டுகோளை விடுத்திருக்கிறார். ஒவ்வொரு வருடமும் ஆவணி மாதம் 30ஆம் தேதி வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோர் தினம் சர்வதேச வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோர் தினமாக அனுஷ்டிக்கப்படுகிறது. இந்த தினத்தன்று நாங்கள் ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு மாவட்டங்களிலும் எங்கள் துன்பங்கள் துயரங்கள் அனைத்தையும் இந்த அரசாங்கத்துக்கும் எத்தனையோ அரசுகள் மாறி மாறி வந்த போதிலும் நாங்கள் தெரியப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். காணாமலாக்கப்பட்ட உறவுகளுக்கு என்ன நடந்தது, இந்த உறவுகள் இருக்கிறார்களா அல்லது அவர்கள் உயிருடன் இல்லையா என்று சொல்லுமாறு நாங்கள் அவர்களிடம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஆனால் எத்தனையோ ஆர்ப்பாட்டங்கள் கவனயீர்ப்பு போராட்டங்களை நாங்கள் செய்து பார்த்து எங்களுக்கு ஒரு பிரயோசனமும் கிடைக்கவில்லை. அதனால்தான் இந்த சர்வதேச வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோர் தினத்தை முன்னிட்டு நாங்கள் சர்வதேச மாநாடு நடத்த தீர்மானத்தை மேற்கொண்டிருக்கிறோம். எதிர்வரும் 30ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை யாழ்ப்பாணத்தில் தந்தை செல்வா கலையரங்கில் மாநாடு நடத்த ஏற்பாடு செய்திருக்கிறோம். உறவுகளை தேடித் தெரிந்த சில அம்மாக்கள் வலிசுமந்த இதயத்தோடு மரணித்து போனார்கள். அவர்கள் தொடர்பான புத்தகம் ஒன்றை நாங்கள் வெளியிட விரும்புகின்றோம். காணாமலாக்கப்பட்ட சிறுவர்கள் தொடர்பாகவும் புத்தகம் வெளியிடுவதற்கு இருக்கிறோம். காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகள் தொடர்பாக 17 வருடங்கள் நாங்கள் யார் யாருக்கு மகஜர் கையளித்தோம், காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகள் தொடர்பாக நாங்கள் யார் யாரிடம் கதைத்தோம், எங்கெங்கே நின்று போராட்டம் செய்தோம், என்னென்ன நன்மைகள் தீமைகள் எங்களுக்கு கிடைத்தது என்பவற்றையும் உள்ளடக்கி ஒரு புத்தகம் வெளியிட நாங்கள் தீர்மானித்திருக்கிறோம். வருகின்ற 30ஆம் தேதி உங்கள் அனைவரையும் நாங்கள் கைகூப்பி அழைக்கின்றோம். காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகள் உங்களுக்கும் ஏதோ ஒரு வகையில் உறவுகள். 17,000 உறவுகள் 8 மாவட்டங்களிலும் காணாமல் ஆக்கப்பட்டுள்ளார்கள். அவர்களின் அம்மாக்களும் மரணித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த முறை இந்த மாநாட்டுக்கு அனைவரையும் கைகூப்பி அழைக்கின்றோம். ஒவ்வொரு முறையும் நாங்கள் இந்த சர்வதேச தினத்தை முன்னெடுத்து வருகிறோம். இந்த முறையும் நாங்கள் இந்த தினத்தை முன்னிட்டுத்தான் இந்த மாநாட்டை நடத்துகிறோம். இந்த முறையாவது இந்த சர்வதேச உலகம் கண்ணை திறந்து எங்களுக்கு வலிசுமந்த அம்மாக்களுக்கு கண்ணீரோடு இருக்கின்ற எங்கள் உறவுகளுக்கு ஒரு பதில் தரும் என்ற நம்பிக்கையோடு தான் நாங்கள் இந்த மாநாட்டை நடத்துகிறோம் என்று அவர் மேலும் குறிப்பிட்டார். செம்மணி மனித புதகுழியில் இதுவரை மேற்கொள்ளப்பட்ட 110 நாள் அகழ்வு பணிகளுக்காக 5,79,68,000 ரூபாய் செலவு செய்யப்பட்டுள்ளதாக காணாமல் போன ஆட்கள் பற்றிய அலுவலகத்தின் தலைவர் மகேஷ் கட்டிலந்த தெரிவித்திருக்கிறார். யாழ்ப்பாணத்தில் காணாமல் போன ஆட்கள் பற்றிய அலுவலகத்தின் தலைவர் மகேஷ் கட்டிலந்த நிர்வாக குழு உறுப்பினர்களான தம்பையா யோகராஜா மற்றும் மிராக் ரஹீம் ஆகியோர் கலந்து கொண்ட ஊடக சந்திப்பு நேற்றைய தினம் மாலை நடைபெற்றது. இந்த ஊடக சந்திப்பின் போதே அவர் இந்த விடயங்களை குறிப்பிட்டார். செம்மணி மனித புதகுழி 3 கட்டங்களாக இதுவரையில் 110 நாட்கள் அகழ்வு பணிகள் இடம்பெற்ற நிலையில் இதுவரையில் 5,79,68,000 ரூபாய் செலவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த அகழ்வு பணிகளில் இதுவரையில் 584 மனித எலும்பு கூடுகள் அகழ்ந்து எடுக்கப்பட்ட நிலையில் அவற்றை அடையாளம் காணும் பொருட்டு காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவினர்களின் மரபணு சோதனைகளை மேற்கொள்வதற்கான நடவடிக்கைகளை தற்போது விரைவுபடுத்த இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். வடக்கு மாகாணத்தில் போலீசாரின் செயற்பாடுகளில் முன்னேற்றம் காணப்படுவதாகவும் உயிர்கொல்லி போதைப்பொருள் கட்டுப்பாடு மணல் மாபியாக்களின் செயற்பாடுகளை தடுப்பது மற்றும் வீதிகளில் இளையோர் அதிவேகமாக மோட்டார் சைக்கிள்களை செலுத்தி ஏனைய வீதி பயனாளர்களுக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தும் நிலைமையை கட்டுப்படுத்துவது தொடர்பில் மேலும் தீவிரமான நடவடிக்கைகள் அவசியம் என்று வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகன் வலியுறுத்தியிருக்கிறார். வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகனை, புதிதாக பதவியேற்றுள்ள வடக்கு மாகாண சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் தினேஷ் கருணாநாயக்கா இன்றைய தினம் ஆளுநர் செயலகத்தில் சந்தித்தார். இதன்போது புதிதாக பொறுப்பேற்றுள்ள சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபருக்கு ஆளுநர் தனது வாழ்த்துக்களை தெரிவித்ததோடு வடக்கு மாகாணத்தில் சட்டம் ஒழுங்கு மற்றும் பொதுமக்களின் பாதுகாப்பை மேலும் வலுப்படுத்துவதற்கு சிறந்த சேவையை வழங்குமாறு அவரிடம் கேட்டுக்கொண்டார். சந்திப்பின் போது யாழ்ப்பாண மாவட்ட செயலராக பணியாற்றிய காலப்போதியில் யாழ்ப்பாண மாவட்டத்தில் தாம் கடமையாற்றியதை சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் தினேஷ் கருணாநாயக்கா நினைவு கூர்ந்தார். இதன்போது வடக்கு மாகாணத்தின் நிலைமை மற்றும் போலீசாரின் செயற்பாடுகள் தொடர்பான கருத்துக்களும் பரிமாறிக்கொள்ளப்பட்டன. வடக்கு மாகாணத்தில் போலீசாரின் செயற்பாடுகளின் அண்மைய காலத்து முன்னேற்றம் காணப்படுவதாக குறிப்பிட்ட ஆளுநர், குறிப்பாக உயிர்கொல்லி போதைப் பொருட்களின் பரவலை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை மேலும் வலுப்படுத்த வேண்டியதன் அவசியத்தை அவர் வலியுறுத்தினார். மேலும் சட்டவிரோத மணல் அகழ்வு மற்றும் கடத்தலுடன் தொடர்புடைய மணல் மாஃபியாக்களின் செயற்பாடுகளை தடுப்பது, அத்துடன் வீதிகளில் அதிவேகமாக மோட்டார் சைக்கிள்களை செலுத்தி பொதுமக்களுக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தும் இளையோரின் செயற்பாடுகளை கட்டுப்படுத்துவது தொடர்பிலும் சந்திப்பில் கவனம் செலுத்தப்பட்டது. இந்த விடயங்கள் தொடர்புடைய அரசு நிறுவனங்களுடன் ஒருங்கிணைந்து செயற்பட்டு பொதுமக்களின் பாதுகாப்பையும் சட்டத்தின் ஆட்சியையும் உறுதிப்படுத்தும் வகையில் தொடர்ச்சியான நடவடிக்கைகளை முன்னெடுக்க வேண்டியதன் அவசியமும் கலந்துரையாடப்பட்டது. இலங்கையில் அண்மைய நாட்களில் இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் அனைத்தும் சாட்சிகளை இல்லாதொழிக்கும் செயற்பாடுகள் என்றே கருத தோன்றுவதாக பாதுகாப்பு பிரதி அமைச்சர் அருண ஜெயசிங்கர தெரிவிக்கிறார். தேசிய மக்கள் சக்தியை பிரதிநிதித்துவப்படுத்தும் ஓய்வு பெற்ற முப்படை உறுப்பினர்களுடனான சந்திப்பு களுத்துறையில் நேற்றைய தினம் நடைபெற்றது. அதில் கலந்து கொண்டு உரையாற்றிய அவர், சிவப்பு அறிவித்தல் பிறப்பிக்கப்பட்டிருந்த 58 பெரும் குற்றவாளிகள் கடந்த காலத்தில் வெளிநாடுகளிலிருந்து இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டுள்ளார்கள். அவர்கள் அந்த நாடுகளில் ஆடம்பர மாளிகைகளில் வாழ்ந்து கொண்டு வாகனங்கள் மற்றும் உலங்குவானூர்திகளை வைத்திருக்கிறார்கள். அந்த காலகட்டத்தில் அரசியல்வாதிகள் அங்கு சென்று அவர்களுடன் அந்த சுகபோகங்களை பாய்ந்து கொண்டே இவ்வாறான செயற்பாடுகளை முன்னெடுத்து வந்துள்ளார்கள். இவற்றை எப்போதாவது தொலைக்காட்சிகளில் கண்டதுண்டா அல்லது இதுகுறித்து யாராவது ஊடகவியலாளர் சந்திப்புகளை நடத்தினார்களா? நாம் முன்னெடுத்த நடவடிக்கைகளின் வெற்றி காரணமாகவே தற்போது எதிர்கட்சியினர் இவ்வாறு நடந்து கொள்கிறார்கள். நமது நாட்டில் சட்ட ஒழுங்கு சீர்குலைந்திருந்தது. ஏதோ ஒரு அரசியல் குழுவே அல்ல, பல குழுக்களையே மக்கள் விரட்டி அடித்தார்கள். அத்துடன் அவர்கள் மிகவும் கொடூரமான திட்டமிட்ட குற்றக்கும்பல் என்று கூறினால் அது மிகையாகாது. பாதிக்கப்பட்டு வீழ்ச்சியடைந்த நாடொன்றை பொறுப்பேற்று நிதி ஒழுக்கத்துடன் நாம் முன்னோக்கி செல்கிறோம். அனைத்து துறைகளிலும் நிதியை சரியாக திரட்டி பொருளாதார நிலையை உயர்த்தியிருக்கிறோம். கடந்த 15 மாதங்களுக்குள் நாம் பொருளாதார ரீதியாக பாரிய முன்னேற்றத்தை கண்டிருப்பதோடு உயர் பொருளாதார வளர்ச்சியடையும் நாடுகளின் பட்டியலிலும் இணைந்திருப்பதாக அவர் குறிப்பிட்டார். அரசியல் எதிரிகள் மகனை இலக்கு வைத்தார்கள் என்றும், தனது குடும்பத்தினருக்கு தனது அரசியல் பயணத்தின் புகழுக்கும் ஏற்பட்ட களங்கத்துக்கு 500 மில்லியன் ரூபாய் நஷ்ட ஈடாக கோரி முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சாந்த பண்டாரா இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் முறைப்பாடு ஒன்றை செய்திருக்கிறார். இந்த விடயம் தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சாந்த பண்டாரா, தனது மகன் பண கொள்ளையில் ஈடுபட்டதாக கூறப்படும் குற்றச்சாட்டுகள் புனையப்பட்டு ஒரு திரைப்படம் போல் பரப்பப்பட்டது. சம்பவம் நடந்த இடத்திலிருந்து 500 மீட்டர் சுற்றளவுக்குள் தனது மகன் இருந்ததாக போலீசார் முதலில் கூறியதாகவும், பின்னர் நாராயம்பிட்டியா என்றும், அதன் பிறகு ராஜகிரியா என்றும் போலீசார் முரண்பாடான தகவல்களை தந்துள்ளார்கள். நீதிமன்றம் இந்த விவகாரத்தை சுயாதீனமாக பரிசீலித்தது. தனது சட்டத்தரணிகள் கேள்வி எழுப்பிய போது போலீசாரால் தங்களது குற்றச்சாட்டுகளை நிரூபிக்க முடியவில்லை. தன்னை தாக்குவதற்கான ஒரு வழியாக அரசியல் எதிரிகள் தனது மகனை இலக்கு வைத்துள்ளார்கள். இந்த சம்பவம் தனது குடும்பத்துக்கு பேரழிவை ஏற்படுத்திவிட்டது. இது ஒரு நபரின் நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்கும் செயல். இது ஒரு குற்றமாகும். தனது குடும்பம் ஏன் இலக்கு வைக்கப்பட்டது என்று தான் நம்புவதற்கான காரணங்களை விரிவாக வெளிப்படுத்துவதாக உறுதியளிப்பதாக அவர் குறிப்பிட்டார். கொள்ளுப்பட்டியில் சீன நாட்டவர் ஒருவரிடமிருந்து 20 மில்லியன் ரூபாவை கொள்ளையடித்ததாக கூறப்படும் சம்பவம் தொடர்பில் ஜூலை 21 அன்று சாந்த பண்டாராவின் மகனான அனுத பண்டாரா மற்றும் 5 பேர் கைது செய்யப்பட்டு விளக்கமறியில் வைக்கப்பட்ட சம்பவம் தொடர்பிலே அவர் இவ்வாறான கருத்துக்களை தற்போது தெரிவித்திருக்கிறார். யாழ்ப்பாணம் கீரிமலை பகுதியில் வெள்ள நீர் வடிந்தோடும் வாய்க்காலின் மூடிகளை விசமிகள் அடித்து நொறுக்கியிருக்கிறார்கள். பொன்னாலை பருத்தித்துறை வீதியில் கீரிமலை நகுலேஸ்வரம் ஆலய பகுதியிலிருந்து காங்கிசந்துறை நோக்கி செல்லும் வீதியில் கிரிமலை இந்துமயானத்தை அண்மித்த பகுதியில் வெள்ள வாய்க்காலுக்கு மேல் மூடப்பட்டிருந்த சீமந்தினால் ஆன மூடிகளை சுமார் 50 மீட்டர் தூரத்துக்கு விசமிகள் அடித்து நொறுக்கியிருக்கிறார்கள். இந்த சீமந்த மூடிகளின் இரும்பு கம்பிகளை திருடும் நோக்குடன் அவை அடித்து நொறுக்கப்பட்டிருக்கலாம் என்று சந்தேகப்படுகிறது. அடித்து நொறுக்கப்பட்ட சீமந்து மூடிகளின் இடிபாடுகள் வாய்க்காலுக்குள் காணப்படுவதனால் மழைக்காலத்தில் வெள்ளம் வடிந்தோட முடியாத நிலைமை ஏற்பட்டுள்ளது. அதனால் அவற்றினை அகற்றுமாறும் மேலும் ஏனைய மூடிகளை உடைக்காது பாதுகாக்கவும் நடவடிக்கை எடுக்குமாறு கூறியுள்ளார்கள். அதேவேளை இந்த சம்பவம் தொடர்பில் வலிவடக்கு பிரசபையின் கீரிமலை வட்டார உறுப்பினர் முரளிக்கு அறிவிக்கப்பட்டதை அடுத்து சம்பவ இடத்துக்கு சென்று பார்வையிட்ட உறுப்பினர் அத்தொடர்பில் தவிசாளருக்கும் அறிவித்திருக்கிறார். இலங்கை பொது சுகாதார பரிசோதகர்கள் இன்று முதல் நாடளாவிய ரீதியாக தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபடுகிறார்கள். கட்டுநாயக்கா வானூட்டிலேய சுகாதார அலுவலகத்தில் இடம்பெற்ற முறைகேடு மற்றும் ஊழல்களை வெளிக்கொணர்ந்த தமது சங்க அதிகாரிகளுக்கு இடமாற்றம் வழங்கப்பட்டமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்த தொழிற்சங்க நடவடிக்கை முன்னெடுக்கப்படுகிறது. இதற்கமைய இன்று முதல் அனைத்து சுகாதார பரிசோதகர்களும் நிர்வாக பொது சுகாதார பரிசோதகர்களும் நிர்வாகத்தினருக்கு வழங்கும் தரவு மற்றும் அறிக்கை விநியோகத்தை தவிர்க்க உள்ளதாக அந்த சங்கத்தின் பிரதான செயலாளர் சமில் முத்துகுட தெரிவித்திருக்கிறார். இலங்கை பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கத்தின் செயற்குழு கூட்டத்தில் எட்டப்பட்ட தீர்மானத்துக்கு அமைய இந்த நடவடிக்கை எடுக்கப்படுவதாக அவர் தெரிவித்தார். இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற குழு தலைவர் சாணக்கியன் ராசமாணிக்கம் நேற்று பலாலி சந்தி மற்றும் வசாவளான் பகுதியில் தொடர்ந்து இடம்பெற்று வரும் காணி விடுவிப்பு போராட்டங்களை நேரில் சென்று பார்வையிட்டார். பாதுகாப்பு படையினரின் கட்டுப்பாட்டில் உள்ள தங்களது பூர்வீக மற்றும் தனியார் காணிகளை விடுவிக்குமாறு அந்த பகுதி மக்கள் தொடர்ந்து கோரிக்கை விடுத்து வருகிறார்கள். பலாலி சந்தியில் இடம்பெற்று வரும் போராட்டம் தற்போது தொடர்ந்து 10 வாரங்களாக நடைபெற்று வருகிறது. தங்களது காணிகளை மீள பெற்றுக் கொள்ள கோரி மக்கள் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் போராட்டத்தில் ஈடுபட்டு வருவது நேர்கள் அறிந்ததே. போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள மக்களுக்கு தனது ஆதரவை தெரிவித்த சாணக்கியன் ராசமாணிக்கம் அவர்களின் போராட்டத்துக்கு இலங்கை தமிழரசு கட்சியின் அரசியல் ஆதரவு தொடரும் என்று உறுதியளித்தார். அரசாங்கத்தின் மீது மக்கள் பொறுமையிழந்து வருகிறார்கள். இந்த போராட்டங்கள் இனி தனித்தனி சம்பவங்களாக இல்லை, பொதுமக்களின் காணிகளை விடுவிக்க கோரி வடக்கு கிழக்கு முழுவதும் போராட்டங்கள் இடம்பெற்று வருகின்றன. மக்கள் தங்களுக்கு சொந்தமான காணிகளை மீளப் பெறுவதற்காக கால வரையறையின்றி காத்திருக்க வேண்டும் என எதிர்பார்க்க முடியாது என்பதை அரசாங்கம் புரிந்து கொள்ள வேண்டும். யுத்த காலத்தில் உயர் பாதுகாப்பு வலயங்களாக அறிவிக்கப்பட்ட பகுதிகள் தற்போதைய சூழ்நிலையில் தொடர்ந்து அதே நிலைப்பாட்டில் இருக்க வேண்டிய அவசியமில்லை என்பதை அரசாங்கம் ஏற்றுக்கொண்டால் அதே கொள்கை இன்னமும் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ள பொதுமக்களின் காணிகளுக்கு பொருந்த வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார். யுத்தம் முடிவடைந்து கிட்டத்தட்ட 17 ஆண்டுகள் கடந்திருக்கின்ற நிலையில் பொதுமக்களின் காணிகளை தொடர்ந்து ஆக்கிரமித்து வைத்திருப்பதற்கு தேசிய பாதுகாப்பு என்ற பொதுவான காரணத்தை அரசாங்கம் தொடர்ந்து பயன்படுத்த முடியாது. தேசிய பாதுகாப்பு என்பது மக்கள் தங்களுக்கு சொந்தமான சொத்துக்களை அணுகுவதற்கான உரிமையை மறுப்பதற்கான நிரந்தர காரணமாக மாறக்கூடாது என்றும் சாணக்கியன் குறிப்பிட்டார். அந்த பகுதியில் உள்ள முக்கியமான பொதுமக்கள் மற்றும் மத நிறுவனங்களுக்கான அணுகல் இன்னமும் கிடைக்காத நிலை குறித்தும் அவர் சுட்டிக்காட்டினார். குறிப்பாக புனித செபஸ்தியார் தேவாலயம், மைரிட்டி ரோமன் கத்தோலிக்க பாடசாலை மற்றும் வசாவளான் ஸ்ரீ வேலுப்பிள்ளை வித்தியாலயம் ஆகியவற்றுக்கான அணுகல் தொடர்பிலும் அவர் கவனம் செலுத்தினார். இங்கு வந்து மக்களுடன் நேரடியாக பேசும்போதுதான் இது வெறுமனே அரசாங்க ஆவணத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள காணிகளின் அளவு தொடர்பான பிரச்சினை அல்ல என்பதை புரிந்து கொள்ள முடியும். இவை மக்களின் வீடுகள், பாடசாலைகள், வழிபாட்டு தலங்கள் மற்றும் சமூகங்கள் பல தசாப்தங்களாக அவர்களின் வாழ்க்கை இதனால் பாதிக்கப்பட்டிருக்கிறது. வடக்கு மற்றும் கிழக்கில் பாதுகாப்பு படையினரின் கட்டுப்பாட்டில் இன்னமும் உள்ள அனைத்து பொதுமக்களின் காணிகளையும் விடுவிப்பதற்கான தெளிவான மற்றும் காலவரையறை கொண்ட வேலைத்திட்டத்தை அரசாங்கம் உருவாக்க வேண்டும் என்றும் சாணக்கியன் ராசமாணிக்கம் வலியுறுத்தினார். தேர்ந்தெடுக்கப்பட்ட சில காணிகளை மட்டும் விடுவிப்பது போதுமானதல்ல, ராணுவத்தின் கட்டுப்பாட்டில் இன்னமும் உள்ள அனைத்து பொதுமக்களின் காணிகளையும் அரசாங்கம் அடையாளம் காண வேண்டும். ஒவ்வொரு காணியும் ஏன் இன்னமும் தக்க வைக்கப்பட்டுள்ளது என்பதை தெளிவுபடுத்த வேண்டும். மேலும் அவற்றை உரிய உரிமையாளர்களிடம் மீள கையளிப்பதற்கான உறுதியான கால வரையறையை அறிவிக்க வேண்டும். இந்த விடயத்தை தொடர்ந்து நாடாளுமன்றத்தில் எழுப்புவதோடு பாதிக்கப்பட்ட மக்களுக்கான அரசியல் ஆதரவை தொடர்ந்து வழங்குவேன் என்றும் சாணக்கியன் தெரிவித்தார். இந்த சமூகங்களுடன் நான் தொடர்ந்து நிற்பதுடன் அவர்களின் பிரச்சனைகளை நாடாளுமன்றத்தில் தொடர்ந்து எழுப்புவேன். வடக்கு கிழக்கு முழுவதும் அதிகரித்து வரும் மக்களின் விரக்தியை அரசாங்கம் புரிந்து கொண்டு இந்த போராட்டங்கள் மேலும் பரவுவதற்கு முன்னர் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தெரிவித்தார். பொதுமக்களின் காணிகள் நீண்ட காலமாக ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கின்ற நிலையை முடிவுக்கு கொண்டு வந்து வடக்கு மற்றும் கிழக்கில் உள்ள அனைத்து பொதுமக்களின் காணிகளையும் மேலும் தாமதமின்றி விடுவிக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சாணக்கியன் ராசமாணிக்கம் வலியுறுத்தினார். 1948 சுதந்திரத்துக்கு பிறகு இந்த நாட்டில் எதிர்கட்சியில் இருந்த எந்த ஒரு அரசியல் கட்சியும் மக்களுக்கு சேவையாற்றவில்லை. வரலாற்றில் முதன்முறையாக எதிர்கட்சியில் இருந்து கொண்டு மக்களுக்கு சேவையாற்றிய ஒரே கட்சி ஐக்கிய மக்கள் சக்தி மட்டுமே என்று எதிர்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா திட்டவட்டமாக தெரிவித்தார். ஐக்கிய மக்கள் சக்தியின் சத்காராய வேலை திட்டத்தின் கீழ் அண்மையில் கலவெல்ல தேவாக 11வது பிரிவில் உள்ள சன்சித மக்கள் அமைப்புக்கு 12 லட்சம் ரூபாய் பெறுமதியான நீர் சுத்திகரிப்பு தொகுதியை வழங்கி வைக்கும் நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே சஜித் பிரேமதாசா இதனை குறிப்பிட்டார். தற்போதைய அரசாங்கம் எதிர்கட்சியில் இருந்த போது நெல் கிலோ ஒன்றுக்கு 150 ரூபாய் நிலையான விலையை வழங்கி அதை சட்டமாக்குவதாக கூறி ஆட்சியை கைப்பற்றியது. ஆனால் ஆட்சிக்கு வந்து 2 ஆண்டுகள் நிறைவடைய நிலையிலும் இதுவரை அதற்கான சட்டமூலங்களையும் கொண்டுவரப்படவில்லை. இன்று 1 கிலோ நெல்லை உற்பத்தி செய்ய 137 ரூபாய் செலவாகிறது என்று விவசாய அமைச்சரே கூறியுள்ள போதிலும் அரசாங்கத்தின் உத்தரவாத விலை 120 ரூபாயாகவே உள்ளது. இதன் மூலம் அரசாங்கம் திட்டமிட்ட முறையில் விவசாயிகளுக்கு 1 கிலோ நெல்லில் 17 ரூபாய் நட்டத்தை ஏற்படுத்துகிறது. அறுவடை செய்யப்பட்ட போதிலும் அரசாங்கம் நெல்லை கொள்வனவு செய்வதில்லை. சிறு மற்றும் நடுத்தர அரிசி ஆலை உரிமையாளர்களை வலுப்படுத்த 7500 மில்லியன் ரூபாவை ஒதுக்கிய போதிலும் நெல் கொள்வனவு செய்யப்படவில்லை. ஆனால் நெல் கொள்வனவு செய்வதாக கூறும் விளம்பர பலகைகள் மட்டும் கிராமங்களில் காட்சிப்படுத்தப்படுகிறது. நாட்டின் வருடாந்த அரிசி தேவை 25 லட்சம் மெட்ரிக் டன் இருக்கையில் 32 லட்சம் மெட்ரிக் டன் அரிசி உற்பத்தி செய்யப்படுகிறது. இவ்வாறான பாரிய உபரி உற்பத்தி இருக்கையில் அரசாங்கம் 382,000 மெட்ரிக் டன் அரிசியை வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்து விவசாய மக்களுக்கு பாரிய துரோகத்தை செய்துள்ளது. நெல், சோளம், உருளைக்கிழங்கு என்று அனைத்து துறைகளிலும் விவசாயிகள் அனாதரவாக்கப்பட்டிருக்கும் நிலையில் ஓய்வெறும் நீதிபதிகளின் வயதை அதிகரிப்பதே அரசாங்கத்தின் முதன்மை தீர்வாக அமைந்திருக்கிறது. எதிர்காலத்தில் எல்னினோ மற்றும் லானினா நிலைமைகள் காரணமாக நீர்நிலைகள் வற்றி போகக்கூடும். இவ்வாறான சூழலில் மக்களுக்கு நிவாரணம் வழங்கப்பட வேண்டும். நாட்டின் 30 முதல் 40% மக்கள் வறுமையில் வாடுகிறார்கள். தொழிற்சாலைகள் மூடப்பட்டு வருகின்றன. எனவே மக்கள் இனியாவது 3வது முறையும் ஏமாற வேண்டாம் என்று கேட்டுக் கொள்கிறேன். 2019 மற்றும் 2024 ஆண்டுகளில் மக்கள் ஏமாற்றப்பட்ட போதிலும் 2029 ஆண்டில் உண்மை வெற்றி பெற வேண்டும் என்று சஜித் பிரேமதாசா குறிப்பிட்டார். தற்போதைய ஆட்சியில் விரக்தி அடைந்துள்ள மக்கள் மாற்றத்தை எதிர்பார்த்துள்ளார்கள். எனவே நாட்டின் அடுத்த ஜனாதிபதி சஜித் பிரேமதாசாவே ஆவார். அதன்போது ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச முடிந்த அளவுக்கு எதிர்கட்சித் தலைவர் பதவியாவது கைப்பற்ற வேண்டும் என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் ஹர்சன ராஜகருணா தெரிவித்தார். தற்போதைய ஆட்சி முறையால் விரக்தி அடைந்துள்ள மக்கள் ஒரு ஜனநாயக ரீதியான மாற்றத்துக்காக காத்துக் கொண்டிருக்கிறார்கள். எனவே நாட்டின் அடுத்த ஜனாதிபதி சஜித் பிரேமதாசாவே நிச்சயமாக பொறுப்பேற்பார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்காவும் இதற்கான ஆதரவையும் ஆசீர்வாதத்தையும் வழங்குவார். இதேவேளை ஸ்ரீலங்கா பொதுஜன பேரமுனவின் பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச முடிந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு எதிர்கட்சித் தலைவர் பதவியாவது அவர் கைப்பற்ற வேண்டும். மேலும் தற்போதைய அரசாங்கம் மாகாண சபை தேர்தலை நடத்தாமல் தப்பியோட பார்க்கிறார்கள். தேர்தல்கள் ஒத்திவைக்கப்படாமல் ஜனநாயக முறைப்படி நடத்தப்பட்டு மக்கள் அவர்களது சரியான தீர்ப்பை வழங்க சந்தர்ப்பம் அளிக்கப்பட வேண்டும். அவ்வாறு நடத்தப்படாமல் இருப்பதற்கு காரணம் ஏவிபி நாட்டின் ஒரே அரசியல் கட்சியாக மாற்றின் நோக்கிலாகும். அதற்காக பிளவத்தையிலிருந்து மிகவும் நுட்பமான முறையில் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அரசாங்கத்தின் இத்தகைய சர்வாதிகார போக்கையும் ஜனநாயகத்துக்கு எதிரான நகர்வுகளையும் மக்கள் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். நாட்டையை வங்குரோத்து எல்லைக்கு தள்ளிய ஊழல்வாதிகள் தேசியம் பௌத்தம் ஒற்றியாட்சிக்கு பாதிப்பு என்று குறிப்பிட்டுக் கொண்டு மீண்டும் அதிகாரத்தை கைப்பற்ற மக்கள் மத்தியில் செல்கிறார்கள். இவர்களின் போலியான வேடத்துக்கு மக்கள் மீண்டும் ஏமாற்றம் அடையக்கூடாது என்று கேட்டுக் கொள்கிறேன். அரசாங்கம் சிறந்த முறையில் தான் செயற்படுகிறது. ஊழல் மோசடிகள் இல்லாமல் சட்டத்தின் பிரகாரம் அரசு அதிகாரிகள் செயற்படுகிறார்கள். இதனால் ஊழல்வாதிகள் அனைவரும் இன்று அரசாங்கத்துக்கு எதிராக ஒன்றிணைந்திருப்பதாக முன்னாள் ராணுவ தளபதி ஃபீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா தெரிவித்திருக்கிறார். 2022 காலப்பகுதியில் நாட்டில் ஏற்பட்ட நெருக்கடி சிறந்ததே. அந்த நெருக்கடியினால்தான் நாட்டை மங்குரோத்திலைக்கு தள்ளியவர்கள் நாட்டை விட்டு தப்பிச் சென்றார்கள். ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது. போராட்டத்தின் பின்னர் தான் மக்கள் அரசியல் ரீதியில் சிந்தித்து சிறந்த அரசாங்கத்தை தெரிவு செய்தார்கள். கடந்த காலங்களில் ஊழல் மிக்க அரசியல் கட்டமைப்பு காணப்பட்டது. அரசியல்வாதிகள் பெருந்தொகையான அரச நிதியை கொள்ளையடித்து விட்டு அதில் மிகவும் குறைந்த நிதியை மக்களுக்கு வழங்கினார்கள். தேச பற்றாளர்களை போன்று பேசினார்கள் என்றும் சரத் பொன்சேகா குறிப்பிட்டார். புதிய அரசியல் கலாச்சாரம் தோற்றம் பெற்றாலும் மக்கள் இன்றும் அந்த ஊழல் மிக்க பழைய அரசியல் கலாச்சாரத்தை நாடும் தன்மை காணப்படுகிறது. அரசியல் அலைக்கு அமைய வாக்களிக்கும் கலாச்சாரத்திலிருந்து மக்கள் முதலில் மாற வேண்டும். மக்கள் அரசியல் அலைக்கு பின்னால் செல்லும் போது ஊழல்வாதிகளும் படுகொலையாளிகளும் தான் பாராளுமன்றத்துக்கு செல்வார்கள். கடந்த காலங்களில் அவ்வாறான நிலைதான் இந்த நாட்டில் காணப்பட்டதாகவும் சரத் பொன்சேகா குறிப்பிட்டார். 2024 நாட்டு மக்கள் தெரிவு செய்த சிறந்த அரசியல் கலாச்சாரத்தை பாதுகாக்க வேண்டும். நாட்டில் தற்போது எதிர்கட்சி தலைமைக்கு வெற்றிடம் காணப்படுகிறது. கடந்த காலங்களில் சிதறி கிடந்த எதிர்கட்சியின் உறுப்பினர்கள் சிறைச்சாலை செல்வதை தடுப்பதற்கான தற்போது அதற்காக இவர்கள் ஒன்றிணைந்துள்ளார்கள். இவர்கள் நாட்டுக்காக ஒன்றும் ஒன்றிணையவில்லை என்பதை மக்கள் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும், விளங்கிக் கொள்ள வேண்டும். கடந்த கால ஆட்சியாளர்கள் கடன் பெற்று நாட்டை அபிவிருத்தி செய்வதாக குறிப்பிட்டார்கள். ஆனால் அந்த அபிவிருத்தியினால் மக்களுக்கு ஏதும் கிடைக்கவில்லை. கடன் பெற்று தமது குடும்பத்தை வளப்படுத்தினார்கள். வெளிநாடுகளில் சொத்து சேகரித்தார்கள். ஆனால் நாடு வங்குரோத்து நிலை அடைந்தது. இதன் தாக்கம் நடுத்தர மக்கள் மீது முழுமையாக சுமத்தப்பட்டது. அதன் தாக்கமே இன்றளவிலும் தொடர்கிறது. பொருளாதார பாதிப்பிலிருந்து மீள்வதற்காகவே சர்வதேச நாணய நிதியத்தின் ஒத்துழைப்பு பெறப்பட்டது. தற்போதைய அரசாங்கமும் விரும்பியோ விரும்பாமலோ நாணய நிதியத்தின் செயற்திட்டங்களை அமல்படுத்த வேண்டிய நிலை காணப்படுகிறது. நாட்டை மங்குரோத்திலைக்கு தள்ளிய ஊழல்வாதிகள் மீண்டும் தேசியம் பௌத்தம் ஒற்றியாட்சிக்கு பாதிப்பு என்று குறிப்பிட்டுக் கொண்டு அதிகாரத்தை கைப்பற்ற மக்கள் மத்தியில் வருகிறார்கள். இவர்களின் போலியான வேடத்துக்கு மக்கள் மீண்டும் ஏமாற்றம் அடைந்துவிடக் கூடாது என்று கேட்டுக் கொள்வதாக அவர் மீண்டும் சரத் பொன்சேகா தெரிவித்தார். அரசாங்கம் சிறந்த முறையில் தான் செயற்படுகிறது. ஊழல் மோசடிகள் இல்லாமல் சட்டத்தின் பிரகாரம் அரசு அதிகாரிகள் செயற்படுகிறார்கள். இதனால் ஊழல்வாதிகள் அனைவரும் இன்று இந்த அரசாங்கத்துக்கு எதிராக ஒன்றிணைந்துள்ளார்கள். அரசாங்கத்துடன் நான் ஒன்றிணைய போவதில்லை, அரசியலில் ஒரு மாற்று சக்தியாக செயற்படுவேன் என்றும் சரத் பொன்சேகா குறிப்பிட்டார். தனியார் துறை ஊழியர்கள் இணையவழி மூலமாக தொடர்ந்து பரவச் சீட்டுகளை பெற்றுக் கொள்வதற்கான நடைமுறை எதிர்வரும் செப்டம்பர் மாதம் முதல் அறிமுகப்படுத்தப்படும் என்று போக்குவரத்து அமைச்சர் பிமல் ரட்நாயக்கா தெரிவித்திருக்கிறார். அரசு பணியாளர்களுக்காக அண்மையில் அறிமுகப்படுத்தப்பட்ட இணையவழி முறைமையை தொடர்ந்து இந்த வசதி தனியார் துறை ஊழியர்களுக்கும் விரிவுபடுத்தப்பட இருக்கிறது. பல தசாப்தங்களாக மாற்றமின்றி காணப்பட்ட சிக்கலான நடைமுறைகளுக்கு பதிலாக இந்த புதிய திட்டம் கொண்டுவரப்படுகிறது. முன்னதாக பறவைச்சீட்டை பெறுவதற்கு பயணிகள் நீண்ட வரிசையில் காத்திருக்க வேண்டியிருந்ததோடு தமது பணித்தளங்களில் இருந்து கடிதங்களையும் பெற வேண்டியிருந்ததாக அமைச்சர் சுட்டிக்காட்டினார். கொழும்பு மற்றும் அதனை சுற்றியுள்ள புறநகர் பகுதிகளை உள்ளடக்கிய புதிய மின்சார தொடருந்து திட்டத்தின் பணிகள் அடுத்த ஆண்டு ஆரம்பிக்கப்படும் என்று அரசாங்கம் அறிவித்துள்ளது. இதற்கான ஆரம்பகட்ட திட்டமிடல் ஏற்கனவே நிறைவடைந்துள்ளதாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைப்புகளின் பிரதி அமைச்சர் ருவான் சென்னரத் தெரிவித்திருக்கிறார். அம்பாந்தோட்டையில் நடைபெற்ற மக்கள் சந்திப்பொன்றில் உரையாற்றிய பிரதி அமைச்சர், முன்மொழியப்பட்டுள்ள இந்த மின்சார தொடர்ந்து சேவை மருதானையிலிருந்து ஆரம்பிக்கப்படும் என்றும் பிரதி அமைச்சர் குறிப்பிட்டார். இந்த புதிய திட்டத்தின் கீழ் ருகுனும் குமாரி தொடர்ந்தில் பெலியந்தவையிலிருந்து பயணம் செய்யும் பயணிகள் பாடாந்துறையில் இறங்கி இந்த மின்சார தொடர்ந்து சேவை மூலமாக கொழும்பை நோக்கி தமது பயணத்தை தொடர முடியும் என்றும் பிரதி அமைச்சர் ருவான் சென்ற தெரிவித்திருக்கிறார். அரச புலனாய்வு சேவையின் முன்னாள் பணிப்பாளர் சுரேசலைக்கு எதிராக மூன்றாவது தடுப்பு காவல் உத்தரவை பிறப்பிப்பதை தவிர்க்குமாறு வலியுறுத்தப்பட்டுள்ளது. அத்துடன் அவரை உடனடியாக நீதிமன்றில் முன்னிலைப்படுத்துமாறு தேசிய அமைப்புகளின் ஒன்றியம் ஜனாதிபதியை கேட்டிருக்கிறது. சலைக்கான நீதி கலந்துரையாடல் மன்றம் என்ற கருப்பொருளில் கொழும்பில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் உரையாற்றிய அந்த அமைப்பின் பிரதிகள் இந்த வலியுறுத்தலை விடுத்துள்ளார்கள். தொடர்ந்து தடுப்பு காவல் உத்தரவுகளின் கீழ் வைத்திருக்கப்படும் சுரேசலைக்கு ஏதேனும் பாதிப்பு ஏற்பட்டால் ஜனாதிபதி தலைமையிலான அரசாங்கமே அதற்கு பொறுப்பேற்க வேண்டும் என்றும் அவர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளார்கள். இரண்டாவது தடுப்பு காவல் உத்தரவு எதிர்வரும் 28ஆம் தேதி அன்று முடிவடைய நிலையில் சுரேசலையை இன்னும் தாமதிக்காமல் உடனடியாக நீதிமன்றில் முன்னிலைப்படுத்துமாறு அந்த குழுவினர் கோரிக்கை விடுத்துள்ளார்கள். நீதிமன்ற அவமதிப்பு குற்றச்சாட்டின் கீழ் 6 அரசியல் செயற்பாட்டாளர்களுக்கு எதிராக மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் தாவல்கள் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளன. கடந்த ஆகஸ்ட் 5ஆம் தேதி கோட்டை நீதிவான் நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவுக்கு அமைவாகவே இந்த நடவடிக்கை தற்போது எடுக்கப்பட்டுள்ளது. முன்னாள் அமைச்சர் விமல் வீரவன்ச, உதயகம்பன் பில, சுகீஸ்வர பண்டாரா, திலித் ஜெயவீர அசங்க நவரண்ண மற்றும் மகிந்த பத்ரன் ஆகியோருக்கு எதிராகவே இந்த நீதிமன்ற அவமதிப்பு குற்றச்சாட்டுகளின் கீழ் தாவல் அறிக்கைகள் வெளியிடப்பட்டுள்ளன. உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் தொடர்பான விசாரணைகளின் கீழ் அரச புலனாய்வு பிரிவின் முன்னாள் பணிப்பாளர் சுரேசலே கைது செய்யப்பட்டமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து கடந்த ஜூலை 7 முதல் ஜூலை 15 வரையான காலப்பகுதியில் முன்னெடுக்கப்பட்ட சத்தியாகிரக போராட்டத்தின் போதும் இவர்கள் நீதிமன்ற நடைமுறைகளை விமர்சித்து பகிரங்கமாக கருத்து வெளியிட்டிருப்பதாக அவர்கள் மீது குற்றங்கள் சுமத்தப்பட்டுள்ளது. இது தொடர்பான விசாரணையின் அடிப்படையில் குற்றப்புலனாய்வு திணைக்களம் ஆகஸ்ட் 5ஆம் தேதி கோட்டை நீதிவான் பசன் அமரசேன முன்னிலையில் தகவல்களை சமர்ப்பித்தது. முன்வைக்கப்பட்ட தகவல்களை ஆராய்ந்த நீதிவான் நீதிமன்றம் சம்பந்தப்பட்டவர்கள் வெளியிட்ட கருத்துக்கள் முதற்கட்ட அவதானிப்பில் நீதிமன்ற நடவடிக்கைகளை விமர்சிக்கும் வகையில் அமைந்திருப்பதாக குறிப்பிட்டது. அதற்கமைய அந்த நபர்களுக்கு எதிராக நீதிமன்ற அவமதிப்பு குற்றச்சாட்டின் கீழ் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்வதற்கான வழக்கை பரிந்துரைக்க முடிவு செய்யப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. கொலன்னாவை தேசிய மக்கள் சக்தியின் நகரசபை உறுப்பினர் ஒருவரின் மகன் உட்பட இரு சந்த நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். கைதானவர்கள் மாளிகா கந்த நீதவான் முல்லையில் பிரசன்னப்படுத்தப்பட்டதை அடுத்து விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார்கள். கொல்லண்ணாவ மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் காவல்துறை போதைப்பொருள் ஒழிப்பு பணியத்தினர் மேற்கொண்ட விசேட சோதனையின் போது இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். அந்த பகுதியில் சந்தேகத்துக்கிடமான முறையில் நடமாடிய நபர் ஒருவரை சோதனையிட்ட போது அவர் மற்றொருவரிடமிருந்து போதைப்பொருளை பெற்றுக் கொள்வதற்காக வருகை தந்தது தெரிய வந்தது. இதனைத் தொடர்ந்து காவல்துறையினர் அவரின் ஊடாக போதைப்பொருள் விற்பனையாளரை தொடர்பு கொண்டு வரவழைத்தார்கள். இதன்போது 5 கிராம் ஐஸ் போதைப்பொருளுடன் வருகை தந்த போதைப்பொருள் விற்பனையாளரை காவல்துறை போதைப்பொருள் ஒழிப்பு பணியத்தினர் கைது செய்தார்கள். பின்னர் அவரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் அடிப்படையில் அவரது வீட்டை சோதனையிட்ட போது அங்கிருந்து 75 கிராம் ஐஸ் போதைப்பொருள் கைப்பற்றப்பட்டது. இவ்வாறு கைது செய்யப்பட்ட போதைப்பொருள் விற்பனையாளரே கொலன்னாவ நகரசபையின் தேசிய மக்கள் சக்தி உறுப்பினர் ஒருவரின் மகன் என்பதும் வெளிப்பட்டது. காணாமல் போன பதுளை வைத்தியசாலையின் மயக்கவியல் வைத்திய நிபுணரின் சடலம் மகியங்கனை மாபக்கடவ பகுதிக்கு அருகில் உள்ள பாறையொன்றின் மீது கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது. நேற்று கடமையில் இருந்த இந்த வைத்தியர் அதன் பின்னர் காணாமல் போனதாக போலீசார் தெரிவித்தார்கள். காணாமல் போன வைத்தியரின் கார் மிகிகியுட பகுதியில் மகியங்கனை நோக்கி செல்வது குறித்த அந்த பகுதியில் பொருத்தப்பட்டுள்ள சிசிடிவி கேமராக்களில் பதிவாகியிருந்ததாகவும் போலீசார் நடத்திய விசாரணைகளின் ஊடாக தங்களுக்கு இது தெரிய வந்திருப்பதாக அவர்கள் குறிப்பிட்டுள்ளார்கள். பதுளை மகியங்கனை கால்வாய் வீதியின் 17வது மைல் கல்லுக்கு அருகில் உள்ள மபாகடவ பகுதியில் வைத்தியரின் கார் நேற்றிரவு கைவிடப்பட்ட நிலையில் கண்டெடுக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. வைத்தியர் தற்கொலை செய்திருக்கலாம் என்ற கருத்தும் தெரிவிக்கப்படுகிறது. ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளியான பொகோ சமன் என்பவரின் தாயார் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் தொடர்பாக மற்றொரு நபர் போலீசாரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார்.
11: இவ்வாறு கைது செய்யப்பட்டவர் மிதனிய பகுதியைச் சேர்ந்த 44 வயதுடைய ஒருவர் ஆவார். தங்காலை குற்ற விசாரணை பிரிவின் அதிகாரிகளினால் மேற்கொள்ளப்பட்ட சுற்றுவளைப்பில் கைது செய்யப்பட்ட குறித்த சந்தேக நபர் மேலதிக விசாரணைகளுக்காக மிதனிய போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளார். பெகோ சமனின் தாயார் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவத்துக்கு உடந்தையாக இருந்த சந்தேக நபர் ஒருவர் கடந்த 19 தேதி மிதனிய பகுதிகள் வைத்து கைது செய்யப்பட்டிருந்தார். குறித்த சந்தேக நபர் 21 வயதுடைய மிதனிய உடகட்டக பகுதியைச் சேர்ந்தவர் ஆவார். அன்றைய தினம் வலஸ்முல நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட சந்தேக நபர் நேற்றைய தினம் வரை தடுத்து வைத்து விசாரிக்க போலீசாருக்கு அனுமதி வழங்கப்பட்டது. இதன்போது மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் பெகோ சமனின் தாயாரை சுட்டுக் கொலை செய்வதற்காக அவரது வீட்டுக்கு செல்லும் வழியை குறித்த சந்தேக நபரை காண்பித்துள்ளமை தெரிய வந்துள்ளது. இதனையடுத்து சந்தேக நபரை வலஸ்முல நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தியதன் பின்னர் எதிர்வரும் மாதம் 2 தேதி வரை விளக்கமறிகளில் வைக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது. கடந்த 12 தேதி பிற்பகல் 6 மணியளவில் மோட்டார் சைக்கிளில் வந்த இரு அடையாளம் காணப்படாத நபர்கள் பெகோ சமனின் தாயார் மீது துப்பாக்கிச்சூடு நடத்திவிட்டு தப்பி சென்றனர். சம்பவத்தில் பலத்த காயமடைந்த அவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதன் பின்னர் உயிரிழந்தார். இதேவேளை பெகோ சமன் எனப்படும் குறித்த நபர் தற்போது பூச அதி உயர் பாதுகாப்பு சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. சமநலவெவ போலீஸ் நிலையத்தின் குற்றப்புலனாய்வு பிரிவு அதிகாரிகளுக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் இந்த துப்பாக்கி கண்டுபிடிக்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். சந்தேக நபரின் வீட்டிலிருந்து துப்பாக்கியொன்று போலீசாரினால் கைப்பற்றப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் 52 வயதுடையவர் என்பதுடன் பலாங்குடு கல்பே பகுதியைச் சேர்ந்தவர் எனவும் போலீசார் தெரிவித்தனர். சந்தேக நபரை பலாங்குடு நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது.
0: தொடர்ந்து இருவருக்கு மரண அச்சுறுத்தல் விடுத்து தாக்குதல் நடத்திய குற்றச்சாட்டில் 18 சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருந்த ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சமிந்த விஜயஸ்ரீ பிணையில் செல்ல அனுமதிக்கப்பட்டுள்ளார். அவர் தாக்கல் செய்த மேன்முறையீட்டு மனுவை பரிசீலித்த பின்னரே இந்த பிணை உத்தரவை நீதிமன்றம் பிறப்பித்துள்ளது. ஆனாலும் நீதிமன்றத்தின் முன் அனுமதியின்றி அவர் வெளிநாடுகளுக்கு செல்வதற்கும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. நீண்ட காலமாக மருத்துவர்கள் என்று தங்களை அடையாளம் காட்டி நோயாளர்களுக்கு சிகிச்சை அளித்து மோசடியில் ஈடுபட்டு வந்த இருவர் குற்றத்தை ஒப்புக்கொண்டதை அடுத்து அவர்களுக்கு 5 ஒத்திவைக்கப்பட்ட 6 கால சிறை தண்டனை விதித்து களத்துறை மேலதிக நீதவான் நுந்தினன் ராஜபக்ச உத்தரவிட்டார். அத்துடன் குற்றம் சாட்டப்பட்ட இருவருக்கும் தலா 50,000 அபராதமும் விதிக்கப்பட்டிருக்கிறது. பேருவளை மற்றும் கல்முனை ஆகிய பிரதேசங்களைச் சேர்ந்த இருவருக்கு இந்த தண்டப்பணம் மற்றும் ஒத்திவைக்கப்பட்ட சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. அழுத்கம தர்காநகர் பகுதியில் சிகிச்சை நிலையங்களை நடத்தி சென்ற இவர்கள் களத்துறை தேசிய சுகாதார விஞ்ஞான நிர்வாகத்தினால் மேற்கொள்ளப்பட்ட விசேட நடவடிக்கையின் போதுதான் கைது செய்யப்பட்டார்கள். இவர்கள் இலங்கை மருத்துவ பேரவையில் பதிவு செய்யப்படாமல் சட்டவிரோதமாக மருத்துவ தொழிலில் ஈடுபட்டு வந்தது இதன்போது வெளிச்சத்துக்கு வந்திருக்கிறது. களத்துறை தேசிய சுகாதார விஞ்ஞான நிறுவனத்தின் பிரதிப்பணிப்பாளர் சமூக மருத்துவ நிபுணர் சரித் ஹெட்டியாராய்ச்சி மற்றும் அழுத்கம சுகாதார மருத்துவ அதிகாரி சம்பத் நிரோஷன ஆகிய அதிகாரிகளுடன் பொது சுகாதார பரிசோதகர்கள் மற்றும் காவல்துறை அதிகாரிகளும் இணைந்து இந்த சோதனையை முன்னெடுத்திருந்தார்கள். நிர்ணயிக்கப்பட்ட மற்றும் அச்சிடப்பட்ட விலையை விட அதிக விலைக்கு பொருட்களை விற்பனை செய்த யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த 3 வர்த்தக நிலையங்களுக்கு யாழ்ப்பாண நீதவான் நீதிமன்றம் மொத்தம் 668,000 அபராதம் விதித்து தீர்ப்பளித்துள்ளது. நுகர்வு விவகார அதிகார சபையின் அதிகாரிகளால் மேற்கொள்ளப்பட்ட திடீர் சோதனையைத் தொடர்ந்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. 120 அதிகபட்ச சில்லறை விலை கொண்ட 1 லிட்டர் குடிநீர் போத்தலை 200 விற்பனை செய்த யாழ்ப்பாணத்தில் உள்ள உணவகம் மற்றும் மதுபான விற்பனைகம் ஒன்றுக்கு 3,00,000 அபராதம் விதிக்கப்பட்டது. அச்சிடப்பட்ட சில்லறை விலையை விட அதிக விலைக்கு சோடா பூத்தலை விற்பனை செய்த மற்றொரு உணவகத்துக்கு 1,00,000 அபராதமும் விதிக்கப்பட்டது. 1 கிலோகிராம் பொன்னி சம்பா அரிசிக்கான அதிகபட்ச சில்லறை விலையான 255 விட அதிக விலைக்கு விற்பனை செய்த வர்த்தகர் ஒருவருக்கு 268,000 அபராதம் அவருக்கும் விதிக்கப்பட்டிருக்கிறது. இந்நிலையில் பொருட்களை கொள்முதல் செய்வதற்கு முன்னர் அச்சிடப்பட்ட விலை மற்றும் அதிகபட்ச சில்லறை விலையை சரிபார்க்குமாறு நுகர்வோர் கோரப்பட்டுள்ளார்கள். முறைப்பாடுகளை பதிவு செய்யும் போது ஆதாரமாக பயன்படுத்துவதற்கு பற்றுச்சீட்டுகளை பெற்று பாதுகாக்குமாறும் நுகர்வோர் விகார அதிகார சபை நுகர்வோரை கேட்டிருக்கிறது. வர்த்தக அத்துமுறைகள் தொடர்பில் 1977 என்ற உடனடி தொலைபேசி இலக்கத்தின் ஊடாக வேலை நேரங்களில் அறிவிக்க முடியும் என்றும் நுகர்வோர் விவகார அதிகார சபை தெரிவித்திருக்கிறது. இலங்கை முழுவதும் குற்றச்செயல்களில் ஈடுபட்ட சந்தனவர்களை கைது செய்வதற்காக குற்றம் மற்றும் போதைப்பொருள் தடுப்பு நடவடிக்கையின் கீழ் போலீசார் மேற்கொண்ட தினசரி தேடுதல் நடவடிக்கைகளில் 537 சந்தனவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதன்படி நேற்று 27,001 பேர் சோதனையிடப்பட்டு இந்த சந்தனவர்கள் போலீசாரால் கைது செய்யப்பட்டிருப்பதாக தெரியவருகிறது. குற்றங்கள் தொடர்பாக 19 பேர் நேரடியாக அடையாளம் காணப்பட்டதாகவும் பிடியான நிலையில் இருந்த 147 பேர் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் போலீசார் தெரிவித்தார்கள். மேலும் இந்த தேடுதல் நடவடிக்கையின் போது குடிபோதையில் வாகனம் ஓட்டிய குற்றச்சாட்டின் பேரில் 50 பேரையும் அஜாக்கிரதையாக வாகனம் ஓட்டிய குற்றச்சாட்டின் பேரில் 89 பேரையும் போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். இதற்கிடையில் ஏனைய போக்குவரத்து விதிமுறைகளுக்காக 4,126 பேர் சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தார்கள். கடந்த 24 மணி நேரத்துக்குள் நாட்டின் பல பகுதிகளில்

0: கூறியுள்ளது. வடமேல் மாகாணத்திலும் பல சந்தர்ப்பங்களில் மழை பெய்வதற்கான சாத்தியம் உள்ளதாக திணைக்களம் தெரிவித்துள்ளது. அம்பாறை, மொனராகலை மற்றும் மட்டக்களப்பு ஆகிய மாவட்டங்களின் சில இடங்களில் இன்று பிற்பகல் 2 மணியின் பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யலாம் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. எல்நினோ நிலைமை தற்போது இது உலகம் முழுவதையும் பாதித்துள்ளது. எல்நினோ நிலை காரணமாக பசிபிக் பெருங்கடலின் மத்திய பகுதியின் வெப்பநிலை 3.6 செல்சியஸ் வரை உயரக்கூடும் என ஆஸ்திரேலிய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அண்மையில் அவர்களினால் வெளியிடப்பட்ட தரவுகளுக்கு அமைய எதிர்வரும் நவம்பர் மாதத்தில் மிக உயர்ந்த வெப்பநிலை பதிவாகும் என எதிர்வு கூறப்பட்டுள்ளது. கடந்த நூற்றாண்டிலேனும் இவ்வளவு சக்தி வாய்ந்த எல்நினோ நிலைமை பதிவாகவில்லை. எல்நினோ நிலைமையின் கீழ் எமது நாட்டின் வானிலை முன்னறிவிப்புகள் என்ன? இது தொடர்பில் நேற்று தேசிய விஞ்ஞான நிறுவனத்தில் விசேட கலந்துரையாடல் நடைபெற்றது.
1: எல்நினோவின் நிலைமை என்ன? இது நவம்பரில் உச்சமடையும் என்பதற்காக எமக்கு உச்சமடையும் அல்லது அதிகபட்ச தாக்கம் நவம்பரில் இருக்கும் என கூறுவது சரியான கதையல்ல. அப்படி கூற முடியாது. தற்போது மழை பெய்கின்றது. இப்போது நாம் ஏதேனும் கூறினால் எல்னினோ நன்றாக மழை பெய்கிறது அல்லவா பின்னர் கூறுவார்கள். அது சாத்தியம். அதற்கு பல காரணங்கள் உள்ளன. அப்படி நடக்கலாம். இலங்கைக்கு எல்னினோ குறித்து முன்னறிவிப்பு செய்வதற்காகவோ அல்லது எல்னினோவை கண்காணிப்பதற்காகவோ எந்த ஒரு திறனும் இல்லை. அப்படி ஒன்றும் இல்லை. அது உலகில் சில நிறுவனங்களிடம் மாத்திரமே உள்ளது. நாம் என்ன சொல்கின்றோம்? அவர்களின் முன்னறிவிப்பை கூறும் அதே வேளையில் வரலாற்று ரீதியாக நமது நிலைமையை என்னவென்று நாம் பார்க்கின்றோம். இதுபோன்ற நிகழ்வுகளின் போது, இதுபோன்ற நிலைமைகளின் போது எமது தரவுகள் மட்டுமே எம்மிடம் உள்ளன. எல்னினோ முன்னறிவிப்பு என்பது இலங்கை வானிலை ஆய்வு திணைக்களத்தின் முன்னறிவிப்பு அல்ல. அது அடுத்த ஆண்டில் இதுவரை பதிவான அதிகபட்ச உலகளாவிய வெப்பநிலை பதிவாகும் என்று கூறப்படுகின்றது. இலங்கையிலும் சில வேளைகளில் இதுபோன்றதொரு நிலைமை ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் காணப்படுகின்றன. இலங்கையில் மாத்திரமல்ல, பல நாடுகளிலும் இலங்கையில் பதிவான அதிகபட்ச வெப்பநிலை 1.6 செல்சியஸ் ஆகும். அது 1983 ஏப்ரல் மாதம் 10ஆம் தேதி வவுனியாவில் பதிவானது. அண்மையில் இந்த வாரத்தில் 2 அல்லது 3 முறை பொத்துவிலில் 39.9 செல்சியஸ் பதிவானது. அப்படி என்றால் 0.2 மாத்திரமே குறைவாக உள்ளது. அதாவது அந்த 40 என்ற அளவுக்கு மிக மிக அருகில் செல்கின்றது. சில வேளை அடுத்த ஆண்டில் 40.1 தாண்டி செல்லவும் சாத்தியம் காணப்படுகின்றது.
2: வறட்சியான வானிலையால் தற்போது 7 மாவட்டங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன. இதில் மொன்றாகலை மாவட்டத்துக்கு அதிக பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. இதேவேளை எல்னினோ நிலைமையால் பெரும்போகத்தை திட்டமிட்ட காலத்துக்கு முன்பதாக ஆரம்பிக்கும் திட்டம் உள்ளதாக விவசாய திணைக்களம் அறிவித்திருக்கிறது.
0: அம்பாறை, பதுளை, மட்டக்களப்பு, ஹம்பாந்தோட்டை, பொலனறுவை மற்றும் ரத்தினபுரி ஆகிய மாவட்டங்கள் வறட்சியால் பாதிக்கப்பட்டுள்ள ஏனைய மாவட்டங்களாகும். வறட்சியினால் இதுவரை 25,628 குடும்பங்களைச் சேர்ந்த 81,865 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். பாதிக்கப்பட்டவர்களில் 20 பிரதேச செயலக பிரிவுகளைச் சேர்ந்த 23,048 குடும்பங்களின் 72,153 பேருக்கு குடிநீர் விநியோகிக்கப்பட்டு வருவதாக அந்நிய முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது. இதேவேளை எல்னினோ நிலைமையால் எதிர்வரும் பெரும்போகத்தை 15ஆம் தேதிக்கு முன்னர் ஆரம்பிக்க திட்டமிட்டுள்ளதாக விவசாய திணைக்களத்துக்கு தெரிவித்தது. எதிர்வரும் பயிர் செய்கை நடவடிக்கைகள் மற்றும் நீர் முகாமைத்துவம் தொடர்பிலும் இதன் பொது விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது.
1: இந்த வருடம் பெரும்போகத்தை 15ஆம் தேதிக்கு முன்னர் ஆரம்பிப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. எல்னினோ நிலைமை ஏற்பட்டால் இந்த வருடத்தை விட அடுத்த வருடம் சிறுபோகத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தும். அதாவது 2027ஆம் ஆண்டின் சிறுபோகத்தில் அதிகமாக தாக்கம் செலுத்தும். 2027ஆம் ஆண்டின் சிறுபோகத்தை வெற்றிகரமாக முன்னெடுப்பதற்கு 2026-27 பெரும்போகத்தின் போது ஓரளவு நீரை சேமித்து வைத்துக் கொள்ள முடிந்தால் அது மிகவும் சாதகமாக அமையும். குறிப்பாக நெல் பயிரிடும் போது காணப்படும் ஒரு முக்கிய பிரச்சனை என்னவென்றால் சில வயல் நிலங்களில் நீரை முறையாக கட்டுப்படுத்த முடியாத நிலைமை காணப்படுகின்றது. எனவே விவசாயிகள் தங்களுடைய வயல் நிலங்களின் வரம்புகளை நன்கு சீரமைத்துக் கொள்வதுடன் நீர் செல்லும் வழிகளையும் முறையாக பராமரித்துக் கொள்ள முடியும். இதன் மூலம் நீரை பாதுகாத்து சேமித்து வைக்க முடியும். அதே போன்று தங்களுடைய பயிர் செய்கை நிலங்களில் உள்ள களைகளை முறையாக பராமரித்தால் அதன் மூலம் நீர் ஆவியாகி இழக்கப்படும் அளவையும் குறைத்துக் கொள்ள முடியும். குறிப்பாக எல்னினோ நிலைமையின் போது நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போன்று மலைவீழ்ச்சி குறைவதற்கான சாத்தியக்கூறுகளை விடவும் முக்கியமான மற்றொரு பிரச்சனை வெப்பநிலை அதிகரிப்பாகும். வெப்பநிலை அதிகரிக்கும் போது நிலத்திற்கு கிடைக்கும் நீர் அதிக அளவில் ஆவியாகிவிடக்கூடும். அதேவேளை வயல்களில் களைகள் அதிகமாக வளர்ந்து அவற்றின் மூலமும் நீர் ஆவியாகி இழக்கப்பட்டால் பெருமளவான நீர் வீணாகும் வாய்ப்புள்ளது.
0: வறட்சியால் சுமார் 10,000 ஏக்கர் விவசாய நிலங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன. சம்மாந்துறை பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட வளத்தாப்பிட்டி மற்றும் புதிய வளத்தாப்பிட்டி கிராமங்கள் வறட்சியினால் பாதிக்கப்பட்டுள்ளன. வறட்சியால் பல ஏக்கர் பயிர் நிலங்கள் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் வனவிலங்குகளும் கால்நடைகளும் கடுமையான நீர் நெருக்கடியை எதிர்கொள்ள

0: இருப்பதாக அப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர்.
1: இந்த முறந்து வெயில் வெப்பத்தின் காரணமாக எங்களோட பயிர்களை எல்லாம் கூடுதலாக சேதமடைஞ்சு இப்போது கடும் நஷ்டத்திலே நாங்கள் பயிரிக்கிறோம். எங்களால் பயிரால எந்த உதவி நாங்கள் பெறவில்லை.
2: வறட்சியால எல்லாம் பாதிக்கப்பட்டது. கொஞ்சம் ஜிகத் தறி மிளகாய் அந்த இதெல்லாம் வண்டி எல்லாம் அவுப்பி வச்சதெல்லாம் பட்டு போயிருக்கு. வெயில்
0: வறட்சியால் பாதிக்கப்பட்டு அழிவடைந்த விவசாய நிலங்கள் தொடர்பில் அரசாங்கத்தின் தீர்மானம் என்ன? இது தொடர்பில் வீடமைப்பு நிர்மாணத்துறை மற்றும் நீர்வளங்கள் அமைச்சர் சுசில் ரணசிங்க கருத்து தெரிவித்தார்.
3: தற்போது விவசாய திணைக்களத்திற்கும் அதே போல் விவசாய காப்புறுதி சபைக்கும் கிடைத்துள்ள தகவலின்படி சுமார் 10,000 ஏக்கர் விவசாய நிலங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன. சில பயிர்கள் முழுமையாக சேதமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. விவசாய அமைச்சும் விவசாய காப்புறுதி சபையும் இணைந்து இந்த பயிர் சேதங்களை அவதானித்து உறுதிப்படுத்தும் பணிகளில் தற்போது ஈடுபட்டு வருகின்றன. அதற்காக குறித்த விவசாயிகளுக்கு உரிய நஷ்டஈடு வழங்கப்படும். தற்பொழுது சிறுபோக காலம் நிறைவடைந்துள்ளமையினால் எதிர்வரும் காலங்களில் மேலும் பயிர் சேதங்கள் ஏற்படாது என நாம் கருதுகின்றோம். எனினும் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. முக்கியமாக ரத்தினபுரி, அம்பாறை, மட்டக்களப்பு மற்றும் மொடராக்கலை ஆகிய 4 மாவட்டங்களில் பெருமளவிலான குடும்பங்களுக்கு பவுசர்கள் மூலம் தற்போது குடிநீர் விநியோகிக்கப்பட்டு வருகின்றது. இது தொடர்பில் நாம் தொடர்ச்சியாக அவதானம் செலுத்தி வருகின்றோம். மக்களுக்கு நிவாரணம் வழங்குவதற்காக ஏற்படுத்தப்பட்டுள்ள இந்த அனர்த்த முகாமைத்துவ பொறிமுறையை நாம் வலுப்படுத்தியுள்ளோம். அத்துடன் அமைச்சரவையின் உபக்குழு ஒன்றும் நியமிக்கப்பட்டுள்ளது. இந்த சூழ்நிலையை எதிர்கொள்ளும் இந்த பொறிமுறையானது எவ்வாறு செயற்படுத்தப்படுகின்றது என்பதனையும் அதன் வினைத்திறனை அதிகரிப்பது குறித்தும் ஜனாதிபதி விசேடமாக தனிப்பட்ட முறையில் தலையீடு செய்து வருகின்றார். மக்கள் ஏதேனும் பேரிடருக்கு முகம் கொடுக்கும் பட்சத்தில் அவர்களுக்கு தேவையான வசதிகளை செய்து கொடுக்க அரசாங்கம் என்ற வகையில் நாம் முழுமையாக தயாராக உள்ளோம்.
0: நாட்டில் தற்போது நிலவும் வறட்சிக்கு மத்தியில் மின்சக்தி நெருக்கடியை எதிர்கொள்வதற்கான ஆயத்தங்கள் எவ்வாறு உள்ளன?
3: குறிப்பாக 160 மெகாவோட் மின்சாரத்தை உற்பத்தி செய்யும் BESS அமைப்பை அக்டோபர் மற்றும் டிசம்பர் மாதங்களில் தேசிய மின்கட்டமைப்பில் இணைத்துக் கொள்வதற்கு எதிர்பார்க்கின்றோம். மேலும் 250 மெகாவோட் மின்சாரத்தை பெறுவதற்காக நாங்கள் கோரியிருந்த விலை மனுக்கள் தற்போது இறுதிக்கட்டத்தில் உள்ளன. அதன் மூலமும் BESS அமைப்புக்கு 250 மெகாவோட் பேட்டரி மூலம் கிடைக்கும். அதே போன்று தரைப்பகுதியில் அமைக்கப்படும் சூரிய மின்கலங்களுக்கு மேலதிகமாக பிரத்யேகமாக மேலும் 150 மெகாவோட்டுக்கான விலை மனுக்களை கோரவும் எதிர்பார்க்கின்றோம். அதற்கான விலை மனுக்களை கோரும் பணிகள் தற்போது ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. மேலும் கூரைகளில் 300 கிலோவோட்டுக்கும் அதிகமான மின் உற்பத்தி செய்வோருக்கு பேட்டரிகளை பொருத்துவதற்கான விலை மனு கோரல் ஒன்றையும் விரைவில் ஆரம்பிக்க எதிர்பார்க்கின்றோம். தெரிவு செய்யப்படும் முதலீட்டாளர்களுக்கு பேட்டரிகளுக்கான வரி விலக்கு அல்லது நிவாரணம் அளிக்கவும் திட்டமிட்டுள்ளோம்.
4: தொடர்ந்து இலங்கை சட்டத்தரணிகள் சங்கத்தின் தலைவர் சட்டத்தரணி ராஜு அமரசூரிய உடனடியாக பதவி விலக வேண்டும் என்று கூறி ஒன்றிய எதிர்கட்சியைச் சேர்ந்த குழுவினர் இலங்கை சட்டத்தரணிகள் சங்க தலைமையகத்துக்கு முன்பாக எதிர்ப்பில் ஈடுபட்டிருந்தார்கள்.
3: அரசியலமைப்பின் 22வது திருத்த சட்டம் தொடர்பாக சட்டத்தரணிகள் சங்கத்தின் தலைவரின் நடத்தை அவர் எப்படி நடந்து கொண்டார் என்பதை நாம் பார்த்தோம். அவர் முழுமையாக அரசியல் செயற்பாட்டில் ஈடுபட்டிருந்தார். அவர் ஒரு அரசியல் கைபூமியாகிவிட்டார். ஏனெனில் சட்டத்தரணிகள் சங்கம் ஒரு தொழில்சார் சங்கம் என்பது எமக்கு தெரியும். அந்த சங்கத்துக்கு பொருந்தாத வகையில் அவர் செயல்பட்டார். அன்னையில் ரணில் விக்ரமசிங்கவுடன் அவரை பார்த்தோம். அவர் ஒரு விருந்து பிரசாரத்துக்கு சென்று ஹவானா சுருட்டை புகைத்து அவருடன் மிகவும் நெருக்கமாக இருந்ததையும் பார்த்தோம். இப்படி நெருக்கமாக இருப்பவர் அரசியலமைப்பின் 22வது திருத்த சட்டத்துக்கு எதிராக செயற்படுகின்றார். சட்டத்தரணிகள் சங்கத்தின் தலைவர் ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான எதிர்கட்சிகள் எனப்படும் குழுக்களை வழிநடத்துகின்றார் என்பது நமக்கு மிகவும் தெளிவாக தெரிகின்றது. எனவே இந்த தருணத்தில் நாங்கள் அனைவரும் சட்டத்தரணிகள் சங்கத்தின் முன்வந்து இந்த சங்கத்தின் தலைவர் உடனடியாக பதவி விலக வேண்டும் என்று கூறுகின்றோம்.
4: சிலாபம் வரலாற்று சிறப்பு மிக்க முன்னீஸ்வரம் சிவன் ஆலயத்தின் வருடாந்த உற்சவத்தை முன்னிட்டு இடம்பெற்ற விசேட ஆசிர்வாத பூசையில் பிரதமர் கலாநிதி அரணி அமரசூரிய நேற்று கலந்து கொண்டார். முன்னீஸ்வரம் ஆலய வளாகத்தை சென்றடைந்த பிரதமர் சிவபெருமானுக்கு நடத்தப்பட்ட விசேட பூசையில் கலந்து கொண்டதோடு ஆலய குருக்கள் பிரதமருக்கு விசேட ஆசிர்வாதங்களை வழங்கினார். இதேவேளை வடமேல் மாகாணத்தின் புத்தளம் மாவட்டத்தில் அமைந்துள்ள வரலாற்று பிரசித்தி பெற்ற முன்னீஸ்வரம் ஆலயத்தின் வருடாந்த உற்சவம் ஆகஸ்ட் மற்றும் செப்டம்பர் மாதங்களில் மிக கோலாகலமாக நடைபெறுகிறது. காப்பு கட்டுதல், கணபதி பூசை மற்றும் தினசரி விசேட பூசைகளுக்கு மேலதிகமாக பாரம்பரிய முறைப்படி நடைபெறும் தீமிதித்தல் உள்ளிட்ட இந்த திருவிழா கால நிகழ்வுகளில் நாளாவிய ரீதியிலுள்ள இந்து, பௌத்த, கத்தோலிக்க மற்றும் இஸ்லாமிய பக்தர்கள் பெருமளவில் கலந்து கொள்கிறார்கள். ஜனரஞ்சக பாடகர் கலைக்கமலின் 65வது கீதராஸ் இசை நிகழ்ச்சி கொழும்பில் நேற்று மாலை நடைபெற்றது.
0: கலைஞர் கலைக்கமலின் கீத்ராத் இசை நிகழ்ச்சி கொழும்பு ஜே ஆர் ஜெயவர்தன மண்டபத்தில் நேற்று மாலை நடைபெற்றது. தமிழகத்தின் முன்னாள் கலைஞர்கள், இந்நாள் முன்னணி கலைஞர்களின் பாடல்கள் கலைக்கமலின் குரலில் மேடையை அலங்கரித்தன.

0: 2026 ஜனவரி மாத தொடக்கத்திலிருந்து ஆகஸ்ட் நடுப்பகுதி வரை நாட்டுக்கு வருகை தந்த சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை 1.45 மில்லியனை கடந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது.
1: இவர்களில் அதிகளவான சுற்றுலா பயணிகள் இந்தியாவிலிருந்து வருகை தந்துள்ளதுடன் இந்த எண்ணிக்கை 3,66,114 காணப்படுகின்றது. அத்துடன் பிரித்தானியாவிலிருந்து 1,44,381 சுற்றுலா பயணிகளும் சீனாவிலிருந்து 97,073 பேரும் நாட்டுக்கு வருகை தந்துள்ளனர். இந்த மாதத்தில் மாத்திரம் இதுவரையான காலப்பகுதியில் 1,25,562 சுற்றுலா பயணிகள் நாட்டுக்கு வருகை தந்துள்ளதாக சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை குறிப்பிட்டுள்ளது. அதில் அதிகளவானோர் இந்தியாவிலிருந்து வருகை தந்துள்ளதுடன் அந்த எண்ணிக்கை 27,884 பதிவாகியுள்ளது. இதனிடையே இந்த ஆண்டின் இதுவரையான காலப்பகுதியில் பிப்ரவரி மாதத்திலேயே அதிகளவான சுற்றுலா பயணிகள் வருகை தந்துள்ளனர். அந்த எண்ணிக்கை 279,328 பதிவாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது.
0: செட்டியார் தெருவில் இன்று 22 கரட் தங்கம் 3,55,200 ரூபாவாகவும் 1 கிராமின் விலை 44,400 ரூபாவாகவும் விற்பனை செய்யப்படுகிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலியின் பிரதான செய்தி அறிக்கை.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி. திரையிசை கானங்கள், செய்திகள், அரசியல் அரங்கம், சிறுவர் நிகழ்ச்சி, பக்தி கீதங்கள், இன்னும் பல. ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி டிஆர்டி தமிழ் ஒளி. பல்சுவையான நிகழ்ச்சிகளை கொடுத்து உங்களை மகிழ்விக்கும் ஒரே வானொலி டிஆர்டி தமிழ் ஒளி. இது தமிழ் மக்களின் வானொலி.
0: தொடரும் இந்திய செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் விடத்தினர் சாசல் காஷ்ரா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் விமானமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். அதனை தொடர்ந்து வரும் உலக செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் சுவிஸ் நாட்டின் பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கும் நிறுவனமான சுவிஸ் விடிஎச் பைனான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர், சுவிஸில் ஏற்கனவே வங்கிகளில் கடன் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டவர்கள் தங்களிடம் புதிதாக விண்ணப்பித்து கடனை பெற்றுக் கொள்ளலாம் என்பதையும் மகிழ்ச்சியுடன் அறியத்தருகிறார்கள் சுவிஸில் உள்ள விடிஎச் பைனான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர். 30 ஆண்டுகளுக்கு மேலாக 3 நாடுகளில் இந்திய தூதராக கடமையாற்றிய நவ்தீப் சூரியின் பெயரை பஞ்சாப் வாக்காளர் பட்டியலில் சேர்ப்பதில் தற்போது சிக்கல் எழுந்துள்ளது சர்ச்சை ஏற்படுத்தியுள்ளது.
3: எகிப்து, ஐக்கிய அரபு அமீரகம் மற்றும் ஆஸ்திரேலியா ஆகிய நாடுகளில் 1983 முதல் 2019 வரை சுமார் 36 ஆண்டுகள் இந்திய தூதராக பணியாற்றிய பஞ்சாபை சேர்ந்த திரு நவ்தீப் சூரி தாம் இந்திய குடியுரிமையை நிரூபிப்பதில் தற்போது சிக்கல் ஏற்பட்டுள்ளதாக எக்ஸ் வலைதள பதிவில் குற்றம் சாட்டியுள்ளார். 3ஆம் கட்ட வாக்காளர் பட்டியல் தீவிர திருத்த பணிகள் பஞ்சாப், தெலுங்கானா உள்ளிட்ட மாநிலங்களில் நடந்து வருகிறது. இந்நிலையில் பஞ்சாபை சேர்ந்த திரு நவ்தீப் சூரி வாக்குச்சாவடி நிலை அலுவலரிடம் தமது வாக்காளர் அடையாள அட்டை மற்றும் ஆதார் அட்டையை சமர்ப்பிப்பதாகவும் அனைத்து ஆவணங்களும் சரியாக இருப்பதாக அவர் கூறியதாகவும் குறிப்பிட்டுள்ளார். பின்னர் அழைத்த தன்னார்வலர் ஒருவர் 2003 ஆம் ஆண்டு வாக்காளர் பட்டியலுடன் தமது தகவல்கள் பொருந்தவில்லை என்று கூறியதாகவும் இதுகுறித்து வாக்குச்சாவடி நிலை அலுவலரிடம் கேட்டபோது இந்திய குடியுரிமையை நிரூபிப்பதற்கான ஆவணங்களை சமர்ப்பிக்குமாறு அவர் கூறியதாகவும் திரு நவ்தீப் சூரி தெரிவித்துள்ளார். 2003 ஆம் ஆண்டு பணி நிமித்தமாக தாம் இந்தியாவில் இல்லாத நிலையில் குடியுரிமைக்கான சான்றாக பாஸ்போர்ட்டை சமர்ப்பிக்க உள்ளதாக திரு நவ்தீப் சூரி கூறியுள்ளார். 3 நாடுகளில் தூதராக இந்தியாவை பிரதிநிதித்துவப்படுத்திய பிறகும் தமது குடியுரிமையை நிரூபிக்க போராட வேண்டியிருந்தால் நாட்டின் சாதாரண குடிமகனின் நிலை என்னவாகும் எனவும் இதுதான் வாழ்வை எளிமைப்படுத்தும் நடவடிக்கையா எனவும் அவர் வேதனை தெரிவித்துள்ளார். எனினும் திரு நவ்தீப் சூரியின் குற்றச்சாட்டுகள் குறித்து தேர்தல் ஆணையம் தரப்பில் இருந்து பதில் எதுவும் தெரிவிக்கப்படவில்லை.
0: தொடர்ந்து அன்னபூரணி சூப்பர் 6 திட்டத்தின் கீழ் முதற்கட்டமாக ஆண்டுக்கு 3 விலையில்லா எரிவாயு சிலிண்டர்கள் வழங்கப்படும் என்று முதலமைச்சர் விஜய் தமிழக சட்டப்பேரவையில் இன்று அறிவித்தார். தமிழக சட்டப்பேரவையில் மானிய கோரிக்கை மீதான விவாதம் நடைபெற்று வருகிறது. 2 நாட்கள் விடுமுறைக்கு பின் இன்று நடைபெறும் சட்டப்பேரவையில் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை, உயர்கல்வித்துறை, பள்ளி கல்வித்துறை, தமிழ் வளர்ச்சி செய்தி மற்றும் விளம்பரம் ஆகிய துறைகளின் மீதான மானிய கோரிக்கைகள் மீது விவாதம் நடைபெறுகிறது.
4: குறிப்பாக சட்டமன்ற உறுப்பினர் நீங்க எக்ஸ்சேஞ்ச் ஆனாக்கா பேசிய பேச்சு அப்படியே லைவ்ல போயிடுது. செந்தில்குமார்
5: மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே, அவர் பேசுகின்ற பொழுது சொல்லியிருக்கிறார், உசலம்பட்டி சட்டமன்ற தொகுதியை இரண்டு கட்சிகள் ஆட்சி செய்தது, ஆனால் எதுவுமே செய்யவில்லை என்று. அரசு கல்லூரி கொண்டு வந்தது அங்கே தலைவர் கலைஞர் அவர்கள் என்பதை மறந்துவிட வேண்டாம். 58ஆம் கால்வாய் திட்டத்தை கொண்டு வந்தது தலைவர் கலைஞர் அவர்கள்.
6: ஒரு நிமிஷம் இருங்க, மாண்பு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் இருங்க, அவர் சொல்லி முடிக்கட்டும் இருங்க. மாண்பு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் கொஞ்சம் அவர் முடிச்ச உடனே நீங்க மொத்தமா பதில் சொல்லுங்க, சுருக்கமா சொல்லுங்க, என்ன கிளாரிபிகேஷனா என்ன?
5: இல்ல, அவர் சொல்றாரு உசலம்பட்டி தொகுதி மேப்பிளே காணாம போயிருந்து சொல்லிட்டு, மதுரை மாவட்டத்தில் அதிக செழிப்போடு இருக்கிற ஏரியா உசலம்பட்டியும் சோழவந்தான் பகுதி என்பதை நான் இந்த நேரத்தில் குறிப்பிடாது.
6: மாண்பு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் வாங்க. மாண்பு உறுப்பினர் தொடர்ந்து இப்படிப்பட்ட வார்த்தைகள் நீங்கள் பிரயோகித்தால் நடவடிக்கை எடுப்பேன், அமைதியா இருங்க. அதுக்காக பதில உட்கார்ந்த இல்ல, அதுக்காக பதில் அவர் உட்கார்ந்தபடியே சொல்லுவாரா? உட்கார்ந்தபடியே ஒரு பதில் சொல்லுவாரா அவர் சொல்லுங்க. மாண்பு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர்,
7: மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, மதிப்பிற்குரிய சட்டமன்ற உறுப்பினருடைய அருமை தம்பி அவருடைய கன்னி பேச்சை பேசுகிறார். பொதுவாக ஒவ்வொருத்தரும் ஒரு விதமா தான் பேசுவாங்க, உங்களுக்கு தெரியாத ஒண்ணும் கிடையாது. அந்த பக்கம் கன்னி பேச்சு பேசினப்ப கூட அந்த அருமை சோதர அன்னைக்கு பேசுகிற பொழுது தன்னுடைய இறுதி பகுதியில தொகுதி மக்களினுடைய எண்ண ஓட்டங்களை அவர்களினுடைய குரலாக எல்லாத்தையும் சொன்னதை கொண்டு வந்து சொல்லும் போது எல்லாமே கேட்பதற்கு இனிப்பாக இருக்காது, சிலது கேட்க கசப்பாக. ஆனா அவர் உரை முடித்த பிறகு, அது ஒரு கன்னி பேச்சு, முதல் பேச்சு, குரலற்றின் குரலாக வந்து பேசுகிறார். அவரா சொல்ற தொகுதி மக்கள் சொன்னதை வந்துதான் இங்க வந்து அவர் சொல்றாரு. கேட்டுட்டு மூத்த உறுப்பினர்கள், அவர் ஒரு அரை மணி நேரம் அண்ணா அழகா கிரானாலஜிக்கல் ஆர்டர்ல எப்படி வந்து அழகா எப்படி வந்து ஒரு நீர்வளங்கள் துறை உள்ளாச்சு பேரூராட்சி நகராட்சி எல்லா நம்பர்லயும் மனப்படம் பண்ணி நம்ம புரட்சி கலைஞர் கேப்டன் மாதிரி கடகட கடகட அவ்வளவு நம்பர்ஸ் எல்லாம் மனப்படம் அழகா சொன்னார். அப்ப அவருடைய அனுபவத்துல அதெல்லாம் சொல்றாரு. அப்ப இங்க வரக்கூடிய அந்த புதிய உறுப்பினர் என்பவர் அவருடைய முதல் பேச்சை சொல்கிறவர், அதை பேசி அவர் முடித்த பிறகு கூட அதற்கான பதில நம்ம சொல்ல முடியும், கருத்தை கருத்தா எதிர்கொள்வோம். ஆனா ஒவ்வொரு முறையும் நான் பார்க்கிறேன், சில வார்த்தைகள் இங்க சொன்ன உடனே ஒவ்வாமையில ஒரு மொத்த பேரும் எழுந்து நின்னுகிட்டு உங்களுக்கு எதிராக பேசுவது என்பது ஏற்புடையதல்ல.
6: உறுப்பினர் உங்களை வந்து பாராட்டி தான் சொல்லியிருக்காரு, உங்களை பாராட்டி தான் சொல்லியிருக்காரு, நிறைய கருத்துக்கள் சொன்னீங்கன்னு தான் சொன்னார், தவறா சொல்ல அவரு.
8: சார், மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் மனப்பாடம் பண்ணாருன்னு, மனப்பாடம் இல்ல தளபதியும் கற்றுத்தந்த பாடம், எனவே மனப்பாடம் இல்ல, எனக்கே 5 வருஷம் அந்த துறையை தெரியாதாது, எப்படி தெரியும் எனக்கு மனப்பாடம் இல்ல, எங்களுடைய தலைவர்கள் கற்றுத்தந்த பாடம் அது.
6: மாண்பு உறுப்பினர் விஜய் நீங்க தொடர்ந்து பேசலாம்.
9: மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, செல்வ செழிப்பாக இருக்கிறது சட்டமன்ற உறுப்பினர் அருகில் இருக்கும் சட்டமன்ற உறுப்பினர் தான் சொன்னாங்க. ஆனா நான் வந்து என் குரலை வந்து மக்கள் குரலா தான் சொல்றேன், அந்த வேதனையை தான் சொல்றேன், வேதனையை தான் சொல்றேன். அதை புரிஞ்சுக்கிறாம இவங்க பேப்பர்ல படிச்சுட்டா அது தொகுதிக்கு நடைமுறைக்கு வந்துருமா? இவங்க பேப்பர்ல அறிவிச்சுட்டா அது தொகுதிக்கு நடைமுறைக்கு வந்துருமா? அந்த தொகுதியை பார்த்தா, அந்த மக்களை பார்த்தா, இன்னும் வந்து அவங்க சட்ட ஒரு சட்ட போறது கூட 80% மக்கள் அவங்க நல்லா இல்ல பேரவை தலைவர் அவர்களே, அவங்கள ரொம்ப பாதிக்கப்பட்டு இருக்காங்க. அவங்க சட்டம் போடுறது கூட தீபாவளி பொங்கலுக்கு போட்டப்போ அந்த அந்த ஒரு சட்டையை ஒரு வருஷமா போட்டுட்டு இருக்காங்க, அந்த மாதிரி தான் இருக்காங்க, செல்வ செழிப்பா இருக்காங்கன்னு சொல்றாங்க. நான் அந்த மக்கள் குரலா தான் நான் அங்க இருப்பேன், எந்த எத்தனை எதிர்ப்பு வந்தாலும் எது வந்தாலும் நான் அந்த குரலை பதிவு செய்வேன், மக்கள் வேதனை படுகிறார்கள் பதிவு செய்வேன். மாற்றம் மாற்றம் என்று இந்த அரசை சொன்னீர்களே, ஒரு நிவாரணத்துக்கு கூட இந்த நடந்த நிகழ்வு அது, அதை நான் இந்த இடத்துல சொல்றேன். ஆட்சிக்கு வந்த ஒரு மாத காலத்துல ஒரு துயர சம்பவம், இடி விழுந்து 3 பேர் இறந்து விட்டார்கள். அதை உடனே எங்க பொறுப்பு அமைச்சரிடம் உடனே தெரிவிச்சோம், உடனே மாண்புமிகு முதலமைச்சரிடம் தெரிவிச்சு இறந்த வீட்டில் இறுதி சடங்கு முடிந்த உடனே உடனே போன்று போய் நின்று நிவாரணத்தை கொடுத்த அரசு தமிழக வெற்றி கழக அரசு. எங்கள் பகுதி மக்கள் அப்போ ஒன்று சொன்னாங்க, எம்எல்ஏவே பார்த்ததில்லை, எம்எல்ஏவே பார்த்ததில்லை, இன்னைக்கு அமைச்சர் எம்எல்ஏ கலெக்டர் எல்லாரும் வந்திருக்காங்க, எங்களுக்கு அதுவே பெரிய சந்தோஷம், ஆறுதலா இருக்குப்பா அப்படின்னு சொல்லி ஒரு துக்க வீட்டில் கூட சொன்னாங்க. அதுதான் எங்களை தமிழக வெற்றி கழகத்தோட ஆட்சியோட மாற்றம்.
0: பிரதமர் வேட்பாளர் ராகுல் காந்தியா விஜயா என்ற விடயத்தில் காங்கிரஸ் தமிழக வெற்றி கழக கூட்டணியில் மோதல் வெடித்துள்ளது. தமிழகத்தில் புதிதாக ஆட்சி பொறுப்பேற்றுள்ள தமிழக வெற்றி கழகத்துக்கு தனிப்பெரும்பான்மை கிடைக்கவில்லை. தேவை 118 இருக்க அந்த கட்சிக்கு 107 இடங்களே கிடைத்தன. இதனால் காங்கிரஸ் 5, விடுதலை சிறுத்தைகள் கட்சி 2, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி 2, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி 2, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் 2 இந்த கட்சிகளின் ஆதரவுடன் தமிழக வெற்றி கழக கூட்டணி ஆட்சி அமைத்திருக்கிறது. தமிழகத்தில் மைனாரிட்டி அரசாக தமிழக வெற்றி கழகம் இருந்து வரும் நிலையில் ஆட்சிக்கு எப்போதும் ஆபத்து வரலாம் என்ற நிலையே தொடர்கிறது. குறிப்பாக அமைச்சரவையில் பங்கு பெறாத 2 கம்யூனிஸ்ட் கட்சிகளால் எப்போது வேண்டுமென்றாலும் தமிழக வெற்றி கழக அரசு ஆட்டங்காடலாம் என்ற நிலைதான் தொடர்கிறது. சூழ்நிலை இவ்வாறு இருக்க தமிழக வெற்றி கழக அமைச்சர்கள் ஆதவ் அர்ச்சனா, ஜெகதீஸ்வரி, ஸ்ரீநாத் உள்ளிட்டோர் நாட்டின் அடுத்த பிரதமர் விஜய் என்ற அளவில் பேசி வருகிறார்கள். இது கூட்டணியில் உள்ள தேசிய கட்சியான காங்கிரஸ் நிர்வாகிகளை கொதிப்படைய செய்திருக்கிறது. இதுகுறித்து கருத்து தெரிவித்த தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் மாணிக்கம் தாகூர், பிரதமர் வேட்பாளர் தொடர்பாக தமிழக வெற்றி கழகத்தினர் வெளியிடும் கருத்துக்கள் ரசிகர் மன்ற மனநிலையிலே உள்ளது. இந்தியா கூட்டணியில் தற்போது 23 கட்சிகள் உள்ளன. தமிழக வெற்றி கழகத்துக்கு பாராளுமன்ற உறுப்பினர்கள் கிடையாது. எனவே அவர்களுக்கு பாராளுமன்ற உறுப்பினர்கள் கிடைத்ததும் இந்தியா கூட்டணியில் இணைக்கப்படுவார்கள். தமிழக வெற்றி கழகத்துக்கு காங்கிரஸ் ஆதரவு அளிக்கவில்லை என்றால் மத்திய மந்திரி அமித்ஷா கதையை முடித்திருப்பார். எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராகி இருப்பார் என்று கூறியிருக்கிறார். கூட்டணியில் மோதல் ஏற்பட்டிருக்கிறது. இதன் மூலம் காங்கிரஸ் தமிழக வெற்றி கழக கூட்டணியில் மோதல் போக்கு ஆரம்பித்து விட்டது என்பது தெளிவாக தெரிகிறது. அடுத்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு இன்னமும் 3 இருக்கின்றன. தற்போதைய நிலையில் தமிழக வெற்றி கழகத்துக்கு ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் கூட கிடையாது. நிலைமை இவ்வாறு இருக்க இப்போதே ஏன் பிரதமர் வேட்பாளர் குறித்து பேச்சு தேவையா என்ற கேள்வி எழுகிறது. அரசியலில் தற்போதைய எல்லையில் தமிழக வெற்றி கழகம் ஒரு குழந்தை, 2.5 ஆகிறது. தமிழகத்தில் ஆட்சிக்கு வந்து 100 இப்போதுதான் கடந்திருக்கிறது. இன்னமும் பயணிக்க வேண்டியது வெகு தூரம் உள்ளது. தமிழகத்திலே இன்னும் சரியாக காலூன்றவில்லை. அப்படி இருக்கும்போது தேசிய அரசியலை இப்போதே தமிழக வெற்றி கழகம் முன்னெடுப்பது தேவையில்லாதது என்றுதான் அரசியல் நோக்கர்கள் கருதுகிறார்கள். 2014 நாடாளுமன்ற தேர்தலின் போது பாரதிய ஜனதா கட்சிக்கு பிரதமர் வேட்பாளர் தேவையாக இருந்தது. அந்த நேரத்தில் குஜராத் மாநிலத்தை முன்னேற்ற பாதைக்கு அழைத்து வந்த முதல் மந்திரி நரேந்திர மோடியே நாடே அறிந்திருந்ததால் அவர் பிரதமர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டார். தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சியும் வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தது. தொடர்ந்து 3 பிரதமராக நரேந்திர மோடி இருந்து வருகிறார். பாரதிய ஜனதா கட்சிக்கு மாற்றாக இருந்து வரும் காங்கிரஸ் கட்சியில் ராகுல் காந்தி பிரதமர் வேட்பாளராக ஏற்கனவே அறிவிக்கப்பட்டு விட்டார். காங்கிரஸ் தலைமையிலான இந்தியா கூட்டணியில் 23 கட்சிகள் இணைந்து செயல்பட்டு வருகின்றன. தமிழகத்திலிருந்து தமிழக வெற்றி கழகமும் அந்த கூட்டணியில் இணைந்தால் நாடாளுமன்ற தேர்தலில் கணிசமான தொகுதிகளில் போட்டியிட முடியும். அடுத்த கட்டமாக தமிழக வெற்றி கழகத்தை அண்ட மாநிலங்களுக்கு கொண்டு செல்ல வேண்டும். கேரளம், ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா ஆகிய அண்ட மாநிலங்களில் விஜய்க்கு ரசிகர் மன்றங்கள் இருக்கின்றன. இந்த மன்றங்களை மக்கள் இயக்கமாக மாற்றி அதில் வெற்றி பெற்றால்தான் தமிழக வெற்றி கழகத்தால் அங்கு காலூன்ற முடியும். இவையெல்லாம் ஒரே நாளில் நடந்துவிடாது. எனவே முதலில் தமிழ்நாட்டில் நடைபெறவுள்ள இடைத்தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் கவனம் செலுத்தி மொத்தமுள்ள 7 இடங்களில் வெற்றி பெற்றாக வேண்டும். அவ்வாறு வெற்றி பெற்றாலும் பெரும்பான்மைக்கு 4 தொகுதிகள் குறைவாகத்தான் இருக்கும். எனவே தேவையில்லாமல் இப்போது தேசிய அரசியலை பேசி கூட்டணிக்குள் குதர்க்கத்தை ஏற்படுத்துவது தமிழக வெற்றி கழகத்துக்குத்தான் பின்னடைவை ஏற்படுத்தும் என்று அரசியல் விமர்சகர்கள் கூறுகிறார்கள். தமிழ்நாட்டில் மாற்றம் இல்லை, ஏமாற்றம் தான் என்று திராவிட முன்னேற்ற கழக தலைவர் மூனா கானா ஸ்டாலின் அவர்கள் திருமண விழா ஒன்றில் கலந்து கொண்ட போது இந்த குற்றச்சாட்டினை முன்வைத்து உரையாற்றியிருக்கிறார்.
10: இன்றைக்கு அமிர்தனுடைய மகளாக இருந்தாலும் மாப்பிள்ளையாக இருந்தாலும் ரெண்டு பேரும் டாக்டர்கள். அதில் இன்றைக்கு பேத்தி இலக்கியாவுக்கு திருமணம், அவரும் டாக்டர். அவர் மணமகனாக கரம் பிடித்திருக்கக்கூடியவர் கிரிதரா, அவரும் டாக்டர். ஆகவே ஒரு டாக்டர் குடும்பத்தில் நடைபெறக்கூடிய திருமணம் இது. டாக்டர்கள் சேர்ந்து ஒன்றாக இருக்கக்கூடிய குடும்பத்தில் நடைபெறக்கூடிய திருமணமாக இந்த திருமணம் கொண்டு இருக்கிறது. ஆனால் ஒன்றை நீங்கள் எண்ணிப்பார்க்கணும், இது போன்ற படித்தவர்கள் பட்டதாரிகள் ஏதாவது அகத்தி மூத்தாக தான் ஒரு குடும்பத்தில் இருப்பார்கள். ஒரு காலத்தில் ஒரு அரை நூற்றாண்டுக்கு முன்னால் பார்த்தால் அத்திபுத்த மாதிரி தான் ஒரு டாக்டரோ ஒரு பட்டதாரியோ இருப்பார்கள். ஆனால் இன்றைக்கு ஊருக்கு ஊர், கிராமத்திற்கு கிராமம், வீட்டுக்கு வீடு பட்டதாரிகள் டாக்டர் இருக்கிறாங்க சொன்னால் அதற்கு காரணம் திராவிட இயக்கம் என்பதை யாரும் மறந்துவிடக்கூடாது. ஆக அப்படிப்பட்ட திராவிட இயக்கத்துடைய வழித்துணராக திராவிட முன்னேற்ற கழகத்திலே இன்றைக்கு அந்த குடும்பத்தில் நடைபெறக்கூடிய திருமணமாக இந்த திருமணம் நடந்து கொண்டு இருக்கிறது. ஆனால் இந்த நிலை வருவதற்கு காரணமாக இருந்ததை யார் என்பதை இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் புரிந்து கொள்ள வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும். அவருக்கு புரியல, தெரியல. அதனால தான் ராஜா சொன்ன மாதிரி ஒரு மாற்றம் தமிழ்நாட்டில் ஏற்பட்டு ஒரு ஏமாற்றமாக மாறி இருக்கிறது. லட்சக்கணக்கான மக்கள் செய்த தவறு கோடிக்கணக்கான மக்களை இன்றைக்கு துன்புறுத்தி கொண்டிருக்கிறது. இந்த நிலை மாறணும். எனவே இந்த நிலை மாறுவதற்கு இந்த மனவிழாவில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் வரக்கூடிய காலகட்டங்களை சிறப்பான வகையில் சிந்தித்து பார்த்து செயல்பட வேண்டும் என்று உங்கள் அன்போடு கேட்டுக்கொண்டு இன்றைக்கு இலக்கியவாக இருந்தாலும் டாக்டர் கிரிதராக இருந்தாலும் அதிகமாக அறிவுரை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் பெற்றெடுக்கக்கூடிய குழந்தைகளுக்கு அழகான தமிழ் பெயர்களை சூட்டுங்கள். எப்படி தங்கள் கலைஞர்களுடைய குடும்பத்து எல்லா குழந்தைகளுக்கும் எல்லா பேத்திகளுக்கும் தமிழ் பெயர்களை சூட்டி இருக்கிறார்களோ அதே போல நம்முடைய அமிர்தமுடைய இல்லத்தில் நடைபெறக்கூடிய மனவிழாவை நான் கேட்டுக்கொள்ள விரும்புவது, மணமக்களை நான் அன்போடு கேட்க விரும்புவது, அழகான தமிழ் பெயரை சூட்டுங்கள், சூட்டுங்கள் என்று அன்போடு கேட்டு வாழ்க மணமக்கள். புரட்சி கவிஞர் பாரதிதாசன் எடுத்து சொல்லியிருக்கக்கூடிய வீட்டுக்கு விளக்காக நாட்டிற்கு தொண்டராக மணமக்கள் வாழ்க வாழ்க வாழ்க வாழ்க என்ற வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
0: தொடர்ந்து தொகுதி மறுசீரமைப்பு சட்ட மசோதாவை நிறைவேற்ற பெரும்பான்மையை திரட்டவே நாடாளுமன்ற கூட்டத்தொடரை முடிவுக்கு கொண்டு வருவதில் ஒன்றிய அரசு தாமதம் செய்வதாக காங்கிரஸ் சந்தேகம் கிளப்பியுள்ளது. நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் கடந்த சில வாரங்களாக தீவிரமாக நடைபெற்று வந்த நிலையில் பல்வேறு முக்கிய விவகாரங்கள் குறித்த காரசார விவாதங்களுக்கிடையே மக்களவை மற்றும் மாநிலங்களவை கூட்டங்கள் கடந்த ஆகஸ்ட் 13 தேதி மறு தேதி குறிப்பிடாமல் கால வரையறையின்றி ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. பொதுவாக நாடாளுமன்ற கூட்டம் ஒத்திவைக்கப்பட்ட 2 முதல் 4 நாட்களுக்குள் கூட்டத்தொடரை முறைப்படி முடித்து வைப்பதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பை குடியரசுத் தலைவர் வெளியிடுவது வழக்கம். சில நேரங்களில் சபை ஒத்திவைக்கப்பட்ட அதே நாளிலே கூட்டத்தொடர் முறைப்படி முடித்து வைக்கப்பட்ட நிகழ்வுகளும் நடந்திருக்கின்றன. ஆனால் சபை ஒத்திவைக்கப்பட்டு பல நாட்கள் கடந்த பின்னரும் இன்னமும் கூட்டத்தொடர் முறைப்படி முடிவுக்கு வராமல் காலதாமதமாவது அரசியல் வட்டாரத்தில் பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருக்கிறது. தமிழக வெற்றி கழக சார்பில் பல்வேறு மாவட்டங்களில் நடத்தப்பட்ட பொதுக்கூட்டங்களில் அந்த கட்சியினர் அத்துமீறல்களில் ஈடுபட்டது பொதுமக்களை முகம் சுளிக்க வைப்பதாக தெரிவிக்கப்படுகிறது.
11: முதலமைச்சராக திரு விஜய் பொறுப்பேற்று 100 கடந்துள்ள தாவேக அரசின் சாதனை விளக்க பொதுக்கூட்டங்களை அக்கட்சியினர் நடத்தி வருகின்றனர். சேலம் மேற்கு மாவட்ட தாவேகா சார்பில் எடப்பாடி பேருந்து நிலையம் அருகே நடைபெற்ற கூட்டத்துக்காக மேடை, மின் விளக்கு போன்றவற்றுக்கு தேவையான மின்சாரத்தை அருகில் உள்ள மின்கம்பங்களிலிருந்து அனுமதியின்றி எடுக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. தென்காசி தெற்கு மாவட்ட தாவேகா சார்பாக கடையத்தில் ஏற்பாடு செய்யப்பட்ட பொதுக்கூட்டம் 8 வரை தொடங்காமல் இன்னிசை கச்சேரி நடைபெற்றது. இதனால் கட்சி நிர்வாகிகள் பேசுவதற்கு முன்பாகவே கூட்டத்துக்கு வந்திருந்த ஆண்களும் பெண்களும் கலைந்து சென்றனர். இந்த கூட்டத்துக்கு தேவையான மின்சாரத்தை அருகிலிருந்த மின்கம்பத்திலிருந்து திருட்டுத்தனமாக வயர் மூலம் எடுத்து பயன்படுத்தியதாக குற்றச்சாட்டு எழுந்தது. ஈரோடு வீரப்பன் சத்திரத்தில் நடைபெற்ற தாவேகா கூட்டத்தில் கைத்தறித்துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி கலந்து கொண்டார். அந்த கூட்டத்துக்காக சாலையின் ஒரு பகுதியை ஆக்கிரமித்து மேடை அமைத்ததால் கூட்டம் முடியும் வரை சத்தியமங்கலம் சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது.

0: மாவட்டம் குளித்தலை பேருந்து நிலையத்தில் நாளை மாலை தாவேக்கா பொதுக்கூட்டம் நடைபெறவுள்ள நிலையில் அதற்கு அனுமதி பெறுவதற்காக குளித்தலை மேற்கு ஒன்றிய செயலாளர் திரு தமிழழகன் கட்சி நிர்வாகிகளுடன் நேற்றிரவு காவல் நிலையத்துக்கு சென்றார். குளித்தலை காவல் ஆய்வாளரிடம் கூட்டத்துக்கு அனுமதி கோரி அவர் மனு அளித்ததை காவல் நிலையத்துக்குள் ரீல்ஸ் எடுத்து இன்ஸ்டாகிராமில் பதிவு செய்துள்ளார். அந்த ரீல்ஸ் சமூக ஊடகங்களில் வேகமாக பரவி வருகிறது.
1: தொடர்ந்து மகளிருக்கு ஆதரவாக பேசுவதோடு மகளிருக்கு 33% இடஒதுக்கீடு மசோதாவை ஆதரிக்க வேண்டும் என்று ராகுல் காந்திக்கு பாரதிய ஜனதா கோரிக்கை விடுத்துள்ளது. இதுகுறித்து பாரதிய ஜனதா கட்சியின் புதிய தேசிய செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ள சிமிருதி இராணி செய்தியாளர்களிடம் கூறுகையில், காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி மத விவகாரத்தை குறிப்பிட்டு பேசியதால் அவருக்கு எனக்கு ஒரு வேண்டுகோள். காங்கிரஸ் தலைமையத்தில் பாடும்போது பாதியிலே நிறுத்தப்பட்ட வந்தே மாதரம் பாடல் வரிகளில் துர்காதேவியை பற்றிய குறிப்பும் இடம்பெற்றுள்ளது. காங்கிரஸ் கட்சி நிகழ்ச்சிகளில் வந்தே மாதரத்தின் 2 சரணங்கள் மட்டுமே பாடுவதென்ற அந்த கட்சியின் முடிவு தேசிய பாடலுக்கு இழைக்கப்பட்ட அவமரியாதையாகும். இந்துக்களாகிய நம் மத விழுமியங்கள் பெண்கள் எங்கு மதிக்கப்படுகிறார்களோ அங்கு தெய்வீகம் குடிகொண்டிருக்கும் என்ற கோட்பாட்டை நிலநிறுத்துவதோடு மட்டுமன்றி பகவதி லட்சுமி சரஸ்வதி போன்ற பெண் தெய்வங்களையும் நாங்கள் வழிபடுகிறோம். காங்கிரஸ் முன்னாள் தலைவராக ராகுல் காந்தி ஒரு நிகழ்ச்சியில் மகளிருக்கு ஆதரவளிப்பதாக கூறினார். காங்கிரஸ் கட்சியின் முக்கிய தலைவர் ஒருவர் மகளிருக்கு ஆதரவாகவும் மகளிர் தலைமைத்துவத்துக்கு ஆதரவாகவும் பேசியுள்ள நிலையில் இது வெறும் பேச்சுடன் நின்றுவிடாமல் நாடாளுமன்றத்தில் மகளிருக்கு 33% இடஒதுக்கீடு வழங்கும் மசோதாவை விரைவாக அமல்படுத்த நினைக்கும் பிரதமர் மோடியின் முயற்சியை ஆதரிக்க வேண்டும். அத்துடன் வந்தே மாதரம் பாடலின் முழு வடிவத்தையும் பாடுவதற்கு ஏற்பாடு செய்வதன் மூலம் மகளிருக்கான ஆதரவை ராகுல்காந்தி நிரூபிக்க வேண்டும் என்று அவர் கோரிக்கை விடுத்திருக்கிறார். உலகின் கப்பல் கட்டுமான மையமாக மாறும் திறன் இந்தியாவுக்கு இருப்பதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்திருக்கிறார். மேற்குவங்க மாநில தலைநகர் கொல்கத்தாவில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் ராஜ்நாத் சிங் கலந்து கொண்டு கார்டன் ரிச் கப்பல் கட்டுமான நிறுவனம் மற்றும் என்ஜினியர்ஸ் யந்த்ரா இந்தியா நிறுவனத்தின் 5 விரிவாக்க திட்டங்களை தொடக்கி வைத்தார். அந்த திட்டங்களின் மொத்த மதிப்பு 3,500 கோடி ரூபாயாகும். தெற்கு தொடருந்து மண்டலத்தில் கடந்த 2023 முதல் 2026 ஜூலை வரை 5 ஆண்டுகளில் 138 குழந்தைகள் மீட்கப்பட்டு 36 பேர் கைது செய்யப்பட்டிருப்பதாக தொடருந்து பாதுகாப்பு படையின் DIG இப்ராஹிம் ஷெரீப் தெரிவித்திருக்கிறார். உத்தரப்பிரதேச மாநிலம் அமேதியில் முற்றிலும் இந்திய உதிரிப்பாகங்களை கொண்டு உருவாக்கப்பட்ட முதல் AK-203 ஷெர் ரக துப்பாக்கி வெற்றிகரமாக சோதனை செய்யப்பட்டுள்ளது. இந்திய ராணுவத்தில் பல ஆண்டுகளாக பயன்பாட்டில் இருந்து வரும் பழைய மாடல் இன்சாஸ் ரக துப்பாக்கிகளுக்கு பதிலாக நவீன ரக துப்பாக்கிகளை சுயமாக தயாரிக்கும் நோக்கில் கடந்த 2019 இந்திய மற்றும் ரஷ்ய கூட்டு முயற்சியில் இந்தோ ரஷ்யன் டிரைபிள்ஸ் பிரைவேட் லிமிடெட் நிறுவனம் தொடக்கப்பட்டது. மேக் இன் இந்தியா திட்டத்தின் கீழ் உத்தரப்பிரதேசத்தின் அமேதி மாவட்டத்தில் உள்ள கோர்வா ஆயுத தொழிற்சாலையில் AK-203 ரக துப்பாக்கிகள் தயாரிக்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. இந்நிலையில் 100% உள்நாட்டு பாகங்கள் மற்றும் இந்திய மூலப்பொருட்களை மட்டுமே கொண்டு உருவாக்கப்பட்ட முதலாவது AK-203 ரக துப்பாக்கி அங்கு வெற்றிகரமாக சுட்டு பார்க்கப்பட்டு சோதனை செய்யப்பட்டுள்ளது. 1 நிமிடத்துக்கு 700 குண்டுகளை சுடக்கூடியதும் 800 மீட்டர் தூரம் வரையுள்ள இலக்குகளை துல்லியமாக தாக்கும் திறன் கொண்டது. இந்த நவீன துப்பாக்கி குறித்து நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரி மற்றும் நிர்வாக இயக்குநர் மேஜர்னல் SK சர்மா கூறுகையில், முற்றிலும் இந்திய தொழில் நிறுவனங்களின் தயாரிப்புகளை கொண்டு உருவாக்கப்பட்ட இந்த முதல் துப்பாக்கியின் தொடர் துப்பாக்கிச்சூடு சோதனை முடிவுகள் மிகுந்த உற்சாகத்தை தருவதாக குறிப்பிட்டிருக்கிறார். தனது மேசையில் இருப்பதாக முதல்வர் ஜோசப் விஜய் கூறியிருந்த 3 கோப்புகளையும் 1 வாரத்துக்குள் திறக்காவிட்டால் சட்டப்பேரவையில் தவறான தகவலை கூறியதற்காக அவர் மீது உரிமை மீறல் தீர்மானம் கொண்டுவர வேண்டும் என்று திராவிட முன்னேற்ற கழக பொதுச் செயலரும் முன்னாள் நீர்வளத்துறை அமைச்சருமான துரைமுருகன் தெரிவித்திருக்கிறார். மகாராஷ்டிர மாநிலம் அமராவதி மாவட்டத்தில் உள்ள அரசு மகளிர் மருத்துவமனையில் இன்று அதிகாலை ஏற்பட்ட பயங்கர தீபத்தில் பிறந்த பச்சிளம் குழந்தைகள் 3 பேர் தீயில் கருகி உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. மருத்துவமனையின் பச்சிளம் குழந்தைகள் பிரிவில் மொத்தம் 39 குழந்தைகள் அனுமதிக்கப்பட்டிருந்தார்கள். இந்த தீபத்தில் 3 பச்சிளம் குழந்தைகள் தீயில் கருகி பரிதாபமாக உயிரிழந்தார்கள். மேலும் 6 குழந்தைகள் காயமடைந்துள்ளார்கள். மருத்துவமனையின் 3வது தளத்தில் உள்ள 3 அறைகளில் பச்சிளம் குழந்தைகள் பராமரிக்கப்பட்டு வந்தார்கள். குழந்தைகள் தீவிர சிகிச்சை பிரிவில் திடீரென வென்டிலேட்டர் வெடித்தே தீ விபத்து ஏற்பட காரணம் என்று முதற்கட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன. டெல்லியில் பன்றி காய்ச்சல் இன்ஃபுளுவன்சா காய்ச்சல் வேகமாக பரவி வருவதால் பொதுமக்கள் முகக்கவசங்களை பயன்படுத்துமாறு அந்த மாநில அரசு அறிவித்துள்ளது.
0: பருவமழை காலத்தை ஒட்டி H1N1 இன்ஃபுளுயன்சா எனப்படும் பன்றி காய்ச்சல் பாதிப்பு முன்னெப்போதும் இல்லாத வகையில் டெல்லியில் வேகமாக பரவி வருகிறது. இதனால் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெறுபவர்களின் எண்ணிக்கை உயர்ந்துள்ளது. மழைக்காலம் என்பதால் இன்ஃபுளுயன்சா வைரஸ் காய்ச்சல் பாதிப்பு இருப்பதாக கூறப்பட்டாலும் கடந்த ஜனவரி முதல் தற்போது வரை 2,602 பேர் வைரஸ் காய்ச்சலால் பாதிக்கப்பட்டுள்ளனர். அவர்களில் 1,877 பேருக்கு பன்றி காய்ச்சல் பாதிப்பு இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. இரு தினங்களுக்கு முன்பு ஒரே நாளில் 114 பேர் பன்றி காய்ச்சலால் பாதிக்கப்பட்டுள்ளனர். இதனையடுத்து நிலைமையை கட்டுக்குள் கொண்டுவரவும் மருத்துவமனைகளின் தயார் நிலையை உறுதி செய்யவும் மத்திய சுகாதார மற்றும் குடும்ப நலத்துறை அமைச்சர் திரு J.B. நட்டா தலைமையில் டெல்லியில் அவசர ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. நாள்தோறும் வைரஸ் பாதிப்பு உயர்ந்து வருவதால் பொது இடங்களுக்கு செல்பவர்கள் முகக்கவசம் அணிந்து செல்லுமாறு டெல்லி அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. கைகளை அடிக்கடி சோப்பு போட்டு கழுவுதல் மற்றும் பொது இடங்களில் எச்சில் துப்புவதை தவிர்க்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தியுள்ளது. காய்ச்சல் அறிகுறி ஏற்பட்டவுடன் உடனே மருத்துவமனைக்கு சென்று பரிசோதனைகளை செய்து கொள்ளுமாறு சுகாதாரத்துறை அதிகாரிகள் வலியுறுத்தியுள்ளனர்.
1: தொடர்ந்து இந்திய ஆயுதப்படைகள் நடத்திய சிந்தூர் நடவடிக்கையில் தாக்கப்பட்ட JS-e-Mohammed தலைமையகத்தை புனரமைக்க பாகிஸ்தான் அரசு நிதியுதவி வழங்கியதான தகவல்கள் வந்துள்ளன. இந்தியாவின் அமைதியை சீர்குலைக்க வேண்டும் என்றும் கட்டமைப்புகளை தகர்க்க வேண்டும் என்றும் பாகிஸ்தான் தீவிரவாதிகள் தொடர்ந்து திட்டமிட்டு வருகிறார்கள். அதன் ஒரு பகுதியாக கடந்த ஆண்டு April 22 ஜம்மு காஷ்மீரின் பிரபல சுற்றுலா தலமான பகல்காமில் உள்ள பைசரசன் பள்ளத்தாக்கில் பயங்கரவாதிகள் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 26 சுற்றுலா பயணிகள் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள். பலர் அவர்களின் மனைவி மற்றும் குடும்பத்தினர் முன்னிலையிலே கொல்லப்பட்டது நாட்டையே உலுக்கியிருந்தது. பகல்காமில் நடத்தப்பட்ட தாக்குதலில் 26 சுற்றுலா பயணிகள் கொல்லப்பட்ட நிலையில் பதிலடியாக இந்தியா பாகிஸ்தான் இடையே ஏற்பட்ட மோதல் சர்வதேச அளவில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. பகல்காம் தாக்குதலுக்கு 2 வாரங்கள் கழித்து May 7 நள்ளிரவில் இந்திய ராணுவமும் விமானப்படையும் இணைந்து நடத்திய அதிதுல்லிய தாக்குதலில் பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதியில் இயங்கி வந்த JS-e-Mohammed, Laskar-e-Taiba, ஹிஸ்புல் முகாயிதீன் ஆகிய பயங்கரவாத அமைப்புகளின் 9 முக்கிய முகாம்கள் தரமட்டமாக்கப்பட்டன. இந்த அதிரடி தாக்குதலில் பாகிஸ்தான் ராணுவ வீரர்கள் தீவிரவாதிகள் என்று 100 மேற்பட்டோர் கொன்று குவிக்கப்பட்டார்கள். மேலும் JS-e-Mohammed அமைப்பின் நிறுவனர் மசூத் அசாரின் உறவினர்கள் 10 பேர் உட்பட 13 பேர் கொல்லப்பட்டார்கள். இந்த நிலையில் இந்திய ராணுவ தாக்குதலில் தரமட்டமாக்கப்பட்டு முற்றிலும் தகர்க்கப்பட்ட பாகிஸ்தானின் பஹவால்பூரில் உள்ள JS-e-Mohammed அமைப்பின் மார்க்கஸ் சுபான் அல்லா தலைமையகத்தின் புனரமைப்பு பணிகள் நிறைவடைந்து விட்டதாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன. ஆபரேஷன் சிந்தூர் தாக்குதல் நடத்தப்பட்டு 15 மாதங்களான நிலையில் பாகிஸ்தானின் பஞ்சாப் மாகாணத்தில் அமைந்துள்ள மார்க்கஸ் சுபான் அல்லா முகாமில் பளிங்கு கற்கள் கொண்டு சீரமைக்கப்பட்டு புதிய வண்ணம் பூசப்பட்டு புதியதாக குவிமாடமும் கட்டப்பட்டுள்ள JS-e-Mohammed மார்க்கஸ் சுபான் அல்லா முகாம் மறுசீரமைப்பு பணிகளுக்காக பாகிஸ்தான் அரசு 25 கோடி ரூபாய் பாகிஸ்தான் ரூபாவை வழங்கியிருக்கிறது. இதில் சுமார் 11 கோடி ரூபாய் மைய மண்டப கட்டுமானத்துக்கு செலவிடப்பட்டிருப்பதாகவும் இந்திய உளவுத் தகவல்கள் தெரிவிக்கின்றன. எல்லையில் கூட்டு ரோந்தை விரிவுபடுத்த இந்தியாவும் நேபாளமும் நேற்று முடிவெடுத்திருக்கின்றன. இந்திய எல்லையோரம் நேபாளத்தின் மாதுஸ் மாகாணத்தில் அமைந்துள்ள 3 மாவட்ட பாதுகாப்பு அதிகாரிகள் அதையொட்டி இந்தியாவில் உள்ள மாவட்டங்களின் பாதுகாப்பு அதிகாரிகளின் ஆலோசனைக் கூட்டம் ஜலேஸ்வர் நகரில் நடைபெற்றது. இதில் எல்லை தாண்டி நடைபெறும் குற்றங்களை தடுப்பது, ஆயுதம், போதைமருந்து மற்றும் ஆட்கடத்தலை முடிவுக்கு கொண்டு வருவது குறித்தும் எல்லை பாதுகாப்பு மற்றும் சட்டவிரோத வர்த்தகம் குறித்தும் ஆலோசிக்கப்பட்டது. முந்தைய சந்திப்பின் போது எடுக்கப்பட்ட முடிவுகளை அமல்படுத்துவதில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றம் குறித்தும் விவாதிக்கப்பட்டது. அப்போது எல்லையில் பாதுகாப்பு பணியில் இரு நாடுகளும் இணைந்து செயல்பட வேண்டியதன் முக்கியத்துவத்தை வலியுறுத்திய இருதரப்பு அதிகாரிகளும் தற்போதுள்ள கூட்டு ரோந்தை விரிவுபடுத்தவும் எல்லை தாண்டி நடைபெறும் குற்றங்கள் குறித்த தகவல் பரிமாற்றத்தை அதிகரிக்கவும் முடிவு செய்திருக்கிறார்கள். இந்தியாவின் அண்ட நாடுகளில் நேபாளமும் ஒன்றாகும். இரு நாடுகளும் சுமார் 1,750 கிலோமீட்டர் தூர எல்லையை பாய்ந்து கொண்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. மதுரை அருகே தொடர்ந்து கேட் பழுதானதால் வாகன ஓட்டிகளும் பொதுமக்களும் 3 மணி நேரம் கடும் அவதியுற்றார்கள்.
0: மதுரை மாவட்டம் பறவை அருகே உள்ள சத்தியமூர்த்தி நகர் பகுதியில் ரயில்வே கேட் உள்ளது. இந்நிலையில் மதுரையில் இருந்து திண்டுக்கல்லுக்கு பயணிகள் ரயில் சென்றதால் பறவை அருகே உள்ள ரயில்வே கேட் மூடப்பட்டது. ரயில் அந்த பகுதியை கடந்து சென்ற பிறகும் கேட் திறக்கவில்லை. ரயில்வே ஊழியர் அதை திறக்க முயற்சித்தும் முடியவில்லை. இதனால் கேட்டின் இருபுறமும் வாகனங்கள் அணிவகுத்து நின்றன. ஒரு கட்டத்தில் பொறுமை இழந்த இருசக்கர வாகன ஓட்டிகள் ஆபத்தை உணராமல் கேட்டை கடந்து சென்றனர். அதேபோல பொதுமக்களும் தண்டவாளத்தை கடந்தனர். தகவல் அறிந்து சென்ற ரயில்வே உயர் அதிகாரிகள் கேட்டை திறக்க போராடினர். அப்போது அவசர சிகிச்சை பெற 108 ஆம்புலன்ஸ் மூலம் நோயாளி ஒருவர் அழைத்து வரப்பட்ட நிலையில் கேட்டை கடக்க முடியாமல் அங்கேயே வெகுநேரமாக காத்திருக்க நேரிட்டது. பின்னர் நோயாளியை நடக்க வைத்து மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றனர். காலை 9 மணிக்கு மூடப்பட்ட ரயில்வே கேட் சுமார் 3 மணி நேரம் போராட்டத்திற்கு பிறகு 12 மணிக்கு திறக்கப்பட்டதால் பொதுமக்கள் சிரமத்திற்கு ஆளாகினர்.
1: தொடர்ந்து நியூயோர்க்கில் பீட்சா விநியோகம் செய்யும் போது பஞ்சாப் இளைஞர் அடையாளம் தெரியாத நபரால் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பஞ்சாப் மாநிலம் பீகோவால் கிராமத்தைச் சேர்ந்த குர்தீப் சிங், இவருக்கு வயது 28, நியூயோர்க்கில் உள்ள இவர் சம்பவத்தன்று பீட்சா விநியோகம் செய்ய சென்றிருக்கிறார். அப்போது அடையாளம் தெரியாத நபரால் அவர் சுட்டுக் கொல்லப்பட்டார். இந்த சம்பவத்தால் அவரது கிராம மக்கள் கடும் அதிர்ச்சி அடைந்துள்ளார்கள். 2035 இந்தியா தனது சொந்த விண்வெளி நிலையத்தை அமைத்துவிடும் என்று இஸ்ரோ தலைவர் நாராயணன் அறிவித்திருக்கிறார். இதற்கான முதல் ஏவுதல் திட்டத்துக்கு ஏற்கனவே ஒப்புதல் அளிக்கப்பட்டு விட்டதாகவும் தெரிவித்துள்ளார். உலகில் சீனா மட்டுமே தனியாக டிங்கோங் என்ற விண்வெளி நிலையத்தை அமைத்து செயல்படுத்தி வருவது குறிப்பிடத்தக்கது. சென்னை 800 அருகே கொசுஸ்தலை ஆற்றில் மீன்கள் செத்து மிதந்ததற்கு காரணம் தொழிற்சாலை கழிவுகள் அல்ல என்ற அமைச்சரின் கருத்து மீனவர்களிடையே கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது.
0: கொசஸ்தலை ஆற்றில் கடந்த 16 தேதி 2,150 டன் மீன்கள் செத்து மிதந்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. சட்டப்பேரவையில் இதுகுறித்த கேள்விக்கு பதிலளித்து பேசிய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு வி கே ராஜீவ், மீன்கள் இறந்ததற்கு காரணம் தொழிற்சாலை கழிவுகள் அல்ல, மனித கழிவுகள் மற்றும் சாக்கடை கழிவுநீர் கலப்பால் நீரில் ஆக்சிஜன் அளவு குறைந்து மீன்கள் இறந்திருக்கலாம் என்று விளக்கம் அளித்தார். மேலும் இதுகுறித்து ஆய்வு செய்ய 4 பேர் கொண்ட குழு அமைக்கப்பட்டுள்ளதாகவும் 10 நாட்களுக்குள் விரிவான அறிக்கை சமர்ப்பிக்க உத்தரவிடப்பட்டுள்ளது என்றும் அவர் தெரிவித்தார். இது மீனவர்களிடையே கொந்தளிப்பை ஏற்படுத்தியது. மீன்கள் இறப்பிற்கு தொழிற்சாலை கழிவுகளே காரணம் என்று குற்றம் சாட்டிய மீனவர்கள் அமைச்சரின் கருத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து 8 கிராம மீனவர்கள் இன்று போராட்டத்தில் ஈடுபட திட்டமிட்டு இருந்தனர். உரிய நீர் மாதிரிகளை பரிசோதனை செய்து உண்மையான காரணத்தை கண்டறிய வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தினர். இதையறிந்த காவல்துறையினர் மீனவர்களின் ஆலோசனைக் கூட்டத்துக்கு ஏற்பாடு செய்தனர். நெட்டுக்குப்பம், தாழங்குப்பம், எண்ணூர்குப்பம், காட்டுக்குப்பம், சிவன்படை வீதி குப்பம், சின்ன குப்பம், பெரிய குப்பம் ஆகிய பகுதிகளின் தலைவர்கள் அதில் கலந்து கொண்டனர். அப்போது பேசிய மீனவர்கள் முழுமையான அறிக்கை தயாராகவில்லை, திட்டக்குழு தற்போதுதான் அமைக்கப்பட்டு இருக்கிறது என்று அமைச்சர் சட்டசபையில் தெரிவித்தார். அதற்கு முன்னதாக மனித கழிவு என்று எப்படி முடிவுக்கு வந்தார் என சரமாரியாக கேள்வி எழுப்பினர். தொடர்ந்து சம்பந்தப்பட்ட அமைச்சர் பேசியது குறித்து மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றும் கண்டனங்களை தெரிவித்தனர்.
2: தொழிற்சாலைகள் எந்த விதமான கழிவும் ஆற்று நீர்ல கலக்காத வண்ணம் உறுதிப்படுத்தணும். இது அரசாங்க அத்தனை அதிகாரிகளுக்கும் நாங்க எங்களுடைய கண்டனம் தெரிவிக்கிறோம். இன்னொன்னு வந்து சட்டசபையில பேசின சுற்றுச்சூழல் பாதுகாப்பு துறை அமைச்சர் அவர் வந்து மறுப்பு தெரிவிக்கணும். எங்களுக்கு மறுப்பு இதுக்கு சரியான ஆதாரம் இல்லாம, சரியான அறிக்கை இல்லாம, ஒரு ஆராய்ச்சி சோதனை எதுவுமே இல்லாம அறிக்கை விட்டுருக்காரு. இனிமே ஒரு காரணங்கள்ல இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்பாடு மறுப்பு தெரிவிக்கணும்.
3: அமைச்சர்கள் வந்து சந்திப்பாங்க.
0: இதையடுத்து சம்பந்தப்பட்ட துறை அமைச்சருடன் கலந்து பேசி 3 நாட்களுக்குள் உயர்நிலைக்குழு கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்து தருவதாகவும் அதுவரை போராட்டத்தை முன்னெடுக்க வேண்டாம் எனவும் அதிகாரிகள் மற்றும் காவல்துறையினர் கேட்டுக் கொண்டனர்.
1: தொடர்ந்து மகாராஷ்டிராவில் விநாயகர் சிலை ஊர்வலத்தில் முட்டை வீசிய சம்பவத்தை தொடர்ந்து இருதரப்பினரிடையே மோதல் ஏற்பட்டது. இதனால் அந்த பகுதியில் பதற்றமான சூழல் நிலவுகிறது. இந்தியா முழுவதும் வரும் செப்டம்பர் 14 விநாயகர் சதுர்த்தி பண்டிகை கொண்டாடப்பட இருக்கிறது. இதற்கு இன்னமும் 20 நாட்களே உள்ள நிலையில் மும்பையில் ஏற்கனவே விநாயகர் சதுர்த்தி விழா களைகட்டியுள்ளது. பல்வேறு இடங்களில் விநாயகர் சிலைகள் ஊர்வலமாக எடுத்து செல்லப்படுகிறது. அந்த வகையில் நேற்றிரவு மும்பை மஸ்கான் பகுதியில் விநாயகர் சிலை ஊர்வலத்தின் போது அடையாளம் தெரியாத நபர்கள் முட்டைகளை வீசி அராஜகத்தில் ஈடுபட்டுள்ளார்கள். இந்த சம்பவத்தை தொடர்ந்து அந்த பகுதியில் ஏராளமான மக்கள் திரண்டு ஜே ஸ்ரீராம் வந்தே மாதரம் போன்ற கோஷங்களை எழுப்பினார்கள். இதையடுத்து இரு பிரிவினரிடையே மோதல் ஏற்பட்டது. பின்னர் போலீசார் தலையிட்டு நிலைமையை கட்டுக்குள் கொண்டு வந்தார்கள். இருந்தாலும் இந்த சம்பவத்துக்கு காரணமானவர்களை கைது செய்ய வேண்டும் என்று அந்த பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளார்கள். இதுகுறித்து விழாக்குழு தலைவர் ஜிதேஷ் யாதவ் கூறுகையில், நடந்த சம்பவம் கண்டனத்துக்குரியது. விநாயகர் சிலை ஊர்வலத்தின் போது அருகேயுள்ள கட்டடங்களிலிருந்து யாரோ முட்டை வீசியுள்ளார்கள். 24 மணி நேரத்துக்குள் போலீசார் இது தொடர்பாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியிருக்கிறார். இதற்கு முன்னதாக கடந்த 2022 நாக்படா பகுதியின் காமதிபூராவில் விநாயகர் சிலை ஊர்வலத்தின் போது முட்டை வீசி தாக்குதல் நடத்தப்பட்டது குறிப்பிடத்தக்கது. அசாம் சத்தீஸ்கர் மாநிலங்களில் கனமழையால் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கின்ற நிலையில் ஒடிசா மாநிலத்தின் 5 மாவட்டங்களுக்கு இன்று அதிக கனமழைக்கான சிவப்பு எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது.
0: வட மாநிலங்களில் பரவியுள்ள தென்மேற்கு பருவமழை மாநிலங்கள் வாரியாக விட்டுவிட்டு பெய்து வருகிறது. சத்தீஸ்கர் மாநிலம் ராய்ப்பூரில் கனமழை காரணமாக அம்பேத்கர் சவுக் உள்ளிட்ட இடங்களில் தண்ணீர் தேங்கியுள்ளது. உத்தராகண்டின் நைனிடாலில் பெய்த கனமழையால் சாலைகள் மற்றும் வடிகால்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு போக்குவரத்து தடைபட்டது. பெருக்கெடுத்த மழை நீரால் வடிகால்களில் தேங்கியிருந்த குப்பைகள், பிளாஸ்டிக் மற்றும் கழிவுகள் நைனிடால் ஏரிக்குள் அடித்துச் செல்லப்பட்டன. பௌரி மாவட்டம் புரோன்காலில் பெய்த மழையில் மண் சரிந்து நிலச்சரிவு ஏற்பட்டது. அசாம் மாநிலம் கவுஹாத்தியில் பெய்த கனமழையால் பரபரப்பான கானாபரா ஜோராபட் சாலையில் தண்ணீர் தேங்கியது. இதேபோல் பல பகுதிகளில் தண்ணீர் தேங்கியதால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டதுடன் பயணிகள் சிரமத்துக்குள்ளாகினர். அங்குள்ள பஞ்சாபரி ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கின் காரணமாக சாலைகளில் தண்ணீர் தேங்கியது. இதனிடையே வங்கக்கடலில் உருவாகியுள்ள குறைந்த காற்றழுத்த மண்டலம் காரணமாக ஒடிசாவில் கனமழை தொடர்ந்து பெய்து வருகிறது. பத்ராக் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலும் மழை பெய்தது. கேந்திபாரா மாவட்டத்தில் வெள்ள நிலைமை மோசமாக உள்ளது. வீடுகளை தண்ணீர் சூழ்ந்துள்ளதால் ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் வெள்ள நீரில் சிக்கி தவிக்கின்றன. ஒடிசாவின் நபரங்பூர், கலாஹண்டி, அங்குல், தேன்கனல், கட்டாக் ஆகிய 5 மாவட்டங்களுக்கு இன்று அதி கனமழைக்கான சிவப்பு எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. மல்கங்கிரி, ராயகடா, கந்தமால், சம்பல்பூர், குர்தா, பூரி உள்ளிட்ட 18 மாவட்டங்களுக்கு மிக கனமழைக்கான ஆரஞ்சு எச்சரிக்கையை இந்திய வானிலை மையம் விடுத்துள்ளது. இன்று முதல் 6 நாட்களுக்கு மாநிலம் முழுவதும் மழை தொடரும் என்பதால் வெள்ளப்பெருக்கு, போக்குவரத்து பாதிப்பு, நிலச்சரிவு மற்றும் பயிர்களுக்கு சேதம் ஏற்பட வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. இதையடுத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்து வரும் ஒடிசா மாநில அரசு தாழ்வான பகுதிகளில் உள்ளவர்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு அறிவுறுத்தியுள்ளது. மேலும் டெல்லி, உத்தரப்பிரதேசம் முதல் உத்தரகாண்ட், இமாச்சல பிரதேசம் வரை கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
1: இனி இன்று சென்னையில் ஆவணத்தங்கத்தின் விலை சவரனுக்கு 640 ரூபாய் என்று, ஒரு சவரன் 120,240 ரூபாவுக்கும் கிராமுக்கு 80 ரூபாய் என்று, ஒரு கிராம் 15,030 ரூபாவுக்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. ஒரு கிராம் வெள்ளி விலை இன்று 5 ரூபாய் அதிகரித்துள்ளது. அதன்படி ஒரு கிராம் 275 ரூபாவுக்கும் ஒரு கிலோ 2,75,000க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலியின் பிரதான செய்தி அறிக்கை. பிரதான செய்தி அறிக்கையில் தொடர்கின்றது. உலக செய்திகள். நியூசிலாந்தில் 16 வயதுக்குட்பட்ட பிள்ளைகளுக்கு சமூக ஊடக தடையை அறிமுகம் செய்ய முயற்சி எடுக்கப்படுகிறது. அத்தோடு கூட்டணி அரசாங்கம் அதற்கான மசோதாவை இன்று அறிமுகம் செய்கிறது. மசோதாவின் கீழ் சமூக ஊடக தளங்கள் 18 ஆண்டுகளின் வயதை உறுதி செய்ய போதுமான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும். அவ்வாறு செய்யவில்லை என்றால் அதன் வருவாயில் 10 விழுக்காடு வரை அபராதமாக விதிக்கப்படலாம். நியூசிலாந்து பிள்ளைகளுக்கு தீங்கு ஏற்படுவதை ஏற்றுக்கொள்ள முடியாதென்று பிரதமர் கிறிஸ்டோபர் லக்ஷன் தெரிவித்திருக்கிறார். சமூக ஊடகம் மூலம் பிள்ளைகள் தீங்கு விளைவிக்கும் உள்ளடக்கத்தை காண்கின்றார்கள், பிள்ளைகள் சமூக ஊடகத்துக்கு அடிமையாக்குகின்றார்கள் என்று லக்ஷன் தெரிவித்திருக்கிறார். அவர்களது குடும்ப வாழ்க்கை, மனநலம், தூக்கம், கல்வி ஆகியவை இதனால் பாதிக்கப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டார். ஈரான் மீது அமெரிக்கா இஸ்ரேல் போர் தொடங்கி 6 மாதமாகிவிட்ட நிலையில் இந்த விவகாரத்தில் இதுவரை தீர்வு எட்டப்படாமல் உள்ளது. அமெரிக்க ஈரானிடையே புரிந்துணர்வு ஒப்பந்தம் இறுதி செய்யப்பட்டு அதை நிறைவேற்றுவதற்கான 60 நாள் காலக்கெடு கடந்த வாரத்துடன் முடிந்துவிட்டது. அந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் தடைபட்டு நிற்கிறது. இதற்கிடையே ஈரான் அதிபர் பெசஸ்கியானின் உரியை அரசின் ஐஎன்என்ஏ செய்தி நிறுவனம் வெளியிட்டுள்ளது. அதில் அதிபர் பெசஸ்கியான் கூறுகையில், போரும் இல்லை அமைதியும் இல்லை என்ற தற்போதைய நிலையில் இருந்து வெளியேற வேண்டும் என்றால் அமெரிக்காவுடனான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை முடிப்பதே சிறந்த வழி. கண்ணியம், விவேகம், தேசநலன் ஆகியவற்றின் அடிப்படையில் இந்த ஒப்பந்தம் மிக சிறந்ததாக ஈரானின் உச்ச தேசிய பாதுகாப்பு கவுன்சில் உறுப்பினர்கள் கருதுகிறார்கள். இந்த ஒப்பந்தத்தில் சரணடைதலை குறிக்கும் ஒரு விதிமுறை கூட இல்லை. எங்கள் உச்ச தலைவர் கொள்கைகளை வகுக்கிறார், நாங்கள் அந்த பாதையை பின்பற்றுகின்றோம். இத்தகைய முட்டுக்கட்ட நிலவும் சூழலில் நாட்டுக்கு முதலீடுகளை ஈர்க்க முடியாது. மூலதனமும் பணமும் அபாயங்களுக்கு வழிவகுக்கக்கூடியவை. நாங்கள் அந்த அபாயத்தை நாட்டிலிருந்து அகற்ற வேண்டும் என்று குறிப்பிட்டார். ஈரான் அதிபர் குறிப்பிடும் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் அமெரிக்க அதிபர் டிரம்ப் கடந்த ஜூன் மாதம் கையெழுத்திட்டது குறிப்பிடத்தக்கது. ஆனால் இந்த ஒப்பந்தத்தை நிறைவேற்றுவதில் அமெரிக்கா ஈரானிடையே மிகப்பெரிய இடைவெளி இருந்து வருகிறது. இந்த சூழலில் மீண்டும் மத்தியஸ்தத்துக்கான முயற்சியாக பாகிஸ்தான் முப்படை தலைமை தளபதி ஃபீல்ட் மார்ஷல் ஆசிம் முனிர் இன்று ஈரான் தலைநகர் தெஹ்ரானுக்கு சென்றிருக்கிறார். ஈரானுக்கு எந்த வகையிலும் உதவும் நாடுகள் கடுமையான விளைவுகளை சந்திக்க வேண்டியிருக்கும் என்று ஈரான் மீது அதிபர் டிரம்ப் பொருளாதார போரை தொடங்கியிருக்கிறார். இந்த சூழலில் ஈரானின் பாதுகாப்பு தலைவர் மோசன் ரெசாய் நேற்று அளித்த செவியில், ஈரானுக்கு எதிரான அமெரிக்காவின் பொருளாதார தடையில் இணையும் எந்த நாடும் எங்களின் எதிரியாக கருதப்படுவார்கள், அவர்கள் மீது தகுந்த பதிலடி தரப்படும். அண்ட நாடுகளுக்கான வளைகுடா நாடுகளை அவர் எச்சரித்துள்ளார். இதற்கிடையே ஹோர்முஸ் ஜலச்சந்தியை அமெரிக்காவின் ஒரு பகுதியாக சித்தரிக்கும் புகைப்படங்களை மீண்டும் ஒருமுறை அதிபர் டிரம்ப் சமூக ஊடகத்தில் பகிர்ந்துள்ளார். தெஹ்ரானுக்கு எதிரான மிகப்பெரிய நிதிசார் தாக்குதல்களாக ஈரானின் வர்த்தக பங்காளிகளை இலக்காக கொண்ட பொருளாதார தடைகளை இன்று முதல் அமல்படுத்த அமெரிக்கா தயாராகி வருகிறது. அதுநேரம் பொருளாதார போர் தொடர்ந்தால் வளைகுடா பகுதியிலிருந்து அனைத்து எண்ணெய் ஏற்றுமதிகளையும் நிறுத்தி விடுவதாக ஈரான் பதிலுக்கு உறுதி பூண்டிருக்கிறது.
3: ஈரானின் எண்ணெய் வளத்தை குறிவைத்து அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் கடந்த பிப்ரவரி 28 முதல் ஈரான் மீது தாக்குதல் நடத்தி வருகின்றன. வான்வழி தாக்குதல் மூலம் ஈரானை பணிய வைக்க முடியாத நிலையில் அந்நாட்டுக்கு எதிராக எக்கானமிக் டிடே என்ற பெயரில் பொருளாதார பேரழிவு நடவடிக்கைகளை டிரம்ப் அறிவித்தார். ஈரானுடன் வர்த்தகம் செய்யும் அனைத்து நாடுகள் மீதும் கடுமையான பொருளாதார தடைகளை விதிப்போம் என டிரம்ப் எச்சரித்ததற்கு சீனா உள்ளிட்ட நாடுகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தன. இந்நிலையில் பொருளாதார போர் தொடர்ந்தால் ஹோர்முஸ் நீரிணை வழியாகவோ அல்லது பாரசீக வளைகுடாவின் எந்த பகுதியில் இருந்தோ ஒரு துளி எண்ணெய் கூட உலக நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படாது என ஈரான் தேசிய பாதுகாப்பு கவுன்சிலின் செயலாளர் மோஷின் ரசே தெரிவித்துள்ளார். ஈரான் மக்களுக்கு எதிரான அமெரிக்காவின் பொருளாதார போரில் எந்த ஒரு நாடும் பங்கேற்றாலோ அல்லது ஆதரவளித்தாலோ அதன் மீதும் ஈரான் போர் நடவடிக்கை மேற்கொள்ளும் என அவர் எச்சரித்துள்ளார். இந்நிலையில் ஈரானிய நாடாளுமன்றத்தின் தேசிய பாதுகாப்பு மற்றும் வெளியுறவு கொள்கை ஆணையம் ஹோர்முஸ் நீரிணை வழியாக செல்ல அனுமதிக்கப்பட்ட நாடுகளின் கப்பல்கள் கூடுதல் கட்டணம் செலுத்த வேண்டும் என்ற திட்டத்திற்கு ஒப்புதல் அளித்துள்ளது. இதன்படி ஹோர்முஸ் நீரிணையில் வழங்கப்படும் கடல்சார் சேவைகள், சுற்றுச்சூழல் சார்ந்த சேவைகள், அவசர நிலையில் எரிபொருள் நிரப்புதல், காப்பீடு, பாதுகாப்பு மற்றும் பிற சேவைகளுக்கு கூடுதல் கட்டணம் வசூலிக்கப்படும் எனவும் அந்த கட்டணம் ஈரானிய ரியால் அல்லது ஈரான் அரசு குறிப்பிடும் வேறு ஏதேனும் ஒரு நாணயத்தில் இருக்க வேண்டும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது.
1: தொடர்ந்து பாகிஸ்தான், சவுதி அரேபியா, துருக்கி ஆகிய நாடுகள் சேர்ந்து அமைந்துள்ள பாதுகாப்பு கூட்டணியில் வங்கதேசம் சேர தயாராக இருப்பதாக அந்த நாட்டின் இரண்டு அமைச்சர்கள் தெரிவிக்கிறார்கள். பாகிஸ்தான், சவுதி அரேபியா, துருக்கி ஆகிய நாடுகள் அண்மையில் மெக்காவில் வைத்து பாதுகாப்பு ஒப்பந்தத்தில் கையொப்பமிட்டன. அந்த ஒப்பந்தத்தில் பாகிஸ்தான், சவுதி அரேபியா அல்லது துருக்கி ஆகிய நாடுகளில் ஏதேனும் ஒரு நாடு வேறு ஏதேனும் ஒரு நாட்டால் தாக்கப்பட்டால் அது மூன்று நாடுகளுக்கும் எதிரான தாக்குதலாக கருதப்படும் என்றும், தாக்குதலுக்கு உள்ளாகும் நாட்டுக்கு ஆதரவாக மற்ற இரண்டு நாடுகளும் ராணுவ ரீதியில் தலையிடும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த கூட்டணியில் மேலும் சில நாடுகள் சேர ஆர்வம் காட்டி வருவதாக மூன்று நாடுகளும் தொடக்கம் முதல் தெரிவித்து வருகின்றன. இந்த நிலையில் வங்கதேசமும் மெக்கா பாதுகாப்பு கூட்டணியில் சேர தயாராக இருப்பதாக அமைச்சர்கள் இருவர் தெரிவித்துள்ளார்கள். இதுகுறித்து வங்கதேச வெளியுறவுத்துறை இணையமைச்சர் ஹமாஜூன் கபீர் கூறுகையில், வங்கதேசம் தனது சொந்த நலன்கள், மாறிவரும் உலக பொருளாதார வர்த்தக சூழல் ஆகியவற்றை கருத்தில் கொண்டு சவுதி அரேபியா, பாகிஸ்தான், துருக்கி ஆகியவை கூட்டாக ஏற்படுத்தியுள்ள பொருளாதார அல்லது பாதுகாப்பு கூட்டணியில் சேருவதற்கு வாய்ப்புள்ளது. பாகிஸ்தானுடனான இருதரப்பு உறவுகளை ராஜ்ய ரீதியிலான பேச்சு, வர்த்தகம், மக்களிடையான தொடர்பு மூலம் வங்கதேசம் வலுப்படுத்தும் என்று குறிப்பிட்டார். வங்கதேச வெளியுறவுத்துறை விவகாரங்களுக்கான மற்றொரு இணையமைச்சரான ஷாமா ஓபேத், அந்த பாதுகாப்பு ஒப்பந்தத்தில் சேரும் விவகாரத்தில் வங்கதேசத்தின் தேச நலன்கள், பொதுமக்களின் நலன்கள் பாதுகாக்கப்படும் என்றும் குறிப்பிட்டார். வங்கதேச பிரதமர் தாரிக் ரஹ்மான் இந்தியாவில் செப்டம்பர் மாதம் நடைபெறவுள்ள பிரிக்ஸ் மாநாட்டில் கலந்து கொள்வாரா என்று கேட்கப்பட்டது. அதற்கு அந்த நாட்டின் வெளியுறவுத்துறை இணையமைச்சர் ஹுமாயூன் கபீர் கூறுகையில், வங்கதேச பிரதமர் தாரிக் ரஹ்மான் இந்தியாவில் சுற்றுப்பயணம் செய்ய அவசரப்படவில்லை. இருதரப்பு உறவில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்ட பிறகு இந்தியாவில் உரிய நேரத்தில் தாரிக் ரஹ்மான் சுற்றுப்பயணம் மேற்கொள்வார். இந்தியாவுடனான நல்லுறவையே வங்கதேசம் விரும்புகிறது. ஆனால் வங்கதேச நலன்களுக்கு முதலில் முன்னுரிமை கொடுக்கப்படும். வங்கதேசத்தின் நலன்கள் அடிப்படையில் ஒப்பந்தம் ஏற்படுமானால் அவர் இந்தியாவுக்கு அடுத்த வாரமே செல்வார். இந்தியா வங்கதேசம் இடையே குற்றவாளிகளை நாடு கடத்துதல் தொடர்பான ஒப்பந்தம் ஏற்கனவே இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். வங்கதேச பிரதமராக ஷேக் ஹசினா பதவி வைத்த போது அந்த நாட்டுக்கும் இந்தியாவுக்கும் சிறந்த நட்புறவு நிலவியது. ஆனால் கலவரம் காரணமாக பதவியிலிருந்து விலகிவிட்டு இந்தியாவுக்கு ஹசினா தப்பிச் சென்றார். இதையடுத்து அவரை நாடு கடத்தும்படி வங்கதேசம் விடுத்த வேண்டுகோளை இந்தியா நிராகரித்தது. இதனால் இந்தியா வங்கதேசம் இடையான உறவில் தொடர்ந்து குழப்பங்கள் நிலவி வருகிறது. அமெரிக்கா விதித்துள்ள 50% வரி விதிப்பு தொடர்பான பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்த நிலையில் டாலருக்கு டாலர் பதில் வரி விதிக்கப்படும் என்று கனடா பிரதமர் மாக்கானி அறிவித்திருக்கிறார்.
3: அமெரிக்க அதிபராக இரண்டாவது முறை பதவியேற்ற டிரம்ப் பல்வேறு நாடுகளுக்கு பரஸ்பர வரி விதித்து பரபரப்பை ஏற்படுத்தினார். இதை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கை விசாரித்த அமெரிக்க உச்சநீதிமன்றம் டிரம்பின் வரி விதிப்பு உத்தரவுகளை ரத்து செய்தது. இதையடுத்து அமெரிக்க அரசியல் சாசனத்தின் மிக பழமையான 338 பிரிவை பயன்படுத்தி டிரம்ப் அரசு பல்வேறு நாடுகளுக்கு 50% வரி விதித்து வருகிறது. கனடா மீது விதிக்கப்பட்ட வரி தொடர்பாக இரு நாடுகள் இடையே நடந்து வந்த பேச்சுவார்த்தை எந்த முடிவும் எட்டப்படாமல் நேற்று திடீரென முடிவுக்கு வந்தது. இதையடுத்து அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யப்படும் கனடா நாட்டு பொருட்கள் மீது 50% வரி உடனே அமலுக்கு வருவதாக டிரம்ப் அறிவித்தார். இதற்கு கண்டனம் தெரிவித்துள்ள கனடா பிரதமர் மார்க் கார்னி, தங்கள் நாட்டு தொழிலாளர்களையும் வர்த்தகர்களையும் பாதுகாக்க அமெரிக்காவுக்கு டாலருக்கு டாலர் என்ற விகிதத்தில் செப்டம்பர் 8 முதல் பரஸ்பர வரி விதிக்கப்படும் என அறிவித்துள்ளார். தாக்கப்படும் போதுதான் போர் உருவாகிறது என்றும், நாங்கள் தாக்கப்பட்டிருக்கிறோம் என்றும் கூறிய அவர், அமெரிக்கா திடீரென வைத்த புதிய நிபந்தனைகள் நியாயமற்றதாக இருந்ததாலேயே பேச்சுவார்த்தை தோல்வியடைந்ததாக தெரிவித்துள்ளார். கனடாவிலிருந்து அமெரிக்காவுக்கு ஹாக்கி மட்டைகள், மருத்துவ கருவிகள் உள்ளிட்டவையும், அமெரிக்காவிலிருந்து கனடாவுக்கு எஃகு, பால் பொருட்கள், மின்னணு சாதனங்கள் அனுப்பப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் திடீரென ஏற்பட்டுள்ள மோதலால் இரு நாடுகளிலும் விலைவாசி உயரும் என பொருளாதார நிபுணர்கள் எச்சரித்துள்ளனர்.
1: தொடர்ந்து, வங்கதேசத்தில் இந்து குடும்பத்தினர் 4 கொலை செய்யப்பட்ட சம்பவம் அங்கு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ரங்பூரில் இந்து மதத்தைச் சேர்ந்த ஓய்வு பெற்ற ஆசிரியரான கணபதி சக்கரவர்த்தி, இவருக்கு 65 வயது, தனது மனைவி பிரித்திலிகா சக்கரவர்த்தி அவருக்கு வயது 50, மகன் அகா

அதேபோல் சக்கரவர்த்தியின் அலறல் சத்தம் கேட்டு வந்த மனைவி இரண்டு பிள்ளைகளை கொலை செய்ததும் பிறகு நான்கு பேரின் சடலங்களையும் பூட்டிய வீட்டுக்குள் போட்டுச் சென்றதும் கண்டறியப்பட்டிருக்கிறது. அவர்களின் முன்பகை இருந்ததா என்பது தெரியவில்லை. இதுகுறித்து இரண்டு பேரிடமும் வங்கதேச காவல்துறையினர் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகிறார்கள். ஈரானில் சுமார் 200 பில்லியன் கனமீட்டர் இயற்கை எரிவாயு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. ஃபாஸ் பகுதியில் புதிய எரிவாயு தளங்கள் கண்டறியப்பட்டதாக ஈரானிய பெட்ரோலிய அமைச்சர் தெரிவித்திருக்கிறார். அங்கிருந்து சுமார் 160 பில்லியன் கனமீட்டர் எரிவாயு பயன்படுத்தப்படும் என்று அவர் தெரிவித்தார். அதில் நச்சுவாயுவான ஹைட்ரோஜன் சல்பைட்டின் அளவு மிகவும் குறைவாக இருப்பதாக குறிப்பிடப்படுகிறது. அதனால் புதிய எரிவாயுவின் செயல்பாட்டு செலவுகள் குறைவு என்று அமைச்சர் குறிப்பிட்டிருக்கிறார். இருந்தாலும் புதிய தளத்திலிருந்து எரிவாயுவை எடுத்து பயன்படுத்த சில ஆண்டுகளாகலாம் என்று நோக்கர்கள் தெரிவிக்கிறார்கள். இந்த ஆண்டு பிப்ரவரியில் அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈரானை தாக்கியதை அடுத்து ஈரானின் எரிசக்தி துறை பெரிதும் பாதிக்கப்பட்டது. ஈரானின் எரிவாயு தயாரிப்பு தளங்கள், எண்ணெய் சேமிப்பு நிலையங்கள் உள்ளிட்ட எரிசக்தி கட்டமைப்புகளும் பொது போக்குவரத்தும் தாக்கப்பட்டிருந்தது நேர்கள் அறிந்ததே. மேற்கு ஆப்பிரிக்க நாடான கினியாவில் ஏற்பட்ட பாரிய அனர்த்தத்தில் 30 பேர் உயிரிழந்தார்கள். தன்னகர் கொனக்ரியில் அமைந்துள்ள மிகப்பெரிய குப்பை கிடங்கின் ஒரு பகுதி கனமழை காரணமாக சரிந்ததில் இந்த உயிரிழப்புகள் ஏற்பட்டதாக அந்த நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. நேற்று அதிகாலை ஏற்பட்ட இந்த சரிவில் குப்பை கிடங்குக்கு அருகில் இருந்த குடிசைகள் மற்றும் தற்காலிக குடியிருப்புகள் புதையுண்டதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த அனர்த்தத்தில் 6 பேர் படுகாயமடைந்துள்ளதோடு மேலும் 16 பேர் லேசான காயங்களுக்கு உள்ளாகி இருக்கிறார்கள். இடிபாடுகளுக்குள் சிக்கியிருக்கக்கூடியவர்களை தேடும் மற்றும் மீட்கும் பணிகள் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. சம்பவத்துக்கு பிரதமர் அமிடு ஓரிப்பா நேரில் சென்று நிலைமையை பார்வையிட்டதோடு மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளையும் பார்வையிட்டார். மீட்பு பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதால் உயிரிழப்புகளின் எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கக்கூடும் என்று அதிகாரிகள் அச்சம் வெளியிட்டுள்ளார்கள். பங்களாதேசில் எரிவாயு பற்றாக்குறை மோசமடைந்திருப்பதால் எரிபொருள் இல்லாமல் வாகன ஓட்டுநர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டார்கள். ஆலைகள் மூடப்படுகின்றன, மின்வெட்டும் தொடர்கின்றது. அசகாஞ்ச் நகரில் இருக்கும் அரசாங்கத்துக்கு சொந்தமான மிகப்பெரிய உர ஆலை ஓராண்டுக்கு மேலாக மூடப்பட்டுள்ளது. அது தினமும் சுமார் 1000 டன் உரத்தை தயாரித்தது. அங்கு 1200 அதிகமானோர் வேலை பார்த்தார்கள். எரிவாயு பற்றாக்குறையால் 6 பெரிய உர ஆலைகள் பாதிக்கப்பட்டுள்ளன. நூற்றுக்கணக்கான துணிமணி ஆலைகளும் உற்பத்தியை குறைத்துவிட்டன. பங்களாதேசின் ஏற்றுமதி வருமானத்தில் சுமார் 80% ஆடைத்துறையை நம்பியிருக்கிறது. மின்வெட்டு காரணமாக குடும்பங்கள் விறகு அடுப்புக்கு மாறியிருப்பதாக கூறப்படுகிறது. 2018 வரை பங்களாதேசில் போதுமான எரிவாயு இருந்தது. அதன் பிறகு அது வெளிநாட்டை நம்ப தொடங்கியது. ஸ்வீடன் உயர்நிலை பள்ளியில் நடத்தப்பட்ட தாக்குதலில் உயிரிழந்தவர் ஒரு 17 வயது பெண் என்று தற்போது தெரிய வந்துள்ளது. கடந்த வெள்ளிக்கிழமை 18 வயது மாணவர் ஒருவர் வாளை கொண்டு பள்ளியில் உள்ள மாணவர்களை தாக்கினார். ஒரு 17 வயது மாணவி இறந்தார். இருவருக்கு கடுமையான காயங்கள் ஏற்பட்டது. 12 வயதுக்கும் 17 வயதுக்கும் இடைப்பட்ட அந்த நபர்கள் தற்போது சீரான நிலையில் உள்ளார்கள். ஒருவருக்கு அவசர அறுவை சிகிச்சை தேவைப்பட்டது. அவரது நிலை குறித்து அதிகாரிகள் தகவல் கொடுக்கவில்லை. ஸ்வீடனின் பகேஸ்டா பகுதியின் பிரினல் பள்ளிக்கூடத்தில் அந்த சம்பவம் நடந்தது. எதனால் தாக்குதல் நடத்தப்பட்டது என்பதற்கான காரணம் இன்னமும் புலப்படவில்லை என்று அதிகாரிகள் தெரிவிக்கிறார்கள். ஆனால் தாக்குதலை நடத்திய இளையர் இதற்கு முன் வேறொரு தாக்குதலை நடத்தியதாக சொல்லப்படுகிறது. அந்த இளையவரின் டிக்டாக் கணக்கு அகற்றப்பட்டுள்ளது. அதில் இறுதியாக அவர் தனது வாளின் படத்தை பதிவிட்டதாக குறிப்பிடப்படுகிறது. இறந்த மாணவருக்கும் காயமடைந்த 3 மாணவர்களுக்கும் மலரஞ்சலி செலுத்தி மெழுகுவர்த்திகள் ஏற்றி வைக்கப்பட்டிருக்கின்றன. பாகிஸ்தானில் மனைவியை கொலை செய்ததாக சந்தேகப்படும் நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். அவர் ஒரு இல்ல பணிப்பெண்ணின் உதவியுடன் தனது மனைவியை கொலை செய்ததாக சந்தேகப்படுகிறது. ஜீனா ஜவாட் மாமியார் வீட்டில் இறந்து கிடந்தார். அவருக்கு வயது 45. ஜீனாவின் உடலை கண்டுபிடித்த அவரது சகோதரர் செல் ஜவாட் காவல்துறைக்கு புகார் அளித்தார். ஜீனாவின் உடலில் பல காயங்கள் இருந்ததாகவும் அவர் தெரிவித்தார். அதையடுத்து ஜீனாவின் கணவரையும் இல்ல பணிப்பெண்ணையும் காவல்துறையினர் விசாரணைக்கு அழைத்து சென்றார்கள். ஜீனாவுக்கும் அவரது கணவருக்கும் 9 மாதங்களுக்கு முன் கல்யாணம் நடந்தது. ஜீனாவின் கணவர் பைசால் அஸ்காருக்கு வயது 52. அஸ்காரும் அவரது குடும்பத்தினரும் சம்பவம் குறித்து இதுவரை கருத்து தெரிவிக்கவில்லை. ஆனால் அஸ்காரின் குடும்பத்தினருக்கும் கொலையில் தொடர்பு இருக்கலாம் என்று சந்தேகிப்பதாக ஜீனாவின் சகோதரர் அதிகாரிகளிடம்

தெரிவித்தார். இந்த சம்பவம் இணையவாசிகளிடையே பெரும் சீற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. பாகிஸ்தானில் பெண்களுக்கு எதிரான வன்முறையை ஒழிக்க வலுவான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்று ஆர்வலர்களும் பொதுமக்களும் கோரிக்கை விடுக்கின்றார்கள். ஆஸ்திரேலியா பாலூட்டி உயிரினத்தில் முதல் H5N1 ரக பறவை காய்ச்சல் சம்பவத்தை உறுதி செய்திருக்கிறது. அந்த கிருமி கடல்நாய் ஒன்றில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. அரிலே நகருக்கு தெற்கில் இருக்கும் கடலோர பகுதியில் அது கண்டுபிடிக்கப்பட்டது. ஜூன் மாதத்திலிருந்து ஆஸ்திரேலியாவில் H5N1 ரக பறவை காய்ச்சல் சம்பவங்கள் அதிகரிக்கின்றன. நோய்வாய்ப்பட்ட கடல்நாய் இறந்து கிடக்க காணப்பட்டது. அதற்கு காயங்கள் எதுவும் இல்லை என்று அதிகாரிகள் தெரிவித்தார்கள். ஆஸ்திரேலியாவில் இதுவரை கடல் பறவைகள் மட்டுமே H5N1 ரக கிருமியால் இறந்தன. கோழிகளும் வாத்துக்களும் நோய்வாய்ப்பட்டதாக இதுவரை தகவல் இல்லை. ஆஸ்திரேலியாவின் கோழி பண்ணைகளில் இதுவரை கிருமி பரவவில்லை என்று அந்த நாட்டு அரசாங்கம் தெரிவித்துள்ளது. ஆஸ்திரேலியா முழுவதும் இதுவரை 297 கிருமி தொற்று சம்பவங்கள் பதிவாகியிருக்கிறது. இந்தோனேஷியா அதிகாரிகள் அண்மைய காட்டுத்தீ சம்பவங்கள் தொடர்பில் 72 பேரை கைது செய்திருக்கிறார்கள். அவர்கள் வேண்டுமென்றே நிலத்துக்கு தீ மூட்டியதாக நம்பப்படுகிறது. தீயால் நாட்டின் மத்திய மேற்கு வட்டாரங்களை புயமூட்டம் சூழ்ந்துள்ளது. சில பகுதிகளில் 1 மீட்டருக்கு அப்பால் பார்வைக்கு எதுவுமே புலப்படாத நிலை ஏற்பட்டது. புயமூட்டம் மலேசியாவுக்குள்ளும் பரவியது. அதிபர் பிரபோவா சுபியாந்தோ தீக்கு பொறுப்பான நிறுவனங்கள் தண்டிக்கப்படும் என்று உறுதியளித்திருக்கிறார். கூடுதலான ராணுவ அதிகாரிகளை அனுப்பி தீயணைக்கும் முயற்சிகளை பலப்படுத்தவும் அவர் உறுதி கூறினார். இந்தோனேஷியாவில் விவசாயத்துக்காக நிலத்தை தீ வைத்து சுத்தம் செய்யும் நடைமுறை பரவலாக உள்ளது. சந்தேக நபர்களில் பெரும்பாலானோர் குறைந்த விலையில் நிலத்தை சுத்தம் செய்வதற்காக தீ மூட்டியதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளார்கள். இந்த நேரத்தில் சூப்பர்மேன் ஆடை அணிந்தபடி காட்டுத்தீயை அணைக்கும் 17 வயது சிறுவன் இந்தோனேஷியாவில் பலரின் பாராட்டை பெற்று வருகிறார். இந்தோனேஷியாவின் போர்னியோ தீவில் காட்டுத்தீயால் பெருமளவு நிலம் கருகியுள்ள நிலையில் டுடியான்சா பள்ளி முடித்த பிறகு தீயணைப்பு பணியில் தொண்டூழியராக இருக்கிறார். அவருடைய தந்தை தொடங்கிய தொண்டூழிய குழுவில் 2023 முதல் அவர் இணைந்துள்ளார். இந்த ஆண்டு மட்டும் தனக்கு பிடித்த சூப்பர்மேன் ஆடை அணிந்தபடி தீயை அணைக்க தொடங்கினார். அது வெறும் வேடிக்கைக்காகத்தான் என்று ருடியான்சோ கூறுகிறார். ஆனால் தீயை அணைக்கும் அவரது காணொளி சமூக ஊடகங்களில் மில்லியன் கணக்கான பார்வைகளை கவர்ந்துள்ளது. இந்தோனேஷிய வனத்துறை அமைச்சர் அவரை காட்டின் நாயகன் என்று பாராட்டுகளையும் தெரிவித்திருக்கிறார். மிகவும் சோர்வாக இருந்தாலும் மக்களுக்கு உதவ முடிவது தனக்கு மகிழ்ச்சியாக இருப்பதாக அவர் குறிப்பிடுகிறார். மலேசியாவின் தெமன்லோ வட்டாரத்தில் ஒரு குடிமை தற்காப்பு படை அதிகாரி பாம்பு கடித்து இறந்தார். பாம்பை எப்படி கையாள்வதென்று செய்து காட்டிக் கொண்டிருந்தார் 39 வயது சாஜன் முகமது முவாஷா கமருதீன். அப்போது அந்த பாம்பு அவருடைய வலது கையில் நடுவிரலை கடித்ததாக கூறப்படுகிறது. அது ஒரு ராஜ நாகம் என்று தெரிய வருகிறது. சம்பவம் நேற்று முன்தினம் காலையில் நடந்தது. பாம்பு கடித்தவுடன் அதிகாரி ஷா கையை கழுவுவதற்காக சென்றார். அப்போது வழியில் அவர் மயங்கி விழுந்ததாக சொல்லப்படுகிறது. அதையடுத்து அவர் உடனடியாக மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டார். நேற்று முன்தினம் பின்னிரவு 1:50 மருத்துவமனையில் அவர் உயிரிழந்தார். அவர் நேற்று அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். என விளையாட்டுச் செய்திகளில், இலங்கைக்கு எதிரான 2வது டெஸ்ட் போட்டியின் போது இந்தியாவின் வீரர் ரிஷப் பந்துக்கு காயம் ஏற்பட்டிருக்கிறது. வங்கதேசத்துக்கு எதிரான ஆஸ்திரேலியாவின் டெஸ்ட் வெற்றியால் இந்தியாவின் உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டிக்கான வாய்ப்பு நீடிக்கிறது. அனைத்து வித கிரிக்கெட் போட்டிகளிலிருந்தும் ஓய்வு பெறுவதாக இந்திய சுழற்பந்து வீச்சாளர் கரண் சர்மா அறிவித்திருக்கிறார். யூபி T20 லீக்கில் விளையாடி வந்த 38 வயதான கரண் திடீரென ஓய்வு முடிவை அறிவித்தார். IPL தொடரில் 90 போட்டிகளில் விளையாடியுள்ள இவர் 83 விக்கெட்டுகளை வீழ்த்தியிருக்கிறார். உலக பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப்பில் ஜப்பானின் ஆன்சி யங், பிரான்சின் அலெக்ஸ் லேனியர் ஆகியோர் தங்கள் பிரிவில் சாம்பியன் பட்டத்தை வென்றிருக்கிறார்கள். நிறைவாக இன்றைய நாணய மாற்று வீதங்கள் அனுசரணை தருகின்றார்கள். தற்போது உடனுக்குடன் இலங்கை இந்திய உலக செய்திகளை இணையத்தினூடாக தந்து கொண்டிருக்கும் எமது உத்தியூர்வ இணையதளமான www.trttamilolli.com இந்த இணையத்தினூடாக டிஆர்டி தமிழொலியின் நேரடி ஒலிபரப்பினையும் மறு ஒலிபரப்புகள் சிலவற்றையும் நீங்கள் கேட்கலாம். 1 யூரோ இலங்கை பெறுமதியில் 384.76%, இந்திய பெறுமதியில் 111.76%, ஒரு அமெரிக்கன் டாலர் இலங்கை
പ്രമതിയിൽ 329.40 രൂപ ഇന്ത്യ പ്രമതിയിൽ 95.67 രൂപ ഒരു സ്വിസ് ഫ്രാങ്ക് ഇലങ്ങി പ്രമതിയിൽ 411.65 രൂപ ഇന്ത്യ പ്രമതിയിൽ 119.61 രൂപ ഒരു അക്രാച്ചിയ പൗണ്ട് ഇലങ്ങി പ്രമതിയിൽ 449.54 രൂപ ഇന്ത്യ പ്രമതിയിൽ 130.55 രൂപ ഒരു കനഡിയൻ ഡോളർ ഇലങ്ങി പ്രമതിയിൽ 238.77 രൂപ ഇന്ത്യ പ്രമതിയിൽ 69.34 രൂപ കേട്ടത് ടി ആർ ടി തമിഴൊലിയും പ്രധാന സെയ്തി അറിക്കൈ. പ്രധാന സെയ്തി അറിക്കയിൽ നിങ്ങൾ കേട്ട ഉലകചെയ്തികൾക്കാണ് അനുസരണയാളുകൾ. സ്വിസ് നാട്ടിൻ പ്രബലമാണ് വാഹന കാപ്രതി, സ്വാധാര കാപ്രതി മറ്റും വങ്കികളിൽ കടം പെറ്റു കൊടുക്കുന്ന നിർവ്വനമാണ് സ്വിസ് വിടിഎസ് ഫിനാൻസ് GmbH നിർവ്വനത്തിന് സ്വിസിൽ. ഏർക്കനവേ വങ്കികളിൽ കടൻ വിണ്ണപ്പങ്ങൾ രാഹരിക്കപ്പെട്ടവർ തങ്കടം പുതിയതാക വിണ്ണപ്പിക്കലാം എന്നതെയും മഹിഴ്ചിയുടൻ അറിയത്തരുകിറാർകൾ. സ്വിസിലുള്ള വിടിഎസ് ഫിനാൻസ് GmbH നിർവ്വനത്തിന് ഉൾ செய்திகளுக்கு மார்பத்துக்கு நன்றி நேர்களே.

0: சிஆர்டி தமிழ் ஒலி ஒலி.
1: ஐரோப்பிய வான் அலைகளில் தமிழ் ஒலி.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழ் ஒலி. தேசம் கடந்தாலும் வீசும் காற்றிலே உங்கள் உணர்வுகளுடன் கலந்து கொள்ளுகின்றோம். இது டிஆர்டி தமிழ் ஒலி.

தினமும் இந்த நேரம் மேலும் உங்களுடன் நாங்கள் நெருங்கி வரும் நேரம் இது. நேர்களே, வாரலைகளில் நீங்கள் உரையாடும் போது தனிநபர்களை விமர்சிக்காது நிகழ்ச்சியின் போக்கை மாற்றாது கலந்து கொள்வீர்கள் என்ற நம்பிக்கையில் நாம் இருக்கிறோம்.

0: உமக்கு தலையெழுத்தென்றால் உம்மை தாங்கிட நாடி உண்டோ, தாங்கிட நாடி உண்டோ.
1: தனிநபர் பற்றி விமர்சனங்கள் அல்லது பிடிக்காத ஒவ்வாத விடயங்கள் உங்களுக்கு இருக்குமானால் எங்களுக்கு எழுதி அனுப்புங்கள். வானலைகளில் இனிவரும் காலங்களில் இவ்வாறான விமர்சனங்களை நாங்கள் இந்த இரவு நேர நிகழ்ச்சியில் அனுமதிக்க மாட்டோம் என்பதை உங்களுக்கு தயவுடன் தெரிவித்துக் கொள்ள

0: இன்றைய சுவிஸ் நேரத்துக்காக காத்திருக்கின்ற உங்கள் அனைவருக்குமே அன்பு வணக்கங்களுடன் வளமையாக சுவிஸ் நேரத்திலே கேது அவர்கள் தொகுத்து தருகின்ற பட்டிமன்றம் இடம்பெறுவதுண்டு. பட்டிமன்ற தலைப்பிலே நீங்கள் கலந்து சிறப்பித்து வருகிறீர்கள். இன்று தவிர்க்க முடியாத காரணத்தினால் அவரால் கலந்து கொள்ள முடியாத நிலைமையில் இன்று பட்டிமன்றம் ஒன்றை தருகின்றோம். தமிழகத்திலே இடம்பெற்ற பட்டிமன்றமாக இருக்கிறது, ஆனால் அது எங்களுக்கும் பொருத்தமான பட்டிமன்ற தலைப்பாக இருக்கிறது. கைத்தொலைபேசியினால் நமக்கு அதிகம் கிடைப்பது நன்மையா தீமையா என்ற தலைப்பிலே இந்த பட்டிமன்றம் தொடர்கின்றது. கேளுங்கள்.
1: பெரியோர்களே, செல்போன்னால நமக்கு அதிகம் கிடைக்கிறது நன்மையா தீமையா? ஏன், போன வாரம் ஒரு வீட்டில் வீட்டம்மா குளிக்க போன இடத்துல விழுந்துருச்சு, குறுக்கில் அடி. அது விழுந்தது ஞாயிற்றுக்கிழமை. வீட்டில் சல்லி காசு கையில் இல்லை, என்ன செய்யன்னு தெரியல. இவர் இங்கேருந்து ஒரு ஃபோன் போட்டிருக்காரு மகனுக்கு, அடே ஐயா நீ வெளியூர் போயிட்ட, இங்கே கையில் காசு இல்லை, உங்கள் அம்மா கீழே வந்துட்டா, ஆஸ்பத்திரிக்கு போனால் 25,000 ரூபா உடனே கட்டுன்றான். என்கிட்ட காலெல்லாம் காசு இல்லடா, எல்லாம் செய்யணும் இருக்க. அவன் மகன் சொன்னான், பேசாம போங்கப்பா உள்ள, நான் பார்த்துக்கிறேன், அவங்க நம்பரை சொல்லு, நம்பரை சொல்லியிருக்காரு. அது என்ன, ஃபோன் பேயாமல அவ்வளோதான் உள்ள சேர்த்தாச்சு. அப்படின்னா எவ்வளவு நன்மை இருக்குங்க. இந்த மூணு பேர் இருக்காங்களே தாய்மார்கள், மூணு பேரும் சொல்கிறாங்க, செல்போன்னால் நம்ம எல்லாருக்கும் ரொம்ப நன்மை, ரொம்ப நன்மை. பேசிக்கிட்டே இருக்கலாம், இரவும் பேசலாம், பகலும் பேசலாம், படமும் பார்க்கலாம், பரவசமும் ஆகலாம். இந்த மூணு பேர் இந்த பக்கத்தில் செல்வி சமிதா பாண்டியன் இருக்காக பாருங்க. அவங்க இப்போ இந்த அக்ரிகல்ச்சர் காலேஜில் படிக்கிறாங்க, நல்லா பேசுவாங்க. அடுத்திருக்காங்களே அவங்க செல்வி ஆனந்தி, நல்ல படிப்பாளி, நல்ல பேச்சாளரும் கூட, அதனால அவங்களை கொண்டாந்து இருக்கிறோம். கடைசியா பாரதி சொல்லணுமா? மூணு பேரும் நன்மைதாயா அதிகம்ன்றாங்க. இந்த பக்கத்துல நம்ம புலவரையா ராமலிங்கம், அவர் சொல்றாரு, ஐயா உடைச்சு போட்டலாம் போருக்கையா, உபத்திரவம் உபத்திரவம். அவரு அந்த பக்கத்தில் இருக்காரு பாருங்க, தம்பியா அண்ணா சிங்காரவேலு, நல்ல செய்தி கொடுக்கக்கூடியவர், பேச்சாளர், சிந்தனையாளர். கடைசியா இருக்காரே அவரு, தெரியும் மூணு பேரும் இந்த செல்போன்னால தீமைதாயா அதிகம், இது எதுக்கையா வச்சிருக்கோம் நம்ம, தேவையில்லையே அப்படின்னு புலம்புறாங்க. இவர்களுடைய புலம்பல் நியாயமானதா, இவர்களுடைய மகிழ்ச்சி நியாயமானதா, சொல்ல வேண்டிய ஆள் யாரு, நீங்க தான். உள்ளபடியே செல்போனால் நமக்கு அதிகம் கிடைப்பது தீமைதான் மிகுதி அப்படின்னு தொடங்க போறவர் ஐயா புலவர் ராமலிங்கம். வாங்க.
2: அன்பானவர்களே, செல்போனால் நமக்கு விளைவது தீமைதான். உதாரணம் எங்க வீட்டையே எடுத்துங்க, எங்க வீட்டம்மா 35 நிமிஷம் கண்டினியூஸா பேசுறான்.
1: யாரு கூட, உங்க கூடயா?
2: அப்புறம் தான் தெரிஞ்சது அது ரேங்க் கால். மனுஷன் காலில் எழுந்த உடனே பல்ல தேய்க்கிறானோ இல்லையோ, செல்ல தேய்க்கிறாங்க. அதுலேயும் பாருங்களேன், பின்ன சொருகிட்டு சுவிட்ச் ஆன் பண்ணாமலே படுத்துருவான் நிறைய பேர். காலையில் எழுந்துதான் அவன் முகத்தை கொஞ்சம் பாருங்களேன், லவ் ஃபெயிலியர் ஆனவனை விட மோசமாக இருக்கும் அவன் முகம். அப்படின்னா அவன் எந்த அளவுக்கு இந்த செல்லு கொண்டு போய் நிறுத்தி இருக்குது பாருங்க ஐயா, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒரு வீட்டுக்குள்ள போறேன், அந்த வீட்டுக்காரன் மௌனமாகறான், வாயும் திறக்க மாட்டான், ஒன்னும் திறக்க மாட்டான். என்னமான அவரை சைலண்ட் மோட்ல போட்டு வச்சுக்கிறேன்னு பேசுறது கூடமா செல்லு பாஷையிலே பேசணும். ரொம்ப கஷ்டம் சார். இப்போ கணவனும் மனைவியும் சேர்ந்து போறாங்க சார் ஜவுளி கடைக்கு. போறதுக்கு முன்னாடி அந்த அம்மா சொல்லிச்சு, ஐயா நான் வர்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகும், இந்த பெஞ்சிலே உட்காந்துரு, நான் வந்துடுறேன்னா. உள்ள போச்சு இந்த அம்மா. இந்த ரேக்கில் இருக்கிறது அந்த ரேக்கில் இருக்கிறது ஒரு 500 புடவை எல்லாத்தையும் இறக்காச்சு கீழே. அந்த இந்த பெண்கள் புடவை எடுக்கும் போது என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா, எல்லாத்தையும் இறக்கி வச்சுட்டு வேற இல்லையான்னு கேட்பாங்க. அம்மா அப்படி இப்படி பார்த்து 7 மணி நேரம் ஆகி போச்சு சார். 7 மணி நேரம் ஆகி வெளியே வந்து பார்த்துது, பார்த்தா புருஷனை காணோம். அங்க பக்கத்துல செக்யூரிட்டி நின்னுதான் பாரு, அவங்கிட்ட கேட்டது, செக்யூரிட்டி சார், செக்யூரிட்டி சார், ப்ளூ கலர் சட்டை போட்டியும் புருஷன் உட்கார வச்சுட்டு போனேன், அவர் எங்கன்னு கேட்டது. அடியை என்ன நல்லா பாரு, நான் தாண்டி அது என்ன. யோ நீ எதுக்கு அங்க உட்கார்ந்து இந்த வேலை உனக்கு, சும்மா கத்தாத, நீ என்ன உட்கார வச்சுட்டு போனியா? ஆமா. அந்த செக்யூரிட்டி நின்னுந்தானா ஒரு ஆளு? ஆமா. சுவாகமா இருந்தான், என்னடான்னு கேட்டேன், டியூட்டி மாத்திரம் வரலன்னா. நீ வர்றதுக்கு குறைஞ்சபட்சம் நேரம் ஆகும் தெரிஞ்சு எத்தனை மணி நேரம், 8 மணி நேரம் நான் செய்யலாமான்னு கேட்டேன். சபாஷ் கடவுளா பார்த்து ஒன்னு நினைச்சிருக்கேன், ஐயா சகோதரா இந்த டியூட்டி செய், எவ்வளவு கொடுப்பேன்னா 400 ரூபா கொடு. அந்த அம்மா கண் கலங்கி, யோ எடுத்து வச்ச சேலைக்கு 400 ரூபா குறையுதுன்னு வெளியில வந்தயா, அந்த 400 ரூபாய கரெக்டா சம்பாதிச்ச பத்தியா, 7 ஜென்மத்துக்கு நீதாயா என் புருஷன், 400 பறி போச்சா அவன் மனசுக்குள்ள நினைக்கிறான், எனக்கு இதுதாண்டி 7வது ஜென்மமா இருக்கணும். அன்பானவர்களே, எடுக்கிற துணிய மேல வச்சு கண்ணாடியில பார்த்து பார்த்து அழகு பார்த்து எடுத்து வர்ற ஆர்வமும் ஆவலும் அழகும் இதுல வருமா? செல்போன்ல பார்த்து அதுக்குன்னு ஒரு ஆப், அந்த ஆப்ல புக் பண்ணி பார்சல்ல வருது. அதனாலதான் ஒருத்தனை கேட்டான், உனக்கு ஆப்ல எந்த ஆப் பிடிக்கும்னு, சுவிச் ஆப் தாண்டா பிடிக்கும்ட்டான். இன்னைக்கு நிலைமை அப்படி இருக்குது சார். நான் கேட்கறேன், இது ஒரு நன்மை செய்யக்கூடிய கருவியாக இருக்குமானால், என் பாஸ்வேர்டு என் ஒய்ஃபுக்கு தெரியாது சார், ஒய்ஃப் பாஸ்வேர்டு எனக்கு தெரியாது, அப்புறம் எப்படி நாங்க வாழ்க்கையில பாஸ் பண்றது? இந்த கருவி என்ன நன்மை செய்யுதுன்னு நான் கேட்கறேன். எவ்வளவு சிக்கல் இருக்கு, எவ்வளவு சிக்கல் சார். நீங்க நிறைய நேரங்களை பாருங்களேன், வாக்கிங் போன பாருங்க, இந்த வாசல் பெருக்குவாங்க தெரியுமா, நான் உங்க பார்த்தேன், வீட்டுக்கு எஜமானி தான் அது, அதுவே வாசல் பெருக்கத்துக்கு வெளியில வந்து செல்லு பேசினே பெருக்கி பக்கத்தெருக்கு போயிடுச்சு சார். இது அன்பானவர்களே, மரத்தை செல்லரிக்கும், மரத்தை செல்லரிக்கும், வீணா போவோம். இப்ப மனுஷனை செல் அரிக்குது, வீணா போயிடுவானோ, வீணா போயிடுவானோ அப்படின்ற ஆதங்கத்துல தான் நாங்க இங்க பேச வந்தோம். கடிதம் போச்சு, எழுதுற கடிதம் போச்சு, SMS கடிதம் போச்சு, காலண்டர் போச்சு, கடிகாரம் போச்சு, கேமரா போச்சு, அத்தனை பேருடைய வாழ்வாதாரத்தை ஒன்றாக வைத்துக் கொண்டிருக்கிற ஒரு கருவி என்னையா வந்து நன்மை செய்யுது? வழி கேட்கிறவனை காணாம், வழி சொல்றவனையும் காணாம், கூகுள் வந்துக்குது. அது நாம நேரா போற தேர்வுக்கு 4 தேர்வு தாண்டி சுத்தின்னு வருது. ரொம்ப கஷ்டம் ஐயா, ரொம்ப கஷ்டம் ஐயா. தீபாவளி பலகாரங்களை அக்கம் பக்கத்து வீட்டுக்கெல்லாம் ஷேர் செஞ்சு வாழ்ந்த மண்ணியா, இன்னைக்கு தீபாவளி பலகாரங்களை போட்டோ எடுத்து ஷேர் பண்ற காலத்துல நாம வந்துட்டோம்னா, இது விட ஒரு தீமை உலகத்துல உண்டா? அன்பு நண்பர்களே, இன்றைக்கு நாம வச்சிருந்த செல்லு இப்போ நம்ம வச்சிருக்கியா? நாம வச்சிருந்த செல்லு இப்போ நம்ம வச்சிருக்குதியா? ஆங்கிலேயனிடத்திலிருந்து கூட அடிமையை விலக்கிக் கொண்டோம், ஆண்ட்ராய்டிடத்திலிருந்து எப்பொழுது நாம் அடிமையை விலக்கிக் கொள்ள போகிறோம் அன்பு நண்பர்களே? அதனால இன்றைய காலகட்டத்தில் அபரிமிதமாக வளர்ந்து விட்ட செல்போனால் ஆபத்துக்கள் அதிகமாக இருக்கிற காரணத்தினால் அதனுடைய செயல்பாடுகள் தீமையே என்று நிறைவு செய்கிறேன். நன்றி.
1: எத்தனை தீமை இருக்குன்னு சொல்லிட்டாரு பாத்தீங்களா. செல்லு முன்னாடி நம்ம மரத்தை தான் அரிக்கும்னு சொன்னாங்க, இப்போ செல்லு நம்மளையே அரிக்குது அப்படின்னு முடிக்கிறார். ஆனா செல்வி சவிதா பாண்டியன் ரொம்ப நிம்மதியா உட்கார்ந்து இப்படி கிறுக்குகளா உளறிக்கிட்டு இருக்கேன், ஏண்டா இப்படி உளறாக அப்படின்னு அவங்க ரொம்ப ஜாலியா இருக்காங்க. என்ன சொல்ல வர்றாங்க கேப்பமே, வாங்க தாயி வாங்க.
3: இப்ப செல்போன் தீமைன்னு பேசிட்டு போனவரும் அதே செல்போன 30,000 ரூபாய்க்கு காசு போட்டு வாங்கி வச்சிருக்கிறவரும் ஒரே ஆளா, ஆச்சரியமா இருக்குல்ல. எனக்கு கூட அப்படித்தான் இருக்கு. புலவரையா செல்போன வாங்கி பார்த்தா தெரியும், அவரை விட பளபளன்னு வச்சிருப்பாரு. அதுக்கு பின்னாடி ஒரு கவர் போட்டு முன்னாடி உடைய கூடாதுன்னு ஒரு ஸ்கிராச் கார்டு ஒட்டி ஆயுத பூஜைக்கு பொட்டு வச்ச சாமி கிமி கும்பிட்டாரா என்னன்னு தெரியல. செல்போன் வெறுமனை பேசுறதுக்கு தான் காலம் போயே 10 வருஷம் ஆச்சு. சில மாதங்களுக்கு முன்னாடி கூட தசை நார் சிதைவு நோயால மித்ரா என்னும் குழந்தை பாதிக்கப்பட்டுச்சு. அதுக்கான மருந்து சுவிட்சர்லாண்டுல இருந்து வரணும், அதுக்கு வரி அது இதுன்னு மொத்தம் ஒரு 22 கோடி ரூபாய் தேவைப்பட்டுச்சு. ஆனா ஒரு நடுத்தர வர்க்க குடும்பத்தை சேர்ந்த அந்த பெற்றோர்னால அதை சமாளிக்க முடியல. அவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா, செல்போன் மூலமா சமூக வலைத்தளங்கள்ல ஒரே ஒரு பதிவு, அந்த பதிவு வைரல் ஆச்சு. வெறும் 20 நாட்கள்ல மொத்த நிதியான 22 கோடி ரூபாயும் திரட்டப்பட்டு இன்னைக்கு அந்த குழந்தை நல்லா இருக்கு. இதே செல்போன் இல்லைன்னா அது ஏதாவது நடந்திருக்குமா? ஒரு உயிருங்க, அதெல்லாம் உங்க கணக்குல எடுத்துக்க மாட்டீங்களா?
1: நல்லதெல்லாம் உங்களுக்கு வழங்காதயா.
3: இன்னைக்கு பெண்களுக்கு கூடவே ஒரு காவலர் இருப்பது போல இந்த காவலன் ஆப் செயல்பட்டு இருக்கு. அதை தொடர்ந்து ஷேக் பண்ணா போதும், உடனடியாக அவசர அழைப்பு காவல்துறைக்கும் நம்ம நெருங்கிய உறவுகளுக்கும் அந்த தொடர்பு போயிடும். எவ்வளவு நல்ல விஷயம் இதெல்லாம். இன்னைக்கு சின்ன வியாபாரங்களுக்கும் வியாபாரிகளுக்கும் இந்த செல்போன் ரொம்ப பயனுள்ளதா இருக்கு. செல்போன்ல நிறைய வீடியோவா எடுத்து கடைக்கு உள் சைடு அப்படியே கேமராவை விழாவை விட்டு கடைக்கு வெளி சைடு அந்த லொகேஷனையும் தெரியப்படுத்தி மலை சாரல் மாதிரி புது புது பாடல்களா ரீமிக்ஸ் பண்ணி பொத்துனாப்ல இங்கிட்டு ஃபேஸ்புக்ல ஒரு பெரட்டு அங்கிட்டு ரீல்ஸ்ல ஒரு பெரட்டுன்னு பெரட்டி முறுக்க விட்டா
1: வடிவேல் வந்துட்ட மாதிரி தெரியுது.
3: வியாபாரம் பிச்சுக்கிட்டு போகுது. இதெல்லாம் தெரியாம எழுத்தாப்புல 3 பேர் வந்து உட்கார்ந்துட்டாங்க. செல்போன் இல்லாம இன்னைக்கு யாராவது இருக்குமா? கண்டிப்பா இல்ல. கல்கியே இன்னைக்கு கதை எழுதியிருந்தார்னா பொன்னியின் செல்வன் கதை எழுத மாட்டாரு, பொன்னியின் செல்போன் தான் கதை எழுதியிருப்பாரு. அந்த அளவுக்கு ஆடம்பர அத்தியாவசியத்தை தாண்டி உடல்ல ஒரு உறுப்பாவே மாறிடுச்சு இந்த செல்போன். கை இல்லாம வெளியே போறது மாதிரி இன்னைக்கு கைபேசி இல்லாம வெளியே போறது. இது கெட்டதுன்னு பேச வந்திருக்காங்கல்ல எதிரணியினர், அவங்க செல்போன் எல்லாம் பறிமுதல் செஞ்சு ஒரு 3 நாள் தனியா விடுங்க, காதல் படம் பரத் மாதிரி தலைய சொரிய ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா காலையில விடுஞ்சோன அலாம் கிளாக்ல இருந்து நைட்டு தூங்கும் போது சரிமா குட் நைட் மான் பேசுற வரைக்கும் நாளே அந்த செல்போன்ல தான் ஓடுது. அப்புறம் அது இல்லாம எப்படி ஐயா? இறுதியாக காலம் மாற மாற தொழில்நுட்பம் வளர்ச்சி அடையுது, உலகமும் தன்னைத்தானே புதுப்பிச்சுட்டு இருக்கு. இன்னும் கொஞ்ச நாள் போனா போனே இல்லாம வெறுங்கையில பேசுற காலம் கூட வரலாம். அதையும் நாம நல்லதுக்காக பயன்படுத்துவோம், பயன்படுத்த சொல்லி கொடுப்போம். ஏன்னா அதுதான் புத்திசாலித்தனம் என்று கூறி நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
1: ஏ அப்பா, செல்போன் எப்படி எல்லாம் காரியம் நடத்துது பாத்தீங்களா? இது பேசுற பேச்சுக்கு பதில் சொல்லி ஆகணும். வாங்க அன்னார் சிங்காவேலு வாங்க.
4: எனக்கு இந்த 3 பேரும் பெண்களா இருக்கிறது கொஞ்சம் வருத்தமா இருக்கு.
1: ஏன்னா
4: பெண்கள் குனிந்த தலையோட நடக்க கூடாது அப்படிங்கிறது ஒரு காலத்துல அப்படி இருந்தது, பெண்கள் குனிந்த தலையோட நடக்கணும், அது ஒரு மூட நம்பிக்கை. ஆனா இன்னைக்கு பாக்குறேன் காலேஜ் படிக்கிற பொண்ணுங்க எல்லாம் குனிஞ்ச தலையோட தான் வருது. செல்லன் ஓடிக்கிட்டு அன்னைக்கு பாக்குறேன் ஒரு பொண்ணு சாக்கடையில விழுந்து எழுந்திரிச்சு போகுது. இதுல வேற கல்கி இன்னைக்கு இருந்தா பொன்னியின் செல்வன் எடுக்க மாட்டாரு, பொன்னியின் செல்போன் அப்படின்னு எடுப்பாருங்க. என்னமா அதாவது கோபம் வர மாதிரி எல்லாம் காமெடி பண்ணக்கூடாது. அப்ப எங்களுக்கு சொல்ல தெரியாதா? இப்ப வள்ளுவர் இருந்தா எப்படி எழுதியிருப்பாரு? செல்போன் வாங்குவது எளிய அறியவாம், அதற்கு பின் உருப்படியாய் வாழ்வது. செல்போனை கையில் வைத்திருப்பது தவறல்ல, அதை மூளையாய் பயன்படுத்துவது தவறு. அதான் நாங்க சொல்ல வந்திருக்கோம். யமலோகத்துல சித்திரகுப்தனும் யம தர்மனும் பேசிக்கிட்டாங்களாம்.
5: யமலோகத்துல பேசுறது உங்களுக்கு எப்படி கேள்விச்சு?
4: நார்சாவில நடக்கிறது அவங்களுக்கு தெரியும் போது. அப்பதான் சித்திரகுப்தன் சொன்னாரா, ஒண்ணும் இல்ல, இனிமே நம்ம கீழே போய் மரணக்கயிறை வீசி கொண்டு வரணும்னு அவசியம் இல்ல, இனிமே ஒருவரால இங்க வந்துருவான். அதுக்கு அவனே கண்டுபிடிச்ச கருவி தான் அது, செல்போன் அப்படின்னு இருக்கான். நீங்க ஒரு விஷயம் நீங்க இன்னைக்கு பாருங்க, ஒரு விபத்து நடந்தத பக்கத்துல ஒரு பைக்ல அடிபட்டு கிடக்குறான், பக்கத்துல இருந்து ஒரு செல்பி எடுத்து போட்டா போடுறாங்க பேஸ்புக்ல. பேஸ்புக்ல போட்டா என்ன போடுறான்? பைக்கு விபத்துல ஒருத்தன் அடிபட்டுட்டான், பக்கத்துல அவனுக்கு உதவி செய்யறதுக்கு ஆளே இல்லை அப்படின்னு போட்டிருக்கான். அப்ப அவன் ஆள் இல்லையா? மனிதாபிமானம் தொலைஞ்சு போச்சு வருத்தம். மனிதர்கள் எதெல்லாம் இழந்திருக்கோம் இந்த செல்போன் வந்த பிறகு. இந்த 20 வருஷத்துல நம்ம எவ்வளவு விஷயத்தை இழந்திருக்கோம் யோசிச்சு பாருங்க. எங்க பக்கத்து வீட்டுல ஒரே தகராறு சத்தம் கேட்டு, நான் போய் கேட்டேன் என்னங்க பிரச்சனை? இல்ல நாங்க குடும்பத்தோட குலதெய்வம் கோயிலுக்கு போறோம், என் பையன் வரமாட்டேன்னு சொல்றான். அந்த அப்பா நான் கேட்டேன், அந்த பையனை கூட்ட 10வது தான் படிக்கிறாங்க, வாடா என்ன பிரச்சனை? சார் இந்த குலதெய்வம் கோயில் இருக்கிற ஊரெல்லாம் ஒரு ஊரா சார், தவறே கிடைக்காது சாருங்க. இன்னைக்கு தவறு செய்யறவர்கள் நிறைய போய் பேசுறான். பட்டுக்கோட்டை பஸ் ஸ்டாண்ட்ல நின்றுட்டு சொல்றான், நான் கோயம்புத்தூர்ல இருக்கேன், நான் பக்கத்துல நிக்கிறேன் சார், இது பட்டுக்கோட்டை தெரியுங்கிறான். பொய் சொல்ல வைக்கிறது என்ன சொல்றாங்க தெரியுங்களா? இப்ப வீட்டுல இருக்கிறவங்க, என் குழந்தை கையில செல்போனை கொடுத்துட்டா எந்த தொந்தரவும் பண்ண மாட்டான், கையில செல்போனை கொடுத்துட்டா எந்த இப்ப பண்ண மாட்டான், சேர்த்து வச்சு அப்புறம் மொத்தமா பண்ணுவான். எங்க தாத்தா படிக்காத தாத்தா, எங்க அப்பா பார்த்து என்ன தெரியுங்களா சொன்னாரு? நான் படிக்கலடா, கடைசி காலத்துல கஞ்சி ஊத்துறா, விட்டுட்டு போறாதன்னாரு. எங்க அப்பா என்ன பார்த்து என்ன தெரியுங்களா சொன்னாரு? கடைசி காலத்துல நீ கஞ்சி ஊத்த வேணாண்டா, எங்க இருந்தாலும் நான் போயிட்டேன்னு தெரிஞ்சா கொல்லியாவது வச்சுட்டு போயிரு அப்படின்னாரு. நான் என் பையனை பார்த்து என்ன தெரியுங்களா சொல்றேன்? ஏ கடைசி காலத்துல நீ கஞ்சி ஊத்த வேண்டாம், கொல்லி வைக்க வேண்டாம், நீ புடைச்சுக்கடா, நீ நல்லா இருந்தா போதுண்டா, நீ சரியாயிருடான்னு சொல்றமா இல்லையா? அழகா எங்களுடைய அணித்தலைவர் அவங்க புலவர் ஐயா சொன்னாங்க, நம்ம வெள்ளக்காரனை எதிர்த்து போராடணும், இன்னைக்கு செல்போனை எதிர்த்து போராட வேண்டிய கட்டாயத்துல இருக்கோம் அப்படின்னாங்களே. செல்போனை எதிர்த்து போராடலங்க, அன்னைக்கு நமக்கு எதிரி யாருன்னு தெரிஞ்சது, யாரு நம்மளை அடிமைப்படுத்தி வச்சிருக்கான்னு தெரிஞ்சது, எதிர்த்து போராடி சுதந்திரம் வாங்கணும். இப்ப எங்கேருந்தோ ஒருத்தர் நம்மளை இயக்குறான், எதை பார்க்கணும், எதுக்குள்ள பார்க்கணும், எவ்வளவு நேரம் பார்க்கணும்னு எங்கேயோ ஒருத்தன் கேட்கிறானே, யாரை எதிர்த்து போராடுவோம், இந்த அடிமைத்தனத்திலிருந்து எப்படி நம்ம மீண்டு வருவோம், அதை கேட்கறது தானங்க நாங்க பேச வந்திருக்கோம். குடும்பங்கள்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு 100% இன்னைக்கு செல்போன் தாங்க. நைட்டு 12 மணிக்கு பொன்னாடி புருஷன் தூங்கிட்டு இருக்கா திடீர்னு சவுண்ட் வருது, செல்போன் டெங் அப்படின்னு. புருஷன் எழுந்திரிச்சு பார்த்தான், செல்போனை பார்த்து தூங்கிட்டு இருந்த பொண்டாட்டி எழுப்பி ஓங்கி அடிச்சான் பாருங்க கண்ணத்துல.
5: மனைவி அடிக்கிற அளவுக்கு தைரியமா இருக்கேன் ஆளு.
4: சில நேரம் ஏங்க நைட்டு 12 மணிக்கு அடிக்கிறீங்க ஏண்டி? நைட்டு 12 மணிக்கு ஒருத்த செல்போன்ல உனக்கு பியூட்டிஃபுல்னு மெசேஜ் பண்றான். அப்பதான் புரு பொண்டாட்டி பார்த்துட்டு சொன்னான், அட பாய் மனுஷா, அது பேட்டரி ஃபுல்னு வந்திருக்கியா? நடுவரவர்களே, உங்கள் தீர்ப்பு என்பது தமிழ் குடும்பங்களில் மன இறுக்கத்தை போக்கி மன மகிழ்ச்சி உண்டு செய்யக்கூடிய தீர்ப்பாக அமையட்டும் என்று கேட்டு இதுகாரும் இருந்து கேட்டவங்க அத்தனை பேருக்கும் நன்றி கூறி வணக்கம் கூறி விடை பெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
5: அண்ணா சிங்கார வேலு ரொம்ப அழுத்தம் திருத்தமாக சில செய்திகளை சொல்லியிருக்காரு. என்னையா இது? பாவம் செல்வி ஆனந்தி இருக்காங்களே, ஏய் எவ்வளவு பெரிய நன்மை இல்லாத செஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. வாங்க
3: சிங்கார வேலு ப்ரோ, கோபம் வர அளவுக்கு ஹியூமர் பண்ணிட்டாங்களா சமிதா? இந்த அளவுக்கு கோவப்பட்டா ஸ்மார்ட் வாட்ச் ஒன்னு இருக்கு நடுவரவர்களே, சொல்லும் கோவப்படாத, பெருமூச்சு இழுத்து விழு அப்படின்னு சொல்லு. குடும்பத்தை பிரிக்குதாங்க இந்த ஸ்மார்ட் போனு. முதல்ல இந்த தெருவு வீட்டு தெருவுக்கு ஒரு பொண்ணு அனுப்புறதுக்கே பயப்படுவாங்க. இப்ப பெண்களை படிக்கிறதுக்கும் இல்ல கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கும் ஃபாரின் போயிருக்குங்க என் பொண்ணு, ஃபாரின் போயிருக்குங்க என் பையன் அப்படின்னு தெம்பா சொல்லிட்டீங்க. நிம்மதியா ஏன் உட்காரும் தெரியுமா? குடும்பத்துல இருக்க அத்தனை பேரும் ஒரே வாட்ஸ்அப் குரூப்ல இருக்கும், யாரு எப்ப எழுந்துக்கிறாங்க, எப்ப சாப்பிடுறாங்க, யூஎஸ்ல அவங்க இன்னைக்கு என்ன சாப்பிடுறாங்க, இங்க இருந்து அம்மா ரெசிபி அனுப்புவாங்க. அந்த அம்மா அங்க சமைச்சிட்டு அம்மாக்கு வீடியோ கால் பண்ணி, மா வாசம் வருதா, நீ சொன்ன மாதிரியே செஞ்சிருக்கேனான்னு அங்கிருந்து கேட்கும் போது அந்த ஃபீலிங்ஸ் எல்லாம் உங்களுக்கு கிடையவே கிடையாதா? நீங்க கடிதம் எழுதினீங்கன்னா பிரியாணி எப்படி ஒட்டி அனுப்புவீங்களா? அண்ணா அவர்கள் சொல்றாரு, போன் பேசிக்கிட்டே இருக்காங்க, அவங்க யார்கிட்ட பேசுறாங்கன்னே தெரியல, அன்னோன் நம்பர் கிட்ட பேசுறாங்கன்னு. வீட்டில் இருப்பவர்கள் பேசினால் நாங்க எங்க போன் பண்ணி யாருக்கோ பேசுறோம்?
5: அவரை கேட்டா பேசுற மாதிரியா இருக்கு.
3: கார்ல வரும்போது நம்மளுடைய புலவர் அவர்கள், பட்டிமன்றம் இதுக்கு முன்னாடி நிறைய பேசியிருக்கோம், கட் பண்ணி எல்லா இடத்துலயும் வைரலா இருக்குங்க. நான் பேசின கண்டென்ட்ங்கிற அது எப்படி நிகழ்ந்தது? ஒவ்வொருத்தங்க கையிலயும் ஸ்மார்ட் போன் இருந்ததுனால தானே நீங்க பேசின பட்டிமன்றத்தை டிவில பாக்க தவறினாலும் அங்கங்க போற இடத்துல பாக்குறாங்க. புகழ் பரவுதா இல்லையா?
5: பரவுது.
3: ஒவ்வொரு குடும்பத்திலும் இது நடக்கும் நடுவர் அவர்களே. அதாவது நம்மளோட ஃபேமிலியில முதல் முறையா பிளைட் ஏறின அப்படின்னு அந்த மாதிரி ஒரு அனுபவம் எனக்கும் உண்டு. அப்ப என்ன பண்றேன், முதல் பிளைட் மும்பைல இருந்து சென்னைக்கு வரேன், ஏறி உட்கார்ந்த உடனேவே நான் வந்து அப்பாவுக்கு ஒரு மெசேஜ் அனுப்புறேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல அப்பபோத வேர்ல்ட் சோஸ் ஹை அப்படின்னு சொல்லி நான் சொல்றேன், எங்க அப்பா கிட்ட இருந்து ரிப்ளை, லைக் அ டைமண்ட் இன் தி ஸ்கிரீன் அவர் அனுப்புறாரு. அந்த டக்கு டக்குன்னு வந்த ரெஸ்பான்ஸ் நீங்க போடுற கடிதத்துல கிடைக்குமா?
5: கிடைக்குமா?
3: எப்பவுமே குழந்தை தவறாகத்தான் செய்யும், அதை திருத்துவதே என்னுடைய பொழப்புன்னு இருக்க கூடாது. முதல்ல என்ன யாருனே தெரியாதவங்க ஏதோ இடத்துல உட்காந்துட்டு எனக்கு மாப்பிள பாக்குறதும் பொண்ணு பாக்குறதையும் விட்டுட்டு மேட்ரிமோனி ஆப் என் போன்லயே இருக்கு, எனக்கு எந்த மாதிரியான மாப்பிளையோ பொண்ணோ வேணுங்கறத நான் தேர்ந்தெடுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கா இல்லையா ஸ்மார்ட் போனு?
5: அதே நேரத்துல ஒரே பொண்ணு 9 திருமணம் பண்ணிருந்தாயே.
3: நடுவர் அவர்களே, அங்க நடுவுல உட்கார்ந்து இருக்கும் போது கொஞ்சம் பதட்டமா தான் இருக்கும், சுத்தி முத்தி அப்படி இப்படி சொல்லத்தான் செய்வாங்க, ஆனா உங்களுக்கு எங்களைதான் பிடிக்கும் எங்களுக்கு தெரியும், அதனால தீர்ப்பு அதே மாதிரி வழங்கணும்னு நாங்க வேண்டிக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.
5: செல்போனே எவ்வளவு நன்மை செய்யுதுன்னு சொல்லி எப்படி எல்லாம் சொல்றாங்க பாத்தீங்களா? உடனுக்குடனேயே நமக்கு பயன் தரக்கூடியது செல்போனியா, அதுல எவ்வளவு நன்மை இருக்குன்னு சொல்லி அழுத்தமா பேசிருக்கிறாங்க. வாங்க ராஜா, வாங்க.
6: பேராசிரியர் ஐயா அவர்கள், எனக்கு தெரிய ஒரு 60 ஆண்டுகளாக பட்டிமன்றம் நடத்துகிறார். 60 வருஷமா பேசின ஒருத்தருக்கு செல்போனை பத்தி பேசினா பதட்டம் வரும்னு அவங்க சொல்றாங்க. யாருக்கு யாரு தைரியம் சொல்றதுன்னு வேண்டாமாமா? இவங்க பிளைட்ல ஏறி அப் அபவ் த வேர்ல்ட் சோ ஹை, உடனே அவங்க அப்பா அங்கிருந்து லைக் அ டைமண்ட் அப்படின்னு அவ்வளவு அழகா அனுப்புறீங்களேமா, அந்த பிளைட் மூவ் ஆகும் முன்னாடி எதுக்கு போன ஆஃப் பண்ண சொல்றான்? அதுக்கு பிளேன் மோடுனே இருக்கு. ஏமா அநியாயம் பண்றீங்க. ஆனந்தி அம்மா சொல்றாங்க, ஸ்மார்ட் வாட்ச்னு ஒண்ணு வந்திருக்கான், அது சொல்லுதான் கோவப்படாதீங்க கோவப்படாதீங்கன்னு சொல்லுதான். அவன் ஏன் கோவப்படுறான் தெரியுமா? லைன் பிஸியா இருக்கிறதுனால தான் கோவமே படுறான். நீங்களே பாருங்க, 4 தடவை ஒரு ஆளுக்கு போட்டு பாருங்க, லைன் பிஸியா இருந்தா உங்க பிபி ஏறுதா இறங்குதா? அது எல்லாத்துக்கும் மேல சின்ன பிள்ளைகள் மேல் நீங்கள் சந்தேகப்படாதீர்கள், பையனை நம்புங்கன்றாங்க, நம்பித்தான் போன் வாங்கி கொடுத்தோம். சார் நீங்க உங்க எல்லார்ட்டையும் கேக்குறேன், உங்க பையன் போன் பேசும்போது பக்கத்துல போய் நின்னு பாருங்க, நீங்க போக போக அவன் போய்கிட்டே இருப்பான். உண்மையா இல்லையா? அதாவது உங்க பையன் உங்களை விட்டு தள்ளி போகணும்னா நீங்க போன் வாங்கி கொடுக்கணும். சரி, ஒரு விஷயத்துக்கு நாம் முழுக்க அடிமையாகி இருக்கிறோம், அதைத்தான் எங்க அணியில சொல்றோம். எதற்கு செல் என்கிற சொல் இருக்கு இல்லையா, சிறையில் இருக்கிற அறை என்று அர்த்தம் அதுக்கு, சிறையில் இருக்கிற ரூம். நீங்கள் சிறைப்பட்டவனுக்கு கூட விடுதலை என்று ஒரு நாள் உண்டு, செல்லில் சிக்கியவனுக்கு ஒரு நாளும் விடுதலை கிடையாது என்றதா எங்க அணியின் வருத்தம்.
5: சிக்கின சீரழிஞ்ச
6: செல்போன் வந்த பிறகு சமூகத்தில் தேவையற்ற பிரச்சனைகள் பெரிதாக்கப்படுகிறதா இல்லையா? ஒண்ணும் இல்லாம ஒவ்வொரு பிரச்சனையும் ஊதி பெரிதாக்குகிறார். செல்போன் தகவல் தொடர்பு சாதனமாக இருக்கிற வரை அது ஓகே. எப்போது அதில் எல்லா தகவல்களையும் நாம் பதிவு செய்ய ஆரம்பித்தோமோ அப்போதுதான் பிரச்சனை வந்தது என்பது உண்மை. ஒரே ஒரு கிளிக் பண்ணீங்கன்னா உங்க அக்கவுண்ட்ல இருக்கிற மொத்தத்தையும்
5: கொண்டுட்டு போயிடலாம்.
6: அவன் தீபாவளி கொண்டாரு. போன் உங்களை கண்காணிக்கிறது அப்படின்னு எனக்கு சொன்னது திருமதி பாரதி பாஸ்கர்.
5: அங்க சொல்றது ஒண்ணு, இங்கே சொல்றது ஒண்ணு.
6: நீங்கள் எங்கே போகிறீர்கள், என்ன செய்கிறீர்கள் என்பது உங்க பிரைவசி முழுக்க போன் எங்கிருந்தோ கண்காணித்து கொண்டிருக்கிறதானே கஷ்டம். சரி, எல்லாத்தையும் விடுங்க. உங்க வீட்டுக்கு யாராவது வர்றாருன்னு வைங்க, சொந்தக்காரரு, அவர் கூட பேசுறீங்களா? அவர் முன்னாடி உட்காந்து செல்போன் பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா? அவர் எப்படி பாப்பாரு கொஞ்ச நேரம், நான் வந்த நேரம் சரியில்லை போல. இன்னொன்னுங்க, இப்போ நம்ம பட்டிமன்ற மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடக்குதுன்னு வைங்க, இப்ப பாரதி மேடம் பேசும்போது, இப்ப நான் பேசும்போது ஒன்னும் செய்யாதீங்க, பாரதி மேடம் பேசும்போது முன் வரிசையில் இருக்கிற ஒரு 10 பேர் மொபைல் எடுத்து பேசுங்க. ஹலோ, நான் வந்துகிட்டே இருக்கேன். நல்லா பேசுறாங்க, ஒரு 10 பேர் பேசுங்க, அவங்க பேச முடியுமா?
5: சொல்லி கொடுத்துருங்க, அதையும் சொல்லி கொடுத்துருங்க.
6: அப்படின்னா ஒரு சூழலை கெடுக்க செல்போனால் முடியும். உண்மை அது. எந்த ஒரு வீட்லயும் நிம்மதி இல்லாம போனோம்னா ரெண்டு பேர் செல்போன்ல பேசணும். இதுக்கு எல்லாத்துக்கும் மேலங்க ஐயாவே அப்படி கஷ்டப்பட்டு நடந்து வருவாரு. முன்னாடி படக்குன்னு வந்து செல்ஃபி எடுப்போம். அந்த செல்ஃபி எடுக்கும் போது எடுக்கவும் தெரியாது, மாறி அமுக்கி போன் சுவிச் ஆஃப் ஆயிரும். இவர் போஸ் கொடுத்துட்டே நிப்பாரு. அவர் தான், நானும் தான். இப்படி இருக்கிறவங்க கையில செல்போனை கொடுத்தா அது என்ன கூத்தாகும் சார்? இந்த அவங்க சொன்னாங்க விமானத்துல போறோம், அப்படி போகும்போது வீட்டோட தொடர்புல வச்சிருக்கிறோம்னு. நீங்க உங்க வீட்டை விட்டு கிளம்பி போன புள்ள அல்லது பொண்ணு கொஞ்ச நேரம் போனை எடுக்கலைன்னா உங்க மனசு பதறுதா, சந்தோஷமா இருக்கா? 4 ரிங் பண்றீங்க, எடுக்கலைன்னா? ஒருவேளை அவன் போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருந்தானா, சந்தோஷமாவா இருக்கீங்க? இப்படின்னா மனிதனை எந்த நேரமும் பதட்டத்தில் வைக்கிற ஒரு கருவி, எப்படி அது நன்மை தரும் என்று இவங்க பேசுறாங்கன்னு எனக்கு தெரியல. சீட்டிங் அப்படின்றோம்ல, அதுக்கு இன்னொரு பேர் தான் சாட்டிங். 50 வயசு ஆளு 15 வயசு பாய் மாதிரியே பேசுறான். முழுக்க போன்ல ஏமாத்துறதுதான். இப்படின்னா இந்த போன் எல்லா வகையிலும் இடைஞ்சலாக இருக்கிறது, இத்தனை பிரச்சனைகளை உருவாக்குகிறது செல்போன். நீங்க மட்டும் நம்பி உங்க செல்போனை உங்க வீட்டை மாட்ட கொடுப்பீங்களா? அதாவது லாக்கை எடுத்துட்டு
5: நாங்க நிம்மதியா இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையா?
6: இது எல்லாத்துக்கும் மேல உங்களை நம்பி உங்க பிள்ளைங்க தருவானா? அப்படின்னா எவ்வளவு மறைக்கிறார்கள்னு யோசிச்சு பாருங்க. மறைத்து செய்கிற ஒரு விஷயம் குடும்பத்துக்கு நன்மை தருமா? ஏன் பல கல்வி நிறுவனங்கள் ஏற்கனவே ஆன்லைன்ல நடத்தினாலும் இப்போ போன் கொண்டு வராதீங்கன்னு சொல்றாங்க? ஏன் சொல்றாங்க? அவ்வளவு சிக்கல்கள் இருக்கு. போன் என்பது நல்ல கருவி, ஆனால் காலச்சூழல் மோசமாக இருக்கிறது. நம்முடைய குடும்பங்களில் பிரச்சனைகள் பெருக காரணம் செல்போனாக இருக்கிறதுன்றதா சத்தியம், அதான் உண்மை. காவல்துறைக்கு தெரியும் செல்போனை வச்சு என்னென்ன நடக்கு. சைபர் கிரைம்னு ஒரு தனி டிபார்ட்மெண்டே உருவாக்குனது செல்போன் தான். கிரைம் வரைக்கும் தானங்க இருந்தது, அது என்ன சைபர் கிரைம்? ஒரு புது கிரைம் டிபார்ட்மெண்ட்டை உருவாக்குன ஒரு செல்போன் எப்படி நன்மை தரும் என்று பேசுகிறார்கள்னு தெரியல. எங்கள் அணி இளம் பிள்ளைகளுக்காக பேசி இருக்கிறோம். போனை பயன்படுத்துங்க, கவனமா பயன்படுத்துங்க. அதில் நன்மையை விட தீமைகள் இன்றைக்கு பெருகி இருக்கிறது. அதனால் செல்போனால் நமக்கு அதிகம் கிடைப்பது தீமையே என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி
5: ராஜா. ரொம்ப லாவகமா எவ்வளவு தூரத்துக்கு இது தீமை செய்யுது அப்படின்றத சைபர் கிரைம் வரைக்கும் வந்திருக்கிறார்கள். உண்மைதான், பயமாவே இருக்கு. அவர் பேச பேச எல்லாரும் கைதட்டுறாங்க, ஏன்னா கையில வச்சுக்கிட்டே கைதட்டுறாங்க. அதான் ஆச்சரியம். பாரதி பாக்க
7: ராஜா சார் வந்து ரொம்ப நல்லவருங்க, ரொம்ப நல்லவர். இப்போ இந்த முன்வரிசையில் இவ்வளோ பேர் உட்காந்துருக்கீங்க, நீங்கள் யாராவது நினைச்சிங்களா நான் பேசும்போது உங்கள் ஃபோனை எடுத்து பேசணும்னு நீங்கள் யாராவது நினைச்சிங்களா? அதை நீங்களா செய்வீங்களா? ஆனால் அவர் தூண்டுறாரு உங்களை. முன்னாடி வரிசையில் உட்கார்ந்திருக்கிற ஒரு 10 பேர் ஃபோனை எடுத்து பேசினால் பாரதி மேடம்க்கு எப்படி இருக்கும்? இப்போ இவர் சொல்லி கொடுத்து உங்களில் 10 பேர் அப்படி செஞ்சாங்கன்னா அந்த பாவம் செல்போன் மீது விழ வேண்டுமா, ராஜா அவர்கள் மீது விழ வேண்டுமா? இதைத்தான் நான் கேட்கின்றேன். இந்த கம்பி கட்டுற வேலை எல்லாம் இங்க நடக்கவே நடக்காது.
5: அவர் நம்பி கட்டிருக்காரு.
7: அப்புறம் செல் என்ற வார்த்தையே சிறையில இருக்கிற செல்ல இருந்து வந்ததுன்னு ராஜா சார் சொல்ற பெரிய அறிஞர். நம்ம தான் வேணும். நான் என்ன நினைக்கிறேன், செல் அப்படின்ற ஆங்கில சொல்ல இருந்து அது வந்ததுன்னு ஏன் எடுத்துக்கணும்? தமிழில் செல் என்று ஒரு சொல் இருக்கிறது அல்லவா, அதுக்கு என்ன அர்த்தம்? முன்னே செல், முன்னேறி செல், மேலே மேலே செல், உயர்ந்து செல். அந்த செல்லில் இருந்துதான் இந்த செல் வந்திருக்குன்னு ஏன் ராஜா சார் எடுத்துக்கொள்ள கூடாது? ஆனந்தி முதல் முதல்ல பிளைட்ல போறாங்க, பிளைட்ல இருந்து அவங்க அப்பாவுக்கு ஒரு மெசேஜ் அனுப்புறாங்க. Up above the world so high. உங்க அப்பா உடனே பதில் அனுப்புறாரு, like a diamond in the sky. ஒரு தந்தைக்கும் மகளுக்குமான கவித்துவமான ஒரு நிமிடம் அது. இந்த நிமிடத்தை ஆனந்தி பகிர்ந்து கொண்டால் ராஜா சார் சொல்ற அப்பயே செல்போன் ஆஃப் பண்ண சொல்றாங்க. செல்போன் வந்து ஆஃப் பண்ணணும்னா டேக் ஆஃப் போதுதான். இப்பெல்லாம் ராஜா சார் உங்களுக்கு தெரியுமா, இன்ஃபிளைட் வைஃபையே வந்துருச்சு. ராஜா சார் படங்களுக்கு கால் ஷீட் கொடுப்பதே விமான பயணத்தின் போது இன்ஃபிளைட் வைஃபை உபயோகப்படுத்தி தான் செல்போன்ல கால் ஷீட்டே கொடுத்துட்டு இருக்காரு. பதட்டத்தில் வைக்கிற கருவி நமக்கு நன்மை தருமா? பதட்டத்திலே வைக்கவில்லை சார், பதட்டத்திலே வைக்கவில்லை. நான் என்னுடைய அனுபவத்திலிருந்து சொல்கிறேன். இப்ப நேற்று நான் கன்னியாகுமரிக்கு ஒரு நிகழ்ச்சிக்காக போய் பேசணும். அது சில காரணங்களால தாமதமாகி திருவனந்தபுரத்துல நான் விமானத்திலிருந்து இறங்கி கன்னியாகுமரிக்கு போயிட்டு இருக்கேன். இரவு 10 மணி. அவர் இருட்டு பாதையில அந்த சகோதரர் காரை செலுத்திட்டு போறாரு. கார் எங்க போகுதுன்னு தெரியல. நான் என்ன செஞ்சிருப்பேன் நினைக்கிறீங்க? கூகுள் மேப் போட்டு பாக்குறேன். அந்த அதே பாதை தான், சரியான பாதை தான். இன்னும் 10 நிமிஷத்துல போயிருந்த போது மனதுக்குள்ளே ஒரு அமைதி வருகிறதே, பெண்கள் தனியாக பயணம் மேற்கொள்ளுகின்ற அந்த தைரியத்தை அவர்களுக்கு கொடுத்திருப்பதே அவர்கள் கையில இருக்கிற செல்போன் தான். உண்மையா இல்லையா? தலை தலையாட்டி என்ன செய்ய? 2 வருஷம் நம்ம பிள்ளைங்க ஆன்லைன் கிளாஸஸ் அட்டன் பண்ணாங்க, அதுல பல பிரச்சனைகள் இருந்தது உண்மை. ஆனா அது கூட இல்லைன்னா 2 வருஷம் படிப்பு வாசனையே இல்லாமல் தானே மாணவ சமூகம் இருந்திருக்க முடியும்? என்ன பேசுறீங்க நீங்க? செல்போன்னாலதான் எல்லா கிரைம், தனி டிபார்ட்மெண்டே வந்துருச்சுன்னு ராஜா சார் கவலைப்படுறாரு. ஆனா பல கிரிமினல்ஸை பிடிப்பதற்கே செல்போன் தான் உதவுகிறது என்பதை காவல்துறை அதிகாரி அவர்கள் கட்டாயமாக ஒத்துக்கொள்வாரா இல்லையா? அதுக்கு முன்னாடி அண்ணா சிங்காரை வேலு, அவர் மகன்கிட்ட சொல்லுவாரோ, கடைசி காலத்துல நீ நல்லா இருந்து கடை. ஏன் சார், இப்பதானே 30 வயசு ஆகுது உங்களுக்கு, இன்னும் ஒரு 70-80 வருஷம் இருக்க போறீங்க, என்ன அவ்வளவு சோகம்? ரொம்ப சோகமா இருந்ததுன்னா ரொம்ப சிம்பிள், அண்ணா சிங்காரவேலு அவர்களே போனை எடுங்க, அலமத்தி அபிபோன் எங்க அனிருதோட பாட்டை போடுங்க, உடனே சந்தோஷம் தானா வரும். ஏன் இவ்வளவு வருத்தம் உங்களுக்கு? ட்ரெயின்ல போயிருக்காரு அண்ணா சிங்காரவேலு, ஒருத்தருடைய செல்போன் தொலைந்து போய்விட்டது. உடனே ஒரு பையன் கேட்டிருக்கான், ஒரு இளைஞன் நம்ம ஆள் கேட்டிருக்கான், அப்ப சார்ஜர் எனக்கு கொடுங்கன்னு. இது அவருக்கு ஒரு வருத்தமா இருக்கு. எதுக்கு கேட்டான் தெரியுமா? அவனோட போன்ல சார்ஜ் இல்ல. சார் உங்க சார்ஜரை கொடுங்க, என் போனை சார்ஜ் பண்ணிட்டு என் போன்ல இருந்து உங்க நம்பருக்கு போன் பண்றேன். அதை அடிக்கிற போது போன் எங்க விழுந்திருக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருன்றதுக்காக பண்ணிருக்கேன். ராத்திரி 12 மணிக்கு ஒரு கணவன் மனைவியோடைய போனை பாக்குறான். பார்த்துட்டு அதுல பேட்டரி ஃபுல்லி சார்ஜ் வந்திருக்கிறது, அந்த ஆளு பியூட்டிஃபுல்னு படிக்கிறார். உடனே அண்ணா சிங்காரவேலு சொல்லிக்கிறார், செல்போனால் தான் இது வந்தது. முதல்ல அந்த ஆளை கண்டாக்டர் கூட்டிட்டு போங்க சார். நண்பர்களே, அப்புறம் நம்ம புலவர், புலவரையா ஏழு மணி நேரம் செக்யூரிட்டி டியூட்டி பார்த்து 400 ரூபாய் வாங்கிட்டேன். ஒரு பட்டிமன்றம் பேசினா அதை விட எவ்வளவோ கிடைச்சிருக்கமே சார். ஏன் சார், ஏன் இந்த வேலை நமக்கு? நண்பர்களே, மூன்று பேரும் புலம்பி தள்ளி இருக்கிறார்கள். ஒரு விஷயத்தை நான் இந்த அவையிலே சொல்லுகின்றேன், டெக்னாலஜியோட நம்ம சண்டை போட முடியாது. இதிலே நன்மைகள் எவ்வளவு இருக்கின்றன, நான் சில நன்மைகளை உங்களுக்கு சொல்லுகின்றேன். சார், எங்க அப்பா அம்மாவோட போட்டோவை என்னுடைய போன்ல வச்சிருக்கேன் சார். ஒவ்வொரு நாளும் எழுந்திருக்கிற போது அந்த படத்தை பார்த்து விட்டுத்தான் என் நாளை துவக்குகின்றேன். இப்ப வீட்டுல வந்து சட்டம் போட்டு கூட அந்த போட்டோ வச்சுக்கலாம். ஆனா நான் வெளியூருக்கு போனால் ஒவ்வொரு தடவையும் அந்த போட்டோவை எடுத்துட்டு போக முடியுமா? நான் எங்கே இருந்தாலும் அவர்களை பார்த்து விட்டுத்தான் என் நாளை தொடங்குவது என்பதை என்னுடைய போன் எனக்கு சாத்தியமாக்கி இருக்கிறது என்றால் அது நன்மையா தீமையா? செல்போன் என்கின்ற ஒரே ஒரு கருவி 82 கருவிகளினுடைய வேலைகளையும் செய்கிறது. அதுல கேலண்டர் இருக்கு, அதுல அலாம் இருக்கு, அலாம்லயே ஸ்னூஸ் இருக்கு, எந்த திசை என்று காட்டுகின்ற திசை காட்டி இருக்கிறது, டேப் ரெக்கார்டர் இருக்கிறது, ஆல்பம் இருக்கிறது. இப்படியே 82 பயன்பாடுகள் ஒரு கருவிக்குள் இருக்கிறது. பல கருவிகளின் பயன்பாடுகளை ஒரு கருவிக்குள் சுருக்கி இருப்பது தீமை என்று சொல்லுவதற்கு மூன்று பேர் வந்திருக்கின்றார்கள். சார், இவ்வளவு பெரிய கூட்டம் இருக்கு சார், எல்லாரும் செல்போனை அழிப்பதற்கு ரெடி. அவர்களுக்கு ஒரு முன்மாதிரியாக, அவர்களுக்கு ஒரு வழிகாட்டியாக ராஜா சார் வெளிநாட்டிலிருந்து வாங்கி இருக்கிற அந்த விலை உயர்ந்த செல்போன் கருவி தூக்கி போட்டுருங்க, எங்களை மாதிரி ஏழைங்க எடுத்து பழிச்சுட்டு போறோம்.
5: அவர் எல்லாத்தையும் என்கிட்ட கொடுத்து சொல்லுங்க
7: செய்வீங்களா சார்? ராஜா சார் போனுக்கு இன்சூரன்ஸ் எல்லாம் வச்சிருக்காரு, உங்களுக்கு தெரியுமா? வேண்டா, வெறுப்பாக ஒரு கருவி இருந்தால் அதை ஏன் பத்திரப்படுத்துகிறீர்கள், ஏன் பாதுகாக்கிறீர்கள்? நன்மை இருக்கிறது சார். சேலத்துல நாங்க தங்கியிருந்த விடுதியில் இருந்து இந்த கல்யாண மண்டபத்துக்கு நாங்க வரணும். எங்களுடைய கார் ஓட்டுநர் சேலத்தை சேர்ந்தவர் அல்ல. அங்கிருந்து இங்க வருவது எப்படி? யார் கூகுள் மேப் போட்டது? ராஜேஷ் தான் கூகுள் மேப் போட்டாரு. உண்டா இல்லையா? வேணா ஓட்டுநரை சாட்சிக்கு நான் கூப்பிடுறேன் சார். நமக்கு உதவி இல்லையா இது? பாட்டெழுதி பிழைக்கிறவர்கள் சில பேர், குற்றம் கண்டுபிடித்தே பேர் வாங்குகிறவர்கள் மூன்று பேர். அந்த மூன்று பேர் தான் இவர்கள். நிறைவாக நான் இப்படி சொல்லுகிறேன் நண்பர்களே, மகாபாரதத்திலே ஒரு கதை வரும், தர்மபுத்திரருக்கும் யக்ஷனுக்குமான பேச்சுவார்த்தை. யக்ஷன் கேட்கின்றான் தர்மபுத்திரனை பார்த்து, வெளிநாடு போகிறவனுக்கு எது துணை? கல்வி. வீட்டிலே இருக்கிறவனுக்கு எது துணை? மனைவி. வாழ்க்கையிலிருந்து விடை பெற்று போகிறவனுக்கு எது துணை? அவன் செய்த தானமும் தர்மமும் என்று பதில் வருகிறது. இன்றைக்கு அது நடந்திருந்தால் யக்ஷன் கேட்டிருப்பான், எல்லாருக்கும் எப்போதும் எது துணை? தர்மன் பதில் சொல்லி இருப்பான், அவன் கையிலே இருக்கிற செல்போன் என்று. நன்றி, வணக்கம்.
5: பெரியோர்களே, இது தீர்ப்பு தருகிற நேரம். என்னுடைய தீர்ப்பை நானே எவ்வளவு கவனமாக சொல்ல வேண்டுமோ அவ்வளவு கவனமாக சொல்ல போறேன். ஒரே ஒரு சின்ன கணக்கெடுக்கு, சினிமாவை வரவேற்பதில் தமிழ் மக்கள் மிக மிக ஆர்வம். அதனால் அரசியல் மாற்றங்களையே உருவாக்கியது சினிமா தான். அப்படின்னா திரைப்படம் பார்ப்பதிலே, படம் பார்ப்பதிலே நம்முடைய மக்களுக்கு இருக்கிற ஆர்வத்தை முதல்ல புரிஞ்சுக்கங்க. இதுல திரைப்படத்தில் பார்த்த படம், தொலைக்காட்சி பட்டியலில் பார்த்த படம், இது எல்லாத்தையும் மொத்தமா எங்க கொண்டு வந்துருச்சு? நம்ம கையுக்குள்ளேயே கொண்டு வந்துருச்சு. எது? செல்லு. அப்படின்னா செல்லு மேல எல்லாருக்கும் பிணி இருக்கத்தானுங்க செய்யும். சந்தோஷமா தான் தொடங்குது. ஆனா என்ன படம் பார்க்கறான்னு நினைக்கிற போதுதான் ஆபத்து வந்துருக்கு. அதனால இவங்க என்ன நினைக்கிறாங்க, இல்லைங்க இது ரொம்ப மோசம், இது தீமைதான் என்று இவங்க சொல்றாங்க. அப்படின்னா இந்த பக்கம் என்ன சொல்றாங்க, நன்மையே இல்லையாயா? அதுல ஒரு நன்மையுமே கிடையாதா? எல்லா விஷயங்களும் அதுக்குள்ள கொண்டு வந்து கொடுத்துருக்கிறானையா? அந்த காலத்துலங்க என் கல்யாணத்துக்கு பணம் எடுக்கணும்னு சொன்னாங்க, அதுவும் கோவில் வாசலில் வச்சு எடுக்கணும்ட்டாங்க. என்னை படுத்தின பாடு, எங்க வீட்டம்மாவை படுத்தின பாடு. அந்த அம்மா தலையை ஸ்பிரிங் கேட் மாதிரி இப்படி இறங்கு, பக்கத்துல ரெண்டு நாள் அப்படி தூக்கி விடுறது. அவரு, ஐயா ஐயா ஐயா ஐயா சரி செய்யுங்க சரி செய்யுங்கன்னு. இப்பங்க இந்த செல்போனை வச்சுக்கிட்டு எத்தனை படம் எடுக்கிறான், நின்னா படம் எடுக்கிறான், உட்கார்ந்தா படம் எடுக்கிறான், சாஞ்சா படம் எடுக்கிறான், எத்தனை வகையான படம் எடுக்கிறாயா? சரிதானே, நமக்கு ஒரு மகிழ்ச்சியா தானே இருக்கு. அதே நேரத்தில் நம்ம என்னவாக இருக்கிறோம் என்பதை எங்கேயோ இருந்து ஒற்று வேலை பார்க்கிறான். ராஜா சொல்றாருல, நம்ம ரகசியங்களை எல்லாம் இங்கிருந்து எடுத்துக்கிட்டு போயிடறாங்க. நம்ம என்னென்ன செய்யறோமோ, அதுவும் பொம்பளை பிள்ளைய என்ன செய்யுதோ அதெல்லாம் எடுத்து வச்சு படம் எடுத்து வெளியே காட்டிடறான்டானா. அது ஏமாத்துறதுக்கு, பயமுறுத்துவதற்கு செய்கிறார்கள் என்று சொன்னால் பெரியோர்களை யோசிச்சு பாருங்க, இது ஆபத்தா தெரிகிறது அல்லவா? அப்படின்னா நாட்டில் நல்லவர்கள் குறைந்து தீயவர்கள் அதிகமாகி கிட்டிருக்கிறானோ என்ற பயம் நமக்கு வருது இல்லையா? இன்னொரு பக்கம் இப்படி யோசிச்சு பாருங்க, ஒருவேளை அவர்களுடைய மனத்தை கெடுப்பதற்கு துண்டுகோலாக இருப்பது இந்த செல்போனோ என்ற அச்சம் இருக்கிறது. சரி, என்ன செய்யலாம்? இதை எப்படி நம்ம தீர்ப்பு சொல்லலாம்? ரெண்டு பக்கமும் சிக்கலா இருக்கு. இப்படி பாக்குறேன் நான், நல்லவர்களுக்கு, நல்லதை தேடுகிறவர்களுக்கு எப்போதுமே துணையாக இருப்பது இந்த செல்போன். தீயவர்களுக்கு, தீமையைத்தான் செய்வதென்று வாழ்கிறவர்களுக்கு எப்போதுமே துணை செய்வது போல தீமையாக தெரிவது இந்த செல்போன் தான். நாங்க இப்படி சொல்றீங்களேன்னு நீங்க நினைக்கலாம். ஒரு கருவியை நம்ம இனி ஒழிக்க முடியாது. அதை ஒழிக்க முடியுமா? அதை குறைக்க முடியும். வந்து சேர்ந்து விட்டது, நம்முடைய வாழ்க்கையில் பிரிக்க முடியாத ஒரு அங்கமாக அது மாறிவிட்டது. இனி அதை எந்த காரணத்தை முன்னிட்டும் அது ஒழிக்க முடியாது, ஒழிக்க முடியாது. நாம் புத்திசாலித்தனமாக வாங்கி கொடுக்கிற போதே நம்முடைய பிள்ளைகளுக்கு நல்லதை சொல்லி நல்லதை பயன்படுத்திக் கொள்வதற்கு அதில் என்னென்ன வசதிகள் இருக்கோ அதை பயன்படுத்திக் கொள்ள சொல்லி தாருங்கள். அதை தீமை தீமை என்று சொல்லி மறுபடியும் அந்த தீமை பேனாய் நன்மையை விட தீமையை தேடித்தான் மக்கள் போவார்கள். தீமையே என்று அதை முடித்தால் அதை தேடி ஓடுகிற மக்கள் கூட்டம் அதிகமாகிவிடும். இதில் நன்மைதான் மிகுதியாகவும் இருக்கிறது என்று சொல்லுகிறதுனாலே பெரியோர்கள் எனக்கென்னவோ தீமை இருக்கிறது தள்ளி வையுங்கள், நன்மை இருக்கிறது எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொல்லி நன்மையே என்று கூறி வாழ்த்தி வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
8: கைபேசி என்ற தலைப்பில் பேச வருகிறார் துரை சரவணன்.
9: வடக்கே திருச்சி மலைக்கோட்டை, தெற்கே திருமயம் புகழ்கோட்டை, நடுவிலே திகழும் கலைக்கோட்டை, நாடே புகழும் புதுக்கோட்டை என்னுடைய ஊர்.

0: அவதாரம் நான் அடியெடுத்து நான் அளந்தால் அண்டம் எல்லாம் சிறிதாகும்.
1: அபாரண்டா அபாரண்டா.
0: கையளவு இதயத்தின் கடலளவு ஆசைகளை கடல் கடந்திருந்தாலும் கச்சிதமாய் எடுத்துரைப்பேன். மூர்த்தியிலே சிறியவன் நான், மும்மடங்கு பொழிகின்ற கீர்த்தியிலே உயர்ந்தவன் நான், கேள்வி ஞானம் உடையவன்
2: பத்தியும்
1: சொல்றான்.
0: கையளவு இருக்கின்ற இதயத்தை கடல் கடந்திருந்தாலும் கச்சிதமாய் எடுத்துரைப்பேன். மூர்த்தியிலே சிறியவன் நான், மும்மடங்கு பொழிகின்ற கீர்த்தியிலே உயர்ந்தவன் நான், கேள்வி ஞானம் உடையவன் நான், சாதி மத பேதமின்றி சமத்துவமாய் எல்லோரின் காதோரம் பேசுகின்றேன், கைக்குள்ளே வாழுகின்றேன். கண்ணியர்க்கும் காளையர்க்கும் கைபேசி இல்லையெனில் அன்னையற்ற பிள்ளையென அனாதையாய் திரிந்திடுவார். தானாக பேசினாலே, தனியாக சிரித்தபடி போனாலே பைத்தியம்பார் போகுதென்பார் அன்னாளில். வீதியிலே இன்றைக்கோ வாகன நெரிசலிலும் பாதிபேர் சிரித்தபடி பைத்தியம் போல் உளறுகின்றார். பாதிபேர் சிரித்தபடி பைத்தியம் போல் உளறுகின்றார். பாதிபேர் சிரித்தபடி பைத்தியம் போல் உளறுகின்றார். காரணம் தான் தெரிகிறதா? காரணம் தான் தெரிகிறதா? கைபேசி என்னிடம்தான் ஊர்க்கதைகள் அளக்கின்றார், உலகினையே மறக்கின்றார். மன்னனுக்கும் புலவனுக்கும் மதிகான நட்பு அன்று அன்று, கண்ணியர்க்கும் காளையர்க்கும் கைபேசி காதல் இன்று.
1: ஐயோ,
0: பொத்தானை மறந்தாலும், போட்டிருக்கும் சட்டையிலே பொத்தானை மறந்தாலும், புத்தகத்தை மறந்தாலும், புசித்திடவே மறந்தாலும், பெற்றோரை அத்தானை யாரைத்தான் மறந்தாலும், மனிதன் விவேக கைபேசி என்னை வித்தகனாய் மறப்பதில்லை. காதலனும் நோக்கியா, காதலியும் நோக்கியா, காதலனும் நோக்கியா, காதலியும் நோக்கியா, இதை பேதையான பெற்றோரும் பின்னொரு நாள் நோக்கியா. நோக்கமெல்லாம் நோக்கமெல்லாம் மனிதருக்கு நோக்கியாவின் பக்கம்தான், ஏக்கமெல்லாம் நோக்கியாவின் எண்வரிசை கை பேசிதான். சோற்றுக்கு வழி இல்லை, உனக்கு சோனி எரிக்சன் அவசியமா? சோற்றுக்கு வழி இல்லை, உனக்கு சோனி எரிக்சன் அவசியமா? ஏரோட்டும் பிழைப்பு இருக்கு, உனக்கு எதிர்த்தாப்புல ஏர்செல் கடை எதுக்கு? நோயில்லா வாழ்வு போதும் நோக்கியா தேவையில்லை என்று நான் சொன்னாலும் என் கேள்விக்கு பதில் இல்லை, என்று நான் சொன்னாலும் என் கேள்விக்கு பதில் இல்லை. என்னையே புகழ்கின்றார், எருமை போல் விழிக்கின்றார். என்னையே புகழ்கின்றார், எருமை போல் விழிக்கின்றார். என் காதலியே, உன் காதல் வார்த்தை பட்டால் கள்ளும் இனிதாகும். உன் காதல் வார்த்தை பட்டால் கள்ளும் இனிதாகும் கனியாகும். உன் காதல் வார்த்தை வாங்கித்தரும் என் கைபேசி இனிதாகும் என்று சொல்வோன் சிலன். பலருக்கோ நிமிஷமும் இனிக்கும் பிழைப்பில்லை, எனக்கோ என் காதலியிடம் இருந்து கைபேசியிலே அழைப்பில்லை என்று என்னால் ஏங்குவோர் சிலருண்டு. என்றாலும் தினம் காலை நான் எழுப்புவோர் பலருண்டு. தலையான கை பேசி என்னை தவம் இருந்து கண்டெடுத்தார். கொலைகாரன் கையில் நான் குத்துயிராய் கிடக்கின்றேன். கைபேசி திரையினிலே காந்தி படம் இருப்பதில்லை. கைபேசி திரையினிலே காந்தி படம் இருப்பதில்லை. மைபூசும் நடிகையரின் மார்பழகு படம் இருக்கும். கைபேசி திரையினிலே காந்தி படம் இருப்பதில்லை. மைபூசும் நடிகையரின்
1: மார்பழகு வயசுக்கு மீறின கவிதை சொல்லு சொல்லு சொல்லு.
0: இருக்குமிடம் தெரியாமல் பித்தனை போல் பிதற்றுவோனுக்கு கைபேசி நஞ்சாகும், கல்லறைக்கு வழியாகும். அஞ்சுதற்கும் அஞ்சாமல் அறிவிலி போல் நடந்துகின்றால், அஞ்சுதற்கும் அஞ்சாமல் அறிவிலி போல் நடந்து கொண்டால் கைபேசி கொலைக்கருவி கல்லறைக்கு வழிகாட்டி. கணத்தினிலே கைபேசி காதலினால் சாலையிலே பிணமானோர் எண்ணிக்கை நான் பேசத்தான் அடங்கிடுமா? கைபேசி காத்திருக்க கவனம் எல்லாம் அதில் இருக்க மெய்பேசி சென்றவன் மேல் மோதியதே பேருந்து. இருசக்கர வாகனத்தில் விரைவாக செல்கையிலும், இருசக்கர வாகனத்தில் விரைவாக செல்கையிலும் பெருமை பல பேசுகின்றார், பெருமிபத்தில் சாகின்றார். மூன்றெழுத்தில் மூச்சிருக்கும், மூளை எல்லாம் பேச்சிருக்கும், வானலக்கும் SMS வளர்கொடுமை என் சொல்வேன். மூன்றெழுத்தில் மூச்சிருக்கும், மூளை எல்லாம் பேச்சிருக்கும், வானளக்கும் SMS வன்கொடுமை என் சொல்வேன். அங்குங்கெனாதபடி ஆனந்த கைபேசி, அங்குங்கெனாதபடி ஆனந்த கைபேசி எங்கெங்கும் நிறைந்திருக்கும் இவ்வுலக புதுமை கடவுள். ஊர் உலகே விரும்பி என்னை உறவாடும் என்னை ஏன், ஊர் உலகே மிக விரும்பி உறவாடும் என்னை ஏன் தேர்தலிலே இன்று வரை தேர்ந்த சின்னமாக வைக்கவில்லை? இருந்தாலும் எனக்குள்ள ஏற்றத்தை சொல்லிவிட்டேன், வரும் நாளில் சின்னமென வைக்கட்டும் தேர்தலிலே. இத்தோடு கைபேசி என்னோடு பேசி முடித்துக் கொண்டேன். நானோ கவிஞன் இல்லை, நான் இங்கு சொல்லியிருக்கும் கருத்துக்களோ சுருக்கம். என் கவிதை மீது ஏற்பட்டதா உங்களுக்கு சின்ன மயக்கம்? என் விரல்கள் வருடிய இந்த வரிகளுக்கு கேட்கிறேன் நன்றி, வணக்கம்.

0: It's Cole Palmer, and Palmer puts it in the net, and the flag has stayed down.
1: இரண்டாவது பாதி ஆட்டத்தில் 49வது நிமிடத்தில் கோல் பாமர் அடித்த கோலின் வாயிலா செல்சி 3 ஃபுலம் 1 அப்படிங்கிற கோலின்கைக்கு மாறியது ஆட்டம்.
0: That's a little error and an opportunity pushed out by Sanchez, and the follow up is in from Gonzalo Garcia.
1: 54வது நிமிடத்தில் ஃபுலம் ஒரு கோல் அதை அடித்திருந்தாரு Gonzalo Garcia.
0: That's a really good ball. Sessegnon's done well with it. Oh.
1: அதுக்கப்புறம் ஃபுலம் எவ்வளவோ முயற்சி செய்தாங்க, ஆனா கோல் போட முடியல. ஆட்டத்தின் இறுதி நிலவரம் ஃபுலம் 2 செல்சி 3. ஒலி 9:08 அடுத்ததா பழைய பாடல்கள் விருப்ப பாடல்கள் இடம்பெற போகுது. அந்த வரிசையில முதலாவதா வருது 3 தெய்வங்கள் படத்திலிருந்து பாடல். இந்த பாடலை கன்னிகா விரும்பிக்கிட்டு இருக்காங்க, அவங்களுக்கான பாடல் இடம்பெறும் சற்று நேரத்துல. அதனை அடுத்து போலீஸ்காரன் மகள் படத்திலிருந்து இந்த மன்றத்தில் அப்படிங்கிற பாடலும் இடம்பெற போகுது. எனக்கு இந்த பாட்டு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சுமதி சொன்னாங்க, அவங்களுக்கான பாடல் இடம்பெறும் இன்னும் கொஞ்ச நேரத்துல. இணைந்திருக்க என்னோட இது வணக்கம் சிங்கை.

0: எப்ப பாரு அம்மா சமையல் தான் பிடிக்கும்னு சொன்னவருக்கு ஒரு நாள் ஆர்கே ஜெனையில சமைச்சு கொடுத்தேன்.
1: ஆஹா, சம்ம வாசனை!
0: அது நான் சமைச்சதுதான்னு சொன்னதும் அவரு ஆடியே போயிட்டாரு. இந்த வளர்ந்த பிள்ளைங்களோட அம்மா கைப்பக்கம் எல்லாம் ஆர்கேஜி நெய் உபயோகப்படுத்தினாலே கிடைச்சிருது. இது சுத்தமான பசு நெய்ங்கிறதுனால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்குவோம். ரொம்பவே கொஞ்சம் பாராட்டையும் வாங்கி கொடுத்தா வேண்டாம் நான் சொல்லுவோம்.
2: ஆர்கேஜி நெய் சிங்கப்பூரின் திருப்பமான நெய்.
3: கொஞ்சம் சிந்தனை நிறைந்த புன்னகை. வணக்கம் சிங்கே.

0: Friends in production, Varangum. Masala Coffee, live in Singapore. The Return Tour. இசை ரசிகர்களே, 8 ஆண்டுகளுக்கு பிறகு மசாலா காஃபி மீண்டும் சிங்கப்பூரில். மசாலா காஃபி தனித்துவமான ஃபியூஷன் இசை. நீண்ட இடைவெளிக்கு பிறகு ரசிக்க நீங்கள் தயாரா? October 10, 7 PM, D-Marquee, Downtown Eastdale. Masala Coffee, live in Singapore. The Return Tour. நுழைவுச்சீட்டுகளுக்கு bookmyshow.sg.
1: இப்பொழுது ஒரு இறுதி கேள்வி. சீனா மற்றும் ஜப்பானில் பயன்படுத்தக்கூடிய 600 GB உள்ளூர் இணைய சேவையை வழங்கும் சிம் மட்டுமே உள்ள திட்டம் எது?
2: M1 வழங்கும் மேக்ஸ்.
1: முற்றிலும் சரி. M1 மேக்ஸ் மட்டுமே உங்களுக்கு 600 GB உள்ளூர் இணைய சேவையை வழங்குகிறது. இது இப்போது சீனா மற்றும் ஜப்பான் மட்டுமின்றி மலேசியா, இந்தோனேசியா, தாய்லாந்து மற்றும் பிற நாடுகளிலும் பயன்படுத்தலாம். அத்துடன் 100க்கும் மேற்பட்ட நாடுகளில் பயன்படுத்தக்கூடிய 27 GB ரோமிங் மற்றும் தடையற்ற ரோமிங் அழைப்பு வசதிகளும் உண்டு. அனைத்தும் வெறும் 12 வெள்ளி மட்டுமே. உடனே M1 மேக்ஸுக்கு மாற max.online.sg இணையதளம் அல்லது மேக்ஸ் கடைகளை நாடுவோம்.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் நிகழ்ச்சி
4: வணக்கம் சிங்கே.

0: அவங்களுக்கான பாடலாக அது இடம்பெற்றது.
1: போக்குவரத்து நிலவரம்
0: 6:26 ஆகிவிட்டது. போக்குவரவு அதிகமாக இருக்கின்றது. துவாசை நோக்கி செல்லும் PIE பயணியர் சாலை நார்த்க்கு பிறகு காரணம் அங்கே வாகனம் பழுதாகி உள்ளது. போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
2: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
3: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
2: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
4: மொத்த விற்பனையாளர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்.
0: மாணவர்களுக்கான அங்கம் இது. மாணவர்கள் சொல்லும் போது தொடக்கப்பள்ளி, உயர்நிலை பள்ளி, தொடக்க கல்லூரி, ITE, பாலிடெக்னிக், பல்கலைக்கழகம் ஆகிய நிலையங்களில் படிக்கும் மாணவர்களுக்காகவே இந்த பகுதியை நாங்கள் ஒதுக்கியிருக்கோம். அவங்க பங்கெடுத்து பரிசு பெறணும் அப்படிங்கிறதா எங்களுடைய ஆசை. பெற்றோர் ஊக்குவிப்பு வழங்குனீங்க அப்படின்னு சொன்னா நிச்சயமா மாணவர்கள் பங்கெடுத்து பரிசு வெல்வாங்க அப்படிங்கறதுல சந்தேகமே இல்லைங்க. சரி, அடுத்த வர தகவலை மாணவர்களை நல்லா கேளுங்க. இன்று இங்கிலாந்துல ரயில் துறையில பணிபுரியற ரிஸ்வான் ஜாவித், அவரை பத்தி நான் சொல்ல போறேன். இவரு கொஞ்ச காலத்துக்கு முன்னால சூசைட் ப்ரிவென்ஷன் ட்ரைனிங், அதாவது தற்கொலை தடுப்பு பயிற்சிக்கு போயிருந்தாரு. அதை முடிச்ச கையோட அவரு 2 நாட்கள்ல தற்கொலைக்கு முயற்சி செய்தவர்களை காப்பாற்றியிருக்காரு. சொல்ல போனா இன்றைய தேதி வரைக்கும் அவரு கிட்டத்தட்ட 34 பேரை தற்கொலை செய்யும் முயற்சியிலிருந்து காப்பாற்றியிருக்காரு அப்படின்னு தகவல்கள் சொல்லுது. இதுக்கு கைத்தட்டலனா எப்படிங்க? 34 உயிர்கள் அப்படின்னு சொல்லும் போது அது சாதாரண காரியமே கிடையாது. சரி, நீங்க எப்படி சரியா போய் அவங்கள காப்பாத்தினீங்க அப்படின்னு ரிஸ்வான் ஜாவிட்ட கேட்டப்ப அவர் என்ன சொன்னார்னா, இந்த பாருங்க, ரயில்வே துறையில நான் வேலை செய்யறதுனால அவ்வப்போது சில பேர் வித்தியாசமா நடந்துகிட்டாங்க அப்படின்னு சொன்னா அவங்களை கவனிக்க ஆரம்பிப்பேன். அப்பவே ஒரு சில அறிகுறிகள் தெரிய ஆரம்பிக்கும். ஆனா சில நேரங்கள்ல அந்த அறிகுறிகள் ரொம்ப லேசா இருக்கும். இருந்தாலும் உன்னிப்பா நீங்க கவனிச்சுங்க அப்படின்னு சொன்னா அவங்க இப்படிப்பட்ட காரியத்துல ஈடுபடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறது உங்களுக்கு தெரிய வரும். அதன் வாயிலா ஒரு உயிரை நீங்க காப்பாற்றலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு ரிஸ்வான் ஜாவேத். சரி மாணவர்களே, இப்ப என்னுடைய கேள்வி என்னவென்றால், ரிஸ்வான் ஜாவேத் எத்தனை உயிர்களை காப்பாற்றிருக்காரு அப்படின்னு நான் சொன்னேன். சரியான பதில சொல்ற முதல் மாணவருக்கு காத்துட்டு இருக்கு ஜோதி ஸ்டா புஷ்ப கடை வழங்கும் லெவிஸ்டா காஃபி. வாட்ஸ்அப் அனுப்புங்க 9 6 7 8 8 9 6 8. Oh,

0: பிடித்த ஐகான், பிரபலமான ஐபார், சுவையான ஐஸ்கிரீம் சாண்ட்விச், சேர்ந்து சுவைக்க டப்ஸ் மற்றும் கிட்ஸ் பார். அப்பப்பா அருண் ஐஸ்கிரீம்ல இருக்கிற எல்லா வகையான ஐஸ்கிரீம்களையும் சொல்றதுக்கு ஒரு வானொலி விளம்பரம் பத்தவே பத்தாது. நீங்க ஒண்ணு பண்ணுங்க, நேரா பக்கத்துல இருக்கிற கடைக்கு போய் அருண் ஐஸ்கிரீம் ஒன்னொன்னா சுவைத்து பாருங்க, அப்புறம் நீங்களே திரும்ப திரும்ப சாப்பிடுவீங்க.
1: வணக்கம், நேர்காணலுக்கு வந்ததற்கு நன்றி. செயற்கை நுண்ணறிவு செயல்முறைகள் நிறைந்த வேலை இடத்திற்கு உங்களை எப்படி தயார்படுத்திக் கொள்றீங்க?
2: நான் ASK ட்ரெய்னிங்ல பயிற்சி பெற்று வரேன். அவங்களுடைய பயிற்சி வகுப்புகள் நடைமுறை செயற்கை நுண்ணறிவு திறன்கள்ல கவனம் செலுத்துது. விற்பனை, விளம்பரம், செயல்பாடுகள், வணிக நுண்ணறிவு.
1: வேலை இடத்துல உங்களுக்கு எப்படி உதவுறது?
2: தினசரி வேலை பணிகளை தானியக்கமாக்குவது எப்படி என்பது நேரடி பயிற்சிகள் மூலம் அறியலாம். வாழ்க்கை தொழில் மாற்றம் மேற்கொள்பவரோ, திறனை மேம்படுத்துபவரோ உங்க குழுவுக்கோ பொருத்தமான பயிற்சி திட்டங்கள் இருக்கு. தகுதி பெறவங்க ஸ்கில்ஸ் ஃபியூச்சர் உதவி தொகையை 90 விழுக்காடு வரை பயன்படுத்தலாம்.
1: செயற்கை நுண்ணறிவுடன் வேலை செய்யும் உங்கள் எதிர்காலத்தை ASK உடன் கண்டறியுங்கள். People first, learning always. மேலும் தெரிந்து கொள்ள செல்லுங்கள் asktraining.com.sg. அழையுங்கள் 6484-6723. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வணக்கம் சிங்கே.

0: வாசல் இதயம் பரத்துல இந்த பாடல கேட்டீங்க. அதுக்கு முன்னால ஜஸ்டிஸ் விஸ்வநாதன் பரத்துல இந்த பாடல் இடம்பெற்றது. நாலங்காத்தாலே உங்களை உருக வைக்க வருது பாடல்கள். எதற்கும் துணிந்தவன் பரத்துல இருந்தும் பிறகு முதல் தடத்தில் அங்கே செல்லும் வாகன ஓட்டிகளுக்கு கவனம் தேவை. போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
1: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
2: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
1: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
3: மொத்த விற்பனையாளர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்.
0: வணக்கம் சிங்கை நிகழ்ச்சியில நீங்க இணைந்திருக்கீங்க. 1952 இதே நாள் August 25 பிறந்தவர் கேப்டன் அப்படின்னு செல்லமா அழைக்கப்படுற விஜயகாந்த். அவரு பல நல்ல படங்கள் நடிச்சிருக்காரு, பல நல்ல செயல்களை செய்திருக்காரு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரிந்த தகவல் தான். அடுத்து அவரு சொன்ன நல்ல வார்த்தைகளை கேட்க போறோம். குறிப்பா வாழ்க்கையில எதிர்மறையான சிந்தனைகள் வரும்போதும் சரி, சம்பவங்களை எதிர்கொள்ளும் போதும் சரி, இந்த வார்த்தைகளை நீங்க நினைவு கூர்ந்து பார்த்தா சிறப்பா இருக்கும்னு நினைக்கிறேன். கேளுங்களேன், உங்களுக்கே புரியும்.
4: ஒன்னு நினைச்சு வெற்றி காணணும் போயிருப்போம், இதெல்லாம் சின்ன மேட்டர். இதுன்னு இல்லை, எதையுமே ஒரு சில்லற மேட்டர் தான். இப்போ ரோட்டில் நம்ம வீடு பக்கத்து இருக்கிற என்னங்க உங்களை பார்த்து போகிறான் போகிறான், நீங்கள் அதை கவனம் செலுத்துனீங்கன்னா நீங்கள் எதை நோக்கி போகிறீங்களோ அதை அடிபட்டு. இதெல்லாம் பேசுனா பேசிருப்போம், நம்மளுக்கு என்ன, நம்ம அடைய வேண்டிய இடத்த அடைஞ்சா அதே பாய், ஆஹா நான் அப்பவே நினைச்சேன், அப்பவே இப்போ இப்படி வரும், அப்படி வரும், அந்த பாய் அப்படி பேச மாத்திக்கிறப்போ.
0: பிரமாதமான இந்த சிந்தனையோட வாங்க இந்த நாளை வெற்றிகரமா கடப்போம்.
1: தன் முனைப்பு வரிகள் ஆதரவு.
5: உங்கள் குடும்பத்திற்கு சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் சமைக்க நினைக்கிறீர்களா? SPM பருப்பு வகைகள் சுவை சத்து தரம் அனைத்தும் நிறைந்தது. இன்றே சமைத்து பாருங்கள்.
6: வணக்கம் சிங்கே.
7: கொஞ்சம் சிந்தனை
0: நிறைந்த புன்னகை.
8: தாய்

0: அக்ஷயா ஜுவல்லர்ஸின் பிரம்மாண்ட அதிர்ஷ்ட குலுக்கல். 1000 வெள்ளிக்கு நகைகளை வாங்குங்க, தங்க கட்டிகளை வெல்லும் வாய்ப்பு பெறுங்க. சுவிஸ் 24 கேரட் தங்க கட்டிகள் உங்களுக்காக காத்திருக்கின்றன. முதல் பரிசு 50 கிராம் தங்க கட்டி, இரண்டாம் பரிசு 20 கிராம் தங்க கட்டி, மூன்றாம் பரிசு 10 கிராம் தங்க கட்டி, நான்காம் பரிசு 5 கிராம் தங்க கட்டி, ஐந்தாம் பரிசு 2 கிராம் தங்க கட்டி, ஆறாம் பரிசு முதல் 10 பரிசு வரை இலவச திறன் பேசிகள். அக்ஷயா ஜுவல்லர்ஸ், 48 ஸ்ராங்கன் சாலை, லிட்டில் இந்தியா ஆர்கே. போட்டு தங்க வாங்கினாலும் சட்டு சட்டு தங்க சேரும்.
1: இப்பொழுது ஒரு இறுதி கேள்வி. சீனா மற்றும் ஜப்பானில் பயன்படுத்தக்கூடிய 600 GB உள்ளூர் இணைய சேவையை வழங்கும் சிம் மட்டுமே உள்ள திட்டம் எது?
2: M1 வழங்கும் மேக்ஸ்.
1: முற்றிலும் சரி. M1 மேக்ஸ் மட்டுமே உங்களுக்கு 600 GB உள்ளூர் இணைய சேவையை வழங்குகிறது. இது இப்போது சீனா மற்றும் ஜப்பான் மட்டுமின்றி மலேசியா, இந்தோனேசியா, தாய்லாந்து மற்றும் பிற நாடுகளிலும் பயன்படுத்தலாம். அத்துடன் 100 மேற்பட்ட நாடுகளில் பயன்படுத்தக்கூடிய 27 GB ரோமிங் மற்றும் தடையற்ற ரோமிங் அழைப்பு வசதிகளும் உண்டு. அனைத்தும் வெறும் 12 வெள்ளி மட்டுமே. உடனே M1 மேக்ஸுக்கு மாற maxonline.sg இணையதளம் அல்லது மேக்ஸ் கடைகளை நாடவும்.
3: கொஞ்சம் சிந்தனை
4: நிறைந்த புன்னகை. வணக்கம் சிங்கே.

வணக்கம் சிங்கை, நிகழ்ச்சியில் இணைந்திருக்கீங்க. நேரம் இப்பொழுது 6:49. இன்றைய வானிலையை பொறுத்தவரை நீங்க இடியுடன் கூடிய மழைய மதிய வேளையில எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க வானிலை ஆய்வகத்தார். சில நேரங்கள்ல சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு நாள் முழுதும் சாப்பிடாமலே இருப்பாங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஓ நான் உடம்பு குறைக்க பாக்குறேன், அதனால நான் சாப்பிடவே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா, நான் இது வரைக்கும் சாப்பிட்ட ஆரோக்கியமற்ற பொருட்களை கண்ணால கூட பார்க்க போறது இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கமே எட்டி பார்க்காத மாதிரி சாப்பிடணும்னு முயற்சி எடுப்பாங்க. இது ரெண்டுமே ஒத்து வருமானு கேட்டீங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் இல்லை அப்படின்னு தான் சொல்லுவேன். இந்த பாருங்க, நீங்க சாப்பிடாம இருக்கிறதுனால உங்களுக்கு சோர்வு தான் அதிகரிக்குமே ஒழிய நீங்க உடல் எடையை ஆரோக்கியமான முறையில குறைக்க முடியாது. அதே மாதிரி எடுத்த எடுப்புல இனிமே இதெல்லாம் நான் சாப்பிடவே மாட்டேன், கண்ணால கூட பார்க்க மாட்டேன் அப்படின்னு ஒரே தடியா எல்லாத்தையும் மாத்தணும் அப்படின்னு முயற்சி எடுத்தீங்கன்னா அதுவும் கஷ்டமா தான் இருக்கும். கடைசியில் என்ன நடக்கும், வேண்டாம்னு ஒதுக்குனதெல்லாம் தேடி போய் சாப்பிட்டு தள்ளுவீங்க. இதுக்கு முன்னாடி இருந்ததை விட நிலைமை மோசமாயிடும். இப்படி எல்லாம் இருக்கக்கூடாதுன்னு சொன்னா நீங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு படியா எடுத்து வைங்க, கொஞ்சம் கொஞ்சமா கட்டுப்பாட்டை எல்லாத்தையும் கொண்டு வாங்க. ஒரே நாள்ல எல்லாத்தையும் சாதிக்க முடியாதுதான், ஆனா ஒவ்வொரு நாளும் முயற்சி எடுத்தா ஒரு நாள் நீங்க நிச்சயம் எடையை குறைக்கலாம், சாதனை படைக்கலாம்.

0: இப்போது அளவுக்கு அதிகமான சலுகைகளை வழங்குகிறது. தகவல் தொழில்நுட்ப சாதனங்கள், மின்சார சாதனங்கள், அரைக்கலன் என பலவற்றை 80% வரையிலான சிறந்த தள்ளுபடி விலையில் நீங்கள் வாங்கலாம். மாதம் முழுவதும் வாங்கக்கூடிய சிறந்த பொருள் திங்கட்கிழமை தோறும் அறிவிக்கப்படும். வாரந்தோறும் 100,000 காஸ் ஹோம் கிளப் புள்ளிகளை வெல்லும் வாய்ப்பு உண்டு. அனைத்து காஸ் கடைகளிலும் நீங்கள் வாங்கலாம். இன்றைய செல்லுங்கள் coats.com.sg.
1: இது இன்னொரு செழிப்பான செவ்வாய்க்கிழமை.
2: சூரிய வெப்பத்துல இருந்து நம்மளை பாதுகாத்துக்கிறதுக்கு தான் இந்த SPF 50, SPF 20 இது போன்ற அந்த கிரீம்களை அவங்க விக்கிறாங்க. எவ்வளவு நேரம் சூரிய வெப்பத்துல இருந்து உங்களை நீங்க பாதுகாத்துக் கொள்ள முடியுமோ அவ்வளவு நேரம் நீங்க பாதுகாத்துக் கொள்ளணும். ஒரு முறை நீங்க அதை அப்ளை பண்ணிட்டீங்கன்னா, அதாவது முகத்துல பூசிட்டீங்கன்னா, மறுபடியும் அதை நீங்க பூச கூடாது அப்படின்னு இல்ல, ஒவ்வொரு 2 அல்லது 3 மணி நேரத்துக்கும் நீங்க அதை பயன்படுத்திக்கிட்டே இருக்கணும். அது வெப்பத்தின் அளவை பொறுத்து இருக்கு. அதிகமா நீங்க சூரிய வெப்பத்துல வேலை செய்யற ஒருத்தரா இருந்தீங்கன்னா இத கருத்துல கொள்ளுங்க. அது மட்டும் இல்ல, சன்ஸ்கிரீனை மட்டுமே நீங்க பயன்படுத்தும் ஒருத்தரா, சன்ஸ்கிரீனை மட்டுமே பயன்படுத்தாம முகத்துல மொத மாய்ஸ்சரைசரை போட்டுட்டு அதுக்கு மேல உங்க சன்ஸ்கிரீனை போடுங்கன்னு சொல்றாங்க.
3: கொஞ்சம் சிந்தனை
4: நிறைந்த புன்னகை.

0: யூத் படத்துல இருந்து பாடலை கேட்டீங்க. ஜிவி பிரகாஷ் குமாரோட இசையில அந்த பாடல் இடம்பெற்றது. அதுக்கு முன்னால யுவன் சங்கர் ராஜாவோட இசையில இருந்து பாடலை கேட்டீங்க, வாழ்த்துக்கள் பட பாடலாக அது வந்தது. இன்று நான் சொன்ன தகவல் என்னவென்றால், இங்கிலாந்தின் ரயில்வே துறையை சேர்ந்த ரிஸ்வான் ஜாவேத், இவரு தற்கொலை தற்காப்பு பயிற்சியை முடித்த பிற்பாடு அங்க இருக்கிற 34 பேரை காப்பாத்தி சாதனை படைச்சிருக்காரு அப்படின்னு தகவல்கள் சொல்லுதுன்னு நான் சொல்லியிருந்தேன். நான் கேட்ட கேள்வி, அவர் எத்தனை பேரை காப்பாத்தினாரு அப்படிங்கறதுதான். இந்த கேள்விக்கு பல மாணவர்கள் சரியான பதில் சொல்லிட்டீங்க, அனைவருக்கும் கைதட்டு. சரியா சொன்ன மாணவர்கள் எல்லாருமே ஏற்கனவே பரிசு எடுத்ததுனால என்னால திரும்ப உங்களுக்கு பரிசு கொடுக்க முடியாது. உங்க முயற்சிக்கு நன்றி. ஆனா புது மாணவர்கள், பரிசு எடுக்காத மாணவர்கள் வானொலி பக்கமா வந்து பதில் சொன்னாதான் என்னால அவங்களுக்கு பரிசு கொடுக்க முடியும். சரியா?
1: 96 போக்குவரத்து நிலவரம்.
0: வாகனங்கள் பழுதாகியுள்ளன. MCE ECP செல்லும் வழியில் ECP சாங்கி எக்ஸிட் அங்கே. போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
2: ஊட்டி பருப்பு. பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
3: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
2: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
4: மொத்த விற்பனையாளர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்.
5: நேர அறிவிப்புக்கு ஆதரவு.
6: மனம் நிகழ, திருமணம் நிகழ, காயத்ரி கேட்டரிங். உங்கள் இல்லத்தில் நடைபெறும் திருமணம் இதர விசேஷங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் காயத்ரி கேட்டரிங்.
7: வணக்கம். காலை மணி 7. மீடியாகாப் ஒலி 968. செய்திகள் தொகுத்து வாசிப்பது சிவரஞ்சனி. சிங்கப்பூரில் பிள்ளை வளர்ப்பை எளிதாக்க உதவும் மேலும் பல திட்டங்களை அரசாங்கம் பரிசீலிப்பதாக பிரதமர் அலுவலக அமைச்சர் இந்திராணி ராஜா தெரிவித்துள்ளார். தேசிய தினக்கூட்ட உரையில் அறிவிக்கப்பட்ட குடும்ப ஆதரவு திட்டங்கள் பிள்ளை வளர்ப்பை ஆதரிப்பதற்கான முயற்சிகளின் தொடக்கம் என்றார் அவர். திருமணம், பிள்ளை வளர்ப்பு ஆகியவற்றை ஊக்குவிப்பதற்கு அமைக்கப்பட்டுள்ள பணிக்குழு கவனம் செலுத்தும் அம்சங்கள் குறித்து CNA-விடம் அவர் பேசினார். வேலையிட சூழலை மாற்றுவது சவால் மிக்கது என்றார் திருவாட்டியந்திராணி. ஒருவர் விடுப்பு எடுக்கும்போது நிறுவனத்தில் செயல்திறன் பாதிக்கப்படலாம். ஊழியர்கள் விடுப்புக்கு செல்லும் அதே நேரத்தில் வேலை தொடர்ந்து நடக்கும் வகையில் வேலையிடங்கள் உருமாற வேண்டும் என்றார் அவர். கருத்தரிப்பு சிக்கல்களை எதிர்நோக்குவோருக்கான ஆதரவு திட்டங்கள் குறித்தும் பணிக்குழு ஆராய்வதாக திருவாட்டி இந்திராணி சொன்னார். சிங்கப்பூர் வெளியுறவு அமைச்சர் மேற்கு கரையில் குடியேற்றங்களை விரிவுபடுத்தும் திட்டங்களை நிறுத்துமாறு இஸ்ரேலிய அரசாங்கத்திடம் கேட்டுக் கொண்டுள்ளது. அது மேற்கு கரையை மேலும் பிளவுபடுத்தும் என்று அது சொன்னது. அத்தகைய குடியேற்றங்கள் அனைத்துலக சட்டத்தின் கீழ் சட்ட விரோதமானவை என்பதையும் அமைச்சர் மீண்டும் வலியுறுத்தியது. மேற்கு கரையில் பாலஸ்தீன மக்களுக்கு எதிரான வன்முறை செயல்கள் அதிகரிப்பது கவலை அளிப்பதாகவும் அது கூறியது. அத்தகைய வன்முறையை தடுக்கவும் பொறுப்பானவர்கள் மீது தகுந்த நடவடிக்கை எடுக்கவும் அமைச்சர் இஸ்ரேலிய அரசாங்கத்தை வலியுறுத்தியது. சிங்கப்பூரும் எக்வடாரும் வர்த்தகம், கல்வி உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்த உடன்பாடு செய்து கொண்டுள்ளன. எக்வடார் அதிபர் டேனியல் நோவா ஆசின் முதல் முறை சிங்கப்பூருக்கு 2 அதிகாரத்துவ பயணம் மேற்கொண்டிருக்கிறார். அவர் இஸ்தானாவில் அதிபர் தர்மன் சண்முகரத்னத்தை சந்தித்தார். சிங்கப்பூர் நிறுவனங்களுக்கு லத்தீன் அமெரிக்காவில் வாய்ப்புகளை உருவாக்க எக்வடார் உதவ முடியும் என்று திரு தர்மன் சொன்னார். அதேபோல் எக்வடார் நிறுவனங்கள் ஆசியானில் கால்பதிக்க சிங்கப்பூர் உதவலாம் என்றார் அவர். பிரதமர் லாரன்ஸ் வாங்கையும் திரு நோவாஆ சந்தித்தார். நிர்வாகம், நீடித்த நிலைத்தன்மை, பொது சுகாதாரம் ஆகியவற்றில் தகவல் பரிமாற இணக்க குறிப்பில் கையெழுத்திடப்பட்டது. துணை பிரதமர் கான் கிம் யாங் இன்று வாஷிங்டனில் அமெரிக்க அதிகாரிகளை சந்திக்கவிருக்கிறார். அவர் வர்த்தகம், முதலீட்டு கூட்டு திட்டங்கள் ஆகியவற்றை பற்றி கலந்துரையாடுவார். அமெரிக்கா சிங்கப்பூர் மீது 12.5% விழுக்காட்டு வரி விதித்திருக்கிறது. இந்நிலையில் வர்த்தக தொழில் அமைச்சருமான திரு கான் அதிகாரத்துவ பயணம் மேற்கொண்டிருக்கிறார். அவரின் பயணம் நாளை முடிவடையும். திரு கான் இன்று வாஷிங்டனில் அமெரிக்க நிர்வாக உறுப்பினர்களுடன் வர்த்தக உறவை மறு உறுதிப்படுத்துவார். அப்போது இரு நாட்டு கூட்டு திட்டங்களை அதிகரிப்பது பற்றியும் பேசப்படும். அமெரிக்கா ஈரானை முடக்கும் முயற்சிகளை தீவிரப்படுத்துகிறது. ஈரானுக்கு உதவும் நாடுகள் மீது புதிய கடுமையான பொருளாதார தடைகளை விதிக்கப் போவதாக அமெரிக்க நிதியமைச்சர் ஸ்காட் பெசன்ட் எச்சரித்தார். நாடுகள் ஈரானுடனான பொருளாதார தொடர்புகளை துண்டிக்க வேண்டும் என்றார் அவர். ஈரான் அதன் அணுவாயுத திட்டத்திற்கு நிதி ஆதரவு பெறுவதை தடுப்பது நோக்கம். மின்னிலக்க சொத்துகள், தொழில்நுட்பம், விமான கப்பல் போக்குவரத்து போன்ற துறைகளை அமெரிக்கா குறிவைத்துள்ளது. ஏற்கனவே சுமார் 60 நிறுவனங்கள், தனிநபர்கள் கப்பல்கள் மீது தடைகளை விதித்துள்ளதாக அமெரிக்கா தெரிவித்தது.

0: இந்தியா செல்லவிருப்பதாக கூறப்படுகிறது. அது 7 ஆண்டுகளில் அதிபர் சீ மேற்கொள்ளும் முதல் இந்திய பயணமாக அமையும். இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றமாகவும் அவரின் பயணம் பார்க்கப்படுகிறது. மாநாடு வரும் செப்டம்பர் 12-13 தேதிகளில் புதுடெல்லியில் நடைபெறும். 2020 ஆண்டில் இருநாட்டு எல்லைப்பகுதியில் ஏற்பட்ட கடுமையான மோதல்களுக்கு பிறகு இருதரப்பும் உறவுகளை சீர் செய்யும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளன. கடந்த ஆண்டு இந்திய பிரதமர் நரேந்திர மோடி சீனாவுக்கு பயணம் மேற்கொண்டார்.
1: சொல்லும் பொருளும் வேர்ஹவுஸ், சரக்கு கிடங்கு. வர்த்தகர்கள் பொருள்களை சரக்கு கிடங்கில் பாதுகாப்பாய் வைத்திருப்பர். வேர்ஹவுஸ், சரக்கு கிடங்கு.
0: இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை 8 மணிக்கு கேட்கலாம். செய்தி ஒலிபரப்பு நேரத்தில் மாற்றம் வருகிறது. வாரநாளில் 8 முறை, காலை 7, 8, 10, நண்பகல் 12, மாலை 6, இரவு 7, 8, 9 ஆகிய நேரங்களில் செய்திகள் இடம்பெறும். வார இறுதியில் 6 முறை, காலை 7, 8, 10, நண்பகல் 12, மாலை 6, இரவு 7 ஆகிய நேரங்களில் செய்திகள் இடம்பெறும். செப்டம்பர் 1 தேதியிலிருந்து மாற்றம் நடப்புக்கு வரும். வணக்கம்.
2: சிறந்த சுவை, உயர்ந்த தரம், பாரம்பரியத்தின் சுவையை குடும்பத்தோடு ருசித்து மகிழ காயத்ரி உணவகம், 6294-6294.
3: வணக்கம் சிங்கை, ஆதரவு BYD.
4: டென்சர் வாகனத்தில் பயணம் செய்து ஆடம்பரத்தை அனுபவியுங்கள்.
3: இலவச ஓகாவா பயோஸ் மசாஜ் நாற்காலி உட்பட 20,000 வெள்ளி வரையிலான உரிமையாளர்கான பலன்களை பெறுங்கள்.
4: இன்றே டென்சர் காட்சியகத்திற்கு செல்லுங்கள்.
3: விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.

0: கமகம மனம் நலம் தரும் தினம் ஆர்கேஜினே
1: இந்நிகழ்ச்சிக்கு ஆதரவு வழங்குவோர்
2: லவிஸ்டா காஃபியின் மொத்த விநியோகஸ்தர்
1: ஜோதி ஸ்டார் புஷ்ப.

0: வணக்கம் சிங்கை, நிகழ்ச்சியில இணைந்திருக்கீங்க. இசைஞானி இளையராஜா அனன்யாபாத் கொண்டு வந்த பாடலை கேட்டீங்க. விடுதலை படத்துல இருந்து அந்த பாடல் உங்களுக்காக இடம்பெற்றது. தொடர்ந்து நிகழ்ச்சிகளை வழங்கிட்டு இருக்க நான் ரவி ஜி. இவ்வாறு நட்சத்திரம் விஜயகா அவர் நடிப்புல வந்த தவசி படத்துல இருந்து பாடல் கேட்க போறீங்க. அதனை அடுத்து வரப்போகுது நரசிம்மா படத்துல இருந்து பாடல். விஜயகாந்த் அப்படின்னு சொல்லும் போது கேப்டன் அப்படின்னு சொல்லுவோம், நல்லவர் அப்படின்னு சொல்லுவோம், வல்லவர் அப்படின்னு சொல்லுவோம், பாராட்டி தள்ளுவோம். அடுத்ததா அவர் கூட நெருங்கி பழகிய படங்களை நடித்த பிரபுதேவா கேப்டனை பத்தி என்ன சொல்றாருன்னு இப்ப கேப்போம் வாங்க.
1: கிரேட் பர்சன், நான் மட்டும் இல்ல எல்லாரும் கேப்டன். அப்படி ஒரு ஹீரோ எல்லாம் நான் பார்த்ததே இல்லைங்க. கிரேட் மேன், கிரேட்டஸ்ட், எக்ஸ்ட்ரானரி. சில பேர் நம்பவே மாட்டாங்க அந்த மாதிரி ஒரு ஹீரோ சார் விஜயகாந்த் சார். டூ குட், அவ்வளவு நல்லா எல்லாம் இருக்க முடியுமா? அப்படி இருக்கும், அப்படி ஒரு நாளா இருந்தாரு. நாங்க எடுக்கும் போது 10 நாள் எடுத்தோம். அஃப்கோர்ஸ் அது டைரக்டரோட விஷன் இருந்துச்சு. அவர் அந்த இது கொடுத்தாரு. அவர் வருவாரு சார், வருவார் விஜயகாந்த் சார், என்னவோ பண்றீங்கப்பா சின்ன பசங்க, என்ன என்ன பண்ணிக்கோங்கப்பா, அப்படி அப்படிதான் இருப்பாரு. சச்ச கிரேட்டுங்க.
0: கேட்கும் போதே நிகழ்ச்சியா இருக்குதுல. படங்கள்ல கதாநாயகனா நடிச்சிடலாம், ஏன்னா அது நடிப்பு. ஆனா நிஜ வாழ்க்கையில கதாநாயகனா வாழ்றது அப்படிங்கிறது சிரமமான காரியம். ஆனா அதை ரொம்ப சாதாரணமா செஞ்சிருக்காரு விஜயகாந்த். இன்று அவருடைய பிறந்த நாள், அவரை நினைச்சு பாக்குற மாதிரி அடுத்த 2 பாடல்களை கேட்க போறோம். வானொலி பக்கமா இருங்க. இது வணக்கம் சிங்கை.
2: ஒலி 9:06 இந்தியா. போக்குவரத்து நிலவரம்.
0: போக்குவரவு அதிகமாக இருக்கின்றது பல இடங்களில். கவனமாக பயணத்தை மேற்கொள்ளுங்க. குறிப்பா CTEAYE நோக்கி செல்லும் வழியில் மர்ச்சன்ட் சாலை, நுழைவாயில், ஹேவ்லாக் சாலை இவ்விடங்களுக்கு பிறகு சாலை பணிகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
3: ஊட்டி பருப்பு. பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
4: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
3: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
5: மொத்த விற்பனையாளர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்.
6: கொஞ்சம் சிந்தனை
7: நிறைந்த புன்னகை.

0: மாலா, இப்ப எல்லாம் செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி சுலபமா வேலை செய்யற எப்படி?
1: நான் ஏஎஸ்கே ட்ரெய்னிங்ல பயிற்சி பெற்றேன்.
0: யார் கற்றுக் கொடுக்கறாங்க?
1: பல வருஷமா நேரடி தொழில்துறை அனுபவம் உள்ள சான்று பெற்ற பயிற்சிப்பாளர்கள்.
0: வாவ், அருமை! இத பத்தி நானும் தெரிந்து கொள்ள வேண்டும் போல இருக்கு.
1: நீங்க உங்க திறனை மேம்படுத்திக் கொள்வதற்கோ உங்க குழுவிற்கோ பொருத்தமான பயிற்சி திட்டங்கள் இருக்கு. தகுதி பெறவங்க ஸ்கில்ஸ் ஃபியூச்சர் உதவி தொகையை 90 விழுக்காடு வரை பயன்படுத்தலாம். செயற்கை நுண்ணறிவுடன் வேலை செய்யும் உங்கள் எதிர்காலத்தை ஏஎஸ்கே உடன் கண்டறியுங்கள். People first, learning always. மேலும் தெரிந்து கொள்ள செல்லுங்கள் esktraining.com.sg. அழைங்கள் 6484-6723. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
2: ஏன் அத்தை சோகமா இருக்கீங்க?
3: வேலையா இருந்ததால பையனுக்கு சரியா சொல்லி தர முடியல. இப்போ தேர்வுல மோசமா செஞ்சிருக்கான்.
4: அதனாலதான் என் மகளை க்ரோவிங் ஸ்டார்ஸ் ஹோம் டியூஷனுக்கு அனுப்புறேன். என் வீட்டுக்கு வந்து பாடங்களை கற்றுக் கொடுக்கறாங்க. முகவர் கட்டணம் கிடையாது. பெற்றோரோட மாதந்தோறும் நேரடி சந்திப்புக்கும் ஏற்பாடு செய்வாங்க. விதிமுறைகளை விளக்க, எதிர்வரும் தேர்வுகள்ல உங்க பிள்ளை சிறப்பா செய்ய க்ரோவிங் ஸ்டார்ஸ் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது.
5: 8679-66646.
6: தங்கம் வாங்குறத சிலர் நல்ல ஒரு முதலீடா பாக்குறாங்க. ஆனா தங்கத்தை நம்ம நம்பகமான இணையதளத்திலயும் சரி, நம்பகமான கடைகள்ல இருந்து வாங்கும் போதுதான் அதற்கான உரிய சான்றிதழும் நமக்கு கிடைக்கும். நகைகள்ல ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டா, நீங்க அதை சுத்த செய்ய ஆசைப்பட்டீங்கன்னா, அல்லது ஏதாவது கீரல் விழுந்துடுச்சு மாற்றணும்னு நீங்க நினைச்சா கூட போய் மாத்த முடியும். ஆனா ரொம்ப மலிவா இருக்குதுப்பா, இங்க இருந்து வாங்கலாம் சொல்லிட்டு நம்பகத்தன்மை இல்லாத கடைகள்ல இருந்து இல்ல இணையதளத்துல இருந்தோ நீங்க வாங்கும் போது என்ன ஆகுது? அதுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்படும் போது நீங்க போய் மாத்தணும்னு நினைச்சா கூட மாத்த முடியாது. அந்த கடை அங்க இல்லாம போகிறது கூட வாய்ப்பு இருக்குது. அதனால ஜாய் எலக்காஸ் போன்ற நம்பகமான நகை கடைகளை தேர்ந்தெடுத்து உங்களுடைய நகைகளை வாங்குங்க. நல்ல ஒரு முதலீடாகவும் உங்களுக்கு அமையுங்க.
7: பொன் மகள் வந்தாள், கோடி தந்தாள்,
6: அதுக்கப்புறம் நீங்களும் இப்படி பாடலாம். இந்த தகவலை உங்களுக்கு வழங்கினது ஜாய் எலக்காஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
8: ஒவ்வொரு கொண்டாட்டமும் சிறந்த சேமிப்பு திட்டத்தோடு தொடங்குகிறது. ஜாய் எலக்காஸின் எளிய தங்க திட்டம் வழி புத்திசாலித்தனமாக சேமிக்கலாம். ஜாய் எலக்காஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
9: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
10: வணக்கம் சிங்கே.

0: நட்சத்திரம் ஆதரவு
1: ஹட்சன் பன்னீர். பிரபலமான இந்தியன் பன்னீர் இப்பொழுது சிங்கப்பூரில்.
0: ஒலி 9:08 அடுத்ததா 80களில் வந்த பாடல்கள் பக்கமா போக போறோம்.

இந்த பாடல்களை முழுமையா கேட்க நீங்க வானொலி பக்கம் பாருங்க. வணக்கம் சிங்க நிகழ்ச்சியில அடுத்து உங்களுக்காக பரிசு காத்துட்டு இருக்கு. வெளிவந்த ஒரு ஆய்வு, குறிப்பா பியூ ரிசர்ச் சென்டர் எனப்படும் ஆய்வு நிலையம் மேற்கொண்ட ஒரு ஆய்வுல என்ன தெரிவிச்சிருக்காங்கன்னா, 22 விழுக்காட்டினர், இந்த ஆய்வுல பங்கெடுத்த 22 விழுக்காட்டினர், 30 வயதுக்குள்ள ஒவ்வொரு ஆடவருக்கும் இது முன்னுரிமையா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த இது எது, அதுதான் என்னுடைய கேள்வி. சரியான பதில சொல்ற முதல் நேருக்கு காத்துட்டு இருக்கு ஜோதி ஸ்டாப்புஷ்ப கடை வழங்கும் லெவஸ்டா காஃபி பரிசா. சரி, கேள்வி இன்னொரு முறை தெளிவா சொல்லிடுறேன், நல்லா கேளுங்க. பியூ ரிசர்ச் சென்டர் எனப்படும் ஆய்வு நிலையம் நடத்திய ஒரு ஆய்வுல 22 விழுக்காட்டுன்னு சொல்லியிருக்காங்க, 30 வயதுக்குள்ள இது அவங்களுடைய முன்னுரிமையா இருக்கணும் அப்படின்னு. அந்த இது எதுன்னு நினைக்கிறீங்க, வந்து சொல்லுங்க, பரிசை தட்டிட்டு போங்க. இணைந்திருங்க என்னோட, இது வணக்கம் சிங்கை. அடுத்ததா வருஷம் 16 படத்துல இந்த பாடல் இதோ.

0: ஹட்சன் பன்னீரை சுவைத்து பாருங்க. இவ்வளவு மென்மையா இருக்கே. அது மட்டும் இல்ல, இதுல எந்த பதன பொருட்களும் இல்ல, செயற்கை நிறங்களும் இல்ல, செயற்கை சுவை ஊட்டிகளும் இல்ல.
1: ஹட்சன் பன்னீர். மழையோ வெயிலோ காலங்கள் மாறும், சுவை மாறாத ஹட்சன் தயிர். எந்த பதன பொருட்களும் இல்ல, செயற்கை நிறங்களும் இல்ல, செயற்கை சுவை ஊட்டிகளும் இல்ல. ஹட்சன் தயிர்.
2: சன் பிரதர்ஸ் டிராவல் மூலம் இன்னும் சிறப்பான சலுகைகளை பெற்று சீனாவின் சிறந்த அம்சங்களை அனுபவிக்கலாம். ஒன் ஃபார் ஒன் சலுகைகளை பெறுங்கள். ஒவ்வொரு இரண்டாவது பயணிக்கு 50 விழுக்காடு வரையிலான தள்ளுபடி, இலவச 3 பயண பெட்டிக்கான தொகுப்பு, கொடுக்கும் பணத்திற்கு சிறந்த மதிப்பு, சிறந்த விலை உத்தரவாதம். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. உணவு வகைகளின் மூலம் கலாச்சாரத்தை கொண்டாடுங்கள். அழகான ஏரிக்கரை ஓரத்தில் ஹைட்டியை அனுபவித்து மகிழுங்கள். பாலைவன அழகை ரசித்து மகிழுங்கள். இச்சலுகை செப்டம்பர் 27 வரை. பதிவுக்கு செல்லுங்கள் chanbrothers.com. அழையுங்கள் 6212 96 86.
3: என்னங்க ஒரு வீடு வாங்க நல்ல முகவர்னா?
4: நெட்லி இன்றா.
3: வீட்டை ஒரே மாசத்துல விக்கணும்னா?
4: நெட்லி இன்றா.
3: சிக்கல்கள் ஏதாவது வந்தா?
4: நெட்லி இன்றா.
3: அது
4: நீ 1000 கேள்வி கேட்டாலும் வீடு வாங்க விற்க நெட்லி இன்றா, நெட்லி இன்றா, நெட்லி இன்றாவே தான். 20 வருஷம் அனுபவம் உங்களுக்கு.
3: தொடர்புக்கு
4: 8854 89 89.
3: நெட்லி வந்தாச்சு,
4: டென்ஷன் போயாச்சு.

0: சைவ உணவகம், சைடல் விசாலை, சரங்கோன் சாலை, டல்ஹவுசி லேன், இப்பொழுது அப்பர் டிக்சன் சாலையில், சிங்கப்பூர்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் நிகழ்ச்சி
2: வணக்கம் சிங்கே.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் ஆதரவு.
1: உங்கள் குடும்பத்திற்கு சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் சமைக்க நினைக்கிறீர்களா? SPM பருப்பு வகைகள், சுவை, சத்து, தரம் அனைத்தும் நிறைந்தது. இன்றே சமைத்து பாருங்கள். ரிசர்ச் சென்டர் எனப்படும் ஆய்வு நிலையம் நடத்திய ஆய்வுல 30 வயதுக்குள்ள இது உங்களுடைய முன்னுரிமையா இருக்கணும் அப்படின்னு சொல்லி 22 விழுக்காட்டினர் சொல்லியிருக்காங்க. அந்த இது எது அப்படிங்கறத என்னுடைய கேள்வி. உங்கள பலர் பதில்களை அனுப்பி வச்சிருக்கீங்க. முதல்ல உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய நன்றி. பெரும்பாலானோர் சொன்னது வேலை, சேமிப்பு, சிலர் AI கற்றுக்கொள்வது போன்ற தகவல்களை கொடுத்துருக்கீங்க. நீங்க சொன்னதெல்லாம் அந்த ஆய்வுல சொல்லப்பட்டது. ஆனா 22 விழுக்காட்டினர் குறிப்பிட்டு 30 வயதுக்குள்ள இதுக்கு முன்னுரிமை கொடுக்கணும் அப்படின்னு சொன்னது என்னவென்றால், குடும்பம் மற்றும் நெருங்கிய நண்பர்கள் உறவுகள், இவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறத 30 வயதுக்குள்ள ஒரு முன்னுரிமையா நீங்க எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி 22 விழுக்காட்டினர் தெரிவிச்சிருக்காங்க. இப்படி நீங்க ஆச்சரியப்படலாம், ஆனா உண்மை என்னவென்றால், இன்றைய உலகத்துல வேகமா போயிட்டு இருக்கிற வாழ்க்கையில நம்ம எத்தனை பேர் உண்மையிலே உறவுகளுக்கும் நண்பர்களுக்கும் நேரம் ஒதுக்குறோம் அப்படிங்கறதா கேள்வி. ஏன் இப்ப என்ன எடுத்துக்கிட்டீங்கன்னா, மாசத்துல ஒரு தடவைதான் நண்பர்களை பார்க்க முடியுது. ஏன்னா அந்த அளவுக்கு அவங்களுக்கும் வேலை இருக்கு, எனக்கும் வேலை இருக்கு. ஆனா ஒரு விஷயம் மட்டும் நம்ம மறக்கவே கூடாதுங்க, என்னதான் வேலை இருந்தாலும் என்னதான் காசம் பறிச்சாலும் உறவுகள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதுவும் இன்னொரு மனிதரோட உங்க நெருங்கிய உறவோட மனசுட்டு பேசும்போது கிடைக்கிற நிம்மதி இருக்க, அதுக்கு ஈடின எதுவுமே இல்லைங்க. 7:40 ஆகிவிட்டது. இப்பொழுது போக்குவரவு அதிகமாக இருக்கின்றது பல இடங்கள்ல, குறிப்பா PIE துவாசி நோக்கி செல்லும் தோப்பாயோ பகுதிக்கு பிறகும், MCE நோக்கி செல்லும் AYE கிளெமென்ட் அவென்யூ 6 பிறகும் வாகனங்கள் பழுதாகி உள்ளன. போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
2: ஊட்டி குறிப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
3: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
2: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
4: மொத்த விற்பனையாளர் ஸ்ரீ அம்பிகாஸ்.
1: கொஞ்சம் சிந்தனை
5: நிறைந்த புன்னகை.
6: வணக்கம் சிங்கே.

0: தோசை ரொம்ப ருசியா இருக்கு, சாப்பிட சாப்பிட ஆசையா இருக்கு.
1: அமுதம் தோசை மாவுனா சும்மாவா? அமுதமாச்சே.
0: மாமாவுக்கு மசாலா தோசை, மாமிக்கு நெய் ரோஸ், அண்ணனுக்கு அனியன் தோசை, குட்டீஸ்க்கு குட்டி தோசை.
1: எல்லா வகையான தோசைக்கும் அமுதம் தோசை மாவு. அமுதம் போல தோசை.
0: சிங்கப்பூர்லயே சுத்தமான முறையில தயாரிச்சு உடனடியா விற்பனைக்கு கொடுக்கறாங்க.
1: அமுதம் தோசை மாவுல நாறு செய்வேன், 60 வகையான தோசை.
2: அமுதம் தோசை மாவு என்றென்றும் அமுதம் தான். அமுதம் ஃபுட் பிரைவேட் லிமிடெட், சிங்கப்பூர்.
3: நியூ வாட்சில் ஸ்டார்ஹாப்பின் ஹாப் பிரீமியர் ஒளி வழிகளில் புதிய இங்கிலீஷ் பிரீமியர் லீக் ஆட்டங்கள் தொடங்கவிருக்கின்றன. அனைத்தையும் பார்த்து மகிழுங்கள். காற்பந்த ஆட்டங்கள் மீண்டும் வந்துவிட்டன. உங்களுக்கு பிடித்த திட்டங்களை தேர்ந்தெடுக்கலாம். மாதாந்திர திட்டத்தின் வழி அதிக சுதந்திரம், வருடாந்திர திட்டத்தின் வழி அதிக சேமிப்புகள். பிடித்த குழுக்களுக்கு ஆதரவு தெரிவிக்கலாம், கொண்டாடலாம். நியூ வாட்சில் ஸ்டார்ஹாப் ஹாப் பிரீமியருக்கு பதிவு செய்யுங்கள். எந்த ஒரு ஒப்பந்தமும் கிடையாது, உடனடியாக செயல்படுத்தலாம். செல்லுங்கள் newwatch.sg/subscribe.
4: சன் பிரதர்ஸ் டிராவல் மூலம் இன்னும் சிறப்பான சலுகைகளை பெற்று ஜப்பானின் சிறந்த அம்சங்களை அனுபவிக்கலாம். ஹொக்கைடோவுக்கு நீங்கள் நேரடியாக பயணம் செல்லுங்கள். ஒவ்வொரு இரண்டாவது பயணிக்கு 2400 வெள்ளி வரையிலான தள்ளுபடி. ஹோச்சிமின் நகரம் அல்லது புக்கின் ஏர் பயண நுழைவுச் சீட்டுகள் இலவசம். வரி கட்டணம் 130 வெள்ளியிலிருந்து. கொடுக்கும் படத்திற்கு சிறந்த மதிப்பு, சிறந்த விலை உத்தரவாதம். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. இலையுதிர் கால வண்ணங்களின் வழியே பயணம் செய்யுங்கள். அடர்ந்த பனியால் மூடப்பட்ட மரங்களை பாருங்கள். முழுமையாக மலர்ந்த குறாவை பாருங்கள். இச்சலுகை September 27 வரை. பதிவுக்கு செல்லுங்கள் chanbrothers.com. அழையுங்கள் 6212-9679.
1: சுவையாக சமைக்க
5: இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது.
1: நம்ம சிங்கப்பூர்ல எப்போதுமே ஈரப்பதம் அதிகம் தான். இதனால பருப்பு தானியங்கள் குட்டி வச்சிருக்கிற டப்பாவை திறந்தா ஒரே பூச்சி.
6: உங்கட்ட சொல்றேன்,
1: இப்படி பழம்பிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சின்ன குறிப்புங்க. பருப்பு தானியங்கள் வச்சிருக்கிற டப்பாக்குள்ள 2-3 வேப்பிலைகளை போட்டு வைங்க, அல்லது உலர்ந்த மிளகாய போட்டு வைங்க. இது இயற்கையான பூச்சி விரட்டியா வேலை செய்யும். வேப்பிலையோட கசப்போ மிளகாயோட காரமோ பூச்சிகளை நெருங்க விடாது. மாசம் ஒரு தடவை இவற்றை மாத்திடுங்க, அவ்வளவுதான். ரசாயனமும் இல்லாம செலவும் இல்லாம உங்க தானியங்கள் பத்திரமா இருக்கும். தரமான பஞ்சு போன்ற நறுமணம் உள்ள ஹாஸ் பிராண்ட் பொன்னி அரிசியை குடும்பத்துடன் உண்டு மகிழுங்கள், சந்தோஷமாக அனுபவியுங்கள். ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஏற்றது கொஞ்சம் சிந்தனை
7: நிறைந்த புன்னகை.
8: வணக்கம் சிங்கே.

0: இசைஞானி இளையராஜாவோட சில இரண்டு விதமான பாடல்களை கேட்டீங்க. மலேசிய வாசுதேவன் உமாரமணன் பாடிய பாடல் அன்பே ஓடிவா அவர்களிருந்து வந்துச்சு. அதுக்கு முன்னால குங்கும சிமிழ் படத்துல இருந்து பாடலை கேட்டீங்க. மலேசிய வாசுதேவன் எஸ் ஜானகி அந்த பாடலை உங்களுக்காக வழங்கியிருந்தாங்க. ஆனந்தமா இருக்கணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு நீங்க ஆரோக்கியமா இருக்கணும். ஆக ஆரோக்கியமா ஆனந்தமா வாழ்க்கையில ஓன்னு இருக்க நீங்க போக வேண்டியது மீடியாகோ வழங்கும் ஃபிட் அண்ட் ஃபன். அக்டோபர் 4 காலை 7:30 நிகழ்ச்சி தொடங்க போகுது. குறிப்பா ஆங்கர்வேல் வில்லேஜ் அங்க தொடங்குற இந்த நடை காம்பஸ் 1 வரை இடம்பெறும். 5 நீங்க நல்லா நடந்து ஆரோக்கியமா இருக்கணும். அதே நேரத்துல எவ்ரிபடி நோஸ் ஃபேர் அப்படிங்கிற காட்சியில கலந்துக்கணும்னு சொன்னா 10 நுழைவு சீட்டுகளை பெற்றுக்கொள்ளணும். நீங்க இந்த நுழைவு சீட்டுகளை பெற்றுக்கொள்ளும் போது உங்களுக்கு ஃபிட் அண்ட் ஃபன் டீ சட்டையும் வழங்கப்படும். இதுல இன்னும் ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்னன்னா இந்த நிகழ்ச்சியில உங்களை சந்திக்க நேரடியா வராரு நமது முகமது ரஃபி. நீங்க இது காத்துட்டு இருக்கீங்க, நுழைவு சீட்டுகளை பெற்றுக்கொள்ளுங்க. போக வேண்டிய இணைய பக்க முகவரி fitandfun.sg.
1: காலங்காத்தாலே ஒரு பாடம் கேட்பேனே.
0: உள்ளம் கவர்ந்த கல்வன் பர்த்தின் அடுத்த பாடல் வரப்போகுது. நிரம்பி பொழுது 7:54
2: ஒலி 9:08 போக்குவரத்து நிலவரம்.
0: போக்குவரவு அதிகமாக இருக்கின்றது. துவாசை நோக்கி செல்லும் PIE அங்கே ஜலன் பஹார் ஜுரோங் டவுன் ஹால் சாலைக்கு உட்பட்ட பகுதியிலும் SLE BKE செல்லும் வழியில் BKE PIE exit அங்கேயும் துவாசை நோக்கி செல்லும் PIE AYE exit க்கு உட்பட்ட பகுதியிலும் போக்குவரவு நெரிசல் அதிகரித்துக் கொண்டே இருக்கின்றது. போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
3: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
4: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
3: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
5: மொத்த விற்பனையாளர் ஸ்ரீ அம்பிகாஸ்.
6: கொஞ்சம்
0: சிந்தனை நிறைந்த புன்னகை.

0: வணக்கம் சிங்கை,
1: ஆதரவு BYD.
2: டென்சர் வாகனத்தில் பயணம் செய்து ஆடம்பரத்தை அனுபவியுங்கள்.
1: இலவச ஓகாவா பயோஸ் மசாஜ் நாற்காலி உட்பட 20,000 வெள்ளி வரையிலான உரிமையாளர்கான பலன்களை பெறுங்கள்.
2: இன்றே டென்சர் காட்சியகத்திற்கு செல்லுங்கள்.
1: விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
3: நேர அறிவிப்புக்கு ஆதரவு.
4: மனம் நிகழ, திருமணம் நிகழ, காயத்ரி கேட்டரிங். உங்கள் இல்லத்தில் நடைபெறும் திருமணம் இதர விசேஷங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். காயத்ரி கேட்டரிங்.
2: வணக்கம். காலை மணி 8. மீடியா காப் ஒலி 9:06. செய்திகள் தொகுத்து வாசிப்பது சிவரஞ்சினி. சிங்கப்பூரில் பிள்ளை வளர்ப்பை எளிதாக்க உதவும் மேலும் பல திட்டங்களை அரசாங்கம் பரிசீலிப்பதாக பிரதமர் அலுவலக அமைச்சர் இந்திராணி ராஜா தெரிவித்துள்ளார். தேசிய தின கூட்ட உரையில் அறிவிக்கப்பட்ட குடும்ப ஆதரவு திட்டங்கள் பிள்ளை வளர்ப்பை ஆதரிப்பதற்கான முயற்சிகளின் தொடக்கம் என்றார் அவர். திருமணம், பிள்ளை வளர்ப்பு ஆகியவற்றை ஊக்குவிப்பதற்கு அமைக்கப்பட்டுள்ள பணிக்குழு கவனம் செலுத்தும் அம்சங்கள் குறித்து CNA-யிடம் அவர் பேசினார். வேலையிட சூழலை மாற்றுவது சவால் மிக்கது என்றார் திருவாட்டி இந்திராணி. ஒருவர் விடுப்பு எடுக்கும்போது நிறுவனத்தில் செயல்திறன் பாதிக்கப்படலாம். ஊழியர்கள் விடுப்புக்கு செல்லும் அதே நேரத்தில் வேலை தொடர்ந்து நடக்கும் வகையில் வேலையிடங்கள் உருமாற வேண்டும் என்றார் அவர். கருத்தரிப்பு சிக்கல்களை எதிர்நோக்குவோருக்கான ஆதரவு திட்டங்கள் குறித்தும் பணிக்குழு ஆராய்வதாக திருவாட்டி இந்திராணி சொன்னார். சிங்கப்பூர் வெளியுறவு அமைச்சர் மேற்கு கரையில் குடியேற்றங்களை விரிவுபடுத்தும் திட்டங்களை நிறுத்துமாறு இஸ்ரேலிய அரசாங்கத்திடம் கேட்டுக் கொண்டுள்ளது. அது மேற்கு கரையை மேலும் பிளவுபடுத்தும் என்று அது சொன்னது. அத்தகைய குடியேற்றங்கள் அனைத்துலக சட்டத்தின் கீழ் சட்ட விரோதமானவை என்பதையும் அமைச்சர் மீண்டும் வலியுறுத்தியது. மேற்கு கரையில் பாலஸ்தீன மக்களுக்கு எதிரான வன்முறை செயல்கள் அதிகரிப்பது கவலை அளிப்பதாகவும் அது கூறியது. அத்தகைய வன்முறையை தடுக்கவும் அதற்கு பொறுப்பானவர்கள் மீது தகுந்த நடவடிக்கை எடுக்கவும் அமைச்சர் இஸ்ரேலிய அரசாங்கத்தை வலியுறுத்தியது. சிங்கப்பூரும் எக்வடாரும் வர்த்தகம், கல்வி உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்த உடன்பாடு செய்து கொண்டுள்ளன. எக்வடார் அதிபர் டேனியல் நோவா ஆசின் முதல் முறை சிங்கப்பூருக்கு 2 நாள் அதிகாரத்துவ பயணம் மேற்கொண்டார். அவர் இஸ்தானாவில் அதிபர் தர்மன் சண்முகரத்னத்தை சந்தித்தார். சிங்கப்பூர் நிறுவனங்களுக்கு லத்தீன் அமெரிக்காவில் வாய்ப்புகளை உருவாக்க எக்வடார் உதவ முடியும் என்று திரு தர்மன் சொன்னார். அதேபோல் எக்வடார் நிறுவனங்கள் ஆசியானில் கால்பதிக்க சிங்கப்பூர் உதவலாம் என்றார் அவர். பிரதமர் லாரன்ஸ் வாங்கையும் திரு நோவோ ஆ சந்தித்தார். நிர்வாகம், நீடித்த நிலைத்தன்மை, பொது சுகாதாரம் ஆகியவற்றில் தகவல் பரிமாற இணக்கு குறிப்பில் கையெழுத்திடப்பட்டது. அமெரிக்கா ஈரானை முடக்கும் முயற்சிகளை தீவிரப்படுத்துகிறது. ஈரானுக்கு உதவும் நாடுகள் அமைப்புகள் மீது புதிய கடுமையான பொருளாதார தடைகளை விதிக்கப் போவதாக அமெரிக்க நிதியமைச்சர் ஸ்காட் பெசன்ட் எச்சரித்தார். நாடுகள் ஈரானுடனான பொருளாதார தொடர்புகளை துண்டிக்க வேண்டும் என்றார் அவர். ஈரான் அதன் அணுவாயுத திட்டத்திற்கு நிதி ஆதரவு பெறுவதை தடுப்பது நோக்கம். மின்னிலக்க சொத்துகள், தொழில்நுட்பம், விமான, கப்பல் போக்குவரத்து போன்ற துறைகளை அமெரிக்கா குறிவைத்துள்ளது. ஏற்கனவே சுமார் 60 நிறுவனங்கள், தனிநபர்கள், கப்பல்கள் மீது தடைகளை விதித்துள்ளதாக அமெரிக்கா தெரிவித்தது. இதற்கிடையே ஈரான் அமெரிக்காவின் மிரட்டலை நிராகரித்துள்ளது. பல ஆண்டுகளாக அமெரிக்க தடைகளுக்கு உட்பட்டுள்ள தெஹரான் அந்த அச்சுறுத்தலை அமெரிக்காவின் மற்றொரு தோல்வி என்று சொல்லிற்று. மற்ற நாடுகளுடனான உறவுகளை கட்டுப்படுத்தும் நிலையில் அமெரிக்கா இல்லை என்று ஈரானிய நாடாளுமன்ற பேச்சாளர் முகமது கலிபாஃப் சொன்னார். வாஷிங்டனின் மிரட்டலை நாடுகள் ஏற்றுக்கொண்டால் பதிலடி நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் ஈரான் எச்சரித்தது. சீன அதிபர் ஷி ஜின்பிங் பிரிக்ஸ் அமைப்பின் உச்சநிலை மாநாட்டில் கலந்து கொள்ள இந்தியா செல்லவிருப்பதாக கூறப்படுகிறது. அது 7 ஆண்டுகளில் அதிபர் ஷி மேற்கொள்ளும் முதல் இந்திய பயணமாக அமையும். இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றமாகவும் அவரின் பயணம் பார்க்கப்படுகிறது. மாநாடு வரும் செப்டம்பர் 12-13 தேதிகளில் புதுடெல்லியில் நடைபெறும். 2020 இருநாட்டு எல்லைப் பகுதியில் ஏற்பட்ட கடுமையான மோதல்களுக்கு பிறகு இருதரப்பும் உறவுகளை சீர் செய்யும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளன. கடந்த ஆண்டு இந்திய பிரதமர் நரேந்திர மோடி சீனாவுக்கு பயணம் மேற்கொண்டார். சீனா வியட்நாம் இரண்டிலும் கடுமையான வெள்ளம். நாரா சூறாவளியால் பல நாள்கள் அவ்வளவு